0: அரசியல்லாம் கூத்தா போயிருச்சு.
1: இந்த உலகமே ஒரு கூத்தாடி மேடை, அதுல நாமெல்லாம் நடிக்கிறவங்க ஆர்டிஸ்ட் கேரக்டர் அப்படின்னு ஷேக்ஸ்பியர் சொல்லிருக்காருன்னு.
2: ஏன் தலைவா இருக்கிறீங்க, உண்மை தானே சொன்னேன்.
1: உண்மையை சொல்லலாமாடா, நம்ம எல்லாம் யாரு? அரசியல்வாதிங்க. நம்ம யோக்கது என்ன, அந்தஸ்து என்ன, கௌரவம் என்ன, படிப்பு

0: கேள்வி மட்டும் கேட்காத, அடுத்த திட்டத்தை கேளு.
1: சொல்லு.
0: சொல்றேன், ஒரு நிமிஷம். ஆல் மெம்பர்ஸ் கோ அவுட் சைட். 10 பங்களா கட்டணும், 20 கார் வாங்கணும். ஊட்டியில ஊ எனக்கு சொந்தம், டீ தான் மத்தவங்களுக்கு எல்லாம் சொந்தம். கொடைக்கானல்ல கொடை எனக்கு சொந்தம், கானல் தான் மத்தவங்களுக்கு எல்லாம் சொந்தம். அப்புறம் இந்த ஆப்பிள் தோட்டம், காபி தோட்டம், ஆரஞ்சு தோட்டம், ஹோட்டல்ல 5 ஸ்டார் 3 ஸ்டார் 2 ஸ்டார், சைடுல சுவிஸ் பேங்க்ல ஒரு 50 கோடி.
1: என்னது
0: பணம் தான்? இதெல்லாம் போக மீதி கஜானாவில் ஏதாவது பணம் இருந்தா நாட்டு மக்களுக்கு ஏதாவது செய்யலாமான்னு சிந்திப்பேன். நீ அரசியலுக்கு வந்துரு, உனக்கு ஆப்பிள் தோட்டம் காபி தோட்டம் எல்லாம் உண்டு.
1: நேரம் வரும்போது வந்து உங்களை மாதிரி ஆளுங்களை ஒழிச்சிடறேன்.
0: அப்ப நீ வர வேண்டாம்.
2: வெளிச்சாமி, உங்க மாமா வந்திருக்காரு, உன்னை உடனே பாக்கணுமா?
0: வெளிச்சாமி, எப்பொழுது உனக்கு இந்த மாமா பழக்கம் எல்லாம்? அவர் உடனே உள்ள அனுப்பு, அவர் நான் கொள்கை பிறப்பு செயலாளர்.
1: அடே சொந்த மாமா,
0: மாமாவா இருந்தா எனக்கு என்னப்பா, எனக்கு கொள்கை தான் முக்கியம். ஏடா அந்த சந்தா புக்க, பார் இது என்னது?
3: நாய்.
0: சாதாரண நாய் இல்ல, ஒரு கால் இல்லாத நொண்டி நாய். இந்த மாதிரி உள்ள ஒரு பையனை நீ அடிக்கடி பாராட்டி பேசுறது கொஞ்சம் கூட பிடிக்கல.
3: என்ன நீங்க பொருளாளரா போட்டிருக்கீங்க, அவன் என்ன லெவல்ல சும்மா டெஸ்ட் பண்ணி பார்த்தா அவ்வளவுதான்.
0: அவன் எல்லாம் அடிச்சுட்டும் திட்டிட்டு தான் இருக்கணும், இல்லன்னா அவன் தலைவன் ஆகிடுவான், நான் தொண்டன் ஆகிடுவேன்.
3: நான் வந்து கட்சியில சேர்ந்ததே உங்களுக்கா?
4: நம்ம தலைவர் இப்படி செய்வாரு எதிர்பார்க்கல.
5: செயலாளர், என்ன நடந்தது, எப்படி பதட்டப்படுறீங்க?
4: பொருளாளர் கொஞ்சிட்டு இருக்காரியா?
5: இது என்ன புதுசாவே நடக்குது? அதான் டெய்லி நடக்குறதாச்சே.
4: இப்படி விட்டா நம்ம கட்சிக்கு அழுக்கு.
6: செயலாளர் சொல்றதுதான் கரெக்ட்.
7: செயலாளர், இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்தாகணும், உடனே பொதுக்குழு கூட்டி ஆகணும்.
4: பொதுக்குழு கூட்டிட்டேன், கூப்பிடியா தலைவரே?
5: ஓ மாமன் மச்சான், யாராவது இருந்தா சொல்லு, அடுத்த மாசம் சந்தாப்பணம் வாங்கி அவங்களுக்கு ஏதாவது செய்யறேன்.
8: பொதுக்குழு கூட்டி ஆச்சு, நீங்க வெளியே வர்றீங்களா இல்ல நாங்க அதை வளர்த்துமா?
0: என்னடா பொதுக்குழு செயற்குழு, இந்த நாயங்க பண்ற இம்ச தாங்க முடியல, எதுவும் கூட பேச விட மாட்டேங்கிறானுங்களே. இன்னைக்கு ரெண்டு ஒண்ணு பாத்துற, நீ வா. என்னடா சவுண்ட் குடுக்கறீங்க?
8: தலைவரே, பொதுக்குழு கூட்டி இருக்கிறோம்.
4: நீங்க இத பண்ண வச்சிருக்கிறதே தொண்டர்களுக்கு பிடிக்கல.
0: அவனுக்கு பிடிக்கலன்னா விடு, எனக்கு பிடிக்குது.
8: தொண்டனுக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும்.
0: என்ன நீ பெரிய தொண்டை, தினம் 5 ரூபாய் டி ஷர்ட் என்கிட்ட வாங்கிட்டு போற, உனக்கு நான் பதில் சொல்லணுமா?
8: என்ன இப்படி பேசுற?
0: அப்படித்தான சொல்லுவேன். இங்க பாரு, இவ தலைவி நான் தலைவன், வரக்கூடாது. வெளியில போங்க. செவரு பாலம் மரம் எங்க கேப் கிடைக்குது அங்கெல்லாம் தலைவன் தலைவி வாழ்க்கைன்னு எழுதுங்கடா. இனிமே இந்த பொதுக்குழு நீ அடிக்கடி கூட்ட கூடாது.
3: பொதுக்குழுனா
0: ஊரை எப்படி கொள்ளையடிக்கிறது கூடி பேசுறதா? மூஞ்சிகளை பாரு, 10 ரூபாய்க்கு நயா பைசாவா மாத்தி கீழே போடு, எவனா செடி அடிக்கிறான் எல்லாம் உளுந்து போருக்குவாருங்க. போரிக்கு பசங்க, நீ வா நம்ம போலாம்.
8: யோ இத பாருங்க, தலைவரை பகச்சிட்டு நாம வாழ முடியாது. மரியாதையா தெரு தெருவா போய் தலைவர் வாழ்க தலைவர் வாழ்கன்னு எழுதி எப்படியோ போச்சு போகுயா.
2: பார், என் பொருளாளர் பதவிக்கு எப்படி வேட்டு வச்சானோ அத போல உன் செயலாளர் பதவிக்கு வேட்டு வைக்க போறான். சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வா.
4: சொல்றது கரெக்ட் தான், போற போக்க பார்த்தா நம்மளையே கட்சி விட்டு தூக்கிடுவான். இனிமே இவன் நிம்மதியா வாழவே கூடாது, கட்சிய ரெண்டா உடைச்சிட
0: வேண்டிடும். ஆடுறாங்க, இதுல யாருக்கு சாமி வந்திருக்கு தெரியல. ஒருவேளை பூசாரி தண்ணி அடிச்சுட்டானோ? ஆத்தா நீங்க என்ன ஆசீர்வதிக்கணும். ஆத்தா வாடா, ஆத்தா ஆத்தா நீங்க என்ன ஆசீர்வதிக்கணும். ஆத்தா நீங்க என்ன சாமின்னு சொல்லலையே.
9: என்ன அம்மன் தான சாமியா வரணும், இது என்ன வள்ளி வந்திருக்கு?
0: வள்ளி வராம கொக்கா வருவாளா?
3: ஏண்டா நான் வரக்கூடாதா?
0: நான் ஒரு கூறு கட்டின கூட்டி வந்துட்டாயே, இப்ப அடிச்சு துரத்திட. நீங்க வரலாம் வள்ளியாத்தா. எப்படி முருகன் சவுக்கியமா இருக்காருங்களா?
3: நல்லா இருக்காருடா.
0: வள்ளியாத்தா, நான் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறேன், வர்ற எலெக்ஷன்ல நானும் என் கட்சியும் ஜெயிக்கணும், நான் முதல் மந்திரியா வரணும். இது நடக்குமா நடக்காதான்னு நீங்க தான் சொல்லணும் வள்ளியாத்தா.
3: நடக்கும் போடா.
0: இது போதும் வள்ளியாத்தா. வா வேலுச்சாமி, வள்ளியாத்தா வந்திருக்குது.
4: வள்ளியாத்தா, உனக்கு என்னத்தா வேணும்?
3: இவ கழுத்துல ஒத்தன் தாலி கட்டணும்டா.
0: நான் கட்டுறேன்.
3: நீ கட்டுன ரத்த வாந்தி எடுப்பேடா.
0: ஓ வெரி டேஞ்சர், நமக்கு வேணாமா?
4: அப்ப யாருதான் கட்டுறது வள்ளியாத்தா?
3: இவளோட முற மாமா ஒத்தன் கூட்டத்துல நிக்கிறான், அவன் தான் தாலி கட்டணும்.
0: எப்பா வேலுச்சாமி, ஆத்தாவே சொல்லிச்சு போய் கட்டு தாலிய.
3: வாடா வந்து கட்டடா.
0: ஆத்தா நல்ல மரியாதை வச்சிருக்கேன். வேலுச்சாமி சீக்கிரமா போய் தாலி கட்டு.
3: மாமா,
1: சாமி போயிருச்சா?
4: எல்லா சாமியும் போயிருச்சு. சாமியா
0: வேலுச்சாமி, அடிச்ச அடியில ஆத்தா ஓடி போயிருச்சு. ஆனா அது போறதுக்கு முன்னால நான் முதல் மந்திரி ஆவேன்னு சொல்லிட்டு போயிருச்சு, எனக்கு அது போதும்.
3: என்ன இதுக்கு இந்த நேரத்துல கூட்டு வந்தீங்க?
4: இங்க பாரு, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். ஓம் பழச நகல மாட்டேன், ஏன் பழச நீங்க கிளறத. நீ கட்சியில வந்து சேர்ந்ததே பணத்தை சுட்டுறது காத்த. ஏற்கனவே தலைவர்த்த 10-15

0: சொன்ன நாளை உனது கச்சு உடையும் நாள்.
1: தலைவர் அந்த பொருளாளர் பிரியாவை காணோம். இங்கே ஊரை விட்டு ஓடி போயிட்டான்னு நினைக்கிறேன். தலைவா, கஜானா காலி பத்து பிசா கொடுக்கறதெல்லாம் எம்டி. இப்படி எல்லாம் நடக்கும் நினைக்கிறேன். தெரியும் எல்லாம் உங்களால சரியான போட்டு இந்த மாதிரி பல இடத்துல மோசடி பண்ணிருக்கா. அவளை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கலாம். தலைவர் தமிழன் மன்னா, நம்மளதே அவமானா. தலைவரால கட்சிக்கே கெட்டவர்.
0: என்ன சொன்ன? அப்ளிக்க முன்னாடி அதுவும் தொண்டருக்கு முன்னாடி ஒரு செயலாளரை கை நீட்டி அடிச்சிட்டீங்கல்ல. கையை நீட்டலன்னா அடிக்க முடியாதுடா. அதனால கட்சியை உடைக்க போறேன். உடைக்கிறதுக்கு தானே தேங்காயா. அந்த வீண் வச்சலவேனா உடைச்சது உடைச்சதான். டேய், நான் நிலத்தை வித்து கட்சி ஆரம்பிச்சவன். அதுக்கு மூல காரணமே நான் தான். இந்த வீண் வார்த்தையில வேணாம், தொண்டர்கள் கையை தூக்கட்டும், உங்களுக்கு எத்தனை பேர் எனக்கு எத்தனை பேர்னு. யோ, தலைவர் பக்கம் யார் யார் கை தூக்குறது? டேய், அஞ்ச உங்க பக்கம் அஞ்சே பேரு, என் பக்கம் நிறைய பேரு. அதனால இன்னைல இருந்து கட்சி காச்சே கா, என் கட்சி தீவிர காச்சே கா, தீ காச்சே கா.
1: கட்சி கொடி ஏத்துறானுங்களா? ஏத்தட்டும். எப்படி ஏத்துறானுங்க நான் பாக்குறேன்.
0: இன்று தீ காச்சே கா கொடியேற்றும் நாள். எதிர்கட்சியில் தலைவர் தான் கொடியேற்றுவார், சுயநலவாதி. ஆனால் நம் கட்சியில் அப்படி அல்ல, தொண்டர்கள் தான் கொடியேற்ற வேண்டும். கை தட்டுங்கய்யா.
1: அவனுக்கு ஏத்த தெரியாது.
0: அதனால கட்சியின் மூத்த தலைவர் நாலு பேர் வாங்க, கொடியேத்துங்க.

0: வாங்கயா, கட்சி ஆரம்பிச்சு ஜனங்களுக்கு சந்தா வசூலிக்கிறீங்க, பின்ன கட்சி ஆரம்பிச்சு ஜனங்களுக்கு நாங்க சந்தா கொடுக்கணுமா? என்னையா இவ்வளவு பெரிய துண்டு? யாரு கேட்டு போட்டோ?
1: இப்ப போட்டுட்டு இருக்கிறவங்க யாரு கேட்டியா போட்டுட்டு இருக்கான்?
0: உங்க கட்சி ஆரம்பிக்க சொல்லி ஜனங்கள் ஆய லெட்டர் போட்டாங்க.
1: இதுக்கு முன்னால கட்சி ஆரம்பிச்சவெல்லாம் ஜனங்க லெட்டர் போட்டு தான் ஆரம்பிச்சானுங்களா?
0: சரி, ஆரம்பிச்சீங்க, அப்புறம் ஏன் பிரிக்கிறீங்க?
1: கட்சிட்டு இருந்தா பிரியனுமையா? இதுக்கு முன்னால எத்தனை கட்சி பிரிஞ்சிருக்கு? செதர்கா ரேஞ்சுக்கு பிரிஞ்சிருக்கு. என்ன போலீஸ் நீ?
2: யோ, வா ஜெயிலுக்கு, உனக்கு அதான் லாய்க்கு, உன்னை அங்க வச்சு பேசிக்கிறேன்.
1: நான் எங்கு வேண்டுமானாலும் வர தயார். ஆனால் ஒன்று மட்டும் உறுதியாக சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகிறேன். நான் ஜெயிலில் இருந்து திரும்பி வந்த பிறகு என் வீட்டு வாசலே செக்யூரிட்டியாக இருப்பாய் என்பதை திடமாக மனதிலே வைத்துக் கொள்.
3: விடுங்க தலைவரே, உங்க தகுதிக்கு இவங்கள்ட்ட போய் பேசிட்டு மீண்டும் நம் இணைந்தே செயல்படுவோம்.
1: இப்பவே நாம இணைஞ்சுதான் செயல்படுறோம்
3: தலைவர்.
1: பாத்தியா, நாங்க சொல்லியா நீங்க சொல்றீங்க? நீங்க வாழ்க சொல்லிய பழக்கப்பட்டுட்டீங்க ஐயா. அண்ணன் காத்தவராயன்
4: வாழ்க,
1: அண்ணன் காத்தவராயன்
4: வாழ்க.
5: அமைதி, அமைதி, அமைதி.
1: எங்க சின்னமாவ பொண்ணு பார்க்க வந்திருக்கு உங்கள் அனைவரையும் எங்கள் காசேகா கட்சி வருக வருக என்று வரவேற்று வாழ்த்தி வணங்குகிறது.
6: காத்தவராயன் நம்ம வீட்டுலதான் தோட்டக்காரனா இருந்தான், இப்ப ஒரு கட்சி ஆரம்பிச்சு அதுக்கு தலைவன் ஆயிட்டான்.
7: தோட்டக்காரன் கட்சி தலைவனா எப்படி மாறினா? ஆச்சரியமா இருக்கு.
1: ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? கொலகாரன் கொள்ளக்காரன் எல்லாம் தலைவனாகும் போது உழைச்சு சம்பாதிக்கிற ஒரு தோட்டக்காரன் தலைவனாக கூடாதா? ஆனால் ஒத்துக்கொள்ள மாட்டீர்களா?
6: பொண்ணுக்கு ஆட தெரியுமா?
1: ஏன், பரதநாட்டிய ஸ்கூல் நடத்த போறியா? இப்பதான் டிவியை ஓபன் பண்ணாலே ஸ்டார் டிவி, சன் டிவி, எம் டிவி, தம் டிவியில ஆடுறாங்களே, பாத்துட்டு போ. 1948 இருந்து இதே ஃபார்முலாவா? குவெஸ்டினா மாத்து.
8: My dear people, wait, grow. Take it, take it, take it, take it.
1: நிறுத்துங்க, எல்லாரும் நிறுத்துங்க, நிறுத்துங்க. எல்லாம் வெத்துட்டு நம்ம ஏமாத்துல இருந்த ஆளு.
8: அட, ஆமா டாடியா,
1: என்ன தெரியல? நான் தான் காத்தவராய.
8: பாவி தோட்டக்கார பையன், உனக்கு இவ்வளவு திமுறா?
1: எஸ், இன்னைக்கு ஊருக்குள்ள எல்லாரும் வேஷம் போடுறாங்க. வாழ்க்கையில பணக்காரன் தான் ஆக முடியல. பணக்கார வேஷம் போட்டு பாக்கலாம்னு பார்த்தேன். இந்த டிரெஸ்ஸுக்கு ஒரு 50, இந்த காருக்கு ஒரு 250, இந்த நாய்க்கு ஒரு 50, மொத்தம் 350 ரூபாய்க்கு ஏமாந்துட்டீங்களேடா.
6: சரி, வேஷம் போட்ட வெத்தினோட கொடுத்து எங்களை எதுக்கே ஏமாத்தின?
1: நான் போட்டேன், நீங்க பொறுக்கு. நீங்க பணம்னா இப்படி கிடந்து அலையறீங்களே.
9: சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி. இணைந்திருங்கள் சிறு சிறு நிகழ்ச்சியோடு. மோன்றியல் தமிழ் வானொலியின் சிறு சிறு நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். உங்கள் மனம் விரும்பிய நீங்கள் வாய் விட்டு சிரிக்கக்கூடிய நகைச்சுவையோடு கேட்டு மகிழலாம். சிறு சிறு சிறு சிறு சிறு சிறு சிறு சிறு
10: ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றது?
11: You want ticket?
10: நாங்க பிளாக்ல டிக்கெட் வாங்கதில்ல.
11: No, it is original white ticket. 10 rupees ticket, 10 rupees.
10: என்ன
11: அவன் 10 ரூபாய் டிக்கெட்ட கஷ்டப்பட்டு 20 ரூபாய் வித்துட்டு இருக்கான். நீங்க 10 ரூபாய் டிக்கெட் அதே விலைக்கு வித்தா என்ன அர்த்தம்?
12: அதெல்லாம் ஒரு டெக்னிக் மா.
11: டெக்னிக் வாட்டு? இதே 10 ரூபாய் டிக்கெட் 40 ரூபாய்க்கு வித்து காட்டுறேன். அது எப்படி? அது அப்படித்தான். பாரு, பை சார் கமிங். குடுக்க பேச கவனி. ஏ டிக்கெட்,
12: 10 ரூபாய் டிக்கெட் நாலு வேணும் இருக்கா? ஆர்டினரி வேணுமா, சூப்பர் டீலக்ஸ் வேணுமா?
11: அதான் சூப்பர் டீலக்ஸ்
12: இருக்கே. என் கையில ஏ வரிசையில 1, 3, 5, 7 டிக்கெட் இருக்கு. அதே வரிசையில 2, 4, 6, 8 ஆல் யங் கேர்ள் சூப்பர் ஃபிகர் உட்கார்ந்து இருக்குது. தியேட்டர் ஃபுல்லு, டேக் இட், என்ஜாய், விக்ஸ் பேப்பர் அப்.
11: ஏ மச்சி, விக்ஸ்ரா?
12: சூப்பர் டீலக்ஸ் 40 ரூபா
11: கொடுங்க.
12: இந்தாங்க விக்ஸ் பேப்பர் அப். ராமு, எப்படி நம்ம சேல்ஸ் கூட்டி கழிச்சு பார்த்தா லாபமா நஷ்டமா?
13: நீங்க ஸ்டார் மூவிஸ்ல இருந்து வரனால நான் உங்களுக்கு பேட்டி தரேன். நார்மலா நான் யாருக்கும் பேட்டி கொடுக்கறதில்ல.
11: நீங்க எத்தனை வருஷமா தொழில் பண்றீங்க?
13: ஏ இரு, இந்த வர சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. பேசிக்கலா, நான் ஒரு நார்த் இந்தியன், என் அசிஸ்டன்ட் ரெண்டு பேர் தான் தமிழ்நாட்டுக்காரவங்க.
11: ஓ, உங்களுக்கு அசிஸ்டன்ட் இருக்காங்களா?
13: சோ ரெண்டு பேர், ஒருத்தன் பேர் தாமு, நல்ல பாடி, நல்ல பிரெயின், டோட்டலி சூப்பர்மேன்.
11: அப்ப இன்னொருத்தர்
13: நோ கமெண்ட்ஸ், சிம்பிள் வேஸ், ஏதோ சேர்த்துக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன்.
11: அவர் பேர் என்னன்னு சொல்ல முடியுமா?
13: யோ, ஆளை நேசங்கிற பேர கேட்டுட்டு இருக்கேன்.
11: அவர் பேர் சேது.
13: ஹலோ, ஆஃப்டர் டிவி, ஆஃப்டர் டிவி. டே
11: சும்மாடா, இவங்க கிட்ட எல்லாம் எதுக்கு இண்டி எடுக்கிறீங்க? நார்த் இந்தியன்னு சொல்லிருப்பாரு.
14: ஆமாங்க, அவர் அப்படிதான் சொன்னாரு.
11: இவன் குப்பத்துல பிறந்து கூவத்துல நீந்தி வளர்ந்தவன். இவங்க குடும்பமே கூவ குடும்பம். பிளாக்ல டிக்கெட் விக்கிற நாயி மித்ரால் ஸ்டேட்னு சொல்லிட்டு ஒரு டிரெஸ்ஸை போட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்கா. இன்னைக்கு இந்த டிரெஸ்ஸை கழட்டி நான் எரிக்கா போட மாட்டேன்.
4: அந்த கரிமூட்டை கார் ஏறி
11: போகுது. ஆல் டிக்கெட் அவுட் சோல்டு. என்னது அவுட் சோல்டு?
4: உன் இங்கிலீஷ் என்னால தாங்க முடியலப்பா.
11: அதை கண்டு வேற என்ன போலமா?
4: இங்க
11: வீட்டுக்கு வா.
4: நான் என்னமோ அமெரிக்கா நினைச்சேன். கிளப்பு.
11: என்ன கும்பல? என்ன என்ன பிரச்சனை?
4: என்னது தாமுவா மனு எழுதி தாமுவா கையெழுத்து போட்டு தாமுவா கொடுத்து வந்த மனுவுக்கு நாலு நாளைக்கு மட்டும் தண்ணி அனுப்பி நிறுத்தினாருடா.
11: தாமு
4: என்ன கேள்வி கேட்டுட்டு
14: என்ன பிரச்சனை?
11: பண்றீங்க எங்க தெற்கு தனிநாடி வரல? என்னாச்சு?
15: அவங்க வார்டுக்கு போன லாரி பஞ்சர் ஆயிடுச்சு சார்.
11: இதே மாதிரி வீட்டுக்கு போன லாரி பஞ்சர் ஆயிடுதா? வேற லாரி அனுப்பிங்களா இல்லையா?
4: அப்போ ஓட்டு போட்டு நாங்க எல்லாம் எடுத்து வாங்க. மணி எழுதி கொடுத்தீங்க மணியனா?
11: சாரிப்பா.
4: ஓகே
11: சார். அந்த 20வது வார்டு போற தண்ணி லாரியை உங்களுக்கு அனுப்பிவிங்க. அப்ப 20வது வார்டு ஜனங்க என்ன பண்ணுவாங்க?
4: ஐயோ விட்டா, நீ கார்பரேஷன் ஆபீஸ்ல காவேரி பிரச்சனையே பேசு போட்டுருக்கு. பாப்பா
11: டே சம்மர் சீசன் ஆரம்பம் ஆயிடுச்சு. தண்ணி எல்லாம் டீசல் மாதிரி யூஸ் பண்ணணும். அஜிதோ சிந்திதே சிந்திதே சிந்திதே.
16: ஹலோ, ஒரு 5 நிமிஷம் உங்களால பேச முடியுமா? என்ன வேணும்
11: போட்டுறேன்.
4: இங்கிலீஷ் பேப்பர் மேஞ்சிட்டு வந்து
11: நீ பேசாத நாய எங்க டிரஸ் வாடகை வாங்கிட்டு போட்டுருக்க? ஒரு வாரம் இருக்கும் போட்டு இருக்கு. கிட்ட வராதிங்க, நாத்த
17: அடிக்குது.
11: ஒரு ரெண்டு சோப்பாகவா? ஒரு போன் பண்ணும். யாருக்கு? கார்பரேஷன் தான். இப்படி திறந்து கிடக்குற யாராவது பார்க்க முடியல? என்ன இருக்கு இப்ப உனக்கு? இதை மூடணும் அவ்வளவுதானே?
4: ஆமா
11: பாரு, இவனை தூக்கி போட்டு மூடு. இவன் சும்மா தான் இருக்கான். விடுங்கண்ணா. ஆடாடாடா, ஒரு ரெண்டு ரூபாய் இருக்கிறது உனக்கு பிடிக்காத. விக்கி,
16: ஹலோ, நான் உங்கள்ட்ட பேச விரும்பல.
11: ஏண்டா?
16: உங்களுக்கு டீசன் பத்தல.
11: அப்படிங்களா? அடேங்க அப்பா, எவ்வளவு பெரிய குழி.
16: எங்க
11: பாரு, இங்க என்ன ஒரு 1.5 லட்சம்
17: காவல்துறையா?
11: ஒரு 10 ரூபாய்
14: அவன் நாளைக்கு எடுப்பான் டிக்கெட்
18: கீழே வச்சுனா
14: டிக்கெட் போ சைக்கிள் லைட்டு தான் பார்த்து போ போலீஸ் பிடிச்சிடும்
18: மாட்டிக்கிச்சு
14: போலீஸ்கார் டிக்கெட் தேங்க்யூ நோ சேஞ்ச் வெல்கம்
19: பாட்டெல்லாம் பாட வந்தாய்
14: என்னப்பா வண்டி ஆப்பன்
18: சத்தம் போடாதா அம்மா முடிச்சிடும் முடிச்சிருச்சு
14: என்னது சில்வர் சி ஸ்டாலின் மாதிரி பேசுற ஐயோ இது கத்துறது இல்லப்பா பேசுறது கத்துறதுன்னா வண்டி வச்சுட்டியா கத்தாம என்ன பண்றது சாத்தாம போறாம கத்துற
18: தெரியாம செஞ்சுட்டேன் அதுக்கு என்ன சொல்றது
14: நெக்ஸ்ட் தெரிஞ்ச ஏத்துறேன்னு சொல்லு சாரி
18: சாரி ஆமா நீங்க யாரு தெருவுக்கு புதுசா இருக்கு
15: நாங்க முன்ன வீட்டுக்கு வந்திருக்கிற விருந்தாட்கள்
18: முன்னே பாவம் மாசம் 300 ரூபாய் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கலாம் அவனுக்கு நீங்க கஷ்டா
14: இவன் கெஸ்டா இந்த மொட்டை மண்டைய வஸ்துபா செங்கல்பட்டு 60 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறதுனால இந்த நாய் ஞாயிற்றுக்கிழமை ஓடி
18: எங்க இருக்கலாம் சேது
14: அந்த நாய் மூஞ்சிய பார்த்து பேசுற விட இந்த செவத்தை பார்த்து பேசுப்பா
18: நான் பேசிட்டு இருக்கேன்
14: அவங்கிட்ட எல்லாம் என்னமா பேச்சு பண்ணோட பையன் மூஞ்சிய காய துப்பிடும் மாமா
18: லுக்மே நாளை காலையில் 5 மணிக்கு பஸ் ஒழுங்கா பஸ் ஏறி சென்னைப்பட்டு போயிடணும் புரிஞ்சுதா
14: ஐயோ ஆரம்பிச்சுட்டான்டா இவன் இம்சை இனிமேல் தாங்க முடியாதப்பா இந்த
18: பானை
14: பூனையா
19: பாட்டும் நானே பாபமும் நானே பாடூனை நான் பாட வைத்தேனே பாட்டும் நானே பாடும் நானே பாபமும் நானே தூங்கும் என்னை துன்புறுத்தானே
18: ஏன் தப்பு தப்ப போற
14: ஐயோ கோட்டை வாங்கி புல்லா இவன் குடிச்சிட்டு கொஞ்சம் எனக்கு குடிச்சிட்டு தூங்க விடாம அவசரே அம்மா
19: மனிதாவும் தூக்கமும் பெரிதா அவ்வளவோ என்னோடு பாட வந்ததொரு பாடும் பாட்டை இனி மூட வந்ததும்
14: பதினெட்டுக்கு
18: 30
14: இருக்கு என்கிட்ட இருக்குல்ல
20: மிஸ்டர் சேது இந்த டிக்கெட் சேர்த்து விட்டுருங்க ராமு கேட்டா வெளிப்படுத்த சொல்லி
14: என்ன போறேன்
20: சம் பர்சனல் மேட்டர்
14: என்ன மேட்டர்
20: அதான் ஏற்கனவே சொல்லிட்டேன்
14: ஏன் திரும்ப சொல்ல மாட்டியா
20: நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி
14: ஒவ்வொரு தடவை நீ கார்ல ஏறி எஸ்கேப் ஆயிட்டு இருக்க எங்கிட்ட மாட்டினே ஆம்புலன்ஸ் தான் அவ விட்டு ஜூடே டிக்கெட் குடுத்து போங்கடா
21: அதான் வாங்கிட்டல
14: பணம் கொடுக்குறா
21: மணியாளர் வர வாங்கிக்க
14: என்னது மணியாளர்ல வருமா
21: வரத்துக்கு வரியா வேஸ்ட்
14: இவனுங்களை சமாளிக்கணும்னா சாமுக்கு தந்தி கொடுத்து ஆகணும்
20: அம்மா
14: ஏன் நான் பிச்சை எடுக்கிற மாதிரி கேக்குறேன் டொனேஷன் தான் கேக்குறேன் கண்ணியமா கேளு
20: இருங்க நான் கேக்குறேன்
14: எப்படி
20: மேடம்
14: மேடம் வந்துட்டாங்க எங்க ஏஜ்
22: என்னப்பா எலெக்ஷனா கூட்டமா வந்திருக்கீங்க எவ்வளவு பணம் கொடுப்பீங்க
14: அப்படி கேளு உன்ன சொல்லி குத்தமில்ல அப்படி கெடுத்து வச்சிருக்காங்க
21: பாட்டி நம்ம தெரு முண்ட கண்ணியம்மன் கோயில் திருவிழாவுக்கு நன்கொடை வசூலிக்கிறோம் உங்களால முடிச்சு கொடுங்க
22: இது வேற
21: நல்லதில்ல தெரியுமா முதல்ல இந்த நோட்டை துவச்சி இஸ்திரி போடு
20: என்னப்பா வசூலா
21: ஆமாங்க கோயில் திருவிழா வசூலுக்கு வந்திருக்கோம்
20: டொனேஷனா டெய்லி டிஸ்டர்பன்ஸ் இந்தாங்க 2 ரூபீஸ்
21: குடுக்கிறது 2 ரூபா, அது என்ன 2 ரூபீஸ் இங்கிலீஷ்
0: சாரு.
21: உங்க பேர் என்னங்க?
0: 2 ரூபாய்க்கு எல்லாம் பேர் எழுதணுமா?
21: கணக்குக்கு ஒரு பேர் வேணும்ல.
0: சரி, எவனோ ஒரு ஒன்று எழுதிக்க.
21: சும்மா இருக்கீங்களா? உங்க பேர் என்னங்க?
20: ஞானக்கண்ணா சார். இந்த நோட்டீஸ்
0: 2 ரூபாய்க்கு எல்லாம் நோட்டீஸ் கொடுத்தா கட்டுப்படி ஆகும். கண்ணாடி, போன வருஷம் நான் வசூல் பண்றப்போ பேரெல்லாம் கேட்டு எழுதியா? இந்த வருஷம் ஏன் தாமு பேர் கேட்டு எழுதுறா?
20: போன வருஷம் நீங்க ஊழல் பண்ணிட்டீங்க, அதனாலதான் இந்த வருஷம் பேரை எழுதி தாமு வசூல் பண்றாப்ல.
0: இது பெரிய திருப்பதி தேவஸ்தான வசூல், இதுல ஊழல் பண்ணிட்டாங்க. குடுக்காம்பா டொனேஷன் 2 ரூபா, இந்த மாதிரி நானெல்லாம் பிச்சு எடுத்தா 5 ரூபா தான் சேரும். இதுல ஊழல் பண்றாங்களா? டேய், இவன் பேர் கேட்டு எழுதுற ஏதோ மேட்டர் இருக்குடா. என்னங்க இது? கட்சின் இருந்தா பிரியத்தான் செய்யு, இப்ப பிரிஞ்சுக்கு வாங்க, அப்புறம் சேர்த்துக்கு வாங்க. இதுல என்ன எந்த கோஷ்டினா நான் என்னங்க சொல்றது?
21: அப்படி இல்ல, பிரிஞ்சதுக்கு அப்புறம் ஒண்ணு அந்த கோஷ்டில இருக்கணும், இல்ல இந்த கோஷ்டில இருக்கணும். நீங்க இந்த கோஷ்டி
0: கோஷ்டியில் இருக்கிறதுக்கு நான் ஒண்ணு கட்சியில் இல்லீங்களே.
21: கட்சியில பரவாயில்லங்க, கோஷ்டில இருக்கலாம் இல்லையா?
0: இருக்கலாம் தான், நான் ஒண்ணு அரசியல்வாதி இல்லையா?
21: என்னங்க சொந்த அபிமானம் ஒண்ணு இருக்குல்ல?
0: இருக்கு.
21: அது இந்த கோஷ்டில
0: 50 வயசு அவங்க அவச்சரண்டை வாங்கி கொடுத்துட்டு கோஷ்டி கேட்கிறேன். நீ எல்லாம் ஒரு அரசியல்வாதியா?
20: புரியாது.
0: இத பார்த்தா எக்சர்சைஸ் மாதிரி தெரியலடா.
20: நீங்க இன்னும் பக்குவப்படலன்னு நினைக்கிறேன்
0: நானு.
20: எஸ், இந்த மாதிரி எக்சர்சைஸ் பண்ணா
0: இருப்பே. என்னது கண்டா விட்டு
2: எக்சர்சைஸ் பண்ணுனா இந்த மாதிரி யூனிஃபார்ம் போட்டுக்கணும்
0: அப்படின்னு நாய் சொல்லிச்சா? பாரு, பண்ணி தவிர்த்து இந்த மாதிரி திங்குது. இதுக்கு எதுக்கு எக்சர்சைஸ்? நீ எதுக்கு எக்சர்சைஸ் பண்ற?
2: நான் முந்தி எப்பவோ குண்டா இருந்ததை வச்சுக்கிட்டு தாமு என்ன குண்டு குண்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. அதான் இன்னும் இழைக்கலாம்னு விக்கி கிட்ட ஐடியா கேட்டேன்.
0: இதுக்கு மேல இழைச்சினா எலும்புதான் தெரியும், நாய் கண்டா விடாது, கடிச்சு வச்சிரும். உடம்பு இழைக்கிறதுக்கு நீ முதல்ல எக்ஸசைஸ் பண்றா?
20: நோ, இஸ் டூ மச். ஒரு சிசிக்கு முன்னாடி ஒரு குருசாமி ரொம்ப கேவலப்படுத்தீங்க.
0: குருசாமியா? யாரு?
20: ஐ அம்
0: குருசாமி, குப்சாமி, கண்சாமி, மாரிசாமி, எல்லா சாமி சப்பு சப்புல போடுற. 9 தடவை 2 18 தடவை கக்கூஸ் போறா. இவன் குருசாமியா? என்ன பிளாஸ்க்கு மண்டி
20: பின்னாடி?

0: என்ன நடக்குது?
1: ஹலோ, கொஞ்சம் பேக்

0: ஹலோ, ஒண்ணும் கேட்கலையே.
1: நானே நாலு மணி நேரமா காதை வச்சிட்டு இருக்கேன், எனக்கே ஒண்ணும் கேட்கல. இப்ப வந்து காதை வச்சு ஒண்ணும் கேட்கலன்னா என்ன அர்த்தம்? எலக்ட்ரிக் கம்பத்துல காதை வச்சா கரண்ட் போற சத்தம் கேட்கும்னு எவனோ ஒருத்தர் சொன்னாலும் நானே ஏமாந்து நிக்கிறேன். இதுல இடையில நீங்கடா கார் டாக்கிங்.
2: உங்களுக்கு வேற வேலை இல்லப்பா.
1: சார் இங்க வாங்க. நீங்க எங்க சார் வேலை பாக்குறீங்க?
2: வீட்டுல சும்மா தாங்க இருக்கேன்.
1: அது ஒரு வேலையாடா?
3: புரியுங்க.
1: செங்கல் பட்டு போற அளவுக்கு ஓட்ட போட்டியடா. அடியே டாட்டாவா காட்டுற? ஒவ்வொரு தடவை கார்ல ஏறி எஸ்கேப் ஆயிட்டு இருக்க. இரடி ஒரு நாளைக்கு பெட்ரோல் ஊத்தி பொறுத்திடுறேன்.

0: தமு அப்படியே அமைச்சர் மாதிரி இருக்க, இருபது மாதம் ஆண்டுறேன். தமு தமு வெயிட்பா, என்னப்பா இது அமெரிக்கா ஒயிட் பில்டிங் மாதிரி வந்திருக்கிறேன்.
1: பழசெல்லாம் விட்டுட்டு புதுசா ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்க முடிவு பண்ணிட்டேன்.
0: ஓ சேஞ்சா கிளப்புமா
1: தமு, எப்போ அழகா வாய் நிறைய மண்ணில் தான் கூப்பிடுவேன். இனிமையான தமிழ் இருக்கும்போது எதுக்காக இங்கிலீஷ்?
0: சரியாக சொன்னீர்கள் ஐயா, நம் தமிழ் தனித்தமிழ் தாய்த்தமிழ் தங்கத்தமிழ் இருக்கும் பொழுது எனக்காக நாம் வெளியின் மொழியை கூப்பிட வேண்டும். அம்மா
2: என்னப்பா என் பாதி வாழ்ந்து என்னப்பா இப்படி மாறி வந்திருக்கேன்.
1: நினைச்சேன்
2: என்னப்பா சுத்தி போடணும். ஊர் கண்ணு உறவு கண்ணு
1: இந்த ஜோதி கண்ணு
2: அந்த ஜோதி கண்ணு இந்த கேடி கண்ணு எல்லாரு கண்ணுப்பட்ட சிஸ்டையும் சாத்தாத்த விலகணும். துப்புப்பா
1: துப்புறியா
0: வெரி சில நேரங்களில் சில மாற்றங்கள். இதெல்லாம் ஒரு வண்டி, இதுக்கெல்லாம் ஒரு சர்வீஸ். எதாவது எங்க இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது.
1: அண்ணா கஸ்டமர் வண்டி அது.
0: ஆமா பெரிய BMW 38 லட்சம். இதுக்கு ஒரு கஸ்டமர் வேற. இது வண்டி
1: இந்த மாதிரி பண்ண ஒரு கஸ்டமர் நம்ம கடைக்கு வர
0: மாட்டேன். வேண்டாம் இந்த மாதிரி கஸ்டமரே வேண்டாம்.
3: வர்றதே லேட். இதுல வண்டி வேற,
1: நாளைக்கு வர டைம் அது. என்னது இது?
4: ஏன் லீவ் லெட்டர்? 2 டேஸ் லீவ் வேணும்.
1: எதுக்கு?
4: என் பர்சனல் லெட்டர்.
0: பாருங்க
4: மாவட்டிருக்கீங்க.
0: என்ன
4: தரையில
0: வச்சு மூஞ்ச தேய்ச்சு மாத்தி
4: காட்டுறேன்டா.

0: உங்களுக்கு என்ன சார் வேணும்?
1: எனக்கு தெரியல, நான் தான்
0: ஏ கருமாண்டி என்னடா பேசும்,
1: கொஞ்சம் மரியாதை பேசுறோம்.
0: என்ன இந்த
1: ஜிப்பாவது
0: பத்து வரைக்கும் என்ன வெடிக்கும்
1: சொன்னு பிடிச்சோ?
0: ஏண்டா பரதேசி நாய, நான் பாட்டுக்கு செவனேன் இருந்தேன், என் கிட்ட வந்து பாம் பிடிச்சு காட்டுறேன்னு சொல்லி இப்படி என்ன தொட்டில் கட்டி படுக்க வச்சியாடா?
1: எங்க வீர வாழ்க்கையில இதெல்லாம் ரொம்ப சகிச்சோம்.
0: ஆமா, இவரு கட்ட பொம்மன் பேர, இவருக்கு வீர வரலாறு வேற. மூடி தின்றான் வச்சிருப்பாங்களே, அதை கொஞ்சம் எடுத்து தரீங்களா?
2: அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல வாக்குமூலம் கொடு.
0: என்னது வாக்குமூலமா?
2: சாகிறதுக்கு முன்னாடி நீ மரண வாக்குமூலம் கொடுத்தா அதை வச்சு இதுல சம்பந்தப்பட்டவங்க நல்லா பிடிச்சிருவோம்.
0: என்னது மரண வாக்குமூலமா? அட பாவீங்களா, முடிவே கட்டிட்டீங்களா? இதுல சம்பந்தப்பட்ட நாய் பாரு ஜூஸ சப்பி சப்பி குடிக்குது.
2: நடந்து
0: போச்சுப்பா, நான் செட்ல ஒழுங்கா வேலை பார்த்துட்டு இருந்தப்போ இந்த பைசன் தான் வந்தது.
1: ஹலோ,
0: போலீஸ்கார் தீபாவளி கூட பட்டாசு வெடிச்சது இல்ல போலீஸ்கார், இந்த பத்த வச்சா பொறி பொறியா வந்து படிர்னு வெடிக்கல, அதான போலீஸ்கார் பட்டாசு. ஆக்டிங்கா இல்லீங்க போலீஸ்கார்? இத அவுத்து விடுங்க, உண்மையை சொல்லிடும் போலீஸ்கார். எந்திரிச்சு உட்காரலாங்களா, உண்மையை
2: சொல்லிடுறேன்.
0: கீழே இறங்கலாங்களா, உண்மையை சொல்லிடுறேன். வாக்குமூலம் எழுதிக்க, நான் உண்மையை சொல்லிடுறேன். ஒரு கொலை பண்ணிட்டு எழுதிக்கியா?
3: சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி. நல்லது என் அன்பு உறவுகளே, இதுவரை நேரமும் மூன்றியல் தமிழ் வானொலியின் சிறி சிறி நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தீர்கள். உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளப் போகிறோம். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரியமுடன் ரதீஷ். நன்றி, வணக்கம்.

இனி தொடர்வது மும்மத பாடல்கள். முதலாவதாக இந்து பாடல்களை கேட்கலாம். பெருமாள் கோவிலில் பௌர்ணமி வலம். சிவன் முருகன் தலங்களில் மலைக்கோவிலாக அமைந்த திருவண்ணாமலை, திருப்பரங்குன்றம் ஆகிய இடங்களில் பௌர்ணமி அன்று பக்தர்கள் கிரிவலம் செல்வது வழக்கம். ஆனால் மதுரை கூடலழகர் கோவில் மலைக்கோவிலாக இல்லாவிட்டாலும் பௌர்ணமி அன்று இங்கும் வலம் நடக்கிறது. சுவாமி சன்னதியை சுற்றி 108 முறை வலம் வருகின்றனர். இது 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக இருப்பதால் பக்தர்கள் ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரம் ஓதி 108 முறை வலம் வந்து வழிபடுகின்றனர். பிறந்த குழந்தைக்கு தேன் தடவுவது ஏன்? பிறந்த குழந்தைக்கு நாவில் தேன் அல்லது இனிப்பு கலந்த நீர் தொட்டு வைக்கும் வழக்கம் இன்றும் இருக்கிறது. இதற்கு சேனை தொட்டு வைக்கும் சடங்கு என்று பெயர். ஒழுக்கத்தில் சிறந்து விளங்கி சமூகத்தில் நற்பெயர் பெற்ற பெரியவர் ஒருவரை குழந்தையின் நாக்கில் தேன் தொட்டு வைக்கும்படி செய்வர். இவ்வாறு செய்வதால் அவரது நற்குணங்கள் குழந்தைக்கும் இருக்கும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் இவ்வாறு செய்வது உண்டு. சரி, எதற்காக இந்த சடங்கிற்கு இப்பெயர் வந்தது தெரியுமா? சேனை என்றால் புத்தி என்று பொருள். புத்திமானாகவும் நல்லவராகவும் இருக்கும் பெரியவர் குழந்தையின் வாயில் தேன் தொட்டு வைத்தால் குழந்தையும் புத்திமானாக இருக்கும் என்பதுதான் நம்பிக்கை. ஒரு பாடலை கேட்போமா?

மகரிஷி வசிஷ்டர் ஞானம் பெற ஆர்வம் கொண்டு பல தலங்களுக்கும் யாத்திரை சென்றார். அவரது விருப்பத்தை அறிந்த பிரம்மா அறச்செயல் ஒன்றை செய்தால் பலன் பத்தாக பெருகும் தலம் ஒன்றை அவருக்கு காட்டி, அங்கு சென்றால் ஞானம் கிடைக்கும் என்றார். வசிஷ்டரும் அத்தலத்தில் சிவலிங்கம் ஸ்தாபித்து பூஜை செய்து ஞானம் பெற்றார். இத்தல இறைவனின் மகிமையை அறிந்த இந்திரன் அத்தலம் வந்து தான் செய்த ஒரு குற்றத்தை பொறுத்தருள வேண்டினான். அவனது பாவமும் தீர்ந்தது. இந்திரனின் குற்றத்தை பொறுத்து கொண்டதால் அந்த சிவன் குற்றம் பொறுத்த நாதர் என்ற பெயர் பெற்றார். இத்தல அம்பிகைக்கு கோல் வளை நாயகி என்று பெயர். மயிலாடுதுறையில் இருந்து 14 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள தலைஞாயிறு இடத்தில் இவர் அருளுகிறார். தேவார பாடல் பெற்ற தலம் இது. இத்தலம் கருப்பரியலூர் என்ற தேவாரத்தில் குறிப்பிடப்படுகிறது. இங்கு சென்று வந்தால் படிப்பில் பின்தங்கிய மாணவர்கள் சிறப்பாக படிப்பர் என்பதும் ஐதீகம். கல்வி விருத்திக்காக சம்பந்தர் 11 பாடல்களை இங்கு வந்து பாடியுள்ளார். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

கடவுள் மீது நம்பிக்கை வைப்பவர்களே வாழ்க்கையில் நினைத்ததே சாதிக்கிறார்கள். பைபிளில் இறைவன் மீதான விசுவாசத்திற்கு உதாரணமாக ஒரு நிகழ்ச்சி சொல்லப்படுகிறது. யாவிரு என்பவரின் மகள் நீண்ட காலமாக நோயால் துன்பப்பட்டாள். அவளை குணமாக்க இயேசு சென்று கொண்டிருந்தார். அவர் மீது விசுவாசம் கொண்ட யாவீரு அவர் தொட்டாலே தன் பெண்ணுக்கு குணமாகும் என்ற நம்பிக்கை வைத்திருந்தார். செல்லும் வழியில் மற்றொரு நோயாளி பெண் காத்திருந்தாள். அவள் இயேசுவை பற்றி அறிந்திருந்தாள். அவர் அப்பெண்ணை குணமாக்க செல்லும் வழியில் என்னையும் குணமாக்குவார், இதில் சந்தேகமே இல்லை என அங்கு கூடியிருந்த மக்களிடம் கூறினாள். அங்கிருந்தவர்கள் அவளை கேலி செய்தனர். வியாதியை குணப்படுத்த வைத்தியனால் தான் முடியும், இயேசுவால் எப்படி முடியும் என்றெல்லாம் கேட்டனர். இன்னும் சிலரோ அப்படியே அவர் குணப்படுத்தினாலும் கூட அவரை தொடர்ந்து வரும் கூட்டத்திற்குள் நுழைந்து அவரை நீ எப்படி சந்திப்பாய் என்றனர். அவள் சொன்னாள், அவருடைய வஸ்திரத்தின் ஓரம் கூட என்னை குணமாக்க வல்லது என்றாள். ஆம், காற்றடிக்கும் போது அவர் வஸ்திர நுனி தன் மீது பட்டால் கூட வியாதி குணமாகிவிடும் என அவள் நம்பினாள். அந்த அளவு அவள் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டிருந்தாள். அவள் என்ன நினைத்தாலோ அது நடந்தது. உண்மையிலேயே அப்பெண்ணால் இயேசுவை சந்திக்க முடியவில்லை. ஆனால் அவரது வஸ்திரத்தின் நுனி அவள் மீது பட்ட மாத்திரத்தில் 12 ஆண்டுகளாக அவளை வாட்டி வதைத்த நோய் நீங்கியது. பார்த்தீர்களா, கடவுள் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். கடவுளை நம்பினால் துன்பங்கள் பறந்துவிடும். இனி பாடலை கேட்கலாம்.

இனி வருவது இஸ்லாமிய பாடல்கள். ரம்ஜான் மாதத்தில் பெருநாளுக்கு முன்வரும் கடைசி 10 இரவுகள் மிகவும் முக்கியமானவை. அதே போல தியாக திருநாள் அதாவது பக்ரீத்துக்கு முன்வரும் 10 நாட்களும் மிகச்சிறந்த நாட்கள் ஆகும். இந்த நாட்களில் தொழுகை, ஜகீர் செய்தல், குரான் ஓதுதல், நோன்பு வைத்தல், ஏழைகளுக்கு உதவி செய்தல் இவற்றுடன் ஹஜ் செல்பவர்களுக்கு அந்த நன்மை கிடைக்கும். இஸ்லாமிய கேலண்டர் படி ஆண்டின் கடைசி மாதம் ஹில்ஹஜ். இந்த மாதத்தின் முதல் 10 நாட்கள் சிறப்பு வாய்ந்தவை. அதன் ஒவ்வொரு நிமிடத்தையும் நாம் நற்செயலுக்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பக்ரீத் பண்டிகைக்கு முதல் நாளான 9வது நாள் மிகவும் முக்கியமான நாளாகும். அன்று நோன்பு வைப்பது சிறந்தது. அன்றுதான் ஹாஜிகள் அதாவது புனித பயணிகள் அராபத்தில் உள்ள உயரமான குன்றில் திரண்டு இறைவனை பிரார்த்திக்கின்றனர். இறைவனிடம் கையேந்தி அழுது தொழுது பாவ மன்னிப்பு கேட்கின்றனர். தம்முடைய தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் இறைவனிடம் சமர்ப்பிக்கின்றனர். இந்த நிகழ்வுதான் ஹஜ்ஜின் முக்கிய கட்டம் ஆகும். இந்த காலகட்டத்தில் நாம் அதிகமாக கண்ணீர் சிந்தி இறைவனிடத்தில் பிரார்த்திக்க வேண்டும். அதன் பலன் எப்படி இருக்கும் என்பதை வரலாற்றை திருப்பி பார்த்தால் தெரியும். இப்ராஹிம் நபி அவர்களின் மனைவி ஹஜீரா அம்மையார் தம் குழந்தை இஸ்மாயிலுக்கு தாகம் தீர்க்க தண்ணீரை தேடி பாலைவன பகுதியில் சபா மர்வா என்ற குன்றுகளுக்கு இடையே ஓடினார். தன் பிள்ளை தாகத்தில் துடிக்கிறதே என கண்ணீர் சிந்தினார். இறைவனின் கருணையால் அங்கே இஸ்மாயிலின் கால் அடியில் ஒரு நீர் ஊற்று உண்டானது. அது நிற்காமல் தண்ணீர் தொடர்ந்து பாய்வதைக் கண்ட ஹஜீரா அம்மையார் அதை பார்த்து சம் சம் என்றாள், அதாவது நில் நில் என்றாள். அந்த நீர் ஊற்றுதான் சம்சம் கிணறாக திகழ்கிறது. உலகில் உள்ள அனைவரும் சம்சம் நீரை ஒரு மிடராவது குடித்திருப்பர். அதுதான் அந்த தாயின் கண்ணீரின் வலிமை. அது தண்ணீராக மாறி உலகின் ஆன்மதாகத்தை தீர்ப்பதுடன் பிரார்த்தனையின் வலிமையையும் நமக்கு உணர்த்துகிறது. ஆக இந்த 10 நாட்களில் மிக அதிகமாக பிரார்த்தனை செய்து நன்மை பெறுவோம். இப்பொழுது பாடலுடன் இணையலாம்.

மதீனாவில் தான் எத்தனை நினைவுகள். அந்த மாமனிதர் ஓய்வெடுக்கும் அத்தலத்தில் வர்ணிக்க இயலாத எண்ணங்கள், ஆசைகள். அப்படியே தடுப்பை தாண்டி உள்ளே புகுந்து அன்னலாரின் திருவதனத்தை ஒரு முறை பார்த்து விட மாட்டோமா? அப்படியே கொஞ்சம் அவர்களின் பூக்கரத்தை தொட்டுவிட மாட்டோமா? மணக்கும் அந்த மேனியை கட்டி தழுவி விட மாட்டோமா? எத்தனை பேராசைகள். நடக்காது என்று தெரிந்தும் உள்ளத்தின் துடிப்பு அப்படி. அன்னலார் தொழவைத்த இடம், உரை நிகழ்த்திய மேடை, அறிவுரை கூறிய இடம், ஆலோசனை நடத்திய இடம், விசாரணை செய்த இடம், தீர்ப்பு சொன்ன இடம், நபி தோழர்கள் தொழுத இடம், அழுத இடம், சிரித்த இடம், பாடம் படித்த இடம், வெளிநாட்டு தூதர்கள் வந்து போன இடம், திண்ணை தோழர்கள் பசியால் புரண்ட இடம், அருகிலேயே ஆயிரக்கணக்கான நபி தோழர்கள் அடக்கம் செய்யப்பட்ட ஜன்னத்துல் பகி பெருநாள் தொழுகை திடல், முஜாஹிர்கள் அன்சாரிகள் இடையே கைகோர்த்த விவாதம் நடந்த பானு சைதா மண்டபம், உஹூத் மலை, அங்கே ஹம்சா அவர்களின் அடைக்கலம், இப்படி பல்வேறு வரலாற்று சுவடுகள். நபி அவர்களின் அடக்கத்தலம், இப்படி பல்வேறு வரலாற்று சுவடுகள், அவர்களின் காலத்தை சொல்லும் நினைவு சின்னங்கள். எல்லாவற்றையும் கண்டு ரசித்து நினைத்து அழுது புலம்பி ஊர் திரும்புகையில் சொல்லில் செயலில் நிதானம், சாந்தம், விவேகம், சக மனிதர்கள் மீது பரிவு, பாசம், தெளிவு, இறை வழிபாட்டில் புத்துணர்வு என எல்லாம் கலந்த புது மனிதனாக திரும்புகிறார் ஹாஜி. ஹஜ் அவர்களது வாழ்க்கையில் திருப்பு முனை பல முனைகளில் இப்பொழுது பயிற்சி பெற்றவர். நல்லவர், பாவங்கள் இல்லாத பால் வடிவம் கொண்ட பாலகர் அவர். இப்பொழுது பாடலை கேட்கலாம்.

அனைவருக்கும் இனிய வணக்கம். இது எம்டிஆர் எஃப்எம். நாம் இணைந்திருப்பது எம்டிஆர் நேரம். உங்களுடன் காற்றலையில் நான் மதுரை கலையகத்திலிருந்து அனுசாத்தப்பன். நமது சிந்தனைக்கு, ஆண்டவன் உலகத்தின் முதலாளி, அவனுக்கு நாமெல்லாம் தொழிலாளி, சொல்கிறார் குருதேவர். உலகின் முதலாளியாக கடவுள் ஒருவரே இருக்கிறார். நாம் அவருக்கு பணிவிடை செய்யும் ஊழியர்களாக இருக்கவே இந்த மண்ணில் பிறந்திருக்கிறோம். பூமியின் நான்கு திசைகளிலும் பயணம் செய்தாலும் உண்மையான தர்மத்தை எங்கும் காண முடியாது. இருப்பது எல்லாம் உங்களின் உள்ளத்திலேயே இருக்கிறது. வீடு கட்டும் போது சாரம் அவசியம். கட்டி முடித்த பின் அது தேவையில்லாமல் போய்விடும். அதுபோல பக்தியின் தொடக்கத்தில் சிலை வழிபாடு அவசியம். பக்தியில் பக்குவம் அடைந்த பின் அது தேவையில்லை. அன்றாட பணிகளில் ஈடுபட அதிகாலை பொழுது பொருத்தமானது. மனிதன் ஆன்மீக வழியில் மனதை செலுத்த இளமை பருவம் பொருத்தமானது. கடின உழைப்பும் முயற்சியும் உள்ளவனுக்கு எல்லாமே கிடைக்கும். இந்த பண்புகள் இல்லாவிட்டால் உலகில் ஒன்றுமே கிடைக்காது. எல்லா மனிதர்களிடமும் கடவுள் இருக்கிறார். ஆனால் கடவுளிடத்தில் எல்லா மனிதர்களும் இல்லை. இதுவே வாழ்வின் துன்பம் உண்டாக காரணம். உங்களுடைய வழிபாட்டு முறைகளில் ஆழ்ந்த பற்றும் நம்பிக்கையும் கொண்டிருங்கள். ஆனால் மற்றவர் மீது வெறுப்பு சிறிதும் கொள்ளுவது கூடாது. கடவுளை வெளியுலகில் தேட வேண்டாம். அவர் நமக்குள் இருப்பதை உணர்வதே அறிவு. இந்த உண்மையை உணர்ந்தவர்கள் உலகத்தோடு ஒட்டி உறவாடி ஒற்றுமையை நிலைநாட்டுவர். பிறருடைய குற்றம் குறைகளில் மனதை செலுத்துபவன் காலத்தை வீணாக்குகிறான். தன்னுடைய குறைகளை திரித்துக் கொள்பவன் வாழ்வை பயனுள்ளதாக்கிக் கொள்கிறான். உலகம் மூலகமாக இருக்கும் ஒன்றை தெரிந்து கொண்டால் போதும், பிறகு எல்லாம் தெரிந்துவிடும். ஒன்று என்னும் இலக்கத்துடன் சேரும் பூஜ்யமும் மதிப்பு பெறுவது போல கடவுளை அறிந்தால்தான் மனிதனுக்கே மதிப்பு. பழுத்த மரம் கனிகளை சுமப்பதால் எப்பொழுதும் தாழ்ந்து நிற்கும். மனிதனும் மதிப்புடன் வாழ வேண்டுமானால் பணி உள்ளவனாக இருக்க வேண்டும். பணம் யாருக்கு அடிமையோ அவனே உண்மையான மனிதன். பணத்தால் உணவு உடைகளை பெற முடியுமே தவிர ஞானத்தை வாங்க முடியாது. அதிகம் படித்தவன் விவாதம் செய்வதில் ஈடுபாடு கொள்கிறான். மனதை கடவுளிடம் ஒருமுகப்படுத்தியவன் பேச்சை விட செயலையே மதிக்கிறான். கடவுள் மனிதனை எண்ணத்தின் அடிப்படையில் மட்டுமே காண்கிறார். அவரவர் எண்ணத்திற்கு ஏற்பவே கடவுளின் அருளும் வெளிப்படுகிறது. படிப்பதை விட கேள்வி கேட்பது சிறந்தது. கேட்பதை விட நேரில் காணும் அனுபவம் மிக உயர்ந்தது. தீர்த்த யாத்திரை சென்று திரும்பிய பிறகும் மனம் பக்தியில் ஈடுபடாவிட்டால் யாத்திரை சென்றதில் ஒரு பயனும் உண்டாகவில்லை என்றே பொருள். இணைந்திருங்கள், ஒரு பாடலுக்கு பின் இணையலாம்.

இது தகவல் அறியும் நேரம். இத்தாலியின் தென்பகுதியில் உள்ள தீவு கேப்ரி. இங்கே கடலுக்கு நடுவே ஒரு குகை உள்ளது, ப்ளூ கிராட்டோ என்ற. இந்த குகைக்குள் நுழைந்தால் ரம்யமாக இருக்கும். வெளியே இருந்து வரும் சூரிய கதிர்கள் பட்டு நீரும் குகையின் மேல் பகுதியும் ஊதா நிற சாயத்தை ஊற்றியது போல இருக்கும். இதை பார்ப்பதற்காக சுற்றுலா பயணிகள் அலை மோதும். நம் ஊரில் இருந்து யாராவது போனால் ஊதா கலர் தண்ணி என கூட பாட்டு பாடலாம். வானவில் மரங்கள் பார்த்ததுண்டா? வாருங்கள் ஹவாய் செல்லலாம். ஹவாயில் உள்ள காவை என்ற தீவில் நிறைய யூகாலிப்டஸ் மரங்கள் உண்டு. இந்த மரங்கள் தன்மை காரணமாக இதன் பட்டைகள் உரிந்து பால் வடியும் பொழுது பல நிறங்களில் தோற்றம் அளிக்கும். பார்ப்பதற்கு வானவில் போன்று காட்சி அளிப்பதால் வானவில் யூகாலிப்டஸ் என்றே அழைக்கிறார்கள். பாண்டாவை பார்த்திருக்கிறீர்களா? நாம் அனைவருக்கும் தெரிந்த பாண்டா கரடிகளைப் போல சிலி நாட்டின் கடலோர பகுதியில் ஒரு எறும்பு இனம் உண்டு. இவற்றின் உடல் கருப்பாகவும் உடலில் உள்ள முடிகள் வெள்ளையாகவும் இருப்பதால் இவை பாண்டா எறும்புகள் என்று அழைக்கப்படுகின்றன. ஜப்பானில் ஸ்பைடர் கிராப் என்பதுதான் உலகத்தின் மிகப்பெரிய நண்டு வகை. சிலந்தி போல காட்சியளிக்கும் இந்த நண்டு 12 அடி உயரம் வரை வளரும். ஜப்பானிய கடற்பகுதிகளில் அதிகமாக இவை காணப்படுகின்றன. பெல்வெஸ்டிகா என்னும் பாலைவனத்தில் வளரும் ஒரு செடி பிரதானமாக 2 இலைகளை மட்டுமே தோன்றி கிளைகள் போல மண்ணில் பரவும். 2 மீட்டர் நீளம் வரை பரவும் இந்த செடி சுமார் 1000 ஆண்டுகள் பாலைவன வெயிலை தாக்கு பிடித்து வாழுமாம். உயரமான விலங்கு எது என்று கேட்டால் ஒட்டகச்சிவிங்கி என உடனடியாக நாம் சொல்லிவிடுவோம். இதன் கழுத்தில் மட்டும் சராசரியாக 6 அடி இருக்கும். ஆனால் அவ்வளவு நீள கழுத்தில் 7 எலும்புகள் மட்டுமே இருக்கும். மனிதர்களின் சிறிய கழுத்திலும் 7 எலும்புகள் தான் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இணைந்திருங்கள், இது MTR FM.

0: இது நலம் பேணும் நேரம். கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் என்றால் என்ன? அது எவ்வாறு பரவுகிறது? அதற்கான அறிகுறிகள், சோதனைகள், தடுப்பூசிகள் உள்ளனவா? இந்த நோயை எவ்வாறு தடுக்கலாம் போன்ற விஷயங்களை நாம் இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம். கர்ப்பப்பையின் கீழ்ப்பகுதியில் பிறப்பு உறுப்பு இணைகின்ற இடத்தில் கர்ப்பப்பை வாய் உள்ளது. ஹியூமன் பாப்பிலோமா எனும் வைரஸ் இந்த இடத்தை தாக்கும் போது கர்ப்பப்பை வாய் பாதிக்கப்பட்டு புற்றுநோய் வருகிறது. பாதுகாப்பற்ற சுகாதாரமற்ற உடல் உறவு மூலம் இந்த வைரஸ் பரவுகிறது. இந்த வைரஸ் கிருமி கர்ப்பப்பை வாயில் உள்ள திசுக்களை தாக்கி புற்றுநோயை உருவாக்குகிறது. மாதவிடாயின் போது வலியுடன் கூடிய இரத்த போக்கு, கட்டி கட்டியாக இந்த இரத்த போக்கு, அடிவயிறு கனமாக இருப்பது போன்ற உணர்வு, தாம்பத்திய உறவின் போது அதிக வலி போன்றவை ஆரம்ப அறிகுறிகள். துர்நாற்றத்துடன் வெள்ளை வெளிப்படுதல் பாதிப்பு முற்றியுள்ளதற்கான அறிகுறியாகும். இதற்கான சோதனைகள் என்ன என்றால், பாப்ஸ்மியர் சோதனை, 21 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் 2 ஆண்டுகள் இடைவெளியில் இதை செய்து கொள்வது நல்லது. மாதவிடாய் முடிந்து 2 வாரங்களுக்குள் இதை செய்து கொள்ள வேண்டும். இதை தடுக்க முடியுமா என்றால், குவாட்ரிவேலண்ட், பைவேலண்ட் என 2 தடுப்பூசிகள் உள்ளன. இது வைரஸ் பாதிப்பிலிருந்து 70% பாதுகாப்பு தரும். குவாட்ரிவேலண்ட் தடுப்பூசியை 10 வயது முடிந்த சிறுமியர் முதல் தவணை ஊசி போட்டுக் கொள்ள வேண்டும். முதல் ஊசிக்கு பின் 2 மாதம் கழித்து 2 முறையும், 6 மாதங்கள் கழித்து 3 முறையும் போட்டுக்கொள்ள வேண்டும். பைவேலண்ட் ஊசியை போடுவதாக இருந்தால் முதல் ஊசிக்கு பின் 1 மாதம் கழித்து 2 ஊசியும், 6 மாதங்கள் கழித்து 3 ஊசியும் போட்டுக்கொள்ள வேண்டும். இது யார் யாருக்கெல்லாம் வர வாய்ப்பு இருக்கிறது என்றால், 1க்கு மேற்பட்ட நபர்களுடன் தாம்பத்திய உறவு வைத்துக் கொள்ளும் பெண்களுக்கும், சுய சுகாதாரம் இல்லாதவர்களுக்கும் வரலாம். கர்ப்பிணிகள் கர்ப்பகாலம் முடியும் வரை இந்த தடுப்பூசியை போட்டுக்கொள்ளக் கூடாது. ஆரம்ப கட்ட நோய் என்றால் அறுவை சிகிச்சை அல்லது கதிர்வீச்சு சிகிச்சை மூலம் குணப்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. மிகவும் முற்றிய நிலையில் கதிர்வீச்சு சிகிச்சையோடு அறுவை சிகிச்சையும் செய்ய வேண்டும். இணைந்திருங்கள், ஒரு பாடலுக்கு பின் இணையலாம்.
1: துள்ளி துள்ளி துள்ளி ஆனா உளுந்துற போற சார், கொஞ்சம் எழுந்துருங்க. சோபா பிடிச்சி அப்படி போடுவோம், கொஞ்சம் பிடிங்க.

0: ஆரோக்கிய உணவு வகைகளை பற்றி காணலாம். கீரைகளில் பல வகைகள் உண்டு. ஒவ்வொரு கீரையும் ஒவ்வொரு விதமான நன்மையை நமக்கு உடலுக்கு அளிக்கிறது. வெந்தயக்கீரை உடலுக்கு ஊக்கத்தை அளிக்கும், வயிற்று புண்களை குணப்படுத்தும், அதிக இரும்பு சத்து கொண்டது. அரைக்கீரை உடலில் உள்ள விஷங்களை முறிக்கக்கூடியது, தோல் சம்பந்தமான நோய்கள் குணமாகும், குடல் புண் வராமல் தடுக்கும். பசலைக்கீரை உடலுக்கு குளிர்ச்சியை தரும், தாய்ப்பால் பெருகும். முருங்கைக்கீரை உடலுக்கு சக்தி வல்லமையை அளிக்கக்கூடியது, இரும்பு சத்து அதிகம், ஆண்மையை அதிகரிக்க செய்யும், மலச்சிக்கலை கட்டுப்படுத்தும், இரத்தம் சுத்தம் செய்யும், மாதவிலக்கு வரும்போது ஏற்படும் வலியை குறைக்கும். சிறுகீரை மலச்சிக்கலை குறைக்கும், உடலில் உள்ள பித்தத்தை குறைக்கும், உடல் தளர்ச்சியை போக்கும். மணத்தக்காளி கீரை வயிற்றுப்புண் குடல் புண்ணை குணப்படுத்தும். அகத்தி கீரை உடலின் வெப்பத்தை குறைக்கும், குடற்புழுக்களை அழிக்கும், பித்தம் தலை சுற்றல் மயக்கம் போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்கும், இரத்தத்தை சுத்தம் செய்யும். புதினா கீரை சிறுநீரகம் சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்க்க உதவும். வல்லாரை கீரை ஞாபக சக்தியை அதிகரிக்க செய்யும் தன்மை இதற்கு உண்டு. திராட்சை சாப்பிடலாமா? திராட்சை பழம் சாப்பிடுவதால் பல நன்மைகள் ஏற்படுகின்றன. ஊட்டச்சத்து மிக்க பழங்களில் இதுவும் ஒன்று. இதில் விட்டமின் B1, B2, B3, B6, B12, C, இரும்புச்சத்து, பாஸ்பரஸ் ஆகியவை உள்ளன. இரத்த சோகை, மலச்சிக்கல், ஜீரணக் கோளாறு, சிறுநீரகக் கோளாறு களைப்பு போக்கும் சக்தி திராட்சைக்கு உண்டு. திராட்சை சாப்பிடுவதால் உடல் வறட்சி பித்தம் நீங்கும், இரத்தம் தூய்மை பெறும், இதயம் கல்லீரல் மூளை நரம்புகள் வலுப்பெறும். ஜீரணக் கோளாறு இருப்பவர்கள் திராட்சை பழத்தை சாப்பிட்டு வர நல்ல தீர்வு கிடைக்கும். பசி இல்லாதவர்கள் அடிக்கடி திராட்சையை சாப்பிட வேண்டும், அது பசியை தூண்டிவிடும், குடல் கோளாறுகளை குணப்படுத்தும். திராட்சை பழத்துடன் மிளகை அரைத்து சாப்பிட்டு வர நா வறட்சி நீங்கும். உடல் அசதிக்கும் பயணத்தின் போது ஏற்படும் உஷ்ணத்திற்கும் திராட்சை பழம் மிகவும் ஏற்றது. இணைந்திருங்கள், ஒரு பாடலுக்கு பின் இணையலாம்.
1: 1, 2, 3, 4, 5, 6, 7.

இனி நீதி நூல்களில் நிர்வாகம். கோட்செவி குரலை காற்றுடன் நெருப்பு. சொல்லுவதை எல்லாம் கேட்டு அவற்றை நம்பும் மக்கள் இருக்கிறார்கள். நம்புவதுடன் அல்லாது அவற்றை நாலு பேருக்கு சொல்லியும் விடுகிறார்கள். அந்த நான்கு பேர் இன்னமும் நான்கு பேருக்கு அதை சொல்லிவிடுகிறார்கள். இப்படியாக உண்மையாகவோ இல்லையோ அந்த செய்தி ஊரெங்கும் பரவுகிறது. பரப்புகிறவர்கள் பரபரப்பை விரும்பி கொஞ்சம் கைச்சரக்கையும் சேர்த்து விடுகிறார்கள். இந்த வழியில் தவறான செய்திகள் வெகு வேகமாக பரப்பப்படுகின்றன. சில சமயங்களில் இந்த போக்கு கலவரங்களுக்கு காரணமாகிறது. வருவனவற்றை எல்லாம் வாங்கி போட்டுக் கொள்கின்ற காதுதான் கோட்செவி என்பது. குரலை என்பது பொய்யான செய்தி. எதையும் கேட்கும் காதுகளுக்கு பொய் செய்திகள் போய் சேர்ந்தால் அவை காற்றுடன் கூடிய நெருப்பு போல வேகமாக பரவும், மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். அண்மை காலத்தில் கூட வதந்திகளே பல சமுதாய கலவரங்களுக்கு காரணமாக இருந்தன என்பது தெரிய வந்திருக்கிறது. தவறான செய்தி ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு செல்லும் பொழுது எப்படி புதிய புதிய பொய்களை சேர்த்துக் கொள்கிறது? ஒருவர் சொன்னார் என்று மற்றவர் சொல்லும் பொழுது பலர் உண்மையாக இருக்குமா என்று அதை யோசிப்பது இல்லை. பங்கு சந்தை வர்த்தகம் திடீரென்று விழுவதற்கும் எழுவதற்கும் கூட வதந்திகள் காரணமாக இருக்கின்றன. உண்மை எழுவதற்குள் பொய் ஊர் சுற்றப் போய்விடும் என்பது ஒரு ஆங்கில பழமொழி. பொய் அதிவேகமாக பரவுகிறது, உண்மை உடனே வெளிப்படுவது இல்லை. இதைத்தான் ஔவையார் கோட்செவி குரலை காற்றுடன் நெருப்பு என்றார். எதை கேள்விப்பட்டாலும் அது உண்மைதானா என்பதை சிரமப்பட்டாவது தெரிந்து கொள்ள வேண்டும் நாம். நேரத்தே உணவு, பாலோடு ஆயினும் காலம் அறிந்து உண். உண்பது உயிர் வாழ்வதற்காக, அந்த உணவுக்காக உழைக்கிறோம். உண்பதற்கு கூடிய போதிய நேரம் ஒதுக்காது சிலர் உழைக்கிறார்கள், அது தவறு. அதுபோலவே உணவுக்கும் மட்டும் போதும் என்றபடி மிக குறைந்த அளவு உழைப்பதும் தவறே. யார் எப்படி எவ்வளவு உழைத்தாலும் காலத்தே உண்ண வேண்டும். நேரம் கெட்ட நேரத்தில் சாப்பிடுவது என்ற பழக்கம் உடல் நலத்திற்கு கேடு. இதைத்தான் இந்த பழமொழி ஒரு உதாரணத்துடன் சொல்கிறது. பால் உடலுக்கு நல்லது. பலகாரங்கள் சாப்பிட்ட பிறகு பால் குடிப்பது நல்ல பழக்கமே. எனினும் அதை நாம் காலமறிந்து செய்ய வேண்டும். அகால நேரத்தில் சாப்பிடும் பொழுது பண்டங்களுடன் பால் இருந்த போதிலும் கேடு கேடுதான். சிலர் சாப்பிடுவது எதுவாக இருந்தாலும் அதை குறித்த காலத்தில் தான் சாப்பிடுவார்கள். அவர்கள் என்றும் நலமாகவே வாழ்கிறார்கள். விருந்தினராக சென்ற இடங்களில் கூட அகாலத்தில் ஏதாவது விருந்தோம்பல் கருதி தரப்பட்டால் அதையும் கூட விருந்தேற்பவர்கள் முகம் கோணாதபடி நயமாக நாகரிகமாக மறுத்து விடுவார்கள். அதிக உணவு உபாதை என்று அவர்களுக்கு தெரியும். ஔவையாரும் ஒரு இடத்தில் ஒரு நாள் உணவை ஒழியென்றால் ஒழியாய், இரு நாளைக்கு ஏலென்றால் ஏலாய், இடும்பை கூர் என் வயிறே உன்னோடு வாழ்தல் அரிதே என்கிறார். வயிறாகிய எனக்கு ஓய்வு கொடுக்க மாட்டேன் என்கிறாயே மனிதா என்று வயிறு பேசுவது போல ரமண மகரிஷியும் சொல்லியிருக்கிறார். அதுபோல கிராமப்புற சொல்வழக்கு ஒன்றையும் இங்கு நாம் நினைத்து பார்க்கணும். வயிற்றை கட்டி வாயை கட்டி வாழ்வது என்கிறார்களே, அதன் பொருள் பேசுவதிலும் சிக்கனம் காலமறிந்து பேசுதல். அதுபோல உண்பதில் சிக்கனம் காலமறிந்து உண்பது. ஆங்கில மருத்துவ முறையில் அடிக்கடி டயட் என்பார்களே, அது ஒத்துவரக்கூடியது. ஒழுங்காக அளவோடு சாப்பிடுவதே ஆகும். இணைந்திருங்கள், ஒரு பாடலுக்கு பின் இணையலாம்.

இது திருத்தலம் உலாவரும் நேரம். பண்டரிபுரம் யாத்திரை ஆத்ம சுகத்தை அளிக்கும் என்கிறார் நாமதேவர். பரபிரம்ம ஸ்வரூபமே பாண்டுரங்கன், அவனது நாமங்களை சொல்லி வழிபடுங்கள் என்கிறார் ஆதிசங்கரர். 24 மணி நேரமும் பகவானுடைய நாம சங்கீர்த்தனம் ஒலித்துக் கொண்டிருக்கும் திருத்தலம் பண்டரிபுரம். இங்குள்ள சந்திரபாகா நதிக்கரையில் விட்டலன் என்ற பாண்டுரங்கனும் ருக்மிணி என்ற ரகுமாயியும் குடிகொண்டிருக்கிற புராதனமான கோவில் அமைந்துள்ளது. ருக்மிணியுடன் கிருஷ்ணன் நிரந்தரமாக தங்கிவிட்ட இந்த பண்டரிபுரத்தில் எங்கு திரும்பினாலும் கிருஷ்ண கோஷம்தான். பூலோக வைகுண்டம் என்று போற்றப்படுகின்ற பண்டரிபுரத்தை பக்தர்கள் வாழ்நாளில் ஒரு முறையேனும் தரிசித்துவிட வேண்டும். சந்திரபாகாவில் புனித நீராடுவது, விட்டலனை தரிசனம் செய்வது, ஆலயத்தை வலம் வருவது, நாம சங்கீர்த்தனம் முழங்குவது ஆகிய இவற்றையெல்லாம் பண்டரிபுரத்தில் செய்தால் பிறவி முழுமை பெறுகிறது, பாவம் விலகுகிறது என்கிறார் துக்காராம். கங்கையை விட பழமையும் புனிதமும் உடையது சந்திரபாகா நதி. விட்டலன் ஆலயம் வீற்றிருக்கும் வீதியில் நடந்தாலே நாம சங்கீர்த்தன ஒலி காதுகளை நிறைக்கும். ஆலயம் செல்கிற வழியில் நாம சங்கீர்த்தனத்திற்கு தேவையான வாத்திய கருவிகள், துளசிமணி மாலை, சந்தனக்கட்டை, பூஜை பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம். விட்டலன் ஆலயத்தை பிரம்மாண்டமானது என்று சொல்ல முடியாது, கச்சிதமான பழமையான ஆலயம். சரி, கிருஷ்ணன் இங்கே விட்டலனாக கோவில் கொண்டது எப்படி? புண்டரீகன் என்பவன் தன் தாய் மற்றும் தந்தையரை பராமரித்து வந்தான். எப்படிப்பட்ட பராமரிப்பு அது? அவர்களுக்கு அனைத்து விதமான உபச்சாரங்களையும் செய்து உணவு ஊட்டிவிட்டு படுக்க வைத்து ஆசுவாசப்படுத்தி கொண்டிருந்தான். தாய்க்கும் தந்தைக்கும் கால்களை அமுக்கிவிட்டு கொண்டிருந்தான். அப்பொழுது துவாரகையில் ஆட்சி புரிகின்ற கிருஷ்ணன் வாசலில் வந்து நிற்கிறான். அவன் நிற்கும் இடம் சேரும் சகதியுமாக இருக்கிறது. தாய் தந்தைக்கு எவன் ஒருவன் சேவகம் செய்து அவர்களை பராமரித்து வருகிறானோ அவன் என்னை தேடி வரவேண்டாம், அவன் இருக்கிற இடம் தேடி நானே வருவேன் என்று கிருஷ்ணன் அருளியிருக்கிறான். இப்பொழுது புரிந்திருக்கும், சேரும் சகதியும் நிறைந்த இந்த வாசல் பகுதியில் அவன் ஏன் நின்று கொண்டிருக்கிறான் என்று. தாய்க்கும் தந்தைக்கும் சேவை செய்கிற புண்டரீகனை ஜன்னல் வழியே பார்த்து ஏ புண்டரீகா என்று அழைத்தான். புண்டரீகன் எட்டி பார்த்தான். வாசலில் வந்து காத்திருப்பது ஒரு அவதார புருஷர் என்று தெரிந்தும், என் தாயும் தந்தையும் உறங்கிய பின் தான் உன்னை வந்து பார்க்க முடியும் என்றான். கிருஷ்ணன் அவனிடம், சரி, நீ வரும் வரை நான் எங்கே நிற்பது? இந்த இடமே சரியில்லையே. நான் வருகிற வரை இதன் மேல் ஏறினில் என்று ஒரு செங்கல்லை எடுத்து ஜன்னல் வழியே வீசினான் புண்டரீகன். பிறகு சேவையை தொடர்ந்தான். அந்த செங்கலில் ஏறி இடுப்பின் இரு பக்கமும் இரு கைகளை வைத்தபடி காத்திருந்தான் கிருஷ்ணன். பெற்றோர் நன்றாக உறங்க ஆரம்பித்த பின் வாசலுக்கு போய் கிருஷ்ணனை வணங்குகிறான். கிருஷ்ணன் நெகிழ்ந்து அவனை ஆசீர்வதித்து என்ன வரம் வேண்டும் என்று கேட்க, எனக்கு காட்சி தந்து அருளியது போல எல்லோருக்கும் நீ இதே கோலத்தில் தரிசனம் தந்து அருள் புரிய வேண்டும் என்றான். அந்த பக்தனின் விருப்பப்படி பரந்தாமன் அதே கோலத்தில் அங்கே சந்நிதி கொண்டான். புண்டரீகனின் பெயரால் அந்த ஊருக்கு பண்டரிபுரம் என்று பெயர் சூட்டப்பட்டது. ஒரு ஆடி மாதத்தில் தான் பண்டரிபுரத்தில் வந்து அமர்ந்தான் விட்டலன். எனவே ஆடி மாதத்தில், அதாவது ஜூலை, வருகிற ஏகாதசி ஆஷாட ஏகாதசியாக பக்தர்கள் வெகு சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். சாதாரண ஏகாதசி என்றாலே பண்டரிபுரம் பக்தர்கள் கூட்டத்தில் தத்தளிக்கும் என்றால், ஆஷாட ஏகாதசி என்று எண்ணிலடங்கா மக்கள் வருவார்கள். நம் ஊரில் பழனிக்கு பால் காவடி எடுத்து செல்வது போல மகாராஷ்டிர பக்தர்களும் காவடி எடுத்து செல்கிறார்கள். காவடி கிளம்பியதில் இருந்து பண்டரிபுரத்தில் காவடியை கீழே இறக்கி வைக்கும் வரை விட்டல விட்டல பாண்டுரங்கா பண்டரிநாதா என்று விட்டலின் விட்டல நாமங்களை முழங்கிக் கொண்டே செல்வார்கள். முழுக்க முழுக்க பாத யாத்திரைதான். இங்கே பால் மற்றும் தயிர் காவடி மட்டுமே எடுக்கப்படும். இதை விட்டலவன் சந்நிதியில் பக்தர்கள் அர்ப்பணிப்பார்கள். செல்கிற வழியெல்லாம் காவடி சுமந்து வரும் பக்தர்கள் தங்க பெரிய பந்தல்கள் போடப்பட்டு உணவும் ஓய்வுக்கு இடமும் வழங்கப்படும்.
இதை அப்பகுதி பணக்காரர்கள் உபயமாக செய்து கொடுக்கிறார்கள். பண்டரிபுரம் விட்டலன் ஆலயத்திற்குள் காலடி வைத்ததும் இனம் புரியாத ஒரு பரவசம் நம்மை ஆட்கொள்ளும். ஆலயத்தில் அழகான சிற்பங்கள் நிறைந்த கல் தூண்கள் ஆண்டுகள் பலவற்றை கடந்தும் நம்மை ஆச்சரியப்பட வைக்கிறது. கையெழுத்தினால் எழுதப்பட்ட மகாபாரத புத்தகத்தை ஒரு கண்ணாடி பேழைக்குள் பலரும் தரிசிக்கும் வகையில் வைத்திருக்கிறார்கள். இதை ஒரு பொக்கிஷமாக கருதுகிறார்கள். கருவறையில் அருளுகின்ற விட்டலனின் அருகே சென்று அவனது திருப்பாதங்களில் தலை வைத்து பிரார்த்திக்க பக்தர்களுக்கு அனுமதி தரப்படுகிறது. விட்டலனின் பாதங்களை பற்றுகிற ஒவ்வொரு பக்தரும் சாட்சாத் கிருஷ்ணனின் திருப்பாதங்களையே பற்றிவிட்டது போல மகிழ்கிறார்கள். தன் இரு கைகளையும் இடுப்பில் கொண்டு கம்பீரமாக நம்மை பார்த்து, என்னை தரிசனம் செய்ய வந்து விட்டாயா என்று கேட்பது போல தோன்றுகிறது தோற்றம். ஆலயம் முழுக்க துளசியும் சந்தனமும் நறுமணம் பரப்பி கோவிலின் தெய்வீகத்தன்மையை மேலும் மெருகூட்டுகிறது. விட்டலனை தரிசித்தால் நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்துவிடும். இணைந்திருங்கள், ஒரு பாடலுக்கு பின் இணையலாம்.

பத்மநாபன் தேவதேவன் ராஜராஜன் காளிதாசன் இன்பநேசன் காமரூபன் பத்மநாபன் தேவதேவன் ராஜராஜன் காளிதாசன்.

ஒரு குட்டி கதை காணலாமா? ஒரு நாட்டின் ராணி மிக சிறந்த ராமபக்தை. ஆனால் ராஜாவோ தேச விஷயங்களில் தான் கவனம் செலுத்துவார். ஒரு நாள் ராணி ராஜாவிடம், ஒரு நாளாவது என்னுடன் ராமர் கோயிலுக்கு வருவீர்களா என்று கேட்டாள். ராஜா மறுத்துவிட்டார். ராணி வருத்தத்துடன் கோவிலுக்கு போய் விட்டாள். அன்று இரவில் ராஜா உறக்கத்தில் ராமா ராமா ராமா என்று சொல்லிக் கொண்டிருந்தாள். விழித்து கொண்ட ராணி ராஜா இப்படி ராமநாமம் சொல்வதை கேட்டு மகிழ்ந்தாள். மறு

இடம் காரணம் கேட்க, இத்தனை நாளும் என் நெஞ்சுக்குள் அந்த ராமனை பூட்டி வைத்திருந்தேனே. அவனது பெயரை சொன்னதன் மூலம் அவன் என் வாய்வழியாக வெளியேறிவிட்டானே. இனி அவனை எப்படி என் நெஞ்சுக்குள் மீண்டும் கொண்டு வைப்பேன் என்றார். கோவிலுக்கு போவது நல்ல பக்தி, அதைவிட உயர்ந்தது உள்ளத்துக்குள் எந்நேரமும் கடவுளை இருத்தி வைப்பது. சத்ரபதி சிவாஜியின் அரண்மனையில் வேலை செய்தவர்களில் ஒரு பணியாளருக்கு 50 ரூபாயும் இன்னொரு பணியாளருக்கு 100 ரூபாயும் சம்பளம். ஆனால் இருவருக்குமோ ஒரே வேலை. குறைந்த சம்பளம் வாங்கியவன் இது பற்றி சிவாஜியிடம் கேட்டுவிட்டான். அப்பொழுது வாசலில் ஏதோ சப்தம் கேட்டது. சிவாஜி அந்த பணியாளனிடம், வாசலில் சப்தம் கேட்கிறது, போய் பார்த்து வா என்றார். அவன் போன வேகத்தில் திரும்பி வந்தான். ராஜா, ஒரு யானை போய்க் கொண்டிருக்கிறது. அது என்ன யானை என்றார் சிவாஜி. இவன் திரும்பவும் போய் வந்து, ஆண் யானை மகாராஜ் என்றான். அதன் விலை என்னவாம் என்றதும் திரும்ப யானைக்காரனை பார்க்க ஓடினான் பணியாளன். இப்படி ஒவ்வொரு கேள்விக்கும் ஓடி ஓடி சென்று பார்த்து வர வேண்டியது ஆயிற்று. சிவாஜி அடுத்த பணியாளனை அழைத்தார். வாசலில் ஏதோ சத்தம் கேட்கிறது, பார்த்து வா என்றார். அவன் சற்று நேரத்தில் திரும்பி வந்தான். மகாராஜ், அங்கே ஒரு யான் யானை போகிறது. மிகுந்த லட்சணமானது. தந்தத்தின் நீளம் மட்டும் 5 அடி இருக்கும். விலை 1000 பொன் பெறும் என்று விவரமாக எடுத்துரைத்தான். சிவாஜி முதல் பணியாளனை ஒரு பார்வை பார்த்தார். அதன் பிறகு அவன் அவரிடம் கூலி பற்றி வாய் திறக்கவே இல்லை. இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

வணக்கத்தோடு காற்றலையில் உங்களோடு மீரா. பொதிகை தென்றலோடு இணைந்திருக்கலாம். இனிமையான பாடல்கள் உங்களை நாடி வருகிறது. தென்றலோடு சுமந்து வரும் பொதிகை தென்றலில் வரும் முதல் பாடல் இது.

பொதியை தென்றல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சுமந்து வரும் பாடல்கள் அனைத்தும் காற்றோடு கலந்து இதமாக உங்களை நாடி வருகிறது. வரும் பாடல் இது.

0: பாடும் பெண்.
1: இசைக்கு இசைந்திடும் மனங்களை எல்லாம் இசையோடு கலந்திட அள்ளி வருகிறது பொதிகை தென்றல். இனிமையான பொதிகை தென்றலில் தவழ்ந்து வரும் பாடல் இது.

புதிய தென்றலோடு இணைந்திருக்கிறீர்கள். இனிமையான பாடல் தன்னை கேட்டு மகிழ்ந்திட உங்களிடம் தேடி வரும் புதிகை தென்றல், தென்றலோடு தென்றலாக கலந்தே வருகிறது இனிய பாடல்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் மொன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். மெல்லன தவழ்ந்து வரும் பொதிகை தன்றல், மனங்களை மெல்ல தழுவி இசையோடு கலக்க விடுகிறது. கலந்த இசை கனிவான எம் இதயத்தில் பதியாதா? தொடர்கிறது அடுத்த பாடல்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். பொதிகை தென்றல் மெல்லென தவழ்ந்து வரும் தென்றல் இது. தழுவிச் செல்லும் தென்றலில் கலந்து வருகிறது பாடல்.

பேசி வரும் தென்றல் இது, இனிமையான பாடல்களை சுமந்து வரும் தென்றல் இது. காற்றில் கலக்கும் இசை அனைத்தையும் கனிவாக எம்மிடம் கொண்டு வரும் பொதிகை தென்றல். இனிமையான பாடல் ஒன்று அடுத்து வரும்.

சின்ன சின்ன கனவுகளை மெல்லனச் சுமந்து வரும் பொதிகை தென்றல் இது. பொன்னான பாடல்கள் கனவோடு கலந்து காற்றலையில் கலக்கிறது.

0: பாடும்
1: சின்ன சின்ன சுகங்களை மெல்லன உங்களிடம் அழைத்து வருகிறது பொதிகை தென்றல். இனிமையான பாடலோடு கலந்து வரும் பொதிகை தென்றல் காற்றலையோடே உங்கள் இல்லம் தன்னை நாடுகிறது. வருகிறது அடுத்த பாடல்.

இதம் கொண்டு சுகம் சேர்க்க சொல்லாமல் மெல்ல எங்களை தழுவி விடுகிறது பொதிகை தென்றல். சுகமான பாடல் தன்னை மெல்லன சுமந்து எங்களிடம் கொண்டு வரும் பொதிகை தென்றல்.

மனதோடு சுகம் தேடும் மனிதர்களுக்கெல்லாம் இதமான பாடலோடு சுகம் சேர்க்க வருகிறது பொதிகை தென்றல். மெல்லென இனிய பாடல்தனை கலந்து கனிவோடு எடுத்து வரும் பொதிகை தென்றல்.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்

வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். எம்டிஆர் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அத்துணை பேருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். நீங்கள் இப்பொழுது கேட்க இருக்கும் நிகழ்ச்சி இதய ராகங்கள். இதய ராகங்கள் உங்களோடு இன்னும் ஒரு மணி நேரத்திற்கு காற்றின் வழியே மொன்றியல் தமிழ் வானொலி மூலமாக கேட்க இருக்கிறீர்கள். மொன்றியல் தமிழ் வானொலியின் மூலம் இதய ராகம் வழங்கும் நான் உங்கள் குரலாச்சேரி காளிதாஸ். வணக்கம் நேயர்களே, பாடல்கள் கேட்போமா?

இதீராகும் நிகழ்ச்சி மூலம் பலவிதமான பாடல்கள் லிஞ்சில் நீங்கா இடம்பெற்ற சாகா வரம்பெற்ற பழைய பாடல்களும் உண்டு. ஏன் இன்றைய புதிய தலைமுறையில் புதிய இசையமைப்பாளர்கள் பழமைக்கும் புதுமைக்கும் இல்லாமல் இடைக்கால பாடல்கள் நெஞ்சை நெகிழச் செய்கின்றன. அந்த வகையில் இந்த வாரம் இதே ராகம் நிகழ்ச்சியிடம் கேட்கவிருப்பது அண்ணன் தங்கை பாசத்தை காட்டும் பாடல்கள். கவிஞர்களின் வரிகளில் இசையமைப்பாளரின் இசையில் அந்த குரல் வளம் கொடுத்து பாடியிருக்கும் பாடகர்கள் எத்தனையோ. அதில் முதலாவதாக நாம் பார்க்க இருக்கின்ற பாடல் வாத்தியார் வீட்டு பிள்ளை என்ற திரைப்படத்தில் மணமாலையும் மஞ்சளும் சூடி என்ற பாடல். இந்த பாடலை புலமைப்பித்தன் எழுதியிருப்பார். திரு எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடியிருக்கின்ற பாடல் கேட்போமா?

மொன்றியல் தமிழ் வானொலியில் மூலம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது கனடா நாட்டிலிருந்து ஒளிபரப்பாகிறது. உங்கள் நெஞ்சங்களிலும் செவிகளிலும் 24 நேரமும் இசை அலையை அளித்து கொண்டிருக்கும் ஒரு ஒப்பற்ற வானொலி. இது உலகெங்கும் உள்ள தமிழர்கள் அனைவரும் நம்முடைய கைபேசி மூலமாகவே கேட்கலாம். இணையதளம் வாயிலாக கேட்க வேண்டும் என்றால் www.mtrfm247.com என்ற இணையதளத்தின் மூலமாக பாடல்களை கேட்டு மகிழுங்கள். இதே ஆகத்தில் அடுத்ததாக படம் அண்ணன் ஒரு கோவில், MSC அவர்கள் இசையில், TM சவுந்தரராஜன் அவர்கள் பாடிய பாடல். இது கண்ணதாசன் எழுதிய பாடல். மல்லிகை முல்லை என்ற ஒரு இனிமையான பாடல் இதய ராகத்தில் கேட்போம்.

அடுத்ததாக இதய ராகத்தில் நீங்கள் கேட்கின்ற பாடல் படம் இந்தியன் பாடல் பச்சை கிளிகள் தோளோடு என்ற பாடல் கமலஹாசனின் சரித்திரத்தில் ஒரு பொன்னேட்டில் பதிக்கின்ற படம் அது இந்தியன் கேட்போமா.

அடுத்து இதயராகத்தில் இடம்பெறும் படம் வேல். பாடல் தொப்புள் கொடி பாசம் ஒன்று என்ற ஒரு பாடல்

0: இதே ராகத்தில் அடுத்ததாக படம் பாண்டவர் பூமி, திரு பரத்வராஜ் அவர்கள் இசையில் அவரவர் வாழ்க்கை ஆயிரம் அர்த்தங்கள் என்ற பாடல்.
1: எங்க குடும்பத்தோடு வாழ்க்கை ஏதோ பிறந்தோம் ஏதோ உலர்ந்தோம்னு ஒரு சாதாரண வாழ்க்கை இல்லாம குடும்பம்னா இப்படித்தான் இருக்கணும்னு இந்த ஊரே சொல்ற அளவுக்கு சிறப்பா இருந்துச்சு. அந்த சந்தோஷ ஊஞ்சல்ல ஆடிக்கிட்டு இருந்த எங்களுக்கு காத்தடிச்சு அனுபவிக்கிற மனநிலையை கொடுத்த ஆண்டவன் புயல் அடிச்சா ஈத்து நிற்கிற பலத்தை கொடுக்காம விட்டுட்டான்.

இதய ராகத்தில் அடுத்து இடம்பெறும் பாடல் தங்கச்சி தங்கச்சி தங்கமான தங்கச்சி. ஆமாம், இது ராஜ காளியம் என்ற திரைப்படத்தில் இசைய ராஜ்குமார் அவர்கள் இசையில் வடிவேல் அவர்கள் எடுத்திருப்பார். கேட்போமே.

எம்டிஆர் வழங்கும் இதே ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இத்தனை பாடல்கள் இடம்பெற்றாலும் என்றும் சாகாவரம் பெற்ற பாடலாக அண்ணன் தங்கை பாசம் என்றாலே இப்படித்தான் இருக்கும் என்று நடித்து வாழ்ந்து காட்டிய திரு சிவாஜி கணேசன் அவர்களும் சாவித்திரி அவர்களும் இணைந்து நடித்த அற்புதமான படம் பாசமலர். அதிலிருந்து பாடல்கள் இல்லாமலா இதோ

இது ராம் நிகழ்ச்சியில் எம்ஜிஆர் அவர்கள் பாடல் ஒன்றும் இடம்பெற்றால் நன்றாக இருக்கும் என்று ரசிகர்கள் கேட்பது எங்களுக்கு தருகிறது. திரு எம்ஜிஆர் அவர்கள் ஜெயக்குமாரி அவர்களும் நடித்த காஞ்சி தலைவன் என்ற திரைப்படத்தில் ஒரு கொடியில் இருமலர்கள் என்ற பாடல்

மொன்றியல் தமிழ் வானொலி கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்களுக்கு வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இதோ நேயர்களை, இதயராம் நிகழ்ச்சிகள். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கின்ற பாடல் தென்கிழக்கு சீமையிலே என்ற ஒரு அற்புதமான பாடல். திரு ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் இசையில் சித்ரா மலேசியா வாசுதேவன் பாடியது படம் கிழக்கு சீமையிலே.

எம்டிஆர் வானொலி காற்றில் உங்களோடு கலந்திருக்கும் இதே ராகம் நிகழ்ச்சியில் நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கின்ற பாடல் சேரன் பாண்டியன் என்ற திரைப்படத்தில் சௌந்தரின் அவர்களுடைய இசையில் உருவான சின்னத்தங்கம் செல்லத்தங்கம் என்ற பாடல்

இதே ராகத்தில் அடுத்ததாக தங்கையை பற்றி அண்ணன் பாடுகின்ற போது அண்ணனை பற்றி தங்கையை பாடுகின்ற பாடலும் இடம்பெற்றால் தானே அருமையாக இருக்கும். ஆமாம், இது சொக்கத்தங்கம் என்ற திரைப்படம் பாடல்.

நல்லது அன்பு உறவுகளை எஃப்டிஆர்எஃப்எம்மோடு இதுவரை இதே ராகத்தில் இணைந்திருந்தீர்கள். இந்த நிகழ்ச்சியை வழங்குவதற்கு ஆக்கம் ஊக்கம் தந்த மொன்றியல் தமிழ் வானொலி இயக்குனர் அம்மா மீரா அவர்களுக்கும் மற்றும் ஏனைய அன்பர்கள் அத்தனை பேருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பன் குரலாச்சேரி காளிதாஸ். வணக்கம் நேயர்களே.

வெடியலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

உலகமெங்கும் கம்பீரமாக வளம் வரும் தமிழ் வானொலி, உலக புகழ் பெற்ற மொன்றியல் தமிழ் வானொலி MTR FM வழங்கும் 24 மணி நேர உலகத்தமிழ் சேவை நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் எனது அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது இசைமலை. ஆமாம் நேர்களே, இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் இசையமைப்பாளர் SA ராஜகுமார் இசையில் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்க இருக்கும் நான், உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜகபர் சாதிக். கேட்க கேட்க ஆனந்தம், கேட்டாலே பரவசம். நமது MTR FM வழங்கும் நிகழ்ச்சிகள், நமது MTR FM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

வான் அலைகளில் ஒரு வசந்த அலை நமது எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் இசைமலை நிகழ்ச்சியில் முதலாவதாக பூவே உனக்காக என்ற படத்திலிருந்து சொல்லாமலே யார் பார்த்தது நெஞ்சோடுதான் பூ பூத்தது என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் பி ஜெயச்சந்திரன், சுஜாதா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக சூரிய வம்சம் என்ற படத்தில் இருந்து நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டி பார்க்குது சிறகை விரித்து பரப்போம் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் மனோ சுனந்தா.

இசைமலை நிகழ்ச்சியில் நடந்ததாக உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் என்ற படத்திலிருந்து மல்லிகை பூவே பார்த்தாயா என்ற இணைய பாடல். இந்த இணைய பாடலை பாடியவர்கள் சுஜாதா உன்னிகிருஷ்ணன்.

இசைமலை நிகழ்ச்சியில் நடத்ததாக வசீகரா என்ற படத்திலிருந்து நெஞ்சம் ஒரு முறை நீ என்றது, கண்கள் ஒரு நொழி பார் என்றது என்ற இணைய பாடல். இந்த இணைய பாடலை பாடியவர்கள் ஸ்ரீனிவாஸ் மகாலட்சுமி ஐயர்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பிரியமானவளே என்ற படத்திலிருந்து எனக்கு ஒரு சிநேகிதி சிநேகிதி தெண்டல் மாதிரி என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் ஹரிஹரன், மகாலட்சுமி ஐயர்.

இணைந்திருங்கள் எனது அருமை உறவுகளே, நமது MTRFM தமிழ் வானொலியோடு நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நமது MTRFM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக அவள் வருவாளா என்ற படத்திலிருந்து சேலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் உன்னிகிருஷ்ணன், சித்ரா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக மறுமலர்ச்சி என்ற படத்தில் இருந்து நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு நான் தான் மயங்குகிறேன் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் உன்னிகிருஷ்ணன், சித்ரா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக நீ வருவாயன என்ற படத்திலிருந்து பூங்கையில் பாட்டு பிரிச்சிருக்கா பூங்காற்றை பிரிச்சிருக்கா என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் அருண்மொழி, ஹரிணி.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிம்ம ராசி என்ற படத்திலிருந்து வானத்து நிலவெடுத்து வாசலில் வைக்கட்டுமா என்ற இளைய பாடல். இந்த இளைய பாடலை பாடியவர்கள் உன்னிகிருஷ்ணன், சுர்ணலதா.

இசைமலை நிகழ்ச்சியில் நடத்ததாக பிரியமான தோழி என்ற படத்தில் இருந்து மான் குட்டியே புள்ளி மான் குட்டியே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் ஹரிஹரன், சுஜாதா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக மானஸ்தன் என்ற படத்திலிருந்து ராசா ராசா உன்ன வச்சிருக்கு நெஞ்சிலே ரோசா பூவை போலே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் ஹரிஹரன், சித்ரா.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTR FM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியின் நிறைவாக துள்ளாத மனமும் துள்ளும் என்ற படத்திலிருந்து தொழு தொடு எனவே வானவில் என்னை தூரத்தில் அழைக்கின்ற நேரம் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் ஹரிஹரன், சித்ரா.

இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்கிய நான் உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜகபர் சாதிக். இதுவரை நமது MTREFM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த எனது அன்பு உறவுகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை புலர்ந்த இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாகவும் இனிமையான பொழுதாகவும் ஏன் மகிழ்ச்சிகரமான பொழுதாகவும் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது MTREFM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

எனது அருமை உறவுகளே, இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTR FM வழங்கிய இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் இசையமைப்பாளர் எஸ் ஏ ராஜகுமார் இசையில்

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

சர்வதேச நேயர் விருப்பம். மொழியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம். MTR FM ரேடியோ கனடா. கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்போடு கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தருகின்றேன். இப்பொழுது முதல் மலரும் சர்வதேச நேயர் விருப்பத்திலே முதல் பாடல் ஜெயம் கொண்டான் திரைப்படத்திலிருந்து நான் வரைந்து வைத்த சூரியன் என்ற வரி எடுத்து பாடுகின்றது. இந்த பாடலை ஆங்கிலேய நாடான இங்கிலாந்திலிருந்து அருள் மோகன் அனுப்பி காத்துக் கொண்டிருக்கின்றார் கேட்டு மகிழ்வதற்கு.

உறவுகளோடு உறவுகளாக வரும் அடுத்த பாடலை கேட்கும் வேளையிலே தாலாட்டுதே வானம் என்ற பாடல் கடல் மீன்கள் திரைப்படத்திலிருந்து தெரிவு செய்து அனுப்பிவிட்டு இவ்வளவு மணி திருநாட்டின் மத்திய மாகாணம் ஹட்டனிலே டிரான்சி காத்துக் கொண்டிருக்கும் வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

மீண்டும் ஏழுமணி திருநாட்டின் மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து விஜயராணி. ஏரியிலே ஒரு காஷ்மீர் ரோஜா என்ற பாடலை மதன மாளிகை திரைப்படத்திலிருந்து தந்திருக்கின்றீர்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

தொடரும் பாடல்கள் கனடா உறவினர்களின் பாடல்கள். முதலில் அல்பர்டா மாநிலத்து சாந்தினியின் பாடலை செவிமடுப்போம். மல்லிகையே மல்லிகையே என்று நினைத்தேன் வந்தாய் திரைப்படுத்த பாடலைத்தான் இன்று அவர் அனுப்பி வைத்த வேளை ஒலிக்கின்றது பாடல்.

அடுத்து வரும் பாடல் கனடா மொன்றியல் மாநகரத்து தனுஷன் தந்த பாடல். அடி கருப்பு நிறத்தழகி என்ற வரியை கொம்பன் என்ற திரைப்படத்திலிருந்து முதல் வரியாக கொண்டு முழுவதையும் பாடுகின்றது.

இது முன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் சர்வதேச நீயர் விருப்ப பாடல்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள்.

தொடர்கின்றன கனடா உறவினர்களின் பாடல்கள். வன்குவர் மாநிலத்து இளவரசி கண்ணதாசனியே கண்ணதாசனியே என்று அழைக்கும் பாடலை மறிக்கொழுந்து என்ற திரைப்படத்திலிருந்து தந்திருக்கின்றார்.

அடுத்து வரும் பாடலும் வன்கோவூர் மாநிலம். காஞ்சனா, நீங்கள் தந்த பாடல் நீலகிரி மலையோரத்திலே என்ற அந்த பாடல் நம்ம அண்ணாச்சி திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது உங்களுக்காக.

உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உங்கள் தமிழ் வானொலியில் ஒலித்து வரும் சர்வதேச நேயர் விருப்பத்துக்கான பாடல்கள். ஒலிக்கும் பாடல்கள் வரிசையில் தொடர்ந்து ஒலிக்க இருக்கின்றது ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்களின் பாடல். முதலில் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து நீண்ட கால இசைப்பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கும் கேதீஸ் அவர்கள் நல்லாத்தான் மாட்டிக்கிட்டா என்ற வரியை நட்சத்திர நாயகன் திரைப்படத்திலிருந்து கேட்க விரும்புகிறார். ஒலிக்கின்றது பாடல்.

அந்த வேளையிலே மீண்டும் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து எப்பொழுதும் வந்து எங்களோட பாடலை கேட்கும் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா இவர்கள் ஜோடியாக வந்து ஜோடி குரலிலே கேட்பார்கள் பாடலை. அந்த வகையில் இன்றும் ராஜகுமாரன் திரைப்படுத்த பாடல் இவர்களுக்காக சித்தகத்தி பூக்களே என்று வரியெடுத்து பாடுகின்றது.

இது ஒன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் பாடல்களை கேட்டு மகளும் வேளையிலேதான் சிங்கார பூமியம் சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம் அனுப்பி வைத்த பாடலும் ஒலிக்கின்றது. நீண்ட கால உறவு, நீண்ட காலத்துக்கு முன்பு வந்த பாடல் அன்பே வா என்ற திரைப்படத்திலிருந்து அழியாத ஒரு காவிய பாடலாக இன்று கேட்டால் இனிக்கும். ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் என்ற வரியை முழுமையாக பாட வருகின்றது. கேட்டு மகிழ்வோம்.

தொடர்கின்ற அடுத்த பாடல் சுவிட்சர்லாந்து நாடு நிரேஷன் ஜெனீவாவில் இருந்து அனுப்பி வைத்திருக்கின்றார். அடி வெள்ளைக்கார வேலாயி என்ற வரியுண்ட பாடல் கடைக்குட்டி சிங்கம் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது அந்த பாடல்.

கோப்பிய மண்ணென்றால் என்னபடும் பெறுவாள்தானே என்னவள் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள் தங்க கிளி என்ற திரைப்படத்திலிருந்து நினைக்காத நேரமில்லை என்ற வரியை கொண்ட பாடலை.

மனமை போலு என்ற இறுதி பாடலை தந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார். கனடாவிலிருந்து அன்புக்கும் பாசத்துக்கும் உள்ள கா வை சேனா ஆசான் அவர்கள். புது மனிதன் திரைப்படுத்து பாடல் தான் அவர் தந்த பாடல். அந்த பாடல் அங்கம் உனது அங்கம் என்று வரி எடுத்து பாடுகின்றது.

அன்பு உறவுகளை நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மலர்ந்து கொண்டிருந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் மலர்ந்து திகழ்ந்து வந்த சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். திக்கட்டும் இசை பரப்பி வந்து எங்கள் இதயத்தை நிரப்பிச் சென்ற வேளையிலே மீண்டும் ஒரு நிகழ்வினை சந்திக்கலாம் என்று எதிர்ப்பு கூறி இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து காற்றலை இந்த விடைபெற்றுச் செல்ல எண்ணுகின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் தமிழோடு.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR

மதுரை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன்

0: தனியே அவர் பொறு குணவுண்டு, தனியே அவர் பொறு குணவுண்டு. அமிழ்தும் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

நேர் நேரத்தை அலங்கரிக்கும் முதல் பாடல் இரு வல்லவர்கள் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது. நான் மலரோடு தனியாக ஏனிந்து நின்றேன், என் மகாராணி உனை காண ஓடோடி வந்தேன். அற்புதமான ஒரு பல்லவி. தொடர்ந்து பாட இருக்கும் அந்த பாடலை நீண்ட கால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்களும் வளமை போல அவரது உறவுகளாக முகமது யூசப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் அவர்களோடு கதீஜா, ஷஹானா பர்வீன், நசீகா, ரிஃபாகா இம்ரான், ஷாஹில் மற்றும் உலக தமிழர்களோடு கேட்கும் அந்த பாடல் இப்பொழுது காற்றலையில்

பீட்ஸ் என்ற திரைப்படத்து பாடல் ஒன்று கேட்போமா? ஜாலியானா ஜிம்கானா என்ற வரிதான் முதல் வரி. இந்த பாடலை தன்னுடைய நண்பர்களோடு இணைந்து இன்றைய வாழ்த்துக்களை எங்களுக்கு கூறிவிட்டு கேட்பவர் மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள். வளமை போல அவரோடு இணைந்து கண்ணன் சங்கரி, ரவி மாலதி, உஷா சேகர், ரமேஷ் ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா மற்றும் ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், ஆதவன், சிவா, பாலகுமார், ஜனனி ஆகியோர் இணைந்த வேளையிலே ஏனைய நண்பர்களும் இணைகின்றார்கள் என்று எழுதிய வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அடுத்து வரும் பாடல் ஆழப்பூரான் தமிழன் என்ற வரிகொண்ட பாடல். நெர்சொல் திரைப்படத்தில் ஒலித்த பாடல். இன்று மொன்றியல் தமிழ் வானொலியின் நேயர் நேரத்தில் ஒலிக்க வைக்கின்றார் புதுச்சேரி மாநிலத்திலிருந்து காரைக்கால் மேல ஓடுதுறை எஸ் சேப்பு விஜயராகவன் அவர்கள்.

0: Vai, mama diz. Vai, até aqui.
1: Ixu.
0: நடி உங்க சிக்னல் காட்டுது.
1: நான் எங்க அம்மா கிட்ட ஒரு பெட்டு கட்டிருக்கேன். அவங்கள விட உன்னை அதிகமா பெத்து காட்டுறேன்.
0: உன் குடும்பத்துல மொத்தம் எத்தனை அண்ணன் தங்கச்சி?
1: மொத்தம் 19.
0: யார கேட்டு இந்த மாதிரி பெட்டெல்லாம் கட்டுறீங்க?
1: வேணானா போ.
0: அப்பெல்லாம் சொல்லக்கூடாது மத்தஜி.

0: மூத்த பிள்ளைய தானே பெத்துட்டு வர, என்னமோ ஒலிம்பிக்ஸ்ல போய் தங்கம் வாங்கிட்டு வர மாதிரி இதெல்லாம் தேவையா?
1: எங்களுக்குள்ள வந்தா எங்க வீடு மட்டும்தான் நல்லா இருக்கும், உங்களுக்குள்ள வந்தா நூறு நல்லா இருக்கும்.
2: தளபதி காட்டு.

படித்தால் மட்டும் போதுமா என்று 1962 ஆண்டு திரைக்கு வந்த ஓஹோ ஹோஹோ மனிதர்களே ஓடுவது எங்கே சொல்லுங்கள் என்ற பல்லவியை கொண்ட பாடல் ஒலிக்க வைக்கின்றார்கள் இசை அரசர் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களின் குரலிலே. மெல்லிசை மன்னர் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இருவரும் இசையமைத்த வேளையிலே காவிய கவிஞர் வன் கண்ணதாசன் அவர்கள் வரி கோர்த்திருக்கின்றார்கள் என்றும் விரும்பி கேட்கின்றோம். மேல் வளையமாதேவி பங்கஜம் கோவிந்தராஜன் அவர்களோடு மீனாட்சி ரமணி சூர்யாவை இணைத்து சிதம்பரத்திலிருந்து ரமணி ராஜேஷ் அவர்கள்

உங்கள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலிகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் நேயர் நேரம் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம்.

அன்பு மகள் திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி ஷியாமலா பிரபாவும் ஒரு பாடலை தந்திருக்கின்றார். ஒரு முறை பார்த்தாலே போதும் என்ற அற்புதமான ஒரு பாடல், பாஞ்சாலி என்ற திரைப்படத்தில் ஒலித்த பாடல். பழமை போல அவர் கேட்கும் பாடலை அவரோடு இணைந்து ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, நட்பவி, மதுசூரி, சிவசங்கரன், நரமுகையாள், தமிழ் இனியால் இவர்களும் கேட்கும்படி நாங்களும் இணைவோம், கேட்போம்.

ஒப்பீடு செய்யும் பாடலாக வருகின்ற பாடல்கள் வரிசையிலே குழந்தையும் தெய்வமும் என்ற திரைப்படம் 1965 ஆண்டு வந்ததென்றும் இரண்டு தடவைகள் அந்த திரைப்படத்தில் வித்தியாசமான வகையிலே கேட்டிருக்கின்றார்கள் பாடலை என்றும் எழுதியிருக்கின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே அனுஷ்யா கிருஷ்ணன். அன்புள்ள மாண்பெளியே ஆசையில் ஓர் கடிதம் என்ற வரி கொண்ட பாடலை இசை அரசர் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களோடு இசை அரசிப்பி சுசீலா அம்மாவும் பாடியிருக்கின்றார்கள் என்றும் அன்பு அப்பா அனந்தராமன் அம்மா விஜயம் மற்றும் உறவுகளோடு கேட்க விரும்புகிறேன் ஒலிக்க வையுங்கள் என்று கேட்டவர்களை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

பாதை கைகளில் எழுதவில்லை. அடுத்து வரும் பாடலும் குழந்தையும் தெய்வமும் திரைப்படம்தான். இந்த பாடலை சவுந்தரராஜன் ஐயாவும் பி சுசீலா அம்மாவும் இசையரசரும் இசையரசியும் அன்றுள்ள மன்னவனே ஆசையில் ஒரு கடிதம் நான் கைகளில் எழுதவில்லை என்ற பல்லவியோடு பாட இருக்கின்றது. திருபுவனம் தஞ்சாவூர் கே எஸ் கிருஷ்ணன் அவர்களும் தன் நண்பர்களையும் உறவினர்களையும் அணைத்து கேட்கும் அந்த பாடல் ஒலிக்கின்றது இப்பொழுது.

வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துக் கூறி வணக்கம் தந்து கேட்கின்றார் அன்பு உறவு திருவாரூர் மாவட்டம் உபய வேதாந்தபுரம் சோமாஸ்கந்தன். தாய் வீட்டு சீதனம் திரைப்படத்து பாடல் யாருக்கும் வாழ்க்கை உண்டு என்ற வரியெடுத்து தத்துவத்தை கண்டு பாடுகின்றது. அந்த பாடலை அவரோடு இணைந்து ராஜலட்சுமி காயத்ரி கீர்த்தனா இவர்களும் கேட்கின்றார்கள்.

எத்தனை பெண் பிறந்தார் எத்தனை

சஞ்சலமே இல்லை உந்தன் விதியிலே. துணிந்தால் துயரமில்லை துக்கமில்லை வெட்கமில்லை, பணிந்தால் தான் அடக்கி வைப்பார் உலகிலே. மகளே பாய்ந்தாலே பணிந்திருப்பார் காலிலே. யாருக்கும் வாழ்

ஆஞ்சாலி குழல் முடித்தால் பத்தினியால் ஊரெரித்தால் ஆஞ்சாதி கதை அல்ல அவையடி உனை போல் பெண் ஜாதி பெருமை சொல்லும் கதையடி யாருக்கும்

பனிபிடும் பூ நிலவில் என்ற ஒரு இனிமையான பாடல் தைப்பொங்கல் என்ற திரைப்படத்தில் பாடியிருந்தது. இன்று மொன்றியல் தமிழ் வானொலியில் நீயர் நேரத்தில் கேட்டு மகள விரும்புகிறார் திருப்பூர் மாவட்டம் காளிப்பாளையத்திலிருந்து ரவிச்சந்திரன்.

0: பத்து பைசா பாக்கல தலைவர்.
1: இந்தா

அடுத்து வரும் பாடல்கள் சிதம்பரம் வண்டிக்கே சிறுவை சரணன்ராஜ் அவர்களுடைய பாடல். அவர் தந்த பாடல் எசக்காத்தா நெஞ்சினிலே என்ற பாடல், மை லார்ட் என்ற திரைப்படத்து பாடல். அவரை

0: உங்களுக்கு உங்களுக்கும் எங்களுக்கும் நேரங்கள் வித்தியாசலாம், காரங்கள் மாறலாம். நாங்கள் வாழ்வது வானத்துக்கும் பூமிக்கும் இடையிலே தானே. இணைந்திருப்பது பழமையான மூன்றியல் தமிழ் வானொலியிலே. பாட்டுக்கு பதில் பாட்டிலே சந்தன்ராஜ் கொண்டு வருகின்றார் ஒரு பாடலை. கொண்டு வருங்கள்
1: சந்தன்ராஜ்.
0: சொன்னாத்தான் காதல், கண்ணால சொன்ன, கண்ணால காட்டினாலே காதல் தானே, அதுதான் என்னையா. சொன்னால்தான் காதலா, மனதுக்குள்ள வளர்ந்து விட்டது. சொன்னால்தான் காதலா. அடுத்த பாடலை தருவது மகள் ஷியாமலா. வணக்கம் ஷியாமலா, கொண்டு வாருங்களாம்மா உங்கள் பாடலை. மகளே ஷியாமலா, உங்கள் பாடல்.
2: அப்பா கிருஷ்ணன் ஐயா பாட்டுக்குப்பா. ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா, அந்த பாட்டுப்பா.
0: ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா,
2: அப்படி ஒன்று மழையில்லை
0: ரெண்டு சொன்னபடியால் ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமான பாடலை தந்து. வாழ்த்துக்கள், சிறப்பு சிறப்பு கருத்தையும் குறிப்பிட்டு போகின்ற. எங்கே கிருஷ்ணா, நீங்கள் தாருங்கள்.
1: சொன்னது நீதானா, சொல் சொல்.
0: அது உண்மைதான், நான் தான் சொன்னேன். ஆனா அப்படி எல்லாம் நான் வித்தியாசமா சொல்லலையே. சொன்னது நீதானா, நல்ல பாடல், வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவதற்கு சந்தன்ராஜ் வந்து பாருங்கள். சந்தன்ராஜ்,
3: அன்பு என்னும் நல்ல தேன் கலந்து.
0: ஓ, அது நல்ல பாடுதான். அன்பு என்னும் நல்ல பொருள் கலக்கூடாது, தேன் கலந்து கொடுக்கணும். அன்பு என்னும் நல்ல தேன் கலந்து, அது நல்ல தேன் கலந்துதான் கொடுக்க வேண்டும். வாழ்த்துக்கள். இந்த மொன்றியல் தமிழ் வானொலியில் 24 மணி நேர தமிழ் பணியிலே இன்று மலர்ந்து கொண்டிருக்கிறது காற்றலையில். பாட்டுக்கு பதில் பாட்டு இணைந்து கொண்டிருக்கின்றார்கள் அன்பு உறவுகளாக கிருஷ்ணன், ஜெயமலா, சந்தன்ராஜ், ஜெகபிரசாதி போன்றோர் வந்து மாறி மாறி பாடல்களை தந்து கொண்டிருக்கின்றார்கள். அங்கே மீண்டும் சந்தன்ராஜ் வந்து விட்டார். கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ் அவர்களை உங்கள்
3: பாடல்.
0: தேன் பூவே பூவே வா, பூவே பூவே வா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கிருஷ்ணன் நீங்கள் தாருங்களேன். கிருஷ்ணா,
1: தேன் உண்ணும் வண்டு மாமலரை கண்டு,
0: அங்கால தெரியாத வண்டு என்று நான் பாடுவது உண்டு. வாழ்த்துக்கள். தேன் உண்ணும் வண்டு, வாழ்த்துக்கள். இப்போ இப்பொழுது வருகின்றார் ஷியாம், இல்லை ஜெகபிரசாதிக் அவர்கள். கொண்டு வாருங்க ஜெகபிரசாதிக் அவர்களே.
4: ஐயா வணக்கம் ஐயா, இந்த சந்தன்ராஜ் பாட்டுக்கு பதில் பாட்டியா. தேன் உண்ணும் வண்டு மாமலரை கண்டு திருந்தணைந்து பாடுவதின் ரீங்காரம் கொண்டு அப்படிங்கிற பாடல்.
0: அதுக்கு அங்கால தெரியாத வண்டு என்று கிருஷ்ணன் தந்து விட்டு போய்விட்டார். நீங்க வேறொரு தேனை கொண்டாருங்களா, வேறொரு பாடல் தாருங்க. வண்டு
4: தேன்மல்லி பூவே பூந்தென்றல் காற்றே அப்படிங்கிற பாடலையா.
0: தேன்மல்லி பூவே, சரி, அவர் தேன்மூவே பூவே. நீங்க தேன் மல்லி பூவே கொண்டாருங்க. தேன் மல்லி பூவே,
4: மல்லி
0: பூவே. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சிறப்பு சிறப்பு,
4: நன்றி நன்றி.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி, எங்களுடைய பிரபு சொல்வது போல் மகிழ்ச்சி மகிழ்ச்சி. எங்க சாமலா நீங்கள் தாருங்கள்.
2: அப்பா கிருஷ்ணய்யா பாட்டுக்குப்பா.
0: கொண்டு பாருங்க.
2: நீதானே சந்தானா, அந்த பாட்டு.
0: நிக்க விட்டு நிக்க விட்டு, நல்ல பாடல். நீதானா நிசந்தானா, நல்ல பாடல். வாழ்த்துக்கள் மகளே, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24
3: மகள்.
0: அப்படியா, ஓகே ஓகே. வாழ்த்துக்கள் கொண்டு வாருங்கள். மல்லி மல்லி, இது ஜாதி மல்லி. அடுத்த பாடலை தருவதற்காக கிருஷ்ணன் வந்துவிட்டார். வணக்கம் கிருஷ்ணா, கொண்டு வாருங்கள்.
1: நீ எங்கே, என் நினைவுகள் அங்கே.
0: அப்படியா, வாழ்த்துக்கள். கவனம், உங்கள் நினைவை கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள். ஜெகபிரசாதிக் அவர்கள் தரப்போகின்ற பாடலை என்ன பாடலாக இருக்கும் கேட்போமா. கொண்டு வாருங்கள் ஜெகபிரசாதி.
4: வணக்கம் ஐயா, ஷியாமலா பாடல் பாடல் பதில் பாட்டியா. நீதானா நீதானா நெஞ்சே நீதானா,
0: அப்படி கேட்கிறிய. நீதானா நீ என்ற நீதானா நீதானா நெஞ்சே நீதான், நீதானா நீதானா. அடுத்த பாடல் வாழ்த்துக்கள். நீதானா நீதான், சிறப்பு சிறப்பு சிறப்பு. அடுத்த பாடலை தருவதற்கு யார் வருகின்றீர்கள்? மீண்டும் ஷியாமலா வந்து விட்டார். மகளே கொண்டு வாங்க.
2: ஜாதி மல்லி பூச்சரமே, சங்கத்தமிழ் பாச்சரமே, அந்த பாட்டு.
0: சிறப்பு ஜாதி மல்லி பூச்சரம், களஞ்சியங்கள் தான் எல்லாம். ஜாதி மல்லி பூச்சரமே, வாழ்த்துக்கள். கற்பூரம் தொட்டவுடன் பத்தி விடுவோம், அதே போன்றுதான் நீங்கள் வரியை கூறியவுடன் எல்லோரும் பாடலை தருகின்றீர்கள். இப்பொழுது சந்தன்ராஜ் கொண்டு வந்து விட்டார்.
3: நீ இல்லாத போது எங்கும் நெஞ்சமையா,
0: அதே அநேகமாக சொல்லுவீர்கள் தான் இந்த பாடலை. நீ இல்லாத போது எங்கும் என் நெஞ்சம் என்று. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நீ இல்லாத போதும் எங்கும் என் நெஞ்சம். இப்பொழுது எங்களுக்கு கிருஷ்ணன் தருகின்றார் ஒரு பாடலை. கிருஷ்ணா கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. கிருஷ்ணா, உங்களை இணைத்து விட்டேன். கிருஷ்ணா கொண்டு வாருங்கள்.
1: வணக்கம். நீதானா என்னை நினைத்தது, நீதானா என்னை அழைத்தது, நீதானே என் இதயத்திலே

0: நான் மறந்து அப்படியே மயங்கி விட்டேன் அந்த பாட்டை கேட்டவன். ஏனென்றால் இன்றைய ஒலி, அதாவது வந்து இந்த இந்த மடிகணனியே அன்றே தந்து விட்டார்கள் இந்த பாடலோடு. நீதானா என்னை அழைத்து, அற்புதமான பாடல், சிறப்பான பாடல். அடுத்த பாடலை அதற்காக திறப்புகின்றார். யார் திறப்புகின்றீர்கள்? இது மொன்றியல் தமிழ் வானொலி, சியாமலா திறப்புகின்றார். வணக்கம் சியாமலா, உங்கள் பாடலை தாருங்கள், கேட்போம். சியாமலா, உங்கள் பாடல்.
1: அப்பா நெஞ்சே குருநாதரின் சேவடி நினைந்து, அந்த பாட்டுப்பா.
0: வாழ்த்துக்கள், சிறப்பு. நெஞ்சே குருநாதரின் சேவடி, வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது யாராயிருக்கலாம்? அந்த பாடல் 100வது பாடலாக நாங்கள் காண இருக்கின்றோம். அது என்ன பாடல் என்று அழைக்கும் போது தான் தெரிய போகின்றது. எங்கே அழைக்க வேண்டியவர் அழைக்கின்றார். நான் காத்து கொண்டிருக்கின்ற நினைப்பதற்காக எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். உலகளாவ என்ன பாடல் வரப்போகின்றது? இந்த பாடல்களுக்குள்ளே 99 பாடல்களுக்குள்ளேயும் பதிலாக ஒரு பாடலை தரப்போது அது யாராக இருக்கலாம் என்றால் அது கிருஷ்ணன். வணக்கம் கிருஷ்ணா, 100வது பாடலை கொண்டு வருகின்றீர்கள். கொண்டு வாருங்கள் கிருஷ்ணா.
2: தென்றல் வரும் செய்தி வரும் ஐயா,
0: தென்றல் வரும் என்னவோ நினைத்து கூப்பிட்டார். தென்றல் வரும் செய்தி வரும், நல்ல பாடல். திருமணம் என்னும் நாள் வருவாங்க. வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது யாராக இருக்கலாம்? அது முந்தையல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து கொண்டிருக்கும் பொழுது மிகவும் சுலபமாக ஒவ்வொருவராக வந்து அமைதியாக நிதானமாக பாடல்களை தந்து கொண்டு போகின்றார்கள். எனக்கும் இல்லை சுலபமாகத்தான் இருக்கின்றது. சுலபம் என்றாலும் விரைவாக வந்து இயங்கிக் கொண்டிருக்கும் அவர்களை இணைக்க வேண்டிய பணியல்லவா? எங்கே என்னுடைய மகள் சியாமலா அழைத்தார், அந்த அழைப்பு தலைப்பட்டு விட்டதே மகளே, மீண்டும் அழையுங்கள். முந்தையல் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் பாட்டுக்கு பதில் பாட்டு. எங்கே அடுத்த உறவு யாராக இருக்கலாம்? அவர்களுடைய இணைப்புகள் போட்டியிலே இருக்கின்றது. ஒருத்தர் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது சியாமலா, வந்து விட்டார் சியாமலா, இணைப்பு கிடைத்து விட்டது. வணக்கம் சியாமலா. வணக்கம்.
1: நீதானா நீதானா நெஞ்சே நீதானா, அந்த பாட்டு.
0: அந்த பாடலை என்னுடைய இவர் ஜெகவர் சாதிக்க அவர்கள் தந்து விட்டார் மகளே.
1: அப்படியா? நீ இல்லாத உலகத்தில், அந்த பாட்டு.
0: அந்த பாடல் சிறப்பான பாடல், நல்ல பாடல். நீ இல்லாத உலகத்தில், இல்லை இல்லை, நீங்கள் தந்து விட்டீர்கள், எடுத்து விட்டீர்கள். நீ இல்லாத உலகத்திலே, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், நிம்மதி இல்லை. இப்பொழுது கிருஷ்ணா நீங்கள் தர வேண்டும் ஒரு பாடலை.
2: பூவே இளைய பூவே, வரம் தரும் வசந்தமே.
0: வாழ்த்துக்கள், சிறப்பு. பூவே இளைய பூவே, எங்க சந்தம் பேச அதற்கு பாடல கொண்டு வருகின்றார். நெஞ்சில் மாமலை, சிறப்பு சிறப்பு, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அந்த வேளையிலே தான் மஞ்சுளா எங்களுடைய சியாமலா வருகின்றார். கொண்டு வாருங்கள் மகளே சியாமலா.
1: தென்றல் வந்து பூவுக்குள் இருக்கின்றது, அந்த பாட்டு.
0: சிறப்பான பாடல், அந்த வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள் நான் வந்து சிறப்பு. அடுத்த பாடல் தருவது சந்தன்ராஜ். கொண்டு பாருங்கள் சந்தன்ராஜ் அவர்களே, என்ன பாடல்?
3: பூவுக்குள்ளே ஒரு தாகம்.
0: பூவுக்குள்ளே ஒரு தாகமா?
3: நன்றி, வணக்கம்.
0: பூவுக்குள்ளே ஒரு வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவதற்காக மீண்டும் சந்தன்ராஜ் உங்கள் இணைப்பு தான் வருகின்றது. கொண்டு பாருங்கள்.
3: அட்ரஸ்
0: சாக்கியண்டா, நெஞ்சாங்கூட்டில் நீயே நிற்கிறாய் பெண்ணு, நெஞ்சாங்கூட்டில் நீயே நிற்கிறாய். வாழ்த்துக்கள் கிருஷ்ணன். உங்கள் பாடலை நான் பார்த்து கொண்டிருக்கேன், தாருங்கள் கிருஷ்ணா உங்கள் பாடலை.
2: மாலை சூடும் மனநாள், தினம் அங்கையின் வாழ்வே திருநாள்.
0: நான் எதிர்பார்த்த பாடல் இந்த பாடல், மாலை சூடும் மனநாள் என்று வந்திருக்கின்றது. சிறப்பான பாடலாக இருக்கின்றது. மாலை என்ற பதத்தோடு சந்தன்ராஜ் அதற்காக பாடல் தரப்போகின்றார். கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ்.
3: பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனி கூட்டம் அதிசயம்.
0: அது ஜீன்ஸ் தானே. பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனி கூட்டம் அதிசயம். பூவிக்குள் ஒளிந்திருக்கும், அது உண்மை உண்மை உண்மை. அந்த வேளையில தான் சியாமலா கொண்டு ஓடி வருகின்றார் தன்னுடைய பாடலை பதிவதற்காக.
1: தென்றலுக்கு என்றும் வயது 16 என்றும் அந்த பாடல்.
0: இந்த பாடல் மகள் நீங்கள் வருவதற்கு முன்பு தந்து விட்டார்கள் அம்மா. நீங்கள் இன்னொரு பாடலை
1: தரணும்.
0: அந்த பாடலும் வந்து விட்டது அம்மா, அது வந்து விட்டது.
1: தென்றலாடும்
0: அதையும் வந்து விட்டது.
1: தந்து
0: விட்டார்கள், தந்து விட்டார்கள். தென்றல் தான் திங்கள் தான் அந்த பாடல் இருக்கு இல்லவா?
1: பூந்தலிலே மேகம் வந்து குடி புகுந்தாள். என்ன தென்றல் காட்டும் பாடலத்துல ஒரு பாட்டு
0: வாழ்த்துக்கள் கூந்தலிலே கிடைப்போம். வாழ்த்துக்கள் கட்டிக்காரு கட்டிக்காரு கட்டிக்காரு களஞ்சியம் வாழ்த்துக்கள். நானே அநேகமான பாடல உங்களிடம் கேட்பதுண்டு. எங்க சந்தன் ராஜ் நீங்க
3: என்னையா 16 பிள்ளையம்மா
0: இன்னொரு குருங்க ஐயா நினைக்க வேண்டும். எங்கே சந்தன் ராஜ் வந்து சொல்ற வேளையிலே கிருஷ்ணன் வந்து விட்டார். கிருஷ்ணா கொண்டு பாருங்க. கிருஷ்ணா உங்களை இணைத்து விட்டேன் ஐயா.
2: குந்தலிலே நெய் தடவி குளிர்வியில் மை தடவி.
0: அற்புதம். கூந்தல் ஒரு பாடல் தானே. அடுத்த பாடலும் கூந்தல்ல வந்து விட்டது. கிருஷ்ணன் கொண்டு வந்து விட்டார் கட்டிக்காரன். இப்பொழுது அதற்கு பதிலை எங்களுடைய சந்தன் ராஜ் தரப்பு போன்றார். என்ன பாடலுக்கு சந்தன் ராஜ்?
3: தனிமையிலே இனிமை காண முடியுமாயா?
0: சரியா கஷ்டம். அது சரியான கஷ்டம். தனிமையான பொறுமை வேண்டும். தனிமையிலே இனிமே காண முடியுமா? வாழ்த்துக்கள். எங்கே கிருஷ்ணன் உங்கள் பாடலை சாருங்கள்.
2: கூந்தல் கருப்பு குங்குமம் சிவப்பு ஐயா.
0: ஐயா வெள்ளையும் இருக்கு ஐயா கூந்தல்ல. பேரங்கெல்லாம் வெள்ளதானே ஐயா கூந்தல் கூந்தல் கருப்பு. வாழ்த்துக்கள். நன்றா கவனிச்சிருக்கிறீர்கள் ஐயா கருத்த கூந்தலை. வாழ்த்துக்கள். மீண்டும் சந்தன் ராஜ் கொண்டு வாருங்கள்.
3: தனிமையிலே ஒரு ராகம் ஐயா.
0: தனிமையிலே ஒரு ஆமா தனிமையில பிறகு ராகங்கள் எல்லாம் அப்படித்தான் இருக்கும். வருமா பெரிய ஆதாரபூர்வமா இருக்கும் தனிமை ராகங்கள். தனிமையிலே ஒரு ராகம். சரி அந்த வேளையிலே தான் அடுத்த பாடலை மகள் கொண்டு ஓடி வருகின்றார். சியாமலா கொண்டு வாருங்களம்மா. அதுதான் இப்பொழுது சந்தன் ராஜ் கூறியிருந்தார் அம்மா. சியாமலா அதை தந்து விட்டார் அவர். இன்னொரு பாடல்
1: தாங்களேன்.
0: ஒருவர் மீது ஒருவர் என்றது ஒரு என்றதை வைத்து தருகின்றார். வாழ்த்துக்கள் அம்மா. சிறப்பு ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து. அற்புதம். அந்த வேளையில தான் கிருஷ்ணா வந்திருக்கிறார். அவர் ஒரு பாடலை கொண்டு வந்திருக்கிறார். என்ன பாடல் ஐயா நீங்கள் கொண்டு வந்தீர்கள்?
2: சந்தன்ராஜ் ஐயா பாடலுக்கு பதில் பாடல் ஐயா.
0: சரி
2: தனிமையிலே இனிமை காண முடியுமா?
0: நீங்கள் தருகின்றீர்களா அந்த பாடலை? அதைத்தானே அவர் அவர் தந்தாரு அந்த பாடலை அவர் தந்து விட்டார்.
2: வேற பாடல்
0: இன்னொன்னு தாருங்களேன். இப்பொழுதே தாருங்கள். உங்களுடைய சந்தர்ப்பம்.
2: எங்கே நிம்மதி ஐயா?
0: அட்ரா சாக்கியண்டாரம். எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி. அதுலேயும் ரெண்டு பாடல் வரும். எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி. வாழ்த்துக்கள். எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி எங்கே. அதுதான் நீங்க தந்திருக்க. வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் தருவதற்கு முன்பு இது முன்பு தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி நாங்கள் இணைந்து கொண்டிருக்கின்றோம். பாட்டுக்கு பதில் பாட்டிலே வந்து விட்டார் சந்தன் ராஜ். வாழ்த்துக்கள். இந்த வேளையில் அடுத்த பாடலை தருவதற்காக சியாமலா வந்து விட்டார். வணக்கம் சியாமலா.
1: அப்பா தனிமையில இனிமே காண முடியுமா பாடுறாங்க?
0: ஆமா.
1: இனிமையானது அந்த இறைவன் போன்றது புனிதமானது அந்த பாட்டு.
0: சிறப்பு. அற்புதமான பாடல் எடுத்திருக்கிறீர்கள். இனிமையானது என்ற பாடல் சிறப்பு. வாழ்த்துக்கள். மீண்டும் பெற வேண்டும். அந்த வகையிலே சந்தன் ராஜ் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். இணைப்போம் சந்தன் ராஜ்.
3: ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்கும் ஐயா.
0: ஏதோ ஒரு பாட்டு எல்லாம் நல்ல பாட்டு ஐயா. ஏதோ ஒரு பாட்டு கேட்டதுதான் நல்ல பாட்டு தான். ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்கும். இனிமை வாருங்கள் கிருஷ்ணா உங்கள் பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். கிருஷ்ணா கொண்டு வாருங்கள். கிருஷ்ணா உங்களை இணைத்து விட்டேன். கிருஷ்ணா ஓடி வாருங்கள்.
2: பாட்டொன்று கேட்டேன் பரவசமானே. நான் அதை பாடவில்லை.
0: எப்போ ஐயா கேட்டீர்கள் அப்படி ஒரு பரவசமான பாட்டு? எப்போ கேட்டீர்கள்? வாழ்த்துக்கள். மீண்டும் வாருங்கள். எப்பொழுதும் கேட்டுக்கொண்டிருக்கார். மீண்டும் சியாமலாவின் இல்லை சியாமலாவின் இணைப்பு வருகின்றது. சியாமலா கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. சியாமலா வாருங்கள்.
1: அப்பா எங்கே தேடுவேன் பழத்தை எங்கே தேடுவேன்.
0: அது இவர் தேடிவிட்டார், பழமையாக தேடுற சந்தன்ராஜ் இன்றும் தேடிவிட்டார்.
1: எங்கே நீயோ நானும் அங்கே உன்னோடு. அந்த பாட்டுப்பா
0: சிறப்பு. எங்கே நீயோ நானும் அங்கே, இனிமையான பாடல். எங்கே சந்தன்ராஜ், தாருங்கள் உங்கள் பாடலை.
3: என் அன்பே அன்பே என் மனம் உன்வசம்.
0: ஓ என் அன்பே அன்பே என் மனம் உன்வசம். அன்பே அன்பே சிறப்பு, அதுவும் அன்பே அன்பே இல்லவா, அதனால்தான் உன்வசம். கிருஷ்ணன் தாருங்கள் உங்கள் பாடலை.
2: பணம் என்னடா பணம் பணம்,
0: ஓ
2: குணம் தானடா நிரந்தரம்.
0: ஓ அப்படியா, வாழ்த்துக்கள், குணத்தோடு இருங்கள். நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவதற்காக வருவது யாராக இருக்கலாம் என்று பார்க்கும் பொழுது நாங்கள் 123 பாடல்களை கண்டுவிட்டோம். இன்னும் பல பாடல்கள் காண இருக்கின்றது. இங்கே அன்பு உறவுகள் அடுத்தடுத்து வந்து பாடல்களை தந்து கொண்டிருக்கும் வேளையிலே சந்தன்ராஜ் அவர்கள் வந்துவிட்டார் பாடலை தருவதற்கு.
3: என்னடா பொல்லாத வாழ்க்கை,
0: என்னடா பொல்லாத வாழ்க்கை, என்னடா பொல்லாத வாழ்க்கை. இது வாழ்க்கையா சிம்பிளாக இருக்கலாம் என்றால் கிருஷ்ணனுடைய பாடலாக இருக்கின்றது. கிருஷ்ணா கொண்டு வாருங்கள்.
2: இது மாறும் காலம் 6-60.
0: ஆமா, வாழ்க்கையே வேஷம், வாழ்க்கையே வேஷம் என்ற பாடல் 6-60 வரை அனுபவத்திலே பாடுகின்றார். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அந்த வேளையில மீண்டும் சந்தன்ராஜ் அவர்கள் வருகின்றார். கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ் அவர்களே.
3: வாழ்க்கை ஒரு கண்ணாமூச்சியா?
0: அப்படியா? ஓ இவர் வாழ்க்கையை வேஷம் என்றார். நீங்கள் வாழ்க்கை ஒரு கண்ணாமூச்சின்னு வந்துவிட்டு வாழ்க்கையை பத்தி எத்தனை கூடுவார்கள் ஐயா. வாழ்க்கை ஒரு கண்ணாமூச்சி, ஆ சிறப்பு சிறப்பு. அடுத்த பாடலை தருவதற்காக அணைக்கின்றார் மீண்டும் சந்தன்ராஜ் அவர்கள் தான் அணைக்கின்றார்கள். சந்தன்ராஜ் அவர்கள் தாருங்கள் உங்கள் பாடலை.
3: வணக்கம் ஐயா. யாரடி வந்தார் என்னடி சொன்னார்யா?
0: ஓ
3: நன்றி, வணக்கம்.
0: யாரடி வந்தார் என்னடி வாழ்க்கையில் கண்ணாமூச்சி என்று விட்டு யாரடி வந்தார் என்னடி தந்தார். வாழ்த்துக்கள் ஒரு பாடல். இந்த இங்கே அடுத்த பாடலை தருவதற்காக யார் வரப்போகின்றீர்கள் என்று பார்க்கோ அழைப்புகள் வந்து கொண்டிருக்கின்றது. அழைப்புகளை என்று இறுதியா இறுதியா இல்லை இல்லை இறுதி இல்லை. கிருஷ்ணா வந்து விட்டார் ஒரு பாடல. கிருஷ்ணா கொண்டு வாருங்கள். நீங்களும் அப்படி இருக்கிறீர்கள். அப்ப என்ன கிருஷ்ணா நலமான்னு கேட்பீர்கள். வாழ்த்துக்கள், நல்ல பாடல். கண்ணா நலமா கிருஷ்ணா நலமா, கண்ணா நலமா கிருஷ்ணா நலமான்னு கேட்கு. இப்பொழுது சியாமலாவின் பாடலை பெற்றுக்கொள்வோம். கொண்டு வாருங்கள் சியாமலா.
1: அப்பா யாரடி வந்தார் என்னடி சொன்னார்
0: அந்த பாட்டுக்குற பாடிவிட்டு சொல்கிறான் மகள். அதற்காகத்தான் சந்தன்ராஜ் மீண்டும் கொண்டு ஓடுகிறார். பாடலை கொண்டு வாருங்கள். ஆஹா, காசிக்கு வந்து விட்டீர்கள். இந்த காசியும் மறக்க மாட்டீர்கள். என்மன வானில் வாழ்த்துக்கள், சிறப்பான ஒரு பாடல். இப்பொழுது கிருஷ்ணன் தரப்போகின்றாரு அதை விட சிறந்த பாடலை. கொண்டு வாருங்கள் கிருஷ்ணா.
2: யாரடி நீ மோகினி,
0: அந்த பாடல் சியாமலா பாடி விட்டார் ஐயா. ஐயா இன்னொரு பாடலை தாருங்களேன் ஐயா. நீ என்று வரலாம். யாரடி,
2: யாரோ நீயும் நானும் யாரோ.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். யாரோ நீயும் நானும் யாரோ. இப்ப சந்தன்ராஜ் கொண்டு வருவார். அவருக்கு பாடலை மிகவும் சிறப்பா இருக்கும். வாழ்த்துக்கள். நீங்கள் தந்த பாடலை தொடர்ந்து சியாமலா தருகின்றார் பாடலை. சியாமலா கொண்டு வாருங்கள்.
1: அப்பா சந்தன்ராஜ் பாட்டுப்பா. என் மேல் விழுந்த மணி துளி இத்தனை நாளா எங்கிருந்தா.
0: அடேங்க அப்பா, என் மேல் விழுந்த மலை துளி, இனிமையான பாடல். வாழ்த்துக்கள் மகளே, சிறப்பு. அப்படி என்றால் கிருஷ்ணன் பாடல் அப்படி இருக்கும், கேட்போமே கிருஷ்ணா.
2: என் அருகில் நீ இருந்தால் இயற்கை எல்லாம் சுழலுவதே.
0: அதான் நேற்று கேட்டீர்கள், அப்படி என் அருகில் நீ இருந்தா இந்த உலகம் சொன்னா அவ அதுக்கு சொன்ன ஒன்னருக நான் இருந்தால் உலகம் ஆடுவதே சுழல்வதும் ஆடுவதும் காதல் நாள் தான். வாழ்த்துக்கள் மகன், சிறப்பு சிறப்பு சிறப்பான பாடல். அங்கே சந்தன்ராஜ் நீங்கள் தாருங்கள் அதற்கான பாடலை. சந்தனராஜ் உங்களை இணைத்துவிட்டேன். சந்தன்ராஜ்
3: மலைத்துளி மலைத்துளி மண்ணில் சங்கம்.
0: ஓ, மலைத்துளி சங்கமத்திலே மலைத்துளி மலைத்துளி மண்ணில் சங்கமம். இப்ப மலையிலே பாடல்கள் கொட்டு கொட்டுன்னு கொட்ட போகின்றது. சியாமலா உங்கள் பாடலை தாருங்கள். சியாமலா, சியாமலாவின் பாடலை கேட்போம். கொண்டு பாருங்கள் சியாமலா.
1: அப்பா கிருஷ்ணய்யா பாடின பாட்டுல நீ வந்ததுல்லப்பா.
0: ஆமா,
1: அதுக்கு நீயே உனக்கு என்றும் நிகரானவன். அது
0: பலே பலே பலே பாண்டியா, நீயே உனக்கு என்றும் நிகரானவன். ஆமாம் ஆமாம் ஆமாம் கிருஷ்ணா, அப்படித்தானே? கொண்டு பாருங்கள். நான் சொன்னேன் மலைத்துளி கொட்ட போகுது என்று உடனே கொண்டு வந்து விடுவார். மலைத்துளி மலைத்துளி இனிமையான பாடல், இனிமையான பாடல் மலைத்துளி இனிமையான பாடல். அடுத்த பாடலை கொண்டு வர வேண்டும். யார் கொண்டு வர போகின்றீர்கள்? இது மூன்று தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கிருஷ்ணன் தான் மீண்டும் வருகின்றார். கொண்டு பாருங்கள் கிருஷ்ணா உங்கள் பாடலை.
2: கன்னி பருவமவள்
0: மனதில் என்ன நினைத்தாலோ,
2: மனதில் என்ன நினைத்தாலோ.
0: இந்திரா என் செல்வம் அல்லவா, அதனால் தான் கன்னிப்ப. நல்ல ஒரு ஒரு நாகரிகமான உடல் பாடல். கன்னி பருவம் அவள் மனதில் என்ன நினைத்தாலோ. அடைய அப்பா கன்னி பருவம் அவள். வாழ்த்துக்கள். முன்பின் அனுபவம் இல்லாதவள் அல்லவா, அதுதான் கன்னி பருவம். சியாமலா நீங்கள் தாருங்கள்.
1: அப்பா கிருஷ்ணய்யா பாட்டுக்குப்பா. நீயும் நானும் ஒன்று நம் உருவம் தானே ரெண்டு, அந்த பாட்டு.
0: நீ இனிமையான பாடல். நீயும் நானும் ஒன்று நாட்களுக்கு பின்பு நீயும் நானும் ஒன்று ஒரு நிலையில் வாழ்த்துக்கலாமா. சிறப்பான பாடல் சிறப்பான பாடல். எங்கே சந்தன்ராஜ் நீங்கள் தாருங்க உங்கள் பாடலை. சந்தன்ராஜ் உங்கள் பாடலை தர வேண்டும்.
3: மனதில் என்ன நினைவுலையா,
0: மனதில் என்ன நினைவுகள். மனதில் என்ன நினைவுகளோ, மனதில் என்ன நினைவுகளோ. இனிமேல் அந்த பாடலை தந்தவளை பழைய பாடல்களை நினைவூட்டி கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்த பாடலை தருவதற்காக யார் வரப்போகின்றீர்கள் என்று பார்க்கும் வேளையிலே அது கிருஷ்ணனாக இருக்கின்றது. கிருஷ்ணா உங்கள் பாடலை தர வேண்டும்.
2: நீயும் நானுமா கண்ணா, நீயும் நானுமா.
0: அப்ப முன்னு கண்ணா போட வேண்டாமா, நீயும் நானுமா. நீயும் நானுமா சிறப்பு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவதற்காக இப்பொழுது சந்தன்ராஜ் அவர்கள் காத்துக் கொண்டிருக்கின்றார். கொண்டு வாருங்கள்.
3: மனதிலே ஒரு பாட்டு.
0: ஓ, மனதிலே ஒரு பாட்டு, வெளியிலே ஒரு பாட்டு, அப்படி ரெண்டு பாடு பாடுவீர்கள். மனதிலே ஒரு பாட்டு, மனதிலே ஒரு பாட்டு. வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவதற்கு அன்பு மகளே சியாமலா நீங்கள் வந்து வருகின்றீர்கள். உங்களை இணைக்கின்றேன், தாருங்கள் உங்கள் பாடலை. என்ன பாடல் மகளே?
1: அப்பா சந்தன்ராஜ் பாட்டுக்குப்பா. தூளி தூளி தூளி தூளி மழை தூளி, அது தோட தோட சீலித்தது மலர் கொடி, அந்த பாட்டுப்பா.
0: வாழ்த்துக்கள். நான் சொன்னேன் மலை கொட்டோ கொட்டுன்னு கொட்டும் என்று கூறினேன் அல்லவா. வாழ்த்துக்கள். எங்க சந்தன்ராஜ் தாருங்கள் உங்கள் பாடலை. சந்தனராஜ் உங்கள் பாடலை தர வேண்டும். வரலாறு என்னவென்றால் நீயும் முதல் முதலில் தமிழ் திரையுலகிலே எங்கள் டாக்டர் கே ஜே ஜெஸ் அசையா அவர்கள் பாடிய பாடல் நீயும் பொம்மை நானும் பொம்மை என்ற பாடல். வாழ்த்துக்கள். இது மூன்றில் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணி. கிட்டத்தட்ட 145 பாடல்களை கண்டுகொண்டோம். இன்னுமேலும் காணுவதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது. நேரம் சரியாக 12:39. எங்கே அடுத்த பாடலை தருவதற்காக அழைப்பது யாராக இருக்கலாம் என்று பார்க்கும் வேளையிலே மணியே மணிக்குயிலு என்ற பாடலோடு இணைந்தோம் என்று என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்வோம். வந்துவிட்டார் சியாமலா. கொண்டு வாருங்கள் சியாமலா உங்கள் பாடலை. சியாமலா வாருங்கள்.
1: அப்பா நீ எங்கே என் நினைவுகள் அங்கே, அது யாரும் பாட்டாங்க?
0: ஆமா பாடிட்டாங்க.
1: நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லை, அதனால என்ன
0: பண்ணணும் அது தந்து நீங்க வேணா. நீ எங்கே என் நினைவுகள் அங்கே என் பாடல் வரவில்லையம்மா, நான் எடுத்துக்கொள்கிறேன் இந்த பாடலை. நீ எங்கே
1: நினைவுகள் அங்கே. மன்னிப்பு படம்.
0: வாழ்த்துக்கள். என் நினைவுகள் அங்கே நீ எங்கே வாழ்த்துக்கள். அங்கே கிருஷ்ணா உங்கள் பாட்டை தாருங்கள்.
2: நீ ஒரு காதல் சங்கீதம், வாய்மொழி சொன்னால் தெய்வீகமய.
0: சிறப்பு, நல்ல பாடல் பாடியும் காட்டினீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்து பாடலை தருவதற்காக சந்தனராஜ் அவர்கள் வருகின்றார். கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ்.
3: உலகம் அழகு கலைகளின் சுரங்கம்யா.
0: அடையப்பா, உலகம் உலகம் ரெண்டு தினம் உலகத்தை சொல்லி விடுவார் அவர். அழகு பெண்களின் சுரங்கம் என்றார். உலகம் உலகம் அழகு பெண்களின் ஜவுளம், உலகம் சுற்றும் பாதிப்பில்லை கண்டுகொண்ட உண்மை. வாழ்த்துக்கள். உலகம் உலகம் அழகு பெண்கள். மீண்டும் சந்தன்ராஜ் நீங்கள் தான் பெறுகின்றீர்கள், கொண்டு வாருங்கள்.
3: சங்கீத மேகம்யா.
0: ஓ சங்கீத மேகம், சங்கீத மேகம், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தேன் சிந்தும் பானம். சிறப்பான பாடல்களை நீங்கள் தெரிவு செய்து வரும்படி நீங்களாக தெரிவு செய்வதல்ல, உங்கள் சிந்தனை உங்களை இழுத்து கொண்டு செல்கின்றது. அங்கே நினைவு பெட்டகத்திலே புதைந்திருக்கின்ற பாடலை கொட்டுகிறீர்கள், கொண்டு வந்து. அங்கே கிருஷ்ணா உங்கள் பாடலை தாருங்கள்.
2: உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே,
0: வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உலகம் ஆயிரம் இல்ல ஒரு லட்சம் சொன்னாலும் சொல்லட்டும், என்னய்யா சிறப்பு. எங்கேயே வந்து விட்டால் மகளே சியாமலா வாருங்கள். ஓ சியாமலா உங்கள் பாடலை தாருங்களம்மா. சியாமலா கொண்டு வாரு.
1: சங்கீதம் பாட ஞானம் உள்ளவர்கள் வேண்டும்.
0: நம்ம ஊர் நல்ல பாடல் சியாமலாவின் பாடல். சங்கீதம் பாட ஞானம் உள்ளவர்கள் வேண்டும். ஓகே, சங்கீதம் பாட, சங்கீதம் பாட, கேள்வி ஞானமே போதுமென்று அடுத்தவர். மீண்டும் சேமலா உங்கள் நினைவுதான் பாருங்கள். சேமலா
1: சங்கீத ஜாதி முல்லை அந்த பாட்டு.
0: ஓ சங்கீத ஜாதி முல்லை, சங்கீத
1: ஜாதி முல்லை,
0: ஜாதி முல்லை. வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் கிருஷ்ணவின் பாடல். கிருஷ்ணா தாருங்கள். கிருஷ்ணா தாருங்கள் உங்கள் பாடலை.
2: சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம்,
0: சங்கீத
2: மேகம் பூக்கள் காலம்.
0: சிறப்பு சிறப்பு. வாழ்த்துக்கள். தண்ணீர் குடியுங்கள் கொஞ்சம், தொண்டை எனக்கு போதுதான் உங்களுக்கு கரகரக்குது. அடுத்த பாடல் சந்தன்ராஜ்.
3: சங்கீத வானில் சந்தோஷம் பாடுமியா.
0: அடே அப்பா, சங்கீத பாடல சந்தோஷம். சங்கீதம் மட்டும் வந்து விட்டுதான். சங்கீத வானில் சந்தோஷம் பாடும். வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது யாராக இருக்கலாம் என்று எண்ணும் வேளையில் இது முந்தைய தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணி கன்னடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் பாட்டுக்கு பதில் பாட்டு. அன்பு உறவுகளாக வந்து விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். ஓய்வு பெற்று விட்டார் போல் தெரிகின்றது ஒருவர். அடுத்த பிந்தி வந்தாலும் தொடர்ந்து சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார் இன்னொருவர். அடுத்தவர்கள் தொடர்ந்து தங்கள் பாடலை தந்து கொண்டே இருக்கின்றார்கள். பார்ப்போம் என்று வெற்றி யாருக்கு கிடைக்கப் போகின்றது, எத்தனை பாடலை குவிக்கப் போகின்றார்கள் என்று. அடுத்த பாடலை மீண்டும் கிருஷ்ணன் கொண்டு ஓடி வருகின்றார். கொண்டு வாருங்கள் கிருஷ்ணா உங்கள் பாடலை.
2: வானிலே தேனிலாடுதே பாடுதே வானம் பாடி.
0: ஓ
2: ஆகலாமா?
0: ஆஹா, ஈஹி, வாழ்த்துக்கள். கொண்டு வாருங்கள் பாடலை. கேட்போம் இப்பொழுது சியாமலாவின் பாடலை எடுக்கலாம் என்று வந்தார். ஓம் சியாமலா தான் இருக்கின்றார் இணைப்பில். சியாமலா கொண்டு வாருங்கள்.
1: சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையில் பாதிபலம்.
0: சிறப்பு சந்தோஷம் சந்தோஷம் என்ற பாடலை அங்கிருந்து தேடி எங்களுக்கு கொண்டு வந்த உடனே சந்தோஷத்தை தருகின்றார் சியாமலா அவர்கள். சந்தோஷம் சந்தோஷம் வாழ்த்துக்கள். சந்தோஷம் சந்தோஷம் இனிமையான பாடல். வாழ்த்துக்களை தினம் இந்த வேளையிலே முன்றைய தமிழ் வானொலியின் அடுத்த பாடலை தொடர்ந்து தரப்போவது யாராக இருக்கலாம் என்று பார்க்கும் வேளையில் இங்கே நான் மட்டுமல்ல எங்களை சார்ந்த உறவுகள் உலகளாக இருந்து உற்று கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்வு நகைச்சுவையாக சிறப்பாக ஞாபக சக்தியை எடுத்து காட்டுவதை போன்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றார். யார் வந்த போகின்றார்கள் என்று இங்கே வந்து இணைபவர்கள் அடுத்து வரும் இணைப்பு யாருக்கு கிடைக்கப் போகுது போட்டி போட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். இது ஒரு வழி போக்குவரத்து, ஒரு வழி போக்கு தான். ஏனென்றால் ஒரே இலக்கம், ஒரே எண்களோடு இருக்கின்ற ஒரு எண் தான் இருக்கின்றது, ஒரு தொடர்பு இலக்கம். அந்த எண்ணை அழைத்து கொண்டு வர வேண்டும். அதற்குள்ளே முண்டி அடித்துக் கொண்டு ஒருவர் அழைத்து விட்டார், மறுவர் தொடர்ந்து விட்டார். இப்படி முன் பின்னாக இணையும் போது ஒரே நேரத்தில் எல்லோரும் வந்தால் இங்கே வர முடியாது. ஒவ்வொருத்தருக்காக அது விட்டு கொடுத்து வருகின்றது. இப்பொழுது சந்தன் ராஜ்க்கு கிடைச்சிருக்கின்றது சந்தர்ப்பம். எங்கே கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ்.
3: தேனில் ஆடும் ரோஜாயா.
0: ஓ தேனில் ஆடும் ரோஜா, தேனில் ஆடும் ரோஜா. வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கொண்டு வருவது கிருஷ்ணன். கிருஷ்ணா வந்து விட்டார், படிப்படியா வருகின்றார். கிருஷ்ணா கொண்டு வாருங்கள்.
2: உன் கண் உன்னை ஏமாற்றினால் உலக அனுபவம் உண்டாகணும்.
0: உன் கண் உன்னை ஏமாற்றினால் என்னில் கோபம் உண்டாவதேன். டடடான் டடடான் டடடான். ஆண்டுகள் பல கடந்த ஒரு பாடல் ஞாபகத்தை கூட்டுகிறார் கிருஷ்ணன். சிறப்பான ஒரு பாடல். உன் கண் உன்னை ஏமாற்றினால் அப்படியான பதில் பார்த்தீர்களா? என்மேல் கோபம் உண்டாவதேன் தரடான், அதெல்லாம் வருவது யோசித்து நன்றாய் உணரணும் என்றெல்லாம் வரும் அந்த பாடல். நல்ல ஒரு பாடல். ஒரு தடவை நானும் கிருஷ்ணா இதை பற்றி சர்ச்சித்தோம் இந்த பாடலை பற்றி. வாழ்த்துக்கள். சிறப்பு. இது மொழிகள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. நாங்கள் 158 பாடலே இருக்கின்றோம் இப்பொழுது. இன்னும் பாடல்கள் வருவதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது. 12:45 நிமிடத்தை எங்களுக்கு காட்டும் வேளையில் உங்களுக்கு 10:15 நிமிடம் சந்தன்ராஜ் உங்கள் பாடல் எதுவாக இருக்கலாம்
3: தாருங்களேன்.
0: மழைக்கால மேகம் ஒன்று மணி ஊஞ்சல் ஆடுகிறதாம். ஓ, மழைக்கால மேகம் ஒன்று. அது உண்மைதான். மழைக்கால மேகம் மணி ஊஞ்சல் ஆடும் வேளையில் சியாமலா உங்கள் பாடலை தாருங்களேன்.
1: அப்பா உன்னை சொல்லி குற்றமில்லை.
0: அடே அப்பா, அப்ப என்ன சொல்லியும் குற்றம் இல்லையா? யாரும் சொல்லியும் இல்ல, இல்ல
1: சொல்லி குத்தலப்பா.
0: ஒன்னு சொல்லியும் இல்ல, யாரும் சொல்லு. உன்னை சொல்லி குற்றம் இல்லை வந்து விட்ட சிறப்பான பாடல் எங்க கிருஷ்ணா உங்கள் பாடலை தாருங்கள்.
2: மணியே மணியின் ஒளியே ஒளிரும் அணிப்புலைந்த
0: முதலில் எதிர்பார்த்தேன் கிருஷ்ணா. அந்த இந்த பாடல் ஆரம்பித்த உடனே மணியே மணிக்குயிலே மணியே மணியின் ஒளியே என்ற பாடல், சொல்லடி அபிராமி என்ற பாடல். வாழ்த்துக்கள். சிறப்பான வரியை எடுத்து தந்தீர்கள். உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறும் இந்த வேளையிலே அடுத்த பாடலை தருவதற்கு சந்தன்ராஜை அழைப்போம். பாருங்கள் சந்தன்ராஜ் அவர்களே, இணைத்து விட்டேன் உங்களை. என்ன பாடல்? வாழ்த்துக்கள். உன்னை நான் அறிவேன். சிறப்பான சின்ன பாடல், ஆனா நல்ல பாடல். சியாமலா உங்கள் பாடலை தாருங்கள்.
1: அப்பா உன்னை தொட்ட தென்றல் இன்று என்னை தொட்டு சொன்னது ஒரு சேதி. அந்த பாட்டு பா.
0: அப்படியா? உன்னை தொட்ட தென்றல் இன்று என்னை தொட்ட சொல்லி சென்றது ஒரு சேதி. உன்னை தொட்ட தென்றல். வாழ்த்துக்கள். உன்னை தொட்டது. அதில் இன்னும் ஒரு பாடல் அப்படி இருக்கின்றது. வாழ்த்துக்களை தந்து கொண்டிருக்கும் இந்த வழியில் அடுத்த பாடலை தருவதற்கு அழைத்து கொண்டிருக்கின்றீர்கள். கிருஷ்ணாவின் அழைப்பு கிடைத்துவிட்டது. கிருஷ்ணா உங்கள் பாடலை தர வேண்டும். கிருஷ்ணா
2: உன்னை நான் என்னை நீ அறிவாய்.
0: உன்னை நான் அறிவேன் என்னை நீ. அங்க எப்படி பாடுங்க? எங்க பாடுங்க?
2: உன்னை நான் அறிவேன் என்னை நீ அறிவாய்.
0: அப்படியா? உன்னை நான் அறிவேன் என்னை நீ அறிவாயா. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். உன்னை சொல்லுகிறேன் உன்னை நான் அறிவேன். இந்த பாடல் குணா திரைப்படுத்த பாடல் தானே ஐயா? இந்த பாடல் சியாமலா இந்த பாடலாக இருக்கின்றது போல் தெரிகிறது. எதற்கும் பார்த்துக்கொள்வோம். கொண்டு பாருங்கள் அடுத்த பாடல். எங்களுடைய சியாமலா இருக்கின்றார் அடுத்த பாடல, இல்லை சந்தன்ராஜ் இருக்கின்றார், இல்லை என்ன மாறி மாறி அழைக்கின்றீர்கள். இணைப்பு சிக்கலாக வருகின்றது இப்பொழுது. துல்லியமாக யாருடைய அணைப்பு இங்கே இருக்கின்றது? சந்தன்ராஜின் அணைப்பு. கொண்டு பாருங்கள் சந்தன்ராஜ். அந்த பாடல் வந்து விட்டது போல் இருக்கு. சேதி கேட்டேன். சரி, இன்னொரு பாடல் தரேன்.
3: சேதி சொல்லட்டுமா ஐயா?
0: சேதி சொல்லுங்களேன் கேட்போம். சேதி சொல்லட்டுமா? வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். சேதி சொல்லட்டுமா? அடுத்த பாடல் சியாமலா தரப்போ ஒன்று ஆயத்தமாக இருக்கின்றார். சியாமலா கொண்டு வாருங்கள்.
1: அப்பா உன்னை தான் அறிவேன் மன்னவனை யார் அறிவர். அந்த பாட்டு
0: அது நல்ல பாடல் தானே. உன்னைத்தான் நான் அறிவேன் உன்னைத்தான் நான் அறிவேன் நல்ல பாடல்.
1: யாரும் பாடல இல்லப்பா?
0: இல்ல இல்ல இல்ல, நீங்கள் தான் பாடியிருக்கிறீர்கள். சிறப்பு. வாழ்த்துக்கள். கும்பலையிலே இப்போ கிருஷ்ணன் பாடல் எடுப்போம். கிருஷ்ணா கொண்டு வாருங்கள்.
2: சொல்லத்தான் நினைக்கிறேன்
0: மகாலிங்கம் நினைச்சார் அந்த பாடல் கிடைத்தவருக்கு. சொல்லத்தான் நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். அதுல ரெண்டு பாடல் இருக்கின்றது. வாழ்த்துக்கள். அங்கே சந்தன்ராஜ் அவர்கள் வாருங்கள், உங்கள் பாடலை தாருங்கள்.
3: மன்னவா மன்னவாயா மன்னாதி மன்ன நல்லவாயா.
0: ஓ, வாழ்த்தர் வெற்றிவர். வாழ்த்தர் வெற்றிவர். மன்னவா மன்னவா மன்னாதி மன்ன மன்னவா மன்னவா. வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் யார் தரப்போ ஒன்றீர்கள்? மன்னிக்க வேண்டும், இருமலம் வந்துவிட்டது. மன்னிக்க வேண்டும் ஐயா. அடுத்த பாடலை யார் தரப்போ ஒன்றீர்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றேன். யாரும் அழைக்கவில்லை போல் இருக்கிறேன். இல்லை இல்லை, அழைத்து கொண்டு போட்டியிலே இருக்க. ஒன்றன் பின் ஒன்றாக ஒரே நேரத்தில் அழைக்கின்றார்கள். எனக்கு வெந்நீர் பருகுவதற்கு ஒரு இடைவேளை கிடைத்தது. வாழ்த்துக்கள். நன்றி. வந்துவிட்டார் சந்தன்ராஜ் அவர்கள். வணக்கம் சந்தன்ராஜ் அவர்களே.
3: மன்னவன் வந்தானடி தோழி.
0: மன்னவன் வந்தானடி திருவருட்சல். மன்னவன் வந்தானடி மன்னவன் வந்தானடி வந்தானடி. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். எங்கே சியாமலா உங்கள் பாடல்?
1: அப்பா சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன், காதல் சுகமானது.
0: வாழ்த்துக்கள். சொல்லாமல் தவிக்கிறேன், சொல்லத்தான் நினைக்கிறேன், நல்ல பாடல். சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். அடுத்தது எங்கள் கிருஷ்ணனுடைய பாடல். கிருஷ்ணா தாருங்கள் ஐயா.
2: மன்னவனே அழலாமா.
0: நான் நினைக்க கொண்டு வந்து விட்டார். மன்னன் வந்தா மன்னவா மன்னவான்னு மன்னவன் மன்னவனே அழலாமான்ற பாடல் வரும் என்று அதை கிருஷ்ணா தொடுத்து விட்டார். வாழ்த்துக்கள் கிருஷ்ணா. மன்னவனே கற்பகம், மன்னவனே அழலாமா. அதானே, அழக்கூடாது மன்னவன் இல்லையா. வாழ்த்துக்கள் சந்தன்ராஜ். நீங்கள் தாருங்கள் உங்கள் பாடல். நல்ல பாடல், வாழ்த்துக்கள். மொழியல் தமிழ் வாணொலி 24 மணி நேர தமிழ் பணி, 12:50 நிமிடம் கனடாவிலே காட்டுகின்றது நண்பகலாக. உண்மையில் நண்பகலாகத்தான் இருக்கின்றது, அது நல்ல பகலாகவும் இருக்கின்றது. நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கே ஓடி வாருங்கள். அடுத்த பாடலை யார் தரப்பு ஒன்றீர்கள்? இந்த பாடல் என்று ஆரம்ப பாடலாக இருந்தது. கிருஷ்ணா கொண்டு வந்து விட்டார் பாடலுக்கு. பாடலை தருவதற்காக கிருஷ்ணா கொண்டு வாருங்கள்.
2: ஒரு முறை பார்த்தாலே போதும், உன் உருவம் மனதை விட்டு நீங்காது எப்போதும்.
0: ஓ, ஒரு முறை பார்த்தாலே போதும், ஒருக்கா பார்த்தா போதுமா ஐயா? ரெண்டு முறை பார்க்க தேவையில்லையா? சிறப்பு இந்த பாடல். நேர் நேரமும் விடுமுறை விருப்பத்தில் யாரோ கேட்டு ஞாபகமா இருக்கிறது. சாமலா நீங்கள் நீங்கள் போல் தான் தெரியும். கொண்டு வாருங்கள்.
1: ஒரு முத்தாரத்தில் 30 முத்துக்கள் சேர்த்து வைத்திருந்த அந்த பாட்டு.
0: சிறப்பு சிறப்பு. ஒரு முத்தாரத்தில் அருமையான பாடல். ஒரு முத்தாரத்தில் 30 முப்புக்கள். வாத்துக்கள். எங்கே சந்தன் ராஜ், நீங்கள் தாருங்கள்.
3: பார்த்தாலே பரவசம்.
0: பார்த்தாலே பரவசம். சிறப்பு சிறப்பு சிறப்பு. பார்த்தாலே பரவசம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடலை தருவதற்கு? நீங்கள் இனிமையான பாடலை நன்றாக தெரிவு செய்து வைத்திருக்கின்றீர்கள். உங்கள் மனதிலே இதயத்திலே இருக்கிற பொக்கிஷமாக பதிந்திருக்கும் சிந்தையை தட்டி அப்படியே ஒவ்வொரு வரிகளும் உங்களை தூண்டி கொண்டிருக்கிறது பாடலை தருவதற்காக. இப்பொழுது கிருஷ்ணனுக்கு என்ன பாடல் வருகின்றது பார்ப்போம். கிருஷ்ணா கொண்டு வாருங்கள்.
2: 30 பைசா 3 முழம் முல்லை மல்லிகை கனகாம்பரம்.
0: ஒரு 40 முழமா எடுத்தா எவ்வளவு வரும் ஐயா? நகைச்சுவையோடு நேரத்தை எப்படி ஓட்டிக்கொண்டிருக்கின்றோம், மிகவும் சிறப்பாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. இந்த வேளையிலே நாங்கள் இணைந்து கொண்டிருக்கும் இந்த வேளையிலே தான் அடுத்த பாடலையும் கிருஷ்ணா தரப்போகின்றார். எங்கே கிருஷ்ணா அடுத்த பாடல்?
2: 3 முழம் மல்லிகைப்பு.
0: ஓ, 3 முழம் மல்லிகைப்பூ. அது என்ன 3 முழம் மல்லிகைப்பூ? அடுத்து என்ன என்ன வரும்? 3 முழம் மல்லிகைப்பூ.
2: அடுத்த வரி எனக்கு ஞாபகத்துக்கு இல்லை.
0: அப்படி ஒரு பாடலா? 3 முழம் மல்லிகைப்பூ, அடுத்த வரி எனக்கு ஞாபகம் இல்லை என்று பாடுவோமா? சிறப்பு. வாழ்த்துக்களோடு வாருங்கள். முதல் வரி நிச்சயமாக ஞாபகம் இருக்கும். சியாமலா உங்கள் பாடல் என்னவாக இருக்கலாம்? எந்த பாடலாக இருக்கும் சியாமலா? நீங்கள் தரும் பாடல் கொண்டு வாருங்கள். சியாமலா உங்கள் பாடலே.
1: அப்பா,
0: 3 முழம் மல்லிகைப்பூ என்ன முட்டைக்கண்ணால் பாக்குது போகின்றார் எங்களுடைய கிருஷ்ணா. இல்ல காரியமில்லை, எங்கள் ஊரல் வாழ்தாரு சிறப்பு. நீங்கள் மட்டும்தான் சிறப்பு. மல்லிகை என் மன்னன் மயங்கும். கேட்டீங்களா கிருஷ்ணா? 3 முழம் மல்லிகை முட்டாளாக அந்த பாடல். சரி, வாழ்த்துக்கள் சிறப்பு. இது மொழியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. அது அடுத்த பாடலை பாட்டுக்கு பதில் பாட்டிலே தந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மலை தரப்போகின்றார். அடுத்த பாடலை இங்கே மூவர் முண்டியிட்டு கொண்டு அடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பார்ப்போம் யாருடைய இணைப்பு முதலில் வருகின்றது. அதற்கிடையில் இந்த ஓசையை ஒரு தடவை கேட்போம்.

0: வாருங்கள் கிருஷ்ணா, கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
1: மயங்கும் வயது, மயங்கும் வயது, மயங்கி கணவன்.
0: எல்லோரும் நல்லா கேளுங்கள். இப்பொழுது மயங்கும் வயதாமங்கள் கிருஷ்ணாவுக்கு வாழ்த்துக்கள். மயங்குங்கள், கவனமாக மயங்குங்கள், சரியா? இனிமையான பாடல் ஐயா அந்த பாடல். வாழ்த்துக்கள். எங்கே சியாமலா, உங்கள் பாடலை தாருங்கள் மகளே. சியாமலா பூமாலை வாங்கி வந்தேன் பூக்கள் இல்லையே. நல்ல பாடல் சிந்து பைரவி. இப்பொழுது மீண்டும் சியாமலா உங்கள் பாடல் தான். என்ன பாடலை தரப்போ?
2: இளைய பூவே. அந்த பாட்டுப்பா
0: பூவே, இளைய பூவே. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த பாடலை தருவதற்கு யார் விருப்பம் உண்டார் என்று பார்க்கும் முறை நேரமும் 12:55 காட்டிவிட்டது. இன்னும் 5 நிமிடங்கள் இருக்கின்றது நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருவதற்கு. மீண்டும் சியாமலா உங்கள் சந்தர்ப்பம் தான், உங்களுக்கு தான்
2: சந்தர்ப்பம். நீ யார் சொல்லி யாருக்காக மலர்கின்றாய்
0: சிறப்பு பூவே, நீ யார் சொல்லி யாருக்காக மலர்கின்றாய், யார் சொல்லி யாருக்காக. அடுத்த பாடல் கிருஷ்ணா நீங்கள் தாருங்கள். கிருஷ்ணா கொண்டு வாருங்கள். பூமாலையில் ஒரு மல்லிகை போட்டுக்கொண்டு பூமாலையில் ஓர் மல்லிகை.
1: அந்த பாடல் முதல் நான் பாடின பாடல் இல்லையா, பூவே இளம் பூவே
0: பாடி விட்டீர்களா? சரி,
1: இரண்டாவது
0: பூவே இளைய பூவே என்று ஒரு பாடி விட்டுச்சிருந்தார். நீங்கள் பூவே இளம் பூவே என்று பாடு, பூவே இளம் பூவே என்று பாடினீர்கள். வாழ்த்துக்கள், அதை நாங்கள் கவனித்துக் கொள்ளுகிறோம். நன்றி, நன்றி, நன்றி. எங்கே சிறப்பான பாடலை தரும் பொழுதே மீண்டும் சியாமலா வந்து விட்டார். அவர் கேட்டுவிட்டு தான் அவர் தந்தவர் அந்த பாடல். சியாமலா கொண்டு வாருங்கள். பூ பூ பூ பூ பூத்த
2: பூ பூத்த சோலை, பூ பூ பூ பூ மாதுளை.
0: சிறப்பு, சிறப்பான வரிகள், சிறப்பான வரிகள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த பாடலை சந்தன்ராஜ் அவர்கள் தருகின்றார்கள். கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ்.
3: பூவே முதல் பூவேயா,
0: பூவே முதல் பூவே, பூவே முதல் பூவே, பூவே முதல் பூவே, பூவே முதல் பூவே. வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் கிருஷ்ணா நீங்கள் தரும் பாடல். கிருஷ்ணா கொண்டு வாருங்கள்.
1: சோலை புஷ்பங்களே என் சோகம்.
0: இந்த சோலை முதல் என்ன பாடலுக்கு வந்தது ஐயா?
1: இப்ப பாடினாங்களே சியாமலா.
0: ஓகே, சோலை
1: புஷ்பங்கள்,
0: புஷ்பங்கள். நல்ல பாடல் ஐயா அந்த பாடல், சோலை புஷ்பங்களே. சோகம் செல்லும். ஓகே சந்தன்ராஜ் உங்கள் பாடலை தாருங்கள். கொண்டு பாருங்கள்.
3: சோலை மலரே, சோலை மலரையா,
0: சோலை மலரே, சோலை. இது சோலை மலரே, சோலை மலரே. வாழ்த்துக்கள். இன்னும் 3 நிமிடங்கள் தான் இருக்கின்றது முடிவுக்கு கொண்டு வர. கொண்டு வாருங்கள் சியாமலா உங்கள் பாடலை. சியாமலா தாருங்கள்.
2: அப்பா கிருஷ்ணய்யா பாட்டுக்குப்பா.
0: ஆமா.
2: சோலை பூந்தெங்களில் ஊஞ்சல் ஆடும் செல்ல பைங்கிலி.
0: வாழ்த்துக்கள். சோலை பூந்தென்றலில் வாழ்த்துக்கள், சிறப்பான பாடல். அடுத்த பாடல் சந்தன்ராஜ் நீங்கள் தரும் பாடல்.
3: சோலைகள் எல்லாம் பூக்களை தேடுங்க.
0: ஓ அப்படியெல்லாம். வாழ்த்துக்கள், மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடல் கிருஷ்ணன் தரப்போன்றார் போல் தெரிகின்றது. கிருஷ்ணா உங்கள் பாடலை தாருங்களேன் நினைத்து. கிருஷ்ணா நீங்கள் அழைக்கவில்லை, அழைச்சிருக்கின்றீர்கள். உங்கள் பாடலை தாருங்கள் ஐயா. கிருஷ்ணன் தர வேண்டும்.
1: மலரே குறிஞ்சி மலரே.
0: ஓ நல்ல பாடலை கண்டுபிடித்து. மலரே குறிஞ்சி மலரே. வாழ்த்துக்கள். 12 ஆண்டுக்கு ஒரு தடவை வரலோடைய இப்பொழுதுதான் கண்டுபிடிச்சிருக்கிறீர்கள். சந்தன்ராஜ் உங்கள் பாடலை தாருங்கள்.
3: சோலை பூந்தத்தில் ஆடும் சில பைங்கிலியா,
0: சோலை பூந்தண்டல் ஆடும் பைங்கிலியா, சோலை பூந்தண்டல் என்று சியாமலா தந்து விட்டார் அந்த பாடலை. ஒரு பாடல் தர வேண்டும். நீங்கள் சென்று விட்டீர்கள், மனிந்து தருவீர்கள். அடுத்த பாடலை தருவதற்காக யார் விருப்பம் உண்டார்கள் என்று பார்க்கும் வேளையிலே யாரும் சியாமலா தான். கொண்டு வாருங்கள் சியாமலா உங்கள் என்ன பாடலுமா?
2: பூக்களை
0: தான் பறிக்காதீர்கள். வாழ்த்துக்கள். பூக்களை பறிக்காதீர்கள், காதலை பிரிக்காதீர்கள். சிறப்பான கருத்து. மொழிகள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி இறுதியா இறுதி நேரத்தில் இருக்கின்றோம். வந்துவிட்டார் கிருஷ்ணன். கிருஷ்ணா கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
1: பூந்தென்றலே நல்ல நேரம் காலம் கேட்கும் காலம்.
0: பூந்தென்றலே
1: பூந்தென்றலே
0: சிறப்பு. மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடலை சந்தன்ராஜ் கொண்டு வாருங்கள். சந்தன்ராஜ் தாருங்கள்.
3: காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா?
0: உண்மைதானே, காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா? வாழ்த்துக்கள். இது மொழிகள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கழகத்திலிருந்து ஒளிபரப்பாகி கொண்டிருக்கும் பாட்டுக்கு பதில் பாட்டு. எங்கே அடுத்த பாடல் யாருடையது என்று எண்ணும் வேளையில் நேரமும் நெருங்கி வந்து நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்து விட்டது. நீங்கள் தொடர்ந்து பாடலை கேட்டுக்கொண்டிருங்கள். எண்ணிக்கை முடிந்து இத்தனை பாடல்கள், இத்தனை பேர் யார் யார் என்பதை குறிப்பிடுவோம். இப்பொழுது தொடர்கின்றது பாடல்கள் நிகழ்ச்சி.

0: சிறப்பான பாடல்களை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தோம் அன்பு உறவுகளை. இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடாவில் இருந்து ஒலிபரப்பாகும் காரிக்கிழமை தோறும் பாட்டுக்கு பதில் பாட்டு.
1: என் கேள்விக்கென்ன பதில், உன் பார்வைக்கென்ன பொருள், மணமாலைக்கென்ன வழி?
0: என் கேள்விக்கென்ன பதில் என்று ஆரம்பித்து மணியே மணிக்குயிலே என்ற பாடலுக்கு பதில் பாட்டு தர தொடங்கி இணைந்து இறுதி வரை சிறப்பித்தவர்கள், இறுதியிலே ஒருவரும் இறுதிக்கு முதல் ஒருவரும் இறுதிக்கு முதல் ஒருவர் விலகிவிட்டார், இறுதிக்கு அண்மையிலே வந்து ஒருவர் இணைந்து கொண்டார். இருப்பினும் நான்கு உறவினர்கள் ஜெகபிரசாதி, கிருஷ்ணா, சியாமலா, சந்தன்ராஜ் அவர்கள் விடாகண்டன் தொடாகண்டனாக இணைந்து அற்புதமாக போட்டியை நிகழ்த்தி கொண்டிருந்த வேளையிலே இன்று இவர்கள் அனைவரும் 194 பாடலை தந்திருந்தார்கள். அதிலே இரண்டு பாடல்கள் தள்ளி வைக்கப்பட்டிருக்கின்றன. அது பிழை அல்ல, தந்த பாடல்கள் ஒன்று வந்த பாடலும் மற்றது வரையிருந்த வந்த பாடலை மீண்டும் தந்தது. அந்த வகையில் இரண்டு பாடல்களை நீக்கிவிட்டு 192 பாடல்கள் தெரிவிலே வந்திருக்கின்றன. அந்த தெரிவுகளின்படி பாடல்களை தந்தவர்களுள் பாதியிலே நின்றாலும் 21 பாடல்களை தந்திருந்தார் ஜெகபர் ஷாதிக் அவர்கள். இறுதியிலே, அதாவது பாதிக்கு இடையிலே, இடைநேரத்து இடையிலே வந்தாலும் எங்களுடைய அன்பு மகள் சியாமலா, நீங்கள் 63 பாடலோடு இணைந்து தொடர்ந்து இணைந்து நீங்களும் 21 பாடலை தந்திருக்கின்றீர்கள். அதைத் தொடர்ந்து கிருஷ்ணா இன்று அழகாக, சிறப்பாக, மகிழ்வாக, அமைதியான முறையிலே, துல்லியமான முறையிலே நியதிகளை கடைபிடித்து கொண்டு வந்து 57 பாடல்களை கொடுத்திருக்கின்றீர்கள். இன்று ஆரம்பத்திலே வந்தவுடன் இறுதி வரை இணைந்து நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொண்டு அன்பு சந்தன்ராஜ் அவர்களும் 93 பாடல்களை தந்து இருக்கின்றார். அதனால் வரிசைப்படி பார்த்தால் சந்தன்ராஜ் 93 பாடல்களையும், கிருஷ்ணன் 57 பாடல்களையும், தலா 21 பாடல்களை ஜெகபிரசாதிக்கும் சியாமலாவும் கொடுத்திருக்கின்றீர்கள். முதல் 2-3 இடங்களை பெற்று சிறப்பாக இணைந்திருக்கின்றீர்கள். முதல் 2-3 இடங்களை விட பாடல்கள் தந்த விதம் மிகவும் சிறப்பாக இருந்தது. இங்கே ஒரு சில பாடல்கள் தங்களுடைய பாடலுக்கு அடுத்த அழைப்பிலே பதிலை தருகின்றார்கள். அது முன் நிறுத்தப்பட்டிருக்கிறது முற்றாக கடந்த வாரத்திலிருந்து. ஒரு பாடலை தந்துவிட்டு அதிலே உள்ள வரிகளை உடனே அடுத்த அழைப்பிலே அதை தருகின்றீர்கள். அது கொஞ்சம் கவனிக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு மட்டுமில்ல, கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் பதில்களையும் நாங்கள் எடுத்து கொண்டிருக்கின்றோம், சுட்டி காட்டி கொண்டிருக்கின்றார்கள். மத்தியஸ்தர்கள் நான் மட்டுமல்ல, நிறைய இருக்கின்றார்கள். அந்த வகையில் 92 பாடல்கள் தான் எங்களுக்கு தூய்மையாக எடுக்கப்பட்ட பாடல். அதிலே இந்த முடிவுகளை தந்திருந்தோம். உங்கள் நால்வருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் சிறப்புகளும். இயலாத வேளையிலும் ஓடி வந்து உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை தர வந்த வேளையில் நீங்கள் வந்து எனக்கு உற்சாகத்தை கொடுத்து நகைச்சுவையாக இந்த நிகழ்ச்சியை எடுத்துச் செல்வதற்கு ஏதுவாக இருந்தீர்கள். அதனால் இப்பொழுது நீங்கள் உங்களுக்கு விருப்பமான பாடல்களையும் குறிப்புகளையும் வந்து கூற வேண்டும். யார் வரப்போகிறீர்கள் வாருங்கள், இணையுங்கள், உங்களுக்கு விருப்பமான பாடலை பதியுங்கள், நாங்கள் ஒளிபரப்பி கேட்டு மகிழ்வோம். இணைந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் சிறந்த ஞாபக சக்தி, துரிதம், வேகம், விவேகமாக வந்து இணைந்த உங்களுக்கு மீண்டும் மீண்டும் என் நன்றியும் வாழ்த்துக்களும். வாருங்கள், அழையுங்கள்.

0: வாருங்கள் மகளே சியாமலா, வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். முடிந்த பின்பும் அழைத்துக் கொண்டிருந்தீர்கள் அல்லவா?
2: ரொம்ப சந்தோஷமா இருந்தேன்.
0: மகள்வா இருந்தீர்கள், முடிந்த பின்பும் அழைத்துக் கொண்டிருந்தீர்கள் இல்லையா? நான் கூறியது உங்களை கேட்கவில்லை. நான் கூறி இந்த நேரங்களை குறித்து கொண்டு வந்து நேரம் முடிவடைந்து விட்டது, பாடல்களை தொடர்ந்து கேளுங்கள் என்று விட்டு எண்ணிக்கை.
1: அழைக்கிறதுல மும்முரமா இருந்ததுல அதை கேட்க மறந்து.
0: ஆமா ஆமா, இல்ல இல்ல, அது ஒன்றுமில்லை, அது அழைத்துக் கொண்டே இருந்ததுல அது ஒன்றுமில்லை, சிறப்பாக இருந்தது.
1: சரியான மனப்பா,
0: நல்ல மழையா? வாழ்த்துக்கள், நல்லா பெய்யட்டும்.
1: நல்ல மழை, ஒரு ஒரு மணிக்கு ஒரு மணி நேரத்துக்கு மேல நடந்துட்டு வேலை பார்த்துட்டே இருந்தேன்.
0: அந்த மழைக்கு ஒரு நன்றி என்னவென்றால், பலமையாக மழை பெய்து விட்டால் உங்கள் வலைத்தளம் சிறப்பாக இருப்பதில்லை. இன்று சிறப்பாக துல்லியமாக இருந்தது உங்களுடைய வலைத்தளம். அதற்காக மழைக்கு நாங்கள் நன்றி கூறித்தான் ஆக வேண்டும். நான் சொன்னேன் தானே, கொட்டோ கொட்டோ கொட்டும் மண்டு மழை.
2: மழைக்கு நன்றி சொல்லலாம்ப்பா, ஆனா என் உறவுகள்லாம் சேர்ந்து எனக்கு சாப்பிடுச்சிட்டாங்கப்பா.
0: எதுக்காக, என்ன நடந்தது?
1: 9 மணி வரைக்கும் யார், 9 மணிக்கு மேல யாருக்குமே போன் பேச மாட்டேன்ப்பா.
0: இன்னைக்கு
1: 9 மணிக்கு மேலதான்ப்பா எல்லாரும் வளைச்சு வளைச்சு பேசுறாங்க.
0: அவர்களுக்கு தேவை ஏற்பட்டு விட்டது, அன்பு தேவை.
1: வேற வழி இல்லப்பா, அண்ணி ஊருக்கு போயிருந்தாங்க. 6 மாசம், 6-7 மாசம் ஆகுது அண்ணி, இப்ப வராங்க இன்னைக்கு.
0: அப்ப நீங்கள் சென்று அவர்களை
1: போன் பண்ணி ஆட்டோவுக்கு போன் பண்றதுக்காக வர சொல்றதுக்காக விடிய கிளம்புற வருவாங்க, 2:30-3 மணி ஆகும். அப்ப அந்த நேரத்துல ஆட்டோ பிடிக்க முடியாதுன்னு போன் பண்ணி என்கிட்ட சொல்லி வைங்கன்னு சொன்னாங்க. அதுக்காக நான் ஆட்டோக்காரங்களை மாத்தி மாத்தி தேடுறதுலயும், அதுக்கப்புறம் இன்னும் போனா வந்துகிட்டே இருந்துச்சு. நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டு கிடக்கடந்து மேல
0: வந்தப்பா
1: பாட்டுக்கு.
0: ஆனா பாதி வழியில வந்தாலும் நன்றாக விளையாடி இருக்கீங்க, சிறப்பான பாடலை தந்திருக்கீங்க.

0: வெந்து வெந்து உருகும் அந்த பாட்டுப்பா.
1: ஓ மோகம் என்னும் தீயல் என்ற பாடல் சிந்து பைரவியிலிருந்து உங்களுக்கு வேண்டும். அதை கேட்டு மகளும் மோகம் என்னும் தாகம் என்னமா மோகம் என்னும்
0: மோகம் என்னும் தீயில் என் மனம் வெந்து வெந்து உருகும்.
1: பார்த்தீர்களா, நான் தாகம் என்று
0: வாழ்த்துக்கலாம்.
1: சிந்து பைரவியிலிருந்து கேட்போம் திருமையான பாடல். அடுத்து உறவு வர வேண்டும், அவருடைய பாடலையும் கொடுக்கின்றேன். உங்களுக்கும் இந்த பாடல் கிடைக்கும். வாழ்த்துக்கள். சிறந்த பாடல்களை நீங்கள் சரியாக பதிலை கூறி அவருடைய பாடலுக்கு பதில் பாடல் எதுவென்று கேட்டு கேட்டு கொடுத்து ஆரம்பத்தில் வராதபடியாக இடையிலே சில குழப்பங்கள், அதில் ஒரு பிழையும் இல்லை. சிறப்பு மீண்டும் அடுத்த வாரமும் நாங்கள் சிறப்பிப்போம். நன்றி மகளே. வாழ்த்துக்கள் அம்மா. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். சிறந்த பாடல். அடுத்து யார் வரப்போகின்றீர்கள்? ஓடி வாருங்கள், உங்கள் பாடலை தாருங்கள். அரசரி குப்பத்திலிருந்து அன்பு சரவணன் அவர்கள் அழைக்கின்றார். வணக்கம் சரவணா. வணக்கம். வணக்கம் சரவணா.
2: வணக்கம்.
1: வணக்கம். எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கீங்களா?
2: கேட்டுட்டுதான் இருந்தேன். பதிவுல என்ன சொல்லிட்டாங்க? அது இதுக்கு முன்னாடி
1: எனக்கு ஒரு ஒரு நிமிடம் தாருங்கள்.
2: பழைய நிகழ்ச்சி நினைச்சுக்கிட்டேன்.
1: ஒரு நிமிடம் தாருங்கள், எனக்கு ஒரு அசௌகரியம். ஒரு நிமிடம் தாருங்கள்.

0: தொந்தும் தொந்த நந்த நந்தம் மோகம் என்னும் தீயில் என் மனம் வெந்து வெந்து உருகும். வானம் எங்கும் அந்த பிம்பம் வந்து வந்து விலகும். மோகம் என்னும் மாய பேயை நானும் கொன்று போட வேண்டும்.
1: நேரம் சரியாக 10:50. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மற்றைய தமிழ் வானொலி. பாட்டுக்கு பதில் பாட்டு சற்று இடையூறாக இருக்கிறதுனால் நிகழ்ச்சி இத்தோடு நிறைவு பெறுகிறது. என் நண்பர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு

வணக்கம் உறவுகளே, மோன்றியால் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம், கனடா கலையகத்திலிருந்து ஒளிபரப்பாகும் கதம்பத்திலே நாங்கள் இணைந்திருக்கின்றோம். வருக வருக வென்று உங்களை வரவேற்பதற்கு முன்பு அன்னை தந்தை ஆசான் இவர்களை நான் அறிந்த தமிழ் அதையெல்லாம் எனக்கு அளித்த எல்லாம் வல்ல இறைவன் இவர்களுக்கெல்லாம் இருகரம் கூப்பி அவர்கள் தாழ்பணிந்து அன்னை தமிழே எங்களோடு அழகோடு இணைய வேண்டும், முத்தமிழையும் தர வேண்டும் என்று மீண்டும் இறைவனிடம் இறைஞ்சி கேட்டு வணக்கம் கூறி வரவேற்று முன்னியர் தமிழ் காற்றலையிலே கதம்பத்திலே வந்து இணைய வேண்டும் என் அன்பு நெய் நெஞ்சங்களே, இந்த வேளையிலே நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா என்று முகம் தெரிந்து தெரியாத உறவுகள் அனைவரையும் அன்பு கூர்ந்து கேட்டு நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியோடு வணக்கம் கூறி வரவேற்றுக் கொள்கின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

இங்கிதமான இந்த வேளை எல்லோரும் நலமாக இருக்கின்றார்கள் என்ற நன்மை மகிழ்வோடு மூன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் இணைந்து நாங்கள் இன்று கதம்பத்திலே கலந்து கொள்வதற்காக 6478746415 என்ற எண்கள் காத்து கொண்டிருக்கின்றன. உங்கள் குரல் வன்மையை அறிவதற்கு அதுதான் இன்றைய நாள் எங்களுக்கு கிடைத்திருக்கும் சந்தர்ப்பம்.

ஆம், ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதில் இதுதான் சுகம். சுகம் என்ற அற்புதமான இசையை கேட்டு மகிழும் நாள் 2026 ஆண்டின் 5வது மாதத்தின் 3வது நாள் ஞாயிற்றுக்கிழமை. பகல் 11:35. பகல் என்றவுடன் நண்பகல் அல்ல, முற்பகல். இந்த வேளையிலே நாங்கள் கனடா கலையகத்திலிருந்து இணைந்திருக்கும் நீங்கள் உங்கள் நாட்டில் ஈழமணி திருநாடு தென்னகம் தமிழகத்தில் இப்பொழுது 10 என்று கூறுவதற்கு முன்பு 9:05 என்பதை அழகாக காட்டுகின்றது. இது உங்களுக்கு இரவு நேரம். நாங்கள் முற்பகல், பகலும் இரவும் இணைந்திருக்கும் இந்த வேளையிலே நாங்கள் இணைந்திருக்கிறோம் காற்றலையில் மொன்றியல் தமிழ் வானொலியில். இன்றைய ஆடலுடன் பாடலை கேட்டுகின்ற இசையை கேட்டவுடன் ஓடி வந்து பாடி மகிழ வேண்டும் என்பதற்காக.

0: வரும்.
1: இந்த வேளையில் நாங்கள் 9 பாகை என்று காட்டும் காலநிலையில் பருவகாலத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அற்புதமான இதமான ஒரு பருவ காலம். நாங்கள் அதை 7 பாகை இருந்தால் எப்படி இருக்கும் அப்படித்தான் உணரக்கூடிய வகையில் இருக்கின்றது. இந்த 9 பாகை படிப்படியாக 13 பாகை வரை செல்லும். உங்கள் வெப்பநிலையிலிருந்து பாதி கூட இல்லை நாங்கள், அப்படியான ஒரு சூழல் தான் இது. மிகவும் பதமான இதமான ஒரு சூழல். சூரிய பகவானும் தன் கதிரொளியை விரப்பி அவர் பரப்பி வந்த வேளையில் அதிப்பிரகாசமாக இல்லை, தான் மந்தமாக இருந்தாலும் ஈரப்பதம் குறைந்து குளிர் குறைந்து இருக்கின்றது. இதமான பதமான இந்த வேளை இன்று கிட்டத்தட்ட 14 மணித்தியாலத்தை அண்டிக் கொண்டிருக்கின்ற பகலோடு வாழுகின்றோம். நீண்ட பகல் காலம், மழை வரும் சாத்தியம் இல்லை. நேற்றைய தினம் மழையாக இருந்தது தான். இப்பொழுது மரங்கள் எல்லாம் தன்னுடைய தளிர்களிலே கிளைகளை கொண்டு வருவதற்காக, இலைகளை கொண்டுவதற்காக சில மரங்கள் தங்களுடைய இனத்துக்கேற்ப முகை விட்டு இலை பரப்புகின்றது. ஒரு சில மரத்தை பார்த்தேன் முகை விட்டு பூக்கள் அரும்புவது போல் இருக்கின்றது. எங்கள் பின்னாலே இருக்கின்ற எங்கள் காணியின் எங்கள் கலையகத்தின் பின்னால் உள்ள மரங்களில் ஒன்று எங்களுக்கு தெரியும், ஆப்பிள் மரம் என்று கூறுவோம். அந்த ஆப்பிள் மரத்தில் இன்னும் முகை லேசாக எட்டி பார்ப்பது போல்தான் தெரிகின்றது. இன்னும் முழுமையாக வரவில்லை. ஆனால் புற்கள் எல்லாம் பச்சை மேனி போர்த்து கொண்டிருக்கின்றன என்பதை அறியக்கூடிய ஒரு நல்ல இதமான காலநிலையில் இருக்கின்றோம். அன்பு உறவுகளே, நீங்களும் உங்கள் காலநிலையை வந்து பகிர்ந்து கொண்டு இன்று யார் பாட வரப்போகின்றீர்கள்? முதல்ல எல்லோ உலகளாக இருக்கும் அன்பு உறவுகள், உங்கள் குரலிலே வரும் பாடலை கேட்பதற்கு உங்களுங்கள் அபிமான ரசிகர்கள் காத்துக் கொண்டிருக்கின்றனர். ஒடி வாரங்கள் 6478746415 என்ற பழமையான எண்களோடு.

மாலை நேரத்திலே இப்பொழுது நீங்கள் இரவு நேரத்தை தொட்டு கொண்டிருக்கும் வேளையில் எங்கள் கால நேரத்தில் நான் தூக்கத்தால் இருந்தவுடன் ஒரு தடவை எங்கள் நிகழ்ச்சிகளை அவதானித்துவிட்டு எழுதியிருந்தேன் என்று பாடுவோர் பாடலாம். ஆயத்தம் ஆவோமா என்றவுடன் அன்பு மகள் ஷியாமலா உடனடியாக சுறுசுறுப்பாக சிறப்பு மகிழ்ச்சி என்று கதம்பத்திலே பாடுவோர் பாடலாம் என்று அழகாக வரைந்து எழுதியிருக்கின்றார். அவரை தொடர்ந்து அன்பும் மகிழ்ச்சியும் மகிழ்ச்சியும் என்று அன்பு மகாலிங்கம் அவர்கள் மகிழ்ச்சியோடு எழுதியிருக்கும் வேளையிலே ஜெகபிரசாதிக் அவர்களும் பழமை போல அழகான படம் ஒன்று வரைந்து அங்கே தானும் இணைந்து விட்டேன், நீங்களும் பாருங்கள், எல்லோரும் பாருங்கள் என்று எழுதிய வேளையிலே அன்பு தேவநாதன் அவர்களும் வணக்கம் கூறியிருக்கின்றார். உங்கள் அனைவருக்கும் நானும் வணக்கம் கூறி உங்களை எங்கள் காற்றலையில் இணைத்துக் கொள்ள ஆயத்தமாக இருக்கின்றேன். அலையுங்கள் 647-8744-6415 என்ற இலக்கங்களோடு இணைவோம், மகிழ்வோம், பாடுங்கள், கேட்போம். பாடுவோர் பாடலாம் நிகழ்வு எங்கே யார் முதலில் வரப்போகின்றீர்கள்? காற்றலைக்கு வந்து நேரலையில் பேச முடியாத நிலையில் இருக்கும் அன்பு உறவுகள் இங்கே பதிவுகளை வேறு தளங்களில் எனது தளங்களில் தந்திருக்கின்றார்கள். ஆயத்தமாக இருக்கின்றோம். இன்று அவர் வருவாரா இவர் வருவாரா என்று ஒரு சிலருடைய பெயரை குறைந்து எழுதியிருக்கின்றார்கள். அவர்கள் வேறு யாருமல்ல, வளமையாக எங்கள் வானொலியில் வந்து பாடுபவர்கள் அனைவரையும் தான் அவர்கள் கேட்கின்றார்கள் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். இங்கே யாரையும் ஏமாற்ற வேண்டாம், வாருங்கள். உங்கள் காலநிலை சரியாக இருக்கும், காற்றலை சீராக இருந்து உங்களுடைய வலைத்தளங்கள் சீராக இருந்து கைபேசியும் சரியாக வேலை செய்தால் நீங்கள் பாடுவதற்கு ஆயத்தம் என்பதை நான் உணர்ந்து கொள்வேன். பலர் காத்து கொண்டிருக்கின்றார்கள், வாருங்கள், இணையுங்கள். 647-8744-6415 என்ற பழமையான இலக்கங் எண்களோடு எங்கே யார் வரப்போகின்றீர்கள்? காற்றலை இப்பொழுது உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றது. முதல் பாடகர் யாராக இருக்கலாம்?

0: பாட விரும்புபவர்கள் விரைவாக வந்து பாடினால் நன்று. ஒரு விடயம் ஏனென்றால், நீங்கள் நினைத்திருக்கும் பாடலை மற்றவர்களும் அடுத்தவரும் பாட முடியும். அதனால் நீங்கள் நினைத்த பாடலை கொண்டு ஓடி வந்து பாடிவிட்டுருங்கள். அப்படி நீங்கள் முதலில் வந்து பாடினால் மீண்டும் ஒரு பாடல் பாடுவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கும். இன்னமோர் அறிவித்தல், இறுதி நேரங்களில் வருபவர்களை எடுப்பது கடினமாக இருக்கும். ஏனென்றால் நீங்கள் விரும்பின பாடல்களை நான் ஒளிபரப்ப வேண்டியும் இருக்கும் நேரத்தை ஒதுக்கி கொடுத்திருக்கின்றார்கள். இந்த நேரத்துக்குள்ளே இவற்றையெல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்று. ஆதலால் வருபவர்கள் தயை கூர்ந்து விரைவாக வாருங்கள். வரும்பொழுது உங்களுக்கு விருப்பமான பாடலையும் மனதிலே பதிந்து கொண்டு வாருங்கள். இங்கே வந்து பதிந்து விடுங்கள். அந்த பாடல் உங்களுக்காக காற்றல்லிலே காத்து கொண்டிருக்கின்றது ஒலிபரப்புவதற்காக. வளமை போல இன்று கை விசேஷமாக எனது மகள் அன்பு மகள் சியாமலா வந்திருக்கின்றார். வணக்கம் மகளே அப்பா என்று ஆனந்தமாக அழகாக நிறைய வாய் நிறைய கூறும். உங்களையும் நானும் அன்போடு மகிழ்வோடு வரவேற்கின்றேன். வணக்கம் மகளே, நலமாக இருக்கின்றீர்களா?
1: நல்லா இருக்கேன்.
0: நல்லா இருப்பதற்கு என்ன மகளே காரணம்? மழைதானே, நேற்று மழை
1: பொழிந்தது, வரலப்பா, காத்து நல்லா அடிக்குதுப்பா.
0: தூரலும் வரவில்லையா அம்மா?
1: இஞ்சிக்குடியிலும்
0: இல்லையா மழை? இது என்னடா அதிசயம் தான். ஆனாலும் பருமம் எங்களுக்கு ஒரு தடவை நேற்றைய தினம் பார்த்தேன் நம்ம செய்தியிலே. அந்த செய்தி இந்திய நாட்டு செய்திகள் பார்ப்பதென்று எத்தனையோ நாடுகளை குறித்து மழை என்று எழுதுகிறார்கள். எங்களிடம் வருபவர்களே ஒரு சிலரின் ஊர் தான் இருந்தது போல் தெரிகின்றது. உங்களுடைய ஊரை காணவில்லைத்தான் அதிலே.
1: ஒரு சில ஊரில் மழை பெய்யுது.
0: சரியான மழையம்மா, வெள்ளம் பெருக்கோடும் வகையிலே மழை பொழிந்திருக்கின்றது. பாதைகளெல்லாம் மூடி அடிக்கிற போன்ற மழை பொழிந்ததை காட்டின பல பகுதிகளிலே பெய்திருக்கின்றது மாநிலங்களிலே. தமிழ்நாட்டுக்குள்ளே பல இடங்களிலே பெய்கின்றது மழை. தமிழ்நாட்டிலே பல இடங்களில், சென்னையில எல்லாம் நல்ல மழை என்று எழுதியிருந்தார்களே செய்தியிலே. அப்ப என்ன செய்ய, அந்த இடத்துக்கு ஓடி போவோமா மழையை பார்ப்பதற்காக? உங்களுக்கும் வருவதற்கு தூங்கிட்டானா? இப்பொழுது என்ன,
1: ஒன்பது
0: மணிக்கே தூங்கி விட்டாரா?
1: சரி,
0: மகனுக்காக அம்மா பாடலாம் தானே. அம்மா பாடுங்கள். என்ன பாடலை பாடுவோம் என்று
1: இன்னைக்குப்பா? அச்சோ, படம் பேரு மறந்து போச்சேப்பா.
0: படம் பேர் தேவையில்லை,
1: பாடல்கள் மறுவதில்லைப்பா. பாடல்கள் மறுவதில்லைப்பா. ஏற்கனவே ஒரு தடவை பாடியிருக்கேன்பா, எனக்கு பாட்டு வரி எல்லாம் மறந்து போயிடுதுப்பா.
0: அப்படியா?
1: இது ஞாபகத்துல இருக்கும்னு பாடுறேன்.
0: சரி, பாடுங்கள். எல்லோரும் ஆயத்தமாக இருக்கின்றார்கள் என்று சியாமலா என்கிற நேற்றைய தினம் பாட்டுக்கு பதில் பாட்டிலே வந்து சமபங்கெடுத்து வெற்றி பெற்ற உங்களுக்கு மீண்டும் என் வாழ்த்துக்கள்.
1: எதிர்பார்க்கவே இல்ல பாடிட்டு, அவ்வளவு பாட்டு நான் பாடிப்பேன்.
0: வெற்றி என்பது எதிர்பாராமல் வருவதுதான். எதிர்பார்த்து வெல்வது சாதனை. சரியா? எதிர்பாராமலே வெற்றி வந்துவிட்டேன். உங்களிடம் இருக்கும் திறமையை நீங்கள் உணர மாட்டீர்கள். அது வெற்றி பெறும் போதுதான் உணர்வு, ஆகா நான் வெற்றி பெற்று விட்டேன், என்னோட இப்படி திறமை இருக்கின்றதா என்று. கட்டிக்காரி. வாழ்த்துக்கள். நன்றாக இருந்தது நேற்று உங்களுடைய போட்டியும்.
1: முன்னாடி எல்லாம் 500 தடவை 600 தடவை ட்ரை பண்ணுவோம்ப்பா,
0: அழைத்தாலும் கிடைக்காது. நேற்றைய தினம் உங்களுக்கு சரளமாக கிடைத்து
1: மட்டும்
0: பாடலுக்கு 100 தடவை அதன் களைப்பா அடைய விடாமுயற்சி அம்மா, விடாமுயற்சி. எப்படியும் இணைந்து விடவன்னு நெருக்கி அடித்து கொண்டு முண்டி அடித்து கொண்டு ஓடி வந்து இணைந்து பாடலை கூறி நீங்கள் செய்தபடியே அந்த முயற்சி திருவினையாக்கம் என்று ஒரு பழமொழி இருக்கின்றது. திருவினையா, வினையாக்கம் இல்ல, திருவினையாக்கம். சரி, இன்று உங்கள் பாடலை கேட்க அவளோடு இருக்கின்றார்கள். முதலிலே வந்த நேரே வருக வருக என்று வரவேற்றுக் கொண்டோம். மகள்போடு சிறப்பாக பாடுங்கள் என்னுடைய ஆசியோடு.
1: நன்றிப்பா.

0: நன்றி அப்பா.
1: வார்த்தைகளை நன்றாக கவனித்து பிசகு இல்லாமல் அழகாக உச்சரித்து அந்த தமிழ் சொற்களை வெளியே தந்து கருத்துக்களை நாங்கள் உணரக்கூடிய வகையில் அந்த சந்தத்தோடு நீங்கள் பாடியிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் மகளே. இதை நீங்கள் உங்களையும் மட்டுமல்ல எங்களையும் அவதானித்து கேட்பவர்களுடைய ரசனை தன்மையை வைத்து கொண்டு நீங்கள் பாடும்போது உங்களையும் நெறிப்படுத்தி கொண்டு இன்னொரு நெறியாளர்கள் இல்லாமல் ஒரு தொலைபேசியிலே இவ்வளவு தூரம் பாடுவதென்றால் இது சாதாரணமானது அல்ல. உங்களுடைய இருக்கின்ற திறமைதான். ஒவ்வொரு பாடகர்களும் வந்து பாடும் பொழுது ஒரு தொலைபேசியிலே முழுவதையும் பாடி முடிக்கின்றீர்கள். வேறு இடையூறு இல்லாமல் அழகாக நாங்கள் அதை சலனப்படாமல் நீங்கள் அதில் ஒன்றும் அந்த எந்த சலனமும் இல்லாமல் அழகாக தளம்பாமல் சிறப்பாக பாடியிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் மகளே. சிறப்பு சிறப்பு. எங்கள் திறமை எங்களுக்கு தெரிவதில்லை. நாங்கள் வெளியே விடும்பொழுது அடுத்தவர்களால் கூறும்பொழுது தான் தெரியும். இங்கே பதில்கள் வந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் சிறப்பாக பாடியிருக்கின்றீர்கள். உங்களுக்கு இரண்டாவது பாடலுக்கும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கின்றது. அது மட்டுமல்ல இன்று உங்களுக்கு ஒரு பொறுப்பு காத்து கொண்டிருக்கும். முதல் நீயராக வந்தபடியால் அந்த பொறுப்பை உங்களிடம் தருகின்றேன். நீங்கள் முழுமையாக பாடல்கள் நிகழ்ச்சியை கேட்பவர்கள், வானொலியை கேட்பவர்களுள் நீங்களும் ஒருவர். இன்று நிகழ்ச்சி முடிந்த பின் பழமையாக ரேவதி கூறுவது போன்று இன்றும் நீங்கள் ஒரு தொகுப்புரை தர வேண்டும். இந்த நிகழ்ச்சியை பற்றி இரண்டு வார்த்தைகள் மூன்று வார்த்தைகள் முடிவிலே நீங்கள் பேசிக்கொள்ளலாம். உங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கொடுக்கப்படுகின்றது. ஏனென்றால் நானே கூறி நானே நடத்தி கொண்டு போது தொகுப்புரை முடிந்தவுடன் இணைந்தவர்கள் வந்து கூறும்பொழுது அதிலே சுவாரஸ்யம் உண்டு, அதிலே சாராம்சமும் உண்டு. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்க. அடுத்த பாடலை ஆயத்தப்படுங்க. சரி, அப்ப என்ன பாடலை உங்களுக்கு ஒலிபரப்ப வேண்டும் மகளே? வாழ்த்துக்கள். மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு தந்து கொண்டு எதிர்பார்க்கும் அடுத்த பாடலுக்கு அடுத்த உறவுக்கு சந்தர்ப்பம் கொடுப்போம். நன்றி மகளே. சிறப்பு உங்களுடைய வருகைக்கும் பாடலுக்கும் நன்றி நன்றி நன்றி. முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. நீண்ட கால உறவு எங்கள் ஷியாமலா வருவார், அவர் பாடுவார், பாடலை தருவார். நான் கூட இத்தனை பாடல்கள் சில தாமதங்கள் ஏற்படும் வேளையில் உடனே அடித்து மகளே இந்த பாடல் உங்களிடம் இருக்கின்றதா அனுப்பி வைங்களா. அதே போன்று மஞ்சுளாவுடன் கேட்பேன். மஞ்சுளாவும் அப்படித்தான். மஞ்சுளாவும் இந்த பாடல்களை எல்லாம் மனதிலே வைத்திருந்து எங்களிடம் காற்றலைக்கு கிடையாத பாடல்களை எல்லாம் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அவர்களுக்கு அந்தளவு தூரம் இந்த அனுபவம் இருக்கின்றது. அதே போன்று ஷியாமலாவிடம் நான் பாடல்களை கேட்பது வழக்கம். எங்கே அடுத்த உறவு யாராக இருக்கலாம்? எங்களது அடுத்து வந்து எங்கள் அன்பு மகள் ரேவதி அவர்கள் வணக்கம் கூறி வரவேற்றிருக்கார். அவருக்கு நான் வணக்கம் வைத்து அவர் ஒரு ரோஜா பூவையும் அங்கே அனுப்பி வைத்திருக்கிறேன் அவருக்கு. அவர் இன்று எங்களுக்கு பாடல் திருப்புகள் அத்தனையும் தருவார் என்று எண்ணிக்கொண்டு 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற எண்களோடு காத்து கொண்டிருக்கின்றேன். அடுத்த உறவு யாராக இருக்கும்? ஓடி வாருங்கள், தாருங்கள் உங்கள் பாடலை.

0: இந்த வேளையிலே தென்னை இளநீர் எவ்வளவு பதமாக இருக்கும் இந்த கோடை காலத்திலே. அதே போன்று பாடுவோர் பாடலாமல் நீங்களும் வந்து பாடும் பொழுது சொந்த குரலில் யாரோ வல்லமை பெற்ற, பிரசித்தி பெற்ற, விருதுகள் பெற்ற பாடகர்கள் பல ஒத்திகைகளுக்கு பின்பு பாடி அரங்கேற்றிய பாடலை ஒரே தடவையில் ஓடி வந்து என் அன்பு உறவுகள் தருகின்றீர்கள் என்றால் எவ்வளவு வல்லவர்கள் நீங்கள். உங்களிடம் இருக்கும் திறமையை நாங்கள் வெளியே கொண்டு உங்களை இலை மறை காயாக இருக்க விடாமல் உலகறிய செய்வதுதான் முன்றியல் தமிழ் வானொலியின் பாடுவோர் பாடலாம்.
1: கண்ணருகில் பெண்மை குடியேற, கையருகில் இளமை தருமாறு.

0: பாடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலேதான் சுகம் சுகம் சுகம்.
1: இஞ்சிக்குடி சியாமலா பிரபா வந்து பாடிய பாடலை சகோதர உறவுகள் உண்மையிலே உளமார்ந்த நன்றியை கூறி வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார். இதுதான் எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியில் உள்ள ஒரு பெரும் தன்மை. ஒருவர் வந்து ஒன்று ஒரு படைப்பையோ அல்லது ஒரு நிகழ்ச்சியையோ அல்லது தன் குரலிலே சில விடயத்தையோ அல்லது பாடலையோ பாடிவிட்டால் அதை உற்று கேட்டு அதனுடைய அதற்கு வாழ்த்து கூறி அவர்களை மேலும் மெருகூட்டி வைப்பது ஒருவருக்கொருவர் இப்படியான ஒற்றுமையும் பண்பும் எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்று நேற்றல்ல, ஆண்டாண்டு காலமாக இதை நீங்களும் கடைபிடித்து வருவதில் இருந்து மொன்றியல் தமிழ் வானொலி உங்களை நேயர்களாக பெற்று இயங்கிக் கொண்டிருப்பதில் பெருமை அடைகின்றது. அன்பு உறவுகளே, இது உண்மையான கருத்து.

0: அடுத்த பாடகரை நாங்கள் அறிமுகமாக்க வேண்டும். விரைவியோடு வாருங்கள். நேரம் ஓடிக்கொண்டிருக்கின்றது. நேரம் சரியாக 11:53 எங்களுக்கு காட்டும் வேளையிலே உங்களுக்கு 9:22 என்று ஆசிய நாடுகளின் தென்னகத்திலும் தமிழகத்திலும், அதாவது ஈழமணி திருநாட்டம் இப்படி காட்டுகின்றது. ஏனைய நாடுகளிலும் அவரவர் பருவ காலங்களுக்கு ஏற்ப நேரத்தை மாற்றி கொண்டிருக்கின்றன. இது முன்னில் தமிழ் வானொலி என்று கூறினேன். எங்களுக்காக காலங்கள் மாறலாம், நேரங்கள் மாறலாம், ஆனால் வானமும் பூமியும் அப்படியே இருக்கும் வேளை நாங்களும் இங்கே இருக்கின்றோம். இந்த பிரபஞ்சத்திலே வானம் பூமி என்று இரண்டு இருக்கின்றது. அதைவிட நீர் காற்று வாயு ஒன்று இருக்கின்றது. இந்த பிரபஞ்சத்திலே இந்த பூமி ஒன்றுதான் மனிதன் வாழ்வதற்கேற்ற சுவர்க்கம். நாங்கள் எது வேண்டுமானாலும் செய்யலாம், எது வேண்டுமானாலும் மற்றவர்களுக்கு ஆக, மற்றவர்கள் பார்க்கக்கூடிய வகையில், மற்றவர்கள் மெச்சக்கூடிய வகையில், போற்றக்கூடிய வகையில் நாங்கள் நடந்து கொள்ளலாம். அதற்காக காலம் என்று ஒன்று இருக்கின்றது. கடந்த வாரம் அந்த பாட்டும் பதமும் நிகழ்விலே அதிபர் மீரா அவர்களினாலே ஆக்கி படைக்கப்பட்ட அந்த பாட்டும் பதமும் அதைத்தானே கூறியது. இன்றே செய், அதை நன்றே செய், அது உன்னை உயர்த்தி வைக்கும், உனக்கு பாராட்ட காத்து கொண்டு காலம் இருக்கும், ஆனால் காலம் உன்னை நீ வருவாய் என்று காத்து கொண்டிருக்காது, உன் திறமையை பாராட்டத்தான் காத்து கொண்டிருக்கும். அதனால் அந்த இடத்திலே செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும் என்ற கருத்து கம்மியை தந்தபடியால் இன்று பாடுவோர் பாடலாம். பாரத்தில் ஒரு நாள் தான் 2 மணி நேரம் கொடுத்திருக்கின்றார்கள். அதிலே வரவேண்டிய உறவுகள் பலர் இருந்தாலும் பாரவர்கள் விரைவாக பாருங்கள், உங்கள் பாடலை இதுதான் தரணம், காற்றுள்ள போதே தூற்றிக்கொள், உங்கள் திறமையை நீங்கள் காட்டிக்கொள்ளுங்கள். அற்புதமாக நான் பேசி மகிழ்ந்த வேளையிலே ஓடி வந்து விட்டார் அன்பு நண்பர் தேவநாதன் அவர்கள், சிதம்பரத்திலிருந்து என்று எண்ணுகிறேன். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. சிதம்பரத்திலிருந்து தேவநாதன், நலமாக உள்ளீர்களா ஐயா?
0: ஆம், தேவநாதன் அவர்கள் தான் வந்திருக்கின்றார். நாங்கள் நலமாக மகிழ்வாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி நலமாக மகிழ்வாக சிறப்பாக இருக்கின்றீர்களா? உங்கள் காலநிலை இப்பொழுது எப்படி இருக்கின்றது விவரியுங்கள். இருக்கின்றீர்கள், காலநிலை வாழ்த்துக்கள். உங்களுடைய காலநிலை இன்று எப்படி இருக்கின்றது?
1: சூரியனின் ஆதிக்கம் அதிகமாக தான் இருந்தது ஐயா. வெப்பம் கொஞ்சம் கடுமைதான் இருந்தாலும் குளிர்பானங்களை அருந்தி சமன் செய்தோம்.
0: ஆமாம், இப்பொழுது எப்படி இருக்கின்றது என்று கேட்டு, வெப்பமாக இருக்கின்றதா, கொஞ்சம் வெப்பம் தணிந்து சுகம் கொஞ்சம் குளிராக இருக்கின்றதா, அல்லது தொடர்ந்து அந்த வெப்பநிலையும் அதனுடைய தாக்கமும் இருக்கின்றதா?
1: கொஞ்சம் குளிர்ந்து வெப்பத்தின் தாக்கம் குறைவாக இருக்கிறது ஐயா, முற்றிலும் குறையவில்லை.
0: முற்றிலும் குறையவில்லை. பகல் வேளை உங்கள் ஊரில் மழை பெய்ததா?
1: பெய்யவில்லை ஐயா.
0: இல்லை, ஏனென்றால் தென்னகத்திலே பல இடங்களில் மழைகள் பொழிந்ததை நான் செய்தி பகுதியிலே பார்த்திருந்தேன் நேற்றைய தினம். நான் உங்கள் பகுதியில் வந்ததாக தெரியவில்லை. இருப்பினும் மழை வரும் என்ற நம்பிக்கை ஒருதான் வாழுகிறோம். நம்பிக்கைதானே வாழ்க்கை தேவநாதன்.
1: ஆமாம் ஐயா, வாழ்க்கைதான் வாழ்க்கை, நம்பிக்கை
0: நம்பிக்கைதான் வாழ்க்கை. அதனால் எங்கள் பாட்டும் பதத்தில் கூறியத போது இன்றே செய்துவிட வேண்டும், செய்ய வேண்டி இருந்தால் அதை நினைத்திருந்தால் உடனே செய்துவிட வேண்டும் என்பதற்கு இணைய பாடுவோர் பாடலாம் நிகழ்வை அலங்கரிக்க வந்திருக்கும் இந்த வேளையில் என்ன பாடலை பாடப்போகின்றீர்கள்? உங்களுக்கான காலம் சரியாக கணிந்திருக்கிறது, பாடுங்கள்.
1: படம் தளபதி படத்தில் இடம்பெற்ற யமுனை ஆற்றிலே ஈர காற்றிலே அப்படின்ற பாடல் ஐயா. அதுக்கு இசையமைத்தவர் இளையராஜா அவர்கள். அதன் வரிகளை எழுதியது வாலி அவர்கள். அதை பாடியது மிட்டாலி பானர்ஜி பௌமிக் அப்படின்றவங்க.
0: இப்பொழுது பாடுகிறார் சிதம்பரம் தேவநாதன் அவர்கள். எங்கே பாடுங்கள்.
1: அம்மாவின் உடல் நிலை எப்படியே உள்ளது ஐயா?
0: ஓரளவு இருக்கின்றார். அவருக்கு உற்சாகம் தேவைப்படுகின்றது, உஷார் தேவைப்படுகின்றது. ஆனால் இப்பொழுதுதானே கோடை காலம் பிறந்து விட்டது. சில வேளை இந்த எங்களுடைய காலநிலைகளும் எங்கள் உடல்நிலைகளை குறைத்துக் கொள்வது வழக்கம். 9 பாகை என்று கூறுகிறேன். சூரியன் 14 மணித்தியாலம் இருப்பார் என்று கூறுகிறேன். ஆனால் அந்த காலநிலையை நாங்கள் அனுபவிப்பதற்காக நீண்ட நேரம் வெளியே நின்று அனுபவிக்க முடியாது. அனுபவித்தாலும் சில உடல் தாக்கங்கள் ஏற்படும். அதுக்காக உள்ளே வந்திருந்து நாங்கள் வெப்பக்கருவி அல்லது குளிர்ப்பு சாதன பட்டியல் இவற்றை இந்த செயற்கை சுவாசத்தோடு இருப்பதாலும் உடல் வலு குறைவது உண்டு. வாழ்கின்றோம், வாழ்கின்றோம், சுதந்திரத்தோடு வாழ்கின்ற அதுதான் எல்லாவற்றையும் சிறந்த மறந்து சுதந்திரம். அந்த சுதந்திரத்தோடு வாழ்கின்றோம். நன்றி. எங்கே யமுனை ஆற்றிலே எப்படி இருக்கும் அந்த பாடல் என்று உங்கள் தேன் குரலிலே கேட்போம், கொண்டு வாருங்கள்.
1: பாடுகிறேன் ஐயா. யமுனை ஆற்றிலே ஈர காற்றிலே ராதையோடுதான் ஆட,
2: பார்வை பூத்திட பாதை பார்த்திட மணாலன் ராமனோவாட யமுனை ஆற்றிலே ஈர காற்றிலே ராதையோடுதானாட பார்வை பூத்திட பாதை பார்த்திட மணாலன் ராமனோவாட இரவும் போனது பகலும் போனது மனம் இல்லையே கூட இளை

0: யமுனை ஆற்றிலே ஈர காத்திலே கண்ணனோடுதானாட பார்வை பூத்திட பாதை பார்த்திட மன்னன் இல்லையே கூட இரவும் போனது பகலும் போனது மன்னன் இல்லையே கூட இளைய கண்ணியின் இமை திராத கண் இங்கும் அங்குமே தேட.
1: மிகவும் ஆறுதலாக அழகாக வார்த்தைகளை தெளிவாக அடுக்கி நாங்கள் புரியக்கூடிய வகையில் நீங்கள் பாடினீர்கள். இந்த பாடலை பாடியவர்கள் எமது மொழிக்காரர்களா வேற்றுமொழிக்காரர்களா?
2: வேற்றுமொழிக்காரர்கள் ஐயா.
1: வேற்றுமொழிக்காரர்களே அழகாக இந்த தமிழ் சொற்கள் நாங்கள் புரியக்கூடிய வகையில் அழகாக இசையோடு பாடியவர்கள் நம்மவர் பாடினால் எப்படி இருக்கும் என்பதை புரிந்து கொண்டேன். அழகுரு தமிழை அழகாக சிறப்பாக உச்சரித்து நீங்கள் பாடியிருந்தீர்கள். அது மட்டுமல்ல சந்தம் குறையாமல் ஒரே நேரத்தில் அந்த தொலைபேசியை நீங்கள் இந்த எங்களோட கைபேசியை காதலே வைத்துக்கொண்டு வாயிலே வாயாலே பிடித்துக்கொண்டு காதாலே கேட்டுக்கொண்டு பாடிக்கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் ஒரு அழைப்பு வந்தாலும் அதை சட்டை செய்யால் வேறு எந்த தொல்லையும் இல்லாமல் தனியும் எந்த நெறியாளர்களுடைய உதவி இல்லாமல் பாடுகிறீர்கள். அங்கேதான் உங்களை நாங்கள் கவனிக்கிறோம். அவர்களெல்லாம் பாடும் பொழுது எத்தனை தடவை ஒவ்வொரு எழுத்துக்கு எழுத்து மாறி மாறி பாடி பயிற்சி எடுப்பார்கள் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அந்த பயிற்சி பாடலை ஒருத்தரை படித்து அதற்குரிய பயிற்சி ஏற்றம் இறக்கம் எங்கே சுரம் மாறுகிறது எங்கே சந்தம் கூடுகிறது குறைகிறது என்று பார்த்து அதற்கு நெறியாளர் நின்று சொல்லி கொடுத்து தான் இந்த பாடலை பதிவு செய்து பித்திரைப்படுத்தி கொண்டு வந்து தருகின்றார்கள். ஆனால் அதே பாடல் அவர்களுக்கு பெயர் உண்டு பின்னாலே அதை விட அவர்களுக்கு சாத்தி அதாவது சாகித்ய அதாவது வந்து அவர்கள் சாதனை அதை என்னென்னு கூறுவது சாதகம் செய்திருக்கின்றார்கள். தங்களுக்கு சாதகமாக பயிற்சி பாடமாக்கி பாடி பாடி பார்த்தார். நீங்கள் எடுத்து எடுப்பிலே நினைத்து கொண்டு இந்த பாடலை இன்று பாட வேண்டுமென்று ஒரு தடவை ரெண்டு தடவை பாடியும் பார்த்துருக்கலாம் இல்லை கேட்டும் இருக்கலாம். அப்படியே கொண்டு வந்து ஒப்புவிக்கிறீர்கள் என்றால் பதிவு கருவிகளை விட உங்களுடைய மூளை சிறப்பானது என் அன்புறவுகளை. நீங்கள் வந்து பாடும்பொழுது உள்ளத்திலே பாடலை பதிந்து அந்த வரிகளை சுமந்து அதை கொண்டு வந்து வெளியே நீங்கள் தருகின்றீர்கள். அற்புதம், சிறப்பாக இருந்தது. உண்மையிலே நான் பெருமைப்படுகிறேன் உங்கள் அனைவரையும் எண்ணி. வாழ்த்துக்கள் உங்களுக்கு, சிறப்பு. மீண்டும் ஒரு பாடலுக்கு உங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்காது. உங்களுக்காக என்ன பாடலை ஒலிபரப்ப வேண்டும்? நீங்கள் விரும்பிய பாடல் எதுவாக இருக்கும்?
2: சுசீலா அம்மாவனுடைய பழைய பாடல்கள் ஐயா, நெஞ்சை தொட்டது. அது வந்து எனக்கு ஒண்ணு கொடுத்துருங்க ஐயா. அவங்க என்ன பாடல் பாடினாலும் அதுல ஒரு சுசீலா அம்மா பாட்டுல ஒண்ணு உங்களுடைய வாய்ப்பு உங்களுக்கு பிடித்த பாடல்.
1: இல்ல இல்ல, எனக்கு பிடித்த பாடல்ல, உங்களுக்கு பிடித்த பாடலை தான் மொழிகள் தமிழ் வானொலி ஒலிபரப்பாகும். ஒலிபரப்பாகும் அதெல்லாம் உங்களுக்கு உங்களை கவர்ந்த பாடல் ஒன்று இருக்கத்தான். கவர்ந்ததோ கவர்ந்ததில்லையோ, கவர்ந்த பாடல்கள் பல, அதுல ஒரு பாடலை கேளுங்கள், கொடுக்கலாம். அதுதான் நல்லது.
2: நல்லது ஐயா. நான் அடுத்த பாடலில் வரும்போது அதை தெரிவு செய்து
1: நிச்சயமாக நிச்சயமாக உங்களுக்கு சந்தர்ப்பம் உண்டு. மீண்டும் வந்து நீங்கள் பாட வரும்பொழுது உங்களுக்காக ஒரு பாடலை தெரிவு செய்து கொண்டு வாருங்கள். அது அடைதி தேவநாதனுக்கு பிடித்த பாடல் என்றவுடன் நாங்கள் அதை கேட்டு மகள ஆனந்தமாக இருக்கின்றோம். உங்களுக்காக மட்டுமில்லை, எங்களுக்காகவும் தான் அந்த பாடலை கேட்பேன் என்றால் இது பாடுவோர் பாடலாம் நிகழ்வு. நன்றி தேவநாதன், வாழ்த்துக்கள் சிறப்புகள், எல்லா நலமும் பெற்று வாழ வேண்டும். அடுத்த உறவிடம் செல்வோம். நன்றி தேவநாதன். அடுத்த உறவிடம் செல்ல இருக்கின்றேன். அந்த உறவு வந்து இருக்கின்றார், அவரை அழைத்து விடலாம் என்று எண்ணுகிறேன். அழைக்கின்றேன், அவருடைய இணைப்பு எனக்கு கிடைக்கவில்லை. மொழிகள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலியகம். அங்கே அடுத்த உறவாக யார் வருகின்றீர்கள்? வர வேண்டும், அழையுங்கள். 647-8746-415 நீங்கள் அழைக்கின்றீர்கள். உங்கள் இணைப்பை நான் இணைக்க ஓடி வந்தேன், அதற்கிடையில் நேரம் தீர்ந்து விட்டதோ உங்களுக்கு தெரியவில்லை. மீண்டும் அழைப்பீர்கள் என்று எண்ணும் வேளையில் அடுத்து இன்னொருவர் வருகின்றார், அவரை அழைத்து விட்டேன். வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம் ஐயா.
1: வணக்கம். வணக்கம் மல்லியம், மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் ஐயா அவர்களே, நலமாக இருக்கின்றீர்களா?
3: நலமாக மகிழ்வாகவும் சிறப்பாக இருக்கீங்க.
1: சிறப்பாக மகிழ்வாக இருக்கீங்க. அதை விட மகிழ்வாக இருப்பதுன்னா நீங்கள் அடுத்தவர்கள் இந்த நிகழ்ச்சி பாடலை கேட்டுவிட்டு அவர்களுக்கு உற்சாகப்பானம் கொடுக்கின்றீர்கள், உற்சாகத்தை கொடுக்கின்றீர்கள். வாழ்த்து, அதுதான் உண்மையான மனப்பாங்க. சிறப்பு சிறப்பு. சரி, அங்கே மல்லியத்திலே மழை பொழிந்ததா?
3: இல்லையா, ஒரே இன்னைக்கு லைட்டா வானமூட்டமா இருந்தது ஒழிஞ்சி, ஆனா மழை இல்லையா. அது ஒரு அதுவும் ஒரு காரணம். எங்க பகுதி பக்கத்துல சேன்றுப்பு மாரியம்மன் கோயில் இருக்கு. அந்த மாரியம்மன் கோயிலுக்கு இன்னைக்கு பால் குடம் கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 பக்தர்கள் வந்து இன்று பால் குடம் எடுத்து அபிஷேகம் நடத்துறாங்க. அதனாலயே கொஞ்சம் வெயில் காட்டாம இருந்ததுன்னு என்னுடைய எண்ணம்.
1: இருக்கலாம், இனி ஒரு மழையும் பொழியலாம். அப்படிதான் இப்பொழுது எங்களுடைய சியாமலா அவர்களும் வருவது போல இருக்கிறது, வேற இல்லையப்பா. மலை திடீரென்று கொட்டாதுதான் வரும்போது வருகிறேன் வருகிறேன் என்று கூறி வந்த பின்புதான் அந்த பேரானந்தம் இருக்கும். அதனால் அம்பாளின் அந்த குளிர்ச்சியான ஒரு நிகழ்ச்சி நடந்த பின்பு நிச்சயமாக மலை பொழிவதற்கு சான்று உண்டு எதிர்பார்ப்போம்.
3: சரி, இருக்கலாம் ஐயா. அதே மாதிரியா உங்க ஊரை பத்திக்க இன்னைக்கு ஒரு நியூஸ்ல வந்ததுயா, எங்க நியூஸ்ல இதமான பூக்கள் எல்லாம் பூத்து இருந்ததாகவும், அந்த பூக்களை வந்து நிறைய மக்கள் வந்து வெளியில வந்து அந்த பூக்களை பார்த்ததாகவும், மரங்களை பார்த்ததாகவும், அங்க நின்று போட்டோ எடுத்துக்கிட்டதாகவும், சூரிய வெளிச்சமும் லேசாக காட்டியதாகவும் சொல்லி நியூஸ்ல சொன்னாங்க ஐயா. இதமான ஒரு குளிர்ச்சியான இதா.
1: அது வந்து இங்கே ட்ரிலியம் என்று கூறப்படுகிற ஒரு விழா. அவர்கள் ஆரம்பத்திலேயே அங்கே அதற்கேற்ற இடம் எல்லாம் ஒதுக்கி கனடாவின் தலைப்பட்டணம் தலைநகரம் ஓட்டாபா நகரிலே ஒரு பகுதி இருக்கின்றது. அங்கே அந்த குறிப்பிட்ட திகதிகளில் அந்த விழாவை பெரிதாக செய்வதற்காக முன்னேற்பாடாக இந்த ஆயத்தங்களை எல்லாம் செய்து வைத்திருந்து ஊக்கங்களை எல்லாம் அதுக்கு கொடுத்து ஊக்க பசலைகள் மருந்துகள் தெளித்து பெரிய பூங்காட்சிகள் நடைபெறுவது உண்டு. ட்ரிலியம் என்று கூறப்படுகின்ற ஒரு பூ இனம் இந்த பருவ காலத்தில் மலரக்கூடியது. கனடாவின் காலையிலே முதலில் மலர்கின்ற மலர் அது. நாங்கள் அதை எங்கள் வீட்டு வழியே அமைத்து வைத்திருக்கிற போது தானாக மடிந்து பின்பு இந்த காலையிலே சரியாக வந்தோடனே துளித்து வந்துவிடும். அது அங்கே இதற்காக ஒன்று ஒதுக்கப்பட்ட இடம், அங்கே தான் அது இருக்கின்றது. எல்லா இடமும் அல்ல, அங்கே தான் அது இருக்கின்றது. அந்த விழா ஆரம்பித்துவிடும் மே மாதத்திலே தான் அதனுடைய விழா. அது பல நீண்ட நாட்களாக இருக்கும். நாங்கள் எல்லாம் சென்று வேடிக்கை பார்ப்பதும் கிளிக்கையாக வருவதும் வழக்கம். சரியான செய்தியை கூறியிருக்கிறீர்கள், பகிர்ந்தமைக்கு நன்றி. நான் கூறுவது எங்களுடைய சுற்றாடலை தான் நான் செய்தியில கூறுவேன். எங்களுடைய
3: கேட்டோடனே உங்களுக்கு போன் பண்ணி பேசுவோம்னு நினைச்சேன். இந்த நேரத்துல உங்களுக்கு இடைஞ்ச கொடுக்க கூடாது,
1: அப்படியா
3: இரவு வருவமே அப்படின்ட்டு நான் அதை காத்திருந்தேன்.
1: நல்லது, நன்றி. அதை பகிர்ந்து கொண்டமைக்கு உள்ளங்கள் எல்லாம் பூரித்திருக்கேன். என்னென்ன உலக மக்கள் எல்லோருக்கும் ஒரு பூரிப்பு ஏற்படுவது. எங்கள் கனடாவின் தலைநகரம் ஓட்டாவா என்ற இடத்திலே ஒரு குறிப்பிட்ட இடத்திலே குறிப்பிட்ட திகதிகளில் இந்த அந்த பூங்காவனம் திறக்கப்பட்டு எல்லோருக்கும் பார்வைக்கு அது ஒரு களியாட்டம் மாதிரி இருக்கும். இரவு பகலாக மக்கள் சென்று வருவார்கள். நீங்கள் சொல்வது பூத்து குலுங்கி மகிழ்ச்சியோடு மகிழ்ந்த முகத்தோடு எல்லோரையும் காணலாம் அங்கே. சிறப்பு அந்த வழியில் இரவு வழி என்று நீங்கள் எண்ணீர்கள். அதே போன்று நேற்றைய தினம் எங்களுக்கு இரவு எனக்கு 2:45 எழுத்து மூலம் ஒரு செய்தி, அதை நான் பார்க்கவில்லையோ என்று உடனே குரல் வளத்திலே அழைப்பு ஒன்று கிடைத்தது. அது எனக்கு ஒரு மஞ்சள் கடதாது. என்னவென்றால் எங்களுடைய வானொலி ஒலிபரப்பு மாறி இருந்திருக்கின்றது. இடையிலே ஒரு குழப்பம் ஏற்பட்டு சாதாரண பாடல்கள் ஓடிக்கொண்டிருந்தது, நிகழ்ச்சி ஓடவில்லை. அதை கவனித்து கொண்டிருந்து விட்டு அன்பு கிருஷ்ணன் அனுப்பி விடுத்து விட்டு மெதுவாக ஒரு அழைப்பையும் விட்டுட்டு நிறுத்திவிட்டார். என்னுடைய தூக்கம் குழம்ப கூடாதோ என்று. அதன் பின்பு நான் எழுந்து பார்த்தபோது தான் கண்டுகொண்டேன், உடனே நான் அவரோடு பேசியிருந்தேன். அந்த நேரத்தில் எங்களுக்கு அந்த நேரம் 2:45 அவர் விட்டவர் நள்ளிரவு. அதை தொடர்ந்து நான் 3:00 நான் அவரோடு பேசுகிறேன். பேசி சரி செய்து விட்டோம். அதற்காக எல்லோரும் சார்பிலும் இந்த கிருஷ்ணனுக்கு நன்றி கூற வேண்டும் இல்லையா? அந்த எந்த முருத முக்கியமான நேயர் நேரம் நிகழ்வு செல்லவில்லை. அதனால் நாங்கள் கடமையிலே இருக்கும் எங்களுக்கு கண்ணும் கருத்துமாக இருக்கத்தானே வேண்டும். ஆனால் பூங்காவனத்துக்கு நீங்கள் பொறுமையோடு அந்த புஞ்சிரிப்பாக தரவுன புஞ்சிரிப்பான செய்தி ஒன்றை தருவதற்கு அந்த வேலை சரியில்லை தான். என்னடா இந்த நேரத்தில் பூ பூத்த கூறுகிறார்கள். இருப்பினும் மகிழ்ச்சி, நன்றி பகிர்ந்து கொண்டமைக்கு. சரி, இன்று நாங்கள் எல்லோரும் மகளக்கூடிய வகையில் என்ன பாடலை நீங்கள் பாடி காட்டப் போகின்றீர்கள்?
3: ஒரு நல்ல பாடலையா அது. நீங்க உங்களுக்கும் அது ரகசியம், இது ரசிப்பு தன்மையோட
1: அங்கே கேட்போம், பாடங்கள் கேட்போம்.

நல்ல ரசிகனும் இல்லை, காதல் என்னும் ஆசை இல்ல, பொம்மையும் இல்லை, நான் கவிஞனும் இல்லை, நல்ல ரசிகனும் இல்லை, ஆசை இல்ல பொம்மையும் இல்லை. இரவு நேரம் பிறரை போலே என்னையும் கொள்ளும் துணை இருந்தும் இல்லை என்று போனா ஊர் என்ன சொல்லும்? இரவு நேரம் பிறரை போல என்னையும் கொள்ளும் துணை இருந்தும் இல்லை என்று போனா ஊர் என்ன சொல்லும்?

நான் கவிஞனும் இல்லை, நல்ல ரசிகனும் இல்லை, காதல் என்னும் ஆசை இல்ல உம்மையும்.

பார்த்து பார்த்து மயங்க வைத்து காத்து காத்து நிற்க வைத்த கண்ணே உண்மேல் பாட்டு பாட பாட்டு பாட நான் கவிஞனும் இல்லை நல்ல ரசிகனும் இல்லை காதல் என்னும் ஆசை இல்ல பொம்மையும் இல்லை காட்டு மானை வேட்டையாட தயங்கவில்லையே இந்த வீட்டு மானை உள்ளம் ஏனோ விளங்கவில்லையே கூட்டு வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை புரியவில்லையே கூட்டு வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை புரியவில்லையே நான் கொண்டு வந்த பெண்மனதில் பெண்மை இல்லையே நான் கவிஞனும் இல்லை நல்ல ரசிகனும் இல்லை காதல் என்னும் ஆசை இல்ல பொம்மையும் இல்லை நான் அழுதால் சிரிக்கிறாள் சிரித்தால் அழுகிறாள் கொஞ்சினால் கொதிக்கிறாள் மிஞ்சினால் மிதிக்கிறாள் சிரிப்பதா அழுவதா

0: நான் கவிஞனும் இல்லை, நல்ல ரசிகனும் இல்லை, காதல் என்னும் ஆசையில்ல பொம்மையும் இல்லை. நான் கவிஞனும் இல்லை, நல்ல ரசிகனும் இல்லை, காதல் என்னும் ஆசையில்ல பொம்மையும் இல்லை.
1: இந்த பாடல் படித்தால் மட்டும் போதுமா, திரைப்படுத்த பாடலா
0: மட்டும் போதுமா?
1: சிறப்பான ஒரு பாடல், உணர்வோடு நீங்கள் உள்ளார உணர்ந்து பாடியிருக்கின்றீர்கள். இந்த வரிகளை தரும் பொழுது நான் கவிஞனும் இல்லை, நல்ல ரசிகனும் இல்லை, அதே போல காதலனும் ஆசை இல்ல பொம்மையும் இல்லை. அற்புதமான வரிகள். சரி, அவர் இந்த பாடலை எனக்கும் பிடிக்கும் என்றும் நீங்கள் உங்களுக்கு விருப்பம் என்றும் என்று பாடுவதற்கு ஏதாவது காரணம் இருக்கின்றதா?
0: இருக்குயா. என்னவள் சில காரணங்களால ஒதுங்கும் போது இந்த பாடலை பாடணுங்கிற எண்ணம்
1: பாருங்க. சொந்த அனுபவம், அதுதான் கண்ணதாசன் ஐயா அவர்கள் பாடலை தரும் பொழுது சொந்த மன
0: அனுபவம்
1: எண்ணங்களோடு மட்டுமல்லாமல், சொந்த தன்னுடைய சொந்த அனுபவங்களோடு மட்டுமல்லாமல், சமூக உணர்வுகளை உள்ளடக்கி சமூகத்தில் இருக்கின்ற ஏற்ற இறக்கங்களை உள்ளடக்கித்தான் கவிதைகளை தருவார். அவர் தரும் வேளையிலே அவருடைய வார்த்தைகளுக்கு ரெண்டு கருத்துக்கள், உள்கருத்து நிச்சயமாக ஒன்று இருக்கும். அதை நாங்கள் உள்ளூர உணரும்போது, பாடலை கேட்டு அதை உணர்ந்து பார்க்கும்போது தான் தெரியும் நல்ல சிறப்பாக அந்த கருத்துக்கள். இது சாதாரணமாக எல்லா இடத்துலையும் நடைபெறுகிற ஒரு வழக்கத்தை, தனக்கு நடந்தது போல் அந்த படித்தால் மட்டும் போதுமா திரைப்படத்தில் அந்த பெண்மை இருக்கின்றது எல்லோரிடமும், பெண் மனம் உண்டு, ஆனால் பெண்மை என்ற ஒன்று ஒரு பிரத்யேகமானது ஒன்று இருக்கின்றது அல்லவா? அந்த வேளையிலே இந்த உணர்வு ஆண்களுக்கு ஏற்படுவது உண்டு. ஆனால் அது அதற்கு காரணம் பல உண்டு. என்னவள் சில சமயத்தில் என்ற ஒரு வார்த்தையை கூறுகிறது எல்லோருக்கும் இருக்கின்றது. அந்தந்த நேரத்தில் அவர்கள் அப்படி செய்யவில்லை என்றால் அது பெண்மையும் இல்லாமல் போய்விடும். சரி, நல்ல பாடல், நல்ல ஒரு பாடல் பேசக்கூடிய ஒரு பாடல்,
0: உணர்வு பூர்வமான பாடல்ங்கிறதுனால நான் இன்னைக்கு காலையில கேட்டேன். கேட்கும் போதே
1: வெளிக்கொண்டு வரும்பொழுது நாகரிகமான முறையிலே அவர் வார்த்தைகளை அடுக்கி எல்லோரும் அதை உற்று நோக்கி கேட்ட பின்புதான் அதனுடைய உண்மைகள் புலப்படக்கூடிய வகையில் பொதிந்து வைப்பதில் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் கண்ணதாசன் தான். அவர் கவிக்கண்டே பிறந்தவர். வேறு எத்தனை விருதுகளை வாங்கி கொண்டு தனக்கு தாங்கள் பட்டம் சூட்டி விருதுகளை வைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் கவிஞர்கள் அல்ல. அவரை தேடி எத்தனை விருதுகள் சென்றபோதும் அவர் பணத்துக்காக கவிதைகளை செய்யவில்லை, புகழுக்காகவும் செய்யவில்லை, புகழ் அவரை தேடி சென்றது. சிறந்த பாடல் ஒன்று அந்த இந்த மனித வாழ்க்கை. அதே போன்று இன்னும் ஒரு பாடல் ஒன்று எனக்கு பிடித்த பாடல் ஐயா, நிலவை பார்த்து வானம் சொன்னது.
0: ஆமாம்,
1: அது நாங்களும் இந்த நாளையில நாங்கள் சொல்லவில்லை, அன்று திருநீலகண்டர் கூட சொல்லியிருக்கார் தொடாதே என்று. காரணம் இருக்கு அதுக்கு, அது அவர் கொண்டு வந்து நிறுவும் போது பாடல்களுக்கு அத்தனையும் இலக்கிய இலக்கண சம்பவங்கள் அத்தனையும் உண்மை சம்பவங்களாக நாங்கள் உணரக்கூடிய வகையிலே தான் தருவார். அதனால் தானே அவரால் அர்த்தமுள்ள இந்து மதம் 10 அங்கங்களை எழுதக்கூடியதாக இருந்தது. சிறப்பு, சிறந்த பாடலை தந்த உங்களுக்கு என் வாழ்த்துக்களை தரும் வேளையில் என்ன பாடலை உங்களுக்காக நான் ஒளிபரப்ப வேண்டும் அன்பு மகாலிங்கம் அவர்களே? விருப்பமான பாடல்
0: இந்த பாடலே எனக்கு மிக விருப்பமான பாடல்யா. அதில் அந்த அந்த காட்சி நல்லா இருக்கும், அங்கே ஒன்று கேட்கலான்னு ஒரு ஆசை.
1: காட்சி அதில் கலைக்குரிசில் செவாலியர் அல்லவா நடித்தது, அப்போ அவர்கள் அங்கம் அசைவுகள் முகபாவனைகள் அத்தனையும் அந்த பாடலின் வரிகளும் சேர்ந்து எங்களை அங்கே இழுத்து கொண்டு போய்விடும் அந்த இடத்துக்கு. சிறப்பு, நல்ல பாடல், சிறப்பான நல்ல பாடல்.
0: இதில் அந்த தொகையரை வரும்போது கூட எனக்கு கொஞ்சம் சங்கட்டமாக இருந்தது, என்னடா தொகையரை பாடுறோமே அது பாடினா எடுப்படுமா, இந்த பாடல் வேண்டாம் வேற பாடல் பாடுவோமான்னு. இருந்தாலும் தொகையராவோட இந்த பாடல் இனிமையா இருக்குங்கிற மாதிரி.
1: அந்த பாடலுக்கு அந்த தொகையாரா தானே ஐயா முற்று, அந்த பாடலுக்கு அதுதானே சிகரம், அந்த தொகையாரா தானே உணர்வை வார்த்தையாலும் கவியாலும் வார்த்தையாலும் இசையாலும் எல்லாம் எடுத்து கூறுகின்றது அந்த நிலையை. சிறப்பான பாடல், பேசி மகளக்கூடிய ஒரு பாடலை தந்தீர்கள், மீண்டும் வரலாம், உங்களுக்கு ஒரு பாடலுக்கு இடம் இருக்கின்றது, வாருங்கள்.
0: நல்ல ஒரு பாடலோட வரங்க,
1: இது நல்லதானே, நல்ல பாடல் தானே, வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம், அடுத்த உறவு அழைத்து கொண்டே இருக்கின்றார், அவரை இணைத்து விடுவோம். வந்துவிட்டாரா இல்லை போன்றது எங்கே வந்துவிட்டார். வணக்கம், வணக்கம், வணக்கம்.
2: வணக்கம், எனக்கு ப்ரோக்ராமே இல்லையோ, வச்சுட்டு தூங்கிடலாமான்னு பார்த்தேன்.
1: இணைப்பிலே இருக்கின்ற பாடும் போது என்னால் எடுக்க முடியாத அணி மகளே, அதனால்
2: தாமதிச்சேன்றதே சந்தேகமா இருக்கு.
1: இல்லையே, ஏனென்றால் பாடல்கள் ஓடிக்கொண்டு பேசிக்கொண்டிருக்கிறோம் தானே அம்மா, நாங்கள் பேசிக்கொண்டு.
2: எனக்கு தெரியுது அதெல்லாம் ஓகேதான், அதெல்லாம் ஓகேதான். ஆனாலும் இது பழைய நிகழ்ச்சியா இப்ப புதுசா பண்றீங்களான்னு எனக்கு தெரியல.
1: அதற்கு தானே ஒரு மந்திரம் அங்கே இருக்கின்றது. அடிக்கடி நேரம் கூறிக்கொள்ளுகின்றேன் அல்லவாமா, நேரத்தை நான் அடிக்கடி கூறுவது. முன்பும் ஒரு தடவை இந்த குழப்பம் இருந்தது, இது மறுவழி வரப்பா நேரொழியான்னு தெரியவில்லை என்றால், நேரொழி என்றால் நாங்கள் கூறுகின்ற நேரமும் உங்கள் நேரமும் சரியாக இருக்கும். மறு ஒளிபரப்பண்டால் நேரம் வித்தியாசத்தை கூறிக்கொள்ளும். அதிலிருந்து கண்டுபிடிக்கணும் புத்திசாலித்தனம் கொஞ்சம் மீண்டும்
2: போன்றது.
1: கட்டிக்காரி, உங்களை நான் இரண்டு தடவைகளும் இணைத்து பார்த்தேன். அது அந்த ஒலியை நான் இணைக்கும் சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கும் வேளையில் தான் உங்களை இணைப்பேன். அந்த வேளையிலே உங்களுக்கு இப்போ முன்னே தமிழ் வானொலி மூலம் உங்கள் வானொலிக்குள்ளாலே ஒரு பாடல், நாங்கள் ஒலிக்கின்ற பாடல் என்றால் அழைப்பு வந்தால் அந்த பாடலை நிறுத்தி நான் தருவேன். இன்னொரு பாடிக்கொண்டிருக்கும் பொழுது அதை நான் நிறுத்தக்கூடாது அல்லவா அம்மா. இப்போ நீங்கள் பாடிக்கொண்டிருக்கின்றீர்கள், நீங்கள் பாடிக்கொண்டிருக்கும் பொழுது ஒருவர் அழைத்தால் அவரை அழைக்க வேண்டும் என்று நான் இணைப்பை கொடுத்திருந்தால் பாடகருடைய பாடல் உங்களுக்கும் வராது. அது அவருக்கு நாங்கள் செய்கிற துரோகம், துரோகம். சரி, இப்பொழுது வந்து விட்டீர்கள், இணைந்து விட்டீர்கள், கொண்டு வந்ததை எங்களோட கொட்டி பகிருங்கள், கேட்டு மகளும். அங்கே மழை பொழிந்ததா உங்களுக்கு?
2: ஐயோ, வெயில் பொழியுது.
1: இப்பொழுது பேசி பொருளாக இருக்கிறது மழை என்றால் என்ன என்று கேட்கும் அளவுக்கு வந்துவிட்டது மக்களிடத்திலே. ஒரு சில இடத்திலே நல்ல ஆறாக பெருகியோடும் மழை காட்சிகளை நான் பார்த்திருந்தேன். நாங்கள் நல்ல குதூகலமான ஒரு இப்பொழுது வசந்த காலத்தில் இருக்கின்றோம். உங்களுக்கும் எப்படியும் மழை வரும் என்ற நம்பிக்கை. அதனால் தானே ஆலயங்களுக்கு சென்று அபிஷேகங்களை செய்து தீர்த்தங்களை நாங்கள் எல்லாம் சொரிந்து கொண்டிருக்கின்றோம். இவையெல்லாம் சேர்ந்து இறைகாலடியில் சென்று அவர் நிச்சயமாக அந்த பருவத்திலே எங்களுக்கு மழை கொடுப்பார். எப்பொழுது எங்களுக்கு அதிக வெப்பம் வேண்டும், எங்களை காத்து கொள்ள வேண்டுமோ அதற்காகத்தான் அதிக வெப்பம் வருகின்றது என்றால் புதிய நோய் கிருமிகள் எங்களை தாக்காமல் இருப்பதற்காக. வெப்பத்தை அதிகமாக தந்துவிட்டு ஒரு பெருமழையை தருகின்றார் என்றால் வெப்பத்தினால் உடல் சூடேறி அதிலிருந்து வருத்தம் வரக்கூடாது என்பதற்காக. எதுவும் நன்றாகத்தான் நடந்து கொண்டிருக்கின்றது, நமது மனம் தான் அடித்து கொண்டிருக்கின்றது. சரி, இன்று பாடுவர் பாடலாம் நிகழ்வுக்கு வந்திருக்கின்றீர்கள். என்ன பாடல், என்ன உங்களுடைய படைப்பு, கதை ஏதாவது இருக்கின்றதா? குறுங்களின் உங்கள் சந்தர்ப்பம் இதுதான்.
2: சக்கர பெண்ணே பப்பார பார பார, முத்துமொழியே பப்பார பார பார, சித்திர கண்ணே பப்பார பார பார, யார் யாரோ என்னை தேடுவாரோ. ருக்குமணியே பப்பார பார பார, சக்கர பெண்ணே பப்பார பார பார, முத்துமொழியே பப்பார பார பார, சித்திர கண்ணே பப்பார பார பார, யார் யாரோ என்னை தேடுவாரோ. செம்மாதுளையில் கொஞ்சம் பொன்மாங்கனியில் கொஞ்சம், செம்மாதுளையில் கொஞ்சம் பொன்மாங்கனியில் கொஞ்சம், சுவை பிறந்த தந்தீனை அதை மறந்து போவாயோ, சுவை பிறந்த தந்தீனை அதை மறந்து போவாயோ, நான் கொடுத்த முத்தின் கசந்து போகாதோ. ப்ளீஸ் ஒன்ஸ் அகேன், ருக்குமணியே பார பார பார, சக்கர பார பார பார, முத்துமொழியே பார பார பார, சித்திர கண்ணை பார பார பார, யார் யாரோ என்னை தேடுவாரோ. உன் ஒருத்தியை தானே நினைவில் நிறுத்தி வந்தேனே, உன் ஒருத்தியை தானே நினைவில் நிறுத்தி வந்தேனே, அன்று நட

நின்றாலும் நான் தெளிந்து நின்றேனேன். ருக்குமணி பப்பார பார பார, சக்கர பெண்ணே பப்பார பார பார, முத்துமொழியே பப்பார பார பார, சித்திர கண்ணே பப்பார பார பார, தேடினேனே உன்னை தேடினேனே. என்னை போல நூறு பெண்கள் ஊரில் இல்லையோ, என் கண்ணை போல வண்ண மீன்கள் நீரில் இல்லையோ, ஒன்று போல ஒன்று உலகில் காண்பதுண்டு, பாலில் உள்ள பெண்மை கல்லில் உள்ளதோ.

எங்கு சென்ற போதும் இதயம் வந்து சேரும் ஊரறிந்த உண்மை சொல்ல நாடும் என்னவோ ருக்குமணி பர பர பர சக்கர பெண்ணில் பர பர பர முத்துமொழியே பர பர பர சித்திர கண்ணி பர பர பர

0: சிறப்பு, சிறப்பான ஒரு பாடல். பப்பர பரப்பர ருக்குமணி, அந்த ருக்குமணி யாரம்மா?
1: அந்த ருக்குமணி யாரு? ஜெயலலிதா.
0: ஆமா பையன், ருக்குமணி. சரி சரி சரி. ருக்குமணியே அழகாக பப்பர பரவென்று தருவதற்கு முன்பு நீங்கள் அந்த டண்ட டேங் அந்த அந்த இசை மிகவும் சிறப்பாக இருந்தது. அதாவது அப்பாடல்கள் நீங்கள் நாங்கள் கேட்கின்றோம், கேட்பது மட்டுமில்லாமல் அதை உள்வாங்கி அதை எங்களில் பதித்து கொண்டிருக்கின்றோம். அதனால் தான் எங்களால் அதை பிரயோகிக்க முடிகின்றது. சிறப்பாக இருந்தது. நன்றாக வரிகளை

0: மோசமான ஒரு அமைப்பிலே தான் யோகா ராஜி இருக்கு. அதுக்கு ஒரு யோகாசனத்தை செய்ய வேண்டியது தானே, உங்களுக்கு தானே யோகா தெரியும்.
1: அதே நீ யோகா கிளாஸே போல நாளையில இருந்தா ஸ்டார்ட்.
0: அதுக்கு முறை யோகாவை செய்ய வேண்டிய தானே. சிறப்பு, நல்லது செய்ய வேண்டும். அதன் வழிகள் எல்லாம் பல உண்டு, உங்களுக்கும் தெரியும், அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இருப்பினும் அப்படி இருந்தும் நன்றாகத்தானே பாடியிருக்கின்றீர்கள், உங்களுக்கு என் வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: சரி, அப்ப என்ன பாடலை உங்களுக்கு ஒலிபரப்ப வேண்டும் யோகா ராஜி?
1: இதுல இதே ஒளிவிளக்கு படத்துல மாம்பழ தோட்டம் மல்லிகை கூட்டம்னு ஒரு பாட்டு வரும், அந்த பாட்டு.
0: அந்த பாட்டு மாம்பழ தோட்டம், முதல்வரியை பாடங்கள் கேட்போம்.
1: மாம்பழத்தோட்டம் மல்லிகை கூட்டம் மயக்க வரும் மாலை பொழுதோடு மருவி அணைக்கும் மயக்கும் பிறக்கும் வளர்ந்து வரும் ஆசை விழியோடு மன்மதன் வந்தான் தேரோடு இங்கே காதலர் கண்ணும் நெஞ்சும் படக் படக் படக்.
0: தொண்டையில் அலட்சி இருந்தாலும் கேட்டவுடன் அந்த பாடலை தந்ததுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி அம்மா, அந்த பாடலை உங்களுக்காக ஒலிபரப்புகிறேன். உங்களுக்கு உங்களுக்கு முடிந்தால் உங்கள் தொண்டை வலியை, தொண்டைக்கு அதிகம் வேலை கொடுக்க வேண்டாம், நல்லாக ஓய்வெடுங்கள். முடிந்தால் மீண்டும் ஒரு பாடலை தருங்கள், இல்லை என்றால் அதில் எந்த விதமான பிள்ளைங்க சரி அப்ப பாருங்கள் கேட்போம். நன்றி. வருத்தத்தை பாராமல் இணைந்து வந்து பாடலை தந்து எங்களை மகள வைத்திருக்கிறீர்கள், உங்களுக்கு வாழ்த்துக்கள். இங்கே குவிந்து கொண்டிருக்கின்ற வாழ்த்துக்கள், மீண்டும் சந்திப்போம். நன்றி அம்மா, நன்றி, நன்றி, நன்றி மகளே, நன்றி, நன்றி. இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகி கொண்டிருக்கும் பாடுவோர் பாடலாம். நேரம் சரியாக 12:27 கனடாவில் காட்டும் வேளையிலே ஈழமணித்துறை நாட்டிலும் எங்கள் தாயகம் தென்னகத்திலும் இப்பொழுது 9:57 இரவு நேரம் என்று காட்டிக்கொண்டிருக்கின்றது. குறிப்பான செய்தி என்னவென்றால், நாங்கள் எங்கள் வானொலியிலே நேரொலியிலும் நிகழ்ச்சிகள் உண்டு. நேரொலியா நேரொலியிலே சிலர் பாடல்கள், சிலர் சில நிகழ்ச்சிகளை தயாரித்து வழங்கி கொண்டிருக்கின்றனர். படைப்பாளிகளின் படைப்புகள் வரும்பொழுது அதிலே நேரங்கள் குறிப்பிட மாட்டாது. நேரொலி வரும்பொழுது நேரங்கள் குறிப்பிடப்படும் பொழுது நீங்கள் உங்கள் நேரத்தை ஒரு தடவை திரும்பி பார்த்தால் இது நேரொலி, நாங்கள் செல்லலாம் என்று ஓடிவாருங்கள். அப்படி கேட்கும் பொழுதே சில நிகழ்ச்சிகளில் நேரங்கள் மாறுதலாக கூறப்பட்டால் நீங்கள் நினைக்கலாம் இது ஒரு மார்க ஒலிபரப்பு என்று. இது ஒரு சுருக்கமாக விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு விடயம். எங்கே ஓடி வாருங்கள், அடுத்த உறவையும் பார்ப்போம். இப்பொழுது அன்புடன் மகள் சாந்தி வந்திருக்கின்ற. வணக்கம் மகளே சாந்தி, எப்படி நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் நலமாக மகிழ்வாக இருக்கின்றோம். வசந்த காலத்தில் இருக்கின்றோம். அதுவும் சுமூகமாக சுகமான ஒரு காலநிலை, எங்களை தென்றலோ தீயோ தீண்டாத வகையில் இருக்கின்ற. நீங்கள் எப்படி இருக்கீங்கள் சாந்தி? அங்கே உங்களுடைய ஊர்ல மழை பொழிந்ததா?
2: ஆமாங்க, இப்பதான் சிறிது நேரத்துக்கு முன்னாடி நல்ல மழை வராம கொஞ்சம் மழை வந்துட்டு இடி மின்னல் காத்து எல்லாம் அடிச்சு.
0: உங்களுக்கு கொஞ்சமாவது கிடைத்ததம்மா? அங்கே எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு சிலர், கிடைக்கவில்லை என்று.
2: சுற்று வட்டாரத்தில் மழை.
0: அப்படியா? அப்படி அப்படி ஆங்கான மழையின் சரியான ஒரு, அது ஆங்கிலத்தில் பிஸி ஆகிருக்கிறது. இங்குதான் பெய்வது, இங்குதான் விடுவது என்று தெரியாமல் அது அட்டவணை போட்டு பெய்கின்றது. அங்கு இங்கு அடுத்து அங்கு என்று அவருடைய நேர அட்டவணைப்படி இடி இடித்து மழை பொழிந்து இப்பொழுது மழை நின்று விட்டதா?
2: இடி இடிச்சிட்டு
0: இருக்கான. மழை பொழிந்து இடி இடித்தால் நின்றுவிடும், இடி இடித்து மழை பொழிந்தால் தொடர்ந்து வெய்யும் இல்லையா? இடியோடு மழை
2: பெய்யும்.
0: சரி, அப்படியா இருக்கு. அழகு எப்படி இருக்கின்றார், குணமடைந்து வருகின்றாரா? நான் தினமும் நினைப்பதுண்டு அழகிய நிலையை எண்ணி. உண்மையிலே அதை ஒரு கொடுத்து வைத்த பிறவி எடுத்து பார்க்க, அதற்கு அதை அனுசரிப்பதற்கு ஒரு மனித நேயம் உள்ள உறவு இருக்கின்றது. எத்தனை அதை போன்ற உயிர்களுக்கு பார்ப்பாரட்டு கேட்பாரப்பு கிடைத்ததை உண்டு. கிடைத்த இடத்தில் தூங்கிச் செல்லும் இனங்களும் இருக்கின்றன. அவற்றுக்குள்ளே இவர் ஒரு அழகிய ஒரு முற்பிறவியில நல்ல புண்ணியம் செய்த, இதெல்லாம் கர்ம வினயம்மா. கர்ம வினை மனிதருக்கு மட்டுமல்ல, எல்லா உயிரினங்களுக்கும் கர்ம வினை உண்டு. அந்தந்த பிறவி எடுக்கும் போது அவை அதை அனுபவித்து குறைத்து கொள்ள வேண்டியதுதான். நீங்கள் செய்வது, நீங்களும் முற்பிறவியில் செய்த சில கர்ம வினைகளை எல்லாம் இப்பொழுது ஜீவகாரணத்தியுடன் வாழும் வேளையில குறைந்து கொண்டு போகும் அம்மா.

0: அதையிட்டு நாங்கள் மனதிலே நிறைவு கொள்ளலாம். அதனால் எங்கள் கர்மம் நிறைவேற வேண்டுமே என்று கருணை காட்டுவதல்ல, அது தானாக வர வேண்டும். அது உங்களிடம் கண்டுகொண்டோம். வாழ்த்துக்கள். அழகர் என்ன ராசா அப்படி இப்பொழுது துள்ளி குதித்து, அவருடைய பருவ காலம் அல்லவா இது? இப்பொழுது அவர் வாலிபன், அவன் எல்லாம் எல்லா குழப்படியும் செய்கிற காலம் என்ன மகிழ்ச்சி பார்த்தீர்களா? ஒருவருக்காக நிகழும் போது இன்னொருவருக்காக மகிழ்கிறீர்கள். இது வாழ்க்கையின் தத்துவம். நல்லது. நானும் ஒரு கண்ணதாசன் ஐயாவாக இருந்தால் ஒரு கவிதையை இயற்றல முடியாதே முடியாதே. சரி, இன்று முடியும் முடியும் தான் அது. அது கவி ஏதோ ஒன்று எழுதும் பொழுது, இன்று அதிகாலை எங்கள் பின்பக்கத்திலே பின் காணியின் பின்னே இருக்கின்ற ஒரு ஆப்பிள் மரம், அந்த மரத்திலே சின்ன முகை வந்ததை கண்ணால் கண்டேன். அப்போ அது உடனே கவிதையாக அதை எழுதுவோம் என்று பார்த்தேன். படம் பிடிக்க பார்த்தேன். அது அந்த கால நிலை எனக்கு ஒவ்வாததாக போயிடுது. இல்லைண்டா படம் பிடித்து முன்பு இப்போ ஒரு நான்கு ஒரு 10 வருடங்களுக்கு முன்பு ஒரு முகையை பார்த்து எழுதியது. இன்று எனக்கு முகையொன்று வந்து முழுமையாக உலை முகையொன்று வந்து உலகை முழுமையாக பார்க்க முன்னின்றதை கண்டேன், முகமலர்ந்தேன். புரிந்ததா? முகையொன்று வந்து முழு உலகையும் அந்த வெளி உலகத்தை காண்பது இல்லையா? முகை முகை என்றால் அந்த துளிர் வருவதற்கு முன்பு அங்கே வரும் அம்மா ஒன்று முகை என்றது. முகை அதுதான் அப்படியே வளர்ந்து பூவாகவோ அல்லது இல்லையா, சில பூவாக வரும் சிலது இலையாக வரும். தளிர் துளிர் துளிர் தளிர் இலை குளை என்றெல்லாம் வரும் அந்த பருவகாலங்கள். அதிலே இந்த முகை என்பது இப்பொழுது அந்த அந்த அந்த அந்த மரத்திலே உள்ள அந்த கிளை எல்லாம் காய்ந்து சொரிந்து காய்ந்தது போல் இருந்தது. அது பச்சையாக லேசாக மாறி அதிலே அந்த கணு அந்த அந்த கணுவுக்குள்ளாலே முகை அப்படி எட்டி பார்ப்பது போன்று இருக்கும். அது முழு உலகை காண முகை ஒன்று வெளியே வந்தது என்ற அந்த அப்படி ஒரு வரிகள் வரும். அது கொஞ்சம் கற்பனை வளத்தோடு வரும் தான். சரி, நன்றி. என்னையும் ஒரு கவிஞனாக நீங்கள் கூறிய சரி. இன்று உங்கள் பாடல் எதுவாக இருக்கும் மகளே?
1: இன்று மாம்பழ சீசன்.
0: மாம்பழ சீசன் அதான் இங்கே எங்களுக்கு ஜோகராஜி மாம்பழ தோட்டம் என்ற ஒரு பாடலை பாட வைக்க கேட்டிருக்கின்றார். சரி, நீங்கள் அந்த அங்கே மாம்பழத்து பாடலை பாடல் கேட்கும்.
1: பூந்தோட்ட காவல்காரன்.
0: ஓ, அதிலே மாம்பழம் தான். ஓ, எங்கே அந்த பாடலை பாடுங்கள் கேட்போம்.
1: பூந்தோட்ட காவல்காரா உபதிக்க இத்தனை நாளா, பூந்தோட்ட காவல்காரா உபதிக்க இத்தனை நாளா, மாந்தோப்பு காவல்காரா மாம்பழத்தை மறந்து விட்டாயா, மறந்து விட்டாயா

பேரே கண்டார் சிலையதிலே இல்லை ராஜா. தேர் கண்டால் தேரே கண்டார் சிலையதிலே இல்லையே ராஜா. பூந்தோட்ட காவல்காரா பூப்பறிக்க இத்தனை நாளா,

0: வந்த வெள்ளம் போனது ராஜா, உந்தோட்ட காவல்காரா, பூப்பறிக்க இத்தனை நாளா இத்தனை நாளா, மாந்தோப்பு காவல்காரா, மாம்பழத்தை மறந்து விட்டாயா மறந்து விட்டாயா,
1: அவர் மறக்கவில்லை மாம்பழத்தை.
0: பழம் கிடைக்கும் பசி தீரும் என்று எண்ணி ஒரு தீங்கே தேடுகின்றாளே, ஓஹோ ஒரு தலையாய் பாடுகின்றாளே பாடுகின்றாளே, நெற்றியிலே பொட்டு வைத்தாள் நெஞ்சை அதில் தொட்டு வைத்தாள், நெற்றியிலே பொட்டு வைத்தாள் நெஞ்சை அதில் தொட்டு வைத்தாள், தொட்டு வைத்த நெஞ்சுக்குள்ளே தூங்குவர் எவரோ யாரோ, தொட்டு வைத்த நெஞ்சுக்குள்ளே தூங்குபவர் எவரோ யாரோ, பூந்தோட்ட காவல்காரா பூப்பறிக்க இத்தனை நாளா, மாந்தோப்பு காவல்காரா, மாம்பழத்தை மறந்து விட்டாயா மறந்து விட்டாயா. நன்றி.
1: சரணங்களின் முடிவிலே அழகாக அந்த சந்தத்தை கொண்டு வந்தீர்கள், நன்றாக உள்வாங்கி இருக்கின்றீர்கள் அந்த பாடல். இந்த பாடல் உங்களுக்கு நன்றாக பிடித்ததா சாந்தி?
0: ஆரம்பம் சரியில்லை இல்லைங்கய்யா?
1: இல்லை நன்றாக இருந்தது. இல்லை இல்லை நன்றாக இருந்தது. அங்கே ஒரு பிள்ளையும் கண்டுபிடிக்க நாங்கள் முடியாது. ஏன்னா இது வந்து இந்த பாடலை பாடியவர்கள் நீங்கள் நினைக்கிறீர்கள் அடுத்த அடுப்பிலே ஒரே தடவையிலே பாடினவர் என்று. இல்லை, அவர்கள் எத்தனை ஒத்திகை பார்த்திருப்பார்கள், அங்கே எத்தனை நெறியாளர்கள் இருந்திருப்பார்கள், அவர்களெல்லாம் சீர் செய்து கொண்டு வந்து பதவியிலே ஏற்றி அதன் பின்புதான் திரைப்படத்திலே வந்திருக்கின்றது. நீங்கள் அப்படியே இல்லை, ஒரு தடவை அந்த பாடலை கேட்டீர்கள், இரு தடவை கேட்டீர்கள், உள்ளத்திலே பதித்தீர்கள், பிடித்து கொண்டது கருத்துக்கள், அது உள்வாங்கி விட்டீர்கள், சந்தமும் தானாக வந்தது. உங்கள் குரல் இப்படித்தான், அவர்களும் பக்கவாத்தியங்கள் நெறியாளர்கள் இல்லாமல் இருந்தால் இப்படித்தான் பாடுவார்கள். அது அவர்களின் குரல், இது சாந்தியின் குரல். தட்ஸ் ஆல். எல்லோரும் பாடலுக்கென்று குரல் வளம் பார்த்து வருவதில்லை தானே, தங்கள் தங்கள் குரலுக்கு ஏற்ற வகையிலே பாடும் பொழுது அது இசையும் சந்தமும் சரியாக இருந்தால் சிறப்பாகத்தான் இருக்கும். இந்த பாடலை முதல் அவர்கள் பாடாமல் நீங்கள் பாடியிருந்திருந்தால் நாங்கள் என்ன சொல்லியிருப்போம், இசையோடு நன்றாகத்தானே பாடியிருக்கின்றார். அதனால் அதை பற்றி யோசிக்க முதல் வரி கிடையாது. ஆனால் அந்த இறுதி சந்தத்தை நன்றாக உள்ளுணர்ந்து பாடினீர்கள், எனக்கு நன்றாக பிடித்து கொண்டது. வாழ்த்துக்கள். சிறப்பான இந்த பொழுது உங்களுக்கு என்ன பாடல் நான் ஒளிபரப்ப வேண்டும் மகளே?
0: குங்குமம் படத்தில் இருந்து இன்னொரு பாடல். நல்ல பாடல், உங்களுக்கும் பிடிக்குமே.
1: முன்பு பாடி இருக்கீர்கள் அல்லவா அந்த பாடலை?
0: ஆமாங்க.
1: சின்ன சிறிய வண்ணப்பறவையா தானே? அவ்வளவு ஞாபக சக்தி, அதனால்தான் சிந்தனை செல்வன் இல்லையா? சின்னம் சிறிய வண்ணப்பறவை வாழ்த்து. நல்ல பாடல், நான் முன்பு கூறியிருந்த பாடல், சின்ன சிறிய வண்ணப்பறவை உங்களுக்காக நான் அறிவேன். எனக்கு மிக மிக விருப்பமான பாடல் அந்த பாடல். அந்த பாடல் மட்டுமல்ல, அந்த அவர்களுடைய நடிப்பு, அந்த கதைக்கு அந்த அந்த கதை ஓட்டம் எல்லாம் நன்றாக இருந்தது. இதை வைத்தே நான் பல படைப்புகளை படைத்திருக்கேன். இந்த ஒரு பாடலுக்கு பல படைப்புகள் படைத்திருக்கின்றேன் சின்ன வயதிலிருந்து இப்போது வரைக்கும். சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை, சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை நல்லது ஒரு பாடல். சின்னஞ்சிறிய வண்ணம் இதை நான் சிங்கப்பூரில் இருந்த காலத்திலே அங்கே ஒலி ஒளி என்று ஒரு நிகழ்ச்சி தொலைக்காட்சியிலே காட்டுண்டு. அதிலே வந்து பாடகர்கள் பாடுவார்கள். அப்பொழுது மலேசியாவை சேர்ந்த ஒரு அம்மாவும் மலேசியாவை சேர்ந்த ஒரு இளைஞனும், இவர் எத்தனையோ வயது வித்தியாசம் இருவர்களுக்கும், ஆனால் இந்த பாடலை இருவரும் பாடியது இன்றும் என் மனதில் பதிந்தபடி இருக்கின்றது. அன்று அது அந்த ஒரு நிகழ்ச்சியாகத்தான் பார்த்தேன் நாங்கள் சிங்கப்பூரில் இருக்கும் காலத்திலே. அந்த ஒலி ஒளி என்ற நிகழ்ச்சியை நாங்கள் தவறவிட மாட்டோம், பார்ப்போம். அதிலே அந்த ஒரு இளைஞனும் ஒரு அம்மாவும் வேறு வேறு இடத்தை சேர்ந்தவர்கள் பாடகர்கள். அவர்கள் குழு பாடகர்களாக பாடிக்கொண்டிருந்தவர்கள் சிங்கப்பூர் அந்த தொலைக்காட்சியிலே ஒரு நிகழ்ச்சி செய்வதற்கு இடம் கிடைத்திருக்கின்றது. அப்பொழுது அங்கே நிகழ்ச்சி அமைப்பு நெறியாளராக இருந்தவர் எங்களுடைய பின்னணி பாடகராக இல்லை, எங்கள் ஈழத்து சிறந்த பாடகர் ஈழத்து சவுந்தரராஜன் என்ற விருது பெற்ற கே ரகுநாதன் ஐயா அவர்கள். அப்பொழுது அங்கே அவர் இசைத்துறைக்கு பொறுப்பாக இருந்தார். அவர் எங்களுடைய மொன்றியல் தமிழ் வானொலியோடு மிகவும் ஈடுபாடுடையவர். அவர் தான் இசை இந்த விளைவு வந்தார். அப்பொழுது தான் இந்த இந்த முதல் மரியாதையிலே நடித்தாவே ரஞ்சினி என்ற பெண், அவரெல்லாம் அந்த திரை அந்த ஒலி ஒளி காட்சியில் தோன்றிய ஒரு பெண் தான். சிறப்பாக இருந்தது. இந்த பாடல் அன்றும் அதற்கு முன்பும் அதற்கு பின்பும் என் மனதில் ஆழமாக பாய்ந்தது. பின்பு எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியிலேயும் அந்த பாடல் பாட ஒரு பாடகி இருக்கின்றார் என்பதை நான் தீர்மானித்துக் கொண்டு நீங்கள் பாடிய பாடலே. நல்லது மகளே, சிறப்பாக இருந்தது பாடல். வாழ்த்துக்களை உங்களுக்கு வாழ்த்துக்கள் வந்து எழுதி கொண்டிருக்கின்றார்கள். அந்த பொழுது உங்களுக்கு அந்த விருப்ப பாடலை ஒளிபரப்புகிறேன். முடிந்தால் மீண்டும் ஒரு பாடல் வந்து தரலாம். நன்றி அம்மா. நன்றி நன்றி நன்றி. சிறப்பு சாந்தி, வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவதற்காக வந்துவிட்டார் சாந்தியை தொடர்ந்து எங்களுடைய யோகா ராஜி அவர்கள். வர வேண்டும் யோகா ராஜி அவர்களே, பாருங்கள். எங்கே யோகா ராஜி? உங்களை காணவில்லை. வந்துவிட்டார் வந்துவிட்டார். வணக்கம் வணக்கம் யோகா ராஜி.
2: வணக்கம்
1: வணக்கம் மகளே, வாருங்கள். இப்பொழுது என்ன பாடலை என்ன சந்தத்தோடு திறப்புகின்றீர்கள்? உங்களை கவர்ந்தது, நீங்கள் இந்த பாடலை தந்தீர்கள் என்று தெரியாததான். எங்கே பாடுங்கள், கண்டுபிடிப்போம்.
2: சரித்திரத்தை படிக்க வாருங்கள், ஆசை அரங்கேறி நடிக்க வாருங்கள், காதல் சரித்திரத்தை படிக்க வாருங்கள், ஆசை அரங்கேறி நடிக்க வாருங்கள், மேகத்தை அங்கே முகத்தை ஓடையிட்டு

சரித்திரத்தை படிக்க வாருங்கள், ஆசை அரங்கேறி நடிக்க வாருங்கள், வழக்கை கொண்டு

காதல் சரித்திரத்தை படிக்க வந்தாயோ, ஆசை அரங்கேறி நடிக்க வந்தாயோ?

போட்டு பணிப்பும் கவிதை மனம் போல் தீட்டு மலை மேல் நின்று கலைமான் ஒன்று உன் விழி பார்த்து விளங்காமல் வழி மாறும் என்று மழை நீர் கொண்டு முகில் போல் வந்து செந்தமிழாளித்தாளாட்டு மெதுவாக இன்று திளிர்க்கும் அங்கம் சிவக்கும் வண்ணம் அணைக்கும் போது மயங்கும் மாது காதல் சரித்திரத்தை படிக்க வாருங்கள் ஆசை அரங்கேறி நடிக்க வாருங்கள்.

0: இறைவனுக்கு நன்றி. இறுதி வரை நீங்கள் பாடி முடித்தமைக்க எனக்கு தெரிகின்றது, உங்களுடைய உடல் கூறு சரியாக அமையவில்லை, இருப்பினும் பாட வேண்டும் என்ற அந்த ஆர்வத்திலே ஓடி வந்து முழுமையாக பாடிய இந்த பாடல் முன்பு ஒரு தடவை பாடியது போல் எனக்கு ஞாபகம் இருக்கின்றது, அல்லது உங்கள் குரல் எங்களுக்கு நன்றாக பரீட்சைப்பட்டு விட்டதோ தெரியவில்லை, பாடியது போல் தோன்றுகின்றதோ தெரியவில்லை, பார்ப்போம். இறுதியிலே நன்றாக இருந்தது, ஆனால் உங்களுடைய வலி தெரிகின்றது எங்களுக்கு, கொஞ்சம் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். நன்றி மகளே. ஆமாம், வாழ்த்துக்கள் அம்மா. அதிகம் கடினமாக அதுக்கு கடினப்படுத்த வேண்டாம். நன்றி மகளே, சிறப்பு சிறப்பு, வாழ்த்துக்கள். உங்களுக்கு எழுதி கொண்டிருக்கின்றார்கள். நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்த உறவாக வருவது யாராக? நன்றி அம்மா. அடுத்த உறவாக வருவது எங்களுடைய தேவநாதன் அவர்கள். இரண்டாவது பாடலை தரப்போங்கள். வர வேண்டும் தேவநாதன் அவர்களே, வர வேண்டும். கொண்டு வாருங்கள் உங்களுடைய பாடலை. தேவநாதன் வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: கொண்டு வாருங்கள் இரண்டாவது பாடல். என்ன பாடலா இருக்கும் நினைத்து?
1: இது சுசிலா அம்மா பாடிய பாடல் ஐயா.
0: சிறப்பு.
1: பார் மகளே பார் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். இசையமைப்பாளர் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களால் இசையமைக்கப்பட்டது. நீரோடும் வைகையிலே நின்றாடும் மீனே என்ற பாடல். இதை பாடியவர்கள் டி எம் சவுந்தரராஜன் அவர்களும் பாடியிருக்கிறார்கள் ஐயா. இது உங்களுக்காக.
0: இப்பொழுது இருவர்களும் நீங்கள் பாடப்போகிறீர்கள், கேட்போம். பாடுங்கள், கேட்போம்.
1: ஆமாம் ஐயா, இந்த பாடலையே எனக்கு ஒளிபரப்பி விடுங்கள் ஐயா.
0: நன்றி நன்றி நன்றி. பாடுங்கள்.

தெம்மாங்கு பூந்தமிழே தென்னாடன் குலமகளே. குயிலே என்று கூவி நின்றேனே உன்னை என்

0: தமிழே தென்னாடன் குலமகளே, தென்னாட்டு பூந்தமிழே தென்னாடன் குலமகளே.
1: இனிமையோடு தாளாட்டி சென்ற அந்த இருகுரல் பாடலை ஒரு குரலில் தந்து எங்களை மகள வைத்தீர்கள் தேவநாதன் அவர்களே. உண்மையிலே அந்த பாடலின் வரிகள் எங்களை தாளாட்டுவது போன்று உங்கள் சந்தமும் குரலும் இணைந்திருந்தது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. எல்லோரும் உங்களுக்கு மகிழ்ச்சியோடு வாழ்த்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்களும் வாழ்த்துகிறோம். மேலும் வளர வேண்டும் என்று என் ஆசையை வழங்குகிறேன். உங்களுக்கு இந்த பாடலே உங்கள் விருப்ப பாடலாகவும் நாங்கள் ஒளிபரப்ப கேட்டு மகிழ்வோம். நன்றி தேவநாதன் அவர்கள்.
2: நன்றி கோரிக்கொள்கிறேன் ஐயா.
1: நன்றி நன்றி நன்றி. வாழ்த்துக்கள். இப்பொழுது வருகின்றார் எங்களுடைய மல்லிய மகாலிங்கம் அவர்கள். இரண்டாவது பாடலை சுமந்து கொண்டு எங்கே கொண்டு பாருங்கள் உங்கள் இரண்டாவது பாடலை மகாலிங்கம் அவர்களே.
3: வணக்கம் வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம். கொண்டு பாருங்கள். மகாலிங்கம் அவர்கள் இரண்டாவது பாடலை தருவதற்காக ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்துவிட்டார். கொண்டு பாருங்கள் உங்கள் பாடலை பாடுங்கள்.
3: பாடுறேன்.

0: பாடல்களின் வரிகளை நன்றாக உள்வாங்கி அதனுடைய சந்தத்தோடு அந்த ரசனையை நன்றாக நீங்கள் உணர்ந்து தந்தீர்கள். இங்கே உங்களுக்கு பாடலை அனுபவித்து பாடுகின்றார் மகாலிங்கம் சகோதரர் என்று கூட செய்திகளை பார்க்கக்கூடியார்கள், எழுதுகின்றார்கள். சிறப்பாக இருந்தது மகாலிங்கம், நல்லதோர் பாடல். மீண்டும் இரண்டு பாடலை தந்து மகிழ்வித்த உங்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நேரம் சரியாக 12:54 எங்களுக்கு காட்டும் வேளையிலே நண்பகல் உங்களுக்கு 10:22 இரவு நேரம் 24 இரவு நேரம் என்று காட்டும் வேளையில் அடுத்த உறவாக வரும் உறவை அழைத்து விடுவோம். இது முன்னிகள் தமிழ் வானொலி 24 தமிழ் பணியிலே ஒரே பாடல் உன்னை அழைக்கும் என்ற பாடலை பாடியவுடன் வந்துவிட்டார் எங்களுடைய ரேவதி அவர்கள். வணக்கம். வணக்கம் மகளே ரேவதி. வணக்கம். எப்படி இருக்கிறீர்கள்?
1: நன்றாக இருக்கிறேன் அப்பா. ஒரு மணி நேரம் வரிசையில் நின்று கொண்டிருக்கிறேன்.
0: வரிசையில் இங்கே எல்லாம் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டு போகின்றார்கள். நீங்கள் பாடல் ஆரம்பிக்கும் வேளையிலே இங்கே வாழ்த்து போட்டிருந்தீர்கள், இதோ வரப்போகின்றார் என்றுதான் எண்ணியிருந்தேன். இருப்பினும் வழி கிடைக்கவில்லை. கிடைத்தாலும் மற்றவர்களுக்கு வழி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு தாராள மனப்பான்மை உங்களை உண்டு என்பதை நான் அறிந்து கொள்கிறேன். நலமாக இருக்கின்றீர்களா மகளே? சென்னையில் மழை என்று அறிந்தோம், அதை பற்றி கூறுங்களேன். சென்னையில் மழை என்றதை அறிந்தே நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? உங்கள் பகுதியிலே இப்பொழுது சாந்தி மகள் கூறுனா அங்கேயும் லேசாக ஒரு மழை பெய்தது, அதற்கிடையில் இடி வந்து கலைத்து விட்டது, இடி முழக்கம் வந்து கலைத்து விட்டது. சரி, அதிலே ஒரு வாழ்க்கை நியதி வாழ்க்கையிலே ஒரு உடையம், நன்றாக இடி இடித்தால் அதன் பின்பு பெய்யும் மழை கொஞ்சம் நின்று பிடிக்கும். ஆனால் மழை பெய்து கொண்டு இருக்கும் பொழுது இடி இடித்தால் சிறிது நேரத்தில் நின்றுவிடும். கவனித்திருக்கிறீர்களா? ஓ சரி, பாடுங்கள். எல்லோரும் வந்து பாடி வா.
1: எம்ஜிஆர் பாடலப்பா.
0: சரி சரி சரி சரி, இங்கே பாடங்கள் கேட்போம்.

இன்று போல் நாளை இல்லையா, நேற்று போல் இன்று இல்லை, இன்று போல் நாளை இல்லை.

ஆயிரம் பாடலே ஒன்றுதான் என்றார். உறவுதான் ராகமே எண்ணம் யாவும் சொல்லவா. காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாலே என்னை நான் தேடி தேடி உன்

கண்ணிலே காந்தம் வைத்த கவிதையை பாடுதே, அன்பே இன்பம் சொல்லவா, காதலின் தீபம் ஒன்று

0: மன்னிக்க வேண்டும். இனிமையான பாடல் சிறப்பாக இருந்தது. அந்த பாடலை தரும் பொழுது எங்கே நிறுத்த வேண்டும் என்பதை சரியாக நீங்கள் நினைத்து அந்த பாடலில் அந்த ஓசையை கட்டுப்படுத்தி பாடியிருக்கின்றீர்கள். இப்பொழுது அந்த இடம் பிடித்து விட்டீர்கள். நீங்கள் எங்கே நிறுத்தி எங்கே எடுக்க வேண்டும், அந்த ஓசை எப்படி உயர்த்தி எங்கே பதிக்க வேண்டும் என்பதை. இனிமையான ஒரு பாடல், மிகவும் ஒரு அமைதியாக இருந்து கேட்க வேண்டிய ஒரு பாடல். சிறப்பாக நீங்கள் அதை கொண்டு வந்து பாடியிருந்தீர்கள் மகளே. காதலின் தீபம் ஒன்று என்ற வரிகளை இந்த வேளையில உங்களுக்காக என்ன பாடலை நான் ஒளிபரப்ப வேண்டும் அம்மா?
1: இதே படத்திலே தம்பிக்கு எந்த ஒரு படத்திலே என் வானிலே அன்பே வா அப்படின்னு ஒரு பாடல.
0: ஓ, என் வானிலே அன்பே வாண்டதா?
1: வரும் அன்பே வா.
0: ஓ, ஒரே அகண்டு வரும் ஆன வானிலே வராதா அம்மா? அன்பு
1: என்னப்பா?
0: என் வானிலே வரும் அன்பிலே வானிலே மற்றவருடைய வானிலை வராதா? சரியான பதிலை தந்தீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி, இப்பொழுது கிடைக்கும் நேரத்தில் அந்த திரும்பி வந்து உங்களுடைய நன்றி மகளே, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சிறப்பான ஒரு பாடல். இந்த பாடலை நாங்கள் பல கருத்துக்கள் கூறக்கூடிய இன்னும் ஒரு நிகழ்விலே நாங்கள் ஒரு விமர்சன வேலை ஒன்று கொண்டு வருவோம். ஒரு கதம்பத்திலே விமர்சன வேலை என்று ஒன்று கொண்டு வந்து சில பாடல்களை எடுத்து விமர்சிப்பதற்காக யார் வருகின்றார் என்று பார்ப்போம். அது அப்படியும் ஒரு நிகழ்ச்சியை எங்கள் குழுவரோடு பேசி அதிபரோடு பேசி ஒரு நேரத்தை ஒதுக்கி கொடுத்தால் செய்யலாம் என்ன மகளே. நீங்களும் மீராமாவும் முந்தி செய்தீர்கள் என்ன? என் உன் விருப்பம் என்ற ஒரு நிகழ்வு கொண்டு வந்தீர்கள் அல்லவா? ஞாபகம் இருக்குல்ல, நீங்களும் மீராவும் சேர்ந்து பார்ப்போம் ஒரு நிகழ்வை நாங்கள் தயாரிப்போம். நன்றி மகளே, மீண்டும் வாருங்கள், ஒளிபரப்புவோம் உங்கள் பாடலை.
1: கேட்டு
0: சென்று வா மகளே, சென்று வா. வாழ்த்துக்கள்.
2: கள்ளிருக்கும் மலரே

0: கோட்டார் அன்பு மகள் சியாமளா அவர்கள். வணக்கம் சியாமளா.
1: வணக்கம்
0: மகளே, வாருங்கள். வந்து விட்டால் மகள் வந்து விட்டால் எங்கே உங்கள் பாடல் இரண்டாவது
1: பாட்டு சொல்லிடுறேன்.
0: அங்கே கூறுங்கள் கூறுங்கள். என்ன
1: சாந்தியம்மா மழை பெய்யுதுன்னு சொன்னாங்கப்பா, ரொம்ப சோகமாயிட்டேப்பா நான்.
0: அப்படியா? என்ன காரணம்?
1: அதனால பாதுகாப்பு படத்துல இருந்து வர சொல்லடி அந்த பாடலை
0: வர சொல்லடி அவனை வர சொல்லடி இனிமையான மழையை வர சொல்லி பாடுகிறீர்கள். வாழ்த்துக்கள். அங்கே வந்த மழை இடியும் மின்னலும் வந்து திருப்பி கொண்டு சென்று
1: விட்டதாப்பா.
0: சரி, அந்த பாடலை கேட்டு மகிழ்வோம். இப்பொழுது உங்களுடைய இரண்டாவது பாடலை கொண்டு வாருங்கள், கேட்போம்.
1: பாடுறப்பா,
0: பாடுங்கள்.

0: மெல்லிசைகள் கேட்டுக்கொண்டிருக்கும் வேளையிலே ஒரு சங்கீதம், அதாவது இன்னிசை என்று வகைக்குள்ளே கர்நாடகம் அமைந்திருக்கின்றது. இந்த இசை வருவதற்கு ஊன்றுகோலாக இருந்தது அதுதான். அது முத்தமிழை அங்கே அலங்கரித்து வரும் கருத்துக்களை தரக்கூடிய வகையில் ராக சுரம் சந்தங்கள் அமைந்து வரும் பாடல்கள் லேசாக பாடுவது சுலபம் இல்லை என்றுதான் கூற வேண்டும். இருப்பினும் நன்றாக உள்வாங்கி பக்தியோடு பாடும் வேளையிலே தானாக அது வரும். ஏனென்றால் அதை பாடியவர்கள் முறைப்படி சங்கீதத்துக்குள்ளே புகுந்து அந்த இசையை தரும்படி அது எங்களை அறியாமல் எங்களை கவர்ந்து உள் பதிந்துவிடும். அதை திரும்ப எங்களுக்கு வெளியே தருவதற்கும் ஒரு வல்லமை வேண்டும். என்ன வல்லமையான தன்னைத்தான் ஆண்டு ஆளுமை செய்து அந்த பதங்களை கொண்டு வந்து இசையோடு தர வேண்டும். அதற்கு ஏதுவாக அதுக்கு சாட்சியாக இந்த பாடல் ஷியாமலா நீங்கள் தந்தீர்கள். சிறப்பாக இருந்ததம்மா, சிறப்பாக இது. என்னவென்றால் எல்லா பாடலும் பாடலாம். இப்பொழுது வருகிறது சும்மா டப்பான் குத்து பாட்டுகள் எல்லாம் இருக்கின்றது தான், அதையெல்லாம் எல்லோரும் பாடுகிறார்கள். அது ஏதோ ஒரு பெயர்களை வைத்துக் கொண்டு, ஆனால் அது அல்ல. இது இசைத்துறை என்ற ஒன்று இருக்கின்றது. அங்கே மெல்லிசை தொல்லிசை எல்லாம் இருக்கின்றது. அதுக்குள்ளே சங்கீதத்தோடு வருகின்ற கர்நாடக இசையும் சேர்ந்து பாட பாடல்களை இலேசாக இளையோட விட்டிருப்பார்கள். திரைப்படங்களிலே முழுமையான கர்நாடகத்தையும் கொடுத்திருக்கின்றார்கள். கர்நாடக இசை இளையோடுவது போன்ற இசையையும் கொடுத்து பாடலை தந்திருக்கின்றார்கள். அந்த வகையில் இந்த பக்தி பாடல் மிகவும் சிறப்பாக இருந்தது. வாழ்த்துக்கள் மகளே, வாழ்த்துக்கள். நன்றாக ஆரம்பத்திலிருந்து உற்று கவனித்துக் கொண்டிருக்கீர்கள். பார்ப்போம் உங்களுடைய முடிவுரை இன்று எப்படி சிறப்புகின்றீர்கள் என்று. சிறப்பான பாடலை தந்திருக்கின்ற உங்களுக்காக வரை சொல்லடி அந்த பாடல் கிடைக்கும் குறிக்கொள்ளும். நன்றி அம்மா, வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் மகளே, சிறப்பு சிறப்பு சிறப்பு சிறப்பு.
1: மடியில் இடம் போடு, உள்ளிருக்கும் நினைவில் உறவாடு, உலகையே மறந்து விளையாடு.
0: வணக்கம் வணக்கம் வணக்கம் ரேவதி அவர்களே, உங்களுடைய திருப்புகள் இருக்கின்றது, இரண்டாவது பாடல் இருக்கின்றது, இங்கே கொண்டு வாருங்களேன்.
2: இதனோட திருச்சிற்றம்பலம் இந்த பாடலின் பொருள் சொல்றேன்.
0: பொழிப்புரை கூறப்போன்ற திருப்புகளின் திருப்புகள் தானே?
2: ஆமாம்
0: ஆமாம், திருப்புகளின் பொருள் கூறப்போறேன், கொண்டு வாருங்கள்.
2: தேவேந்திரன் மீண்டும் தேவலோகத்தில் குடிபுக செய்து நெருங்கி வந்த அசுரர்களின் உருமாறி அவர்களை மடிய செய்து தேவர்களின் மனம் மிக கழிப்படையும்படி அருள் செய்து காளியுடன் நடனம் ஆடுகின்ற சிவபெருமான் மகிழ்ச்சி அடைய விநாயகனும் உமாதேவியும் மிக கழிப்படைய பூமியில் உள்ளோரும் முனிவர்களும் எட்டு திசையில் உள்ளோரும் இந்திரனும் பிரம்மனும் எதிரே நின்று கண்டு கழிக்க லக்ஷ்மியுடன் திருமாலும் தம் மகிழ்ச்சியை இன்பமாக கூற வலிமையான மயிலுடன் ஆடி என் முன் நீ வர வேண்டும். தாமரை போன்ற கண்களை உடையவனே, தேவர்கள் வளர்த்த மகள் தேவயானையின் மணவாளனே, அறிவு நிறைந்த மெய்ஞானியே, உயர்ந்த புயங்களை உடையவனே, பொங்கிய கடலுடன் பிரௌஞ்ச மலையையும் பிளவுபட செய்து ஏழு மலைகளின் வலிமையையும் பாய்ந்து அழித்த பொன்னள்ளி பரப்பி சுட வீசும் கூறிய வேளாயுடனே, குளிர்ந்த முத்து மாலையை அணிந்த மார்பனே, செம்பொன்னின் அழகு நிறைந்த உருவத்தோனே, நல்ல தமிழில் மிகுந்த நேசம் கொண்ட முருகேச பெருமானே, எப்போதும் உன் அடியார்களின் சிந்தையிலே குடிகொண்ட குளிர்ந்த சிறுவை தலத்தில் வீட்டிருக்கும் பெருமாளே.
0: சிறப்பான பொழிப்பு, பொழிப்புரையை தந்தீர்கள். அந்த பொழிப்புரைக்குரிய திருப்புகழையும் இப்பொழுது பாடுங்களேன்.
2: ஆமா ஆமாப்பா, இது சிந்து பைரவியப்பா.
3: அண்டர்பதி குடியேற மண்டசுரர் உருமாற, அண்டர் மனம் மகிழ் மீற அருளாலே, அந்தரியோடுடனாடே சங்கரனும் மகிழ் கூற, ஐங்கரனும் உமையாலும் மகிழ்வாக, மண்டலமும் முனிவோரும் எந்திசையில் உள பேர்
2: மஞ்சினனும் மாய

மைந்து மயில் உடனாடி வரவேணும் முருகா, மைந்து மயில் உடனாடி வரவேணும். புண்டரீக விழியால அண்டர் மகள் மணவாளா, குந்தி நீரை அறிவால உயர் தோளா, பொங்கு கடல் உடன் நாகம் இன்று

தன் திருவை தனில் மேவு பெருமாளே முருகா, தன் திருவை தனில் மேவு பெருமாளே மைந்து

0: திருச்சிற்றம்பலம் சிறப்பாக ஒரு சிந்து பயிர் ராகத்திலே திருப்புகழ் ஒன்றை பாடியது மட்டுமல்லாமல் பொழிப்புரியையும் அழகாக அந்த திருப்புகளின் பாடலின் கருத்துக்களை அந்த பதங்களை நாங்கள் புரியக்கூடிய வகையில் பொழிப்புரை கூறியதும் பெருமைக்குரியது சிறப்புக்குரியது. சிறப்பாக உங்கள் கடமையை தந்த வேளையில் என்ன பாடலை பாடலாம் என்று இரண்டாவது பாடல் என்ன பாடலை
1: பாடப்போகிறீர்கள்?
0: எங்கே கொண்டு வரும் அந்த பாடலை?
1: துள்ளி திரிந்த பெண் ஒன்று,

மூடி கொண்டதேன் இன்று வேலில் வடித்த விழி ஒன்று, மூடி கொண்டதேன் இன்று சுள்ளி திரிந்த பெண் ஒன்று, துயில் கொண்டதேன் இன்று அள்ளி பூத்த முகத்தினிலே முல்லை பூ.

0: சொக்கவே கொம்மொழி எங்கே துள்ளி திரிந்த பெண்ணொன்று துயில் கொண்டதே என்று ஆசை நெஞ்சில் இருந்தாலும் அமைதி கொள்ளும் குணம் ஏனோ ஆசை நெஞ்சில் இருந்தாலும் அமைதி கொள்ளும் குணம் ஏனோ அன்னை தந்த சீதனமோ என்னை வெல்லும் நாடகமோ துள்ளி திரிந்த பெண்ணொன்று துயில் கொண்டதே தொடர்ந்து பேசும் கிளி ஒன்று பேச மறந்ததே நின்று துள்ளி திரிந்த பெண்ணொன்று துயில் கொண்டதே நின்று.
1: ஏன் அப்படி துள்ளி திரிந்த பெண் துயில் கொள்ளுதம்மா?
0: அது படத்தில் பார்த்தாதான் தெரியும்.
1: எண்ணம் நிறைவேறியதாலும் பூர்ணமானதால் அற்புதமாக இருந்த அந்த பாடல் நல்ல வரிகள். அங்கே வல்லினத்தில் ஆரம்பித்தாலும் இடையே இறுதியிலே கொண்டு வந்து அகரத்திலே அந்த இறுதி சரணத்தை தரும் பொழுது நீங்கள் அந்த பல்லவி வரும் பொழுதும் சரணம் வரும் பொழுதும் முதல் வரிக்கு அற்புதமான இடம் கொடுத்தீர்கள். அப்படித்தான் அந்த பாடலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நன்றாக உள்வாங்கியிருக்கின்றீர்கள். சிறப்பாக இருந்த அந்த பாடல் கருத்துக்களை நாங்கள் பழைய பாடல்கள் எவ்வளவு கருத்துக்களோடு சமூகத்தோடு சமுதாயத்தோடு ஒட்டி செல்லும் பாடல்களாக வருகின்றது. இந்த பாடலை கேட்பதால் எந்த விதமான அப்பளவும் இல்லாமல் மக்கள் தங்களை தாங்கள் உணர்ந்து வாழ்க்கையை சீர் செய்து கொண்டு போகலாம். இனிமையான பாடல் உண்மை, அதாவது சமுதாயத்தில் உள்ள நியதியை அப்படியே இந்த அந்த உண்மைகளை அப்படியே எடுத்து இயம்புகிற பாடல்கள் நல்ல பாடல்களை தெரிவு செய்து வந்திருக்கிறீர்கள். பாடி இந்த உங்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நேரத்தை கருதி நாங்கள் விரைவாக முடிக்க இருக்கின்றோம். சிறப்பாக இருந்தது மகளே, நீங்கள் ஆரம்பத்தில் வந்து இணைந்திருந்தீர்கள், இறுதி வரை பாடலை கேட்டிருந்தீர்கள். இன்று ஆரம்பத்தில் முதலாவதாக வந்து இணைந்த சியாமலா அவர்கள் ஒரு தொகுப்புரை தர இருக்கின்றார்கள். அதை ஒரு தடவை நாங்கள் எல்லோரும் கேட்டு பார்ப்போம். ஒவ்வொருவரும் அந்த தொகுப்புரை செய்து பழக வேண்டும் என் உறவுகள் நீங்கள் எல்லோரும் உங்கள் எல்லோரிடம் அந்த பொறுப்பை இப்பொழுது ஒப்படைக்கின்றேன். இன்று முதலில் யார் வந்து ஆரம்பிக்க வருகின்றார்களோ அவரிடம் ஒரு பொறுப்பை கொடுத்து விடுவோம். அவர் இறுதி காத்திருந்து செய்வார். நன்றி ரேவதி மகளே, சிறப்பாக இருந்தது உங்கள் பாடல். இரண்டு பாடல்கள், அது மட்டுமல்லாமல் ஒரு திருப்புகள், அதற்குரிய பொழிப்புரையும் தந்து இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரிச்சிருக்கின்றீர்கள். எல்லோருடைய வாழ்த்துக்களும் உங்களுக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது எங்கள் அன்பு பேர்த்தி கூட வாழ்த்தியிருக்கின்றால், தொழிலித்திருந்த பெண் என்ற அருமையான பாடல் ரேவதி அம்மா என்று சிவரஞ்சினி அவர்கள் எனது அன்பார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் அவருக்கு கொடுக்கின்றேன். அவர் கால நேரம் குரல் வளம் சரியாக இருந்தால் அவரும் வந்து பாடுவர், நன்றாக பாடக்கூடியவர். எங்கே பார்ப்போம். நன்றி ரேவதி அவர்களே. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி.

0: வணக்கம் வணக்கம் ஷியாமலா அவர்களே, வணக்கம். இங்கே உங்களுடைய தொகுப்புரையை கேட்போம். எல்லோரும் அவரோடு இருக்கின்றார்கள். கொண்டு வாருங்கள், பார்ப்போம் இன்றைய நிகழ்ச்சியின் தொகுப்பு எப்படி நிகழ்ச்சி எப்படி இருந்தது என்பதை நாங்கள் உணரும் இந்த வேளையிலே ஒரு செல்வம் ஒன்று அழைக்கின்றார். அவரை அழைத்து விட்டு பேசுவோமா? அப்படி செய்வோமா? அப்படி செய்வோம். ஒரு தடவை பார்ப்போம் பார்ப்போமா என்று பார்க்கின்றேன் நான். எங்கே அழைத்த உறவு மீண்டும் அழைக்க வேண்டும். பொழிப்புரை பெறுவதற்கு ஆயத்தமாக இருக்க முடிவுரை பெறுவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றது. எங்கே அழைத்த உறவு மீண்டும் அழைப்பார் என்று எண்ணுகின்றேன். காணவில்லை சென்றுவிட்டார். முறையல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. மீண்டும் ஒரு தடவை அவர் அழைத்தால் சிறப்பாக இருக்கும் என்று எண்ணுகின்றேன். எங்கே பார்ப்போம். முறையல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே எங்கள் நிகழ்ச்சி சரியான நேரத்துக்கு கொண்டு வந்து தருவதற்கு, ஆனால் உங்களுக்கு தான் முதலிடம் வந்தவர் மீண்டும் பெறுவதற்கு சான்றில்லை போல் தெரிகின்றது. வந்துவிட்டார் வந்துவிட்டார் வந்துவிட்டார். வணக்கம் வணக்கம் வணக்கம் அன்பு பேத்தி சிவரஞ்சினி. வணக்கம்.
1: வணக்கம் தாதா. நன்றி தாதா என்னுடைய அழைப்பை ஏற்றதற்கு.
0: இது உங்கள் வானொலி, உங்களுக்கு உரிய நேரங்கள். நீங்கள் அழைத்தால் நான் தருவேன் தானே. எப்படி உங்களுடைய சியமலா அம்மா அவர்கள் வந்து ஆரம்பிக்கும் பொழுதில் உங்கள் அழைப்பை கண்டுவிட்டேன் கூறியவுடன் அவரே வழிவிட்டு தந்து விட்டார். அவருக்கும் வாழ்த்தை கூறுகிறேன். அங்கே எப்படி இருக்கின்றீர்கள்? நான் மழை பெய்ததா அங்கே அம்மை அப்பநிலே?
1: இல்லை தாத்தா, வெயில் எப்பொழுதும் போல இருக்கிறது. ஆனால் இப்பொழுது மாலை நேரம், சற்று சில்லென்று காற்று சற்று வீசி அவ்வளவுதான்.
0: மழை வரும் ஆனால் வராது. வருகிறேன் வருகிறேன் என்று கூறி அழைச்சிருக்கின்றார். நான் நினைக்கிறேன் வரை சொல்லடி, அவரை வரை சொல்லடி என்ற பாடலை கேட்டாதான் வரும் போல் இருக்கின்றது இல்லையா? சரி, எங்கே உங்கள் செல்ல குரலில் என்ன பாடலை இன்று பாடப்போகின்ற ஒரு நலமாக இருக்கும் இந்த வேளையிலே நேரத்தை நாங்கள் மனதில் கொண்டு பாடுவோம். அங்கே பாடுவோம். ஒரு பாடலை தாருங்கள்.
1: பாடுகிறேன் தாத்தா. ஒரே

பாட்டு சத்தம் கேட்குதா, கேட்கும் போது சோகம் வந்து தாக்குதா, பூட்டி வச்ச மனக்கதவு திறக்குமா, கூட்டி வந்து அன்ப கண்ணில் காட்டுமா.

பாட்டு சத்தம் கேக்குதா, கேக்கும் போது சோகம் வந்து தாக்குதா. எந்த நாடு போனாலும் இந்த கூடு வேகுது, கூட்டத்தோடு வறுமையும் தான்

மனுஷனத்தான் அவ்வளோ சிற வாங்குது. ஆட்டம் காணும் வாழ்க்கையிலே ஆட்டம் வருது அதிசயமா, பட்ட பாடு எட்டி நிற்க பாட்டு வரும் அதிரசமா, வெறும் வார்த்தைகள் கேட்கையிலே குறு குறுக்குது மனதினிலே, திருவாசகம் கோயிலிலே கருவாசகம் தெருவினிலே, ஆதியிலே எழுதி வச்ச பாட்டை மட்டும் கேட்டுக்கோ கதை உள்ள போட்டிக்கோ ரோட்டோ.

கல்லும் மண்ணும் கலந்தாலும் எரிஞ்ச சோத்து கடிதடிதான், கையில் வந்து பசி தொடச்சா அது அமிர்தமம்மா. ஒட்டி போன வவுத்துலையும் அடிக்கிற வகை ஏறாலும் தட்டி கேட்க தவிச்சதுண்டு எதிர்த்து கேட்டமா. கல்லு முள்ளில் படுத்தாலும் தூக்கம் வருது படு சுகமா, உக்கிரம்புள் வேதனையும் கண்மொழிக்கும் பாதகமா. உலகமெங்கும் ஏழையுண்டு துன்பம் எனும் தொடர்பும் உண்டு, ஒட்டு போட்ட துணி போல கொட்டிடாத வாழ்க்கை உண்டு. நான் படிக்கும் பாட்டை மட்டும் வீதி எங்கும் வெடிக்கும், எழி துன்பம் துடைக்கும்

0: ஊட்டி வந்து அன்ப கண்ணில் காட்டுமா. அவ்வளவுதான்.
1: ஒவ்வொரு சரணத்திலும் வினாக்களோடு முடிவடைந்தது அடைகின்றது அந்த பாடல். மனத்திலே இருக்கின்ற குமுறல்கள், வாழ்க்கையில் இருக்கின்ற அந்த சிதறல்கள், அந்த கீறல்கள் அவ பாடலாக வரியாக வந்து வெளியே வரும்பொழுது தாக்கி கொண்டுதான் இருக்கின்ற. இசையால் வசமாக இதயம் எது என்பதற்கு இதுவும் ஒரு காரணம். இந்த இசை எங்களை எப்படி நினைக்க வைக்கின்றது. அற்புதமான ஒரு பாடல் தெரிவுபடுத்தியிருக்கின்றீர்கள் இந்த வயதிலே. இதை இது அந்த கிடைக்குமா வருமா என்ற அந்த வினாக்களுக்கு விடை கிடைக்குமா நீங்களே நினைக்கின்றீர்கள். ஆமாம், உங்களை போன்ற இளைஞர்கள் எதிர்காலம் உங்கள் கரத்தில் தான் இருக்கின்றது. எங்கள் காலம் சென்று விட்டது, நிகழ்காலம் இப்பொழுது. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது எதிர்காலத்தில் வரும் உறவுகளால் தான் இது நிறைவேற்ற வேண்டும், நிறைவேறும் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. பார்ப்போம். சிறப்பான ஒரு பாடலை கருத்தோடு கொண்டு வந்து நல்லா சிந்திக்க வைத்திருக்கோம். உங்களுக்காக என்ன பாடலை நான் ஒளிபரப்ப வேண்டும் பேத்தி?
0: வானம்பாடி பாடத்திலிருந்து வாழும் வரை போராடு, வழியுண்டு என்றே பாடு, அந்த பாடல்.
1: இரண்டு பாடலும் ஒன்றோட ஒன்று ஒத்து போகின்றது இல்லையா? அந்த முதல் பல்லவியர் தடவை பாடுங்கள்.
0: வாழும் வரை போராடுதல்.
1: ஆமா ஆமா.

சிறப்பு. வாழும் வரை போராடு, வழி உண்டு என்று கூறப்பட்டிருக்கிறது. வழி உண்டு போராட வேண்டும். எதற்கு போராடும்? அதற்காக கத்தி எடுத்து புல்லெடுத்து போராடுவதா இல்ல, வாழ்க்கை முறையிலே நாங்கள் காட்ட வேண்டும். நல்லதோர் பாடலை இறுதிநேற்று வந்து வெளிப்படைய செய்தீர்கள். சிறப்பான பாடல், நன்றாக பாடியும் இருக்கின்றீர்கள். மேலும் ஆரம்பத்தில் வந்திருந்தால் உங்களுக்கும் அப்படியே அதனண்டா இந்த மழை

0: எல்லார் பாடலுமே ரொம்ப ரொம்ப நல்லா பாடினாங்கப்பா. உங்க உங்க வழியில சொல்லணும்னா அவங்க உங்க தொகுப்பு ரொம்ப நல்லா பாடினாங்க. எந்த ஒரு இதுவும் இசையும் இல்லாம அவங்க நல்லா பாடினாங்க எல்லாருமே.
1: அந்த வகையில் இந்த பாடுவோர் பாடலாம் நிகழ்வு எப்படி எங்களை ஆற்றுப்படுத்துகின்றது, எப்படி எங்களை மகிழ்ச்சி அடைய வைக்கின்றது?
0: ஆமாப்பா, அவங்க என்னை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும்னா, எனக்கு நான் வீட்டில் எப்போதும் கட்டி தான் கிடப்பேன் அப்படின்னாலும் அவங்க பாடுற தைரியம்லாம் எனக்கு வந்தது இல்லைப்பா. அப்படி ஒரு தைரியத்தை உருவாக்குறது இந்த பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி தான்ப்பா. அந்த வகையில் ரொம்ப சந்தோஷப்படுறேன்ப்பா.
1: அத்தோடு மட்டுமல்ல, நீங்கள் நீண்ட கால உறவு சேமலா, அவங்க எத்தனையோ நிகழ்வுகளில் நீங்கள் கலந்து மகளை வைத்திருக்கிறீர்கள். அந்த வகையில் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வந்து செல்பவர்கள் ஒரு முழுமை அடைந்து தான் செல்கின்றார்கள் என்று நான் கருதி கொள்கிறேன். நீங்கள் எப்படி கருதுகிறீர்கள்?
0: இல்லைப்பா, நான் முழுமை அடைஞ்சிட்டு தான்ப்பா நினைச்சிருக்கேன். உங்களோட வாய்ப்பு இருக்குப்பா, இல்லை அதனால முழுமை அடைஞ்சிருக்க தான்
1: நினைச்சிருக்கேன். முழுமை அடைந்து ஒன்று ஆரம்பத்தில் வரும்போது ஒரு சிலர் பாட முடியாது, வரிதான் கூற வேண்டும் என்று கூறும்போது மீரா அவர்களும் நானும் அவர்களை ஊக்கப்படுத்தி பாட வைத்து ஒரு வரி ரெண்டு வரி என்று அவர்கள் சிறந்த பாடல்களாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதனால் அந்த வகையில் இந்த பாடுவோர் பாடலாம் நிகழ்வு ஒரு ஒரு பயனுள்ள நிகழ்வாகத்தான் படுகின்றது என்று பலரும் எழுதியிருக்கின்றார்கள். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் இல்லையா?
0: ஆமாப்பா, அதுதான் நான் வேற யாரையும் உதாரணம் சொல்றேன், நான் என்னதான் உதாரணம் செய்ய. ஏன்னா நான் பேசும்போது என் குரல் ரொம்ப, நான் பேசுறதுக்கே யோசிப்பேன் முன்னாடி, நிறைய வானொலியில பேசுறதுக்கே நான் ரொம்ப யோசிப்பேன். அப்படி இருக்கிற என்ன பாட்டு பாட சொல்லி ஊக்குவிச்சது நீங்களும் அம்மா
1: தான். அதை நான்
0: கவனிச்சிருக்கேன், ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கா.
1: அதை அதையும் அதை தொடர்ந்து மகளே, இந்த பாடுவோர் பாடலாம் நிகழ்வுக்கு பலர் ஆர்வத்தோடு இருக்கின்றார்கள். அவர்கள் முதல் பாடக முதலிலே வந்து இணைய உங்களை போன்று ரேவதி போன்று மற்றவர் போன்று முதலிலே வருவதற்கு தாமதிக்கின்றார்கள். என்ன காரணம்? மற்றவர்கள் பாடட்டும் நாங்கள் பார்ப்போம், பார்த்துவிட்டு பாடுவோம் அப்படி நினைக்கின்றார்களா? அது ஒரு அது என்ன காரணம் என்று தெரியவில்லை. நான் பலரை பார்த்து நல்லா பாடக்கூடியவர்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள், அது என்ன காரணமாக இருக்கலாம்
0: எனக்கு சரியா தெரியலப்பா. என்ன வேலை அவங்க எல்லாம் பாடம் வச்சு போகலாம், இல்ல அத கொஞ்சம் அதான் இன்னும் தைரியம் இருந்தாலும் ஒரு சின்ன பயம் இருக்கும்ல, அந்த பயம் இருக்கும்னு நினைக்கிறேன்.
1: அதைத்தான் நான் கேட்கிறேன். அதை சொல்லுவது சபை கோளை என்று உளவியல்லு கல்வி இயல்லே கூறுகின்றார். ஒவ்வொருவருக்கும் இந்த சபை கோளை, சபை என்பது முன்னிலை. எங்களுக்கு முன்னிலையிலே ஆக்கள் இருக்கும் பொழுது வாய் திறந்து பேசுவதற்கு கூச்சப்பட, பெரிய பெரிய அறிஞர்கள் ஞானிகள் எல்லாம் ஆரம்பத்தில் அப்படித்தான் அவர்கள் இருக்கும். அதை அதை துடைத்து அதை களைந்து விட்டு வந்தார்கள் என்ற சாரளமாக வருவார்கள். அதை செய்வதுதான் முன்றியல் தமிழ்வான இலை மறை காயாக மறைந்திருக்காமல் வெளியே கொண்டு வர செய்வது. நன்றி சியாமலா அவர்களே, சிறப்பான ஒரு ஒரு உள்வாங்கலை கொண்டு வந்து வெளியே எல்லோருடன் பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு இன்று நாங்கள் எல்லோருடைய பாடல்களும் உங்களுக்கு நேர் நேரத்துக்கு முன்பு கிடைக்கும் பகல் பொழுதிலே, இப்பொழுது இரவு நேரம் தூக்கத்துக்கு செல்லும் பொழுது இவர்களுடைய பாடல் அத்தனையும் நான் இப்பொழுது தந்து செல்வதற்கு அடுத்த நிகழ்வை நான் எட்டி பிடிப்பது போல முட்டுக்கட்டையாக இருப்பதாக சில கருத்துக்கள் வந்திருக்கின்றது. அதனால் அமைதியாக இந்த நீங்கள் இப்பொழுது வந்து பாடிவிட்டு பாட கேட்ட பாடல் அத்தனையும் நேர் நேரத்துக்கு முன்பு உங்களுக்கு கிடைக்கும் பகல் வேளையிலே. சரிதான் அம்மா, உங்களுடைய முடிவுரைக்கு நன்றாக முதல் நேயராக வந்து இறுதி வரை இருந்து இந்த நிகழ்ச்சி ஆழ்ந்து ரேவதியை போன்று
0: நல்லா பேச கத்துக்கிட்டு
1: ரேவதியை போன்று அழகாக அதை கொண்டு வருவதற்கு நீங்கள் முயற்சிக்க, இன்னும் ஒவ்வொருத்தருக்கும் இந்த சந்தர்ப்பம் கிடைக்கும், அப்பொழுது அவர்கள் தங்களை தாங்கள் நிவர்த்தி செய்து கொள்ளலாம். மீரா அம்மா தொகுத்து வைத்து செய்வார் நிகழ்வு எல்லோரும் சொல்லிவிட்டு எல்லோரையும் சொல்ல வைத்து விடுவார். இறுதியாக சொல்லுங்கள், அது என்னவென்றால் எங்களுடைய உறவுகள் அந்த சபை கோளை அற்று எடுத்த உடனே தாங்கள் பேசக்கூடிய அந்த ஆற்றல் வர வேண்டும். வானொலி என்பது நேயர்களை பெறுவது மட்டுமல்ல, நேயர்களை ஆக்குவது ஊக்குவது தான் வானொலியின் கடமை. நன்றி மகளே, சிறப்புகள், வாழ்த்துக்கள். இன்று வந்து கலந்து கொண்ட உறவுகள் அத்தனை பேரும் மகள் சியாமலா கூறியது, சியாமலாவிலிருந்து தேவநாதன், அதைத் தொடர்ந்து மகாலிங்கம், அதைத் தொடர்ந்து யோகா ராஜி, அடுத்து வந்த ரேவதி, பின்பு ஓடி வந்த சாந்தி, என் அன்பு பேத்தி சிவரஞ்சினி, இவர்கள் எல்லோரும் பாடி எங்களை மகள வைத்த வேளையிலே திருப்புகளும் வந்து எங்களுக்கு ஒரு ஆன்மீகத்தை தந்து செல்கின்றது. அந்த வேளையில் இறுதியாக வந்து எங்களுக்கு தொகுப்புரையையும் இந்த ஒரு சின்ன உரையையும் தந்துவிட்டு சென்ற சியாமலாவுக்கும் நன்றி கூறி இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். நீங்கள் கேட்ட பாடல்கள் நேயர் நேரத்துக்கு முன்பு கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு எல்லாம் வல்ல இறைவனிடம் இருகரம் குப்பி சிரம் தாழ்த்தி வளமை போல இன்றும் நான் உங்களோடு இணைந்து அவர் தாள் பணிந்து நன்றி கூறி மீண்டும் மீண்டும் அல்லலும் துன்பமும் மீண்டும் சமாதானம் மக்கள் காண வேண்டும், அமைதியான வாழ்வு காண வேண்டும், நாங்கள் அறம் சீவகாருண்யம் மனிதநேயம் காத்து கடைபிடித்து வாழ்வோம் இறைவா.

என்று கூறி இன்றைய நிகழ்ச்சி 2026 ஆண்டின் ஐந்தாவது மாதத்தின் 3வது நாள் அற்புதமாக பாடுவோர் பாடலாம் நிகழ்வு நிகழ்த்துவதற்கு எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த முன்னியல் தமிழ் வானொலிக்கும் எனக்கு வழிகாட்டியாக இருந்து என்னை வழிநடத்தி கொண்டே இருக்கும் என் அன்பு மகள் முன்னியல் தமிழ் வானொலி அதிபர் மீரா அவர்களுக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் சந்திக்கலாம் உறவுகளே என்று இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்துவிட்டேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் தமிழோடு.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். என் அன்பு உறவுகளை, நீங்கள் நலம்தானா என்று கேட்டு நாங்களும் நலமென்று கூறிக்கொண்டு அன்னையுடன் தந்தையும் ஆசானும் நான் பெற்ற தமிழும் எனக்களித்த அறிவுகளையெல்லாம் பரவி இன்று காற்றலையில் வந்திருப்பதற்கு ஆளாக்கி வைத்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு இருகரம் குப்பி சிரம் தாழ்த்தி இவர்களுக்கெல்லாம் வணக்கம் கூறி அவர்கள் தாழ் பணிந்து முகம் தெரிந்து தெரியாத என் உலகளாக இருக்கும் அன்பு நேயர்களே, உங்களுக்கும் வணக்கம் கூறி வருக வருக ஒன்று இணைத்துக் கொள்ளுகின்றேன் மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலைக்கு கதம்பத்துக்கு.

இன்றைய கதம்பத்திலே எந்த நிகழ்ச்சி நான் ஆயத்தம் நீங்கள் ஆயத்தம் தானா என்று நான் கேட்டு எழுதிய போது அன்புடன் ஜெகவர் சாதிக் அவர்களும் அன்பு மகள் ஷியாமலாவும் வருக வருக வரவேற்க காத்திருக்கணும் நாங்கள் ஆயத்தம் என்று அன்போடு எழுதி நாங்கள் தயார் என்றதை கூறுவது ஒன்று கூறிய வேளையிலே ஏனையோரும் இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருகவென்று வரவேற்றுக் கொண்டு இன்று மொன்றியல் தமிழ் வானொலியில் 2026 ஆண்டின் 5வது மாதத்தின் 4வது நாள் தென்னகத்திலும் தமிழகத்திலும் எங்கள் ஏழுமணி திருநாட்டிலும் உலகளாவே இருக்கும் தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் என்ற வேளையிலே இந்த 4ஆம் தேதி ஒரு குழப்பமானதாக குதூகலமானதாக இரண்டும் கலந்த நாளாக இருக்கின்றது. காரணம் தென்னகத்து தேர்தல் முடிவுகள். குழப்பமும் குதூகலமும் நிறைந்து மக்கள் மத்தியிலே காணப்படும் இந்த வெகுவான வேளையிலே நாங்களும் காற்றலையில் ஓடி வந்து இன்றைய தினம் என்ன நிகழ்வை தரப்போகின்றோம் என்று எண்ணும் இந்த வேளையிலே தான் நாங்கள் அது 149வது பாட்டு சவாரி என்பதை உணர்கின்றோம்.

ஆனந்தமாக அப்பாவும் வந்துவிட்டார் என்று இன்னும் ஒரு தடவை போட்டு வாழ்த்து கூறும் என்பது மகளே, வணக்கம் வணக்கம், வந்துவிட்டேன். உங்கள் அனைவருடைய ஒற்றுமையோடும் உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்போடும் எங்கள் கற்றலையிலே பாட்டு சவாரி 149 கேட்டு எங்கள் தீர்ப்பினை வழங்குவோம் என்று தென்னகத்து தேர்தல் முடிந்து தீர்ப்பை தெரிந்து கொண்ட நாம் எங்கள் மொழியில் தமிழ் வானொலியின் காற்றலையின் வாரா வாரம் வரும் அந்த தேர்தலை சந்திக்கத்தானே வேண்டும். அந்த வகையிலே இன்று பாட்டு சவாரி தேர்தலிலே வாக்களிக்க இருக்கின்றோம். இப்பொழுது நாங்கள் இருப்பது 8 பாகை மேல்நிலையில் இருக்கும் வேளையில் அது 22 பாகையை தொடும் என்று ஒரு மகிழ்ச்சியான செய்தியை தந்திருக்கின்றார்கள். நீண்ட பகல், சூரிய ஒளி, காற்றோட்டம் சிறப்பாக இருக்கின்றது. இங்கே கணுக்கள் எல்லாம் முகையை கொடுத்து மரங்கள் எல்லாம் அழகாக செலுத்து கொண்டு வருகின்றதை நான் பார்த்து மகிழக்கூடியதாக இருக்கின்றது. பறவைகள் பிராணிகள் எல்லாம் தங்கள் தங்கள் கடமைகளில் ஈடுபட்டு இருக்கின்றார்கள். எங்கள் வானொலியின் காற்றலை தரும் கலையகத்தின் வெளிப்பகுதியின் தாழ்வாரத்திலே உள்ளே ஒரு துவாரத்துக்குள்ளே வீடு சமைத்து அதற்குள்ளே அவர்கள் குடும்பம் அமைத்து தங்கள் ஜீவனோபாயத்தை நடத்துகின்றார்கள் 2 உறவுகள். அவர்களை கண்டதும் எங்கள் பழைய உறவுகள் வந்துவிட்டார்கள் என்ற குதூகலிப்போடு நான் இருக்கின்றேன். நீங்களும் இன்று மகிழ்வாக இருப்பீர்கள், ஒரு சிலர் நெகிழ்வாக இருப்பீர்கள். எதிர்பார்ப்புகள் மாறி மாறி வருவது உலக நியதி. மாற்றம்தான் உலகத்திற்கு முக்கியமான ஒன்று. அது மாற்றம் வரும்பொழுது அது ஏமாற்றமாகவும் இருக்கும், நல்ல மாற்றமாகவும் இருக்கும். தடுமாற்றம் இல்லாமல் நாங்கள் இருக்க வேண்டும், நடப்பதை காண்போம். எங்கே இன்றைய பாட்டு சவாரி 149 வருவதற்கு முன்பு ஒரு சிறிய பரீட்சை. இன்று பாட்டு சவாரிக்கு வளமை போல 5 பாடல்கள் வந்திருக்கின்றன. அந்த 5 பாடல்களும் ஒன்றன்பின் ஒன்றாக ஒரே நேரத்தில் ஒலிக்க இருக்கின்றன. அது என்ன பாடல் வரியாக இருக்கலாம் என்றதை கண்டுபிடிக்கும் வகையில் சில தரவுகளை நான் கொடுக்கும்போது யார் நான் கூறி முடித்து 1 நிமிடத்துக்குள்ளே இங்கே பதிவிடுகிறார்களோ அவர்களுக்காக ஒரு பாடல் வெற்றி பாடல் என்று கொடுக்கப்படும். அவர் கண்டுபிடித்து விட்டார் கெட்டிக்காரன் என்று கூறிக்கொண்டு அதற்குரிய தரவுகளை தர இருக்கின்றேன் அன்புறவுகளே. அந்த தரவுகள் இன்று வரும் பாடல்கள் 5 ஒன்றன்பின் ஒன்றாக ஒலிக்கும் பொழுது 2 எழுத்துக்களை கொண்ட பதம்தான் என்று கூடி வருகின்றது. 2 எழுத்துக்களில் வந்த அந்த பதத்திலே தான் 5 பாடல்களும் வருகின்றது. அதிலே 1 தடவை அந்த 2 எழுத்துக்களும் 2 தடவை அந்த எழுத்துக்களும் பெறக்கூடிய கிளவி என்ற இலக்கண முறையிலும் அந்த பாடல் அமைந்திருக்கிறது. அது உங்களுக்கு அதிலே நீங்கள் போக தேவையில்லை. எல்லாம் 2 வரியிலே அமைந்த பாடல்கள். இந்த பாடல்கள் அந்த 2 வரியும் எதை கூறுகின்றன? நாங்கள் எங்களுடைய கணக்கு வழக்கு போக்கு வரத்து நாள் திகதி எல்லாம் பார்க்கும் பொழுது எண்களை உபயோகிக்கின்றோம். பொக்கிசத்து கூட உபயோகித்திருக்கின்றோம். பொக்கிசத்திலே 1 எண்ணிலிருந்து 20 எண்கள் வரைக்கும் இருக்கு. அதே போன்ற அந்த எண்களை குறிக்கின்ற பதம், இப்போ 2 எழுத்துக்கள்னா 1 என்ற பதமும் வருந்தானே, ஓ ரூ 2 எழுத்துக்களை கொண்டது எண்கள். அதே போன்று இதுவும் எண்களை குறிக்கின்ற 2 பதம். அதிலே 5 பாடல்கள் அடுத்தடுத்து தரப்போகின்றேன். அந்த அந்த எண்கள் 2 அதிகூடிய தொகையை கூறுகின்ற எண்களாக இருக்கும். அதை கண்டுபிடியுங்கள். இதில் இப்பொழுதிலிருந்து 1 நிமிடத்துக்குள்ளே யார் எங்களுக்கு கூறுகின்றார்களோ அவர்களுக்கு வெற்றியாளர்களாக பதிவு செய்து 1 பாடல்களை, அதாவது வந்து 2 எழுத்துக்கள் அது தொகையை குறிப்பது, அதி உயர்ந்த தொகையை குறிக்கும் பதமாக 2 எழுத்துக்களில் கூடிய பதத்திலே தான் இன்றைய பாடல்கள் ஒலிக்க இருக்கின்றன. இங்கே தரப்பவர்கள் தாருங்கள் பார்க்கலாம், ஓடி வாருங்கள்.

0: ராஜா.
1: இருவர் வந்து வரவேற்பு தந்த போலையில் அந்த இருவரிலே முதல் தந்தவர் சியாமலா அவர்கள் தந்திருக்கின்றீர்கள் மகளே ஒரு பதம் கோடி என்று. அதை தொடர்ந்து பின்னால் ஜெகபர் சாதிக் நீங்களும் தந்திருக்கின்றீர்கள் கோடி என்றுதான். ஆதலால் அந்த கோடி என்ற பதம் மிகவும் சரியான பதம். இருவரும் ஒரே நேரத்தில் தான் அழைத்திருக்கின்றீர்கள். உங்களுடைய அழைப்பு ஒரே நேரத்தில் ஒன்றின் பின் ஒன்றாக வந்தபடியால் உங்கள் இருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தருவதோடு கட்டிக்காரர்கள் என்று இருவரையும் வாழ்த்தி கொண்டு உங்களுக்காக ஒவ்வொரு பாடல் காற்றலையை தருவதற்கு காத்து கொண்டிருக்கின்றது ஒன்றியல் தமிழ் வானொலி. நீங்கள் வரும்போது உங்களுக்கான கண்டுபிடித்து வெற்றி பெற்றதற்கான பாடலை கேட்கலாம். அதை விட உங்கள் கலந்து கொள்வதற்கும் ஒரு பாடல் இருக்கின்றது. இன்றைக்கு உங்கள் இருவருக்கும் இரண்டு இரண்டு பாடல்கள் கிடைக்கின்றது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா.
1: நெஞ்சம் உண்டு நேரம் உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. அருமையான ஒரு பாடலை இந்த ஆரம்ப இசை இடை இசைக்காக நாங்கள் புகுத்தி இருக்கின்றோம். பாட்டு சவாரியின் பாடலே சந்தோஷம் தரும் சவாரி போவோம் என்றும் பாடுகின்றது. நாங்கள் சந்தோஷமாக இன்றைய பாட்டு சவாரி நிகழ்ச்சி எடுத்துச் செல்வதற்காக கோடி என்ற பதத்தை தாங்கி ஐந்து பாடல்கள் கூடி வருகின்றன ஒன்றன் பின் ஒன்றாக. அது எங்களை நாடி உங்களை நாடி வரும்பொழுது நாங்கள் ஓடி வந்து தேடி வாக்களித்து அதை நாங்கள் வெற்றி பெறக்கூடி செய்வோம் என்ற வகையிலே உங்கள் அனுமதியோடு முதலாவது பாடலை ஒலிபரப்ப இருக்கின்றேன். அந்த முதலாவது பாடல் இன்று வந்த பாடல்கள் மிகவும் பிரசித்தி பெற்ற பாடல்கள். ஆனால் அடிக்கடி கேளாமல் இடைக்கடை கேட்டாலும் வித்தியாசமான இசையமைப்பாளர்கள் வித்தியாசமான பாடகர்களாக வருகின்றார்கள். இந்த பாடல் முதலில் ஒலிக்க இருக்கும் பாடல் ஜீன் ரோல்டன் என்பவர் இசையமைத்த ஒரு பாடல். அந்த பாடலை பிரதீப் குமார் அவரோடு நித்யஸ்ரீயும் இணைந்து பாடிய உங்களுக்கு பழக்கமான பரிச்சயமான ஒரு மிகவும் சிறந்த பாடல் மெகண்டி சர்க்கஸ் என்ற திரைப்படத்தில் பாடிய பாடலாக ஒலிக்க வருகின்றது. எங்கே அந்த பாடலை கேட்போமா? பிரதீப் குமார் நித்யஸ்ரீ அவர்கள் பாட, ஜீன் ரோல்டன் அவர்கள் இசையமைத்த மெகண்டி சர்க்கஸ் திரைப்படத்து பாடல் இதுவோ.

சிறப்பான அந்த பாடல் மெகண்டி சர்க்கஸ் என்ற திரைப்படத்திலிருந்து பாடியது. முதல் முதலில் நீண்ட நாட்களுக்கு முன்பு இந்த பாடலை எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலிக்கு அறிமுகப்படுத்தியவர் எங்கள் வண்டிக்கு செல்வை சந்தன்ராஜ் அவர்கள். அவர்கள் கேட்ட விருப்ப பாடல்களில் இந்த பாடல் ஒளிபரப்பப்பட்டது முதல் என்பது எனக்கு ஞாபகத்தில் இருக்கின்றது. கோடி அருவி கொட்டுதே அடி என்னோடே என்ற அந்த பாடலை நாங்கள் கேட்டு மகிழ்ந்தோம். அந்த பாடலை பிரதீப் குமார், நித்யஸ்ரீ இருவரும் பாட வேண்டும் என்று இந்த திரைப்படத்துக்காக இசையமைத்த ஜீன் ரோல்டன் அவர்கள் இசையமைத்திருக்கின்றார். அங்கே முதலாவது பாடலை கேட்டுவிட்டோம் அல்லவா, தொடர்ந்து ஐந்து பாடலை கேட்கும் பாக்கியம் எங்கள் பாட்டு சவாரியில் இருக்கின்றதல்லவா. அந்த வகையிலே பாட்டு சவாரி 149 அலங்கரித்து இரண்டாவது பாடல் வர இருக்கின்றது. அந்த பாடல் பாடும் நிலா எஸ் பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களும் இசைக்கோயில் ஜானகி அம்மாவும் பாட வேண்டும் என்று இசை ஞானி அவர்கள் இசையமைத்து கொடுத்திருக்கின்றார். நெஞ்சில் ஆடும் பூ ஒன்று என்ற திரைப்படத்திலிருந்து கோடி என்ற பதம் தாங்கி இரண்டாவது வரிசையிலே நின்று இப்படி பாடுகின்றது.

கோடி என்ற பதத்தை தாங்கி பாடிய இரண்டாவது பாடலை கேட்டோம். நெஞ்சில் ஆடும் பூ ஒன்று என்ற திரைப்படத்திலிருந்து பாடும் நிலா மறைந்த எங்களுடைய டாக்டர் எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களின் குரலும் இசைக்குயில் ஜானகி அம்மாவின் குரலும் இணைந்து ஒலிக்க இசை ஞானி அவர்கள் இசையமைத்து கொடுத்த கோடி இன்பம் மேனி எங்கும் என்று ஆரம்பித்த பாடல். அப்படி என்றால் மூன்றாவது கோடி எப்படி இருக்கும் என்றால் அது கோடி கோடியாக வர இருக்கின்றது. காவலர் குடியிருப்பு என்ற ஒரு திரைப்படம் வந்ததல்லவா, அந்த திரைப்படத்திலே ஷரீத் அவர்களும் பிரியா ஹமேஷ் இருவரும் இணைந்து பாடிய பாடலாக ஜேம்ஸ் பசந்த் அவர்கள் இசையமைத்து கொடுத்த ஒரு பாடல் கோடி கோடியாக கொட்ட வருகின்றது. கேட்போமா அந்த பாடலை?

இக்கோடியில் ஆரம்பித்து கோடி கோடியாய் கொட்டி பாடி சென்றது மூன்றாவது பாடல். மூன்றாவது பாடலை மூன்றாவது வரிசையிலிருந்து பாடிய வேளையிலே அந்த பாடலை ஜேம்ஸ் வசந்த் அவர்கள் பிரியா ஹமீஷ் ஷரீத் அவர்களை வைத்து காவலர் குடியிருப்பு என்ற திரைப்படத்துக்கு பாட வைத்திருக்கின்றார். அந்த வழியிலே ஆர் பி பட்நாத் என்ற இசையமைப்பாளர் விஜய் ஜேசுதாஸ் அவர்களின் குரலில் ஒரு பாடலை பதிவு செய்து ஜெயம் என்ற திரைப்படத்தில் பாட வைத்திருந்தார். அந்த பாடல் இப்பொழுது கோடி கோடியாக பாட வருகின்றது. கேட்போமா நான்காவது பாடலையும்?

கோடியாக வந்து கோடி கோடியாக வந்த பாடல்களை கேட்டு மகிழ்ந்தோம். நான்கு பாடல்களை ஒன்றன் பின் ஒன்றாக, இறுதியாக ஒரு பாடல் கோடி கோடியாக கொட்டப் போகின்றதோ என்று எண்ணும் வேளையிலே பொன்னர் சங்கர் என்ற திரைப்படத்திலிருந்து ஹரிஷரன் அவர்களது குரலிலே இசைஞானி அவர்கள் இசையமைத்து கொடுத்து பாட வைக்கின்றார். பொன்னர் சங்கர் திரைப்படத்திலிருந்து வரும் பாடல் ஐந்தாவது கோடியை கொண்டு வருகின்றது. இந்த ஐந்து கோடிகளும் கூடி பாடி இன்றைய தேர்தலை அமர்க்களப்படுத்த இருக்கின்றன. கேட்போமா ஐந்தாவது பாடலை?

ஐந்து பாடல்கள் ஒன்றன்பின் ஒன்றாக கோடி கோடியாக கொட்டி குவித்தன எங்கள் செவியோரம். இதயம் நிறைந்து மகிழ்ந்து கேட்ட அந்த பாடலை இப்பொழுது தீர்ப்பளிக்கும் நிலை வந்தவுடன் சற்று தடுமாற்றம் இருக்கின்றதா? எல்லாம் நல்ல பாடல்கள்தான். என்றோ கேட்டவையாக இருந்தாலும், என்றே கேட்டதாக இருந்தாலும், எப்படி இதில் தீர்மானிப்பது? அது நல்லதென்று பார்க்கும் பொழுது இது அதைவிட நல்லதாக இருக்கின்றது, இது நல்லதென்று பார்க்கும் பொழுது இல்லை இல்லை மற்றது நல்லதாக இருக்கின்றது. ஒரு குழப்பத்திலே இருக்கின்றீர்கள். தேர்தல் என்றால் அப்படித்தான். நீங்கள் உங்கள் மனதுக்கு பிடித்த, உங்களுக்கு சரி என்று படுகின்ற பாடலுக்கு வந்து நீங்கள் வாக்களிக்கலாம். என்பது உறவுகளே, 12:07 நண்பகலாக எங்களுக்கு காட்டும் வேளையில் உங்களுக்கு இரவு நேரம் 9:36 என்று காட்டுகின்றது. இரவும் 37 என்று ஆகிவிட்டது. இரவும் பகலும் நிறைந்திருக்கும், இணைந்திருக்கும். இந்த வேளையில் நாங்களும் இணைந்திருக்கின்றோம். ஒன்றிய தமிழ் வானொலியின் காற்றலையிலே, தேர்தலிலே, பாட்டு சவாரி 149 கோடி என்ற பதம் தாங்கி ஐந்து பாடல்கள் கூடி வந்து பாடி சென்றனவல்லவா? நாடி வந்து நாங்கள் அதற்கு வாக்களித்து தேடிவிடுவோம் வெற்றியை என்று எண்ணும் இந்த வேளையில் எங்களுக்காக சந்தர்ப்பம் தரப்படுகின்றது. நீங்கள் நன்றாக சிந்தித்து வரவேண்டியது. 6478746415 என்ற எண்களோடு நீங்கள் அழுத்தி கைபேசியிலே எங்கிருந்தாலும் பேசி மகிழலாம். எந்த பணியிலே நீங்கள் இருந்தாலும், எங்குதான் இருந்தாலும், நீங்கள் உடனடியாக இணைந்து கொள்ளக்கூடிய தொலைபேசி, அதாவது கைபேசி எல்லோரும் உபயோகிக்கின்றீர்கள். அதிலே தான் நாங்கள் இணைந்து கொண்டிருக்கின்றோம் இணையதளத்திலே. அதனால் இணைவதற்கு சந்தர்ப்பம், இடம், ஏவல் பொருள் தேவையில்லை. எங்கிருந்தாலும் கேட்டுக்கொள்ளலாம், பார்த்து கொள்ளலாம், நீங்கள் வாக்களிக்கலாம். இதற்கு 2 தேவையில்லை. 1 அழைத்து வந்து உடனே பேசிவிட்டு உடனே நீங்கள் வாக்களித்து விட்டு உங்களுக்கு விருப்பமான பாடலையும் கேட்டு செல்லுங்கள். அவையும் ஒளிபரப்பப்படும். அந்த வகையில் கோடி அருவி கொட்டுதே என்ற பாடல், கோடி இன்பம் மேனி எங்கும் என்ற பாடலோடு, கோடி கோடி ஆசைகள் என்ற பாடலும், கோடி கோடி மின்னல்கள் என்ற பாடலோடு, கோடி கொட்டி கொடுத்தாலும் என்ற மெகண்டி செக்கஸ், நெஞ்சில் ஆடும் பூ ஒன்று, காவலர் குடியிருப்பு, ஜெயம், பொன்னர் சங்கர் ஆகிய திரைப்படங்களில் ஜீன் ரோல்டன், இசைஞானி ஜேம்ஸ் வசந்த், ஆர்.பி. பட்நாத் இவர்களுடைய இசையோடு ஒலித்த வித்தியாசமான பாடகர்களின் குரலோடு வந்த பாடலை கேட்டு மகிழ்ந்த வேளையிலே இப்பொழுது நீங்கள் ஒரு தீர்வுக்கு வந்திருக்க வேண்டும். வந்து வந்தவுடன் வாக்குச்சாவடி திறக்கப்பட்டிருக்கின்றது. வாருங்கள், வந்து இணையுங்கள், தாருங்கள் உங்கள் வாக்கினை. வாக்களிப்பது எங்கள் கடமை, எங்கள் உரிமை என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். இங்கே வாருங்கள்.

ஒழித்துக் கொண்டிருப்பது முன்றியல் தமிழ் வானொலியிலே பாட்டு சவாரி 149. உங்களுடைய வாக்குக்காக வாக்கு சாவடி திறந்து உங்கள் வாக்குகளை பெறுவதற்கு காத்துக்கொண்டிருக்கின்றன இரகசிய வாக்கெடுப்பு.

0: ஐந்து பாடல்களை கேட்டுவிட்டு ஓடி வந்துவிட்டார் வாக்களிக்கிறதுக்கு முதல் நேராக எங்கள் அன்பு உறவு அன்பு மகள் ஷியாமலா. வணக்கம் மகளே ஷியாமலா. வணக்கம் மகளே. வணக்கம் மகளே. வணக்கம். எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நல்லா இருக்கேன்.
0: ஏதாவது நல்ல செய்தி மழையை பற்றி?
1: வெளியில போய் உட்காந்து வீரவை துளிய விட கம்மியா கொஞ்சம் மழை பெஞ்சது. நான் விளக்கிட்டு போட்டோ எடுத்து அப்பா
0: கண்டு
1: பாக்குறேன்.
0: அப்படியா? சிறப்பான செய்தி. ஏன்னா நீங்க தானே பாடல கேட்டீர்கள். வர சொல்லடி என்று ஒரு பாடலை கேட்டீர்கள், வந்து விட்டது. பாத்தீர்களா? கொஞ்சமா பெருசோ வந்தது தானே. வாக்கு பலித்திருக்கின்றது.
1: கோலம் போடுறதுக்கு புள்ளி வச்ச மாதிரி வச்சுட்டு காணாம போயிட்டா.
0: அது பொல்லாத மலையம்மா. இந்த வெப்ப காலத்துல, கடுமையான வெப்ப காலத்துல ஒரு துளி இரு துளி வெள்ளம் வந்து மழை துளி அது பட்டால் சில சமயம் உடல்நல குறைவாக வரலாம். ஆனா பாரியதாக இல்லை, கவனமாக இருக்கணும். வரும் வரும், வந்து காட்டி விட்டது தானே, அதெல்லாம் நிக்காது. வரும் வரும். எப்படி தேர்தல்கள் எல்லாம் அப்படி சென்றது? தேர்தல் முடிவுகள் கேட்டு எப்படி இருந்தீர்கள்? வாழ்த்துக்கள், சிறப்புகள். வாரது வரட்டும், ஏதோ நடக்கும் தானே. என்னம்மா? சரி,
1: எப்படி இருந்தாலும் என் பிள்ளை சம்பாதிச்சா எனக்கு.
0: அது போதும், அது போதும். பிள்ளை இருக்கான நம்பிக்கையோட அம்மா இருக்கு. சரி, வாழ்த்துக்கள். இப்ப நாங்கள் அரசியலுக்கு ஆள் வைக்காம இப்பொழுது எங்களுடைய அரசியல், எங்களுடைய பாட்டு சவாரி. ஐந்திலே ஐந்து 149 வந்து ஐந்து பாடம் கோடி கோடியாக கொட்டி விட்டு போகின்றது. உங்களுக்கு விருப்பமானது எந்த கோடி தேவையோ அதை அள்ளிக்கொள்ளலாம். முதலில் நாங்கள் வாக்குச்சாவடிக்கு சென்று உங்கள் வாட்டை உங்கள் ராசியான கையினாலே முதல் வாக்கினை தாருங்கள். செல்வம் பாருங்கள், அங்கே வாருங்கள்.

0: காட்டலைக்கு வந்துவிட்டோம் மகளோடு நல்லதோர் பாடலை தெரிவு செய்து தந்திருக்கிறீர்கள். அந்த பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தருகின்றேன். முதல்
1: அல்லவா,
0: சரி. இப்பொழுது உங்களுக்கு இரண்டு பாடல்கள் இன்று கிடைக்க இருக்கிறது. ஒன்று வந்து உங்களுக்கான கண்டுபிடி, உடனே போட்டு விட்டீர்கள் கோடி என்ற பதத்தை, வெற்றி பாடலாக உங்களுக்கு எந்த பாடல் வேண்டும்? ஒரு பாடல் தாருங்கள். முதல்
1: வெற்றி பாடல் வந்துப்பா தேவதை படம் பா.
0: தேவதை? ஆமாம். அதுல
1: ஜானகியம்மா பாடின கலீர் கலி காடுகளே முத்து மழை மேகங்களே அந்த பாட்டுப்பா.
0: என்ன காடுகள்?
1: என்ன
0: பாடுகள்? என்ன காடு?
1: மூங்கி பெண்மணி அவள் கண்மணி படம்பா. மூங்கிலை காடுகளே முத்து மழை மேகங்களே அந்த பாட்டுப்பா.
0: அருமையான பாடல் இல்லவா?
1: அது ரெண்டு பாட்டு இருக்கும்பா.
0: வாணிஜியராம்
1: அம்மா பாடின ஒண்ணு, எஸ்பிபி பாடின பாட்டு.
0: உங்களுக்கு இது வேண்டும்.
1: எனக்கு வாணியம்மா பாடின பாட்டு.
0: வாணியம்மா
1: பாடின,
0: வாணியம்மா பாடிய பாடல் உங்களுக்கு வேண்டும். இது வந்து என்ன திரைப்படம் என்று சொன்னீர்கள்? கண்மணி
1: அவள் கண்மணிப்பா.
0: பெண்மணி அவள் கண்மணியா?
1: கண்மணி. ஆமா
0: ஆமா, கண்மணி அவள் பெண்மணியா அல்லது பெண்மணி அவள் கண்மணி?
1: பெண்மணி அவள்
0: கண்மணி. அப்படி வருகிறது, பெண்மணி அவள் கண்மணி. அருமையான கருத்து. அதே நேரம் கண்மணி அவள் பெண்மணி என்று வந்தால் சின்ன பெண்ணை குறிக்கும். பெண்மணி அவள் கண்மணி என்ற திரைப்படத்து பாடல் உங்களுக்காக ஒலிபரப்பப்படும். நல்லதோர் பாடல் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். இரண்டு பாடலும் சிறப்பான பாடல், கேட்பதற்கு மகிழ்வாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வலைத்தளத்திலே நீங்கள் இணையத்தை எங்களுக்கு நேயர் நேரம் விடுமுறை இருப்பதிலும் நல்ல நல்ல பாடல்கள் தருகின்றீர்கள். அற்புதமான பாடல்கள் அத்தனையும் அங்கே இருக்கின்றன. இடையிலே எனது தடை காரணமாக தராத நாள் பாடல்களும் அங்கே இருக்கின்றன. நான் சரியான நேரங்களில் பார்த்து அவற்றை ஒளிபரப்புவேன், தவறவிட மாட்டேன். இந்த பாடல்
1: நன்றி
0: மகளே. இப்பொழுது உங்களுடைய பாடல்கள் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு அடுத்த உறவுக்கு இடம் கொடுப்போம். நன்றி. இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம். கலையகத்திலிருந்து வாரத்தில் ஒரு நாள் மலரும் பாட்டு சவாரி என்றும் 149வது பாட்டு சவாரியாக கோடி கோடியாக பாடலை தந்திருக்கின்றது. கோடிக்கணக்கான பாடலை நாங்கள் கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது சியமல அவர்கள் வந்து வாக்களித்து சென்று விட்டார். அடுத்த உறவு யாராக இருக்கலாம்? ஓடி வாருங்கள், உங்கள் வாக்கினை தாருங்கள். நேரம் சரியாக 12:20 ஆகிவிட்டது. உங்களுக்கும் 9:50 காட்டிக் கொண்டிருக்கின்றது. வாக்களிக்க வருபவர்கள் விரைவாக வந்தால் மேலும் சிறப்பாக இருக்கும்.

இனிமையான பாடல்கள் கோழி என்ற பதத்தை தாங்கி பாடிக்கொண்டிருக்கும் வேளையில் புதிய இசையமைப்பாளர்கள் பழைய இசையமைப்பாளர்கள் என்று இல்லாமல், புதிய பாடகர்கள் பழைய பாடகர்கள் என்று இல்லாமல், தமிழ் மொழி பாடகர்கள் வேற்றுமொழி பாடகர்கள் என்று இல்லாமல், இனிமையாக வரிகளை தாங்கி பதங்களை குறிப்பாடி கொண்டு செல்வதை கேட்டு மகிழக்கூடியதாக இருக்கின்றது. முத்தமிழில் ஒன்றான இசை, அந்த இசை தரும் பாடல்களை நாங்கள் திரைப்படத்திலிருந்து கேட்கும் பொழுது எங்களை அறியாது எங்கள் உள்ளங்களை ஈர்த்து கொண்டிருக்கின்றது. இசையால் வசமாகாத இதயம் எது? இந்த இதயத்தை தூண்டும் நேரத்திலே பாடல்களை கேட்டு மகளும் வேளையிலே முன்றில் தமிழ் வானொலியின் உறவுகளுக்குள் பலர் இன்றைய தென்னகத்து தேர்தல் முடிவுகளில் திளைத்திருக்கின்றார்கள், மகிழ்ந்திருக்கின்றார்கள், ஒரு சிலர் நெகிழ்ந்திருக்கின்றார்கள், துன்ப சாகரத்தில் இருக்கின்றார்கள். ஒரு சிலர் ராமன் ஆண்டால் என்ன, ராவணன் ஆண்டால் என்ன, நமக்கு என்ன கவலை என்றும் இருக்கின்றீர்கள். இது முன்றியல் தமிழ் வானொலி, எங்கள் வானொலி. எங்களுக்காக தினமும் எத்தனையோ பாடல்களை, கோடிக்கணக்கான பாடல்களை ஒலிபரப்பி கொண்டிருக்கும் வேளை நாங்களும் எங்கள் கவலைகளை மறந்து எங்கள் நினைவுகளை மீட்டி பார்த்து எல்லாம் வாழக்கூடிய வகையில் அமைந்திருக்கின்ற வானொலி கடந்த 29 வருடங்களாக இயங்கிக் கொண்டிருக்கின்றதே எங்களோடு, எங்களால் வளர்க்கப்பட்ட வானொலி அல்லவா. இந்த வானொலியில் மட்டுமல்ல, எத்தனை வானொலிகளில், எத்தனை தொலைக்காட்சிகள், எத்தனை வானொலி பெட்டிகளுக்கு உள்ளால் எல்லாம் பாடல்கள் ஒலித்து கொண்டிருக்கின்றது. வலைத்தளங்களுக்குள்ளே எல்லாம் அத்தனை பாடல்களையும் நாங்கள் இந்த 2 செவியினாலையும் கேட்டு இதயத்திலே புகுத்தி நெகிழ்ந்தும் மகிழ்ந்தும் இருந்த வேளையிலே இன்று ஒரு சிறிய தேர்தலை பார்ப்போமா? இந்த பாடல் என்று ஒரு 5 பாடல்களை கொண்டு வந்து அந்த 5 பாடலுக்கும் இந்த 5 பாடலுக்குள்ளும் எந்த பாடல் சிறப்பாக இருக்கும் என்று நீங்கள் தீர்மானித்து பாருங்கள். இந்த தேர்தல் உங்கள் மனச்சாட்சிக்கேற்பவாறு. ஆனால் நாங்கள் கண்டுகொண்ட பெரும் தேர்தல், அரசியல் தேர்தல் எனக்காக மட்டுமல்ல, உனக்காக மட்டுமல்ல, எங்களுக்காக என்று எண்ணி நாங்கள் வாக்களிக்க வேண்டிய நேரம். எங்களுக்காக என்று, இது எனக்காக மட்டும். உங்களுக்கு விரும்பின பாடலுக்கு நீங்கள் வாக்களிக்கலாம். உங்கள் தெரிவிலே வந்து நீங்கள் இரகசியமாக வாக்களிக்கும் பொழுது வெற்றி பெற்ற பாடலை தந்தவர்களை தந்து இனிவருடைய பெயரும் குறிப்பிடப்பட மாட்டாது. அதனால் கவலைப்பட வேண்டாம், ஓடி வாருங்கள். 6 4 7

64784674145 என்பதுதான் மொழிகள் தமிழ் வானொலியின் நேரொலிக்கான எண்கள். இந்த எண்களை இடையிடையே கூறி இந்த நிகழ்வு நடைபெறும் பொழுது நேரொலி என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளலாம். வேறு நிகழ்வுகளும் 24 மணி நேரங்களே ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கும். அங்கே நேரங்கள் சில நிகழ்ச்சிகளில் குறிப்பிடப்பட மாட்டாது. குறிப்பிடும் பொழுது சில நிகழ்ச்சிகளில் நேரங்கள் பிழையாக உங்களுக்கு தோன்றும். அவை வந்து மறு ஒலிபரப்பாக இருக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஆனால் அடிக்கடி நேரம் கூறி தமிழ் வானொலியின் பெயரையும் கூறிக்கொண்டு எல்லா நிகழ்ச்சியும் நடைபெறும். ஆனால் நேரங்கள் கூறும் பொழுது உங்கள் நேரத்தை பார்ப்பீர்களா இருந்தால் சரியாக இருக்கும். அதனால் அது ஒரு நேரொலி என்று நீங்கள் ஓடி வந்து உலகின் எந்த பக்கத்தில் இருந்தாலும் இணைந்து கொள்ளலாம்.

0: 49. வாக்களிக்க வந்திருக்கும் அடுத்த உறவை அழைத்துக் கொள்வோம். வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் வணக்கம். நலமா இருக்கீங்களா?
0: நாங்கள் நலமாக இருக்கின்றோம். உங்களுடைய ஆதார அட்டையை சமர்ப்பிக்க வேண்டும் அல்லவா வாக்களிக்க வரும் பொழுது?
1: தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் ஐயா.
0: அங்கே சரி பார்த்துக் கொள்வோம். சரியாக இருக்கின்றது. நீங்கள் தான் இந்த நபர் தீர்மானத்தில். எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கின்றீர்களா? நாங்களும் நலமாக இருக்கின்றோம். உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது? வெயில் தாக்கம் வெளியே உடலை வருத்துகின்றதா, உள்ளத்தை ஏதாவது வருத்துகின்றதா இன்றைய தேர்தல் முடிவுகள்?
1: உடலைத்தான்.
0: வாழ்த்துக்கள். மண்ணைத்தான், காய்ச்சித்தான், குடிக்கத்தான், எல்லாம் தான் தான் தான், வாழ்த்துக்கள் தான். சரி, இன்று உங்களுடைய காலநிலை இப்படி இருக்கு. எங்களுக்கு மிகவும் அற்புதமான காலநிலையா இருக்கின்றது. இப்பொழுது எங்களுக்கு இன்று 8 பாகையில் ஆரம்பித்தது. அது படிப்படியாக வந்து 22 பாகையை காண இருக்கின்றது. சூரிய பகவானும் கிட்டத்தட்ட 14 மணி நேரம் முன்பின்னாக நீண்ட பகலாக இருக்கப் போகின்றார் என்று தெரிய வருகிறது. மழை வருவதற்கு சான்றில்லை. இரவே லேசான துமி துமித்து விட்டது. இன்று நாங்கள் இப்பொழுது இதோ 16 பாகையை தொட்டுவிட்டோம். அப்படியே 23 பாகை வரை சென்று மீண்டும் குறைந்து கொண்டு வரும் என்று கூறப்படுகின்றது. நல்லதோர் நாளிலே நாங்கள் இருக்கும் வழியில் இந்த தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அல்லவா? அங்கே தேர்தல் முடிந்த கலையோடு இந்த தேர்தலுக்கும் வந்துவிட்டீர்கள். நேற்று என்ன நடந்தது உங்களுக்கு? வீட்டில் இல்லையா?
1: வீட்டில் தான்.
0: அப்ப நேற்று என்ன நடந்தது? ஊரில் இருந்தீர்களா, வேற எங்க இருந்தீர்களா? உங்களை பார்த்து எதிர்பார்த்தார்கள் பல உறவினர்கள், கேட்டுக்கொண்டிருந்தார்கள் இங்கே எழுத்து மூலம். கிருஷ்ணன் அவர்கள் வரவில்லையா, நலமாக இருக்கின்றாரா? கேட்டுக்கொள்ளுங்கள் அன்பு உறவுகளை. நேற்றைய தினம் விசாரித்தீர்கள், என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். கிருஷ்ணன் வந்திருக்கின்றார், நலமுடன் வந்திருக்கின்றார், உளம் மகிழ்வோடு வந்திருக்கின்றார். வாழ்த்துக்கள். சரி, நாங்கள் இப்ப 5 பாடல்களையும் கேட்டோம். ஒரு தடவை வாக்குச்சாவடிக்கு செல்வோமா?
1: செல்வம்
0: செல்லத்தானே வேண்டும் என வாக்களிக்க வந்துவிட்டு. சரி,
1: ஆமா.

0: வந்துவிட்டோம் காற்றடைக்கு. நீங்கள் தெரிவு செய்த பாடல் சிறந்த பாடலாக வர என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுக்காக என்ன பாடலை நாங்கள் ஒலிபரப்ப வேண்டும் கிருஷ்ணா?
1: கோடி கோடி இன்பம் தரவே தேடி வந்த செல்வம்.
0: ஆட வந்த தெய்வத்திலே ஐயா. இந்த பாடலும் தெருவிக்கு வந்த பாடல்கள் ஒரு பாடல் தான். ஆனால் ஏதோ காரணங்களால் அவர் பின்னுக்கு நின்று விட்டார். அவர் அந்த சரியான புள்ளிகள் அவருக்கு கிடைக்கவில்லை. கோடி கோடி இன்பம் பரவை என்ற பாடல், அது அதற்கு முன்பு இந்த பாடலுக்கு புள்ளிகளை கொடுத்து இதை தந்து விட்டார். ஒழியா குழுவினராலும் குழுவினருடைய என்னுடைய தயாரிப்பு என்னுடைய படைப்பு, இருப்பினும் குழுவினர் என்ற ஒன்று இருக்கின்றதில் ஆலோசனைக்கு அவர்களையும் கேட்டுத்தான் செய்தோம். மகள் சியாமலாவும் இதை பற்றி கூறியிருந்தார். கோடி கோடி இன்பம் பரவை என்று நினைத்தேனப்பா அந்த பாடல் வரவில்லை என்று. உங்களை நான் நீங்கள் ஜெகபிரசாதை போன்றவரை நினைத்தேன் உங்களுக்கு விருப்பமான பாடல் என்று. இருப்பினும் இந்த பாடல்களையும் தெரிவி பார்ப்போம். உங்கள் தெரிவு வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். நலமாக இருங்கள். உங்களுடைய இணையர் வந்திருக்கின்றாரா வரவில்லையா? சரி, அவர் பணி நிமித்தம் இருக்கின்றார். ஒரு வாக்கங்களுக்கு குறைந்துவிட்டது, காரியமில்லை. நீங்கள் வந்து வாக்களித்ததற்கு பெருந்தன்மை. நலமாக இருக்கின்றீர்கள் என்று வந்து இணைந்து கொண்டதோடு எல்லோரும் மறந்திருப்பார்கள். வாழ்த்துக்களோடு விடைபெறுவோம். மீண்டும் சந்திப்போம். விரைவில் உங்களுடைய பதிலை பார்ப்போம். நன்றி ஐயா. நன்றி நன்றி கிருஷ்ணா. நன்றி நன்றி நன்றி.

உண்மையான இந்த பாடல் கூட எங்களுக்கு கோடி கோடியான மகிழ்ச்சியை தந்து சென்ற பகலிலே கோடி என்ற பதம் தாங்கி ஒலிக்கின்ற பாடலை கேட்டு மகிழ்ந்து கொண்டு தேர்தலிலே குதித்திருக்கின்றன ஐந்து பாடல்கள். இந்த ஐந்து பாடல்களும் சரியான பாடல் எதுவென்று உங்கள் மனதுக்கு விருப்பமான பாடலை தந்து செல்ல வேண்டும்.

எந்த வழி ஆனாலும் ஓடி வந்து விடுவார். எங்களுடைய அன்பு ஜோர்ஜ் அவர்கள், வணக்கம் ஜோர்ஜ், வணக்கம் ஜோர்ஜ், அழைத்தீர்கள், உங்களை இணைத்து விட்டேன். வணக்கம் ஜோர்ஜ். மூன்று தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. ஜோர்ஜ் அவர்கள் இணைந்தார்கள், அவருடைய இணைப்பை காணவில்லை, மீண்டும் அழைப்பார் என்று எண்ணிக்கொள்வோம். ஒலிக்கின்றது பாடல்கள்.

0: வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் மன்னவரே. வணக்கம் ஜோர்ஜ். வணக்கம். எப்படி இருக்கின்றீர்கள்?
1: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம்.
1: நலமாம் வளமாம் ஆயிடுச்சா? உங்க ஆசிரியத்துல இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நாங்களும் உங்கள் அன்போடு மகிழ்வாக இருக்கின்றோம். பணியோடு இருக்கின்றீர்கள், பிஸியா? அது வந்து நீங்கள் மிகவும் பலவாக இருக்கின்றீர்கள் என்று எனக்கு நன்றாக தெரியும். அங்கே காலநிலை எப்படி இருக்கின்றது ஜோர்ஜ், ஒரு தடவை கூறுங்கள். குவைத் நாட்டிலே சிறப்பு. சரி, நாங்கள் நலமாக இருக்கும் இந்த வேளையில் ஒரு தடவை பாக்கிச்சாவடி போவோம். வாருங்கள்.

0: வாழ்த்துக்கள் ஜோர்ஜ். நீங்கள் தெரிவித்த இந்த பாடல் வெற்றி பெற வேண்டும் என்று நான் வாழ்த்தும் இந்த வேளையில் எங்களோடு இணைந்து எங்கள் நிகழ்ச்சியை அலங்கரிக்க எங்கிருந்தாலும் ஓடி வந்து எப்பொழுதும் ஓடி வந்து விடுவீர்கள். என்ன பாடலை உங்களுக்காக நான் ஒளிபரப்ப வேண்டும் ஜோர்ஜ்?
1: புது புது அர்த்தங்கள்ல இருந்து கேளடி கண்மணி அந்த பாடலையா?
0: அது இன்றைக்கு அந்த பாடல் வேண்டுமா உங்களுக்கு? கேளடி கண்மணி நல்ல பாடல்களை தருகின்றீர்கள். விடுமுறை விருப்ப நேரத்தில் விருப்பமான பாடல்கள் சிறப்பு தொடருங்கள். வாழ்த்துக்கள். நலமாக இருங்கள், மகள்பாக இருங்கள். பார்ப்போம் இறுதியிலே எந்த பாடல் வெற்றி பெறுகிறது. நன்றி
1: நன்றி நன்றி.
0: மொன்றியர் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே எந்த பணி இருந்தாலும் இங்குதான் அவர் இருந்தாலும் அவர் தமிழகத்தை விட்டு குவைத் நாட்டிலே வாழ்ந்தாலும் நீண்ட கால உறவு எங்கள் அன்பு ஜோர்ஜ். மொன்றியல் தமிழ் வானொலியை சுவாசித்துக் கொண்டிருப்பார், எங்கள் எல்லோரையும் நன்றாக நேசித்துக் கொண்டிருப்பார். எப்பொழுதும் அவர் காதலே அந்த எங்களுக்கு பாடலை தருகின்ற கருவியை மாட்டிக்கொண்டு பணிபுரியும் வேளையிலும் சிந்தனை இங்கே தான் இருக்கும். அவருக்கு மொன்றியல் தமிழ் வானொலியில் வந்து பேசும் பொழுது, பாடல்களை கேட்கும் பொழுது, நிகழ்ச்சிகளை கேட்கும் பொழுது அவருக்கு தான் தமிழகத்திலே நாங்கள் எங்கள் உறவுகளோடு உறவு ஆடுவது போன்ற ஒரு உணர்வு அவருக்கு இருக்குன்னு கூறுவார். மிகவும் சிறப்பாக வந்து இணைந்து பாடலை தந்துவிட்டு வாக்கை தந்துவிட்டு செல்கின்றார். தொடர்கின்றது பாடல். நேரம் சரியாக 12:45 நிமிடத்தை எங்களுக்கு காட்டுகின்றது. உங்களுக்கும் 10:15 என்று ஈழத்தமிழ் மக்களோடு சேர்த்து காட்டிக் கொண்டிருக்கின்றது. நிகழ்ச்சியை சரியான நேரத்துக்கு வரும் பார உறவுகள் வாக்களிக்க வருபவர்கள் விரைவாக வர வேண்டும். 6 4 7 8 7 4 6 4 1 5 இதுதான்.

பாட்டு சவாரி 149 நாங்கள் வந்துவிட்டோம். கடந்த 148 பாட்டு பதங்களையும் கண்ட பாட்டு சவாரியை கண்ட எங்களுக்கு இன்று 149 பாட்டு சவாரியும் வந்துவிட்டதே. அதுவும் 5 பாடல்களோடு. இந்த 5 பாடல்களும் ஒரு பதத்தை முதல் பதமாக கோடி என்ற பதத்தை தாங்கி வந்து பாடி வரும் வேளையிலே கூடி வந்து வாக்களித்து செல்கின்றார்கள். அவர்கள் தேடி வந்து தரும் வாக்கு ஒன்றாகக்கூடிய எந்த பாடலை தெரிவு செய்ய போகின்றது என்ற வினாவுக்கு விடை இன்னும் சில நிமிடங்களிலே கிடைக்க இருக்கின்றது. நேரம் சரியாக 12:48 நண்பகல் ஆக எங்களுக்கு காட்டுகின்றது. இதமான வெயில், பதமான காற்று, சுகமான ஒரு காலநிலையில் நாங்கள் காலடி எடுத்து வைத்து விட்டோம். புற்கள் எல்லாம் பச்சை பசையில் என்று நிறம் மாறி வரும் வேளையிலே எங்கள் வீட்டுக்கு சுற்றி இருக்கின்ற எங்கள் இல்லது எங்கள் கலையகத்தை சுற்றி இருக்கிற மரங்கள் எல்லாம் அழகாக இக்கிளைகளை ஆட்டி அசைந்து பாடிக்கொண்டிருப்பது வசந்தம் பாடுவது போல இருக்கின்றது. இனிமையான மேகம் கூட்டங்களும் அழகாக நீல நிறம் வெள்ளை நிறம் என்று ஓடிக்கொண்டிருக்கின்றன. சிறப்பான இந்த காலநிலை நாளை இருக்குமா என்றால் அப்படி என்று நாங்கள் கூற முடியாது. அங்கே அப்படி இல்லை, தொடர்ந்து வெயில் அல்லது மப்பு மாலை என்று கூறுவோம். இங்கே எல்லா விதமான காலநிலையும் எங்களுக்கு கிடைக்கும். தொடர்வோம் நிகழ்ச்சியை. ஒலிக்கின்றது பாடல் 12:49, 12:50 காண போகின்றோம் விரைவில் என்று கூறிக்கொண்டு இதோ தொடர்கின்றது பாடல்கள்.

பாடின பாடல்கள் ஒலிச்சு வரும் வேளையிலே எங்கள் நெஞ்சங்கள் கனிந்து செல்கின்றன. அதே வேளையிலே நெஞ்சங்கள் நிகழ்ந்து செல்லக்கூடிய பாடல்கள் கூட இந்த இசை கொடுக்கின்றது. இவற்றையெல்லாம் ஒன்றியால் தமிழ் வானொலி அல்லும் பகலும் எங்கள் காதோரம் ஒலிக்கச் செய்து கொண்டிருக்கும் இந்த வேளையிலே வாரத்தில் ஒரு நாள் 2 மணி நேரம் எங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது பாட்டு சவாரி என்ற நிகழ்ச்சியை கதம்பத்திலே தருவதற்கு. ஒன்றாக கூடி மகிழ்ந்து நாங்கள் பேசிவிட்டு சரியான பாடல் உங்களுக்கு தெரிகிறது, எந்த பாடல் சரி என்று தெரிகிறதோ அந்த பாடலுக்கு உங்கள் பொன்னான வாக்கை தந்து நாங்கள் தெரிவு செய்வது வழக்கம். அந்த வகையிலே இன்றும் இதுவரை நேரமும் வந்தவர்கள் ஷியாமலா, கே.எஸ். கிருஷ்ணன், ஜோர்ஜ் மூவரும் வந்து தங்கள் வாக்கினை தந்து தங்களுக்கு விருப்பமான பாடலையும் கேட்ட வகையிலே முதலாவது ஒரு வெற்றி பாடலையும் ஷியாமலா அவர்கள் கிடைக்கும் வகையிலே அவர் இன்று என்ன பதத்தில் பாடல்கள் வரப்போகின்றது என்பதை ஊகித்து பிடித்து தந்த வகையில் அவரோடு இணைந்து அன்பு ஜெகபர் சாதிக் அவர்களும் தந்திருந்தார். ஆனால் அவர் எங்கே அவரை காணவில்லை. அவருக்கு வரக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தால் வருவார், அவருக்கு வர முடியாத சூழல் போல் தெரிகின்றது, வரவில்லை. இருப்பினும் இந்த பாட்டு சவாரி நீண்ட நேரம் பிடிப்பதோ அல்லது வரிசையில் நின்று காப்பதோ இல்லை, எங்கு நின்றாலும் எந்த இடத்தில் நின்றாலும் ஒரு தடவை கைபேசியிலிருந்து எங்கள் எண்களான 647-8746-415 என்ற எண்களை அழுத்திவிட்டால் நேரடியாக இணைந்து உங்கள் வாக்கினை ரகசியமாக தந்து அமைதியாகவும் செல்லலாம், ஓடியும் செல்லலாம். ஆதலால் கூடி மகளும் இந்த வேளையிலே ஓடி வந்து நீங்கள் வாக்கினை தர வேண்டும். நேரம் சரியாக 12:53. இந்த நிகழ்ச்சியிலே அடிக்கடி நேரத்தை நான் கூறிக்கொள்ளுவேன். உங்களை ஆசுவாசப்படுத்துவதற்காக, உங்களை அவதிப்படுத்துவதற்காக அல்ல, நிதானப்படுத்துவதற்காக. இன்னும் சில நிமிட நேரங்களில் வாக்குச்சாவடி அடைக்கும் ஒளி கிடைக்கப் போகின்றது போல் தெருகின்றது. வர இருப்பவர்கள் ஓடி வர வேண்டும், வந்து வாக்குதையும் தந்து செல்ல வேண்டும் என்று கூறிக்கொண்டு தொடர்போம் பாடல்களை. பாட்டு சவாரி 149.

ஐந்து பாடல்கள் ஒன்றன்பின் ஒன்றாக ஒலித்த வகையிலே மூன்று உறவினர்கள் வந்து வாக்களித்து சென்றிருக்கின்றார்கள். எந்த பாடல் முதலாவதாக வரப்போகின்றது என்று நாங்கள் எண்ணும் வேளையிலே வாக்குச்சாவடியினர் எட்டி பார்ப்பது போல் எனக்கு தெரிகிறது. ஆனால் இன்னும் அவர்கள் ஒளி தரவில்லை, இன்னும் சில நிமிடங்களில் தருவார்கள் என்று நம்பப்படுகின்றது என்பது உறவுகளே. 12:58 10:28 காட்டிக் கொண்டிருக்கின்றது நேரம் காட்டி கருவிகள். உங்களுக்கும் எங்களுக்கும் தொடர்ந்து பாடல்கள் விரைவில் வருபவர்கள் வந்து உங்கள் வாக்கினை தந்து செல்லலாம்.

மகிழ்வாக வாக்குச்சாவடியினர் முதலாவது ஒளியை எங்களுக்கு காட்டுகின்றார்கள். முதலாவது வெளிச்சம் தெரிந்துவிட்டது என்பதை தெரிந்து கொள்வோம். வாருங்கள் வாக்குச்சாவடியைக்கு சென்று உங்கள் வாக்கினை பதிவதற்கு.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. வாரத்தில் ஒரு நாள் மலரும் கதம்பத்திலே வெறும் பாட்டு சவாரி என்றும் 149வது பாட்டு சவாரியாக வந்து 5 பாடல்களை ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ந்து பாடி காட்டி கேட்ட பாடல்களில் சிறந்த பாடல் எதுவென்று உங்கள் புள்ளடியை கேட்டிருக்கின்றது. அதன்படி கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் வந்து தங்கள் பொன்னான வாக்கினை தந்து சென்றிருக்கின்ற வேளையிலே வராதவர்கள் வர வேண்டும் என்று எண்ணினாலும் அவர்களுக்கு பல முடைகள் இருக்கலாம், ஆதலால் வரவில்லையோ தெரியவில்லை. இதோ 2வது வெளிச்சத்தை தந்து விட்டார்கள். இன்னும் ஒரு வெளிச்சம்தான் இருக்கின்றது. அந்த இடைவேளைக்குள்ளே வந்தால் யாராவது புகுந்து வாக்கினை அளிக்க சந்தர்ப்பம் கிடைக்கும், இல்லையேல் நாங்கள் நிறைவுக்குத்தான் கொண்டு வர வேண்டும். தேர்தல் நிறைவுக்கும் வந்துவிடும் என்ற உறவுகளே. ஒன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபை. 148 வாரங்களாக நடந்த பாட்டு சவாரி இன்று 149வது வாரம் 9வது தடவையாக இன்று ஒலிக்கின்றது 5 பாடல்களோடு.

முழுமையாக 5 பாடல்கள். தங்கள் காதோரம் இனித்து தங்களுக்கு புள்ளிகளை கேட்டு சென்ற வேளையிலே 3 உறவினர்கள் வந்து இன்றைய பாட்டு சவாரியில் கலந்து வாக்குச்சாவடி மூடப்பட்டு இதோ 3வது ஒளி வந்து மூடப்படுகின்றது. அதுவரை வந்து வாக்களித்தவர்கள 3 பேருடைய வாக்கினையும் பார்ப்போம். 5 பாடல்கள் அல்லவா, 3 பேருடைய வாக்கு 5 பாடல்கள் ஒன்று போட்டால் காணாததான். இருப்பினும் இந்த பாடலுக்கு இவர்கள் வாக்கு கொடுத்திருக்கின்றார்கள் நாங்கள் வாக்குச்சாவடியிலிருந்து வரும்பொழுதுதான் பார்க்க முடியும். இது ரகசிய வாக்கெடுப்பு அல்லவா. சரி, இப்பொழுது நாங்கள் வாக்குச்சாவடிக்கு வந்து இன்று பாடல்களை தந்த வேளையிலே வாக்குச்சாவடிக்கு இன்று வருகின்ற பாடல்கள் 5 எது என்ற ஒரு பரீட்சையை வைத்தோம். ஒரு நிமிட பரீட்சை, ஒரு நிமிடத்துக்குள்ளே அந்த பதிலை கண்டுபிடிக்க வேண்டும் என்று தரவுகளை கொடுத்தவுடன் ஓடி வந்து இருவர் தந்திருந்தார்கள். அதில் ஒருவர் ஷியாமலா மகளே. ஷியாமலா வந்து வாக்குமளித்து சென்று விட்டார். அவரோடு இணைந்து வந்தவர் ஜெகவர் சாதிக் அவர்கள் என்றுதான் எண்ணுகின்றேன். ஜெகவர் சாதிக் அவர்கள் வரவேற்பும் தந்திருந்தார். பாடலும் எழுதியிருந்தது போல் இருக்கின்றது. அம்மாம் எழுதியிருக்கின்றார். ஆனால் அவர் காற்றலைக்கு வரவில்லை. ஏனென்று தெரியவில்லை, அவருக்கு வரக்கூடிய சூழல் இல்லை. அதனால் தான் அவர் வரவில்லை என்றது மகளோடு நாங்கள் எண்ணிக்கொண்டு அவர் வந்ததாக நினைத்து கொண்டு. இப்பொழுது ஷியாமலா, நீங்கள் வெற்றி பாடலாக ஒரு பாடல் கேட்டீர்கள், தேவதை திரைப்படத்திலிருந்து அல்லவா, அந்த பாடலை கேட்போமா? இது அந்த பாடல் கலீர் கலீர் என்று பாட வருகின்றது.

0: ஆழமான அர்த்தங்கள் கொண்ட ஒரு பாடல் வரிகளை தாங்கி வந்து இசையோடு எங்கள் காதோரம் ஒலித்து சென்றது கலீர் கலீர் என்ற அந்த பாடல். இது அன்பு மகள் ஷியாமலா உங்களுடைய வெற்றி பாடலாக கிடைத்த வேளையிலே முன்னியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் நாங்கள் இணைந்து பாட்டு சவாரிக்கு வாக்களித்து சென்று கொண்டு இருந்த வேளையிலே ஒவ்வொருவரும் வந்து தங்களுக்கு விருப்பமான பாடல்களுக்கு தெரிவு செய்து வரிசைப்படுத்தி சென்றார்கள். ஆனால் எந்த பாடல் வெற்றி பெற வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்களோ அந்த பாடல் வெற்றி பெற்றதா இல்லையா என்று தெரியாமல் எண்ணிக்கொண்டிருக்கும் வேளையிலே இன்று வந்து இணைந்தவர்களுக்காக நேயர் நேரமாக அவர்களுடைய நேயர் நேரமாக ஒரு பாடலை கொடுப்பது வழக்கம்தானே. அந்த வகையில் ஷியாமலாவுக்கு இன்னும் ஒரு பாடல் கிடைக்க இருக்கின்றது. அந்த பாடலும் அவர் கேட்ட வண்ணம் ஒலிக்க இருக்கும் பாடலாக நாங்களும் கேட்டு மகிழ்வோம். பெண்மணி அவள் கண்மணி என்ற திரைப்படத்தில் தான் அவர் கேட்டிருந்தார். அந்த பாடலை இப்பொழுது காற்றலையில் கேட்போமா ஷியாமலா அவர்களே? உங்களோடு நாங்களும் இணைந்து அந்த பாடலை கேட்க இருக்கணும். அதற்கிடையிலே இந்த வியாபார முகவர்கள் விடமாட்டார்கள், இந்த தளத்துக்கு சென்றாலும் அவர்கள் முன்னின்று கொள்வார்கள் என்று விஞ்ஞான உலகம் அல்லவா அவர்கள் கரத்திலே தான் இருக்கின்றது எல்லாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் வேளையில் மூங்கிலே காடுகளே என்று நீங்கள் தந்த பாடல் இப்பொழுது பாட வருகின்றது. மகிழ்வாக கேட்போம் அந்த
1: பாடலை.
0: உடனே வந்துவிடும். எங்கே வலைத்தளம் திறக்கின்றார்கள், எங்கே சமூக வலைத்தளம், எங்கே இணையதளம் திறக்குது என்று பார்த்து அந்த விளம்பரத்தை எவ்வளவு விரைவாக தர முடியுமோ அவ்வளவு விரைவாக குதர்க்கமாகவும் தந்து செல்வார்கள். சரி, இப்பொழுது பாடலை கேட்போமா?

சொர்க்கமில்லை வையகத்தில் உள்ளதென்று ஜோடி ஒன்று தேட திங்கே பாருங்கள் பாருங்கள் மூங்கிலை காடுகளே முத்துமலை மேகங்களே பூங்குருவி கூட்டங்களே வாருங்கள் வானகத்தில் சொர்க்கமில்லை வையகத்தில் உள்ளதென்று ஜோடி ஒன்று தேட

இனிமையான இந்த பாடலும் பெண்மணி அவள் கண்மணியில் ஒலித்த பாடல். ஆனால் நீங்கள் விரும்பியது பெண் குரலில் அல்லவா? அதை புரிந்து கொண்டேன். முதலில் அந்த பாடலுக்கு நான் வழி செய்கின்றேன். அந்த பாடலையும் உங்களோடு கேட்டு நான் மகளலாம். அதற்கு முன்பு இன்றைய தேர்தல் முடிவுக்கு ஒரு தடவை செல்வோம். கையில் வந்துவிட்டது. இன்றைய தேர்தல் முடிவு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு முடிவாகத்தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் தேர்தலுக்கு வாக்களிக்க வந்தவர்கள் குறைந்தாலும் சரியான வாக்குகளை தந்திருக்கின்றார்கள். அவர்கள் தந்த வகையிலே ஷியாமலா அவர்கள், கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள், ஜோஜ் மூவரும் வந்து 5 பாடல்களுக்கும் தங்கள் வாக்குகளை தந்திருக்கின்றார்கள். இப்பொழுது மூவரும் நினைப்பார்கள், என்னுடைய பாடல் வந்திருக்குமா, என்னுடைய பாடல் வந்திருக்குமா, என்னுடைய பாடல் வந்திருக்குமா என்று. நீங்கள் உணரக்கூடிய வகையில் சொல்லுகின்றேன், நீங்கள் எந்த பாடலை சிறந்த பாடல் என்று வாக்களித்தீர்களோ அந்த பாடல் தான் கிடைத்திருக்கின்றது உங்கள் அனைவருக்கும். அந்த வகையிலே 2, 3, 4, 5 இலக்கங்களில் வரிகளிலே வந்து பாடிய 4 பாடல்களும் எந்த புள்ளிகளையும் பெறாமல் நீங்கள் மூவரும் ஒருமித்து முதலாவது வரியிலே நின்று பாடிய கோடி அருவி கொட்டுதே என்ற மிகன்றி சர்க்கஸ் பாடலுக்கு வாக்களித்து அந்த பாடலை 3 புள்ளிகளையும் பெற்று வெற்றி பெற வைத்திருக்கின்றீர்கள் என்ற மகிழ்ச்சியான செய்தியை இந்த வேளையில் நான் உங்களுக்கு தெரிய தருகின்றேன். மகிழ்ச்சி தானே உங்கள் மூவருக்கும். வந்த மூவரும் மகிழக்கூடிய வகையிலே நீங்கள் மூவரும் இணைந்து நல்லதோர் உங்களுடைய ரசிகத்தன்மையை காட்டியிருக்கின்றீர்கள். சிறப்பான அந்த பாடல் இன்று வெற்றி பெற்றமைக்கு அந்த பாடலை தயாரித்த குழுவினர்களுக்கு நாங்கள் நன்றியை செய்து பதிவு செய்து கொள்வோம். இப்பொழுது மகளோடு இருக்கும் உங்களுக்கு ஷியாமலா உங்களுடைய பாடல் மீண்டும் நான் தர முயல்கின்றேன். உங்களுடைய பாடல் பெண்மணி அவள் கண்மணியில் பெண் குரலில் வந்த பாடல்.

உள்ளங்கள் எல்லாவற்றையும் துளைக்கும் கூர்மையான வாழ்வு என்ற பாடல், இனிமையான அந்த பாடலை குறித்து விட்டீர்கள் வாணியம்மாவின் பாடல் என்று நான் இங்கே பதிந்திருந்தேன். ஆனால் அதை புரிந்து கொள்ளாமல் வந்த இரண்டு பாடலும் ஒரே நேரத்தில் வரும்பொழுது அதை தொட்டு விட்டேன். அதனால் இருகுறலும் அந்த பாடலை கேட்டு கருத்துக்களையும் களங்களையும் அறியக்கூடியதாக இருந்தது. மகளே, இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் பாட்டு சவாரி 149 பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம்.

நெஞ்சம் உண்டு, நேரம் நேரம் உண்டு, ஓடு ராஜா என்று ஓடி முடித்து விடுமுறை எங்கள் விவரம் தெரியும் வரை, விடை தெரியும் வரை காத்து கொண்டிருந்த அந்த உறவுகள் ஷியாமலா, கிருஷ்ணன், ஜோர்ஜ், நீங்கள் மூவரும் ஒருமித்த முகத்துடன் ஒரே பாடலை தெரிவு செய்து இன்று ஒரு வித்தியாசமான சாதனையை புரிந்திருக்கின்றீர்கள். அந்த மகிழ்ச்சியை கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த வேளையில் உங்களுக்காக வரும் பாடல்கள் அடுத்த பாடலை அன்பு கிருஷ்ணன் அவர்கள், நீங்கள் எதிர்பார்த்த பாடல் வரவில்லையே என்று நீங்கள் எண்ணியிருப்பீர்கள் என்று நான் கற்பனையோடு கூறிய பொழுது நீங்கள் கூறுகிறாம் அந்த பாடலை காணவில்லை என்று. ஆனால் அந்த பாடல் எங்கள் குழுவின் தெருவிலே கிடைக்காமல் இந்த பாடல்கள் வந்தது. அது எந்த பாடல் கிருஷ்ணா? நீங்கள் கேட்ட அந்த பாடல் முழுமையாக தருகின்றேன். இயல், இசை, நடனம் மூன்றும் அமைந்த பாடலாக கேட்போமா அந்த பாடலை? ஆட வந்த தெய்வம்.

மொத்தமிழும் கொண்ட அற்புதமான அந்த பாடல் ஆடவந்து தெய்வம் திரைப்படத்தில் வந்தது. ஆனால் இந்த பாடலை கிருஷ்ணா நீங்கள் எதிர்பார்த்து கேட்ட பாடல் இது அல்ல என்பது எனக்கு தெரியும். ஒரு தடவை இந்த பாடலை முழுமையாக கேட்க வேண்டும் என்று என் மனமும் துடித்தது. உண்மையிலே இசை உலகத்தில் எங்கள் தென்னகத்து திரையுலகம் படைத்த சாதனை இதுவரை யாரும் படைக்கவில்லை அப்பா. ஆண்டுகள் பல கடந்தாலும் தத்ரூபமான பாடல்கள் முத்தமிழையும் தாங்கி வந்த அந்த பாடல் தந்த ஆடவந்த தெய்வம் திரைப்படத்தில் எங்களுடைய கே வி மகாதேவன் ஐயா அவர்கள் திரை இசை திலகம் பிரபல பின்னணி பாடகி பி லீலா அம்மாவும் பி சுசீலா அம்மாவும் இணைந்து தரும் குரலில் கேட்டு மகிழ்வதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை பொன்றியல் தமிழ் வானொலியின் பாட்டு சவாரி தந்ததென்றால் நன்றி கூறியே ஆக வேண்டும். எங்கே என்னான் கேட்ட பாடல் அப்ப அது இல்லையே, இந்த பாடலை தந்து விட்டாரே. ஆனாலும் நீங்கள் எங்களுடைய நேர் நேரம் விடுமுறை விருப்பத்தில் ஒரு கலக்கு கலக்கி கொண்டிருக்கீங்களோ ஒரு பாடல் இரண்டு தடவை வருவதெல்லாம் ஒப்பிடு செய்து பார்க்கும் வண்ணம். அதனால் இப்பொழுதும் ஒப்பிடு பார்ப்போம். ஒரு தடவை இசை தமிழ் மன்னன் எங்களுடைய ஈடு இணையற்ற குரலாளன் டி ஆர் மகாலிங்கம் ஐயாவின் குரலையும் கேட்டு பார்ப்போமா? அதை இங்கே எனக்கு மகள் கூறிவிட்டார். சியாமலா கிருஷ்ணன் ஐயாவுக்கும் இரண்டு பாடல்களான்னு சொல்லாமல் சொல்லிவிட்டார். அந்த பாடலையும் கேட்டு பார்ப்போம் ஒரு தடவை, அது எப்படி இருக்கின்றது என்று. அந்த பாடலை நான் தேடித்தர வேண்டும். அந்த பாடலை தர இருக்கின்றேன். அந்த பாடல் இப்பொழுது டி ஆர் மகாலிங்கம் ஐயா அவர்களின் குரலில் ஒலிக்க இருக்கின்றது, கேட்டு பார்ப்போம்.

கோடி கோடி இன்பம் தரவே தேடி வந்த செல்வம் கொஞ்சம் சதங்கை

சொல்லிடவே பாடும் பாட்டின் பாவத்தல் பார்வை சொல்லிடவே ஆடும் ஆட்டம் காணும் நெஞ்சம் அசிந்து.

வந்தது போல் மாத மலரும் அன்பினாலே தேனை தந்தது போல் வாடும் பயிரை வாழத்தீய மேகம் வந்தது போல் மாத மலரும் அன்பினாலே தேனை தந்தது போல் கனிமொழியுடன் கருணை விழியுடன் கழிப்பூட்டவே கலைஞான வடிவா கோடி கோடி இன்பம் தரவே தேடி வந்த செல்வம் கொஞ்சம் சதங்கி

இவர்கள் பிறவி கலைஞர்கள், கலைக்காக பிறந்தவர்கள். கடவுளால் பூமிக்கு அனுப்பி இசை வெள்ளத்தில் எங்களை நினைக்க வேண்டும் என்று கொல்லும் புலியும் கொடுபிசம் கொண்ட பாம்பும் மதம் கொண்ட யானையும் மரமும் செடியும் பிராணியும் பூச்சியும் பல்லியும் அனைத்து உயிரினங்களும் இசையால் மயங்காமல் இல்லை. அந்த இசையால் எங்களை மகள வைக்க வேண்டும் என்று இந்த சொர்க்க உரிக்கு அனுப்பி வைத்த இறைவனுக்கு இருகரம் கூப்பி நன்றி கூற வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த கலைஞர்கள் வாழ்ந்த காலத்து இவர்கள் கலைக்காக வாழ்ந்தவர்கள், கலையை வளர்க்க வாழ்ந்தவர்கள், கலைக்கு முத்திரை பதித்து அதை மெருகேற்றி அதை மகுடம் சூடி சென்றவர்கள். அவர்கள் வாழ்ந்த காலத்தில் நாங்களும் வாழ்ந்திருக்கின்றோம். அவர்களுடைய அந்த படைப்புகளை நாங்கள் இன்றும் கேட்கிறதுக்கு அறிவியல் உலகம் எங்களுக்கு தந்த சாதனங்களும் எங்களுக்கு உதவி புரிகின்றது. அந்த வழியிலே எல்லாவற்றையும் விட சிறந்த எங்கள் ஞாபகம் மன எங்களோட மனம் ஞாபக சக்திகள் எங்களை எப்படியெல்லாம் முந்தி கொண்டு வரும். இந்த பாடலை கேட்டு தலையாட்டாதவர்களும் கண்ணை மூடி ரசிக்காதவர்களும் இருக்க முடியாது. அற்புதமான ஒரு பாடல். அதைத்தான் இங்கே குறிப்பாக மகள் சியாமனார் எழுதியிருக்கால், இந்த கொடி அது தனி கொடி அப்பா. உண்மைதான், கோடான கோடி கொட்டி குடித்தாலும் இந்த கோடிகள் இந்த கோடி இன்பத்தை பெற எங்களால் முடியாது தானே. வாழ்த்துக்கள். இங்கே கிருஷ்ணன் அழகாக மகிழ்ந்திருக்கின்றார். அந்த பாடலை கேட்ட பின்புதான் இங்கே பதில் போட்டிருக்கின்றார். முதலில் கேட்ட பாடலை விட எனக்கும் இந்த இரண்டு பாடலையும் ஒப்பீடு செய்வது எவ்வளவு அழகாக இருந்தது மகளே. இன்றைய நாள் வந்து வாக்களித்த உங்கள் நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள். மீண்டும் மீண்டும் உங்கள் பாடலை திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய வகையில் ஒலிக்கின்றது பாடல்கள். இது முன்னேற தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. காலம் செல்வது அறியாமல் நாங்கள் கோடி கோடியான இன்பத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம் இந்த பாடல்களே. சரி, இப்பொழுது அடுத்து யார் தரும் பாடலாக இருக்கலாம்?

மொன்றில் தமிழ் வானொலியில் ஒலித்துக் கொண்டிருக்கும் பாடல்களுள் இன்னொரு பாடல் ஒலித்து இறுதியாக நாங்கள் நிகழ்ச்சியை மகள்வோடு நிறைவுக்கு கொண்டு வருவோம். இன்றைய பாட்டு சவாரி 149. அதற்காக அந்த பாடலை அல்லும் பகலும் பணியோடும் அன்போடும் வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்கள் நீண்ட கால உறவு, அவல நிலை காலத்திலும் அமைதியாக இருந்து தன்னை பாதுகாத்து கொண்டு எங்களோடு இணைந்து கொண்டு சுகம் கூறி நலம் கூறி எங்களை மகள வைத்த ஜோர்ஜ், நீண்ட கால உறவு, நீங்கள் எந்த பணி இருந்தாலும் எந்த சுமை இருந்தாலும் ஓடி வந்து வாக்களிப்பது எனது கடமை உரிமை என்று பிடித்தமான வகையிலே வந்து வாக்களித்து செல்வதற்கு கோடி நன்றியை கூறிக்கொண்டு நீங்கள் ஒரு பாடலை தந்தீர்கள். இந்த பாடல்களை எல்லாம் கேளுங்கள் என்று கூறுப்பது போன்று புது புது அர்த்தங்கள் திரைப்படுத்த பாடலை கேளடி கண்மணி என்று கேட்க வைக்கின்றீர்கள். ஒலிக்கின்றது பாடல்.

சிறந்த பாடலை தெரிவு செய்ய வேண்டும் என்று பாட்டு சவாரி 149 நிகழ்ச்சிக்கு வந்த உறவுகளாக ஷியாமலா, கிருஷ்ணன், ஜோர்ஜ், நீங்கள் சிறந்த பாடல்களை கேட்டு எங்களை மகிழ வைத்திருக்கின்றீர்கள். தேர்தலில் வாக்கை போட்டு சிறந்த பாடலை தெரிவு செய்தது மட்டுமல்லாமல் சிறந்த பாடலை கேட்டு எங்களை மெய்மறக்க செய்திருக்கின்றீர்கள் என்று ஒரு அன்பு உறவினுடைய கருத்தினை உங்களுக்கு தெரிய தருகின்றேன். சிறப்பான நிகழ்ச்சி என்று மூவர் வந்தாலும் மிகவும் சிறப்பாக நடந்த இந்த நிகழ்ச்சியை நானும் பெருமையோடு கருதி கொண்டு முன்னேறு தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையிலே நாங்கள் தினமும் வந்து வித்தியாசமான முறைகளிலே நிகழ்ச்சிகளை தயாரித்து வழங்கி பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றும் பாட்டு சவாரி 149 வந்த கோடி என்ற பதம் தாங்கி வந்த 5 பாடல்களுக்கும் சிறந்த பாடலாக கோடி அருவி கொட்டுதே என்ற மெகண்டி சர்க்கஸ் திரைப்படத்து பாடலை நீங்கள் மூவரும் ஒருமித்த முகமாக ஒரே முகத்தில் ஏகமனதாக என்று கூறுவது தெரிவித்து வெற்றியடைய செய்திருக்கின்றீர்கள். அந்த வெற்றிக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அந்த இந்த நிகழ்ச்சியை இனிது நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருவதற்காக எல்லாம் அல்ல இறைவன் தந்த அந்த அருளை வேண்டிக் கொண்டு மீண்டும் நாங்கள் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம் என்று கூறி இன்று உண்மையிலே முழு நிறைவோடு செல்லுகின்ற ஒரு நிகழ்வு உங்கள் மூவருக்கும் வெற்றி கிண்ணமும் கிடைக்கின்றது. அதை இங்கே பகிர்ந்திருக்கின்றேன். இந்த பாடல் சிறந்த பாடல் என்று நாங்கள் திரையுலகத்தில் உள்ள குழுவினர்களுக்கு நான் தெரியப்படுத்துவது வழக்கம். அந்த இசைக்குழு வர்க்கத்துக்கு எங்களுடைய நன்றியை உங்கள் சார்பிலும் எங்கள் சார்பிலும் தெரிவித்துக் கொண்டு இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வளமை போல நான் இன்றும் என் அன்னை தந்தை ஆசான் இவர்களையெல்லாம் எமக்கு அளித்த அன்னை தமிழ் இவற்றிற்கெல்லாம் மூலமாக இருக்கும் மூலத்திற்கு மூலமான மெய்ப்பொருளான எம் பெருமான் இறைவனுக்கும் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அவர்கள் எல்லோருடைய தாழ் பணிந்து வணங்கி உங்களோடு நான் இணைந்து அறம் தலைக்க வேண்டும், மனித நேயம் நிலைக்க வேண்டும் என்று ஜீவகாருண்யம் காக்க வேண்டும் என்று கூறி நாங்கள் அதை செய்வோம் என்று கூறிக்கொண்டு இறைவரிடம் கூறி உங்களுக்கும் கூறி இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். அன்பு உறவுகளே, அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். 2026 ஆண்டின் 5வது மாதத்தின் 4வது மாதத்தின் பாட்டு சவாரி 149 நிறைவுக்கு வருகின்றது.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா.

கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

அன்னையுடன் தந்தையும் ஆசானும் நான் அறிந்து கொள்ளும் அன்பு தமிழால் உணர வைத்த எல்லாம் வல்ல இறைவனே, உனக்கும் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி தாழ்பணிந்து உங்களை அனைவரையும் வணங்கி நன்றி கூறி இணைகின்றேன். இன்றைய கதம்பத்திலே இணைக்கின்றேன். என் உலகம் முழுவதும் அமைந்துள்ள முகம் தெரிந்த தெரியாத உறவுகளை வணக்கம் உறவுகளே என்று கூறிக்கொண்டு என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

அன்பு உறவுகளே, நீங்கள் அனைவரும் நலமா என்று மகிழ்வாக நாங்கள் இருக்கின்றோம் என்று கூறும் இந்த வேளையிலே உங்களையும் கேட்டுக்கொண்டு, உலகளாக இருக்கும் முகம் தெரிந்த தெரியாத என்னை நேய நெஞ்சங்களே உங்கள் அனைவரையும் வாருங்கள் இணைவோம் இன்றைய கதம்பத்திலே என்று இருகரம் கூப்பி வணக்கம் கூறி உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் இன்று 2026 ஆண்டின் 5வது மாதத்தின் 1வது நாளை சந்திக்கின்றேன். நீங்கள் சந்தித்து என்னோடு இணைய இருக்கின்றீர்கள். 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற பலமையான எண்களோடு உலகளாக இருக்கும் அன்பு உறவுகளுக்கும் என்னை ஆண்டு கொண்டிருக்கும் இறைவனுக்கும் வணக்கமும் நன்றியும் கூறும் நான் இன்றைய நாள் 5வது மாதத்தின் 1வது நாள் என்று கூறிய வேளையிலே, இந்த நாள் உலகில் உள்ள அத்தனை பேராலும் மறக்க முடியாத நாள். ஏன், எங்களுக்கெல்லாம் ஒளி தந்து அருள்பொழியும் அந்த சூரிய பகவானுக்கும் இது பொருத்தமான நாள். ஒரு திரைப்பட பாடலிலே படித்திரு பாடலை கேட்டிருக்கின்றோம், சூரியனும் ஒரு தொழிலாளி என்று. அவர் தன்னுடைய தொழிலை கிரமமாக செய்து கொண்டிருக்கின்றார் என்று நாங்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே உலகளாக இருக்கின்ற நாங்கள் அத்தனை பேரும் எங்கள் தொழில்களில் கவனம் எடுத்து எங்கள் கர்மங்களை ஆற்றி கொண்டிருக்கின்றோம். அந்த கர்மங்களிலே தொழிலாளர்கள் என்று குறிப்பிடுகின்ற ஒரு பதம் உண்டு. அந்த தொழிலாளர்கள் யாரை குறிக்கின்றதென்றால், எத்தனையோ முதலாளிகள் இருக்கும் வேளையிலே தொழிலாளர்களும் இருக்கத்தானே செய்வார்கள். அந்த தொழிலாளர்கள் இன்று தங்களுடைய 140வது தொழிலாளர் நாளை காண்கின்றார்கள். இந்த மே மாதம் 1ஆம் தேதி 5வது மாதத்தின் 1வது நாள் தொழிலாளர் தினம் என்று கூறப்படுகின்றது. உலகத்திலே எத்தனை தினங்கள் வந்தாலும் மகிழ்வான ஒரு தினம் இந்த தொழிலாளர் தினம். தங்களுடைய பணி நேரங்கள், மேலதிக நேரங்கள், ஊதியங்கள் போன்றவற்றுக்காக உலகளாக இருக்கும் தொழிலாளர்கள் பல பல போராட்டங்களை செய்திருக்கின்றார்கள் முதலாளிகள் அரசியல்களோடு. அந்த வேளையிலே அவர்கள் தங்களுடைய கடமைகளை சரியாக செய்யும் வேளை உரிமைகளை பெறும் வண்ணமும், ஊதியங்களை பெறும் வண்ணமும், ஓய்வூதியங்களை பெறும் வண்ணமும், மேலதிக ஊதியங்களுக்கு வருவாயை தேடும் வண்ணமும் அமைந்த ஒரு நாள். அது அனுமதிக்கப்பட்ட நாள், அங்கீகரிக்கப்பட்ட நாள். உலகளாக ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஆண்டாண்டு வித்தியாசமான வகையிலே அன்று அந்த உரிமைகள் கிடைக்கப்பட்டு கொண்டாடி கொண்டிருந்தார்கள். பொதுவாக மே மாதம் 1ஆம் தேதியை தொழிலாளர் நாள் என்று தினம் என்று அன்றாடம் வாழுகின்ற மக்கள் இணைந்து கொண்டாடுகின்றார்கள். அது மட்டுமில்லாமல் அங்கே ஒரு வினா ஒன்று இருக்கின்றது. ஆளும் கட்சி எது இருக்கின்றதோ அது அதிகமான தொழிலாளர் தினத்தை ஏதோ கொண்டாடுகிறோம் என்று தங்களுடைய வாக்கு வங்கியை நிறைப்பதற்காக வாக்குகளை அள்ளி வீசி ஏழை தொழிலாளர்களை கூட்டமாக கூட்டி தாங்கள் மகிழ்கின்றார்கள். அன்று ஒரு நாள் விடுமுறையே என்றுதான் மக்கள் தொழிலாளர்கள் மகிழ்கின்றார்கள். அதேவேளை ஆளும் கட்சி தான் அதை செய்கின்றதா? இல்லை, எதிர்கட்சியும் செய்கின்றது. என்ன செய்கின்றது? ஆளும் கட்சி தனக்கு அனுகூலமாக இருக்க வேண்டும் என்று அள்ளி வீசுகின்ற வாக்குறுதிகளை அது நிறைவேற்றுவது நிறைவேற்றாதது வேறு கதை. அள்ளி வீசிக்கொண்டு தொழிலாளர்கள் மனதிலே ஒரு இடம் பிடிக்க வேண்டும், வாக்கு வங்கியை அதிகரிக்க வேண்டும் என்று அவர்கள் கோஷம் போடுகின்றார்கள். எதிர்கட்சியினர் என்ன செய்கிறார்கள்? இந்த ஆளுங்கட்சி தொழிலாளர்களை வருத்துகிறது, விழுத்துகிறது, வஞ்சகம் செய்கின்றது என்று வசைபாடி தங்கள் வாக்கு வங்கிகளை நிரப்பிக்கொண்டு அடுத்த முறை தாங்கள் வர வேண்டும் தேர்தலுக்கு என்ற வகையிலே தான் இயங்குகிறார்கள். உண்மை இதுதான். ஆனால் அன்றைய நாள் மட்டும் அந்த தொழிலாளி இன்று நாள் லீவு நாள், விடுமுறை நாள் என்ற மகிழ்வை தான் கொண்டாடுகிறான். ஆனால் உண்மையாக தொழிலாளர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து தங்களுக்காக கொண்டாடுகின்றார்களோ என்றால் இல்லை. அதிகாரத்தில் உள்ளவர்கள் தங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி, அடக்குமுறைகளை பயன்படுத்தி கூட்டங்கள் எவ்வாறு நடக்க வேண்டும் என்று தீர்மானிக்கின்றார்கள். இது ஆசிய நாடுகளுக்கு முற்றுமுழுதாக பொருந்தினாலும், ஏனைய நாடுகளுக்கு பொருந்தினாலும், அமெரிக்க கனடா நாடுகளிலே இன்று தொழிலாளர் நாள் அல்ல. இங்கே செப்டம்பர் மாதம் 9வது மாதத்திலே வருகின்ற 1வது ஞாயிற்றுக்கிழமையை, 2ஆம் தேதியை அவர்கள் செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதியை
அல்லது முதலாம் தேதி என்று செப்டம்பர் மாதத்திலேதான் அவர்கள் அந்த நாளை பொறுத்து அந்த விடும்ப அந்த தொழிலாளர் நாளை கொண்டாடுகிறார்கள். ஆனால் உண்மையிலே இங்கே தொழிலாளர்கள் கொண்டாடுவது அரசாங்க அதிகாரிகள், உத்தியோகத்தர்கள், பாராளுமன்ற நாடாளுமன்ற அது தலைவர்கள், நாட்டின் தலைவர்கள் ஒரு செய்தியை விடுவார்கள். தொழிலாளர்கள் அத்தனை பேரும் சுபீட்சமாக வாழ வேண்டும், அவர்களுக்கான சலுகைகள் என்னென்ன இருக்கின்றதோ அவற்றையெல்லாம் நிறைவேற்றுவோம், தொழிலாளர்களுக்கு அந்த இந்த சலுகைகள் இருக்கின்றது என்று அவர்கள் அதிகாரபூர்வமாக வெளிவிடுவார்கள். ஆனால் அது நடைபெற்றே ஆகும். தொழிலாளர்கள் உண்மையிலேயே அந்த விடுமுறை நாளிலே தாங்கள் தங்களுக்கு விருப்பமானதை செய்து மகிழ்கின்றார்கள். ஐயையோ கூட்டத்துக்கு போகணும், எம்பி சொல்லிவிட்டார், நாடாளுமன்ற தலைவர் சொல்லிவிட்டார், கூட்டாட்சி தலைவர் சொல்லிவிட்டார், அங்கே போக வேண்டும், அந்த கட்சிக்காக போகணும், இந்த கட்சிக்காக போகணும் என்ற எந்த வேதனையும் இங்குள்ளவர்களுக்கு இல்லை. உண்மையாக தொழிலாளர் நாளை தொழிலாளர் நாளாக கொண்டாடுகின்றார்கள் ஒரு சில நாடுகளிலே. இது ஒரு புறம் இருக்க, இன்றைய நாள் மே மாதம் முதலாம் தேதியை நீங்கள் பகலை கழித்து இரவுக்கு செல்லும் இந்த வேளை உங்களுக்கு நேரம் சரியாக இப்பொழுது 9:10 இரவு நேரமாக தென்னகத்திலும் ஈழத்திரு நாட்டிலும் இருக்கின்ற வேளையில், ஆசிய நாடுகளில் அப்படி என்றால் கனடா அமெரிக்க நாடுகளிலே எங்களுக்கு முற்பகல் 11:40 என்று காட்டுகின்றது. இன்னும் நாங்கள் இந்த பகலை முடிக்கவில்லை. இந்த வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலி உறவுகளாகிய உங்களோடு நானும் இணைந்து உலகளாப இருக்கும் இந்த உலகத்தை உய்வடைய செய்யும், இந்த உலகத்துக்காக தங்களை அர்ப்பணித்து உழைத்து கொண்டும் தங்களுக்காகவும் உழைத்து கொள்ளும் தொழிலாளர்கள் அத்தனை பேருக்கும் இருகரம் கூப்பி மனம் திறந்து தலை வணங்கி அவர்களுக்கு தொழிலாளர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். வாழிய வாழிய என்று கூறிக்கொண்டு இன்றைய நாள் நிகழ்வுக்கு நாங்கள் செல்ல இருக்கின்றோம் அன்பு உறவுகளே. மொன்றியல் தமிழ் வானொலியின் 2026 ஐந்தாவது மாதம் முதலாவது நாள் வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை தோறும் நாங்கள் என்ன நிகழ்வை அனுபவிப்போம், அதற்கு முன்பு இந்த தொழிலாளர் நாளிலே கூட இங்கு கூட சூரியன் அழகாக தன் கரங்களை விரித்து நல்ல ஒளியை பரப்பி எங்களுக்கு ஓரளவு வெப்பத்தை உணர வைக்கின்றார். 8 இருந்து கொண்டு இவர் படிப்படியாக உயர்ந்து 11 வரை செல்வார். இந்த 8 இருந்தால் நாங்கள் வெளியே சென்று உணர்ந்தால் 7 இருந்தால் எப்படி இருக்கும், அப்படியான ஒரு கதகதப்பான மெதுவெதுப்பான மெதுவான வெப்பத்தை உணரக்கூடியதாயும் மெதுவான குளிரை உணரக்கூடிய ஒரு சுமூகமாக இருக்கின்றது. நீண்ட நேரம் இந்த காலையிலே நாங்கள் வெளியே உலாவி வந்தால் உடம்பெல்லாம் ஒரு அசதியாக வந்துவிடும். அதற்கு நாங்கள் ஊட்டச்சத்துக்களை ஏற்றிக்கொள்கிறோம். இருப்பினும் இனிமையான இந்த நாள் மகிழ்வான ஒரு நாளிலே நாங்கள் கலந்திருக்கின்றோம். இந்த நாள் எங்களுக்கு வெள்ளிக்கிழமை என்றவுடன் எந்த நாளாக இருக்கும் என்று உங்களுக்கு தெரியும். நாங்கள் என்ன செய்வோம்?

0: பக்தி கொண்டாடுவோம் என்ற தலைப்பிலே வெள்ளிக்கிழமை தோறும் நாங்கள் பேசி மகிழ்வது வழக்கம். இந்த ஒரு நாளில், ஓய்வு நாளில் ஒரு தரமாவது இறைவனை நினைக்க வேண்டும் என்று எத்தனையோ அடியார்கள், பெரியவர்கள், ஞானிகள், யோகிகள் கூறிய வேளையிலும் இந்த ஆன்மாக்கள் அதையும் செய்ய நேரம் பற்றாது என்று கூறிக்கொண்டிருக்கும் இந்த அறிவியல் வளர்ந்த காலத்திலே கடவுளை ஏன் கும்பிட வேண்டும், இறைவனங்கே இருக்கின்றார் காட்டுங்கள் பார்க்கலாம் என்று கேட்பவர்கள் அப்படி ஏதோ ஒன்று இருந்தபடியால் தானே காட்டுங்கள் என்று கேட்கின்றார்கள். அது அவர்களுக்கு உள்ளூர் நன்றாக தெரியும். வெளியே தங்களுக்கு தாங்கள் பேரை சூட்ட வேண்டும், ஒரு குழுவினை உட்பாத்த ஆக வேண்டும், எங்களுக்கு கைதட்டுகள் விழ வேண்டும், பாராட்டுகள் தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக கூறுகின்றார்கள். ஆனால் மெய்ப்பொருள் அப்படியில் அப்படி கூறியவர் அத்தனை பேரும் இறுதியில் இறைவன் இருக்கின்றது என்பதைத்தான் உணர்ந்திருக்கின்றார்கள். தவறான வழிகளில் எல்லாம் செய்கின்றார்கள். தலை நிமிந்து உயர்ந்தவர்கள் என்று நாங்கள் போற்றி புகழ்பவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய பண்பாடு விழுமியங்களை மாற்றி அமைக்க முயற்சித்து கொண்டு தங்களை தாங்கள் நரகத்திலே வீழ்த்துவது அல்லாமல் மக்களையும் அந்த வழிக்கு இழுத்துச் செல்ல இந்த ஊடகங்கள் உதவி செய்கின்றன. ஏனென்றால் நாங்கள் எளிதில் நம்பி விடுவது, மனிதனை மனிதன் நம்பி விடுவது, ஆனால் மனிதனை மனிதன் ஏமாற்றுவதும் சாப்பிடுவதும் மனிதருக்கு இந்த உயிரினத்திலே தான், மனித உயிரினத்திலே தான். ஒருவரை உயர்ச்சியான இடத்துக்கு கொண்டு வந்து விடுவதும் மக்கள் தான். அதே மக்களுக்கு அவர் என்ன செய்கின்றார் என்றால் தன்னுடைய கருத்துக்களை அங்கே புகுத்தி மற்றவர்களின் மூளையையும் சலவை செய்து நரகத்திலே வீழ்த்த பார்க்குற. உண்மையிலே எடுத்து பார்க்க போனால் இந்த தென்னகமல்ல உலகத்தில் உள்ள ஊடகங்களும் இந்த திரைப்பட உலகமும் எங்கு போய்விட்டது? பண்பாடுகளை எல்லாம் கலைத்து மறைத்து எது பண்பாடற்ற முறையில் வருகின்றதோ, எது அநாகரிகமானதோ, எது நேர்மை மறைக்கு மாறான எதிர்மறையோ அந்த கருத்துக்களுக்கு முலாம் பூசி கொண்டு வந்து வெளியே காட்டி அந்த கலாச்சாரத்தை புகுத்த பார்த்து அறிவியலும் அதற்கு உடந்தையாக இருக்கின்றது. செய்திகளையெல்லாம் படிக்கும்போது இந்த உலகத்தில் நாங்கள் வாழ வேண்டுமா என்ற ஒரு எண்ணம் ஏற்படுகின்றது. இந்த வேளையிலே நாங்கள் இன்று பக்தி கொண்டாடுவோம் நிகழ்ச்சியில் எங்களால் முடிந்தவரை நாங்கள் இறைவனை அந்தந்த மத வழியிலே காட்டப்பட்ட வழியிலே சென்று நாங்கள் ஏகனான இறைவனை அடைவோம் என்று எண்ணிக்கொண்டு பக்தி கொண்டாடுவோம் நிகழ்விலே இன்று நாங்கள் இணைவோம். ஒவ்வொரு உறவுகளும் நீங்கள் வாருங்கள், உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள், பக்தியை பற்றி பேசுவோம். பேசிவிட்டு உங்களுக்கு விருப்பமான ஒரு பக்தி பாடலை கேளுங்கள். அந்த பாடலை நாங்களும் உங்களோடு கேட்டு மகிழ்கின்றோம். வாருங்கள். 8 7 6 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற தொலைபேசி எண்களோடு. இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணிக்கண உறவுகளே.
1: பவசாகரத்திலே கிடந்து தவியா விதத்திலே தொடர்ந்து பக்தி கொண்டாடுவோம். பணிவோடு நின்று திருநீரணிந்து மறவாத சிந்தை கொண்டு தெய்வ பக்தி கொண்டாடுவோம். பணிவோடு நின்று திருநீரணிந்து மறவாத சிந்தை கொண்டு தெய்வ பக்தி
2: கொண்டாடுவோம்.
1: பரிவு கொண்டு புகழ் துதி புரிந்து எதிர் தலை வணங்கி உளம் உருங்கி நின்று பக்தி கொண்டாடுவோம். பரிவு கொண்டு புகழ் துதி புரிந்து எதிர் தலை வணங்கி உளம் உருங்கி நின்று பக்தி கொண்டாடுவோம்.
0: வணக்கம், வணக்கம். முதலில் வந்த உறவு வாருங்கள் கட்டளைக்கு. வணக்கம்.
3: வணக்கம். என் நலமா இருக்கீங்களா ஐயா?
0: வணக்கம் என்று கூறிக்கொண்டு இணைந்த அன்பு உறவு யாராக இருக்கலாம்? கே எஸ் கிருஷ்ணனாக இருக்கலாம் போல் தெரிகின்றது. அப்படித்தான். வணக்கம். நான் கூறியது சரி, அதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொண்டீர்கள். தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனத்திலிருந்து தான் பேசுகிறீர்களா? முகவரி தெரிந்து கொண்டோம். வருக வருகவென்று உங்களை வரவேற்று ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தோடு இணைவோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நாங்களும் நலமாக இருக்கின்றோம். நீங்கள் மகிழ்வாக இருக்கின்றீர்களா? சிறப்பு, சிறப்பு. நாங்களும் மகிழ்வாக இருக்கின்றோம். நல்லதோர் காலம் எங்களுக்கு, பருவகாலம் சிறப்பான ஒரு நல்ல அமைப்போடு இருக்கும் இந்த வேளையில் எங்களுக்கும் மகிழ்வாகத்தான் இருக்கின்றது. சரி, நீங்கள் இன்று வெள்ளிக்கிழமை பக்தி வேலைக்கு வந்திருக்கின்றீர்கள். பக்தியோடு இன்று வெளியே சென்றீர்களா அல்லது உள்ளே இருந்தீர்களா?
3: வெளியில போக முடியல, அந்த அளவுக்கு வெயில் இருக்கு.
0: அவ்வளவு மோசமான காலம். நீங்கள் உங்களுடைய காலநிலையையும் அதற்குள்ளே புகுத்தி கூறிவிட்டீர்கள். கடுமையான காலநிலை. என்ன செய்வோம் இந்த காலநிலைக்காக? ஒளிந்து எங்கும் செல்ல முடியாது. ஓடி வெளியே நாடி எங்காவது போகலாம் என்றால் அதற்கும் போதிய அளவு வெப்பம் அதிக அளவாக இருக்கின்றது. ஏனென்றால் இங்கேயும் அறிவித்தல் கொடுப்பார்கள், இனிமேல் அங்கே கொடுத்திருப்பார் என்று. பகல் வேளையில் வெளியே செல்வது கடினம், போக வேண்டாம் என்றெல்லாம் கூறியிருப்பார்கள். ஆனால் இந்த சூரிய பகவானினுடைய வருகையை எண்ணி எத்தனை உயிரினங்கள் நடமாடி மகிழ்வோடு இருக்கின்றன. பயிரினங்கள், மிருகங்கள், பறவைகள், அருவிகள் கூட, அருவிகளில் உள்ள உயிரினங்கள் கூட மிகவும் மகிழ்வாக இருக்கின்றன. இந்த மனிதனுக்கு தான் கடினமாக இருக்கின்றது, இல்லையா? ஆனால் அந்த வேளையிலும் நாங்கள் எங்களுடைய சிவ சின்னங்களை தரித்து கொண்டால் கொஞ்சம் வியர்வை குறையும் என்று கூறுகிறார்கள். அப்படித்தானே? விபூதியை, சந்தனத்தை, குங்குமத்தை மித்தகத்திலே பூசிக்கொண்டிருந்தால் அது ஒரு காரணம், அதுவும் ஒரு காரணம். சிவசின்னங்கள், ஆமாம், சிவ சின்னங்களே இது ஒரு காரணம். சரி, அப்ப இன்றைய தினம் நீங்கள் வெளியே செல்லவில்லை, முடியவில்லை என்று வருத்தப்பட்டிருக்கின்றீர்களா?
3: வெயில்
0: எங்கிருந்தாலும் ஒரு இடத்தில் எங்கும் நிறைந்தவர் இறைவன். நாங்கள் எங்கு இருந்தும் அவரை நாங்கள் வழிபட்டுக் கொள்ளலாம். அதனால் எல்லோரும் கூடி மகளம் கூடி ஒருவரை ஒருவர் பார்த்து சுகம் நலம் விசாரித்து கதைக்காது விட்டாலும் பேசாது விட்டாலும் அவரை தூரத்திலே கண்டுபிட்டால் உங்களுக்கு நன்றாக தெரிஞ்சது. ஆம், அவர் இருக்கின்றார், நலமாகத்தான் இருக்கின்றார் என்று மனதுக்குள்ளே புரிந்து கொள்வோம், இல்லையா? சிறப்பு, இது மனிதநேயம். சரி, அங்கே சென்று உங்களால் வழிபட முடியாதவரும் வீட்டிலே இருந்து நீங்கள் வழிபட்டுக் கொள்ள. பணிகள் செய்வதற்கு இந்த காலநிலை கடினமாக இருக்கின்றதா? அங்கே சிறுவர்களுடைய குரல் கேட்கின்றது. பேர குழந்தைகள் வந்து விட்டார்களா? அக்கம் பக்கம் வயல். ஆனால் மழலை கேட்கும் பொழுது அது ஒரு மகிழ்ச்சி, இல்லையா? அவர்களுக்கு இப்ப குதூகலமா இருக்கும் இந்த நேரம். இங்கே வந்து மாலை நேரம் 9 மணி சென்றாலும் தூக்கத்துக்கு செல்வதில்லை குழந்தைகள். என்ன நீண்ட பகல் எங்களுக்கு இப்பொழுது கிட்டத்தட்ட 14 மணி நேரமும் 16 நிமிடங்களும் கூடப்பட்டு இன்றைய நாள் இருக்கின்றது. 14 மணி நேரம் விட பகல் வேளையாக நீண்ட பகல். சரி, இந்த வேளையிலே உங்கள் பணி புரிவதற்கு ஏதாவது சிரமம் உண்டா? வேர்க்கு தானே ஐயா? ஆமாம், ஏன்னா உங்களுக்கு வியர்வை வரும் பொழுது மின்விசிறியும் வேலை செய்யும் பொழுது அவை தெரித்து பறந்து அந்த ஓ இவ்வளவு கவனம் என்ன? ஆனா இன்று தொழிலாளர் தினம் தானே? தொழிலாளர் தினமும் நீங்கள் பணிபுரிகின்றீர்களா? ஏனென்றால் நீங்கள் ஓய்வோடு கலந்த பணிதானே செய்கிறீர்கள். நீங்கள் தான் முதலாளியும் நீங்கள் தான் தொழிலாளியும், அங்கு பேதம் இல்லை. சிறப்பான நாள், எல்லோரும் மகிழ்வாக அங்கெல்லாம் பெரிய கூட்டங்கள், அரசியல் கூட்டங்கள், வாகனங்களை விட்டு அடியார்களை ஏற்றி கொண்டு போ, அடியார்களை ஏற்றுவதோ ஏற்றி கொண்டு போவார்கள். அதெல்லாம் அவர்கள் தங்களுடைய சொந்த நலனுக்கு. நான் முன்பு கூறின ரத்ன சுருக்கமாக சில விடயங்களை கூறினேன், அதிலிருந்து நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். சரி, அப்படி என்றால் இன்று இந்த பக்தி வேளையிலே வாரத்தில் ஒரு நாளாவது மொன்றியால் தமிழ் வானொலியில் நாங்கள் இணைந்து பக்திமயமாக பக்தி கலந்த பாடல்களை கேட்டு மகிழ்கின்றோம் என்ற எண்ணத்திலே உங்களுக்கு ஏதாவது கருத்து வேற்றுமை இருக்கின்றதா?
3: அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. பாடல் ஒன்று கேட்கிறேன். உண்மையில் உன் விலை என்ன?
0: உண்மையே
3: படம் பெயர். உண்மையில் உன் விலை என்ன?
0: அது என்ன அப்படி ஒரு படம் வந்ததா ஐயா?
3: உண்மையில் உன் விலை என்ன ஒரு படம் இருக்கு.
0: உண்மையில உண்மையே உன் விலை என்ன ஐயா? உண்மையில் உன் விலை என்ன என்ற திரைப்படமா? உண்மையே உன் விலை பேச விடுறீங்கள, இல்ல உண்மையில் உண்மையில் உன் விலை
3: என்ன?
0: நான் பேசுவதற்கு நீங்க பேசுகிறேன், கேட்க வாரதை கேட்க விடுகிறீர்கள். ஓரளவு கேட்டு நான் சொல்வதை புரிந்து விட்டு பேசுங்கள். சரியா? நான் பேசவா, நான் கேட்பது என்னவென்றால், நீங்கள் கூறுவது உண்மையில் உண்மையிலே என்ன என்ற ஒரு திரைப்படம். நான் பேசி முடியட்டும் கிருஷ்ணா, தயவு செய்து. உண்மையில் உன் விலை என்ன என்று திரைப்படம் என்று கேட்டபோது நான் கேட்க வந்த என்ன, அந்த திரைப்படத்தின் பெயர் உண்மையில் உன் விலை என்னவா அல்லது உண்மையே உன் விலை என்னவா? என்ன திரைப்படம்?
3: உண்மையில் உன் விலை என்ன?
0: உண்மையில் உன் விலை என்ன என்ற ஒரு திரைப்படம்.
3: உன் விலை என்ன,
0: அப்படி ஒரு திரைப்படம். இந்த ஆண்டில் வந்திருக்கும் இந்த பாடல், இந்த திரைப்படம்
3: கிட்டத்தட்ட
0: உண்மையில் உன் விலை என்ன என்ற திரைப்படத்தில் என்ன பாடலா இருக்கும்?
3: இத்தனை மாந்தருக்கு ஒரு கோயில் போதாது, சத்திய திருநாயகா முருகா, சத்திய திருநாயகா.
0: இது எம் எஸ் விஸ்வநாதன் ஐயாவின் குரல்ல வந்ததா?
3: ஆமாம் ஐயா.
0: இத்தனை மாந்தருக்கு
3: படத்துல வந்து
0: ஒரு கோவில் போதாது வேறு திரைப்படத்திலும் இந்த பாடல் வந்தா? இல்ல, இது விஸ்வநாதன் ஐயா என்ற குரல்ல வந்த பாடல் தானே? அதை பாடங்கள் கேட்போம்.
3: இத்தனை மாந்தருக்கு ஒரு கோயில் போதாது, சத்திய திருநாயகா முருகா, சத்திய திருநாயகா.
0: சிறப்பு. இந்த கருத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா?
3: ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும்.
0: என்ன கருத்து இதிலே வருகின்றது ஐயா?
3: மனிதருக்கு தானே ஐயா அது. மாதரன் சொன்னோம், மனிதருக்கு மாதரன் தான் சொல்லுவோம்னு சொல்லீங்களே,
0: அந்த கருத்து நான் கேட்கவில்லை ஐயா. இந்த பாடல் இத்தனை மாந்தருக்கு, இந்த இவ்வளவு உலகத்தில் உள்ள இவ்வளவு ஜனங்களுக்கும் ஒரு கோயில் போதாது என்று தான் அவர் கூறுகிறார், அப்படித்தானே?
3: ஆமாம்.
0: அப்ப அதன் அர்த்தம் என்ன?
3: அர்த்தம் சொல்றதுக்கு நேரம் கொஞ்சம் சரியில்லையா?
0: ஏன் நேரம் வேணும், நேர காலம் போடுமோ உங்களுக்கு அர்த்தம் சொல்வதற்கு, அல்லது புரியவில்லையோ?
3: என்னவென்றால்,
0: ஊருக்கு ஊர் ஆலயங்கள் இருக்கின்றது அல்லவா? முருகன் ஆலயம் என்றால் உலகத்தில் எத்தனை முருகன் ஆலயம் இருக்கின்றது, அத்தனை முருகன் ஆலயங்களும் காணாது மக்களுக்கு. எவ்வளவோ பக்தர்கள் இருக்கின்றார்கள், இவ்வளவு பேரும் அதுக்குள்ள போய் நின்று வணங்குவதற்கு, ஒரே இடத்துக்கு வருவதற்கு காணாது. அங்கங்கு வைக்கின்றார்கள், நின்றடம் கண்டிடம் இல்லாமல் ஆலயத்தை வைப்பதற்கு இதுதான் காரணம். எல்லோரும் பகிர்ந்தனர். முருகன் ஒருவர் தான், அவரை எத்தனை மண்டபத்திலே வச்சு எத்தனை கட்டடத்துக்குள்ளே நாங்கள் ஆலயம் முருகன் ஆலயம் என்று வைத்து முருகன் ஆலயம் வைக்கின்றோம், வேறு ஆலயம் வைக்கின்றோம், எத்தனை வைத்தாலும் பற்றாத ஐயா, போதாது. ஆனால் அத்தனை கோவில்களிலும் இருந்து முருகன் ஒருவரே அருள் பாலித்து எல்லாரையும் காக்கின்றார் என்ற உட்கருத்து புரிந்த பாடல் தான் இந்த பாடல். அப்ப சில பேர் கூறலாம், இத்தனை மாந்தருக்கு ஒரு கோவில் போதாது என்றெல்லாம் அதை வித்தியாசமாக கருதுபவர்களும் இருக்கின்றார்கள் கிருஷ்ணா. அதனால் தான் கேட்டேன், இத்தனை மாந்தர்களுக்கும் ஒரு கோயில் காணாது தானே ஐயா? உண்மையிலே அதற்க கேட்டு நீங்கள் அதை என்ன ஏற்றுக்கொள்ளுகிறாம், ஏற்றுக்கொள்ளத்தான் பண்ணுங்க, காணாது தானே ஒரு கோயில். கோவில் தான் பல வேணுமே தவிர முருகன் ஒருவன் தான், ஒரு முருகனை தான் எல்லா இடமும் வணங்குகிறோம். சிறப்பான இந்த நண்பர்கள் வேளையிலும் நீங்கள் எங்களோடு வந்து இணைந்து இப்படியான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதில் பலரும் அறியக்கூடியதாக இருந்து வாழ்த்துக்கள் கிருஷ்ணா. நன்றி உங்களுக்கு. இந்த பாடலை கேட்டு மகிழ்வோம். அனுஷியா வருவதற்கு சான்று இருக்கின்றதா அல்லது இல்லையா? இன்று அவருக்கு சந்தர்ப்பம் சந்தர்ப்பம் கிடையாது. வாழ்த்துக்கள். சிறப்பு. உண்மை அறிந்து உண்மை அறிந்து கொண்டோம் கிருஷ்ணா, உங்களுடைய மனோநிலையும் தெரிந்து கொண்டோம். வாழ்த்துக்கள். உங்கள் பாடல் காட்டலையில் கிடைக்கும். வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி நன்றி நன்றி நன்றி.

0: வாழ்வில் இடர்பட.
1: எத்தனை இடர்களுக்கு மத்தியிலே நாங்கள் வாழுகின்றோம், இத்தனை இடர்கள் வந்தாலும் அத்தனை இடர்களையும் தாண்டி வர வேண்டும் நீ என்றுதான் ஆறாவது அறிவை எங்களுக்கு கொடுத்து இந்த பிரபஞ்சத்திலே வாழ விட்டிருக்கின்றார் இறைவன். இந்த பிரபஞ்சத்தில் என்று கூறும் பொழுது பிரபஞ்சம் முழுவதிலே நாங்கள் வாழவில்லை, பிரபஞ்சத்தில் ஒன்றான இந்த பூமியிலே வாழ்கின்றோம். இந்த பூமிதான் உயிரினங்களுக்கு உகந்தது என்று தெரிந்து இறைவன் படைத்திருக்கின்றார். அவர் படைத்ததோடு மட்டுமில்லாமல் இந்த உயிரினங்கள் வாழ்வதற்கான வழிகளையும் காட்டியிருக்கின்றார். வாழ்வதற்கான வழிகளை காட்டி அந்த வாழ்வதற்கு எது தேவை? நீர் வேண்டும், வெப்பம் வேண்டும், காற்று வேண்டும், உணவு வேண்டும். உயிரினங்கள் பிழைப்பதற்கு நோய்கள் ஏற்படும். எல்லா கிருமிகளும் இங்கே இருக்கின்றது, எல்லா உயிர்களும் இருக்கின்றது. ஒரு உயிர் இன்னொரு உயிருக்கு நோயை தொற்றக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கின்றது. ஒரு உயிரோடு இன்னொரு உயிரோட்டி உற வாடும் பொழுது மிக கவனமாக நாங்கள் வாழ வேண்டும் என்றெல்லாம் கூறப்பட்டிருக்கின்றது. அந்த ஆபத்துக்கள் இருந்து களைவதற்கான அருளையும் கொடுத்திருக்கின்றார், அறிவையும் கொடுத்திருக்கின்றார். மகள் சியாமலா, வணக்கம். மகளே சியாமலா, வணக்கம். வணக்கம் சியாமலா, உங்களை இணைத்து விட்டேன் அம்மா, உங்களை இணைத்து விட்டேன். சரி, அவர் மீண்டும் வருவார். அப்படி எங்களை அனுப்பி வைத்த வேளையிலே ஆண்டு கொண்டிருக்கும் அந்த ஆண்டவன் நாங்கள் வாழ்வதற்கு வழிகாட்டிய வழியிலே அந்த வழியை பின்பற்றி செல்லுகின்றோம். அதற்கு எல்லாவற்றுக்கும் சிறந்த வழி ஆன்ம ஒற்றுமை, ஆன்மாவை ஒரு நிலைப்படுத்துவது. இங்கே வணக்கம், வணக்கம் மகளே, எப்படி இருக்கின்றீர்கள்?
2: வணக்கம்ப்பா, நான் வந்துட்டேன்.
1: வந்துட்டீங்க, வந்துட்டீங்க. இங்கே வாழ்த்துக்களும் தந்திருக்கின்றீர்கள் தான். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சிறப்பாக இருக்கின்றீர்களா? எப்படி அங்கே ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் வழியிலே ஏதாவது நல்ல சகுனங்கள், மழை பொழிந்ததா? இல்லை,
2: மழை வரல, ஆனா மழை வர மாதிரி
1: காத்திருக்கேன். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
2: சில்லுன்னு அடிக்குதுப்பா காத்து.
1: சிறப்பு, சிறப்பு,
2: சில சில்லு இருக்குது. நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் இருந்துச்சு, ஆனா இன்னைக்கு ரொம்ப நேரம் அடிச்சுட்டு இருப்பேன்.
1: அதனால் மழையோடு
2: வெளியில இருந்தே அடிச்சுட்டு இருக்கு காத்து.
1: அப்படியான குணம், கொள்கை, அந்த கோட்பாடுகள் எங்களுக்கு ஒரு அறிகுறி தெரியும் வேளையில் உண்மையிலே மழை பொழிவதற்கு சான்று இருக்கின்றது என்று நாங்கள் நினைத்துக் கொள்ளலாம் இல்லையா?
2: ஆமாப்பா, நல்லா ஒரு மாதிரி நல்லா இருக்கு காத்து அடிக்கி.
1: மழை வந்தாலும்
2: ரொம்ப நாளா அதை அனுபவிக்கவே இல்லை.
1: எல்லாம் கூறிவிட்டு நான் சொல்லுவேன், கடவுளே அம்மா வந்து அம்பாளே என்று மழை பெய்தால் நன்றாயிருக்கணும். அவையே தான் கேட்போம் என்ன, இதை வேறு யாராலும் கொடுக்க முடியாது. இறைவனால் தான் இது நடக்க, இயற்கை இறைவனால் தான் இயற்கையாக அது கிடைக்க வேண்டும். செயற்கையாக கொண்டு வந்து சேர்ந்து அது உண்மையான சுகத்தை கொடுக்காது. இன்று தொழிலாளர் நாள், தொழிலாளர் நாளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் சியாமலா?
2: நான் ரொம்ப சோம்பேறிப்பா
1: இல்லையா? அதற்க ஓடி போய் தொழில் செய்ய வேண்டும் என்ற அல்ல, அந்த சின்ன நாளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கணும்? உண்மையிலே மனித நேயம் உண்டு, மனிதனுடைய கடமை உரிமைகளுக்கு எல்லாம் அங்கீகாரம் கிடைத்ததுண்டு. ஆனால் அது இப்போ வேறு திசையாக போய்விட்டது. தொழிலாளர் வெளியே சென்று இந்த தொழிலாளர் நாளன்று நீங்கள் தனிப்பட்ட முறையில் அதை அனுபவிக்க முடியாது.
2: தொழிலாளிகளே
1: அடக்குவதாக நடந்து பெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்க இன்று நிகழ்ச்சிக்கு எல்லாம் வரவேற்று தந்தவர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை கூறி தொழிலாளர் தினம் என்று ஒரு படத்தையும் போட்டிருந்தேன், அதற்கும் வாழ்த்துக்கள் கிடைத்திருக்கின்றது. நேற்றைய தினம் ரேவதி அவர்களும் நீங்களும் பேசும்பொழுது நான் எங்களுடைய காலநிலையை பற்றி மரங்கள் லேசாக தொழில் விடுகின்றது என்று கூறினேன். ஒரு நாள் பகலவன் வந்தார், எப்படி அவர்களெல்லாம் உயிர் பெற்று எழுந்திருக்கின்றார்கள் என்று ஒரு சின்ன அடையாளத்தை அனுப்புகிறேன் பாருங்கள். எப்படி
2: என்று
1: பாருங்கள், எங்கள் வீட்டின் அந்த முன்பு குச்சியாக தனித்தனி குச்சியாக தெரிந்த மரம் தான் இந்த மரம். இப்பொழுது நான்
2: அனுப்பியிருப்பேன்.
1: எங்களுடைய பிற்பகுதி, எங்களுடைய பின்னாலே உள்ள நிலம் வந்து எல்லாம் வெள்ளை விளையிரண்டு பனியால் மூடப்பட்டு புற்கள் எல்லாம் அவிந்து காய்ந்து இப்பொழுது பச்சை வந்து கொண்டிருக்கின்றது அல்லவா? சரி, அதையும் தருகின்றேன் பாருங்கள். அன்பு உறவுகளுக்கு அதை நான் அனுப்பியிருக்கின்றேன். இது அந்த பச்சை, எங்களுடைய தரைத்தோட்டம் பின்பகுதி, அந்த வெள்ளையும் இருக்கின்றது பச்சையும் இருக்கின்றது. அடுத்தது வந்து எங்கள் வீட்டிலிருந்து நான் முன்பு அனுப்பிய இந்த மரம் இலை கொடி இலையெல்லாம் சொரிந்து குச்சியாக இருக்கின்றது என்று கூறினேன் அல்லவா, அது இப்பொழுது இப்பொழுது இலைகளை கொண்டு எங்களுக்கு இப்படி காட்சி அளிக்கின்றது. நான் அதை மறக்காமல் அந்த இதை உங்களுக்கு அனுப்புகிறேன்.
2: பார்க்குறப்பா
1: பார்த்தீர்களா, வந்து விட்டது. ரெண்டையும் பாருங்கள். இது எங்களுடைய பிற்பக்கத்து புத்தரை இப்படி பச்சையாக மாறுகின்றது. மரத்தில் அங்கே லேசாக இலைகள் துளித்து வந்திருக்கின்ற இதையும் அனுப்பியிருக்கின்றேன். இனி தொடர்ந்து அழகான காட்சிகள் எல்லாம் நாங்கள் பச்சை பசையில் என்று நல்ல பசுமையாக அங்கே இருப்பதை பார்க்கலாம். சரி, இன்றைய நாளில் நாங்கள் இந்த பக்தி கொண்டாடுவோம் நிகழ்வு வந்து அது ஏழையாக இரு, பணக்காரனாயிரு, பாமரனாயிரு, படித்தவனாக இருந்தாலும் அந்த இறை வணக்கம் என்பது எங்களுக்கு உகந்ததா இல்லையா?
2: நல்லது, நல்ல விஷயம் தானேப்பா.
1: இவ்வளவு மன துன்பம் வந்தாலும் எல்லாவருக்கும் சொல்லி ஆற முடியாத விட்டாலும் இறுதியிலே சிலையாக இருக்கும் அந்த இறைவனுடைய சிலைக்கு முன்னால் நாங்கள் செல்லும் பொழுது எங்களை அறியாமல் கண் கலங்கி கண் உரு மெய்யுரி கண்ணீர் வரும் இல்லையா? சிறப்பாக இருக்கும்.
2: அதற்கு யாராலையும் முடியாத ஒரு விஷயத்தை அவங்க அவர்கிட்ட தானே கடைசியில ஒப்படைச்சிடுவோம்.
1: ஆம், அவரால் அவர்தானே ஐந்து தொழிலையும் புரிகின்றது. ஐந்து தொழிலையும் எங்களில் தானே புரிகின்றார். படைத்தல், காத்தல், அருளல், அழித்தல், மறைத்தல் போன்றவற்றை. அதனால் இந்த பிரபஞ்சம் தோன்றி எங்களுக்கு இப்படியெல்லாம் நடக்கின்றதே என்று எல்லா உயிரினங்களும் இதை உணர மாட்டாது. உணரக்கூடிய உயிரினம் இந்த மனித இனம்தான். அதை உணர்ந்தும் உணராதவாறு எத்தனைகளை செய்கின்றோம் என்றும் அறிவியல் வளர்ந்து வந்துவிட்டது மகளே. நீங்களும் பார்த்திருப்பீர்கள், செய்தி பிரிவுகளை பார்த்து அந்த அறிவியல் எங்கு போகின்றது? மனித நேயத்தை அறத்தை எல்லாவற்றையும் அழித்துக் கொண்டு வரும். சரி, இது ஒரு நேர்த்தியான நிலைக்கு வர வேண்டும் என்று நாங்கள் யாரிடம் இதை கண்டுபிடித்தவர்களோ இந்த அரபியல் இந்த ஆய்வாளர்களோ சொல்லி பலன் அழியாது. இருகரம் குப்பி இறைவனிடம் தான் நாங்கள் கேட்டுக்கொள்ளலாம்.
2: ஆமாப்பா,
1: எது நடப்பினும் அன்னையின் வயிற்றில் நான் உதிப்பதும் இறுதியிலே சிதையிலோ மண்ணுக்கோ கண்டு சென்று மறைவதும் அவர் கையில் தான் இருக்கின்றது. எங்களின் கையிலே எதுவுமே இல்லை. இதை உணர்ந்தும் உணராத இத்தனை பேர் இருக்கின்றார்கள். அவர்களுக்காக நாங்கள் வருத்தப்படுவோம், இறைவனோட மண்டாடுவோம். இந்த போலையிலே என்ன பாடலை மகளே உங்களுக்கு நான் தர வேண்டும்.
2: நீ எல்லா தெய்வம் இல்லை, அந்தவர் நீ எல்லா தெய்வம் இல்லை, எனது நெஞ்சே நீ வாழும் இல்லை, அந்த பாட்டுப்பா
1: என்று முருகான்தான் பாடப்படுகிறது இல்லையா?
2: ஆமாம்,
1: அங்கே கிருஷ்ணன் வந்து முருகனைத்தான், முருகன் மட்டும்தான் கடவுளை. முருகன் எங்களோட இறைவனுடைய அவதாரத்திலேயே ஒன்று. மக்களுக்கு என்னென்ன கருணை கடாட்சங்களை புரிய வேண்டுமோ அந்தந்த வேளையில் அதற்குரிய உருவத்தோடு வருகின்றார் மனிதன். ஒருவன் எத்தனை உருவங்களை பெற்றிருக்கின்றான் மனிதன்? சிந்தித்து பார்த்தால் தான் தெரியும் எங்களுக்கு உண்மையிலே. ஆன்மீக வகையில் சிந்திப்போம். குப்பை குளங்களை எல்லாம் வீதியிலே அகற்றுகின்றார்கள் அந்த தொழிலாளியாக இருக்கின்றார்கள். அழுக்குகளை எடுப்பவர்கள் அந்த தொழிலாளி, உணவு தருபவர்கள் அந்த தொழிலாளி, எங்களை ஆள வேண்டும் என்பதும் அவர் தொழிலாளி. இவையெல்லாம் மனிதன் தான். எத்தனை உருவங்களை எடுத்துக்கொண்டு அந்தந்த பணிகளை செய்கின்றார்கள். அதே போன்றுதானே இறைவனும். இறைவன் ஒருவன் அநேகனாக இருந்து எல்லாவற்றையும் செய்கின்றார். அதற்கு அதுக்கேற்ற அவதாரங்களோடு சுருக்கமாக நாங்கள் கூறப்போனால் இதுதான். எத்தனை கடவுள், எத்தனை தெய்வம் என்று நீங்கள் கூறுகின்றீர்கள் என்று எங்களுடைய எல்லாம் இதாக குதர்க்கம் பேசுபவர்களுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. இறைவன் ஒருவன் தான், இறைவன் ஒருவன் தான் எங்களுக்கு என்ற ஒரு சிந்தையை இறைவன் சொந்த சிந்தையை தந்திருக்கின்றார், சொந்த புத்தியை தந்திருக்கின்றார். அதை நேர்த்தியாக நாங்கள் நடத்த வேண்டும் என்றுதான் இறைவன் எங்களுக்கு இந்த கடாட்சங்களை பலவிதமான உடைய. அதே நேரத்தில் நேற்று சித்ரா பௌர்ணமி இருந்தது நம்மா. எனக்கு பகல் இரவு தெரியாம
2: இருக்கிறது.
1: சரி, இந்த புண்ணிய நாளையிலே மே தினமும் வந்திருக்கின்றது. புண்ணியமான நாள், புனிதமான நாள், சுதந்திரமான நாள். நீ அல்லால் தெய்வம் இல்லை. இந்த உலகத்தில் எத்தனைகள் எவ்வளவுதான் இருந்தாலும் அவர் அல்லாது எங்களுக்கு வேறு வழி இல்லை. நல்லதொரு பக்தி சிந்தனை, சிறப்பான பாடல் மகளை பாடியும் காட்டினீர்கள். உங்களுக்காக தருகின்றேன். தேடி தெரிந்து நல்ல நல்ல பாடல்களை மட்டும் விடுமுறை விருப்ப நேர் விருப்பத்தை தருகிறீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சிறப்பு சிறப்பு மகளிர் வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இது மொன்றியல் தமிழ். நன்றி, மீண்டும் சந்திப்போம். நன்றி. இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் ஒரு பாடல் ஒன்றை கேட்டு பார்ப்போம். முருகன் முருகன் என்று கூறுகிறீர்கள், என்ன என்னவாக இருக்கும் இந்த பாடல் இப்படி கூறுகின்றது இந்த முருகனை பற்றி என்று கேட்டு பார்ப்போம்.

0: பாட்டை நிறுத்தி அன்பு உறவிடம் செல்வோம். வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் அரசடி குப்பம் சரவணன்.
0: நெய்வேலி அரசடி குப்பம் அன்பு சரவணன், யாமிருக்க பயமேன் என்று ஓடி வந்து எங்களோடு பேச வந்து விட்டீர்கள். வணக்கம் கூறி உங்களை வரவேற்றுக் கொள்ளுகின்றேன். நலமாக இருக்கின்றீர்களா? ஓம் நம சிவாய.
1: நலமாகவும் இருக்கின்றோம், மகிழ்வாகவும் இருக்கின்றோம்.
0: முருகனை கும்பிட்டு முறையிட்ட பேருக்கு மகிழ்வுதான் எப்பொழுது குறை. முருகன் பக்தன் அல்லவா நீங்கள்? பேரே சரவணன் அல்லவா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அதனால் தான் யாமிருக்க பயமேன் என்று கூறிக்கொள்வேன். சரவணனுக்கு நலமாக மகிழ்வாக இருக்கும் இந்த வேளையிலே உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது என்று?
1: காலநிலை பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து 35 பாகைதான் இருந்தது.
0: நேற்று வித்தியாசத்தையும் கூறுங்க.
1: வித்தியாசம் எதுவும் இல்லை. எப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த வெப்ப அளவு
0: குறையவில்லை.
1: மேகமூட்டமாக இருந்தாலும்
0: வெப்பம் வெப்பம்
1: சில நேரங்களில் விட்டு விட்டு மேகமூட்டமாக இருந்தாலும் அந்த வெப்ப
0: வெப்பத்தினுடைய இல்லை 35 பாகை என்று கூறும். 35 தான் இன்றும் தோன்றுகிறார் இல்லையா? உணர்வு எப்படி இருக்கு? நேற்று நீங்கள் உணர்ந்தது போல் இன்றும் உணர்வு இருக்கின்றதா அந்த வெப்பத்தினுடைய தன்மை?
1: வீட்டுக்குள்ளே இருக்க முடியல. அடி வெளியில வந்து
0: அவ்வளவாக
1: மரத்தங்கீழ இருந்தா ஒரு மாதிரியா இருக்கும்.
0: பாருங்கள்,
1: சூரியன் போட்டு

வெப்பமும் வியர்வையும் தாங்க முடியாமல் தான் இருக்கும். அந்த வழியில் தான் அதிகமாகவும் இருக்கும் என்று கூறுகின்றார்கள். எங்களுக்கும் இன்று 8 பாகை தான் ஐயா, ஒரு 7 பாகை இருந்தால் அப்படி இருக்கும். ஆனால் குளிர் நாங்கள் உணரவில்லை. நீண்ட நேரம் அந்த இதை வெளியே நின்று அனுபவிக்க முடியாது. நேற்று எனக்கு திடீரென்று அரச கர்மங்கள் பல இருந்து விட்டது. எங்கள் வானொலியோடு சொந்த வாழ்க்கை, எங்கள் வாழ்க்கை முறைகளோடு உள்ள விடயங்கள் பல செய்ய வேண்டியிருந்தது. கிட்டத்தட்ட 7 நியமனங்களை ஒரு நாளையிலே முடிக்க வேண்டியிருந்தது. அதனால் தான் நேற்று நான் வர முடியாமல் இருந்த அந்த நேரத்துக்கு இங்கே வந்து நான் உங்களோடு ஒரு நிரலில் சந்திக்க முடியவில்லை. ஏனென்றால் இந்த நேரத்திலும் எனக்கு கர்மங்கள் காலை தொடர்ந்து மாலை 6 மணி வரைக்கும் வெளியே தான் நாங்கள் உலாவ வேண்டியிருந்தது, நானும் மகளும். எங்களுடைய கர்மங்களை எங்களை பொறுத்தவரை வாழ்க்கை நன்மை தீமைகள் வரவு செலவுகள் போன்றதெல்லாம் இங்கே எங்கள் நாடு மாதிரி அல்ல. அப்போ படிப வேலைகள், அலுவலகங்கள், அந்த நேரடி அரசாங்கத்தோடு இப்போ நேரடியாக அரசாங்க துணைக்களங்களோடு நாங்கள் கதைப்பதற்கென்று ஒரு அலுவலகம் இருக்கும். அங்கே சென்றால் முழு விவரங்களும் அங்கே நாங்கள் எல்லாம் செய்து சீர்திருத்தி வருடம் வருடம் செய்ய வேண்டும். அதே போன்று அதாவது அரசாங்கத்துக்கு எங்களுக்கு நேரடி தொடர்பு எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கும். அது அதிகாரி பிரதம மந்திரி வந்து போவார். அது பேரு அவருக்கும் எங்களுக்கும் சொந்த வாழ்க்கைக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை. எங்களுக்கு அரசகர் அரசாங்கம் அந்த நிர்வாகத்தோடு தான் சம்பந்தம் இல்லை. அந்த நிர்வாகத்தோடு நாங்கள் நேரடியாக நேற்றைய தினம் ஒரு பாராளுமன்றத்துக்கு போய் செய்யக்கூடிய நேரடி வேலை நாங்கள் ஒரு உரையாடலையே முடித்துக்கொள்ள அப்படியான அலுவலகங்கள் இங்கே இருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் சாரதியம் டிரைவிங்கை பொறுத்தவரையில், அடுத்தது எங்களுடைய வைத்தியத்துறையை பொறுத்தவரை எல்லாத்துக்கும் பதிவுகள் இருக்கின்றன. இங்கே அந்தந்த பதிவுகளை நாங்கள் சென்று புனரமை அதாவது வந்து மீளாய்வு செய்து கொள்ள வேண்டும். மீளாய்வு கண்டு ஒரு திகதியை கொடுப்பார்கள். அந்த திகதியிலே நாங்கள் அதை செய்யணும். அப்போ நாங்கள் எல்லாம் ஒரு நாளைக்குள்ளே அந்த நியமங்களை வைத்துக்கொண்டு நேற்றைய தினம் அதை செய்து முடித்து போட்டு வரலாம் என்று இருவரும் நான் பதிவு தந்துவிட்டு வெளியே சென்று விட்டேன். மாலை நாம் அலுவலகங்கள் முடிந்த வேளை, இங்கே அலுவலகங்கள் 7 மணி வரைக்கும் இருக்கலாம். காலை 7 மணியிலிருந்து மாலை 5 மணிக்கும் 9 மணியிலிருந்து 7 மணி வரை அப்படி இல்லை வித்தியாசமாக காலை 7 மணியிலிருந்து மாலை 7 மணி வரைக்கும் வித்தியாசமான நேரங்களில் அலுவலகங்கள் இருக்கின்றன. ஒரு நாளையிலே நாங்கள் முடிக்கக்கூடியதாக இருக்கும். அவற்றை முடித்து விட்டு வீட்டை வந்தால் உணவுகள் கூட வெளியே தான் நாங்கள் நேற்றைய தினம் எடுக்க வேண்டியதாக இருந்தது. ஏனென்றால் உணவுக்கான நேரத்தையும் நாங்கள் விட்டு கொடுத்து விட்டோம். எங்களுடைய வீட்டு கடமைகள், சொந்த கடமைகளை எல்லாத்தையும் விட்டு கொடுத்து அவர்களோடு நாங்கள் இணைந்து கொள்ள வேண்டும். அதுதான் எங்களுக்கு எங்கள் முன்னோர்கள் கற்பித்தது தான். பருவத்திலே பயிர் செய், காற்றுள்ள போதையை தூற்றிக்கொள் என்று கூறியிருக்கிறார்கள் அல்லவா. அந்தந்த விடயத்தை அந்த நேரத்திலே செய்துவிடும். விட்டாலும் இது பிடிக்க முடியாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு வைத்தியரிடம் ஒரு பல் வலிக்கு ஒரு நியமனம் கிடைக்குது என்றால் அந்த நியமனத்துக்கு நாங்கள் சொல்லாமல் கொள்ளாமல் போகாமல் விட்டுவிட்டால் அதற்குரிய அந்த நியமனத்துக்குரிய பணமும் கட்டி மீண்டும் நாங்கள் அந்த நியமனத்தை பெறுவதற்கு 6 மாதம் தாமதிக்க வேண்டி வரும். அதனால் அந்தந்த பதிவுக்கு அந்தந்த நியமனத்தை அந்த நேரத்தில் சென்று விட வேண்டும். முடியவில்லை என்றால் 24 மணி நேரத்துக்கு முன்பே அறிவித்து விட வேண்டும். அதில் ஒரு சின்னொரு கேள்வி நாங்கள் மற்றவர்கள் கேட்பது, அப்போ 8 மணிக்கு அப்பாயின்மெண்ட், 7 மணிக்கு எனக்கு வருத்தம் வந்தால் என்ன பண்ணுவார், போயலாதானே அறிவித்து அங்கே போய்விட பிரசன்னமாகி விட வேண்டும். அதுக்கு மிஞ்சி ஒரு விபத்தோ அப்படி இருந்தா அது வேற விடயங்கள். அந்த நாங்கள் எங்களுக்காகத்தான் அரசாங்கம் இருக்கின்றது. அப்போ அரசாங்கம் எங்களை அழைத்து அந்த கர்மத்தை செய்வதற்கு வர வேணும்னா அந்த தேதியில் நாங்கள் சென்று அதை பூரணப்படுத்தி விட்டு வர வேண்டும். உதாரணத்துக்கு இப்போ ஒரு அரசாங்கம் எங்களுக்கு பல சலுகைகள், அதாவது எங்கள் நாட்டிலும் இருக்கின்றது தான். இப்போ கடமை காலங்கள் வயது எல்லை வந்தவுடன் அவர் ஓய்வு பெறும் வரும்பொழுதில் நாங்கள் விண்ணப்பித்து அந்த உத்தியோகத்தர் இந்த உத்தியோர் அந்த அலுவலகங்கள் இந்த அலுவலகங்கள்னு வேறு இறங்க தேவையில்லை. தொலைபேசியிலே அது அவர்களே தெரிவிப்பார்கள், இந்த மாதம் இத்தனையாம் தேதி உனக்கு ஓய்வூதியம், எல்லாம் உங்களோட படிவங்கள் நிரப்பப்படுது, மறு பரிசீலனை செய்ய வேண்டும், அதை சீரமைக்க வேண்டும், சரிபார்க்க வேண்டும் என்றெல்லாம் அவர்களாகவே கேட்பார்கள் நாங்கள் மறந்தாலும். அதே போன்று சரியான அந்த தேதிக்கு அது வந்து சேரும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இதுதான் ஒன்று எங்கள் வெளிநாட்டுக்கும் மேலை நாடுகளுக்கும் உள்ள வித்தியாசம். ஆசிய நாடுகளுக்கும் நீங்கள் 55 வரை பணிபுரிந்து விட்டு அந்த ஊதிய

0: தேசத்தை பெறுவதற்கு இத்தனை வருடங்கள் தாமதிக்க வேண்டும் என்று? அப்படி இல்லை, அது எந்த தொழிலை செய்பவர்களும் இன்று தொழிலாளர் தினம் அங்கே எப்படி சென்றது? நீங்களே எதுவும் பங்கு பெற்றீர்களா?
1: எங்கேயும் போகல, வீட்டில் தான்.
0: அப்ப உங்களை நீங்கள் ஆதரிக்கின்ற கட்சிக்காரர்கள் அழைக்கவில்லையா உங்களை? அது அங்கதானே பல கட்சிகள் ஒவ்வொருத்தரும் கட்சிகளே தான் இருப்பார்கள். நீங்கள் மறந்தாலும் அவர்கள் மறக்க மாட்டார்கள், நீங்கள் மறந்தாலும் அவர்கள் மறக்க மாட்டார்கள்.
1: இதெல்லாம் இதுக்கெல்லாம் கூப்பிட மாட்டாங்க.
0: இல்ல, கூப்பிட்டு கோஷம் போடுவார்கள் அடுத்த கட்சியை பற்றி கூட. நாங்கள் இப்படி எல்லாம் பண்ணுறோம், அப்படி எல்லாம் பண்ணுறோம், அதுக்காக தான் கூப்பிடுவார்கள். உங்களுக்கு என்ன குறை இருக்கு? சரி, உங்களோட குறை என்ன? எங்களுக்கு எங்களுடைய தொழிலாளர் தினத்திலே எங்களுக்கு ஏதாவது குறை இருந்தா நாங்கள் உடனே நாங்கள் தனிப்பட்ட முறையிலே முறைப்பாடு செய்தால் தீர்த்து வைக்கப்படும். சரியான சட்டப்படி தொழிலாளர்களுக்கு
1: முடிச்சிட்டு
0: அப்படி நல்லது, வாழ்த்துக்கள், சிறப்பு. சரி, இன்று ஆலயங்களுடைய உங்களுடைய ஆன்மீகம் எப்படி செல்கின்றது?
1: இன்னைக்கு மாலை வேளையில கோயிலுக்கு போக நினைச்சிட்டு இருந்தேன்.
0: அப்ப
1: கொஞ்சம் அந்த தோப்புல கொஞ்சம் முந்திரி கண்ணெல்லாம் வச்சுட்டு
0: கடமை முக்கியம் தான்,
1: அதிகமா இருந்தது. ஆமா, அதிகமா இருந்தாலும் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு போய் அதெல்லாம் ஊத்திட்டு வந்தோம்.
0: அது பெரிய தர்மம், அறம், அறம், அறம்.
1: போயிட்டு கோயிலுக்கு போகலாம்.
0: அந்த முந்திரிகை கன்றுகள் நீங்கள் மேடு, அதாவது நாற்று மேடுகளில் அவர்கள் அந்த அவர்களிடம் சென்று வாங்கி கொண்டு வந்து நடுவீர்களா, இல்ல நீங்களே முளைகளை உற்பத்தியாக்கி நடுவீர்களா?
1: இப்ப அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து நாங்களே உற்பத்தி செஞ்சு தான் கொண்டு வச்சுட்டு இருந்தோம். இப்ப அது செய்யறது கொஞ்சம் சிரமமா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கண்ணு பாத்தீங்கன்னா 20 ரூபாய் 40 ரூபாய் இந்த மாதிரி.
0: அந்த நாட்டு மேடைகள் வைத்திருப்பவர்களிடம் சென்று நீங்கள் அதை பெற்றுக் கொண்டு வந்து
1: அரசு பண்ணையே இருக்கு.
0: எத்தனையெல்லாம் பண்ணைகள், அரசு பண்ணை, சாதாரண பண்ணை,
1: அது பாத்தீங்கன்னா அந்த ஒட்டுக்கன்னு சொல்லுவாங்க.
0: ஆமா ஆமா, விரைவிலே பயன் தரக்கூடிய வகையிலே அவர்கள் அமைத்து வைத்திருப்பாங்க. அதனால் தானே அவர்கள் மரபணுக்களை மாற்றி சுவைகளை மாற்றி எல்லாம் மாற்றி விட்டார்கள். இப்ப நீங்கள் அந்த அவர்களிடம் பெற்று கொண்டு வந்து நாட்டி முளைத்து வருகின்ற செடி மரத்தில் இருந்து, முந்திரிகை மரத்தில் இருந்து வருகின்ற காய், அதிலே வருகின்ற விதையில் நீங்கள் நாட்டி முளைக்க முடியும், முளைக்க வைக்க முடியுமா?
1: வைக்க முடியும், வைக்க முடியும்.
0: அது பலன் அளிக்குமா, பூரண பலன்?
1: அழிக்கும் என்ன பலன்னா, நம்ம வந்து அதுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டா பலன் கிடைக்கும். அதுக்கு ஒண்ணுமே செய்யலன்னா பலன் கிடைக்காது.
0: நான் கேட்பது என்னென்றால், எந்த ஒரு பழம், எந்த ஒரு விதை நாட்டினால் மீண்டும் முளைத்து தாய் உருவம் பெறுகின்றதோ, தாய் தருவது போல, தாய் மரம் தருவது போல தருவதோ, அது அது சிறப்பு. ஒரு சில மரங்கள், மாம்பழம் இப்பெல்லாம் பெறுகின்ற எத்தனையோ பழங்கள் எல்லாம் அழகழகா விதை இல்லாமலே பெறுகின்றது. சரியா? விதை இல்லாமலே பெறுகின்றது. ஆனால் உங்களுடைய செயல விதை இல்லாமல் பழம் பெற மாட்டாது
1: இல்லையா?
0: ஏனைய பழங்களுக்கு பழத்துக்குள்ளே விதை இருக்கும். உங்களவர் முன்னாலே முந்தி கொண்டு வந்து விடுவார், அதனால தான் முந்திரி கொட்டை மாதிரி என்று கூறுவார்கள் பழமொழி. ஆனா உங்களுடைய இதுக்கு அப்படி விதை இல்லாத பழம் வந்திருக்கா உங்கள் மரங்களிலே?
1: இல்ல இல்ல, விதைதான் முக்கியம் எங்களுக்கு.
0: இது இவர் எவ்வளவு மரபணுவை மாற்றினாலும் இறைவன் தந்த இயற்கை வரத்தை மாற்ற முடியாது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு இல்லையா? எப்படித்தான் மாற்றி அமைத்தாலும் அதை மாற்ற முடியவில்லை பார்த்தீர்களா? விதை இல்லாமல் பழம் பெறாது உங்களுக்கு, விதை வெளியே வந்து விடுவது. அதே போன்று வாழை மரத்துக்கும் அதே மாதிரி, வாழை மரத்துக்கும் பூ முன்னாலே இருந்து கொண்டே இருக்கும், பின்னால காய் வந்து கொண்டே இருக்கும் தாரிலே பாருங்கள். அந்த வாழைத்தார் வெளியே வந்தவுடன் முன்னுக்கு அந்த பூ விரிந்து விரிந்து மடல் விரிய விரிய அதன் உள்ளே இருந்து வந்து கொண்டிருக்கும் பழம், காய், வாழைக்காய். சரி, சிறப்பு. அங்கு உங்களுடைய முந்திரிகை தோட்டத்துக்குள்ளே எங்கு ஒரு மூலையில் ஏதாவது ஒரு தெய்வத்தை வைத்து வணங்குவீர்களா?
1: தெய்வத்தை
0: ஏதாவது ஒரு மனதுக்களை நினைத்துக் கொண்டு கடவுள் இருக்கின்றார்கள், அங்கு ஏதாவது ஒரு இடத்துல தேங்காய் அடிப்பதோ அல்லது கற்பூரம் கொடுத்ததோ அல்லது வணங்குவதோ ஏதாவது செய்வீர்களா? செய்வீர்களா?
1: அது எப்படி இந்த இறுதி இந்த இதெல்லாம் முடிச்சுட்டு வர முடியல. முடிச்சுட்டு அந்த மகசூல்லாம் அறுவடையா செஞ்சு முடிச்சுட்டு வரும்போது அது ஒரு நாள் போயிட்டு நாங்கள் அந்த வத்தி கல்புரங்கள் எல்லாம் கொளுத்தி அப்படி கொளுத்தி வச்சுட்டு சாமி கும்பிட்டு வரும்.
0: ஆண்டு
1: தோறும் நடக்கும்.
0: அது அத்தோடு ஆரம்பிக்கும் பொழுதும் அதை செய்வீர்கள் என்ன? விவசாயிகள் நிச்சயமா செய்வார்கள் முதல் நாள்.
1: நாற்று
0: வாங்கி கொண்டு வந்து முதல்ல கன்றை ஊன்றும் போது மனதில் என்ன நினைப்பீர்கள்?
1: மனதில் பார்த்தா எந்த ஒரு தங்கு தடம் இல்லாம வளர்ந்து வரணும்னு
0: சொல்லிதான் மனதுக்குள்ள வா கடவுளே சுவாமி அம்மாளாச்சி இல்ல முருகா நன்றாக வர வேண்டும் என்று ஒரு வார்த்தை கூறுவோம் இல்லையா? முருகனைத்தான் நீங்கள் வணங்குற குலதெய்வத்தைதான் மனதுக்கு நினைப்பீர்கள். இது வளர்க்க
1: அது எல்லாரும் அது எல்லாரையும் வைக்கிறதுக்கு விரும்ப மாட்டோம்.
0: அப்படி செய்வதற்கு முருகன் உங்க கடவுளை நேர்ந்து நாட்டுவதற்கும் கடவுளை நேர்ந்து அதை நாட்டுவதற்கு முயல மாட்டீர்களோ? மனதுக்கு
1: நினைப்பீர்கள்.
0: உங்களை அறியாமல் மனதுக்குள்ள உச்சரிக்கும் அது. சரி, சிறப்பு சிறப்பு சிறப்பு. இன்று என்ன பாடலை நாங்கள் கேட்டு மகளலாம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் இந்த பக்தி வேளையிலே?
1: மலை மலைகளில் சிறந்த மலை மருதமலை.
0: முன்பும் ஒரு தடவை கேட்டீர்கள் இந்த பாடலை, மலைகளில் சிறந்த மலை மருதமலை என்று ஆரம்பிக்கும் அந்த பாடல் என்ன திரைப்படத்திலே?
1: அது அது அது நான் கேட்ட பாடல் மருதமலையானே நாங்கள் வணங்க விரும்ப அந்த பாடல் கேட்டிருந்தேன். இது இன்னைக்கு தான் கேட்டிருக்கேன்.
0: என்ன திரைப்படமா இருக்கும்?
1: திரைப்படம்
0: புரியவில்லை. சரி, மலை மலைகளில் சிறந்த மலை மருதமலை. எப்படி பாடியது பாடி காட்டுங்கள்.
1: மலைகளில் சிறந்த மலை மருதமலை.
0: யார் பாடுகிறார் அது? ஆண் குரலா பெண் குரலா?
1: ஆண் குரல்.
0: ஆண் குரல். சரி, வாழ்த்துக்கள். தெரிந்து பார்ப்போம் இந்த பாடல். எப்படியும் நாங்கள் இப்பொழுது பேசிய வழியிலே இறை சிந்தனையை உள்ளே புகுத்தி புகுத்தி புகுத்தித்தான் நாங்கள் பேசினோம். யாரையும் புண்படுத்துவதற்காகவோ அல்லது எங்களை மிகைப்படுத்துவதற்காகவோ அல்ல, இறை சக்தி எப்படி இருக்கும் என்பதை உணரத்தான் நாங்கள் அதை பேசினோம். எந்த நேரத்திலும் எங்களை அறியாமல் எங்கள் உள் மனது கூறிக்கொள்ளும் பவசாகரத்திலே கிடந்து பக்தி கொண்டாடுவோம் என்ற இந்த பாடலில் கூட இந்த பவசாகரத்திலே இருக்கின்றோம். இந்த பவ என்ற சாகரம் என்றது இந்த பூமியிலே இத்தனை முயற்கள் மத்தியிலே இத்தனை மாந்தர்களுக்கு ஒரு கோயில் கூட போதாது என்று அவர்கள் நீலால் தெய்வம் இல்லை என்று மகள் ஷியாமடா கூறுகிறார். நீங்கள் மலைகளிலே சிறந்த மலை மருதமலை என்று கூறுகு. எங்கெல்லாம் இறைவன் இதை கோயில் கொண்டிருக்கின்றார் என்று பாருங்களேன். ஆனால் இன்னும் எங்கெல்லாம் கோயில் கொள்ள வேண்டும் என்று இந்த முதல் பாடலில் வருது. ஒரு கோயில் காணாது, இன்னும் இன்னும் கோவில் வேண்டும். ஏனென்றால் ஒருவனாகிய இறைவன் அநேகனாக உருவெடுத்து அந்தந்த காலகட்டத்தில் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்வதற்கு தன்னை உருவகித்து கொண்டு உருவங்களை தோற்றி செய்து காட்டியிருக்கின்றார். அதை கண்ணார கண்டவர்கள், அந்த செயலை அனுபவித்தவர்கள் மனதுக்குள்ளே கண்ட உருவத்தை உருவகித்து காட்டித்தான் இந்த படங்கள் சித்திரங்கள் சிலைகளை நாங்கள் பார்க்கின்றோம். ஏனென்றால் உருவமற்றவன் இறைவன் என்று கூறப்பட்டு விட்டது முதலே. அருவமான அருவம் அரு உருவம் இருந்தும் இல்லாததும் போல அமானுஷம் என்று கூறுவார்கள். இப்படி ஒரு அசரீதி எனக்கு கேட்டது. இப்போ நாங்கள் வெளியிலே செல்லுகின்றோம். வெளியிலே செல்லும் பொழுது சென்று வருகின்றேன் என்று கூறியவுடன் ஒரு ஆலய மணிச்சத்தம் கேட்டால் என்ன சொல்லுவோம்? நல்ல சகுனம் மணி கேட்கிறது என்று கூறுவோம் இல்லை பாய்யா? நல்ல வார்த்தைகள் நண்பர்களோடு பேசி ஒரு விடயத்தை முடிவெடுக்கும் பொழுது ஒரு மணிச்சத்தம் கேட்டால் சொல்லுவோம் நல்ல சந்தோஷம் மணிச்சத்தம். ஆக குறைந்த ஒரு பள்ளியின் குரல் கேட்டால் கூட நாங்கள் அதை சகனம் என்று எண்ணிக்கொள்ள. இதெல்லாம் இறைவனுடைய கடாட்சங்கள், இதைத்தான் அமானுஷ்யங்கள். அவர் மறைமுகமாக வேறு உருவங்களோடு இருந்தும் எங்களுக்கு நல்வினைகள் சொல்லுகின்றார்கள். ஒரு ஒரு சில வேளையிலே ஒரு பூனை நாங்கள் ஒரு நல்ல கர்மத்துக்கு செல்லும்பொழுது குறுக்கே ஓடினால் அதை ஏதோ அங்கே எலியோடு தவளையோடு ஏதோ பிடிக்க ஓடுகின்றது என்று எண்ணாமல் பூனை குறுக்கிட்டு விட்டது. ஏனென்றால் எடுத்த விடயம் தடைப்படு, நாங்கள் நடைவு ஆரம்பிக்கும்போது தடைபடுகின்றதே ஒன்று என்று ஒரு சகுனம் தான். அப்படித்தான் நாங்கள் எடுத்துக்கொள்ளுகின்றோம். இது எடுத்துக்கொள்ள வேண்டியது. அதற்காக அந்த அந்த அந்த பணிக்கு அந்த கர்மத்துக்கு போகாமல் நிற்கவில்லை, சற்று தாமதித்து ஒரு சொட்டு தண்ணீர் குடித்து அல்லது மனைவியோட பிள்ளையோட யாரோட ஒரு பேச்சு கொடுத்துங்கிற அந்த சிந்தனையை கொஞ்சம் மாற்றிவிட்டு அந்த அந்த நிமிடத்தை அந்த அந்த அந்த வினாடியை கழித்து செல்கின்றோம். எத்தனை பேருக்கு அது நன்மை பயந்திருக்கிற குருங்கள், சிலர் புக வண்டிய தவறப்படுகிறார்கள், விமானத்தை தவறப்படுகின்றார்கள், அப்படி தவறப்பட்டதால் இத்தனை பேராபத்திலிருந்து தப்பி இருக்கின்றார்கள். இதெல்லாம் அந்தந்த ஆன்மாக்களுக்கு நிமித்தம் என்று கூறப்படுகின்றது. நிமித்தம் என்றால் வினாடி, அந்த நாளில் அந்த நிமித்தத்திலே அவருக்கு நியமிக்கப்பட்டிருக்கின்றது நிமித்தம் என்று கூறப்படுகின்றது. நல்லது சரவணா, நல்லதொரு நேரத்தை பயன்படுத்தி கொண்டோம். இந்த பக்தி மகளையிலே உங்கள் பாடலையும் கேட்டு மகளெல்லாம் நன்றி, மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி
0: நன்றி நன்றி சரவணா, நன்றி நன்றி நன்றி. நாங்கள் அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன் என்ற ஒரு பாடலை தொடுத்துவிட்டு நிறுத்திவிட்டோம். நேயர் வந்தவுடன் உறவுகள் வரும்பொழுது அந்த பாடல் எங்களால் ஒலிபரப்பப்படுகின்ற பாடல், மொன்றியல் தமிழ் வானொலியில் ஊடாக ஒலிபரப்பப்படும் பாடல்கள் நிறுத்தி பேசப்படும். ஆனால் நீங்கள் கேட்ட பாடல் ஒன்றை நான் ஒலிபரப்பும் பொழுது அந்த பாடலை தடை செய்ய நான் விரும்புவது இல்லை. இப்பொழுது தொடர்வோம். அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன்.

0: பாடலை நிறுத்தி வந்திருக்கும் அன்பு உறவை இணைத்து விடுவோம். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: நான் ஒரு வணக்கம் தந்ததற்கு ரெண்டு மூன்று வணக்கம் தந்த உங்களை வருக வருக என்று அழைத்துக் கொள்ளுகிறேன் யோகாராஜி. நாங்கள் நலமாக இருக்கின்றோம், நாங்கள் நலமாக இருக்கின்றோம் யோகாராஜி. நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நானும் நலமா, சிறப்பா, அமோகமா இருக்கேன்.
0: சிறப்பா இருக்கிறீங்களா? வாழ்த்துக்கள். சிறப்பாக இருப்பதற்கு என்ன காரணம்? அமோகமா இருப்பீர்கள்.
1: பௌர்ணமி
0: அனுபவிக்க வேண்டும். பகல் வேளையில் விரதங்கள் அனுஷ்டானங்கள் செய்ய வேண்டும் என்று கூறுகிறார்கள். இன்று சித்ரா பௌர்ணமி நாளிலே நீங்கள் குல தெய்வத்தை நினைக்கின்ற எது உங்களுடைய குல தெய்வமாக இருக்கலாம் மகளே?
1: கும்பகோணம் சைடு கொத்தூர் செல்லியம்மன்.
0: செல்லியம்மன் தான் உங்களுடைய அம்பாள் தான் உங்களுடைய முகம் மிக்க முக்கியமான நாள், சிறப்பான நாள் செல்லியம்மன் ஆலயம். அந்த செல்லியம்மன் உங்களுடைய குலதெய்வம்.
1: சக்கரை பொங்கல் பண்ணி இன்னைக்கு ரொம்ப அமோகமா பண்ண ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்.
0: ஆனால் நீங்கள் அங்க செல்லவில்லை, ஆலயத்துக்கு செல்லவில்லை, வீட்டிலே செய்தீர்களா?
1: அது போக முடியாது, அவ்வளவு தூரம் போக முடியாது,
0: அவ்வளவு தூரம். சரி சரி. இந்த சித்ரா பௌர்ணமி
1: கும்பகோணம் தாண்டி,
0: ஓ கும்பகோணம் தாண்டி போகணும். நல்லது யோகாராஜி, நல்லது ஒரு சிந்தனையை தந்திருக்கிறீர்கள். இந்த இந்த சித்ரா பௌர்ணமி நாள் எதற்கு அதிவிசேஷமான நாள் என்று கருதுகிறார்கள் உங்களால் ஊகிக்க முடியுதா? நான் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி வருது, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி வருகின்றது.
1: சித்ரா பௌர்ணமிங்கிறது ரொம்ப விசேஷம். ஏன் சொல்றாங்கன்னா, குல தெய்வத்துக்கு உகந்தது இது, அம்மனுக்கு எல்லா அம்மனுக்குமே உகந்தது. அது இல்லாம திருவண்ணாமலை அவருக்கு ரொம்ப உகந்தது சித்ரா பௌர்ணமி. சித்திர மாசம் வர அந்த பௌர்ணமி தான் அவ்வளவு விசேஷம்ன்றாங்க. ஆனா அது இன்னும் டீப்பா அது என்னன்றது எனக்குமே இன்னும் தெரியாது.
0: இதுவரையில இறைவன் என்றால் என்ன என்றதுக்கு டீப்பா யாரும் அறிந்து கொள்ள முடியாத ஒன்றுதானே, அறிய முடியாததானே கடவுள். சரி, நாங்கள் அநேகமாக சித்ரா பௌர்ணமி என்றால் அந்த நாள் எதற்கு உரியது என்று நாங்கள் கருதி கொள்ளுகின்றோம். குல தெய்வத்துக்கு உரியது என்று நீங்கள் கூறினீர்கள், அம்பாளுக்கு உரியது என்றும் கூறினீர்கள். வேறு இதற்கு ஒரு அது நினைவாக கொண்டாடுவார்கள் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்?
1: அதே மாதிரி பௌர்ணமி வந்து சத்திய நாராயணன் பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம்.
0: அது எல்லாம் கடவுளுக்கு தானே விசேஷம், அது கடவுள்களுக்கு அவதாரங்களுக்கு விசேஷமான நாள் என்று கூறிக்கொள்ளவும் ஏற்றுக்கொள்ள முடியும். அதை
1: நம்ம செய்யும் போது நம்ம மனசு சந்தோஷமாயிடுது இல்ல?
0: ஓ, மனது சந்தோஷமாயிருக்கின்றது. அதை விட வேறு ஏதாவது
1: சந்தோஷமா இருந்தா,
0: அதை விட வேறு ஏதாவது
1: எனக்கு தெரிஞ்சு இதுதான் எனக்கு அந்த அளவுக்கு விசேஷமா. எனக்கு
0: சிறப்பாக நீங்கள் ரெண்டு மூன்று முடியும் கூறினீர்கள், பாராட்டுக்குரியது. நன்றி, உங்களுக்கு எங்களை ஞாபகப்படுது. நான் தெரிந்த வகையிலே இந்த சித்ரா பௌர்ணமி அன்று தாயாரை நினைந்து, தாயை இழந்தவர்கள் தாயாரை நினைந்து அவருக்கு அவருக்கு மோட்சத்துக்குரிய அர்ச்சனைகள் பூஜைகளை செய்வதோடு மட்டுமல்லாமல் பத்து மாதம் சுமந்து எங்களை பெற்று அந்த அன்னைக்கு நன்றி கூறும் வகையிலும் நினைவு கூறும் வகையிலும் விரதம் இருப்பார்கள். அதை கேள்விப்பட்டீர்களா? என்னுடைய காலத்தில் அதை நான் கடைபிடிப்பது வழக்கம் மகளே, தாயாருக்கு என்று. தந்தையாருக்கு என்றால் ஆடி அமாவாசை அன்று செய்வார்கள். அந்த திதி அந்த புண்ணிய நாள் அவர்களை நினைவு கூறக்கூடிய விசேஷமான நாள் என்றும், ஆலயங்களிலே அந்த அர்ச்சனைகள் மூச்சு அர்ச்சனைகள் செய்வார்கள், அவரை நினைத்து இதை செய்வார்கள் என்றுதான். அந்த சித்ரா கஞ்சி என்று எங்கள் நாட்டிலே உள்ள ஆலயங்களில் சித்ரா பௌர்ணமி அன்று ஒரு கஞ்சி ஆலயம், அதுவும் அநேகமாக நீங்கள் கூறியது போன்று இந்த அம்மன் ஆலயங்களிலே அமைப்பார்கள். அன்னை கூட அன்னை தானே அன்னம் கொடுத்து எங்களை வளர்த்தார்கள். அந்த கஞ்சி அங்கே கொடுப்பார்கள், அதை தவறாமல் அதை விட்டுவிடாமல் ஓடி சென்று எல்லோரும் அதை வாங்கி அருந்துவார்கள். அதிலே அவருடைய அம்மாவின் நினைவு அதிகமாக இருக்கும். அந்த அன்னதானம் போன்று அதை நினைத்து கொண்டு ஆலயங்களிலிருந்து தாய் அமுது கூட்டுவது போன்று அந்த கஞ்சியை கொடுப்பார்கள் என்றும், அந்த சித்ரா கஞ்சியை உண்ணுவதில் புண்ணியம் உண்டு கூறுவார்கள் அம்மா. அப்படி ஒரு ஒரு எங்களுடைய எங்களுடைய சமயத்திலே ஒன்றை பார்த்து ஒன்று பின்தொடர்வது தானே நல்லவற்றை பின்தொடர்ந்தால் நல்லம்தான். இது வழி வழியாக நான் அறிந்தது இந்தியாவில் அப்படி என்றதை நான் உங்களை கொண்டுதான் அறிய வேண்டும். அங்கும் இந்த தாயாருக்கு நினைவு கூறும் நாள் தானே இந்த நாள் என்று கேட்கின்றேன், விரதம் இருக்கும் நாள்.
1: ஆனா செல்லியம்மன் சொல்றாங்க, எங்க அம்மா பேருமே செல்லம் தான்.
0: அது வேறு யுகாராஜி. நான் கேட்டது என்னவென்றால், இந்த இந்த சித்ரா பௌர்ணமி தாயாருக்குரியது என்பதை அங்கு அனுஷ்டிப்பது இல்லையா?
1: அப்படி யாரும் சொல்லல
0: சார்.
1: ஆனா எல்லா அம்மன் கோயிலும் விசேஷமா பண்றாங்க.
0: நல்லது, சிறப்பு சிறப்பானது. இது அறிவு ஏனென்றால் அம்பா சூரியனை தந்தை என்றும் பௌர்ணமி நிலவை வெண்ணிலவை தாய் என்றும் கூறுகின்றோம். ஏனென்றால் தன்மையானதும் பெண்மையானதும் சூரியன் ஒளியிலே தான் தாய் சந்திரன் ஒளி எங்களுக்கு தெரிகின்றது என்றும், இந்த சந்திரன் எங்களோட எங்களுக்கு தாய் என்றும் தன்மை உள்ளது என்றும் கூறப்படுகின்றது. நாங்கள் அனுபவித்துக்கிறோம், அனுஷ்டிப்போது வழக்கம் உண்டு. அதை இங்கு முன்னே இங்கே கனடாவிலும் வந்து கனடாவில் உள்ள ஆலயங்களிலே சைவ மக்கள் இந்த நாளை சிறப்பாக அனுஷ்டிக்கிறேன். இங்கே இந்திய மக்களும் இந்திய ஏனைய மாநிலத்து மக்களும் இங்கே இருக்கின்றார்கள். தமிழ்நாடு மட்டுமல்ல ஏனைய மாநிலத்து மக்களும் இங்கே இருக்கின்றார்கள். அவர்களும் வந்து எங்களுடைய ஆலயத்துக்கு வந்து அந்த அர்ச்சனைகளை செய்து அந்த பூஜைகளை செய்கிறார்கள். அதனால் தான் கூறினேன். நல்லது. சரி, அப்போ இன்று நீங்கள் செல்லியம்மனுக்கு நீங்கள் அம்பாளை தரிசித்து அதை நீங்கள் தரிசிக்கும் பொழுது அந்த அந்த கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கும். அதில் தவறில்லை எந்த வழியிலும். அது மட்டும் இல்லாமல் தாய் போன்றவர்களும், தாய்க்கு மட்டுமல்ல என்னுடைய சகோதரி, என்னுடைய பெரியதாய், என்னுடைய பாட்டி, அவர்களையும் இணைந்து கொள்ளக்கூடிய நாள் என்று கூறுவார்கள் அம்மா. இன்றைய நாளை
1: இறந்து அவர் சொன்னார்,
0: பிதிர்களாக சென்ற பிதிர்களாக சென்றவர்களை நினைவு செய்வது நாள் என்று கூறுவார்கள். இது ஒரு சிறப்பான பௌர்ணமி. நல்லது, வாழ்த்துக்கள், சிறப்புகள். நீங்கள் அதை வீட்டிலே அதை செய்து கும்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது அதை வணங்கி வந்தால் மனதுக்கு ஒரு திருப்தி நிம்மதி எல்லாம் கிடைக்கும் என்னம்மா?
1: நிச்சயமா.
0: ஆலய தரிசனங்களை ஆலய கடமைகளை செய்து துன்பிட்டவர்கள் இருக்கின்றார்களா நீங்கள் அறியக்கூடிய வகையில்? ஆலயம் தொழுவது சாலவன் நன்று, காலையும் மாலையும் கடவுளை வணங்கு, கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று நம் முன்னோர்கள் எங்களுக்கு போதித்திருக்கின்றார்கள். அவர்கள் அதை அனுபவித்து ஒரு ஒரு ஆலமரம், ஒரு அரச மரம், ஒரு பெரிய மரம் இருந்தால் கூட வேணா ஒரு பெரிய வெளியிலே போய்கொண்டிருப்போம், ஒரு எந்த விதமான ஜீவராசிகளையும் காண முடியாது, மக்கள் நடமாட்டம் இருக்காத ஒரு பாதையிலே செல்லும் போது அங்கே ஒரு நிழல் மரம் அல்லது ஒரு சந்தி இருந்தால் அதில் ஒரு கல்லை வைத்து அதில் ஒரு கற்பூரத்தை கொளுத்தி விட்டால் போதும் அம்மா. இறைவன் எங்களோடு இருக்கின்றார், நான் செல்லும் பலிக்கு பலி துணியாக இருக்கின்றார் என்ற எண்ணம் மனதில் ஏற்படும். அதன் பின்பு பார்த்தால் அந்த அந்த கற்பூரம் இருந்த கருப்பு இருந்தவுடன் பின்னால் யாரும் வந்தால் பார்த்து விட்டு அடடே இதில் சுவாமி இருக்குது, என்ன சுவாமி என்று தெரியா கையெடுத்து கும்பிடுவார்கள் இல்லையா அம்மா? அப்படியானதுன் எங்களுடைய எங்களுடைய மதம் அப்படியான். நின்றும் கிடந்தும் இருந்தும் என்றும் சிவந்தாள் நினை, இறைவனை நினை என்று கூறப்பட்டிருக்கிறது எங்கள் ஆன்மீகத்தில். சரி, இன்று நீங்கள் என்ன ஏதாவது கதை உண்டா அல்லது பாடல் உண்டா என்ன தெரிவிக்கும்?
1: இப்போ ஒன்று சொல்றேன். ஒரு குழந்தை, சின்ன குழந்தை, ஒரு அம்மா, அந்த குழந்தை என்ன பண்ணது, சின்ன குழந்தை, அது ஓரளவுக்கு பேசினா புரிஞ்சுக்கிற வயசு அவ்வளவுதான். அது என்ன பண்ணுது, ஒரு விளையாடிக்கிட்டு இருக்கு, எதுலயோ கொண்டு போய் கையை விட்டுருது, ஒரு ஜாடிக்குள்ள கொண்டு போய் கையை விட்டுருச்சு. விட்ட உடனே அது கையை எடுக்க முடியல, அது கத்துது. கத்தினோடனே அங்க அம்மா ஓடி வராங்க, அம்மா அப்புறம் பக்கத்து வீடு ஏத்த வீடு எல்லாரும் வந்து கையை எடுத்து எடுத்து பாக்குறாங்க, கையை எடுக்கவே முடியல, அதால அது அழுதுகிட்டே இருக்கு. உடனே அவங்க அம்மாவுக்கு பயம் வந்துருது, ஐயோ அவங்க வீட்டுக்காரர் வந்தா திட்ட போறாருன்னு சொல்லி அவங்க வீட்டுக்காரரை கூப்பிட போன் பண்ணி கூப்பிடுறாங்க. அவர் ஆபீஸ் போயிருக்காரு, போன் பண்ணி கூப்பிடுறாங்க, அவர் ஓடி வராது. ஓடி வந்து என்னாச்சு என்னாச்சு சொன்னா, குழந்தை கையை விட்டா எடுக்க முடியல எடுக்க முடியல சொல்றாங்க. உடனே அவரும் எடுத்து எடுத்து முயற்சி பண்ணி பாக்குறாரு, அவராலையும் முடியல. அப்ப அவருக்கு ஒரு டக்குன்னு ஒரு யோசனை வருது. உடனே என்ன பண்றாரு, பாப்பா இப்ப நீயே கையை சமத்தா, நீயே எடுத்துட்டா உனக்கு வலிக்காது, நாங்க எடுத்தா வலிக்கும், இல்ல டாக்டர் ஊசி போட்டு எடுத்துருவாரு, நீயே எடுத்துட்டனா உனக்கு வலிக்காது, நீ கையை எடு பாக்கலாம், நீ எடுத்தனா உனக்கு அப்பா 100 ரூபாய் தருவேன், நீ 100 சாக்லேட் வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னா, ஐயா அப்பா 100 ரூபாய் தருவாங்க 100 சாக்லேட்டா? உடனே டக்குன்னு கையை எடுத்துருச்சு. பார்த்தா அது கையை உள்ளுக்குள்ள ஏதோ சில்லறைய கையில வச்சுட்டு கையை மூடிட்டு இருக்கு. சோ அதனால அந்த கையை எடுக்கவே வரல. இப்ப அப்பா இப்படி சொன்ன உடனே அது என்ன பண்ணுது, கையை விட்டுருச்சு. அந்த காசை விட்டோடனே கையை அப்படியே திரோண்டு கையை டக்குன்னு வெளியே வந்துருது. இதுதான் எப்பயுமே சமயோசிதமா யோசிச்சு சில முடிவுகள் நம்ம எடுத்தோம்னா அந்த முடிவு கரெக்டா இருக்கும். அவசரப்பட்டு எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அது செதறிதான் போகும். அதனால எதையுமே சமயோசிதமா யோசிச்சு செய்யணும். அவர் செஞ்ச அந்த முடிவுனால இப்ப ஓகே ஆயிடுச்சு, இல்லைன்னா அந்த குழந்தைய எடுத்துன்னு போய் ஆஸ்பத்திரியில போய் அது இதுன்னு ஏகப்பட்ட ப்ராப்ளம் ஆயிருக்கும். அப்படிங்கிறதுக்கு இந்த கதைக்கு ஒரு தத்துவம், எதையுமே யோசிச்சு முடிவு செய்யுங்க, எடுத்தோம் கவுத்தோம்னு முடிக்காதீங்க எந்த காரியத்தையும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க.
0: அது சரி அம்மா, நல்லது ஒரு உதாரணம் தானே. ஆனா அது சின்ன குழந்தை தானே, அதுக்கு எப்படி சிந்தித்து செயலாற்றும் திறமை வரும், அதுக்கு தெரியாதானே.
1: அதுக்கு அப்பா சொல்றாங்க சாக்லேட் தரணும்னு, அது கையை எடுத்துருச்சு.
0: அந்த சிந்தனை எப்படி சாக்லேட் உடம்பு பெறுது இல்ல, அதுக்கு அது காசுதான் பெருசாக இருந்தா
1: அது வராது.
0: நல்ல கருத்து, நல்ல ஒரு கதையை கொண்டு. அதுல இன்னும் ஒன்று எனக்கு புலப்படுகிறது யோகாராஜி அவர்களே, அந்த காசை உள்ளே வெறும் பாத்திரமாக இருந்தால் அது உள்ளே கையை விட்டு வெளியே தானாக எடுத்துவிடும். ஏனென்றால் அப்படி புகுத்தும் போது எப்படி அந்த கையை கொண்டு போகின்றதோ அதே மாதிரி வெளியே எடுத்துவிடும். ஆனால் அங்கே உள்ளுக்கு காசை கண்டவுடன் அதை பற்றி கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அதுக்கு வருகின்றது, அதை பொத்தி பிடிக்கின்றது. அதனால் ஆசையை, அதாவது அந்த காசை பொத்தி பிடித்ததால் கைவிரல்கள் மூடப்பட்டவுடன் வெளியே வர மறக்கின்றது. எப்பொழுது அந்த காசை கை விடுகிறதோ அது வெளியே வருகின்றது. அப்ப அந்த கையை விடுவதற்கு இவர்கள் அவர் அந்த குழந்தை இந்த வயதுக்கு கூறப்பட்டது சாக்லேட், அது குழந்தைகளுக்கு விருப்பமானது. அதே போன்று இதை நாங்கள் இன்னும் ஒரு தடவை மறுபக்கமாக இன்னும் ஒரு பக்கத்திலே நாங்கள் உணர்வோமா என்றால், நாங்கள் வாழும் உலகத்திலே ஆசைகள் நிறைய இருக்கின்றது. இப்போ அந்த அழகு அந்த பஞ்ச புலன்களையும் கவரக்கூடிய பல உண்டு. கூறி முடிந்த பின்பு கூறுங்கள் தயவுசெய்து. பல உண்டு. அந்த அந்த அந்த பற்றிலே நாங்கள் என்று பற்றி கொண்டால் நாங்கள் விடுபட முடியாது. ஆசையினால்தான் இந்த துன்பங்கள் எல்லாம் வருகிறது. அதுக்கு அந்த குழந்தைக்கு எப்படி சாக்லேட்டோ அதே போல எங்களுக்கு தெய்வீகம் இருக்கின்றது. அந்த தெய்வீக அறநம்பிக்கை, அந்த தெய்வீக சிந்தனையோடு நாங்கள் இந்த பற்றுக்களை, இந்த ஆசையை கைவிட்டு விட்டால், அந்த தெய்வீகத்தை பற்றி கொண்டால் இந்த ஆசைகள் எங்களை விட்டு எங்களுக்கு விமோசனம் கிடைக்கும். அதனால் தான் சொல்லப்படுகின்றது, இந்த ஆசைகள் வேண்டாம், விருப்பங்கள் இருப்பது உண்டு. அது வெளியே இருக்கின்ற பணத்தை அது எடுத்து விட்டால் அந்த குழந்தை கொண்டும் வந்திருக்காது. அது ஒரு முட்டிக்குள்ளே இருந்திருக்கிறது. கையை மெதுவாக சுருக்கி உள்ளே வைத்து விட்டு பொத்தி பிடிச்சி ஒன்று விரித்து விட்டால் கை வராது என்ற அந்த சிந்தனை அந்த குழந்தைக்கு இல்லை. அதனால் தான் நாங்கள் பெரியவர்கள் சாக்லேட் தருகின்றோம் என்ற அந்த சிந்தனையை நாங்களாக விடுவித்தோம். அதே போன்று நாங்களும் ஆசையிலே உழலும் பொழுது இறைவன் நம்பிக்கை, இறைவனுடைய ஒரு எண்ணம் வரும் என்றால், இறை சிந்தனை இருந்தால் அந்த இறை சிந்தனை இந்த ஆசைகளை விட்டு விட்டு வருத்த சொல்லிவிடும். அதனால் தான் துறவிகள், ஞானிகள், யோகி எதுவுமே அவர்களிடம் இல்லை. எல்லாவற்றையும் திறந்து விட்டு போறோம். ஒன்றையும் பற்றி பிடிக்கவில்லை அவர்கள். பற்றற்றான் பற்றினை பற்றுக என்ற இதிலே நீங்கள் அறிந்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கின்றேன். நல்லதோர் சிந்தனையை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். அந்த அது குழந்தை என்ற இதிலே வைத்து பெரியவர் எங்களுக்கு தான் கூறப்படுது. இந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமையா அவர்களுடைய பாடல் ஒன்று கூறப்படும், சின்ன பயலே செய்தி கேளுடான்னு ஒரு பாடல். எவ்வளவு தத்துவம் கூறப்பட்டிருக்கின்றது. உண்மையிலே அந்த தத்துவம் அந்த சின்ன குழந்தைக்கு புரியாது, எங்களுக்கு தான் கூறப்படுகின்றது. புரிகின்றதா? ரைட், நல்லது. இந்த நேரத்தில் நல்லதோர் ஆன்மீக கதை ஒன்று வந்து அந்த இறைவனுடைய சிந்தனை, இறை பக்தியை பற்றி கொள்ளுங்கள், உங்களோட துன்பங்கள் இருந்து விடுபடலாம் என்றது சுருக்கமாக அழகாக ஒரு கதையை தந்தீர்கள், நன்றி. என்ன பாடலை கேட்கலாம் என்று எண்ணுகிறீர்கள் அல்லது பாடி
1: காட்டப்போம்?
0: பாடுங்கள் கேட்போம்.
1: தாய் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தை அன்பின் எல்லை, தாய் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தை அன்பின் எல்லை, தாய் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, தன்னலமற்றது தாயின் உள்ளம், தாய்மை நிறைந்தது கடவுளின் உஞ்சம், தன்னலமற்றது தாயின் உள்ளம், தாய்மை நிறைந்தது கடவுளின் நெஞ்சம், தன்னுயிர் காப்பது மாந்தருள் தெய்வம், தன் தன் தன் தன்னுயிர் காப்பவர் மாந்தருள் தெய்வம், அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், தாயி சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, பொறுமையில் மிகுந்த பூமியும் உண்டு, பூமியை மிஞ்சும் தாய் மனம் உண்டு, பொறுமையில் உகந்த பூமியும் உண்டு, பூமியை மிஞ்சும் தாய் மனம் ஒன்று, கோவிலில் ஒன்று குடும்பத்தில் ஒன்று, கண் கண் கண் கோவிலில் ஒன்று குடும்பத்தில் ஒன்று, கருணையும் தாயும் கடவுளும் ஒன்று, தாயி சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தை அன்பின் எல்லை. தாயி சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை.
0: சிறப்பு சிறப்பான இந்த பாடலை கூட அகத்தியர் திரைப்படத்தில் ஒரு சின்ன பிள்ளை தான் பாடுகின்றது. தாய் தந்தை சின்ன வயதிலே இந்த அறிவுரையாக கூறுகின்றது. நல்லதொரு பாடலை தந்திரீர்கள். தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று. வாழ்த்துக்கள் அம்மா.
1: ஆமா, உங்க ஊர்ல எல்லாரும் இன்னைக்கு தாயை தானே பெருமையா சொன்னீங்க. தாய் இல்லாதவங்க எல்லாம் இன்னைக்கு பட்டினி இருந்து மத்தியானம் பார்த்து மத்தியானம் தான் சாப்பிடணும், காலையில எல்லாம் பட்டினி இருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஈசன் அண்ணாவும் சொன்னாரு, இப்ப நீங்களும் சொன்னீங்க, அதனால நான் தாயை பத்தியே பாடி.
0: சிறப்பு, நீங்களும் ஒரு தாய் தானே, தாய் குலம் தானே, நீங்களும் தாய் குலத்துக்குத்தான் குழந்தைகளை பற்றி. அதே போல நாங்கள் இதை பாடும்போது இறைவனுக்குத்தான் தெரியும், தங்களுடைய குழந்தைகளை பற்றி இறைவனுக்கு தெரியும், அவர் எங்களுக்கு
1: தெரியாது.
0: அதனால் தான் அவரை தாயுமானவர் தந்தையுமானவர் என்று, தாயுமானவர் என்று கூட கூறியிருக்க. அவர் தாயாகவே கடமை புரிந்திருக்கார். பல இடங்களில் சிறப்பான பாடலை தந்தீர்கள். என்ன பாடலை ஒலிபரப்ப வேண்டும், இந்த பாடல இல்ல ஒரு பாடலாம்?
1: எனக்கு வந்து இறைவன் அந்த பாட்டு, இறைவன் வருவான் அவன் என்றும் நல்வழி தருவான் அந்த பாட்டு.
0: ஆமாம், இறைவன் வருவான் அவன் என்றும் நல்வழிதான் தருவான் இல்லையம்மா, வரியிலே வந்துவிடும். சிறப்பு
1: பாடுறதா இருந்த
0: சிறப்பான சந்தர்ப்பம்.
1: தாய் தாய் தாய்னு தாயை பத்தி சொன்னோனே தாய் சென்ன
0: உடனே தாய்மை அங்கே மறந்து விட்டது. வாழ்த்துக்கள் தாயே, வாழ்த்துக்கள் அம்மா. நன்றி மகளே. நன்றி அம்மா. மகள் மீண்டும் சந்திப்போம் மகளே, வாருங்கள். நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்ததாக நன்றி அம்மா. அடுத்த உறவும் ஒருவர் அழைக்கின்றார். அவர் ஒரு அற்புத அழகான படம் ஒன்று இங்கே அனுப்பியிருந்தார். இங்கே பார்ப்போம். யோகராஜ் சென்று விட்டால் இப்பொழுது யார் வருகின்றார்? அன்புடன் மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் அவர்கள் வருகின்றார். வணக்கம் மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் அவர்களே, உங்களை இணைத்து விட்டேன் மகாலிங்கம். வணக்கம் வணக்கம் நண்பரே, வணக்கம் மகாலிங்கம், உங்களை இணைத்துக் கொண்டேன், வாருங்கள்.

0: வணக்கம் முகாலிங்கம்.
1: வணக்கம் ஐயா. வணக்கம். எனக்கு கேக்குது, நீங்க சொல்றது நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா?
0: முதலில் நீங்கள் அழைத்தீர்கள், பல முறை உங்களை அழைத்து இணைத்து விட்டு அழைத்தேன் உங்கள் குரலே வரவில்லை. இப்பொழுதுதான் உங்கள் குரல் வருகின்றது.
1: ஐயா ரிங்கு போயிட்டே இருந்தது, அதனாலதான் ஐயா ஐயா.
0: எங்க போயிட்டு வந்தது? நீங்கள் அழைத்த
1: அழைப்பீங்க எனக்கு காதல விழுது. ஆனா நான் பேசினா
0: வரவில்லை. உங்களுடைய வெளியே செல்லும் வழிப்பளை போல இருந்திருக்கிறது. இப்பொழுது நீங்கள் மறுபடியும் அழைத்த போது நான் எனக்கு தெரியும் நீங்கள் மறுபடியும் வருவீர்கள். இப்பொழுது இணைந்து விட்டோம். நலமாக இருக்கின்றீர்கள். நல்லது ஒரு படம் ஒன்று அனுப்பி இருக்கின்றீர்கள். இந்த கஞ்சி பாத்தல பற்றி நாங்கள் பேசியவுடன் சித்ரா கஞ்சி எப்படி பார்க்கிறத பற்றி ஒரு படம் ஒன்று அனுப்பியிருக்கீர்கள். அது இந்த கோவில்ல எப்படி நடைபெற்ற கூறுங்களேன்.
1: எங்க கோயில் ஐயா மா கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டு நான் மேல நாங்க சிறுவராளா இருக்கும் போது ஏற்படுத்தினது. இன்றும் வரைக்கும் அது இப்போ எங்களுக்கு பிறகு வந்த இளைஞர்கள் மிக சிறப்பா அந்த காரியத்தை செய்யறாங்க ஐயா.
0: அவங்க செய்யறாங்க, தொடர்றீங்க. அது எல்லோரும் செய்வது. இதனுடைய காரணத்தை கூறுங்கள். சித்ரா கஞ்சி இதற்காக கொடுக்கின்ற
1: சொல்றீங்க. அது காலையில காவேரிக்கரையிலிருந்து அபிஷேகத்துக்காண்டி பால் குடம் எடுத்துட்டு வந்து பெண்கள் ஆண்கள் எல்லாருமே அனைத்து பேர்களும் எடுத்துட்டு வந்து அபிஷேகம் அம்பாளுக்கு செய்து கஞ்சி வாத்தல் எதுக்குன்னா இன்று வந்து பூரண பௌர்ணமிங்கிறதுனால இந்த அதுவும் சிறப்பான ஒரு சித்திரா பௌர்ணமிங்கிறது சித்திரையில வரக்கூடிய பௌர்ணமி. சித்திரையினாலே பௌர்ணமி தான் ஏன் அந்த சித்திரையில பௌர்ணமி வந்ததுனால அந்த இதுக்கு செய்யணும், அம்பாளுக்கு படைக்கணுங்கிறது ஒரு ஐதீகம். பெரும்பாலும் அம்பாளுக்கு வந்து இந்த அம்மா நீங்க சொன்ன மாதிரி அம்மாவை நினைக்கிறதுக்கும் பௌர்ணமிய அம்மாவை நினைச்சுதான் ஐயா. அதே மாதிரி அம்பாளை வந்து நினைச்சு இது செய்யறது. அதனாலதான்யா அம்பாள் கோயிலான எங்க கோயிலுக்கு இந்த சித்திரா பௌர்ணமியில மிக சிறப்பாக கஞ்சி வார்த்தல் நடக்கும் ஐயா. அதுக்கப்புறம் இரவு கரகம் அம்பாள் கரகமும் எடுத்து நாங்கள் இந்த வீதி விழா வந்துகிட்டு இருக்கீங்க.
0: நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் கிடைக்கல. இந்த சித்ரா பௌர்ணமியில் கஞ்சி வார்ப்பது சித்ரா பௌர்ணமி எதற்காக என்ற குறிப்பிட எத்தனையோ பௌர்ணமி வருகின்றது. நான் ஒவ்வொரு பௌர்ணமியிலும் பௌர்ணமியை கண்டால் நாங்கள் கையெடுத்து கும்பிடுவோம் அந்த தாயை நினைத்து. இன்று நம் தாயற்றவர்கள், தாயை இழந்தவர்கள், தாயை இல்லாத ஆன்மாக்கள் பல தாய் குலத்தில் தாய் சகோதரி மாமி மாமா அப்படி இந்த மறைந்த பெண் எங்களை உறவுகளை நினைக்கின்ற நாள் அவர்களை நினைத்து அவர்களுக்காக அர்ச்சனைகள் புரியும் வழியில் இந்த கஞ்சி எதற்காக? வேறு உணவு கொடுக்க முடியாதா?
1: கொடுக்கலாம் ஐயா. ஆனால் கஞ்சி வாத்தல் வந்து எளிமையான அந்த விரதம் இருந்துட்டு அந்த பகல் புல்லா விரதம் இருந்து அந்த கஞ்சியை சாப்பிட்டா அது ஒரு இதமான அந்த உண்ணா நோன்பு முடியுங்கிறதுக்காண்டி கஞ்சி வாத்தல்.
0: அல்ல, நாங்கள் கஞ்சி குடிப்பது அப்படி இல்லை. நாங்கள் வந்து விரதம் இருக்கும் பொழுது தொடர்ந்து நாங்கள் அந்த விரதத்தை செய்யும் பொழுது விரதத்துக்கான ஒழுங்குகள் செய்து விரதத்தை முடித்து கொண்டுதான் பக்கத்திலே கொஞ்சம் கஞ்சியை வச்சு உண்ணுவோம். சில ஆலயங்களில் மாலை நேரத்தில் கஞ்சி கொடுப்பார்கள். அதையெல்லாம் அந்த விரதக்காரர்களுக்கு உண்ணும் சந்தர்ப்பம் கிடைக்காது. ஏன்னா ஒரு தடவை அன்னம் புசித்து விட்டால் மீண்டும் கஞ்சி அன்னத்திலே தானே புரிவது, இல்லை அரிசியிலே தானே அதை புசிக்க மாட்டார்கள். இது ஒருவர் செய்து விட்டால் அதை பார்த்து பார்த்து நாங்கள் வழிவழியாக செய்கிற ஒரு மரபு என்று கூறுகின்ற இவ்வளவு ஆழமான கருத்துக்கள் இருக்கு என்று கூறுகிறார்கள் ஆன்மீகத்திலே. அந்த பௌர்ணமி இன்று திதி, அந்த திதியின்படி இந்த மாதங்களின்படி சித்திரை மாதம் முதல் மாதத்திலே வருகின்றது எங்கள் வருட பிறப்பின்படி. இதுதான் முதல் மாதம் சித்திரை. சித்திரையிலே வர முதல் பௌர்ணமி அது அன்னைக்குரியது. என்ன தாய் இல்லாமல் நாம் இல்லை, அன்னைக்குரியதென்றும் அதை தொடர்ந்து வரும் ஆடி மாதத்திலே வருகிற அமாவாசை தந்தைக்குரியதென்றும் ஐதீகங்கள் கூறுகின்றன. ஆனால் இன்று எதனால் நீங்கள் கூறியது போல புண்ணியமான நாள், புனிதமான நாள், அதி விசேஷமான திதிகள் இன்று கூடி வருகின்ற இந்த வேளையிலே வருகிற பௌர்ணமி நிச்சயமாக தந்தை என்ன தாயினுடைய தொடர்பு கூடுதலாக இருக்கும். அப்போ தாயை நினைவுகளும் இன்னும் ஒன்று எல்லோரும் அறிவித்த வண்ணம் தாயை நினைக்கும். அந்த கஞ்சி வந்து விரதம் இருப்பவர்களுக்கு மட்டுமல்ல எல்லோரும் அருந்திக் கொள்வார்கள். தாயை நினைவாக தாய் அன்னமூட்டித்தானே எங்களை வளர்த்தார். அன்று தாய் அப்பா சோறாக்கி கொடுப்பதில்லை, தாய் தான் எங்களுக்கு ஆக்கி கொடுப்பா இல்லையா? இப்படி பல காரணங்கள் கூறுகள் வாழ்த்துக்கள். நீங்கள் அதை பரம்பரை 30 வருடங்களாக கொண்டாடி கொண்டு வருவது இளைய தலைமுறைக்கு புகுத்தி விட்டீர்கள். அவர்கள் அதை தொடர்ந்து செய்யும் பொழுது பரம்பரையாக வரும் ஒரு நல்ல விடயம். நீங்கள் இங்கே எழுதியும் இருக்கின்றீர்கள், படமும் போட்டிருக்கீர்கள், வாழ்த்துக்கள் அதை பற்றி கூறியும் இருக்கின்றீர்கள். சிறப்பு மகாலிங்கம் அவர்களே, இரவு வந்து அந்த ஆலயங்களில் அதிகமாக ரோஜா ராஜ், யோகா ராஜ் அவர்கள் கூறியது போன்று அன்னை, அதாவது வந்து அம்பாள் ஆலயங்களிலே தான் இது மிக சிறப்பாக நடைபெறும். அடுத்து இரண்டாவது காரணம், இந்த கஞ்சி கொடுப்பது இந்த சித்திரை மாதத்திலே, இந்த பௌரணி பிறகுதான் இந்த எங்களால் வாயாலே கூட உச்சரிக்க முடியாத நோய்கள், அந்த அம்பாளுடைய பார்வை பார்த்து வருகின்ற நோய்கள் வருவது உண்டு. அந்த வேளையிலே அதற்கு வேப்பிலை போன்றது அம்பாளனுடைய விபூதி அதில் கொண்டு வந்து அம்பாளுடைய நினைவுடன் இளநீ அதுகளில் உண்டு அந்த நோயை குணப்படுத்துவார்கள். அந்த நோய் உங்களுக்கு தெரியும், சின்னமுத்து பொக்களிப்பான் என்றெல்லாம் கூறப்படுகின்றது. அதை வாயால கூட உச்சரிக்க மாட்டார்கள்.
1: நாங்கள் எங்களுக்கு அம்மைன்னு
0: அம்மா வாத்திருக்கு கூறுவீர்கள் நீங்கள். அம்மை, அது அம்மை பார்த்திருக்கின்றா என்றுதான் அது நல்ல பொருள். அம்மை பார்த்திருக்கின்றா என்றால் அம்மா இதை பார்த்திருக்கின்றா, எங்களுக்கு குணம் பெறும் என்ற அர்த்தத்தோடு வந்த பதம். அது பேச்சு வழக்கில் அம்மா வாத்திருக்குது, அம்மா வாத்திருக்குன்னெல்லாம் கூறுகிறார்கள். அம்பாள் பார்த்திருக்கின்றார், அம்பாள் எங்களை பார்த்ததாலே ஏற்படவில்லை, அம்பாள் எங்களுக்கு இதை பார்த்து கொள்ளுவார் என்ற அந்த நம்பிக்கையோடு வருகின்ற வார்த்தை தான் இந்த வார்த்தை. அது பேச்சு வழக்கில்தான் அப்படி. அதனால் வெளியிலே வேப்பிலை மாவிலே கட்டி விடுவார்கள். அந்த ஒரு இடத்திலே தனி இடத்திலே அவரை படுக்க வைத்து இல்லையா, படுக்கை போட்டு கொடுத்து சுத்தமாக, அது மிகவும் சுத்தமாக. அந்த நேரத்திலே குளிரான பானங்கள், குளிரான உணவுகள் தான் கொடுக்கப்படும். நுங்கு, இளநி, பால், இப்படியான உணவுகள் தான் அங்கே கொடுக்கப்படும். பழங்கள் நல்லபடியும் நாங்கள் இணைந்து கொள்ளலாம். அந்த சித்திரை வருவது, அந்த சித்திரை முதல் வார பௌர்ணமி தான் இதற்கு உரிமையான பௌர்ணமி. இன்றைய நாள், திதி, நட்சத்திரம், காலம், அந்த எல்லாம் பார்ப்பார்கள். சிறப்பாக சிறப்பு சிறப்பு சிறப்பு என்ன பாடலை கேட்கலாம் மகாலிங்கம்.
1: அதுவும் சித்திர பௌர்ணமி வந்து முழுமையா வந்து அதிகமான ஒளி வந்து அதிகமாக கிடைக்குதுங்கிறதுனால தான் இந்த ஆண்டு முதல்வா புது வருடத்தில் வர்றது மட்டும் இல்லாமல் இந்த நிலவு மட்டும் மிக மிக அதிகமான பிரகாசத்தோட
0: இருக்கு. இந்த நாள் நட்சத்திரம் கூடி வரும் வேளையிலேயே எந்த விதமான கலங்கம் தெளிவாக இருக்கு, மப்பு இருந்தாலும் அது தெளிந்து போடும். அது என்ன நாள் நட்சத்திரம், அது அது பூமியினுடைய நிலவினுடைய நிலமும் பூமியும் சுத்தி வரும். அது விஞ்ஞானத்தில் கூறப்போனால் பூமியும் நிலவும் பூமியும் நிலவும் சுற்றுவது, தன்னைத்தானும் சுற்றி சூரியனையும் சுத்துகிற பூமியோடு வரும்பொழுது இந்த இந்த தட்ப வெப்பங்கள் ஏற்படுகின்றது. என்ன பாடலை கேட்போம் மகாலிங்கம்?
1: தசாவதாரத்துலயா சொல்லடி அமீராமி நில்லடி முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு பாடல்யா,
0: சொல்லடி
1: இந்த நிலவிப்ப சொல்லடி அபிராமி,
0: அது ஆதிபராசக்தி இல்லவா?
1: அது ஆதிபராசக்தி தான்யா, நானும் சொல்றேன்.
0: நீங்க தசாவதாரம் சொன்னீர்கள்,
1: தசாவதாரம் சாரி மன்னிக்கவும், ஆதிபராசக்தி நடிச்சிருப்பார்.
0: நீங்கள் அன்னைக்கு சிறப்பான கருத்தை கொண்டு வந்து பகிர்ந்து
1: பௌர்ணமியை பத்தி அந்த நிலவு பாடலா இருக்கும்.
0: நன்றி நன்றி.
1: அது மட்டும் இல்லையா,
0: நன்றி மகாலிங்கம்.
1: சின்ன விடையும் சொல்லலாமா ஐயா?
0: குறுங்கள்.
1: இந்த அம்மை வார்த்தல், அம்மை பார்த்தலுக்கு பிறகுதான்யா நாகேஷுக்கு முழுமையா மூஞ்சி செதஞ்சு.
0: அது இது பழைய கதைகளை எதெல்லாம் பல பார் வந்ததையா, தளங்கள்லயும் அங்கும் இங்கும் வந்த கதை. நன்றி, வாழ்த்துக்கள். அது வருவது நன்மைக்குத்தான். அம்மை பார்த்து அது வந்து வருடம் வருடம் வராதையா
1: கிடைச்சதுங்கிறது.
0: அடுத்த இன்னும் ஒரு கருத்து மாலிங்க, நீங்க கூறியது சரி. அதுல என்னால் ஒரு தடவை வந்தால் 25 வருடத்துக்கு கால் நூற்றாண்டுக்கு வரமாட்டாது. யாருக்கும் திருப்பி திருப்பி அந்த வருத்தம் வந்திருக்கா இல்லை தானே? ஒருவருக்கு வந்தால் அது 25 வருடத்துக்கு தங்க முடியும். ஐயா அம்பாள் பார்த்து அம்பாள் பார்த்து கொள்வாள், அம்மா பார்த்திருக்கின்றா அவதான். அது இன்னொரு திரைப்படத்திலே பத்மினி அம்மாவுடைய அவ தொண்டு செய்யும் பொழுது சுந்தரராஜன் ஐயா வெள்ளக்காரத்துறையாக வந்து அவருக்கு வருத்தம்.
1: அது
0: நல்ல பாடல் அந்த பாடலும்.
1: தசாவதாரத்துல
0: இல்லையா? தசாவதாரத்துல இல்ல, ஆதிபராசக்தியில தானே ஐயா?
1: ஆதிபராசக்தி.
0: நன்றி நன்றி மாலிங்க, உங்களுடைய பாடலை தருகின்ற நேரத்தை கருத்தில் கொண்டு நாங்கள் மீண்டும் சந்திப்போம். நன்றி நன்றி நன்றி.
2: அகமும் வாடி நோய்களாலே மெலியவும் அமுதும் வாயில் ஏகிடாமல் ஒழுகிட வகையிலாது.
0: இது மொழியில் தமிழ் வானொலி மீண்டும் இன்னும் ஒரு வரி இருக்கின்றது. அழகும் முருகனிடம் ஆசை வைத்து

0: வணக்கம் வணக்கம் வணக்கம். நீண்ட நாட்களுக்கு பின்பு வணக்கம் மகளே சாந்தி, நலமாக இருக்கீங்களாம்மா? பல தடவைகள் வந்து இணைந்து இணைந்து கொள்ள முடியாமல் சந்தர்ப்பம் கிடைக்காமல் இருந்த உங்களை இன்று சந்தித்து விட்டோம். நலமாக இருக்கின்றீர்கள் தானே?
1: நலமாக இருக்கிறீங்க.
0: அழகி
1: இடையங்களால் வர முடியவில்லை.
0: அழகி ராசன் எப்படி இருக்கின்றார்கள்?
1: நல்லா இருக்காங்க, கொஞ்சம் குணமாயிட்டு வருது. அழகி
0: அழகியினுடைய உடல்நிலை சீராகி வருகின்றதா?
1: தோல் நோய்.
0: அது சீராகி வரும் அம்மா, சீராகி வரும். வாழ்த்துக்கள். இரண்டு மூன்று முறை நீங்கள் அந்த இறுதி நேரத்திலே வந்தபோது இங்கே நிறைவாக இருந்தபடியால் உங்களை இணைக்க முடியாமல் இருந்தேன். அதை இங்கே பார்ப்போம் என்று பார்த்தேன்னா தளத்திலேயும் பாடல்களை காணவில்லை. நீங்கள் ஊரில் இல்லையா அல்லது வேறு எங்கே சென்று விட்டீர்களா? மனக்கவலை வேண்டாம், தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றுதல். அவரிடம் கையேந்துங்கள், அவரிடம் குறையே கூறுங்கள், இறை சிந்தனையில் போங்கள், எல்லாவற்றையும் மறந்தவங்க. இப்பொழுது யோகாராஜி கூறிய கதையும் அதுதான். துன்பங்கள் ஆசைகளை மட்டுமல்ல, துன்பங்களை கூட நாங்கள் கையிலே வைத்து மனதிலே வைத்து சுமந்தால் துன்பம்தான் நேரும். அவற்றை களைந்து விட்டு அவரிடம் முறையிடுங்கள், இருகரம் நீட்டி. அதான் இறைவனிடம் கையேந்துங்கள்.
1: வாழ்க்கை
0: இன்பமும் துன்பமும் சகடை கால் என்று கூறுவார். சகடை என்றால் ஒரு வாகனம், அதுக்கு சக்கரம் இருக்கின்றது. அது சக்கரத்தினுடைய சக்கரம் போன்றதுதான் இன்பமும் துன்பம். மேலே உள்ள சக்கரம் கீழே நிலத்தை தொடுவது, நிலத்தில் உள்ளது மேலே வருவதும் போன்று சுழன்று கொண்டிருப்பது தான் இன்பமும் துன்பமும். அதுதான் இந்த பவசாகரம் என்று இந்த பட்டினத்தார் பாடலே கூறப்படுகிறது. பவசாகரத்திலே உழன்று இந்த இன்பத்திலும் துன்பத்திலும் அடிபடுகின்றோம் நாங்கள். ஆனால் இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் இறைவனை நம்பிக்கொண்டிருந்தால் இலகுவாக இருக்கும் என்று அனுபவசாலிகள் கூறியிருக்கின்றார்கள். நான் மட்டும் கூறவில்லை. அப்படி மனதிலே வருகிற துன்பத்தை நீங்கள் அடுத்தவரிடம் சொல்ல முடியாத துன்பங்களும் வரும் மகளே மனதிலே. அதை நீங்கள் அவரிடம் கூறலாம். மனம் திறந்து இறைவனிடம் கூறுங்கள். அந்த சுமை இறங்கிவிடும். மனதிலே சுமந்து கொண்டு செல்லாதீர்கள். சுமை குறையுங்கள், குறையுங்கள். அடுத்தது, நேற்று எங்கள் ஒரு சில உறவுகள் சொல்ல எனக்கு தானே இல்லாமல் இருக்க துன்பம் தானே வந்து கொண்டிருக்கு வரும். அது எங்களுடைய உள் வினை பயனம்மா. ஆன்மீகத்திலே நாங்கள் கூறப்போனால் எத்தனை பிறவிகள் எடுத்திருப்போம் எடுத்திருப்போம் என்ன, நாங்கள் எதெது எடுத்தோம் என்னங்களும் தெரியாது. அத்தனை பிறவிகளில் நாங்கள் என்னென்ன செய்திருப்போம், அந்த செய்பவற்றில் நல்லதும் இருந்திருக்கலாம் தீமையும் இருந்திருக்கலாம். அந்த தீமைகள் நாங்கள் அனுபவித்து துன்பங்களை அனுபவித்து குறைத்து கொள்ளலாம். அது கர்ம வினை இன்னும் இருக்கின்றபடியால் தான் இந்த ஆறாவது அறிவை கொண்டு நீ உணர்ந்து திருந்தி வா என்று மனித பிரவியை தந்து இங்கே விட்டு இருக்கின்றது. நாங்கள் இங்கே வந்து பிறந்து இவ்வளவு செல்வங்கள் இவ்வளவு வசதிகள் உள்ள இடத்தில் இருந்தாலும் என்னை நான் பெருத்தி எனக்கு பேர் எடுக்கணும், எனக்கு புகழ் எடுக்கணும், நான் மட்டும் வாழ வேண்டும் என்று தான் வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஏன் வந்தோம், எதற்காக வந்தோம், பிறவி பயனை முடிப்பதற்குத்தானே வந்தோம் என்று யாரும் நினைப்பதில்லை தானே மகளே. அதனால் தான் இந்த துன்பங்கள் எங்களுக்கு துன்பமாக தெரிகின்றது. எல்லா சோகத்தையும் நாங்கள் அனுபவிக்கும் பொழுது உமாபதி சிவாச்சாரியார் திருவருட்பயன் என்று ஒரு நூலே திருக்குறளை போன்று அதுவும் ஒன்று தன அது கூறப்படுகின்றார். சுட சுடரும் பொன்போல் ஒளிவிடும் துன்பம் சுடச்சுடன் நோக்கிப்பவர்க்கு. இந்த ஒரு பவுனை எடுத்து நான் அடிக்கடி கூறியிருப்பேன், ஒரு பவுனை எடுத்து அதை நெருப்பிலே விட்டு உருக்க உருக்க உருக்க அதுக்குள் இவ்வளவு நோவும் இவ்வளவு வேதனைப்படும். ஆனால் அந்த களிம்பெல்லாம் நீங்க சுத்தமான புடம் போட்ட தங்கமாக வருகின்றது. அதே போன்று மனிதனுக்கும் துன்பங்கள் நேர நேர இந்த இதயம் நெகிழ்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து உணர்ந்து உணர்ந்து இதயம் சுத்தமாகி மனிதமாகின்றது. கொல்லவல்ல நம்ம குருநாதன் என்ன கடவுளை கணங்க படங்க இப்படி துன்பம் வருகின்றதே, நம்ம குருநாதர் நம்மை வருத்துவது கொல்ல அல்ல கொல்ல அல்ல பொல்லா வினையெல்லாம் போக்கவே என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. ஆதலால் துன்பங்கள் வரும் பொழுது நீங்கள் வேறு யாரிடமும் சொல்ல முடியாத துன்பத்தை கூட நீங்கள் அவரிடம் வீட்டிலே ஒரு அமைதியான இடத்துல ஒரு நின்று கொண்டு கூட நீங்கள் வணங்கினாலே போதும், தெய்வ சிந்தனையோடு அது மாறலாம் அம்மா. பெருமூச்சு விட்டு சொல்லுவார்கள், சரி நடந்தது நடந்து விட்டது, நீ என்ன செய்வோம், எல்லாம் அவன் செயல். இப்படி குறிப்பிட்டு போவார்கள். ஆலயத்தில் போய் பாருங்கள், இத்தனை பேர் கண்ணை மூடிக்கொண்டு கண்ணீர் சொரிகின்றார்கள். தங்களுக்குள்ளே நினைத்து அதைவன் உங்களுக்கும் ஏற்படுகின்ற இன்பம், அது மகிழ்ச்சியாக இருந்தாலும் அது நீர்க்குமிழி போன்றதம்மா அந்த மகிழ்ச்சி என்பது. ஒரு மழை பெய்யும் பொழுது எங்கள் வீட்டுக்கு உள்ளே நின்று வெளியே அந்த தாழ்வாரத்திலிருந்து கீழே விழுகின்ற தண்ணீரை பாருங்கள், அது நீர் நிலையிலே அந்த மலைத்துளி விழும் பொழுது என்று ஒரு குமிழ், ஒரு குமிழி ஒன்று, அதை சொல்றது குமிழி என்று, பபிள் என்று கூறுகிறோம் இல்லை, அங்கே குமிழி வருகின்றது. அது எவ்வளவு நேரத்துக்கம்மா நிலைக்கின்றது, அடுத்த துளி விழுவதற்கிடையில உடைந்து விடுகின்றது. புரிகிறதா? அதுபோலதான் எங்களுக்கும் அது உடைந்து விடுங்க, அவரிடம் கையேந்துங்கள், இறைவனிடம் மன்றாட. ஒரு சும்மா ஒரு வீட்டு மூலையில வெளியில நின்று தனிமையில் நின்று அந்த எங்களோட சரவணன் கூறுவார், தினமும் தான் சூரிய நமஸ்காரம் செய்வார் என்று. கிருஷ்ணாவும் கூறுவார், சூரியனை பார்த்து வணங்கும் பொழுது என்ன வணங்குகிறோம், எல்லாம் கேட்கவில்லை, ஏதோ ஒன்று நாங்கள் கையெடுத்தவுடன் அவருக்கு புரிகின்றது இந்த ஆன்மாவுக்கு என்ன வேண்டும் என்று. ஏன்னா ஒரு காலத்தில் நாங்கள் சூரியனையும் கடவுளாகத்தான் நாங்கள், அவர் இறைவன் தான், சூரிய பகவான் தான் வேண்டி இருக்கின்றோம். ஏகன் அநேகன் அல்லவா, சார் இந்த துன்பங்கள் எல்லாம் பறந்து போகணும். உங்களுக்கு நேரம் கிடைக்கிற நேரம் வானொலிக்கு வர நீங்கள் திண்டுக்கிறீர்கள், ரெண்டு மூன்று தடவைகள் கிடைக்கவில்லை உங்களுக்கு சந்தர்ப்பம், மனர்த்தப்பட்டீர்களா?
1: அந்த உறவினர்கள் எல்லாம் வந்திருந்தாங்க.
0: நான் நினைத்தேன் ஏதோ ஒரு இடர் இருக்கின்றது, நேரம் கிட்ட நேரம் அல்ல, நேரம் போதாம என்றாலும் வந்து விடுவோம் என்று ஓடி வருவாள் மகள் வந்துவிட்டார். சரி, இன்று வந்துவிட்டீர்கள். இன்று சித்ரா பௌர்ணமி நாள், என்ன செய்தி, எப்படி இருந்தது?
1: ஆலயத்திற்கு சென்றிருந்தேன் ஐயா.
0: சித்ரா பௌர்ணமி பற்றி நீங்கள் அறிந்ததை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்களே. சித்ரா பௌர்ணமி என்றால் என்ன, ஏன் சித்திரையில வார பௌர்ணமி?
1: சித்ரகுப்தனை நினைச்சு கும்பிடணுங்க ஐயா. இன்னைக்கு அவர் தான் நம்மளோட வரவு செலவு எல்லாம் எழுதி வைக்கிறவரு.
0: ஓ, அப்படி ஒரு, அது சித்திர
1: அப்படி ஒரு கதை.
0: எங்களுடைய வாழ்விலே நாங்கள் செய்கிற வரவு செலவு பார்க்கிறோம், நீங்கள் கூறியவர் நாங்கள் செய்த நன்மை தீமைகளை கணக்கிட்டு.
1: மனம் ஐயா, சித்தம் என்றால் மனம், அப்படின்னா அதுல உள்ள குறைகள் அப்படின்னா நம்மளோட குறைகள் நிறைகள் எல்லாத்தையும் எழுதி வைப்பாராங்க ஐயா அவரு.
0: அப்படியா?
1: அப்புறம்
0: அவருக்கு லஞ்சம் கொடுக்கின்றோம் இப்படி எல்லாம் பூஜை செய்து. அது ஒரு சிலர் கூறுகின்ற காரணம், அந்த எங்களுடைய ஆன்மீகத்திலேயே அம்மா வரை அறிவாக இந்த இதுவும் கூறாமல் வழி வழியாக வந்த வாய் வழியாக வந்த உண்மைகளையும் நாங்கள் நம்பிக்கொள்வது. சித்திரை மாதத்திலே அது எங்களுக்கு வருடப்பிறப்பு சித்திரையிலே வருகின்றது, வந்தவுடன் அதில் முதல் வருகின்ற பௌர்ணமி அந்த நாளிலே நாள் கோளெல்லாம் திரண்டு பூரண வெளிச்சமாக இருக்கும். அந்த நாளிலே ஒரு சில மணி நேரமாவது இருக்கும் அந்த வேளை, ஒரு தூய்மை, தூய்மையை நாங்கள் எண்ணுகிறோம், வெண்மையை எண்ணுகிறோம், களங்கம் இல்லை. அந்த அது யார் என்றால் எங்களுடைய தாயைத்தான் அதிலே நினைத்துக் கொள்வோம். ஏனென்றால் தாயும் தந்தையும் நிலவும் சூரியனையும் எடுத்துக்கொண்டால் ஒன்று வெப்பம் ஒன்று குளிர்மை. தந்தை வெப்பமானவர், கடுமையானவர், எல்லாவற்றையும் அழித்து தீர்த்து வைப்பவர், வெளிக்காட்ட மாட்டார், அவரை தொட்டு பார்க்க மாட்டோம். அம்மாவை கட்டி அணைப்போம், தொட்டுவதும் அம்மா தன்னுடைய இரத்தத்தையே எங்களுக்கு பாலாக கொடுத்து எங்களை ஆக்கி அன்னம் தந்து வாழ வைத்த தெய்வம். அதனால் கண் கண்ட தெய்வங்களுக்கு முதல் தெய்வம் அன்னை, மாதா பிதா குரு தெய்வம், அன்னையும் தந்தையும் என்று கூறப்படுகிறது. அதனால் சித்திரை வருடம் முதல் நாள், அதாவது முதல் பௌர்ணமியை நாங்கள் கோலங்களிலே பெரிதாக தோன்றப்படுவ அந்த சூரியனையும் அந்த வெண்ணிலவையும் தான் நாங்கள் பார்த்து கொள்கிறோம். அந்த வெண்ணிலவு தன்னொழியை தருகின்றது, சூரியன் வெப்பத்தை தருகின்றார். எங்கள் உடம்பிலே கூட இடது பக்கத்தை தாயாகவும் வலது பக்கத்தை அப்பாவாகவும் இணைக்கின்றோம். அந்த குழந்தைகளை கூட அவர் தன்னுடைய அணைப்பிலே தான் வைத்திருக்கும் பொழுது, உள்ளே வைத்திருக்கும் பொழுது அவனுடைய தொடிப்பின் ஒலியை கேட்டுத்தான் இந்த பிள்ளை, ஒலி என்றால் என்ன, சந்தம் என்றால் என்ன என்றதை நாங்கள் அறிந்து கொண்டோம். இப்படியான பல கருத்துக்கள் வரும்பொழுது இந்த சித்திரை மாதத்தை அன்னைக்கு ஒப்பிடுகின்றார்கள். பெண்மைக்குரிய பெயர்தான் சித்திரை. சித்திரை என்று பெண்களுக்கு எல்லாம் பெயர் வைத்திருக்கின்றோம், ஆனால் ஆண்களுக்கு பெயர் வைப்பதில்லை. சித்திரை என்று வைத்து கொள்ளணும். அந்த சித்திரை மாதத்தில் வரும் முதல் நிலவு இந்த சித்திரையிலே வசந்த காலம் பிறந்து எல்லாம் காய் கறி பல வகைகள் நெல்பணிகள் எல்லா தானியங்களும் விளைந்து வருகிற இந்த காலத்திலே முதல் வருகிற இந்த நாளிலே அதை தாயாருக்காக நீங்கள் கண்ணுக்கு முன்னாலே இருக்கிற தாயாரை விழுந்து வணங்கி அவரோட ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அவரை இழந்த தாயை இழந்தவர்கள் கூட தாயை நினைத்து உருகும் ஒரு முக்கியமான நாள் இந்த நாளாக வைத்து கருதப்பட்டிருக்கின்றது. தாய் மட்டுமல்ல, தாய் குலத்திலே இருக்கிற தாய், தாயினுடைய தாய் பாட்டி, கூடி உடன் பிறந்த சகோதரி, எனக்கு மனைவியை கொடுத்த மாமி என்றெல்லாம் இருக்கின்றார்கள் எங்களோட தாய் குலத்திலே. அவர்களை நினைக்கின்ற பிதர்களை நினைத்து அவர்களுக்காக ஒரு நிமிடம் நினைந்து நான் ஒரு நேர உணவை ஒருத்து விரதம் இருந்து அனுஷ்டிப்பதென்று அன்று தொட்டு இன்று மட்டும் வருகின்றது. அடுத்தது இந்த சித்திரை மாதத்திலே இந்த தன்னிலவு என்றும் வேண்டும் எங்களுக்கு. இந்த மாதத்திலே தான் இந்த வெப்பத்தினால் ஏற்படுகின்ற அம்பாள் வருத்தங்கள் என்று கூறப்படுகின்றது அல்லவா, அந்த வருத்தங்கள் ஏற்படுகிற காலம் அது. அம்மா பார்த்திருக்கின்றார் என்றது அம்மா பார்த்திருக்கன்று கூறுவாங்கள். அம்மா எங்களுக்கு தீமையை தரவில்லை, அந்த நோய் கிருமிகள் வார காலம் இந்த காலம். அந்த நேரத்தை இதை அம்மா பார்த்து கொள்ளுவார் என்றதுதான். அதுக்காகத்தான் மாவிலை தோரணங்கள் வெப்பமிலைகள் எல்லாம் வைத்து குளுமையான பானங்களை அறிந்து தாயின் அதுக்கு மருந்தொண்டும் இல்லை தானே மகளே, அன்னையிடம்தான் வேண்டுகிறோம், யாரிடம், அம்பாளிடம்தான் வேண்டுகிறோம். அதற்குரிய ஒரு புனிதமான இப்படியான பல காரணங்கள் இருக்கின்றது. அந்த வழியில நீங்கள் இப்பொழுது சித்திரகுப்தனார் கணக்கெழுதுவர் ஏதோ ஒரு வழியை சொல்லி கும்பிட வைத்து விடுவார்கள் சமய ஆன்மீகத்தை பின்பற்றுபவர்கள். நாங்களும் அந்த வரலாறுகள் புராணங்கள் உண்மைகள் ஒன்று இருக்கும், அதற்கு வழி வழிவார காரணங்கள் பல உண்டு, வாய் வழியாக வருகின்ற காரணங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்வது உண்டு. இருப்பினும் நீங்கள் கூறிய காரணம் நல்ல காரியம்தான் அது. என்ன சித்திரகுப்தனாரை நாங்கள் வழிபடுவதனால் நாங்கள் நன்மைதான் செய்வோம் தீமை செய்ய மாட்டோம் என்று அவர் கணக்கில் எழுதி விடுவார் என்ற பயத்திலே, சரியா? அதிலும் பிழை இல்லை, சிறப்பு சிறப்பான கதை. இப்போ அது எந்த ஆலயத்துக்கு சென்றீர்கள்?
1: நாகர் அந்த புத்து கோயில் சொல்லுவாங்க இல்லைங்களா,
0: சிறப்பு சிறப்பு. உங்களுக்கு அன்னை இருக்கின்றார் தானே? அம்மா
1: இருக்கிறார்.
0: அந்த ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவது ஒன்றுதான், அம்மாவை வணங்குவதும் ஒன்று. அதனால் இங்கேயுமே இந்த இந்த மாதத்திலே தான் அன்னையர் தினம் என்று ஒன்று வருகின்றது, புரிகின்றதா? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எண்ணுகிறேன், அது மதர்ஸ் டே என்று கூறுவார்கள். ஃபேமிலி டே அல்ல, லேடிஸ் டே என்று கூறவில்லை, மதர்ஸ் டே என்று கூறுகின்றார்கள் இல்லையா? அது இந்த மாதத்திலே தான், இந்த மாதத்தில் இது வந்து அந்த மே மாதம் அவர்களுக்கு எங்களுக்கு சித்திரை இதிலே தான் வரும். நல்லது அம்மா, என்ன பாடலை கேட்கலாம் என்று வந்தீர்கள்?
1: சரணாகதம் அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க ஐயா, சரணாகதம். உன்னை சரணடைந்தேன், உன்னை சரணடைந்தேன், நீயே கதி அப்படின்னு வருங்க ஐயா.
0: சக்தியின் பாடல் பாரதியாற்ற பாடலா
1: இல்லைங்க ஐயா, உளுந்தூர்பேட்டை எழுதுனோரு. உளுந்தூர்பேட்டை
0: உன்னை சரணடைந்தேன் என்ற பாடல் அப்படிதானே?
1: உன்னை சரணடைந்தேன், நீயே கதி
0: ஏழு நிமிடத்துக்கு மேலேதான் எங்களுடைய நியதியின்படி வானொலி அறிவிப்புகளில் அதுக்கென்ற ஒரு தனி நிகழ்ச்சியே தான் போகும். சரி, பார்க்குது. அடுத்து பாரதியாரும் பாடுகிறார், பாரதி பாடலே. நின்னை சரணடைந்தேன் என்ற ஒரு பாடல்

இருக்கின்றாரோ அது எல்லாம் இறைவன்தான். அங்கு இறைவனால் வந்ததுதான் இந்த உருவங்கள் எல்லாம். அவர் எங்களுக்கு செய்யப்படுகின்ற சில கைங்கரியங்களுக்காக சில அவதாரங்கள் மாதிரி வருகின்றார். அன்னையிடம் இருக்கின்றார். கொஞ்சம் பல்லு அவருக்கு மீண்டும் ஒரு தடவை வளர்ச்சி ஏற்பட்டு இன்னும் சரியாகவில்லை. இப்பொழுது ஒரு நியமனங்கள் கொடுத்திருக்கின்றார்கள், பார்ப்போம். படிப்படியாக கொண்டு செல்வோம். நானும் அந்த நாற்காலியிலிருந்து தவறப்பட்டு அது பெரியது உட்கார முடியாமல் கொஞ்ச நாள் இருந்தேன். அம்மா நாற்காலி அந்த கீழே சில்லு பூட்டின நாற்காலி தானே, இந்த சுழலின் நாற்காலி. இதில் இருந்து அங்கே தள்ளி விட்டால் அந்த அந்த கோவையை எடுக்கலாம். இதில் இருந்து இங்கே தள்ளி விட்டால் இந்த ஆளிய அமத்தலாம். அப்படி ஒரு அந்த நடமாடும் நாற்காலி, அதில் உட்கார்ந்து எட்டி ஒரு பொருளை எடுக்க நினைத்தேன். அது என்னுடைய பாறை முன்னுக்கு வந்தவுடன் அது பின்னாலே விழுந்து விட்டது நாற்காலி. அப்போ நான் இருக்கும்போது எங்கே இருப்பேன்? நிலத்திலே தான் பத்தன்று. அது கொஞ்சம் இடைக்கு முடக்கான இடம் வந்த அங்காலே தளபாடங்கள், இங்காலே கணனிகள், பின்னாலே கொஞ்சம் இடைக்கு முடக்காக இருந்தது. எங்கள் ஆசிய நாட்டிலே நாங்கள் வீடுகள் வைத்து பெரிய விசாலமாக வைத்திருப்பது போல் இங்கே வைத்திருக்க முடியாது தானே. அந்த அளவுக்கு நாங்கள் பணம் அதுக்கெல்லாம் அப்படி இல்லை, எது சாதாரணமான ஒரு இதுதானே அம்மா. அது விழுந்து விட்டால் நான் எழும்ப முடியாது. ஒன்று வயது, ரெண்டாவது அதுக்குள்ளே உள்ள இடையூறு, ஒன்றையும் பிடித்து கொண்டு நான் எழும்ப முடியாது. மகள் பார்த்து விட்டு ஓடி வந்து மகள் என்ன தூக்க மாட்டாள் தானே அம்மா, ஏதோ ஒரு மாதிரி பிடிச்சி தூக்கி அப்படியே ஓட்டு விட்டாள். இப்பொழுது காரியம் இல்லை. இப்பொழுது காரியம் நலமாக இருங்கள், நலமாக இருங்கள். அழகிக்கும் ராசாவுக்கும் ஹாய் சொல்லுங்கள். நான் சொன்னதுண்டு. நன்றி அம்மா. வாழ்த்துக்கள் மகளே. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள்.

சிறப்பான இந்த பாடல் விட்டுவிட்டு ஒலித்தாலும் சிறப்பாக எங்களுக்கு பக்தியூட்டும் பாடலாகத்தான் அமைந்திருக்கின்றது. ஒரு பக்தையினுடைய வேண்டுதலும் பக்தனுடைய தான் தரும் விளக்கத்தையும், ஏன் இதற்காக முருகன் நான் ஏன் இந்த பிறவி எடுத்தேன், கடவுளை வணங்கத்தானே, கடவுளை வணங்காதால் எந்த உயிரும் இந்த உலகுக்கு வருவதும் இல்லை போவதும் இல்லை, அதற்கு கடவுளை வணங்குவது முக்கியம் என்ற கருத்தை பரிமாறிக்கொண்டிருந்த பக்தி வேளையில் இன்று முதலில் இணைந்தார் அன்பு உறவு கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள். அவரிடம் நான் மீண்டும் மீண்டும் துருவி துருவி கேள்விகளை கேட்டபோது அவர்களால் உச்சரிப்போ அந்த பிழைகளை சுட்டி காட்டத்தான் நான் பார்த்தேன். அவர் ஒரு பொருளை ஒரு சொல்லை நாங்கள் சொல்லும் பொழுது அது எப்படி கருத்தை தருகின்றது, அதனுடைய கருத்து எப்படி இருக்கும் என்பதை நாங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டும். அற்புதமாக அர்த்தமுள்ள இந்து மதம் எழுதிய காவிய கவிஞர் கண்ணதாசன் ஐயா அவர்களின் வரியிலே

வணக்கம் உறவுகளே, மோன்றியால் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTRFM ரேடியோ கனடா.

கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்போடு கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை கூறிக்கொண்டு 2026 ஆண்டின் 5வது மாதத்தின் 13வது நாள் இன்று அறிவன் கிழமை இணைந்திருக்கின்றோம் மொன்றியல் தமிழ் வானொலியின் கதம்பத்திலே. அன்னை, தந்தை, ஆசான் இவர்களையெல்லாம் நான் அறிந்து கொண்ட தமிழ், இவற்றையெல்லாம் நான் பெறுவதற்கு ஆளாக்கி வைத்த எல்லாம் வல்ல இறைவா, இருகரம் குப்பி சிரம் தாழ்த்தி உங்கள் தாழ்பணிந்து வணக்கம் கூறியதோடு அல்லாமல், உலகளாக இருக்கும் என் அன்பு உறவுகளே, முகம் தெரிந்த தெரியாதவர்களே, உங்களுக்கும் வணக்கமும் கூறி இணைந்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்ளுகின்றேன். மொன்றியல் தமிழ் வானொலியின் கதம்பத்தில் நான் இணைந்துவிட்டேன், நீங்களும் வாருங்கள். 6478746415 என்ற வளமையான தொலைபேசி எண்களை தருகின்றேன். அழையுங்கள், இணையுங்கள், பேசி மகிழ்வோம். அறிவன் கிழமை அனைவரும் நலமாக இருக்கும் இந்த வேளையிலே எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியின் கலையகத்தை சுற்றியுள்ள சீதோஷ்ண நிலையை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், இப்பொழுது 8 பாகை என்று காட்டுகின்றது. பாகை 8 வெப்பநிலை என்று கூறும் வேளையிலே அந்த வெப்பத்தை நாங்கள் உணரக்கூடிய வகையிலும் இல்லை, அதே வேளை குளிரை உணரக்கூடியதாகவும் இல்லை. சுமாரான ஒரு நாளாக இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதும் மழை நாள் என்று கணித்திருக்கின்றார்கள். அதே போன்று மழை தூறல் தூறிக்கொண்டே இருக்கின்றன, பெருமழை அல்ல, தூறிக்கொண்டே இருக்கின்றன. சிறு துளி பெருவெள்ளம் இது 10 மணி வரை இந்த மலைத்தூரல் காணப்படலாம். இப்பொழுது நேரம் சரியாக 11:35 முற்பகல். உங்களுக்கு இரவு நேரம் 9:05 ஈழமணி திருநாட்டிலும் எங்கள் பாரதத்தின் தென்னகத்திலும். இந்த வேளையிலே தான் சூரிய பகவான் இன்று ஓய்வெடுப்பது போன்று தன்னை மறைத்து கொண்டாரா, இல்லை இந்த குளிரணுக்கள் மறைத்தனவா, இது ஒரு மப்பாக இருக்கின்றது. இது படிப்படியாக 11 பாகை வரை செல்லலாம், அதற்கு மேல் செல்ல மாட்டாது என்று கூறும் வேளையிலே 14:43 வரை பகல் வேளை இருக்கும் என்று, நீண்ட பகல் என்று அறிவித்தல் தருகின்றார்கள். பார்க்குமிடமெல்லாம் பச்சை பசேல் என்று ரம்மியமானதாக இருக்கின்றது காட்சிகள். மலர்களெல்லாம் முகை வெடித்து மொட்டு மொட்டு வெடித்து முளை அதெல்லாம் விரிந்து அலர்ந்து சிறப்பாக பலவித வர்ணங்களை காட்டி கொண்டிருக்கின்றது. ஒரு பசுமையான வேளையிலே பட்சிகள், பறவைகள், பிராணிகள், மிருகங்கள் எல்லாம் சுதந்திரமாக உலா வருகின்றன. காலநிலை சிறப்பாக இருக்கும் இந்த வசந்தத்திலே நாங்கள் இருக்கின்றோம் என்று கூறும் வேளை, நீங்களும் வாருங்கள், உங்கள் பகுதிகளில் எப்படி இருக்கின்றது இன்றைய காலநிலை, நேற்றை விட இன்று மாற்றமாக இருக்கின்றதா, இது மேலும் மாற்றம் அடையுமா, இது உங்களுக்கு தேற்றம் உள்ளதா, இல்லை முடியா தாங்க முடியாததா என்பதை வந்து நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வேளையிலே நாங்கள் இதுவரை நேரமும் பேசினோம் தான், இன்று கதம்பத்திலே எதை காண இருக்கின்றோம், நாங்கள் இன்று காண இருப்பது எதுவாக இருக்கலாம் என்று எண்ணி பார்க்கும் வேளையில் அது இசையோடு வரும் எங்களுக்கு இப்படி. கண்டுபிடி கண்டுபிடி கல்வனை கண்டுபிடி என்ற வார்த்தையோடு வார்த்தியங்களும் இசைக்கப்பட்டு இசையோடு வந்து எங்களுக்கு கூறுகின்றது என்று பொக்கிசம் பொக்கிசம் பொக்கிசம். சில்மிஷம் பண்ணும் விடயத்தை கண்டுபிடிப்பதற்காக நாங்கள் பார்க்க போனால் வளமையாக வாரத்தில் ஒரு நாள் வரும் இந்த 2 மணி நேரத்தை கண்டுபிடித்தலில் ஈடுபடுத்த போகின்றோம். இந்த கண்டுபிடித்தல் வேகம் விவேகமாக எங்களை சிந்திக்க வைத்து கிடைக்கும் தரவுகளை கொண்டு எங்கள் அற்புதமான தமிழ் பதத்தை காண வைக்கின்றது. உலகிலே பல மொழிகள் இருந்தாலும் அத்தனை மொழிகளுக்கும் சிறந்த மொழி தமிழ் என்று எங்கள் தமிழர்களால் கூறப்படுவது உண்டு.
தமிழனுக்கு இது ஒரு தலை சிறந்த மொழிதான். இந்த தமிழ் மொழியிலே எத்தனை கோடானு கோடி வார்த்தைகள் இருக்கின்ற சொற்கள் இருக்கின்றது என்று நாங்கள் சொல்லோடு பாடலிலேயும் பேசியிருக்கின்றோம். அந்த வகையில் வார்த்தைகளை சுமந்து கொண்டு வருகின்ற வேளையிலே நாங்கள் பேசும் வார்த்தைகள் பேசும் சொற்களிலே அநேகமானவற்றை நாகரிகங்கள் என்ற போர்வையிலே மாறி மாறி வருவது உண்டு. நாகரிகம் என்பது நாங்கள் எங்கள் நாகரிகத்தை போற்றுவதோடு மட்டுமல்லாமல் ஏனைய நாகரிகங்களை அரவணைத்து சகோதர நாகரிகங்களாக நாங்கள் கணித்து கொண்டு அதை ஏற்றுக்கொண்டாலும் அதை நாங்கள் வைத்து போற்ற முடியாது. ஏனென்றால் எங்களுக்கென்று ஒரு மொழியுண்டு. அந்த மொழிதான் எங்களுக்கு முழுமையான விளக்கத்தையும் சிறப்பையும் தொன்மையையும் எங்கள் நாகரிகத்தையும் காட்டுவது. அந்த மொழியை தள்ளிவிட்டு வேற்று மொழியை நாங்கள் சுமந்திருக்கின்றோம் எங்கள் நாவிலே. எங்களை அறியாமல் அது சிந்தையில் பதிந்து எங்கள் பேச்சு வழக்கிலே அடிக்கடி வந்து கொண்டிருக்கும். எனக்கு கூட சிறு வயதிலிருந்து அந்த சில பதங்கள் என் உள்ளத்தில் பதிந்து அது இப்பொழுதும் பேசும் பொழுது வரத்தான் பார்க்கின்றது. வந்தால் அதை உணர்ந்து கொள்ளும் விதம் வேண்டும். அதற்காகத்தான் எதையும் நாங்கள் உணர்ந்து பேச வேண்டும். எடுத்த எடுப்பிலே பேச்சை பேசி போட்டு போகக்கூடாது. நாங்கள் சும்மா எடுத்து பேசும் பொழுது தான் இந்த வார்த்தைகள் எல்லாம் மாறி மாறி வந்து கொண்டிருக்கும். எதை பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம், எங்கே பேசுகிறோம், எப்படி பேச வேண்டும், எதை பேச வேண்டும் என்று தெரிந்து பேச வேண்டும். அதை செய்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும். அந்த வகையில் எங்களால் முடிந்தவரை தமிழ் தாய்க்கு தொண்டு செல்லும் வகை செய்யும் வகையிலே தள்ளி நிற்கும் சொற்கள் எங்கள் தமிழ் சொற்கள் பல வெளியே இருக்கின்றன. அவற்றை மீண்டும் உள்ளே கொண்டு வந்து உபயோகிப்போம். எங்கள் நாவிலே உறைந்திருக்கின்ற சில பிறமொழி சொற்களை தள்ளி வைப்போம் என்று எண்ணிக்கொண்டு இன்று 20 பெட்டிகளை வழக்கம் போல பொக்கிஷ பெட்டிகளை கொண்டு வந்திருக்கின்றேன். அந்த 20 பெட்டிகளுக்குள்ளும் அற்புதமாக 20 பதங்கள் இருக்கின்றது. அது எங்கும் வேறு நாடுகளில் இருந்தோ வேறு மொழிகளில் இருந்தோ சுமந்து வந்த நினைவுகள் அல்ல, மொழிகள் அல்ல. அது எங்கள் உயிரோடு உறவோடு உறவாடி கொண்டிருக்கும் பதங்கள் தான் அவை. இங்கே எங்களுடைய ஜெகவர் சாதிக் அவர்கள் ஒரு பதிவை தந்திருக்கின்றார். அழகான படம் ஒன்று வரைந்து அங்கே பொக்கிஷம் இணைந்து விடுவோம் வாருங்கள் என்று அறிவுறுத்தலும் தந்து அன்பாக வரவேற்கும் வேளையில் அன்பு நண்பர் நீண்டகால உறவு ரமணி ராஜேஷ் அவர்களும் விரல் அடையாளத்தை இட்டு நன்று என்று போட்டிருக்கின்றார். இவர்களையும் வரவேற்றுக் கொள்வோம் விசுவாசமாக. வாழ்த்துக்கள். நீங்கள் வர வேண்டும் 647-8746-15 என்ற இலக்கத்தோடு. உங்களுக்கு வசதி இருந்தால், வரக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தால் வரலாம் எந்த வேளையும். அடுத்து இன்று கொண்டு வந்து வைத்திருக்கும் 20 பெட்டிகளுக்கு 40 புள்ளிகள் உண்டு. நீங்கள் வந்து பங்கு பற்றி அதை அந்த புள்ளிகளை பெற்று யார் அதிகமான புள்ளிகளை பெறுகிறார்கள் என்று பார்க்கும் வண்ணமாக இன்றைய கதம்பத்திலே பொக்கிஷம் இணைந்திருக்கின்றது. இணைந்திருக்கும் பொக்கிஷத்தில் தெரிந்து கொள்ளும் பதங்களோடு நாங்கள் விளையாடி விளையாடி மகிழ்ச்சியோடு நெகிழ்ச்சியோடு பல விடயங்களை பேசி மகிழ்ந்த வேளையிலே நீங்கள் விருப்பமான பாடலையும் கேட்டு செல்லலாம். வாருங்கள், மீண்டும் கூறுகின்றேன். 647-8746-15. உலகத்தை எடுத்து பார்த்தால் இந்த உலகியல் வாழ்க்கை மிகவும் இன்பமானதாக இருந்தது. ஆனால் இன்று பல துன்பங்களில் அதிகமாகவும் இன்பங்கள் குறைவாகவும் காணப்படும். எதை எடுத்தாலும் அதற்கு நேர்மறை இல்லாமல் எதிர்மறை கருத்துக்களும் எதிர்மறை சம்பவங்களும் தான் நிறைவாக உண்டு. எந்த ஒரு நல்ல விடயம் வந்தாலும் அதனுடைய மறுபக்கத்தை தான் திருப்பி புரட்டி பார்க்கின்றார்களே தவிர நேரான பக்கத்தை பார்த்து அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மையோ அல்லது அதை ஒத்துக்கொள்ளும் உள்ளமோ இல்லாமல் இருக்கின்றது. அடுத்து தாங்கும் சக்தி என்பது இல்லாமல் இருக்கின்றது மக்கள் மத்தியில். எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என்று பாடல்கள் கூறுகின்றது, பண்பான நூல்கள் கூறுகின்றன, புராணங்கள் இதிகாசங்கள் தருகின்றன. பொறுமை கடலிலும் பெரிது என்று கூறப்படுகின்றது. ஆனால் எல்லாம் பொங்கி எழுகின்ற விடயமாகத்தான் இருக்கின்றது. இதை பார்த்தாலும் அப்படித்தான். வீடுகளிலும் சரி, நாடுகளிலும் சரி, உள்ளேயும் சரி, வெளியேயும் சரி, உள்ளத்திலும் சரி, வெளியுள்ளங்களிலும் சரி, இந்த குமுறல்கள் பல ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால் தான் என்னவோ பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதி என்று நாங்கள் போற்றும் மகாகவி பாரதியாரின் பாடலே நெஞ்சு பொறுக்குதில்லையே என்ற ஒரு வரியோடு ஒரு கவிதையை தந்திருந்தார் அல்லவா. ஏன் நெஞ்சு பொறுக்குதில்லை? இந்த நிலகட்ட மாந்தர்களை பார்க்கும்போது என்றுதான் அவர் நெஞ்சு பொறுக்குதில்லை என்று கூறினார். இந்த நெஞ்சு என்பது எவ்வளவுத்து தான் பொறுத்து கொள்ளும்.
நீங்கள் எதை பார்த்தாலும் அங்கே எதிர்மறை தான் அங்கே தாண்டவம் ஆடுகின்றது. எதை செய்தாலும் அதுக்கு உடனே ஒரு எதிர்மறை கருத்து கிளம்பாமல் விடாது, எதிர்மறை சம்பவம் நடைபெறாமல் விடாது. அது மட்டுமா, எங்களுக்கு பஞ்ச புலன்கள், இந்த பஞ்ச பூதங்களை படைத்து பிரபஞ்சமாக்கி அந்த பிரபஞ்சத்தில் வாழுங்கள் என்று ஆண்டு அனுபவித்து கொள்ளுங்கள் என்று மீண்டும் பாருங்கள் என்றலை அனுப்பி வைத்தார் இறைவன் இந்த உலகத்துக்கு ஐந்து புலன்களோடு. இந்த ஐம்புலன்களும் கூறியது இந்த பஞ்சமா பாதகங்கள் இருக்கின்றது என்பதையும் தெரிய வைத்து சென்றிருக்கின்றார்கள். அந்த பஞ்சமா பாதகங்கள் தலை விரித்தாடும் காலமாகத்தான் இப்பொழுது இருக்கின்றது, முன்பு அப்படி இல்லை. ஒன்றை செய்யும் போது பலவாறு சிந்திப்பார்கள், பயந்தார்கள், பஞ்சமா பாதகத்துக்கு பயந்திருந்தார்கள். பொய், களவு, கொலை, கள், காமம், இந்த பஞ்சமா பாதகங்கள் தலை விரித்தாடும் வேளையாக இப்பொழுது வந்துவிட்டது. எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, களவெடுத்தல், இப்படியான பாப செயல்கள் தான் நிறைந்திருக்கின்றன. அடுத்து கலியுகம் பிறந்தால் எல்லாம் மாறிவிடும் என்ற யுகங்கள் மாற மாற நாகரிகங்கள் மாறி மனித வாழ்வு சிறக்க வல்லவா வேண்டும். ஆனால் இன்று அப்படி இல்லை, எல்லாம் சிறுத்து கொண்டு போகின்றது. கொள்கைகள் சிறக்கின்றது, நம்பிக்கைகள் சிறக்கின்றது, அன்புகள் குறைகின்றது, அரவணைப்புகள் குறைகின்றது, அட்டகாசமாக இருக்கின்றது, எல்லாம் அடாவடித்தனங்களாக இருக்கின்றது. எது எடுத்தாலும் பெற்றார் குழந்தைகள் இருவருக்கும் உள்ளே உள்ள தொடர்பு இணைப்பு அறுந்து கொண்டு போகின்றது, அங்கே விவாதங்கள் நடைபெறுகின்றது. அது மட்டுமில்லாமல் அறிவியல் சாதனங்கள் வந்து நாகரிக வளர்ச்சிகள் வர வேண்டும், நாட்டுக்கு முன்னேற்றம் வேண்டும், மனித வளம் முன்னேற வேண்டும் பார்த்தால் இப்பொழுது மனித வளத்தின் செயற்பாடே குறைந்து விட்டது. எல்லாம் இயந்திரமயமாகிவிட்டது, கணனிமயமாகிவிட்டது எது எடுத்தாலும். ஆதலால் அன்பு தளவும் அன்னையும் பிள்ளையும் கூட ஒரு வீட்டில் இருந்தாலும் அரவணைப்பை காணவில்லை. அவரவர் ஒவ்வொரு திசையில் இருந்து கொண்டு ஒவ்வொரு கணனியை கையில் வைத்து கொண்டு கைபேசியை வைத்து கொண்டு பேசுகின்றார்கள். அங்கேதான் அவர்கள் ஈடுபட. உலகங்களை வந்து நாங்கள் சுற்றி பார்த்த காலம் சென்று இப்பொழுது உற்று பார்க்கக்கூடிய வகையிலே ஒரு உபகரணம் வந்து எங்களை அதற்குள்ளே புகுத்தி விட்டது. கண்ணுக்குள்ளே தான் அவை புகுந்து உலகத்தை காட்டிக்கொண்டு, நாங்கள் வெளியே சென்று உலகத்தையெல்லாம் கண்டு கழித்தது, இயற்கையாக கண்டு கழித்ததெல்லாம் இப்போ அந்த செயற்கையாக வந்து காட்சி கொடுக்கின்றது. அறிவியல் வளர்ந்து வளர்ந்து இறுதியிலே இப்பொழுது AI அதாவது வந்து செயற்கை நுண்ணறிவுக்கு வந்துவிட்டோம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அது மேலும் வளர்ந்து கொண்டு போகின்றது. அதனால் ஏற்படுகின்றது நன்மையை விட தீமைகள் தான் மக்கள் வாழ்க்கையில் அதிகரித்து கொண்டு வருகின்றது. நன்மைகள் வருகின்றது மக்கள் வாழ்க்கையில் என்று பார்த்தால் நன்மையை விட தீமைகள் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது. வீடுகளுக்கு மட்டுமல்ல, ஊர்களுக்கு மட்டுமல்ல, கிராமங்களுக்கு மட்டுமல்ல, மாநிலங்களுக்கு மட்டுமல்ல, நாட்டுக்கு மட்டுமல்ல, நாட்டுக்கு நாடு வந்துவிட்டது, உலகளாவ வந்துவிட்டது. அதனால் இயற்கைகள் கூட எங்களுக்கு மாறி வந்துவிட்டது. இயற்கை தந்த வளங்களெல்லாம், இயற்கை செல்வங்களெல்லாம் மாற்றியமைக்கப்பட்டு விட்டன. நேற்றைய தினம் நாங்கள் பேசி மகிழ்ந்த வேளையிலே சொல்லோடு பாடல் நிகழிலே வந்து சொற்களை கண்டுகொண்ட வகையிலே அங்கே ஒரு இடத்தில் வந்தது, இந்த உலகம் இன்று ஒரு பேர் அழிவு நிலைக்கு வந்துவிட்டது. உலகத்திலே பேர் இடர்கள் தோன்றுகின்றது, பற்றாக்குறை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது, பணவீக்கம் அதிகரித்து விட்டது, தேவைகள் அதிகம் ஏற்பட்டு விட்டது. இதற்கெல்லாம் காரணம் என்றால் மனிதன் மாறிவிட்டான், இல்லை மனிதன் மனித வர்க்கத்தின் இனப்பெருக்கம் அதிகரித்து விட்டது. அன்று இருந்த தொகைக்கு அன்று இருந்த இயற்கை வளம் போதும், இன்று இருக்கின்ற ஜனத்தொகைக்கு இருக்கின்ற இயற்கை வளம் பற்றாதென்றபடியாகத்தான் செயற்கையான முறையிலே வளங்களை மாற்றிக்கொண்டு செல்லும் பொழுது, வளங்களை அதிகரித்து கொண்டு செல்லும் பொழுது அவை வந்து இயற்கைக்கு மாறாக நாங்கள் உணவுகளை எல்லாம் இந்த உடலுக்கு கொண்டு வந்து கொடுக்கும்போது இயற்கையை ஏற்று சீரணித்து திடகாத்திரமாக வாழ்ந்து வந்த இந்த உடல் இன்று செயற்கைக்கு அடிமைப்பட்டு செயற்கை உரங்கள் எங்களுக்கு ஊட்டப்பட்டு, அதாவது உணவை கூறுகின்றேன், உணவு எங்களுக்கு ஒரு உரம் ஏற்று ஒரு எங்கள் உடலை உரப்படுத்துவதற்கு உணவு தேவை. அந்த உணவு எல்லாம் செயற்கை முறையிலே வந்து உருமாற்றங்கள் பெற்று எண்ணற்ற கணக்கிலடங்கா நாங்கள் அறியாத நோய்கள் எல்லாம் வந்து கொண்டு இருக்கின்றது.
அதேபோல எங்கள் அளவுக்கு மீறிய தேவைகள் எல்லாம் அதிகரித்து விட்டது. காரணம் மக்கள் தொகை, ஜனத்தொகைதான். அதனால் தான் இறையர்கள் கூட இந்த உலகத்தை படைத்து நீ மனிதனாக வாழ்ந்து வர வேண்டும் என்று ஆறு அறிவையும் புகுத்தி அனுப்பிவிட்ட இந்த உலகத்திலே மக்கள் அதைவிட சிறந்த நாங்கள் அறிவாளிகள், நாங்கள் ஆய்விலே புலமைத்துவம் பெற்றுவிட்டோம், எதையும் கண்டறியவும் உண்டு, இறைவனையே கண்டறிய வழிகிட்டு இத்தவரை கண்டறிய முடியாமல் இருக்கின்றார்கள். இறைவனும் ஓரளவு பார்த்துவிட்டு இந்த பிரளயத்தை கொண்டு வந்து வருவார். ஏனென்றால் இந்த உலகம் மாறிவிட்டது. இது மனித பண்பாட்டு மாறி வேறு விதமாக போய்கொண்டிருக்கின்றது. உலகுள்ள ஏனைய ஜீவராசிகளை விட ஒரு வித்தியாசமான முறையில் தன்னை அந்த பண்பாடுகளை மறந்து தங்களுக்கு இயற்கையாக உள்ள சீர்களை மறந்து வாழ்வது இந்த மனித இனம்தான் என்று அதை அழிக்க பார்க்கின்றது. அதனால்தான் பூகம்பங்களும் பெரும் பெரும் அக்னி குழம்புகளும் எரிமலைகளும் கடல் பெருக்கங்களும் இதெல்லாம் ஏற்படுவது வழக்கம். இப்படியாக குறைத்து கொண்டு போவதற்கு இறைவன் முயற்சிக்கின்றார். அதனால்தானோ என்னவோ ஐந்தொழில்களிலே ஒரு தொழில் அழித்தல் என்று வந்ததோ என்று எண்ண வேண்டியதாக இருக்கின்றது. படைத்தல், காத்தல், அருளல், மறைத்தல், அழித்தல், அந்த ஐந்தொழிலும் அவருக்குள்ளே தான் இருக்கின்றது. நீண்ட நேரம் பேசுகிறேன் போல் இருக்கின்றது. ஓரளவு என் உள்ளத்தில் பட்டதை உங்களோடு பரிமாறிக்கொள்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்ததுக்கு உங்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற எண்களோடு ஓடிவாருங்கள், இணையுங்கள், கண்டுபிடியுங்கள். 20 பெட்டிகள் ஒன்றிலிருந்து 20 வரையும் எண்கள் இடப்பட்ட பெட்டிகள் பொக்கிசமாக இருக்கின்றன. அந்த பொக்கிசத்துக்குள்ளே எழுத்துக்களால் பதியப்பட்ட பதங்கள் இருக்கின்றன. அவற்றை கண்டுபிடிப்போம், வாருங்கள், இணையுங்கள் என்று கூறிக்கொண்டு உங்களிடம் தொலைபேசி ஒலிவாங்கியை நான் பெற்றுக்கொண்டு ஒலிபெருக்கியில் இருந்து கொண்டு உங்களுடைய அழைப்பிணைப்பு எண்களை தந்துவிட்டேன். அழையுங்கள்.

0: கண்டுபிடி
1: கண்டுபிடி கண்டுபிடி என்ற பொக்கிஷத்துக்கு நீங்கள் இணைய வேண்டுமாக தான் 6478746415 காத்து கொண்டிருக்கின்றன. மிகவும் அமைதியான வேளை இந்த வேளை. அறிவியல் வளர்ந்ததிலே ஒரு நன்மை, முன்பு நாங்கள் வானொலி கேட்க வேண்டால் வானொலி பெட்டி என்று ஒன்று இருக்கும், அது ஓரிடத்திலே வைக்கப்பட்டிருக்கும். அந்த இடத்தை தேடி நாங்கள் அருகில் சென்று அந்த ஒலிபரப்புகளை கேட்டு மகிழ்வோம். அந்த ஒலிபரப்பு வரும் ஒலியின் அளவை பொறுத்து அவ்வளவு தூரம் அந்தளவு தூரத்திலே இருந்து கேட்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் இப்பொழுது அது எங்களை நாடி எங்களோடே இருக்கின்றது. கையிலே இருக்கும் கைபேசியிலே வானொலி இருக்கின்றது, தொலைக்காட்சி இருக்கின்றது. இருந்த இடத்தில், சென்ற இடத்தில், பணிபுரியும் இடத்தில், எங்கிருந்த போதும் நாங்கள் கேட்டு மகிழக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால் நேரம் என்ற ஒன்று உங்களுக்கு வேண்டும். அதற்காக ஒரு நேரம் வேண்டுமல்லவா? அந்த நேரத்தை 24 மணி நேரம் இருக்கின்றபடியும் இந்த 24 மணி நேரத்துள் கொஞ்ச நேரம்தான் இந்த வானொலியை உங்களால் நீங்கள் கேட்கலாம். 24 மணி நேரம் கேட்க முடியுமா? இல்லை. ஆனால் முடக்கிவிட்டால் அது தன்னை பாட்டுக்கு எங்களோடு அதை சேர்ந்து பாடிக்கொண்டு வந்து கொண்டிருக்கும், பேசிக்கொண்டு வந்து கொண்டிருக்கும், கேட்டுக்கொண்டு போகலாம். அதற்காக 1 நிமிடம் 2 நிமிடம் நீங்கள் உங்கள் 24 மணி நேரத்திலே 1-2 நிமிடத்தை நீங்கள் ஒதுக்கலாம், ஒதுக்கி வந்து கேட்டுக்கொள்ளலாம். இன்று இங்கே மழை காலமாக இருக்கின்றது, ஆனால் வலைத்தளம் காற்றலை சரியாக இருக்கின்றது. நான் பேசுவதெல்லாம் உங்களுக்கு கேட்கின்றது தானே? ஏனென்றால் திடீர் திடீரென்று அலைகளிலே இந்த வேவ் என்று கூறுவோம், அலைகளிலே மாற்றங்கள் ஏற்பட செய்கின்றது. அதை கூட மாற்றுகின்றான் இன்றைய மனிதன். அடுத்து நீங்கள் எங்கிருந்த போதும் கேட்கக்கூடிய வகையில் தான் இந்த தளம் இருக்கின்றது. அதுவும் கட்டணம் அறப்படப்படாத தளமாக இருக்கின்றபடியால் நீங்கள் வந்து இணைந்து கொள்வதில் எந்த விதமான தவறும் இல்லை. ஆனால் இப்பொழுது பல புதிய புதிய செய்திகள் வந்து கொண்டிருக்கும் வகையிலே ஊடகங்கள் பல உண்டு, பொய்யும் மெய்யும் கலந்து வருகின்ற ஊடகங்கள். அதிலே உங்கள் கவனம் ஈர்த்து கொண்டிருக்கின்றது. அடிக்கடி செய்திகள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக செய்தி பகுதிகளை நீங்கள் சென்று பார்க்கின்றீர்கள். அதைவிட சின்ன திரைகள் இருக்கின்றன, சின்ன திரைகளும் உங்கள் நேரத்தை முழுங்கிக் கொண்டிருக்கின்றன. அதை அவர்கள் சூட்சமமாக தொடரிலே வைத்து விடுவார்கள். ஒரு திரைப்படம் என்றால் ஒரு படத்தை ஆரம்பித்தால் 2 மணி 2.5 மணி நேரத்தில் முழுமையாக அதை பார்த்து விடலாம். ஆனால் இந்த சின்ன திரை அப்படி அல்ல. 1000 தொடர் கூட அதிலே இருக்கின்றது. சில நாடகங்கள் 1000 தடவைகள் போட்டாலும் முழுமையடையாத நாடகங்கள் தொடர் நாடகமாக இருந்து கொண்டிருக்கும். அதெல்லாம் நேற்று விட்டதை இன்று தொடர வேண்டும், என்ன வரப்போகின்றது என்ற ஆவல் தூண்டிக்கொண்டு அடிக்கடி நீங்கள் அதிலேயும் உங்கள் நேரத்தை பயன்படுத்தி கொள்வது எனக்கு நன்றாக தெரியும். அதை விட எங்கு சென்றாலும் இப்பொழுது இணையதள வானொலிகள் எங்களுக்கு மலிந்து விட்டது. நாங்கள் கூட பொருளாதார நிலையை எண்ணி, கூடுதலான வசதியை எண்ணி, இந்த முன்பு இருந்த நிலையை மாற்றி இணையதளத்துக்கு ஊடாக வந்து விட்டோம். ஏனென்றால் இணையதளத்துக்குள்ளே நாங்கள் ஒரு நன்மை என்னவென்றால், உலகின் எந்த பக்கத்தில் இருந்தென்றாலும் யாரென்றாலும் ஒலிபெருக்கி அது எங்கள் தொலைபேசி எங்கள் இணையதளத்துள் வந்து எங்கள் வானொலிக்குள் புகுந்து பேசிக்கொள்ளலாம். ஆதலால் நேயர்களுடைய குரல்களும் இதற்குள்ளே ஒலிக்கும் வண்ணம் அமைத்து விட்டார்கள். அந்த வகையில் இணையதளத்தின் மூலமாகத்தான் அநேகமான பெரிய காலங்காலமாக வந்த ஜனரஞ்சகமான வானொலிகள் கூட இணையதளத்தை நாடுகின்றது. காரணம் அதுதான், வசதிகள் அதிகம். இப்பொழுது முன்பெல்லாம் வானொலி கலையத்துக்குள்ளே வந்துதான் அறிவிப்பாளர் ஒரு நிகழ்ச்சியை செய்ய வேண்டும். இப்பொழுது அவர் இருந்த இடத்திலிருந்து தங்களோட தொடர்பை கொடுத்து விட்டால் செய்யக்கூடியதாக இருந்தது. உலகத் தலைவர்கள் சந்திப்பது கூட முன்பு எவ்வளவு பிரயத்தனப்பட்டு நாள் நேரம் குறித்து அதற்கேற்ற வாகன ஒழுங்குகளை ஆகாய விமானங்களில் அமர்த்தி அங்கு சென்று வரவேற்பாளர்களை வைத்தெல்லாம் செய்து பெரிய கூட்டங்களை செய்வார்கள். இப்பொழுது இணைய வழி ஒளி வளம் தளவழியாகவே அவர்கள் குடிக்கொள்கிறார்கள். ஏன், நீதிமன்றங்கள் கூட இப்பொழுது எவ்வளவோ சுருங்கிவிட்டது. மனித உழைப்பு குறைந்து கணனி வகையாகவே நீதிமன்றங்கள் கூட கடமை ஆற்றுகின்றன. அந்த வகையில் சுருக்கமாக வந்துவிட்டது. நீங்கள் ஒரு இடத்தில் இருந்துகொண்டு உலகத்தை அளந்து வரலாம். அந்த வகையில் மூன்றியல் தமிழ் வானொலிக்கு நீங்கள் இணைந்து கொள்வதற்கு உங்களுக்கு 2 நிமிடங்கள் போதும். எங்கே பார்ப்போம் யார் முதலில் வர இருக்கின்றீர்கள் என்று? பொக்கிசத்தில் வாருங்கள், இணையுங்கள், உங்கள் விருப்பமான பாடலையும் கொண்டு வாருங்கள்.

நேரம் சரியாக நண்பகலை தொட்டு 12 மணி என்று எங்களுக்கு காட்டுகின்றது கனடாவிலே. ஏழுமணி திருநாடு தென்னகத்திலும் இப்பொழுது 9:30 என்று எங்களுக்கு காட்டும் வேளையிலே நிகழ்ச்சியை நான் ஆரம்பித்து 30 ஆகிவிட்டன. நான் மட்டும் பேசி கொண்டிருந்திருக்கின்றேன், யாரையும் காணவில்லை. உங்களுக்கு வலைத்தளம் என்று உங்களுக்கு மழை பொழிகின்றதா அல்லது வலைத்தளம் சீரில்லையா என்பதை எனக்கு தெரியவில்லை. பார்ப்போம் யார் முதலில் வரப்போகின்றீர்கள் என்று. வரும்பொழுது உங்கள் பாடலை கொண்டு வாருங்கள். இப்பொழுது கண்டுபிடி கண்டுபிடி என்ற பாடலை கேட்டு எங்களுக்கு இன்னும் ஒரு பாடலை தருகின்றேன். அந்த பாடலையும் கேட்டு பார்ப்போம்.

ஜோடி என்ற திரைப்படத்தில் குரலை மட்டும் எங்களுக்கு தந்து உடலை மட்டும் கொண்டு சென்ற மறைந்த பாடும் நிலா டாக்டர் எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களின் குரலோடு மகாலட்சுமி ஐயரும் பாடிய பாடலை ரகுமான் ஏஆர் ரகுமான் அவர்களின் இசையிலே கேட்டு மகிழ்ந்தோம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் என்று தெரிந்து கொண்டோம். இது கண்டுபிடி கண்டுபிடி என்ற இசையோடு வரும் பொக்கிசம்.

இனிமையான அந்த பாடல் ருதம் திரைப்படத்திலிருந்து முறையில் தமிழ் வானொலியின் காற்றலையை கலந்து செல்லும் வேளை நாங்களும் மகிழ்ந்து கேட்டு இருக்கும் இந்த வேளையில் கண்டுபிடி கண்டுபிடி ஓசை வந்து எங்களுக்கு இது பொக்கிசம் என்பதை தெரியப்படுத்துகின்றதல்லவா?

0: திருடனை.
1: மொழிகள் தமிழ் வானொலியில் நேரம் சரியாக 12:12 என்பதை காட்டிக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் இது நண்பகல். அதிகம் வெயில் தோன்றாத மழை தூறலோடு மப்போடு ஒரு மந்தமான காலநிலை. உங்கள் நிலை நீங்கள் வந்து கூறலாம். உங்களுக்கு நேரம் இப்பொழுது சரியாக 9:42 இரவு நேரம் என்று காட்டும் இந்த வேளையில் இன்னும் ஒரு பாடல் கரத்தில் கிடைத்திருக்கின்றது. மிகவும் ஒரு சிறப்பான பாடல், எல்லோரும் விரும்பும் பாடலாக இருக்கும், ஒரு விரகதாகத்தை கொண்டு வரும் பாடலாக வருகின்றது. கேட்போம்.

0: விரகதாக ரதத்தோடு அற்புதமாக பாடும் நிலா எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களோடு அற்புதமான குரல் ஜோடி இசை கோயில் எஸ் ஜானகி அம்மாவும் குரல் கொடுத்த பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் பொக்கிஷம் நிகழ்விலே இன்று உறவுகளுக்கு வருவதற்கு சந்தர்ப்பம் சரியாக அமையவில்லை என்பதை நான் தெரிந்து கொண்டேன். நேரம் சரியாக 12:18 காட்டிக்கொண்டிருக்கின்றது எங்களுக்கு. உங்களுக்கும் 9:48 இரவு நேரம் என்று காட்டுகின்றது. நண்பகலும் முன்னிரவுமாக இருக்கும் இந்த வேளையிலே வானமும் பூமியும் ஒன்று, நாங்கள் இடையிலே இணைந்திருக்கின்றோம். மீண்டும் ஒரு பாடலை கேட்போம். அவ்வப்பொழுதிலும் தவப்பொழுது மேல் என்று எங்களுக்கு பாடல்களை ரசனையோடு கேட்கும் வாய்ப்பு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது. அடுத்த பாடலையும் கேட்போம். அந்த பாடலும் இப்படி பாடுகின்றது, எப்படி இருக்கும்?
1: திரைப்படங்கள் பாடல்கள்

சிறப்பான அந்த பாடல் கூட நாங்கள் கேட்டு மகிழக்கூடியதாக இருந்த இந்த பாடல் புது வெள்ளை நிலா என்று ரோஜா திரைப்படத்தில் பாடியதை கேட்டு மகிழ்ந்தோம் என்ப உறவுகளே. இனிமையான இந்த பாடலை கேட்கும் சந்தர்ப்பம் எங்களுக்கு பொக்கிஷம் நிகழ்விலே கிடைத்திருக்கின்றது. மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் அறிவன் கிழமைகளில் தோன்றும் 20 பெட்டிகளுடன் வரும் பொக்கிஷம். பொக்கிஷத்துக்கு உறவுகள் வருவது என்று என்னவோ அவர்களுக்கு தடை ஏற்பட்டதோ, எங்கள் வானொலியில் தடை ஒன்றையும் காணவில்லை. நான் பேசுவது உங்களுக்கு நன்றாக கேட்கின்றது, ஒலி பிறப்பு சிறப்பாக இருக்கின்றது என்பதை என்னால் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இன்னும் ஒரு பாடல் தர இருக்கின்றேன். அந்த பாடலை தந்துவிட்டு நாங்கள் நிகழ்ச்சியை நான் இன்று நிறைவுக்கு கொண்டு வரலாம் இந்த வேளையில் என்று எண்ணுகின்றேன். அந்த வகையிலே இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்துக்கு நன்றி கூறிக்கொண்டு இறுதி பாடலை தருகின்றேன். கேட்டுவிட்டு நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று பார்க்கின்றேன். யாரோ ஒரு உறவு அழைக்கின்றார் போல் தெரிகின்றது. இருப்பினும் பாடலை கேட்போம்.

இனிமையான இந்த பாடல் சத்ரியன் திரைப்படத்தில் மறைந்த எங்கள் சுவர்ணலதா அம்மாவின் இனிமையான குரலில் கேட்டு மகள சந்தர்ப்பம் கிடைத்ததற்கு நன்றி கூறிக்கொண்டு, நேரம் சரியாக 12:30 கனடாவில், உங்களுக்கு நேரம் 10 தொட்டுவிட்டது. இன்று 2 நிகழ்வை செய்யலாம், அன்பு உறவுகளோடு இணையலாம் என்று வந்த வேளை உறவுகள் பெறுவதற்கு ஏதோ தடை உண்டு என்பதை அறிந்து கொண்டேன். எங்கள் பகுதியில் இந்த பக்கத்தில் எந்த குறைபாடும் எனக்கு தெரியவில்லை. அன்பு ரமணி ராஜேஷ் அவர்கள் பதில் தந்து கொண்டிருக்கின்றார். ஆரம்ப உரையிலிருந்து மாலையில் யாரோ பாடல் வரை கேட்டு மகிழ்கின்றேன் ஐயா என்று எழுதியிருக்கார். மிக்க நன்றியை கூறிக்கொண்டு நான் நிகழ்ச்சியை நிறைவுக்கு இன்று கொண்டு வரலாம் என்று எண்ணிக்கொண்டு அனுமதி பெற்று சபையிடம் அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள். நான் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். இதுவரை நேரமும் நல்ல பாடல்களை கேட்டு மகளிர் சந்தர்ப்பம் கிடைத்த பக்குசம் நிகழ்ச்சி

அனுசரணை அளித்த அன்பு மூன்றில் தமிழ் வானொலி நிர்வாகிகளுக்கும், இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருந்து பதில் தந்த அன்பு உறவுகளுக்கும் நன்றி கூறிக்கொண்டு நாளை சந்திக்கலாம் என்று கூறி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இந்த வேளையிலே 2026 ஆண்டின் 5வது மாதத்தின் 11வது நாள் அறிவன் கிழமை பொக்கிஷம் நிகழ்வு இறுதி நிறைவுக்கு வருகின்றது. எல்லாம் வல்ல இறைவன் எங்களுக்கு அன்னை தந்தை ஆசான் அன்பு தமிழ் தந்தவருக்கு நன்றியும் மகிழ்ச்சியும் கூறி, வல்லமை தந்ததற்கு மீண்டும் நன்றி கூறி, இருகரம் கோப்பி சிரம் தாழ்த்தி, அறங்காத்து மனிதநேயத்துடன் நாங்கள் வாழ்வோம், வாழ்வில் நல்லதே நடக்கும் என்று கூறி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்துவிட்டேன். நிறைவு பெற்றது பொக்கிஷம் பொக்கிஷம் பொக்கிஷம்.

சிறப்பான இந்த பாடல் விட்டுவிட்டு ஒலித்தாலும் சிறப்பாக எங்களுக்கு பக்தியூட்டும் பாடலாகத்தான் அமைந்திருக்கின்றது. ஒரு பக்தையினுடைய வேண்டுதோளும் பக்தனுடைய தான் தரும் விளக்கத்தையும், ஏன் இதற்காக முருகன் நான் ஏன் இந்த பிறவி எடுத்தேன், கடவுளை வணங்கத்தானே, கடவுளை வணங்காதால் எந்த உயிரும் இந்த உலகுக்கு வருவதும் இல்லை போவதும் இல்லை, அதற்கு கடவுளை வணங்குவது முக்கியம் என்ற கருத்தை பரிமாறி கொண்டிருந்த பக்தி வேளையில் இன்று முதலில் இணைந்தார் அன்பு உறவு கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள். அவரிடம் நான் மீண்டும் மீண்டும் திருவி திருவி கேள்விகளை கேட்டபோது அவர்களால் உச்சரிப்போ அந்த பிழைகளை சுட்டி காட்டத்தான் நான் பார்த்தேன். அவர் ஒரு பொருளை ஒரு சொல்லை நாங்கள் சொல்லும் பொழுது அது எப்படி கருத்தை தருகின்றது, அதனுடைய கருத்து எப்படி இருக்கும் என்பதை நாங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டும். அற்புதமாக அர்த்தமுள்ள இந்து மதம் எழுதிய காவிய கவிஞர் கண்ணதாசன் ஐயா அவர்களின் வரியிலே ஒரு பாடல், அந்த பாடல் மெலிசை மன்னர் விஸ்வநாதன் ஐயா அவர்களின் குரலிலும் அவருடைய இசையிலும் ஒலித்திருக்கின்றது. அந்த பாடல் வந்தது, திரைப்படத்தின் பெயர் உண்மையில் உன் விலை என்ன என்று திருப்பி திருப்பி கூறுவேன், நான் திருப்பி திருப்பி கேட்டேன், அது சரியான பதம் உண்மையே உன் விலை என்ன என்பதுதான் அந்த பதம். அந்த திரைப்படத்திலே தான் அந்த பாடல் இருக்கின்றது. அந்த பாடல் இப்பொழுது ஒலிக்க இருக்கின்றது. எத்தனை மாந்தருக்கு ஒரு கோயில் போதாது, இத்தனை மாந்தர்கள் இந்த உலகத்தில் இருக்க, இந்த பாடல் என்ன கருத்தை தருகின்றது என்று பாடலை கேட்டு நாங்கள் அறிந்து கொள்வோம் என்ப உறவுகளே. மூன்றில் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் வெள்ளிக்கிழமை தோறும் ஒலிபரப்பாகும் பக்தி கொண்டாடுவோம் திரை நிகழ்ச்சியிலே வந்து இணைந்த முதல் நேயர் அன்பு கிருஷ்ணன். இடர் உள்ள நேரத்திலும் தடை உள்ள நேரத்திலும் ஓடி வந்து இணைந்து விடுவார் அல்லவா, எங்கே உங்கள் பாடலை கேட்போம். உண்மையே உன் விலை என்ன என்ற திரைப்படுத்த பாடல்

அற்புதமான அந்த பாடல். இத்தனை மாந்தருக்கு ஒரு கோயில் போதாது. சத்திய திருநாயகா, உண்மையாக இருக்கின்ற உண்மைக்கு திருநாயகனாக இருக்கின்ற முருகா, இத்தனை மாந்தர்கள், இத்தனை மாந்தர்கள், அந்த மாந்தர்கள் யார்கள்? பாவிகளாக இருக்கின்றார்கள், அப்பாவிகளாக இருக்கின்றார்கள், நேர்மை உள்ளவர்களாக இருக்கின்றார்கள், விரோதிகள் துரோகிகளாக இருக்கின்றார்கள், அகம்பாவம் உள்ளவர்கள் என்றெல்லாம் பலர் இருக்கின்றார்கள். இவற்றையெல்லாம் நிவர்த்தி பண்ணி நீதி நியாயத்தை நிலைநாட்டி நேர்மையாக மக்கள் வாழ வேண்டும் என்பதற்கு இந்த ஒரு கோயில் காணாத காரணம். உலகமலாக இருக்கின்ற மக்கள் அத்தனை பேரும் ஒரு கோயிலுக்குள்ள ஓரி முருகா உன் கோவில்தான் தஞ்சம், அதே போன்று பல கோயில்கள் எங்களுக்கு வேண்டும். எங்கெங்கு மக்கள் மாந்தர்கள் வாழ்கின்றன அங்கங்கு சென்று தங்கள் குறைகளை நிவர்த்தி செய்வதற்கு உன்னை உரி உணர்வதற்கு ஒரு கோயில் போதாது. எத்தனை கோயில் இருந்தாலும் பற்றாது. மேலும் மேலும் அதிகம் வேண்டும் என்ற அளவிலே அற்புதமான ஒரு பாடல். கவிஞர் கண்ணதாசன் ஐயா அவர்களின் வரிகளை நீங்கள் பார்க்கும் பொழுது எழுத்துக்கு எழுத்து கருத்துக்கள் மறைந்திருக்கும், உச்சரிப்புகள் இத்தனை அதில் வந்து உண்மையில் உண்மையிலே என்ன என்றதல்ல, உண்மையே உண்மை என்பதே உனக்கு விலை இருக்கின்றதா இல்லை, உண்மைக்கு விலை இருக்கின்றதா இல்லை, அதன் விலை என்னவென்று தெரியுமா? பெருமதியே இல்லை அந்த உண்மை என்பதற்கு. அற்புதமான பாடலை கண்டு எங்களுக்கு அடுத்து வரும் பாடல் அன்பு மகளே ஷியாமலா நீங்கள் தந்தீர்களோ, இந்த உலகத்திலே எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் உங்கள் அன்பின்படி உங்கள் அறிவின்படி உங்களுக்கு பிடித்தபடி நீங்கள் உங்கள் வேண்டுதல்கள் உங்கள் குறைநிறைகளை சொல்லி உருகி மனமுருகி மனம் ஆறுவதற்கு முருகன் ஒருவன் இருக்கின்றான். அவன் ஒன்று எத்தனை பேர் இருந்தாலும் அவனில்லாமல் இந்த தெய்வம் இல்லை என்று கூறு. அவன் யார்? இறைவனின் அமர உருவம். இதோ அந்த பாடலை கேட்போம். நீ அல்லால் தெய்வம் இல்லை முருகா. எங்கே

0: அற்புதமா இந்த பாடல். மாதா, பிதா, குரு, தெய்வம் அத்தனையும் நீதானப்பா. நீயல்லால் எனக்கு வேறு தெய்வம் இல்லை. என் குறை தீர்க்க உன்னை அன்றி வேறு யாரிடம் கூறுவேன் என்று கூறும்பொழுது சிவனுக்கே உபதேசித்த சிவகுருநாதன் ஆகிய அந்த முருகன் எங்களுக்கு அருள் புரிய மாட்டாரா? ஒரு தடவை இரு தடவை இல்லை, நாள்தோறும் நாங்கள் வணங்கி எங்கள் குறைகளை கூறும் பொழுது எங்களை அறியாமல் எங்கள் உள் இருக்கின்ற தீய குணங்கள் எண்ணங்கள் அத்தனையும் மறைந்து எங்கள் துன்பங்கள் மறைந்து போகும் என்பதில் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை, தவறும் இல்லை, எந்த விதமான பிழையும் இல்லை, பொய்யும் இல்லை என்பதை டாக்டர் சீராளி எஸ் கோவிந்தராஜன் ஐயா அவர்களின் தெய்வீக குரலில் கேட்டு மகள வைத்த மகள் சியாமளா நன்றியம்மா. அது மட்டும் இல்லாமல் இந்த மலைகள் பல இருந்தாலும் கொண்டிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்று கூறுவார்கள். அதற்கமைய யாமிருக்க பயமேன் என்று நான் அழைத்துக் கொள்ளும் அன்பு சரவணா, நீங்களும் வந்து இந்த உலகத்திலே எத்தனை மலைகள் எல்லாம் இருக்கலாம், அதிலே சிறந்த மலை என்று ஒரு பாடலை எந்த மலை என்று கூறி பாட வருகின்றது. திருவருள் திரைப்படத்திலிருந்து தருகின்றார்கள் சீராளி எஸ் கோவிந்தராஜன் ஐயா அவர்கள் பாடியதாக அந்த பாடல் நீங்கள் கேட்ட பாடல் தான் என்று எண்ணுகின்றேன். சரி, கேட்போம் அந்த பாடலையும். இதுவும் கண்ணதாசன் ஐயா அவர்களின் வரையிலே வந்த பாடல் தான். கேட்போமா அந்த பாடலை சரவணா?
1: புத்து திருப்புகளை செப்பிவிட்ட அருணகிரி முருகனை கண்ட இடம் அண்ணாமலை திருவண்ணாமலை. நித்தம் தவம் கிடந்து பக்தி பெருக்கோடு தேவன் முருகனை கண்ட இடம் மருதமலை. நித்தம் தவம் கிடந்து

சிவன் மகன் வந்து விளையாடும் அழகுமலை, சிவன் மகன் வந்து விளையாடும் அழகுமலை.

அந்த பாடல் அந்த மலை சிறந்த மலை மருத மலை என்றதுக்கு பல காரணங்களை கூறிக்கொண்டிருந்த போதும் உள்ளத்தை நெகிழ வைக்கும் வரிகளை கண்ணதாசன் ஐயா அவர்கள் எழுத்துக்கு எழுத்து பொருள் செறிந்த வகையில் அருள் நிறைந்த வகையிலே அவர் எழுதி வைத்திருக்கின்றார். அதற்கு அழகாக இசை கொடுத்து எங்களுக்கு தந்திருக்கின்றார்கள் குன்னக்குடி வைத்தியநாதன் ஐயா அவர்கள். அந்த வேளையிலே பக்திக்கன்றே குரல் படைத்த ஏழிசை வேந்தர்கள் பல இருந்தாலும் இசை மாமணி எங்களுடைய டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் ஐயா அவர்களின் குரலை கேட்ட வேளையில் எங்களை அறியாமல் உள்ளம் பூரிக்கின்றது. ஏனென்றால் இந்த சிவனுக்கே பாடம் சொல்லிக் கொடுத்த அந்த பிள்ளை இந்த பிள்ளையை போல் இந்த உலகில் வேறு பிள்ளை இல்லை என்றெல்லாம் மெருகூட்டி காட்டியிருக்கின்றார். எப்படி என்ன வரிகளை சேர்த்த பாடலை சீர்காழி ஐயா அவன் குரலை கேட்டு மகள வைத்த சரவணா. இப்பொழுது நாங்கள் அடுத்த பாடலுக்கு செல்வோமா? இதுவரை சீர்காழி கோவிந்தராஜன் ஐயா அவன் குரலில் கேட்ட பக்திமயமான பாடல்கள் எங்கள் மனதை குலைய வைத்தது போன்று பி சுசீலா அம்மாவின் குரலே ஒரு பாடலை கண்ணதாசன் ஐயா அவர்களின் வரியிலே தான் நாங்கள் கேட்க இருக்கின்றோம். சாந்தி நிலையம் திரைப்படத்திலிருந்து அன்பு மகள் யோகா ராஜி நீங்கள் தந்த பாடல் எங்கே ஒலிக்கின்றது இப்படி.

ஒலி கொஞ்சம் குறைவாக இருப்பது போல் நான் உணர்கின்றேன், நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் என்று தெரியவில்லை. ஆதலால் இன்னும் ஒரு பாடலை தொட்டு பார்ப்போம், அது எப்படி இருக்கின்றது என்று.

இனிமையான அந்த அற்புதமான இந்த பாடல் கூட இறைவன் வருவான், அவன் நல்வழி தருவான் என்று கூறப்பட்டு விட்டது. நல்வழி என்றால் எல்லாம் அதற்குள்ளே அடங்குகின்றது. எங்களுக்கு இருக்கிற துன்பங்கள் துயரங்கள் அத்தனையும் போக்க வைத்து நான் எங்கு செல்ல வேண்டும் அப்படி செல்ல வேண்டும் எனக்கு வழிவகுத்து நல்ல வழியிலே கொண்டு செல்வார் இறைவன். அதனால் இறை நம்பிக்கை வேண்டும் என்று கூறும் இந்த வேளையிலே, அதற்கு முன்பு இன்று சித்ரா பௌர்ணமி என்றபடியால் தாயின் தினம் என்றும் நாங்கள் எல்லாம் பேசிய வேளையிலே ஒரு அற்புதமான பாடலை அகத்திய திரைப்படத்திலிருந்து சின்ன பிள்ளை பாடுவது போன்ற தாயை சிறந்தொரு கோவிலும் இல்லை என்ற கருத்தை வைத்து பாடியிருக்கின்றார் அன்னை தந்தை ஞானகுரு. இதுதானே முதல் கடவுள் என்று நாங்கள் கும்பிடும் வேளையிலே அடுத்து வரும் பாடல் என்ன கூறப்படுகின்றது என்றால், மகாலிங்கம் அவர்களும் வந்து சித்ரா பௌர்ணமியை பற்றியும் எல்லாவற்றையும் கூறிவிட்டு அன்னையின் சிறப்புகளை கூறி அம்பாளின் சிறப்புகளை கூறிய வேளையிலே இசை அரசர் ஏழிசை மன்னர் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களின் குரலிலே தென் சித்திரை இசை திலகங்கைவி மகாதவன் ஐயாவின் இசையிலே மீண்டும் காவிய கவிஞர் கண்ணதாசன் ஐயாவின் வரிகளிலே இந்த பாடலை கேட்க வைக்கின்றார். ஆதி பராசக்தியிலிருந்து சொல்லடி அபிராமி என்று மகாலிங்கம் உங்கள் பாடல்.

அணும் அணிக்கழையே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமர

0: வந்துவிட்டது நிலவு. ஆம்,
1: அற்புதமான இந்த பாடல் பிரபல இயக்குனர் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்களினாலே இயக்கி திரையிடப்பட்ட போது திரை இசை திலகம் கே வி மகாதவன் ஐயா அவர்களின் இசையிலே எழிசை வேந்தர் இசை அரசர் டி எம் சவுந்தரராஜன் ஐயாவின் குரலிலே காவிய கவிஞர் என்று இல்லாத விட்டாலும் அவருடைய அவர் உலகம் முழுக்க வாழக்கூடியவர் இதயத்தில் இருக்கக்கூடிய கண்ணதாசன் ஐயா அவர்களின் அற்புதமான வரிகளும் பாடலை கேட்கும் பொழுதும் அந்த படப்பிடிப்பின் காட்சியை பார்க்கும் பொழுதும் நடிகர்களுக்குள்ளே சிறப்பு வாய்ந்தவர் எங்களுடைய நடிப்பு செல்வர் டி எஸ் எங்களுடைய எஸ் பி சுப்பையா ஐயா அவர்களுடைய நடிப்போடும் இணைந்து நாங்கள் காட்சியோடு பார்க்கும் பொழுது உண்மையிலே உள்ளம் குலைந்து கண்ணீர் வரும். சாதாரணமாக கேட்டால் ஒரு தாய் எதையும் கொடுத்து விடுவாள், வருந்தி கேட்டால் என்ன செய்யும் அந்த தாய், சேயினை ஆதரித்து அதற்கு வேண்டியதை கொடுத்து தன்னை ஒருத்தண்டாலும் கொடுப்பது போன்று அன்னை சிவகாமி அவரை விசுவாசத்தோடு, நம்பிக்கை வேறு விசுவாசம் வேறு, விசுவாசமாக இருந்து வேண்டிய அந்த அடியாருக்கு வரக்கூடாத நாளிலும் தன்னை காண்பித்து நிலவை காட்டிய அந்த பேரொளி அந்த பேரருள் அன்னை பராசக்தியிடம் இருக்கின்றது என்று அங்கே ஒரு அடைமொழியை கண்ணதாசன் கொடுத்திருக்கின்றார். இந்த உலகத்தை ஆளுகின்ற அப்பனுக்கே சக்தி கொடுப்பவர் அன்னை தானே, அன்னை இல்லை என்றால் அப்பனின் சக்தி பலிக்க முடியாதல்லவா. இவ்வளவோ உட்கருத்துக்கள் பிறந்த கருத்துக்களை எழுத்துக்கு எழுத்து கருத்துக்களை வைப்பார் என்று நான் கூறியிருந்தேன். அவர்கள் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் உட்கருத்துக்கள் பல இருக்கும், ஒன்றை கவனித்தால் தான் தெரியும். அதனால் நீங்கள் எந்த நிலையிலும் இருகரம் கூப்பி சிரசிலே வைத்து தாயே என்று வழங்கி ஓம் சக்தி என்று கூறினால் அந்த சக்தி நிச்சயமாக எங்களுக்கு விமோசனம் கொடுக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை அம்மா. நன்றி மகாலிங்கம் அவர்களே, இனிமையான ஒரு பாடலை இன்றைய தினத்தில் கேட்டு மகிழ்ந்த வேளையிலே நீண்ட நாளாக பல பழவுகளோடு இருந்திருக்கின்றார், மன நிறைவில்லாமல் கூட இருந்திருக்கின்றார் அன்பு மகள் சாந்தி என்று அவர் பேசும்பொழுது கேட்கும். வாழ்க்கை என்பது அப்படித்தான், பல நன்மைகள் உண்டு அதற்கேற்ற தீமைகளும் உண்டு, நன்மைகளையும் தீமைகளையும் சிந்தித்து சீர்தூக்கி இது நித்தியம் இல்லாதது, நித்தியமானது ஒன்றே ஒன்று ஆன்மீகம், அந்த தெய்வீகம்தான். தெய்வத்தின் மீது நாங்கள் சரணாகதி அடைந்து விட்டால் துன்பங்கள் எல்லாம் பறந்தோடி விடும் மகளே. நம்ம குருநாதன் நம்மை வருத்துவது கொல்ல அல்ல, கொல்ல அல்ல, பொல்லாத வினையெல்லாம் போக்கவே என்று கூறியிருக்கின்றார்கள். சுட சுடரும் பொன்போல் ஒளிவிடும் துன்பம் சுட சுட நோக்கிப்பவர்க்கு என்று கூறியிருக்கிறார். இவர்கள் எல்லாம் பல்கலைக்கழகங்களிலும் பெரிய ஆய்வுகளையும் செய்து அறிந்த உண்மைகள் எல்லாம் அங்கள் வாழ்க்கையிலே தாங்கள் கண்ட உண்மையை எங்களுக்கு இப்படி தமிழிலே தந்திருக்கின்றார்கள். அந்த தமிழ் வார்த்தைகளை அங்கே புகுத்தி தருவதற்கு வல்லமையே அந்த இறை சக்தி தான் கொடுத்திருக்கின்றது. எங்கும் பாருங்கள் இந்த இதிலே மேலே ஒரு ஊ என்ற ஒரு பிள்ளையார் சுழி கொண்டிருக்கும். இறைவனை நம்பி நாங்கள் எதை எடுத்தாலும் அது எங்களுக்கு கைகூடும் உண்மையான விசுவாசத்தோடு, தன்னலன் கருதாமல். அன்பு மகள் சாந்தி, நீங்கள் ஒரு சரணாகதம் பாடலை இன்று தருகின்றீர்கள். அந்த பாடலை உளுந்தூர்பேட்டை சண்முகம் அவர்கள் தொகுத்துவிட திருவாந்திரம் சகோதரிகள் பாடுகின்றார்கள். மொன்றியல் தமிழ் வானொலியில் சாந்தி உங்களுக்காக நாங்களும் கேட்கின்றோம் அந்த சரணாகதத்தை.

அற்புதமான ஒரு சரணாகதம் கேட்டு மகிழ்ந்தோம் அன்பு உறவுகளே. திருவனந்தபுரம் சகோதரிகள் அவர்களுடைய குரலிலே, உளுந்தூர்பேட்டை சண்முகம் ஐயா அவர்களின் இசை வரியிலே கேட்டு மகிழ்ந்தோம். அன்னையின் அடி வேண்டி, தாயின் தாய் அடி வேண்டி, அடி அடி என்று எத்தனை பண்பார் சொற்களை அங்கு உதிர்த்தாலும் உரிமை அதிகமாக இருக்கின்றதால் தான் அந்த அடி என்ற பதம் வருகின்றது. அடியே அடியே என்று சொல்லி அந்த தாயவள் திருவடியை நாங்கள் விசுவாசித்து பக்தியோடு வணங்கி நம்பிக்கையோடு விசுவாசித்து நாங்கள் அந்த ஆன்மீக பாதையிலே இருந்து கேட்டால் இறங்காது போகாது. அதற்கு உதாரணம் திரு ஞான சம்பந்தருக்கு ஞானப்பால் கிடைத்தது. ஏன் இப்பொழுது கேட்ட பாடலில் கூட அபிராமிப்பட்டருக்கு அந்த நிலவொளியை காட்டியது போன்ற பல விடயங்களை நாங்கள் கூறிக்கொள்ளலாம். அந்த வகையிலே இவற்றை உள்ளடக்கி உளுந்தூர்பேட்டை சண்முகம் அவர்களும், உன்னை சரணடைந்தேன் நீயே கதி, சிவசக்தி என்னை ஆதரி, உன்னால் நான் என உருகாகிய பின்னர் என்னாலே ஒன்று ஏதடி இல்லை, அன்னை நீ தரும் அமுதம் போதுமடி வேற, அந்த அருள் என்ற அமுதம் போதும் என்று கூறுகிறார். அந்த பிரபஞ்சத்தை ஆக்கி இந்த பஞ்ச புலன்களை எங்களுக்கு கொடுத்து வாழ வைத்திருக்கின்றாயே, உன்னால்தான் நான் வந்தேன், உன்னை விட்டு நான் இங்கு வந்தபோது நீ வேறு நான் வேறில்லை, அருள்புரி தாயே என்னை ஆதரிப்பாய், வழிகாட்டு தாயே என்றுதான் இருக்கிறம் கூட்டி நாங்கள் விசுவாசத்தோடு அவரை வேண்டினால் பொல்லாத வினை எல்லாத்தையும் போக்கி வைப்பது இந்த ஆன்மீக அருள் கொண்ட இறைவன், இறை சக்திகள். சக்தி என்றேல் சிவம் இல்லை, சிவம் என்றேல் சக்தி இல்லை. இது பேரறிஞர்கள் இல்லை, ஆய்வாளர்களை அத்தனை பேராலும் கூறப்பட்ட உண்மை, நாங்களும் வாழ்க்கையிலே தெரிந்து கொண்ட உண்மை. அதனால் ஒரு கணம் ஏதும் நாங்கள் இறை சக்தியை வணங்குவது எங்களுக்கு மோட்சத்தை கொடுக்கும். மோட்சம் என்று நான் இப்பொழுது நரக உலகத்தை கூறவில்லை, அதாவது சுபீட்சம், மன நிம்மதி, மன நிறைவு. இந்த பிறவி எடுத்து ஆறாவது அறிவையும் பெற்று நாங்கள் மனித பிறவி எடுத்து வந்த பின்பு ஏனைய பிறவிகளை விட ஒருபடி முன்னேறி இருக்கின்றோமே, ஒருபடி முன்னேறி வாழுகின்றோமே, அந்த நிலையை நாங்கள் இதை செய்ய வேண்டும் என்றால் அறம், மனிதநேயம், ஜீவகாருண்யம் இருக்க வேண்டும். அந்த வகையிலே நாங்கள் சென்றால் உண்மையிலே இறை சக்தி எங்களுள் இருக்கும், இறை சக்தி எங்களுக்கு வழிகாட்டும். இறைவனை நாங்கள், இறை சக்தியை நாங்கள் விரும்பி அவர் காட்டிய வழியிலே, அவர் காட்டிய வழிகளை எத்தனை ஞானிகள், யோகிகள், அறிஞர்கள் புராணங்களிலும் இதிகாசங்களிலும் உதாரணமாக தந்திருக்கின்றார்கள், வாழ்ந்து காட்டியவர்கள், அந்த வழியிலே நாங்கள் பின்பற்றி செல்வதற்கு எந்த தடையும் இல்லை. அதற்கு முக்கியமாக இந்த ஆசை என்பதை விட்டுவிட வேண்டும். அந்த ஆசைதான் எங்களை இழுத்து கொண்டு சென்று அல்லல் பட வைக்கின்றது. அதனால்தான் புலன்களை படைத்துவிட்டு அந்த புலன்கள் மீது அந்த உணர்வுகளை தந்திருக்கின்றார். அந்த உணர்வுகளை நேர் வழியிலே, இறை வழியிலே இறைவனிடம் விசுவாசித்து கொண்டு சென்றால் இந்த உலகம் என்பது ஒரு நாடக மேடை, நாங்கள் மனிதர்கள் என்ற உயிர் எடுத்து இங்கு நடிக்க வந்திருக்கின்றோம், அந்த நடிப்பு எங்கள் பாவ வினைகள் எல்லாவற்றையும் தீர்த்து மோட்சத்தை அடைவதுதான், மீண்டும் எங்களுக்கு மேலும் பிறவிகள் வேண்டாம் என்றுதான் அன்றைய ஞானிகள், யோகிகள், சித்தர்கள் எல்லாம் உழன்றார்கள், அலைந்தார்கள், திரிந்தார்கள். எந்த வருத்தமும் இல்லாமல் மெய் வருத்தம் பாரார், கண் துஞ்சார், பசி நோக்கார், எவ்வொரு தீமையும் மேற்கொள்ள மாட்டார்கள், இறைவனை நம்பி இறைவனையே கதி என்று சரணாகதி அடைந்தோர்களை இறைவன் கைவிடப் போவதில்லை, மோட்சத்தை கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே நாங்கள் 2 மணி நேரம் உங்களுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் மொன்றியல் தமிழ் வானொலி ஒதுக்கி கொடுத்து உங்கள் ஆன்மீக சிந்தனையை பகிர்ந்து கொள்ளுங்கள். உலகளாவே இருக்கின்ற அன்பு உறவினர்கள் கேட்டு மகளட்டும், உணர்ந்து பார்க்கட்டும், ஆன்மீகம் சிறக்க வேண்டும். ஆன்மீகம் என்பது உண்மை. ஆன்மீகத்துக்கு பல வழிகள் இருந்தாலும் எல்லா வழிகளுக்கும் ஒரே ஒரு தலைவன், இறைவன் மட்டும்தான். இறைவனை பல உருவங்களில் வைத்து வழிபடலாம், ஆனால் சிந்தனை ஒன்றுதானே. அதனால் நாங்கள் இறை சிந்தனையோடு இருக்க வேண்டும் என்று ஒதுக்கி கொடுத்த இந்த நேரத்தை பொன்னான நேரமாக நாங்கள் கருதி இந்த 2 மணி நேரம் வேறு சிந்தனைகள் இல்லாமல் நாங்கள் இறை சிந்தனையோடு பாடல்களையும் கேட்டு அந்த நாங்கள் அறிந்த உண்மைகளையும் எங்களுக்கு நாங்கள் கேட்டவைகளையும் ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொண்டு இன்றைய நாள் என்ன, நட்சத்திரம் என்ன, கோள் என்ன என்பதற்கும் எத்தனை தேவார திருவாசகங்கள், ஆண்டார் அடியால் பாடல்கள் எல்லாம் இருக்கின்றன, அவையெல்லாம் கூறுவது வாழ்க்கையின் நல்ல வழிகளை. அந்த நல்ல வழிகளை நாங்கள் பின்பற்ற வேண்டுமாக இருந்தால் அமர்ந்தால் பணிய வேண்டும். அவரை இருகரம் குப்பி சிரம் தாழ்த்தி அன்னையோடு தந்தையும்
ஆசானும் அவர்களால் நான் கண்ட அன்னை தமிழும் இவற்றையெல்லாம் எங்களுக்கு அளித்து எங்களுக்கு இந்த உலகத்திலே வாழ் என்று அனுப்பிவிட்ட இறை சக்திக்கும் இருகரம் குப்பி சிரம் தாழ்த்தி கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரிக்க வந்து சிறப்பித்த கே எஸ் கிருஷ்ணன், ஷியாமலா, சரவணா, யூகா ராஜி, மகாலிங்கம், சாந்தி இவர்களுக்கும் இணைந்து நான் நன்றி கூறி இவற்றையெல்லாம் நாங்கள் ஒலிபரப்பதற்கு உறுதுணையாக இருந்து எங்களை உற்சாகப்படுத்தி இந்த தரவுகளையும் பதில்களையும் தந்து கொண்டிருக்கும் உலகளாக இருக்கும் அன்பு உறவினர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு அவர்களின் கருத்து ஆன்மீகம் மிக முக்கியம். இந்த மொன்றியல் தமிழ் வானொலி அதற்கு செய்யும் சேவை அரும் கடமையாக இருக்கின்றது. இந்த கடமை நிறைவேற வேண்டும். இந்த பணி அவர்கள் என்றும் சிறக்க செய்ய வேண்டும் என்று இறை நம்பிக்கை எங்களுக்கு ஊட்டி மேலும் மேலும் மெருகூட்டும் வேளையிலே சில நிமிட நேரங்களை நான் கூட எடுத்துக்கொண்டாலும் ஒன்றியல் தமிழ் வானொலி அதற்கு மனம் வந்து அந்த நேரத்தை தந்ததற்கு நன்றி கூறி 2026 ஆண்டின் 5வது மாதத்தின் 1வது நாள் தொழிலாளர் நாள் என்று உலகளாவ கொண்டாடும் இந்த வேளையிலே 140வது இந்த தொழிலாளர் தினத்துக்கு நாங்களும் வாழ்த்துக்குறை. நாங்களும் தொழிலாளர்கள், எங்கள் தொழில்களை இதய சுத்தியோடு செய்வோம் என்று இறைவனிடம் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி உங்களோடு நானும் இணைந்து தாழ்வணங்கி இன்றைய நிகழ்ச்சி பக்தி வேலையை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். மீண்டும் சந்திப்போம் தமிழுடன். என் அன்பு உறவுகளே, வாழ்க தமிழுடன்.

பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்.

0: வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி. கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.
1: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மோன்ட்ரியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
2: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
1: MTR

நேரம் சரியாக 9:34. இது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக 12:04. முதல் கண் என்னை பெற்று தாய் தந்தையர் அன்பை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணனவனை கண்மூடி நினைந்து கொண்டு காட்டிடையில் மீரா அன்பு உறவுகள் இணைந்து கொள்ளலாம். கதம்பா நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கு பெறுவதற்கு ஒரு பாடல் கண்ணன் பாடல் காற்றலைக்கு வருகிறது.

நேரம் சரியாக 9:39, அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக 12:08. நீங்கள் கதம்பத்தில் இணைந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி 514-519-2379. இன்று கிருஷ்ண ஜெயந்தி. குட்டிக்கண்ணன் உங்கள் இல்லமங்கும் உலாவி வரும் நாள். நீங்களும் இணைந்து கொள்ளலாம். வந்து இணைந்த பின்புதான் பேசலாம் என்று சொல்லிக்கொண்டு ஒரு பாடல் காட்டலையில் எடுத்து வரலாம். அன்பு உறவுகளை இணைய அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 514-519-2379. இணைப்புக்கு வர இன்னும் ஒரு இலக்கம் 1647-8764 தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் வரலாம். ஒரு பாடலை கேட்போம். அந்த பாடலை கேட்ட வண்ணம் நீங்கள் காட்டளிக்கு வர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு பாடலை எடுத்து வரலாம்.

0: காற்றிலே இணைந்து கொள்ளும் எங்களுடைய ஜெகபர் சாதிக் அண்ணாவை சந்தித்துக் கொள்ளலாம். அண்ணா வணக்கம். அண்ணா அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம். அண்ணா எப்படி அண்ணா இருக்கிறீங்களா?
1: அனைவருக்கும் அனைவருக்கும் அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கலாமா?
0: உங்களுக்கு அந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றோம். அண்ணா இன்னைக்கு என்ன பாட்டு நீங்க கேட்க போறீங்க?
1: எனக்கு வந்து இந்த பூவும் பொட்டும் அப்படிங்கிற படத்துல இருந்து எண்ணம் போல கண்ணன் வந்தான் அம்மம்மா அப்படிங்கிற பாட்டுமா?
0: அந்த பாடல் இனிமையான பாடல், உங்க பாடி காட்டுங்க அண்ணா பாக்கலாம். லேடிஸ் வாய்ஸ் இப்ப ஆணும் பெண்ணும் ஒரு மாதிரியே வந்து விட்டார்கள். ஆண்கள் நினைக்கிறார்கள் பெண்களால் எல்லாம் முடியும், பெண்கள் நினைக்கிறார்கள். நீங்க சொன்ன ஒரு வார்த்தையில இருந்து நான் சற்று பேசலாம் இருக்கேன். இப்ப சொல்லுகிறார்கள் ஆண்கள், பெண்கள் சிலர் சொல்லுகிறார்கள் எங்களுக்கு, நாங்கள் ஆண்களை விட நாங்கள் கட்டிக்காரர், நாங்கள் ஆண்கள் இல்லாமலே நாங்கள் தைரியமாக வாழ்வோம், எல்லாம் எங்களால் முடியும்.
1: அது உண்மைதான், உண்மைதான். பெண்களால் நிச்சயமா வந்து தைரியமா வாழ முடியும், நிச்சயமா வாழ முடியும். அது மாத்துக்கிறது இடையில இல்லம்மா. என்னத்தான் வந்து நம்ம சம்பாதிச்சு கொடுத்தாலும் அந்த குடும்பத்தை கட்டி காக்குறது, அளவுல செலவு பண்றது, வரவுக்கு உட்பட்டு செலவு பண்றது எல்லாம் பெண்கள் தானம்மா.
0: செலவு பண்றது சரி என்ன, ஆனா எல்லா விடயங்களும் பெண்களால் முடியாது இல்ல?
1: பெண்களாலும் முடியக்கூடிய விடயங்கள் அவர்களாலும் முடியும். எல்லாம் நீங்க சொன்ன மாதிரி வந்து எல்லாம் முடியாது,
0: எல்லாம் உண்மை. அது எல்லாம்
1: முடியாது.
0: அது அதை நீங்க பெண்கள் சிலர் அதை ஒட்டுக்கொள்ளுகிறார்கள் இல்லையே, அவர் சொல்லுகிறார்கள் ஆண்களே ஆணே தேவையில்லை என்று நிக்கிறார்கள். ஒரு
1: வகை
0: சில நேரத்துல சில பெண்கள் சொன்னா ஆண் இருந்தால் ரொம்ப கஷ்டம், ஐயோ இதை அது எங்களுக்கு வேண்டாம், அதன் பார்க்க தனியா வாழ்ந்துட்டு போகலாம் என்று சொல்லுகிற பெண்கள் இருக்கிறார்கள். அதே போல பெண்கள் இல்லாமல் வாழ்ந்தால் சந்தோஷமாக வாழ்வோம் என்று சொல்கிற ஆண்கள் இருக்கிறார்கள். சில
1: ஆண்கள் ஒரு சில இருக்கிறதா
0: அப்ப எல்லாத்துக்கும்
1: இல்லம்மா. அதாவது ஒரு விஷயம், ஒரு விஷயத்த சொல்லுமா, அதாவது நான் சிறு வயசா இருக்கும் போது எங்க அப்பா இறந்துட்டாப்ல, சாரி எங்க அம்மா இறந்துட்டாங்களா, ஆனா எங்க அப்பா வந்து இன்னோட இருக்கிற கடைசி காலம் வரையும் எனக்கு திருமணமே வேண்டாம், பெண் இல்லாம நம்ம வாழ வாழ்ந்து காட்ட வருமா எங்க அப்பா?
0: அது நிச்சயம், அது அது சரியா நீங்க உண்மை. ஆனா இருந்தாலும் வாழ்ந்த ஒரு பெண்ணுக்கு பின் சேர்ந்த பெண் வேண்டாம் என்று சொல்லி வாழ்ந்துகிட்டே அவ்வளவு அன்பு
1: வைத்திருக்கோடையே
0: நினைத்து வாழ்ந்து விடலாம் என்று அவருடைய மனம் இருந்திருக்கிறது. ஆனா இந்த காலத்துல, இந்த காலம் அதெல்லாம் ஏதோ ஒரு
1: அதே போல வந்து அதே போல பெண்கள்லயே அது மாதிரி இருக்காங்கம்மா. ஒரு கணவரோட வாழ்ந்துவிட்டு கணவர் இறந்து விட்டால் அந்த அந்த அந்த அந்த வாழ்க்கை நினைவோடவே வாழ்ந்துட்டு இருக்கேன், வேற எதுவுமே வேண்டாம் சொல்லி எத்தனையோ பேர் கண்ணுக்கு முன்னாடி நான் பாக்குறேன்
0: இருக்காங்க. ஆனா அதெல்லாம் அந்த காலத்துல அது சரியாக இருந்தது, இந்த காலத்துல ஏன் அப்படி வாழ முடியவில்லை என்றா, இந்த வாட்ஸ்அப் இருக்கு பாருங்க,
1: விமர்சனம்
0: மட்டும் இல்ல, வாட்ஸ்அப் பேஸ்புக் ஸ்டேட்டஸ் போடுறார்கள், இப்படி பல இந்த தொடர், அதாவது தொடர் மீடியாக்கள், அதாவது இது என்ன செய்கிறது என்றால் எல்லோருடைய இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கு மனதை மாற்றி
1: விடுகிறது,
0: மாற்றி விடுகிறது. அப்ப தடம் புரண்டு போகிறார்கள், அந்த நிலையான வாழ்க்கையை வாழ முடியும். அப்ப வந்து இப்ப குதிரைக்கு லாடன் கட்டணமாய்தான் அப்ப அந்த வாழ்க்கை, ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள இதுதான் வாழ்க்கை, கணவன் மனைவி உற்றார் உறவினர் என்னுடைய சொந்த பந்தங்கள், எனக்கு இப்ப ஒரு வாழ்க்கை வந்து விட்டது முடிந்து விட்டது, அந்த வாழ்க்கையிலேயே வாழ்ந்து முடிந்திட வேண்டும் என்று இருக்கிற அந்த வாழ்க்கை இருந்தது. ஆனா இப்ப அப்படி இல்லையானா, இப்ப வந்து பலதையும் பலதரப்பட்ட மற்றது பேசுபவர்களுடைய தன்மை எல்லாம் மாறிவிட்டது. அங்க அப்ப வந்து அந்த பெண்ணுக்கு உண்மையா விதவை என்று சொன்னால் அவளை அந்த தரத்திலே வைத்து அந்த பேச்சை மட்டும்தான் அவர்கள் அவளிடம் பேசுவார்கள். ஆனா இப்ப அப்படி அல்ல, இப்ப அப்படி இல்ல, இப்ப பலதையும் சொல்லுகிறார்கள், உடனே அந்த பெண் மனம் மாறி விடுகிறது. சரி என்று ஏதோ ஒரு முடிவு, சரி அதனால நிலையா வாழ முடியாத காலம் இந்த காலம், யாரும்
1: உண்மைதாமா உண்மைதாமா. அது மெயின் முக்கிய காரணமே டிவி சேனல் தான்மா.
0: சேனல் மட்டும் இல்லையண்ணா, இந்த இந்த
1: ஆமா சொன்ன மாதிரி எல்லாம் இருக்கு, பல இருக்குமா.
0: எனக்கு தனியா இருக்கலாம்னு போன எடுத்து வச்சுட்டு அதுல இருக்கிறத பேருந்து ஓண்டும் போக ஒவ்வொரு விதமான காட்சிகள் அமைப்புகள் பேருந்து ஒரு பரிதாப நிலைக்கு ஒன்று வரும். ஒரு தடவை சச்சி நான் அழுது போட்டோன்னா என்னன்னு கேட்டோன்னா அது அதுல இருந்த ஒரு தொடர்பு இப்படியான நிலைகள். அதனால எல்லோரும் தடர் மாறி போகிறார்கள். வாழ்க்கை சிதைந்து ஆண் பெண் இருவருக்கும் வாழ்க்கை சிதைந்தே
1: அன்றாட செய்திகள் ஏதாவது ஒண்ணு இந்த செய்தி வந்துட்டு தான் இருக்கு. பேப்பர்ல பார்த்தா நியூஸ் பேப்பர்ல பார்த்தாக்கல இதே வந்துட்டு தான் இருக்குமா. கல்லூரி பிள்ளைகள்ல இருந்து பல பேர் வந்து இந்த வழி தேர்வு போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த இதால இருக்கு. நிச்சயமா வாட்ஸ்அப் பேஸ்புக் இருக்குமா,
0: நிச்சயமா யூடியூப் அல்லாட்டி சின்ன இந்த போன்லயே ஏதோ ஒன்றை தேடிக்கொண்டு கூகுள்ல போக முடியாதுன்னா கெட்ட விடயங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கும். குழந்தைகள் எப்படி ஒரு விடயத்தை அதை பார்க்க முடியும்? குழந்தைகள் மட்டுமில்ல பெரியவர்களும் மனதை கெடுக்கும் வகையில பலவற்றை எல்லாவற்றையும் அள்ளி போட்டு வைத்திருக்கிறார்கள். கேட்டா சொல்லுகிறார்கள் இது கலிகாலம், எல்லாத்தையும் கண்டுபிடித்து விட்டார்கள், எல்லாம் சரியாக வருகிறது. ஆனா எல்லாம் தெரிந்து வளர்ந்து விட்டது விஞ்ஞானம், ஆனா மக்களுடைய மனநிலையை சீரழித்து விட்டது என்றுதான், சாகடித்து விட்டது என்றுதான் சொல்லலாம் இல்லையா? உங்களுடைய எண்ணம் போல கண்ணன் வந்தால் அம்மம்மா என்ற பாடல் பார்க்கலாம், முதல்ல கொடுக்கலாமான்னு பாக்குறேன். நன்றி
1: அண்ணா,
0: இன்றைக்கே கொடுக்கலாம் நல்லது அண்ணா. நன்றி
1: நன்றி
0: நன்றி அண்ணா, நன்றி நன்றி நன்றி நன்றி. நேரம் சரியாக இப்பொழுது 9:47 அது இந்திய இலங்கை நேரம், கனடிய நேரம் சரியாக 12:16. இந்த பாடலை கேட்ட வண்ணம் அண்ணா உங்களுடைய பாடல் எடுத்து வரலாம்.

0: காற்றில இணைந்து கொள்ளும் உங்களுடைய மகாலிங்கத்தை சந்திக்கலாம். வாங்க மகாலிங்கம், எப்படி இருக்கீங்க, நலமா இருக்கீங்களா?
1: வணக்கம்மா. வணக்கம்மா, நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கிறேன் மகாலிங்கம். ஒரு தடவை முன்னே எனக்கு பூ போட காணல, அதனால சுகமா இருக்கிறேன்.
1: பூ போட்டு வரவேற்கிறது நல்லதுதானம்மா.
0: அதான் உண்மைதான். இந்த பூ போட்டு பூ போட்டு
1: சொல்லுங்க சொல்லுங்க.
0: பூ போட்டு பூ போட்டே பூ போல இருக்கிற மனத சீரழிச்சு போட்டார்கள். அதனாலதான் இந்த பூவை பார்த்தாலே பயமா இருக்கு. அதனால உங்களுக்கு இனி நானும் கொஞ்சம் பூக்கள் எடுத்து வச்சிருக்கேன், நாளையில இருந்து உங்களுக்கு போடலாம் இருக்கேன். எப்படி
1: போடுங்க?
0: இந்த நாட்கள் இப்ப அன்ப பூவாலதான் வெளிக்காட்டுறது. அப்படித்தானே?
1: அப்படித்தானே?
0: சும்மா வெளிக்கட்டையில தான் அன்ப. அது என்ன பூ போட்டு
1: வளர்ச்சியா இருக்கட்டும்.
0: என்ன நான் கேக்குறதுங்க, நீங்க என்ன சிரிச்சு கொண்டு அண்ணாட்டி நீ கடை கணக்கிறேன் பேசிக்கொண்டு போய் இன்னைக்கு அமைதியா பேசுறீங்க.
1: இல்லீங்களா, நீங்க என்னமோ பேசுறீங்க, நானும் உணர்ந்து பேசுறேன்.
0: அனுபவிச்சு பேசுறீங்க, நான் சும்மா பேசுறேன்.
1: உங்களோட பேச்ச ரசிக்கிறம்மா. அதுதான்
0: நீங்க ரசிக்கிறீங்க. சரி சரி, உங்கள்ட்ட கேட்கலாம் இப்ப. அதான் இப்ப ஆணின்றி பெண்ணும் பெண்ணின்றி ஆணும் தனிச்சு துணிவாக வாழ முடியுமா வாழ முடியாதா, இதுதான் என் கேள்வி.
1: வாழலாம், வாழலாங்கிற ஒரு இழுப்பு தான், இழுப்போட தான் இது பண்ண முடியும். ஆனா அது எப்படியா இருந்தாலும் அது ஆண் பெண் இல்லாம வாழ முடியாது.
0: வாழ முடியாது. ஆனா அந்த காலத்துல வாழ்ந்தார்கள், அந்த பழங்காலத்துல, ஆரம்ப காலத்துல.
1: அது வந்து எல்லாமே எல்லாமே அதாவது கட்டுப்பாடோட இருந்த நிலை. அப்ப உதாரணத்துக்கு சொல்றோமா, அப்ப வந்து இந்த ஒரு முழங்கை வரைக்கும் அந்த ஜாக்கெட் போட்டிருந்தாங்க, உடை போட்டிருந்தாங்க பெண்களுக்கு. அதே மாதிரி ஆண்கள் வந்து அந்த முழங்கை சட்டை தான் போட்டிருப்பாங்க, அந்த ஒரு அங்கீகாரம் இதெல்லாம் ஒரு இது. அதே மாதிரி நாகரிகம் வளர வளர இப்ப வந்து வெறும் லிப்பு மட்டும் வர்ற மாதிரி ஆயிடுச்சு, அந்த தோள்பட்டைக்கு. அந்த மாதிரி ஆமா, அதே மாதிரி அப்ப வந்து தலை விரிச்சு போட்டாலே தவறுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இப்ப தலை விரிச்சாதான் ஸ்டைலுங்கிறாங்க.
0: இப்ப கோயில்
1: மாறும் போது
0: கோயில்ல சாமி கும்பிடுறதுக்கு பின்னுக்கு நின்று கும்பிட்டா முன்னுக்கு தலை விரிச்சு போட்டு நிக்கிறவோட தலை தான் தெரியும் எங்களுக்கு.
1: தெரியும். ஆமா, அது ஏதோ பேய் பிடிச்சது போல நினைக்கிற மாதிரி இருக்கு.
0: மற்றது நான் பாத்துருக்கேன், நல்ல நீள முடியா நல்ல அடர்த்தியாக இருக்கிறது, பின்னாமல் விரிச்சு விட்டு கொண்டுதான் போவாரு எந்த ஒரு
1: பங்கு. அதுல வேற அங்கங்க கலர் கலரா தெரியுது.
0: அதுவும் அங்க வந்துருச்சா அது டை அடிக்கிறது அந்த, அதாவது
1: ஏன் நிறைய நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. அதுவும் வந்து 60 வயசுக்கு மேல உள்ளவங்க ஒரு இதா தவறா சொல்லல. என்ன இல்லைங்க இதுல, அத பெண்களை சொல்றேன், பெண்களை
0: சொல்றேன்,
1: செவந்த கலர்ல டை அடிச்சுக்கிறாங்க.
0: அது வந்து
1: கருப்பு கலர் அடிச்சிருந்தா கூட பரவாயில்ல, செவந்த கலர்.
0: அது நீங்க தவறா நினைக்கிறீங்க. அதாவது மருதாணி
1: இல்லம்மா, மருதாணி இல்லம்மா,
0: குளிர்மை
1: கலரிங். அது
0: குளிர்மைக்கு இல்ல, தலைக்கு குளிர்மைக்கு ஏதோ முடிக்கு போடுகிறார்கள் அந்த வயிற்று.
1: வேற அது வேறம்மா, கலரிங் வந்து ப்ரௌன் கலர்ல கலரிங் பண்ணிக்கிறாங்க முடி.
0: அது கலர்
1: நரைச்ச முடி தெரியாம ஒரு வித்தியாசமா ஒரு ஃபாரின் ஸ்டைல்ல இருக்கணும்ங்கிறதுக்காக கலரிங், ப்ரௌன் கலர் கலரிங், அத பொன் வண்ணம் அது இது பண்ணிக்கிறாங்க.
0: ஓ, இப்ப உங்களுக்கு என்ன மாதிரி நரைச்ச முடி வந்துடுதா உங்களுக்கு? 61
1: இருக்கு. நான் கலரிங் தான் பண்ணிக்கிறேன். நான்
0: நீங்க கலர் பண்றீங்களா? நீங்க அது பண்ணத்தான்
1: வேணும். கலர்
0: பண்றேன்.
1: எனக்கு 35 வயசுல நரைக்க ஆரம்பிச்சிருக்கேன். எங்க அப்பா வந்து நான் விவரம் தெரிஞ்சு, ஆமா பிளாக், நான் விவரம் தெரிஞ்சு பாக்கும் போதுல இருந்து அவரு பெரியார் மாதிரி இருப்பாருங்க எங்க அப்பா. நான் தோற்றம்.
0: சரி, ஒரு நிமிஷம் தாங்க, ஒரு நிமிஷம் தாங்க. நீங்க நீண்ட நேரம் இப்ப ஆரம்பத்துல முதல்ல வந்து நீங்க நிக்க போறீங்க, அது மட்டும் ஊஞ்சிதமாயிட்டுதான். எப்படி உங்களுக்கு பாட்டு இருக்கு இல்லாம இல்ல? பக்கத்துல லெனின் வந்துருக்க, வாங்க லெனின், வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஐயா? எப்படி இருக்கீங்க? குட்டி பொண்ணு என்ன செய்யறா? குட்டி பொண்ணு என்ன செய்யறா?
2: வெட்டி பண்ண டிவி பாத்துட்டு இருக்காங்க
0: வீட்டுல, டிவி பாத்து கொண்டிருக்கிறான். நீங்க இன்னைக்கு வேலை இருந்ததா, நீங்க வேலைக்கு போறதுண்டா? இப்படி காலம் எப்படி வந்துடுதுன்னு பாருங்க எல்லாரும். வாகனங்கள் இல்ல, போறதுக்கு வாகனம் இல்லை என்று அலைந்த காலம் முடிந்து வாகனம் இருந்தும் போக முடியாத நிலை இப்ப. லெனினுக்கு விளங்குறதா நான்
2: சொல்றேன்? புரியுது,
0: நீங்க என்ன இன்றைக்கு கண்ணன், கொரோனாவால ஒண்ணும் செய்ய முடியல. அதாவது எனக்கு ஒரு வாகனம் தான் நல்லா இருக்கும் என்று நினைத்தவர்கள், கார் ஏதாவது ஒரு வாகனம் இருந்தால் நல்லா இருக்கும் என்று நினைத்தவர்கள், இப்ப வாகனம் இருந்தாலும் போற நிலை, போறதுக்கு இடம் இல்ல. அப்ப இப்ப கடவுள் என்ன செய்திருக்கிறாருண்டா, இப்ப நிலைமை எப்படி வந்திருக்கிற, எல்லாரையும் சமநிலைக்கு கொண்டு வந்துட்டாங்க இல்லையா? இப்ப வெளியில செல்ல முடியாதவர்கள், ஐயோ எனக்கு செல்ல முடியாத, அவர் போய் வருகிறாரே வருகிறார் என்று துக்கப்படும் நேரம் இல்லை. எல்லாரும் வீட்டுக்குள்ளதான் இருக்கிறோம் இப்ப நாங்க. அப்ப சரியா, அப்ப சரியான ஒரு சமநிலைக்கு மக்களை கொண்டு வந்திருக்காரா இல்லையா
2: இறைவன்?
0: இப்ப உணவு இருந்தாலும் கூட பார்த்து யோசிச்சு சாப்பிட வேண்டி இருக்கிறது. கடைகள்ல போய் சாப்பிடல, காசு இருந்தாலும் போய் வீட்டுல சமைச்சு, எல்லாரும் வீட்டுல சமைச்சு சாப்பிடுங்க. என்ன கண்ணன் பாட்டுக்கு என்ன உடல் நல குறைவு போல இருக்கிறது
2: உங்களுக்கு?
0: கவனமா இருக்க வேணும் நீங்கள். உடனே அதுக்குரிய கை மருந்துகள் இருக்கிறது, இப்ப ஆங்கில வைத்தியத்தை விட கை மருந்துகள் யாருமே. இப்ப நாங்களே அதாவது வைத்தியசாலை, எனக்கு சின்ன தலையடி வந்தாலும் சரி, ஒரு சின்ன உடல் சுடுகிறது காய்ச்சல் உடனே வைத்தியசாலை எமர்ஜென்சி, அதுல போய் நாங்க ஒரு 16-20 மணித்தியாலும் இருப்போம். அப்படியே காலையில இருந்து இரவு போனா விடிய மதியம், விடிஞ்சு மதியம் வரும் வரையும் இருப்போம். இப்ப அந்த பக்கமே போகே இல்ல யாருமே, வருத்தம் உண்டு. அப்ப எங்க இந்த வருத்தம் எல்லாம் மக்களுக்கு போனதுன்றதுதான் இப்ப கேள்விக்குரிய எங்களுக்கு. எங்க
2: போன,
0: அதாவது இறப்புகளும் குறைவு, எல்லாரும் இருக்கிறார்கள் நல்லா.
2: செலவினங்கள் ரொம்ப குறைவுமாப்பா. ஒருவருக்கு தேவையான வாழ்க்கை வர எவ்வளவு பணம் தேவைங்கிறது இந்த கொரோனா காலத்துல அதை எல்லாருமே
0: தெரிஞ்சிருப்பாங்க. ஒரு ஆண் இல்லாமல் பெண்ணும், பெண் இல்லாமல் ஆணும் துணிவாக துணிச்சலாக தனிய வாழ முடியுமா? முடியாதா? என்ன அதுக்கு மட்டும் விக்கிறீங்க? நெட் வந்து உங்களுக்கு
2: வாழ முடியாது,
0: வாழ முடியாது. ஆனால் வாழ முடியாதா? இது அடுத்த கேள்வி.
2: இருவராலுமே முடியாது,
0: இருவராலும் வாழ முடியாது.
2: ஆமா, இறைவன் படைத்ததே காரணமே இருவரும் இணைந்து வாழ வேண்டும்,
0: இணைந்து வாழ வேண்டும் என்றுதான் நீங்கள் சொல்லுகிறீர்கள்.
2: ஆமா, தனித்தனியா வாழ்ந்தா இயற்கைக்கு முரணானது,
0: முரணானது. அப்படி துணிவாக சில சில பெண்கள் அடம்பிடித்து இருக்கிறார்கள் தானே, எங்களுக்கு எதுவும் பட நாங்கள் எங்களால எல்லாம் முடியும், நாங்கள் எல்லாம் செய்வோம்.
2: இன்மெச்சூரிட்டி
0: அப்பா, சூப்பர்.
2: அந்த வழியில் போனவங்கள்ட்ட அவங்க பழகுனாங்கன்னா அவங்க என்னென்ன கஷ்டங்கள் சந்திச்சாங்கிறத கண்டிப்பா சொல்லுவாங்க.
0: சொல்லுவாங்க பாதுகாப்பு இல்லாமல் வாழ்ந்திருப்பார்கள் அப்படி
2: இருப்பவர்கள்.
0: பல பிரச்சனைகள் ஏற்படும், சொல்ல வழியில் சொல்ல முடியாத
2: நிலைமை காலங்களிலும் சரிமா, இல்ல வயது காலத்துக்கு அப்புறமும் சரி. இப்ப நான் ஆட்டோ ஓட்டுறேன், ஆட்டோ ஓட்டுநரா இருக்கனால வயசானவங்க நிறைய பேர் வெளியில போக முடியாது, நான் தான் உதவி எல்லாம் பண்ணிட்டு இருப்பேன்,
0: உதவி செய்வது கொண்டிருப்பேன்.
2: ஆமா, ஹஸ்பண்ட் இருக்க மாட்டாங்க, சில பேர் வைஃப் இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் தான் வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும்.
0: நீங்க நல்ல பிள்ளையா இருக்கீங்க.
2: கடைசி வரைக்கும் இருவரோடு இருந்தாலும் கொஞ்சம் சிறப்பான,
0: இருவரோடு துணையோடு இருந்தால் தான் சிறப்பு இருக்கும்,
2: சிறப்பாக இருக்கும்.
0: நிச்சயமா,
2: இறைவன் படைத்தது காரணமே தானம்மா,
0: உண்மைதானே, அதுதான். சரி, என்ன கண்ணன் பாட்டு இன்றைக்கு நீங்க கேட்க போறீங்க?
2: கண்ணன் பாடல் மதியமே நேர்ந்த விருப்பத்தை
0: கேட்டுட்டீங்க. இருந்தாலும் கிருஷ்ண ஜெயந்தி இன்றைக்கு யாருக்கும் மாட்டுக்கு பாட்டு கொடுக்கற இல்லையான்னு சொல்லியாச்சு இன்றைக்கு.
2: அப்படியா?
0: ஐயோ தெரியாம வந்து தெரியாம வந்துட்டேனே. சரி கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து போடுங்க. சரி இப்படி கேக்கலாம் நீங்க, அதாவது கண்ணன் என்று சொல்லுவார
2: பாட்டு
0: இல்ல இல்ல, கண்ணன் என்று சொல்லுவார பாட்டு எதுவும் கேக்கலாம். இப்ப இவ சொன்னா இப்ப இவர் யாரு இப்ப மகாலிங்கத்தை கேட்டு பாருங்க, கண்ணன் என்று வார சொல்லுவார பாட்டு எது சொல்லுவாரு பாருங்க. எங்க சொல்லுங்க பாக்கலாம், சொல்லுவார பாட்டு உண்டு மகாலிங்கம், கண்ணன் என்று சொல்லுவார ஒரு பாட்டு மகாலிங்கம் ஒரு பாட்டு
1: சொல்லுங்க. சொல்றேன்
0: கண்ணன் பாட்டு.
1: என்னடி மீனாச்சி,
0: அதுல கண்ணன்
1: நீ சொன்னது என்னாச்சி,
0: அதுல கண்ணன் வருதா?
1: ராதை மனதன்னு வருவாங்க அதுல கண்ணன்
0: கண்ணன் ராதைன்னு அதுல வருது பாருங்க. எப்படி அவங்க தள்ளி போய் பிடிச்சிருக்காங்க கண்ணனையும் ராதையும் அந்த பாட்டுக்குள்ள. அப்படி அப்படி கேட்கலாம் சொல்றோம். இப்ப லெனின் பாருங்க, நாங்க எவ்வளவு ஸ்லோமா விட்டு கொடுக்கோம் கண்ணன் பாட்டுண்டா. இப்படி இப்ப இந்த பாட்டு கேட்கலாம், கண்ணா உன் சேலைக்குள்ள, அப்படிதானே
1: சரி நான் இப்படிதான் கேட்க போறேன்னு எப்படிமா தெரியும் உங்களுக்கு?
0: அது தெரிஞ்சிட்டு இல்ல, அதனாலதான் நான் தளர்த்தி விட்டுட்டேனே. இப்ப நான் இருக்கமா இல்ல இல்ல, நீங்க தனியா கண்ணன் பக்தி பாடல் கண்ணன் பாடல் அப்படி சொல்ல முடியாது. என்னடா
1: நான் உண்மையிலே குறை ஒன்றும் இல்லை, மறைமுத்தி கண்ணாங்கிற பாட்டு தான் கேட்கலான்னு வந்தேன். நீங்க எப்படியாவது ஒரு வார்த்தை கண்ணன் ராதன்னு வந்தா போதும்னு சொன்னதுனால இந்த பாட்டு கேட்கறேன்.
0: லெனினோட நான் ஒரு அன்பு உறவை இணைக்க போறேன். அவர் அவர் நன்றாக பாடி இருந்தார், நீங்க கேட்டிருந்தீங்களா அப்போத வந்து?
2: எந்த பாடலுமா?
0: அவர் ஒரு பாடகர், எத்தனை அதாவது 9500 பாடல்கள் ஸ்பூல்ல பாடி இருக்கார் அவர், காமராஜன். அவர் நன்றாக டிஎம்எஸ் மாதிரி பாடுறார் அவர். இப்ப நான் நினைக்கிறேன் நீங்க பாரு, அவர் தான் அழைப்புக்கு வந்திருக்கிறார். பாப்போம் அவரை அவருக்கு பாட வச்சு பாக்கலாம். நன்றாக பாடுகிறார் உண்மையிலேயே. பாருங்க இத்தனை ஆயிரத்த பாடி இருக்கிறாரு, அதுவும் இது எந்த வருஷத்துல இருந்து பாடுனு அப்போது என் நிகழ்ச்சி முடிகிற கட்டமன்ற வடிவா அவரோட பேச முடியாம போய்விட்டது. இன்னைக்கு இப்ப கேட்டுடலாம்.
1: எப்படியா இருந்தாலும் ஹைஸ்கூல்ல 6வதுல இருந்து படிச்சிருக்கலாம்.
0: என்ன கூட உனக்கு 9500 பாட்டு பாடவா? எந்த வருஷத்துல இருந்து
1: ஹைஸ்கூல்ல இருந்துதான் அந்த ஆரம்பிக்கும் மேடை தருவாங்க. இதா
0: ஸ்மூல்ல பாடி இருக்கிறார் அவர் சொன்னது, ஸ்மூல்ல பாடி இருக்கிறார்
1: ஸ்கூல்ல.
0: இல்ல இல்ல ஸ்மூல்
1: அது ஹைஸ்கூல் தானே?
0: இல்லைங்க ஸ்மூல்ல அந்த இதுல அந்த நீங்க போன்ல எல்லாம் பாடி போடுறாங்க அதுல பாடி இருக்கு. அது எப்ப வந்தது? அது வந்த நாள்ல இருந்து பார்த்தாலும் கூட 9500
1: பாடல்கள், 10,000 பாடல் தான் பாடி இருக்காரு.
0: இல்ல இவர் எல்லா பாடல்களையும் கலந்து பாடுறாரு, எல்லாரும் மாதிரியும் பாடுறாரு. இவர் நல்ல குரல் வளம், நன்றாக பாடுறாரு. அது நானே ஒரு 3 பாட்டு பாடுனதுலயே நானே சொக்கி போனேன். இப்ப நீங்களும் அதை கேட்கலாம். சரி இப்ப கண்ணன் பாட்டு நீங்க அவர் வரும் வரையும் சொல்லுங்க. எங்க கண்ணன் பாட்டு நான் இப்ப உங்களுக்கு தளர்த்தி விட்டுருக்கு. கண்ணன் என்று ஒரு சொல்லு வந்தாலே போதும்.
1: என்னடி மீனாட்சி, இளமை ஒஞ்சல் ஆடுகிறது படத்துல இருந்து. என்னடி மீனாட்சி நீ சொன்னது என்னாச்சி, நேற்றோடு அந்த வார்த்தை
0: என்னோடு
1: போயாச்சி. வார்த்தை முத எடுத்தோட வார்த்தை தவறி விட்ட கண்ணம்மா.
0: யாருக்கும் இது மெசேஜ் குடுக்கறமா? யாரடி நீ மோகினி? யாரு கையா, யாரு கையா மெசேஜ் குடுக்கறீங்க? பாருங்க உங்க நீங்களா, பாருங்க நீங்களா, நீங்களா இப்ப எங்களுக்கு சொல்லி குடுக்கறீங்க. பாருங்க இப்ப மஜித், என் மஜித, என் மஜித கூப்பிடலாம், மெசேஜ் குடுக்கற எல்லாரையும் கூப்பிடலாம். லெனின் பாருங்க, கண்ணன் வர்ற பாட்டு தேடுறார். தேடுங்க தேடுங்க தேடுங்க தேடுங்க. மஜித் வச்சிடலாம்.
1: வடிகால்
0: தானே?
1: வடிகால்
0: எதுக்கு உங்களுடைய என்ன உங்களுடைய எண்ணங்களுக்கும்
1: என்ன இல்ல மன அழுத்தத்தை மன அழுத்தத்தை போக்குறது திரை இசை.
3: அம்மா வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம். என் மஜித் வாங்க,
1: பாதர் வந்துட்டாங்க.
0: வாங்க வாங்க, என் மஜித் வாங்க வாங்க, உங்கள்ட்ட கேட்கலாம். என் மஜித் உங்கள்ட்ட முதல் கேள்வி ஒன்று கேட்க.
3: என்ன கேட்க போறீங்க அம்மா?
0: அதான் இவெல்லாம்
3: தெரிஞ்சா சொல்றேன்.
0: நீங்க சொல்லி போட்டு போயிட்டீங்க. இவர் வேற வந்து கேட்டா சைவ முத்தத்துக்கு அசைவ முத்தம் அசைவம் அந்த காதல் என்ன சைவமா அசைவமா அது என்னன்னு எனக்கு விளக்கமா சொல்லி சொல்லி கேட்டேன். நீங்க சொன்னது விளங்க
3: சொல்லுங்க.
1: என்னமா சொல்லிட்டீங்களே
3: சைவம் அசைவம்னு சொல்லிட்டு போறீங்களே என்ன அதுன்னு தெரியல எனக்கு.
0: காதலிலே சைவம் உண்டு அசைவம் உண்டு அப்படின்னு நீங்க அழகா சொன்னீங்க.
3: ஒரு கேள்வி கேட்டாங்க, நான் என்ன சொல்ல அதுக்கு பதில், ஊடல் வந்து சைவம் ஊடல் வந்து அசைவம் அப்படின்னு
0: சொன்னேன். அது என்ன தப்பு? அது விளங்காம அதை விளங்கப்படுத்துங்க மன்னிக்கிறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம்.
3: திரைக்கதை ஆசிரியர்
2: வணக்கம். சங்கரன் சங்கரன்
0: வணக்கம்.
1: சங்கரன்
2: இன்னைக்கு கோகுல அஷ்டமி வாழ்த்துக்கள் சகோதரிக்கு,
0: அண்ணாக்கும்
2: எல்லாருக்கும்
0: வாழ்த்துக்கள்.
2: எல்லாருக்கும் வணக்கம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் மகாலிங்க.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம். மகாலிங்கம் வணக்கம்.
0: மஜித் மஜித்
1: நிக்கிறாருக்கும் வணக்கம்.
0: பக்கத்தில்
2: வணக்கம்
1: வணக்கம்
2: வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம்
1: வணக்கம். மீராமாவுக்கு வணக்கம்
2: வணக்கம்.
0: யாருங்க இப்பதான் நம்ம ஆறுதலா மீராமாவுக்கு
3: பாடலை பதிவு
0: செய்யுங்கள். முதல் பாடலை பதிவு செய்யலாம். சரி மஜித், என் மஜித் நீங்க
3: படம் மனதில் உறுதி வேண்டும்.
0: அண்ணா
3: அண்ணா வருவாயா மீரா கேட்கிறாள்.
0: வருவாயா மீரா கேட்கிறா.
1: ஏன்னா வேற யாராவது சொல்லிட போறாங்க
0: ஓடி வந்து இந்த பாடங்களுங்க. நல்ல மூளை. நீங்க அப்போதான் கேட்ட பாட்டு நல்ல பாட்டு மஜித், அருமையான பாடல், நல்ல பாடல்.
3: என்ன பாடல் அது?
0: அது நீங்க கேட்டது வந்து நெஞ்சிருக்கும் பாரு படத்துல கண்ணன் வரும் நேரம் நேரம் இது நேரம் இது.
3: ஆமா நல்ல ஒரு பாடலாம். அந்த பாடல் கேட்கறது காரணமே நீங்க மறந்து போயிருப்பீங்கன்னு சொல்லிதான்.
0: நான் அந்த பாட்டை மறந்து இருப்பேன்னு நீங்க திருப்பி கேட்டு பாத்தீங்கல்ல.
3: பொதுவாக அந்த பாடல் சரியா இருந்துச்சு. நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கு.
0: ஞாபகம் இல்ல, நாங்களும் மறந்து போனோம். நானே கொண்டு வரேன் அந்த பாட்டை உண்மையிலேயே. நாங்க
3: அதுதான் சொல்றேன்,
0: நாங்க இன்னொரு பெரிய பாடகனை இணைக்க போறோம். அண்ணா சங்கரன் அண்ணா ஒன்பது ஆயிரத்தி அஞ்சூறு பாடல்களை இந்த ஸ்மூல் அண்ட் இதுல பாடி இருக்காரு இவர். ஆனா அந்த நெட் தான் இங்க வந்து பாட விடுதில்ல. ஆனா அப்போது மூணு பாட்டு பாடினார், உண்மையிலே நன்றா இருந்தது. டிஎம்எஸ்இன் பாடல்கள் அந்த குரல் வளமும் அப்படியே இருந்தது. நான் உங்களே நீங்களும் நல்லா பாடுவீங்க. அம்மா கண்ணே சும்மா
1: பண்றீங்க ஆன் பண்றீங்க
0: இல்ல எனக்கு நித்திரையே வந்து பாட்டு ஞாபகத்துல வருது.
2: பாச பாச பாச பிளத்தின் பாட்டுதான்
0: மறக்க இல்ல. சரி அங்க சங்கரன் அண்ணா நீங்க உங்களோட பாட்டு சொல்லுங்க. ஒரு கண்ணன் பாட்டு, அதாவது கண்ணன் என்று சொல்லுவாங்க. அம்மா கண்ணு மாதிரி நீங்க கண்ணாண்டு வரக்கூடியதா ஒன்று பாடுவீங்க.
2: பாட்டு
4: இன்று மதியம் அதனால
0: இன்னும்
4: அங்கதான் அங்கதான் இருக்கிறோம்.
0: அவருக்கு நல்ல
4: நவீன நவீன
0: எடுத்து வர்றோம் ஒரு கண்ணன் பாட்டு
1: நல்ல
0: ஒரு
4: பாட்டு.
0: இல்ல இல்ல எல்லாரும் வந்து அப்படி பாட்டு கேட்கல, அப்போதே வந்து ஏதோ வித்தியாசம் கேட்டார்கள் அப்படி கேட்க ஒண்ணு மட்டும் இல்ல. அந்த கண்ணன் எழுத்து அந்த சொல்லு அவருடைய பெயர் வந்தா போதும் அதுல என்றதுதான். கண்ணன் வருவான் கதை சொல்லுவான் அது அடிக்கடி போன பாடல். என்றால் நிறைய உங்களுக்கு நான் இந்த பாட்டு இந்த பாட்டு எடுத்து வருகிறேன். ஏன் படத்துல கண்ணன் எனக்கு ஒரு பிள்ளை நான் கண்ணிதான் இன்னும் தாயாக நல்ல ஒரு பாடல் அது. அது அவ்வளவு பிடிக்கல அவருக்கு. சரி பிடிச்ச பாட்டு ஒண்ணு சொல்லுங்க. பாட்டு சொல்லுங்க மகாலிங்க தேடி பிடிங்க பாக்கலாம். எங்க இவர்கிட்ட கேக்கலாம். என்மஜித் நல்ல என்மஜித் ஓடி போயிட்டார்.
1: என்ன அவங்க வீட்டுல ஏதோ கலப்பலாம் கலப்பலாம்னாங்க போயிட்டாரு.
0: உடனே போயிட்டாரு வருவாரா? சரி சரி ஒரு குழு குழு பாட்டு எடுங்க. அதாவது சங்கரன் அண்ணா குடுக்கலாம்.
1: கண்ணன் வருவான் கதை சொல்லுவான் அந்த பாட்டு.
0: என்ன எல்லாரும் பழசுல நினைக்கிறீங்க? புதுசுல எத்தனையோ கண்ணன்
1: புதுசுல
0: புதுசுல வந்துருச்சு.
4: ஆட்டி வைத்தார் பாட்டு பதவியெல்லாம் ஞாபகம் இல்ல சொல்லு. நல்ல பாட்டு நல்ல பாட்டுதான்
0: நல்ல பாட்டு இருக்கு. நீங்க ஆட்டி வைத்தால்
4: ஆட்டி வைத்தால் யாரு
0: ஆடாதாரி கண்ணா நல்ல பாட்டு.
4: படம் பேரு தெரியல சகோதரி.
0: அது வந்து
1: திரைப்படம்.
0: அது தெரியும்
4: திரைப்படம் தான் சினிமா படம். உடனே வந்த படம்
0: உடனே வாங்க
1: பதினெட்டு
4: சொல்ல படம்
0: முழுநீள
1: படம்.
4: முழுநீள படம்
0: என்னும் தொட்டிலே
1: பாருங்க
0: பாருங்க எல்லாரும் கண்ணன் பாட்டு எப்படி தேர்றாங்க பாருங்க.
5: அம்மா வணக்கம்.
0: வணக்கம்.
5: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
5: சுந்தரவல்லிமா.
0: சுந்தரவல்லி.
5: பூம்புகார். சுந்தரவல்லி.
0: பூம்புகார். சுந்தரவல்லி. எப்படி இருக்கீங்க நீங்க? நலமா இருக்கீங்களா?
5: நல்லா இருக்கம்மா. நல்லா இருக்கம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா? அப்பா நல்லா இருக்கீங்களா?
0: அப்பா நல்ல சோமா இருக்கிறார். அப்பா வீட்டுக்கு வழியில ஏதோ வேலை செய்து கொண்டு நிக்கிறார்.
5: சந்தோஷம்மா. அம்மா பத்ரகாளி படத்துல கண்ணன் ஒரு கை குழந்தை கண்ணன் செல்லும் பூங்கதிரை அந்த பாட்டுமா. ஹலோ.
1: கண்ணன் ஒரு கை குழந்தை
5: அம்மா சொல்லுங்க.
0: நல்ல பாட்டு நல்ல பாட்டு. கண்ணன் ஒரு கை குழந்தை நல்ல பாடு. அது பாருங்க அந்த குழந்தை மீச வச்ச குழந்தை அந்த பாட்டுல.
5: நவீன் நவீன சிரிப்புதாமா. நவீன சிரிப்பு ஒரு சிரிப்பு ஒன்னா இருக்குமா. நல்ல சவுண்டே.
0: ஒரு நிமிஷம் இந்த பாடலை கேட்கலாம். ஒரு நிமிஷம் இந்த பாட்டை கேளுங்க. ஒரு நிமிஷம் ஒரு ஒரு சின்ன
5: சந்தோஷம்.
0: ஒரு நிமிஷம் அப்படியே இணைப்புல இருந்து
6: சொல்லுங்க.

0: இப்ப நாங்க மீச வச்ச குழந்தைக்கு வரலாம். உங்களுக்கு யாரு யாரு சொல்றீங்க? இது
1: நவீன்.
0: உங்களுக்கும் அந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சு கொள்ளலாம். இப்ப நீங்களும் ஏதாவது ஒரு மீச வச்ச குழந்தைய கொண்டு போறீங்களோ? நீங்களும்
1: இல்ல இல்லம்மா, நான் வந்து ராமு ஒரு படம் இருக்கு இல்லையா,
0: ராமு அதுல கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா.
1: அது கிடையாதுமா, அது கிடையவே கிடையாது. அதாவது அதுல வந்து ஆக்சுவலா ஜெமினி கணேசனும் அவங்களும் நடிச்சிருப்பாங்க. கண்ணன் வந்தான் எங்கள் கண்ணன் வந்தான் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு வரும்.
0: வேளை கண்ணீரை கண்டதும்
1: அதே பாட்டு, அதே அண்ணன் வந்தான். ரொம்ப அருமையான பாட்டுமா அது.
0: என்ன பாட்டு அது?
1: அது வந்து செல்ல கண்ணனேவா,
0: அது கண்ணுக்குள் பொத்தி வைத்தேன் என் செல்ல கண்ணனேவா. அரிசி எடுத்த மாய் கிடக்குது. சரி, இப்ப இப்ப அவரோட பேர் என்ன சொன்ன நீங்க?
1: சத்யா.
0: சத்யாக்கு அது சுந்தரவள்ளி அவ அத்தை. நீங்க சும்மா பேரெல்லாம் மாத்தி குழப்பத்தை கொண்டுறாங்க நீங்க.
1: மாமா ரொமான்டிக்கா அத்தைய பத்தி பாட்டு கேட்பாங்க, அத்தை மீச வச்ச குழந்தைய மாமாவை பத்தி பாட்டு கேட்பாங்க.
0: அப்ப பாருங்க அவர் கிட்ட பார்த்து ஆட்டு தப்பிட்டார் அவர் கொஞ்சம் ஆட்டி வீத்தா. நீங்க சொல்லி கொடுத்தறீங்களா அல்லாடியா நல்ல ஒரு பாட்டு கேட்டுருப்பா, எதுக்கு நீங்க குழப்பினீங்க? கேட்டிருக்கலாம்
1: இல்ல.
0: சரி, இப்ப லெனின் சொல்லுங்க. லெனின் நீங்க என்ன இவ்வளவு நேரமா ஒரு கண்ணன் பாட்டு தருறீங்க?
2: என்ன
0: கண்டுபிடிக்க இல்லையா?
2: ஹலோ, கண்ணா கருமை நிற கண்ணா.
0: கண்ணா கருமை அமைதியா கேக்குறாரு. என்னடா ஏதாவது அம்மா சொல்ல போறா இதுல எடுத்து வச்சு அவங்க தேடி பிடிச்சு கொண்டு வர. கருமை நிற கண்ணா அந்த பாட. கண்ணுக்குள் பொத்தி வைத்தேன் இது இருக்கு. எங்க ஒருத பாருங்க, வருத்தப்படாத வாலிப சங்கத்துல இருந்து தலைவர் வந்திருக்கிறார். அவர் நல்ல கண்ணன் பாட்டு, அவர் கேட்டாலும் கேப்பார்.
3: வணக்கம்மா.
0: உங்களுக்கு உங்களுக்கு
3: உங்களுக்கு உங்கள் நன்றி நன்றிமா.
0: ராஜ்குமார் என்ன அந்த கண்ணா உன் சேலைக்குள்ள அதைத்தான் கேட்க போறீங்க போல இருக்கு.
3: ரஞ்சித ரசிகர் மட்டும் தலைவரா?
0: கண்ணன் பாட்டு
3: என்ன? கண்ணன் பாட்டு சலங்கை ஒலி. வான் போலி வண்ணம் கொண்டு வந்தாய் கோபாலனே. யார கேட்டாங்களாம்மா இந்த பாட்டு?
0: கேட்கல. பக்தி பாட்டு தானே தேடிக்கொண்டிருக்காங்க எல்லாரும். எல்லாரும் பக்தி
3: பாட்டு பாத்தீங்களா? அதுதான் ராஜ்குமார், அதுவும் காதல் பாட்டு தான்
0: கேப்பேன். அதாவது இந்த காட்டிலேயே என்ன நடக்குது வந்து இன்னும் சனியா விட்டு நோக்கல. கண்ணன் பாட்டு நாங்க கொண்டு வர பாட்டை கேட்டா எப்படி கேட்க பயப்பட மாட்டாங்க. லெனின் வந்து வந்த நேரத்துல திங்க் பண்றாரு, கண்ணன் பாட்டு எதை கேட்கலாம், அம்மா கேட்டுட்டா இது பக்தி பாட்டா எடுக்கணுமா என்னன்னு யோசிச்சு கருமை நிற கண்ணாவ கொண்டு
3: வந்திருக்கிறேன். அவன் ஒரு பேச சொல்லுங்க, அவரை வழி கொண்டு
0: வந்துடுறேன். உங்களோட குரூப்ல போட்டுலாமா லெனின்?
3: ஒரே நாள தொடுவானத்துல கொண்டு போய் விட்டுட்டேன். நீ என்னோட ரகசியத்தில வெளிக்கொண்டு விட்டாங்க ஐயா. இதுக்கெல்லாம் மூலகாரணம் அம்மாதான்.
0: நீ என்ன அங்க வந்த எங்கேயாவது தண்ணி இருக்கிற இடத்துல நான் உங்களோட போனா நான் டக்குன்னு விழுந்துருவேன். நீங்க தான் தூக்கி எடுக்கணும்.
4: தண்ணி கிடைக்காது.
3: தண்ணி கிடைக்காது பழைய நினைவுகள் எல்லாம் அசப்பட விட்டாங்க
0: அந்த ஒரு இது என்ன உருக்கிடுச்சு உடனே உங்களுடைய அந்த சீன். ஆனா அதுல உங்கள நாங்க ஒரு வீரனை நினைச்சிட்டா அந்த நாள்ல நீங்க காப்பாத்தீங்க இந்த நாள்ல நாங்க விழுந்தா தூக்குவீங்களான்றதான் இப்ப எந்த
3: சிந்தனை
0: இல்ல மகாலிங்க
3: வரீங்கன்னு சொல்லுங்க சாப்பிட்டு உடம்பேத்துறோம்
0: மகாலிங்கத்துக்கு

0: நீச்சல் தெரியாதவர்கள் கூட தன்னுடைய உறவன்றைக்கு டக்குனு பாய்ஞ்சிடுறார்கள். அப்படி பாய்ந்தவர் மற்ற முதல் விழுந்தவர் தப்பிடுவார், அந்த பாஞ்சு காப்பாற்ற போனவர் இறந்து விட்டார். அப்படி சம்பவம்
1: அதாவது பிடிச்சு உள்ள இழுத்துருவாங்க பயத்துல, அதான் பிரச்சனையே.
2: இப்ப கூட ஒரு இந்த இது ஒரு போஸ் தொட்டு ஒரு பையன் இறந்திருக்கான், நல்ல வேலை அவனோட மட்டும் போயிடுச்சு, எல்லாரும் ஓடி
3: போயிட்டு.
0: யார் இது?
1: இல்ல என் பாப்பாவை நிக்கச்சு இதான் மோட்டர் ஆப்பன்னு
0: சொல்றேன். அப்பா போன்ல பேசுற சசி, நீங்க அங்க நிப்பாட்டுங்க, அல்லாடி தண்ணி வளைஞ்சிருங்க. அவருடைய நெட்டும் என்னவோ இணைகிறாரு, ஒரு போல ரெண்டு மூணு பேருக்கு இணைக்கிறதுக்கு பயப்படுறாரு தெரியல. இப்ப அவர் ராமராஜர், ராமராஜா ரெண்டு பேர், ராஜ் ராமராஜ் ரெண்டு பேர், நல்ல வந்துட்டானுங்க எல்லாரும் அமைதியா. வணக்கம் ராமராஜ்.
4: ராமராஜ் வணக்கம். வணக்கம் வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீங்க? எப்படி இருக்கிறீங்க?
4: புகழ் பாடுங்களே, புன்னாங்குழை கொடுத்த மூங்கிலே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே, வண்டாடும் கங்கை மலர் துண்டங்களே, எங்கள் மத சோதரன் புகழ் பாடுங்களே, வந்தாடும் கங்கை தோட்டங்களே, எங்கள் மத சோதரன் புகழ் பாடுங்களே, புல்லாங்குகளை கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே, பன்னியமா சொறியும் மேகங்களே, எங்கள் பரந்த மண்மையாகை பாருங்களே, பன்னீர் மலச்சொறியும் மேகங்களே, எங்கள் பரந்த மண்மையாகை பாருங்களே, தென்போடி தென்பும் கருந்தாதங்களே, எங்கள் ஸ்ரீகிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே, எங்கள் ஸ்ரீகிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே, கொடுத்த முங்கிலிகளே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாருங்களே, குருவாயோதன் கவழ்கின்றவன் ஒரு கொடியோடு மதுராவை ஆகின்றவன், குருவாயோதன் நிலவன் கவழ்கின்றவன் ஒரு கொடியோடு மதுராவை ஆகின்றவன், திருவேங்கடத்தில் அவன் அருகின்றவன், அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன், அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன், புல்லாங்குகள் கொடுத்த முங்கிலே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே, பாஞ்சாலை புகழ் காக்க தந்தை கொடுத்தான், அந்த பாண்டவர்க்கு போர் முடிக்க சங்கை எடுத்தான், பாஞ்சாலை புகழ் காக்க பங்கை கொடுத்தான், அந்த போர் முடிக்க சங்கை எடுத்தான், பாண்டவர்க்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தான், நாம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தான், நாம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தாய், புல்லாங்குகளை கொடுத்த மூங்கில்களே, இந்த புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே.
5: நன்றி.
3: அவனுக்கு
0: அருமை. ஆனா நீங்க இப்ப
3: காமராஜ் அண்ணனுக்கு வாழ்த்துக்கள்.
0: இல்ல அவர் நல்லா இன்னும் நல்லா பாடுவார். இப்ப வந்து நான் நினைக்கிறேன் இந்த அழைப்பை எடுத்து எடுத்து ஒரு பதட்டம் வந்துடுது அவருக்கு. அப்ப அதனால அவர்

0: சரியா அந்த பாடலை உள்வாங்கி எடுத்து பாட முடியாமல் அவர்கள் திண்டாடியது தெரிந்தது. அதனால முதல் பாடிய பாடலாம் நல்லா இருந்தது. இந்த பாடல்ல ஒரு கலக்கம், ஒரு ஒரு திண்டாட்டம் இருந்தது.
1: நீங்க தான் பயமுத்துறீங்க, ஒரு கூட்டத்தை சேர்த்து வச்சிருக்கேன்னு சொன்னா பயந்துட்டாங்க.
0: யாரும் எங்க சேர்த்து
2: வச்சிருக்கேன்?
0: எப்ப இருந்துல நீங்க இப்படி ஒரு முடி வந்து காட்டுனீங்க?
2: என்ன
0: பாட்டு?
2: ஜெனரல் சக்கரவர்த்திங்க படம்.
0: அதுல
2: நீ என்ன கண்ணனா, நான் என்ன அம்சனா, நீ நடிக்கும் நாடகத்தில் நானும் ஒரு அம்சமா.
0: இது யாரு
2: அம்சமா?
0: இது யாரு எங்க சங்கரன் பேசுறது? இப்ப ரெண்டு பேரும் பேசுற ஒரு மாதிரி இருக்கு எனக்கு.
2: ஆமா ஆமா, சங்கரன் சங்கரன் தான்.
0: அப்ப இப்ப ஆட்டி வித்தானந்த கண்ணன் வேண்டாமா? இப்ப நீ என்ன கண்ணனா வேணும்?
2: கண்ணனுக்கு வாசுதேவனா? ஹலோ ஹலோ,
0: சங்கரன் அண்ணா ராமராஜோட பேசுறேன். அவருக்கும் அவருக்கும் உங்களை விட வயசு கூட நினைக்கிறேன். அவர் சொல்லி இருந்தார். நீங்க ரெண்டு பேரும் அறிமுக பாட்டு சொல்லுங்க, உங்களோட ஊரை சொல்லி பேர சொல்லி எங்க பேசுங்க. ராமராஜ்,
2: வணக்கம். ராமராஜன்,
3: காமராஜன், காமராஜன்,
0: காமராஜன், காமராஜன்,
2: காமராஜன், காமராஜன், பூம்புகார், சங்கரன்,
3: தமிழ்நாடு, தமிழ்நாடு, திருச்சிராப்பள்ளி மாவட்டம், கொள்ளிடாலயபுரம், கவிச்சாரல், மா காமராஜன் மாரியப்பன்.
2: கொள்ளிடக்கரை கவிச்சாரலா?
3: ஆமா, கவிச்சாரல், மா காமராஜன் மாரியப்பன். குற்றாலத்துல சாரல் கொஞ்சாலும் ஓயும், இங்க என்ன ஆயிட்ட கவிச்சாரல் ஓயாது.
2: அதாவது தென்கட்சியார் ஊர் ஓரம்.
3: ஆமா ஆமா, தென்கட்சி வந்து அது கொள்ளிடம் வந்து அவரு
2: திருச்சி வானொலி, அதன் பிறகு காரைக்குடல, இப்ப வந்து எம்ஜிஆர் வானொலியில் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம்.
3: அப்ப புலவர் கோ சந்திரசேகர் தெரியுமா?
2: வேறு
3: புலவர், புலவர் கோ சந்திரசேகர்
2: என்ன ஊருக்காருங்க? அங்க எதுல அவர் சொல்றாரு?
3: அவரு திருச்சி வானொலில அறிவிப்பாளரா இருந்து சிறப்பா பணி புரிஞ்சுமே பணி நிறைவு பெற்றுட்டார்.
2: என்னுடைய தந்தையார் சுதந்திர போராட்ட தியாகி அவருடைய படத்தை பல திறப்புகளுக்கு அவர்கள் அறிவுரிந்திருந்த பூம்புகாருக்கு
3: அறிவிப்பாளர் மண்ணை இந்திரா தெரியுமா?
2: மண்ணை இந்திரா தெரியாது. மீனா
3: சுந்தரம்,
2: உங்களுக்கு நல்ல அறிமுகம்.
3: பதட்டத்துல வந்து எனக்கு குரல் ஒழுங்கா வரல.
0: உற்சாகம் வரும்.
3: இப்ப இந்த பாட்டு கேக்குறீங்களா?
0: எல்லாரும் கேக்குறோம், எல்லாம் மினிட் போடுறாங்க, அவர் மட்டும் பாடுவார்.
3: ரெடியா?
0: பாடுங்க.
3: ரெடி
0: ரெடி.
3: கிளிகளாம் பள்ளி செவ்வந்தி பூக்களாம் தொட்டியிலே என் பொன்முடிகள் கிளிகளாம் பள்ளி செவ்வந்தி பூக்களாம் தொட்டியிலே என் பொன்முடிகள் கண்டின் குரலும் கண்ணித்தனையும் சொல்லும் வார்த்தை அம்மா கருணை தேடி ஏங்கும் உயிர்கள் உருவும் வார்த்தை அம்மா கண்டின் குரலும் கண்ணித்தனையும் சொல்லும் வார்த்தை அம்மா கருணை தேடி உருவும் உயிர்கள் உருவும் வார்த்தை அம்மா இந்த நடவி ஆசனுண்டு அந்த நடமே அம்மா இந்த கடவை அள்ளித்தரே இறைவன் என்னை தந்தானம்மா என் துன்பரிகள் செல்ல கிளிகளா பள்ளி செவ்வந்தி பூக்களாம் துப்பியிலே என் ஏன் தூங்கு தந்தை அந்த இறைவன் அவன் மண்ணை இல்லாதவன் தந்தை ஒருவன் அந்த இறைவன் அவன் மண்ணை இல்லாதவன் தன்னை தேடி ஏங்கும் பிள்ளை கண்ணில் உறக்கம் கொள்ளும் பொன் மழலை கேட்டேன் தன்னாடவன் நாளை உலகே நீயும் நாடும் வாழும் வகைகள் செய்வாடவன் என் பொன்னடிகளே ஏன் தூ

0: செவ்வந்தி பூக்கலாம் குட்டி என் பூ. அனைவருக்கும் ஸ்ரீ கிருஷ்ணஜெயந்தி வாழ்த்துக்கள். நன்றி.
1: சூப்பர்
0: வருகை.
2: அருமை அருமை அருமை.
1: உங்களுக்கு என்ன கண்ணன் பாட்டு?
3: அருமை அருமை அருமை சகோதரனே, அருமை
1: நல்லா
3: ரொம்ப ரொம்ப மூச்சு தம் கட்டி பாடுறீங்க, ஃப்ரீயா பாடுறீங்க, நல்ல கிளியரா இருக்கும், ரொம்ப அருமை.
1: என்ன என்ன உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்? ராமராஜன்
0: அந்த பாட்டு வந்து
2: பாட சொல்லுங்க. ஒரு ரெண்டு வரி, இன்னும் ரெண்டு வரி நல்லா இருக்கு.
1: ரெண்டு வரி பாருங்க பாக்கல.
3: கவனிக்கிறீங்களா?
1: அதுல கேள்வி இருக்குது, அதனாலதான் அவர் கவனிக்கிறீங்களா?
0: கேட்டுக்கிட்டே
3: இருக்கீங்க.
0: நீயும் நாடுமா கண்ணா, நீயும் நாடுமா, நீயும் நாடுமா கண்ணா, நீயும் நாடுமா. காமராஜ்.
3: காமராஜ்
1: நல்ல குரல் வளர்ந்தாங்க அண்ணா. உங்களுக்கும் இருக்க சங்கரண்ணா, நீங்க நாளையில இருந்து கழுத்தளவு தண்ணியில சரியா
3: சொல்லுங்க.
1: காலம் சரியா 3 மணிக்கு கழுத்தளவு தண்ணியில, இப்படி தண்ணீர்ல நின்று நீங்க சாதகம் செய்யணும். நவீன் நீங்க அங்க பேசினா இங்க இங்க கேட்டுக்கொண்டிருக்க, அதாவது ஒரு காட்டிலேயே இருக்கும் போது அங்கால பேசக்கூடாது. நிக்கிறவங்க பேசினா இங்க எங்களுக்கு தடையா இருக்கும், கேக்குறவங்களுக்கு காட்டிலேயே அங்க உலகங்க கேக்குறவங்களுக்கு அது ஒரு மாதிரி இருக்கும். அதனால குறைச்சிக்கணும் அதெல்லாம் பேசுறது கவனமா.
2: வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் ரேவதியம்மா.
4: எல்லாருக்கும் வணக்கம்.
1: நல்லது
4: எல்லாருக்கும் வணக்கம்.
1: காமராஜன் நன்றி, நீங்கள் விடைபெற்றுக் கொள்ளலாம்.
0: நன்றி
1: நன்றி நன்றி நன்றி.
5: நானும் விடைபெறேன்,
1: வழிபடுறேன்.
5: ராஜ்குமார் பேசுறேன்.
1: ராஜ்குமார் நீங்க பாட்ட சொல்லாம என்ன விடைபெறுவீங்க? அதுதான் கேக்குறேன்.
5: வணக்கம்மா ரேவதியம்மா. வணக்கம்.
1: எப்படி தொடங்கும்? வணக்கம். எப்படி தொடங்கும் அது?
5: வான் போலே வண்ணம் வந்தாய் கோபாலனே,
1: வண்ணம் போலே வந்தான் கோபாலனே.
0: அப்படித்தானே
1: வந்துட்டாங்க. உங்களுக்கு உங்களுக்கு ஒரு நாள் நிகழ்ச்சி எடுத்து வர வேணாமா? நான் இத சொன்னீங்கன்னா நான் 3 மாதம் படுக்கல இருப்பேன்
0: சொல்லிட்டேன். நானும் ஒரு பாடல் ஒன்று பாடவா?
1: இங்க பாடுங்க, எல்லாரும் அமைதியா இருங்க. பாட்டுக்கு ராஜ்குமார் கேட்டுட்டு போங்க.
0: குருவிலத்து கண்ணா கண்ணா சிவை வந்தே ராமன், குருவிலே சொல்லே ராவணனின் நெஞ்சு காணே, கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண கேசவனே, ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண கேசவனே. ஆசை குறை ஆனவன் அங்கத்தின் கூட்டம் குழந்தைகளை கண்டிக்கின்ற அவன் வந்தவன்
1: சரி, இருந்தாலும் நீங்க அந்த கோவிலத்து கண்ணனை மாறி அழுதுன்றாலும் கூப்பிட்டு நீங்க வர இல்ல
2: அதானே,
1: அங்கெல்லாம் சத்தம் கேக்குறது, மற்றவர்கள் மினிட் போட வேணும். நீங்க நான் ஒரு நாலு பேர் எடுத்துட்டா, நீங்க ஒருத்தர் அந்த லைன்ல பாட போறாங்கன்னா மினிட் போட்டுட்டு நீங்க அங்கால என்ன பேசினாலும் வெளியில எங்களுக்கு தெரியாது, சத்தம் கேட்காது. அந்த குடுக்குடாண்டு யாருடைய பக்கம் சத்தம் வருதுன்னு தெரியல, அது ஒரு ஃபேன் சத்தமோ என்னவோ. சாரநாதன் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். உங்களோட பாட்டை சொல்லுங்க சாரநாதன் பாட்டு, ஒரு கண்ணன் பாட்டு.
5: சரி மேம், கௌரவம் படத்துல பாட்டு கேட்க நினைச்சோமா, அவங்க சொல்லிட்டாங்க கண்ணா நீ நானும்.
1: இதுதான் சொல்றது படைக்கு பின்தன்
5: நீயும்
1: நானும் ஆண்ட அப்படி துணிவா கேக்குற, நீங்க என்ன கண்ணன் வருவான்னு கதை சொல்லுவான். இந்த குடுக்குடுன்னு யார்ட பக்கம் வந்து சத்தம் குடுக்குடுன்னு யார்ட பக்கம் ஃபேன் போட்டிருக்கீங்க? யார்ட பக்கம்? யார்ட பக்கம்?
4: இப்ப எப்படி இருக்கே? இப்ப
1: உங்களுடைய இல்ல, உங்களுடைய இல்ல, அம்மாட இல்ல, அம்மாட பக்கம் இல்ல, அம்மாட பக்கத்தை நான் குறைச்சு பாத்துட்டேன். இந்த சாரநாதன் அல்லாட்டி எங்கட காமராஜன் சரி, அவர் போகையில நம்ம சத்தம் குறைஞ்சிருச்சு. சரி, இப்ப என்ன பாட்டு சொல்லுங்க. இன்னொரு நிறைய கண்ணன் பாட்டு, கண்ணன் எடுத்து சொல்லுவார பாட்டுகள் எடுத்து வாங்குவோம். நிறைய கண்ணன் பாட்டு இருக்கிறது.
5: கண்ணன் பாட்டு ஞாபகம் பெருமாண்ட படத்து வந்தமா என் கண்ணனுக்கு காதல்
2: பாட்டை போட்டீங்கன்னா வரும்.
1: இல்ல இல்ல, இது சூப்பரான பாட்டு. என்ன பாட்டு ஐயா சொல்லுங்க. எங்க
5: என் கண்ணன் காதல் அர்ப்பணம்?
1: என் கண்ணனுக்கு காதல் அர்ப்பணம்.
5: குஷ்பு அர்ஜுன் பாட்டம் படத்தே தெரியலமா?
1: அது தேவையில்ல, இது சாரணம் தான் கேட்டது.
5: இல்ல நான் கேட்கலமா, அவங்க
1: யாரு கேட்டது மாத்திட்ட லெனின் பாட்டு மாத்திட்டீங்களா நீங்க?
5: இல்லமா, இது சாரணாத அண்ணனுக்காக கொடுத்தாங்க அந்த பாட்டு.
1: என் கண்ணனுக்கு காதல் வந்தனம் அந்த பாட்டை கொடுத்துக்கலாம். காதல்
5: காதல்தான் வாக்கேமா, காதல் வாக்கே இல்லமா.
1: சின்ன பையன் சொல்லி கொடுக்கலாம் பாருங்க ராஜ்குமார். இந்த காமராஜன் உங்களுடைய பக்கம் தான் இந்த குடுகுடு சத்தம் வருகிறது. அது நீங்க நீங்க விடுபட்டாதான் அது போகும். நீங்க அந்த சிவத்த பட்டனை மெல்ல டச் பண்ணுங்க. நீங்க அது சொன்ன உடனே நிக்குது பேருந்து பாரு, விடுவிட சொன்னோன்னா சத்தம் பண்ணாம இருக்கிற பேருந்து. சரி பாக்கலாம். சரி இப்ப ரேவதி அம்மா அம்மா
4: சீர்காழி கோவிந்தராஜன் பண்ண கண்ணபுரம்

0: திரு கண்ணபுரம் செல்வே, கவலை எல்லாம் மறப்பே. கருட மண்டபத்தை கண்குளிர காண்டேன், இணையடியேன் கண்ணபுரம் செல்வேன், கவலை எல்லாம் மறப்பேன். எட்டெழுத்தை சொல்லி கிட்ட நெருங்கிடுவேன். ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா என்னும் எட்டெழுத்தை சொல்லி கிட்ட நெருங்கிடுவேன். என்னை தெரிகிறதா என்று கேட்டிடுவேன். கண் திறந்தே என்னை கண்ணைப்பான் கண்ணன் கட்டியணைத்து என்னை. அப்படி வரும் மீராமா.
1: அருமை அந்த பாடல், அருமை, நல்ல சூப்பர், நல்லா இருக்குது, நல்லா நல்ல
2: அருமையா சூப்பர் பாட்டு. அந்த பாட்டு என்ன படங்கா சொன்னீங்க?
0: படம் இல்ல, பக்தி பாடல். நல்ல வரிகளை மனப்பட சொல்லி பாடி இருந்தா இன்னும் நல்லா இருக்கும்.
3: இன்னும் நல்லா இருக்கும். இல்ல இன்னும் கொஞ்சம் நல்லாவே இது வந்திருக்கும். நல்லா இருந்தது, இதுவே நல்லா இருந்தது.
1: நிச்சயமா நானே சொக்கி
2: போனேன்.
1: அருமையான ப்ரோக்ராம் அண்ணா, நீங்க நல்ல ஒரு ஆதரவு.
2: முதல் வரிய மட்டும்
1: அந்த முதல் வரிய இன்னொருக்கா பாடுங்க.
2: இன்னொரு வாட்டி பாடுங்களம்மா. மொபைல செக் பண்ணி பாட்டு இப்ப நீங்க
0: பாட்டீங்க. கவலை எல்லாம் மறப்பேன் கண்ணபுரம் செல்வே.

0: கண்ணபுரம் செல்வேன், கவலை எல்லாம் மறப்பே.
1: இந்த பாட்டு எடுத்துட்டீங்களா? இந்த பாட்டு இதோ
2: எடுத்துட்டோம்,
1: ஒரு தடவை கேட்கலாம். அங்க

0: அம்மாவுடைய பாடல் இன்றைக்கே கொடுத்தாச்சு, நாளைக்கு கொடுக்க தேவையில்ல.
1: ரொம்ப நல்லா இருந்தீரா மீராமா, எனக்கு ரொம்ப
2: நல்லா,
0: நல்ல பாடல், நல்ல உண்மையா அவருடைய அந்த குரல் வளம் பாட்டு பாப்போம். முதல்ல அவங்கள்டையும் குடுக்கலாம். அங்க
3: என் பாட்டு, என்னோட பாட்டுமா? என் பாட்டு ராமு.
0: யாரு பாருங்க, இது ரேஷன் கடையில சண்டை பிடிச்சமா? எங்க அங்க அங்க ஒரு சோக சம்பவம் அப்படி இருந்தும் வானொலில இணைந்து போகிறார்கள். அதுதான்
3: எல்லாரும் பாட்டு வந்து கண்ணன் பா கண்ணன் ரெண்டு வரி வந்தாலே போதும் ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஆனா இந்த ஏன் பாட்டை போட்டீங்கன்னா எல்லாரும் அந்த கண்ணன் வர்ற வார்த்தை வர்ற ரெண்டு வரி மட்டும்னாச்சு வர்ற பாட்டை எடுத்துட்டு வருவாங்க. அதனால ஏன் பாட்டா இந்த பாட்டை போட்டிருக்கேன்
0: பாருங்க. உங்களுக்கு இப்ப நீங்க கடைசி வரையும்
2: என்னோட பாட்டுல ஃபுல்லா கண்ணனை பத்தியே தான் வரும்.
3: இப்ப விடை பெறுகிறேன்மா. இந்த பதினோரு
0: சரி
1: அடுத்தது மீரா, பிங்க் கலர், பிங்க் கலர்
2: அண்ணன் பாட்டே போடுங்க.
1: மஞ்சள் விடைபெறுவோம். உங்களோட விடைபெறுவோம் மீராமா. உடம்பு முடியல
0: சொல்லுங்க சார். நான் சொல்லுங்க சொல்லுங்க.
4: என்ன அங்க அங்காடி எங்க ஊர்லதான் இந்தியா நடக்குது உங்களுக்கு
0: தெரியுதுதான்.
4: அங்காடியில கூட்டம் போடுற மாதிரி
0: ஆமாமா,
4: கூட்டம் போடுற மாதிரி அது உங்களுக்கு எப்படி தெரியும்? எங்க இந்தியாலதான் அப்படி நடக்குது.
3: குடும்ப சண்டை பிரதர், குடும்ப சண்டை
0: சேர்ந்து நெடுக நடக்குது இல்ல. இது நீங்க
4: இப்பதான்
0: நினைப்பேன், பூவா தலையா போட்டு பாக்குறேன் யாருக்கு முதல்
4: வருதுன்னு.
0: கண்ணனை நேர்ந்து கொண்டு லெனின் சத்தம் போடாம நிக்கிறேன். இதெண்டான ஒரு பாட்டு தந்தாக்கா
4: இருக்க
3: கண்ணா,
0: என்ன கண்ணா,
3: கண்ணா
0: பாப்பா யாரோட பாடல்? எத்தனை மணிக்கு விடப்படுற நீங்க? 11 மணிக்கா
1: மீராமா? மீராமா
0: அம்மா சொல்லுங்க.
1: கவலைகளை உன்னிடத்தில் தந்தேனா, கருணையே வடிவாக வருவாள் கண்ணா.
0: உண்மையிலே கவலையோட தான் அம்மா இதுல வந்து இருந்த. உண்மையா கவலையோட தான். சரி உண்மையா இன்றைக்கு வந்து அந்த மறு ஒழுவெறுப்பு போட்டுட்டு இன்றைக்கு கதம்பம் இல்லையன்னு சொல்லுவோமா? அந்த அதாவது என்ன விருப்பத்தை மூன்று மணித்தியாலம் சொல்லுவோமான்னு யோசிச்சிருந்தேன். டக்கு டக்குன்னு ஒரு தூக்கம் வருது எனக்கு, என்னை அறியாமலே. அப்ப உடனே உங்களுக்கு பகல் நேரம், ஆமா இரவுல நல்லா தூங்கிட்டு வந்துச்சிருந்தாங்க, இரவு பகல் தூங்க. அப்ப போடுவோம் எடுத்து வருவோமான்னு யோசிச்சு கொண்டு வந்து போட்டு சரி ஒரு கவலையோட வந்து இதுல இருந்தேன். என் கவலையே பறந்துடுச்சு. இப்ப வந்து இவ இந்த சண்டேல நிக்குது. இப்ப நான் இப்ப எல்லாரையும் குளிக்கு போட போறேன். யாரு? லெனின் எழுதிட்டேன் நான். இப்ப உங்களோட பேர் அடுத்தது நவீன்ட, அடுத்தது சாரநாதன், அதுக்கு அடுத்தது எங்களுடைய பெரியவர் மகாலிங்கம். அம்மாட
4: காமராஜ் என்ன ஒரு பாட்டு கேட்டாங்க?
0: அம்மாட பேருக்கு, அம்மாட பேருக்கு மஜித்ர பாட்டு எழுதியிருக்கேன். சரியா யார்ட்ட பாட்டு வருதுன்னு பாப்போம்.
4: காமராஜ் என்ன ஒரு பாட்டு கேட்டாங்க,
0: அவங்க கேட்டாங்கல்ல இல்ல அவங்க இதுல இல்ல இல்ல இதுல சரியா சுருட்டி வச்சுட்டு கண்ணை முடிக்கணும்.
1: கண்ணன் பாத்துதான் இருக்காங்க மீராமா, கண்ணன் பாத்துதான்
0: பாத்தே அதுக்காண்டி கண்ணன் ஒன்று வரேன் சொல்லிடுறாங்க.
2: நாளைக்கு
0: யாரு அது பாக்கலாம். ஏன் சத்தம் போடாம இருக்கிறீங்க மகாலிங்க, நீங்க பேசலாம் தானே சில நேரம் கண்ணனுக்கு கேக்க. கண்ணா கண்ணான்னு மூன்று தடவை
2: சொன்ன
0: எப்படி வேண்டீங்க, வேண்ட விதத்தை இருக்க ஒரு தடவை சொல்லுங்க யார்ட்ட படுதுன்னு பாப்போம்.
1: அவரு அவரு
0: எப்படி அம்மா கண்ணனை கும்பிடுறேன் அப்படி கண்ணம்மா
1: அடுத்த 11 மணிக்கு வருவாங்க
0: கண்ணம்மா கூப்பிடுவாங்க. நீங்க ஒரு பக்கத்தால
1: பிங்க்லாம் பிங்க்லாம் வருவாங்க. ஆமா எங்க பிரகாஷ் காணும், பிரகாஷ காணும்
0: வந்தாரே நின்றாரே நின்று கொஞ்ச நேரம்
1: வந்தார்கள் வென்றார்கள் சென்றார்களா.
0: டிஷர்ட் மாத்த போயிட்டார் அவர், உங்களோட எல்லோ டிஷர்ட்ல இருந்து அவர் பிங்க்
1: அடுத்ததுக்கா
0: அவர் பிங்க் போறார் மூன்றாவதுக்கு பிங்க் எல்லோ பிங்க் அதுக்கு போற.
1: சரி சரி
0: இப்ப
1: எல்லோ பிங்க் ரெட்டு எல்லோ பிங்க் ரெட்டு
0: அப்படியா சொன்னாரு, எல்லோ பிங்க்
1: அப்படிதான்
0: சொன்னாரு. சரி அவர் ரெட்டுக்கு போயிட்டாரு, அவர் தான் ஆயிரம் சின்ன பிள்ளையா. சரி இப்ப உண்மையிலே நான் குலுக்கி எடுத்ததுல ஒரு ஆள் வெட்டி
1: உண்மையிலே
0: அவர் எப்படி அவரை நீங்க கண்டுபிடிக்கிறீங்கன்னு பாப்போம். சரியா நான் ஒரு தர ஒன்று கொடுக்கறேன். சரியா அவரோட வீட்டுல இருக்கிற ஒரு ஒரு உறவு பாடலே பாடியிருப்பார் அடிக்கடி வானிலையில. யார் சொன்னது என்னன்னு யார் பாடினது? சரி லெனின் அவரோட வீட்டுல யார் இந்த பாட்ட பாடினது அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். நீங்க சும்மா சொல்லலாம் தானே.
4: என் மகள் பாடுவாள்மா
0: லெனின் சொல்றீங்க. அம்மா இத பாத்தீங்களா அம்மா, அத சத்தம் போடாம இப்ப
4: டாக்ஸ் கொடுக்காம அண்ணனே போடல.
0: இல்ல நான் நவீன் சொல்றேன் லெனின் என்ற தானே அவருக்கு தெரிஞ்சிருக்கு. இல்ல ஒரு சின்ன பிள்ளையா இருக்கிறீங்க நீங்க லேனின், என்ன லேனின் உங்களுடைய உங்களுடைய மகள் பாடுனது தெரியும். சரி யாரும் கண்டுபிடிக்கிறாங்களா பாவம் விட்டுட்டு இருக்காம லேனின் என்று தானே சொல்லி போட்டு நான் நினைச்ச நவீன் சொல்றாரு இதே. சரி என்ன மா அழக்கூடாது, அடுத்த முறை குளிக்கே உங்களோட வரோம். சரியா குலுக்கல் போட்டியில
1: என்னமா அவருடைய பாட்டை போட்டுதான் அவர் அனுப்புறீங்க
0: ஏற்ற நிச்சயமா. அதுக்கு அதுக்கு என்ன மௌனமா இருக்கிறார் பாருங்க, மௌனமா மௌனத்தால கொள்றாரு இது பாத்தீங்களா கண்டுபிடிச்சிட்டாரு இவர். இப்ப மகாலிங்கம் மகாலிங்கம் ஏன் மௌனமா இருக்கிறீங்க? இந்த பாட்டை கேப்போம் அடுத்த தரம் குலுக்கே பாட்டை கேப்போம் லெனின் பாட்டு. சரியா
3: அடுத்து குலுக்கவே வேண்டாம் நீங்க குலுக்குனா போ.
0: பாட்டை கேட்கலாம்

0: முதல்ல லெனினுடைய பாடல் காட்டிடைக்கு வந்தது எல்லாம் அமைதியா இந்த பாட்டும் பிடிக்கும் போல எல்லாரும் சத்தம் போடாம இருக்கிறீங்க. அம்மா மற்ற பாட்டு போகுதுன்னு சொல்லாம இருக்கிறீங்க, அதுதான் பிரச்சனை. இந்த என்னடி மீனாட்சியா காண இல்ல, என்ன செய்யறது மகாலிங்க?
1: வேற மாத்தீங்களா? மாத்திட்டே போயிட்டா இருக்கணுமா?
0: அதே
1: ஒன்னே மாத்திட்டு இருக்கோம்.
0: என்ன மகாலிங்க, நீங்க ஒரு பெரியவர் இப்படி சொல்லலாமா?
2: பாடலை
0: கேக்கலாம். கண்ணன் தானங்கள், கண்ணன் வந்து சொல்லுங்க சார். சொல்லுங்க.
3: பாட்டு சேவகன் பாட்டு தான், படத்துல பாட்டுங்க ஓட்டிங்க.
0: எந்த பாட்டுல?
3: சேவகன் போனதுல சேவகன் பாடணும்.
0: இப்ப
3: சேவகன்
0: நீங்க இதோட சேர்ந்துட்டீங்களா? நீங்கள
3: விடைபட்டு
0: நீங்க விடை பாருங்க. உங்களுக்கு கண்ணா கருமினர கண்ணா பாட்டு எடுத்துவா. சரியா?
3: சரிங்கம்மா.
0: நன்றி. இப்ப நவீனுடைய பாடல் காட்டலைக்கு வருகிறேன்.

0: நவீன் உங்களுடைய பாடல் காட்டலைக்கு வந்தது. அது சரி, அந்த டங் டங் டங்னு வெடி வெடிக்கிற மாதிரி சத்தம் என்ன? என் காது அவ்வளவு அப்படியே போச்சு. என்ன சத்தம்?
1: அங்க வெடிக்கும் போல இருக்கு. அங்க வெடிக்கும் போல இருக்கு.
0: என்ன வெடிக்குது? அதான் கேக்குறேன்.
1: அங்க ஏதாவது பட்டாசு கிட்டாசு அந்த இது வெடிக்கிறாங்களோ?
0: இல்ல இல்ல
2: இல்ல இல்லம்மா, ஜாமா யார் வீட்லயும் ஜாமா உருட்டுனாங்க. ஆக்சுவலா
0: என்ன ஜாமா?
2: பாத்திர சத்தம் டங் டங்.
0: வீட்ல சண்டை அப்படித்தானே? அது வந்து அந்த கொசு அடிக்கிற அந்த இது சத்தம், அந்த ஒரு லைட் மாதிரி இருக்குல்ல, அது வந்து அது இல்ல இல்ல அந்த லைட்ல போய் பட்டோம்னா அது வெடிக்கும். அந்த அது பட்ட
1: உடனே
0: அதுதான் நடந்தது. இப்ப
2: சரி,
0: நீங்க உங்களோட பாட்டு கொடுத்தாச்சு தானே? இப்ப மாலிகம் குடுத்தாச்சு குடுத்தாச்சு குடுத்தாச்சு என்ன
1: அவங்கள போய் போறங்கிறவரை போய் கொடுத்தாச்சு இல்லையா பாட்டு?
0: அவருக்கு பயமா இருக்கு, எங்கடா இன்னொரு பாட்டு கொடுத்துருவாவோ, கொடுத்தா எந்த பாட்டு தள்ளி போயிருமோன்ட்டு அள்ளி யோசிக்கிறீங்க. ஆயுசு 100 செல்வக்குமா இருக்கு. நான் அவரை இணைக்க எத்தனைக்கிறேன்.
1: அவர் வந்த வரைக்கும் நான் விட பெறதுக்கு நல்லா இருக்கும்.
0: சரி, உங்களுடைய பாடல்
1: ஒரு ஆளு சாங்கான ஆளு வந்துட்டார்ல.
0: வாங்க செல்வகுமார், வணக்கம். செல்வகுமார்
1: வந்துட்டாரு.
0: இந்த பகல் முழுக்க
1: வணக்கம்,
0: நலமா இருக்கிறேன். நீங்க பகல்
2: முழுக்க
0: இந்த நெட் இல்லாட்டி இந்த போனை சத்தம் போடாம ஒரு இடத்துல வச்சீங்கன்னா இரவு நல்லா பேசலாம்.
2: இல்ல நான் வந்து பாடல் ரேடியோ மட்டும் தான் கேட்டுட்டே இருப்பேன், வேற எதுவும் பாக்க மாட்டேமா.
0: அப்ப என்னதுக்கு இப்படி?
1: வேற என்ன பாருங்களா,
2: பகல் ஃபுல்லாவே ரேடியோ கேட்டுட்டு
0: தான் இருப்பேன்.
2: பாருங்க, உங்களை இல்ல
0: உங்களை வேற திசைக்கு கொண்டு போற ஏதாவது பாருங்க என்னன்னு சொல்றாரு.
1: இல்ல பா எது பாக்குறது இல்லங்கிறாரு, ஏதாவது பாருங்களா.
0: அவர் நல்ல உள்ள இருக்கிறார், இவர் சொல்றாரு ஏதாவது பாரு.
1: ரொம்ப கவலையா சொல்றாரு, ரொம்ப கவலையா சொல்றாரு. நான் எதையுமே பாக்குறதில்ல.
0: என்ன செல்வகுமார், ஏன் கவலையா சொல்றீங்க நீங்க? அப்படி கவலையா இருக்க கூடாது. சரி, இப்ப நல்ல கிளீனா
1: கேக்குது, கரகரங்குது, கலகலங்குது.
2: சும்மா கிளீனா இல்லாம குறைஞ்சது.
0: அதான் அம்மாக்கு உங்களுக்கு உள்ள வித்தியாசம் பாருங்க. நான் என்ன சொல்றேன்டா, இல்ல இல்ல கொஞ்சம் முன்னேறலாம்னு சொன்னா அவர் கிளீனா வந்துருவார். பாவம் இல்ல இல்லையா அவர் தடுமாறி போயிருவார் இல்ல, அதனாலதான் கிளீனா இருக்கு கிளீனா இருக்குன்னு சொல்றோம். கண்ணனை இணைங்க, கிளீனா வரும். கண்ணனையும் நான் இணைச்சிருங்க, அப்ப கிளீனா வரும்.
2: என்னண்டு கண்ணனுக்கு சுத்தமாவே நெட்டு இல்ல?
0: ஓ, அவருக்கு 12 மணிக்கு பிறகுதான் வரும். ஆனா
1: செல்வகுமார் வந்து பாட்டு கேட்டு கேட்டு நெட்ட காலி
2: பண்ணிடுறாரு. 1.5 GB ஒரு நாளைக்கு, 1.5 GB
1: 2 GB
2: பாட்டு கேக்குறதுல எல்லாம் குறையிற மாதிரி எனக்கு தெரியவே இல்லங்க.
0: சொல்லுங்க லெனின், சொல்லுங்க.
3: அம்மா வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றிமா, விடைபெறுகிறேன்மா.
0: நன்றி ஐயா. என்றாலும் ஒரு பாட்டு ஒரு மாதிரி கண்டுபிடிச்சிட்டு.
3: அப்பாவை கேட்டதா சொல்லுங்கம்மா.
0: அப்பா அப்பா நல்ல தூக்கம் கொண்டு போடுறாரு. இப்ப என்னன்னு தெரியும், அடிக்கடி எழும்புறது ஏதோ ஒன்று செய்யறது, இப்ப என்ன தூங்குறாரு. இந்த வீட்டுக்குள்ள ஏதோ தூக்கம் வந்து போட்டு யாரும் அடிச்சுட்டு போயிட்டு. உண்மையா?
1: யாரும் தூக்கம் வந்து கொடுத்துட்டாங்க.
0: ஒரு ஒரு 2 செகண்ட்ல மாலிங்க பேச வந்தீங்க நீங்க.
1: உண்மையா?
0: உண்மையா நான் பேச என்று சொல்லி போட்டு பார்த்தா நீங்க வரும்போது நான் தூங்கிட்டேன். உண்மையா எனக்கு ஒன்றுமே தெரியாது, இந்த வானொலியும் நின்று இருக்குது. உண்மையா அது என்னன்னு தெரியாது, அது அதுக்கு ஒன்னும் செய்ய முடியாது. இரண்டாவது அது தூக்கம் என்பது ஒரு மனிதனுக்கு தேவை முக்கியமா, அது இல்லாமல் நாங்கள் அதை வில்லங்கமாக நாங்கள் உழிக்கிறோம். அது எங்களை சில நேரத்துல நடக்கும் போது கூட உழக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும். அது
1: பஸ்ல போகும்போது நல்லா நல்லா தூக்கமே இருக்கு,
2: வண்டியில
1: பஸ் வண்டியில கூட தூக்கம் வந்துருது.
0: அதுதான்
2: பன்னெண்டு மணியோட முடிக்கிறது ரொம்ப சௌரியம். இப்ப 12 மணியோட முடிக்கிறது கொஞ்சம் பிரச்சனை இல்லாம இருக்குமா, நல்லா
0: இருக்கு. ஒரு மணி மட்டும் போகலாம்னு பார்த்தா நீங்க என்னடா 12 மணியோட முடிக்க சொல்றீங்க? பாவம், ஒரு மணி மட்டும்,
2: ஒரு மணி இல்ல 3 மணிக்கு நாங்க தாங்குவோம். பிரச்சனை ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்ல, 3 மணி ஆனாலும் பிரச்சனை இல்ல. வாங்க
0: இல்ல நீங்க டூ வீலர்ல போயிருக்கலாம், உங்களுக்கு தூக்கம் வந்தா டக்குனு நீங்க என்ன செய்யுங்க, ஒரு சங்கிலி மாதிரி வச்சிருந்து மற்றொரு வீலர்ல நீங்க கொலை விடுங்க. கொலை
1: இல்ல இல்லம்மா, அது மாதிரி எனக்கு
2: வண்டியை நிறுத்திட்டு தூங்க வேண்டியதான்.
1: பிரகாஷ் ஊருக்கு எல்லாம் இருக்குல்ல, அந்த பக்கம் கங்கை கொண்ட சோழபுரம்னு இருக்கு, அந்த ஊருக்கு அடிக்கடி போற மாதிரி இருப்பேன் நானு. பாதி வெளியில போயிட்டு இருக்கும் போது அணக்கரைன்னு ஒரு ஊர் இருக்கும், அந்த ஊரை தாண்டும் போது எனக்கு வெடுக்கு வெடுக்குன்னு தூக்கம் இழுக்கும். என்னடா அதுன்னு சொல்லிட்டு ஒரு அப்படியே நிப்பாட்டி ஒரு டீ கடையில டீ குடிச்சிட்டு அப்படியே கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் போவோம் நான்.
0: ஏன் அது அப்படி, அந்த ஊர்ல ஏதாவது இருக்க?
1: இல்ல இல்ல இல்ல, ஒரு இது தூக்கம் தூக்கம்
2: இந்த இடம் அந்த இடம் வந்து ஏசி மாதிரி இருக்குமா, அதாவது குழு குழு குழு குழு
0: குழு குழு குழு
2: அங்க ஜில்லுன்னு காத்து.
0: ஓ
2: ஆமா, அந்த காத்து பட்ட உடனே எப்பேற்பட்ட ஆளுக்கும் தூக்கம் வந்துடும்.
1: நீர்நிலை
2: அந்த கிளைமேட் வந்து அப்படி இருக்கும் அந்த இடத்துல.
0: அப்ப அதுல வண்டி ஓடுறவன் பாவம்,
2: சேர்ந்து ரெண்டு ஏக்கர் ரெண்டு பக்கமும்.
0: இப்ப ஒரு பஸ் கொண்டு போற ஒரு வாகனத்தை ஒரு மக்களை ஏத்தி கொண்டு போறவர் பாவம், ஏன் தெரியுமா அவருக்கு தூக்கம் வந்தா?
1: ஆமா ஆமா ஆமா,
0: நீங்க பஸ்
1: நிறைய பேர்
0: நிறைய பேரு கவனமா இருக்கணும் இல்ல, அதுல போறது இரவு நேரத்துல எல்லாம் போக கூடாது, இன்னும் தூக்கம் வரும்.
1: சரி ஏமா, நீங்களாம் எவ்வளவு 200-300 கிலோமீட்டர் கார் ஓட்டுவீங்களா தொடர்ந்து?
0: இல்ல அதாவது இந்த ஹைவேல வந்து லிமிட் வந்து 119 வரையும் நாங்க போலாம் கிலோமீட்டர். 120 மேல போனா டிக்கெட் உங்களுக்கு, அது சரியான காசு கட்ட வேண்டி வர.
1: ஆனா 120 மேலதான்
2: போகணும்ங்கறாங்களே. 100 கிலோமீட்டர் போனாவே டிக்கெட் கிடைச்சிடும்.
0: இந்த ஹைவே வந்து
2: இங்க 100 கிலோமீட்டருக்கு மேல புக் பண்ணாவே டிக்கெட்
0: அது உங்களுக்கு
2: கவர்மெண்ட் கொடுக்காது.
1: அந்த டிக்கெட் சொல்லலாம்,
2: டிக்கெட்
1: எடுத்துருவோம்.
2: நானும் சொல்றேன் இந்த ஊர்லமா 100 கிலோமீட்டருக்கு மேல வேகமா போனீங்கனாவே டிக்கெட் தானால எம்எல்ஏ ராஜா கொடுத்துருவாரு.
0: இல்ல அதாவது எப்படி என்ன, உங்களோட இதுல டிராபிக் அதாவது ஒரு பாதையிலேயே வர்றதும் போறதும் இருக்கு உங்களோட பக்கத்துல, அது கஷ்டம். இங்க அப்படி இல்ல, ஒன் வே என்றா ஒரு பக்கமாவே போகும், 3 லேன் இருக்கும், சின்ன 2 லேன் இருக்கும், பாதுகாப்பா போகலாம்.

0: பொண்ணுக்கு போறவர் அப்படியே வெட்டி அது வந்து அதாவது அடுத்த லேன்ல அடுத்த சைட்ல வர்றவர் வரையல என்னொன்னு டக்குன்னு வெட்டி எடுப்பாரு ஒரு கொஞ்சத்துக்குள்ள. அதெல்லாம் தவறு. அந்தவங்களுக்கு அப்படி என்றா அடிபடுற சாத்தியக்கூறு இருக்கும். சில நேரம் மேடு பள்ளத்துல மறைஞ்சு வரும் வாகனம். அதெல்லாம் அதனால்தான் அந்த விபத்துகள் நடக்கிறது காரணம் சனி இதெல்லாம். ஆனா அங்க வந்து வாகனத்தை ஓட சொன்னா சத்தியமா நானண்டா உருட்டவும் மாட்டேன். அதுல ஒரு இடத்துல நிப்பேன்ட அவ்வளவு டிராபிக் அங்க. ஆனா பெண்கள் எல்லாம் பெண்கள் ஓடுறார்கள், அந்த டூ வீலர் ஓடுறார்கள் பாருங்க பெண்கள். சாரியை முடித்து கொண்டு காலை நான் அங்க பார்த்தேன் சரியான மாதிரி நல்ல
1: பெண்கள் ஓட்டுறதுனாலதான் பிரச்சனையே வருது. ஒரு அம்மா போய்கிட்டே இருந்தாங்க நடு ரோட்ல பிரேக் போட்டு நிக்கிறாங்க, அது அத பின்னாடி போன வண்டி பூரா நிக்குது.
2: அடிபட்டதாவே தெரியலீங்க அவங்க, அதிகமா அடிபட்டதாவே தெரியல. வீடு வந்து எடுத்தோடனே 60
0: போறாங்க.
1: டூ வீலர்லமா பெண்கள் பின்னாடி நம்ம வண்டி ஓட்டிட்டு போய் கூடாது. பெண்கள் முன்னாடி போறாங்கன்னா நம்ம ஒதுங்கிடணும். அவங்க பின்னாடியே போனா அதான் சொல்றாங்க, பொணத்து பின்னாடி கூட போயிடலாம், பொண்ணு பின்னாடி போக கூடாதான். பின்னாடி போனா எந்த நேரமும் பிரேக் போட்டு நின்னு முட்டுற மாதிரி
2: டக்குன்னு திரும்பிடுறாங்க.
1: ஆமா, அவங்க யாரையும் பாக்குறது இல்ல.
2: ஆமா,
0: அதாவது நல்ல கற்றுக்கொண்டு அந்த லைசன்ஸ் எடுக்கல என்று நான் நினைக்கிறேன். சும்மா தாங்களே ஓடி.
1: ஆமா, உண்மைதான் உண்மைதான். லைசன்ஸ் எல்லாம் சும்மா எட்டு போட்டு லேசா கட்டிட்டு விட்டுறது, பயந்து பயந்து பயந்து ஓட்டுதுங்க.
0: மற்றது பெண்கள்
1: எந்திர எடுத்தவனே வேகம் தான் சல்லுன்னு கிளம்புதுங்க.
0: இல்ல பெண்கள்
1: யாரு எக்கடி கேட்டாலும் சரி,
0: இல்ல பெண்கள் முகத்த கண்டோன்னா எக்ஸாமினர் உடனே டக்குனு பாச போட்டுறேன் அதுதான் நினைக்கிறேன்.
1: ஆமா,
0: அதுவும் ஒண்டா இருக்கலாம். இல்ல
1: அதுவும் ஒண்டா. இப்ப ஒரு ஆர்டிஓ வந்திருக்காருமா எங்க ஊர்ல, ஒரு லேடி ஆர்டிஓ தான். எல்லா பெண்களையும் விடுறது இல்ல, நல்ல பிராக்டிஸ் கொடுத்தா தான் அவங்க வந்து லைசன்ஸ் கொடுக்கறாங்க. பெண் ஆர்டிஓ வந்திருக்காங்க. ஆமா, ஆண்கள் ஆர்டிஓ வந்துச்சுன்னா போட்டாலும் போடுவாரு, பெண் ஆர்டிஓ வந்து விடுறதே இல்ல. நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு லேடி வந்திருக்காங்க. திடீர்னு லாரி ஓட்டுறாங்க, ஜேசிபி ஓட்டுறாங்க, அந்த அம்மா அவ்வளவு எல்லா வண்டியும் தரவா ஓட்டுறாங்க.
0: ஒரு கண்ணன் பாட்டு சொல்லுங்க. இப்ப இவரோட பாட்டை கொடுக்க போறேன்னு அனுப்ப, உடனே குடுக்கறேன். சில
1: பேர் அவர் பாடல் கொடுங்க.
0: சரி, நீங்க கண்ணனை நினைச்சிருங்க. கண்ணனை 12 மணிக்கு போறவில்ல, கண்ணனை நாகப்பனை நினைச்சிருங்க.
1: நாகப்பனை
0: உங்களுடைய பாட்டு வருது. யாரு? மகாலிங்கம்.
2: செல்வகுமார்
0: Yeah.

உந்தன் பூதத்தில் நிறைந்திருக்கும் பழரசம், அந்த வானத்தில் மறைந்திருக்கும் துளி விஷம். உந்தன் பூதத்தில் நிறைந்திருக்கும் பழரசம்,

0: பாடல் நீங்க தெரிவு செய்து கொண்டு வந்தீங்க, இதுல இருக்குது அந்த சொல்லு.
1: கண்ணன் தனிமையிலே
0: கொஞ்சம் அப்படியே தூக்கம் வருது உங்களுக்கு. நாகப்பன் எங்க நீங்க உங்க பாட்டு?
2: வணக்கம் அம்மா. வணக்கம் அம்மா.
0: உங்களோட பாட்டு சொல்லுங்க நாகப்பன்.
2: என்ன பாட்டு? கருணை நீர கண்ணா வந்துச்சாங்க அம்மா, போட்டாங்க,
0: கேட்டுட்டாங்க,
2: கேட்டாங்க.
0: நாளைக்காண்டு சொல்ல முடியாது, நாளைக்கும் இது திருப்பி வரலாம் எங்க எடுத்துவாங்க.
3: எனக்கு ஆயர்த்தாடி மாளிகையில்,
0: அது நல்ல பாட்டு.
1: ஆயர்ப்பாடி மாளிகையின் அந்த பாடல்.
3: ஆமா,
1: ஆயர்ப்பாடி மாளிகையின்.
3: அடுத்த பாடத்துல எனக்கு தெரியாத இருக்கு,
1: தெரிய
0: இப்ப யாரு பாடல?
3: அப்புறம் அதுலயே நிக்கிறீங்க.
1: போனீங்க
3: என்ன
0: பாட்டு?
1: தமாசு
0: கேட்டது, கேட்டுட்டு இப்படி கேட்டா இவர என்ன செய்யறாரு பாப்போம்.
1: இல்ல இல்ல இல்ல இல்ல, அதுக்குள்ள எங்க போட்டாரு?
0: சரி, நான் இப்ப இந்த பாடல் இப்ப கேப்போம். நாங்க
2: நன்றி, வணக்கம்,
0: நன்றி, நன்றி, நன்றி, நன்றி.

0: நேரம் சரியாக 11 மணி 11:36 அங்க வணக்கம்.
1: பாடல் கொடுத்தமைக்கு நன்றிம்மா.
0: யாரு உங்களோட பாட்டு
2: இல்லை அம்மா?
0: இது இது
2: பாடல் கொடுத்தமைக்கு நன்றி அம்மா.
0: நன்றி. இது இது நான் பண்ண பாட்டு. என்ன அவர் நன்றி
1: வணக்கம்
0: நிக்கிறாங்க மாமா. ஒருத்தர் கேட்ட பாட்டு ஒருத்தர் நினைச்சு ஒருத்தர் கேட்ட பாட்டு அவர் திருப்பி கேக்குறேன். என்ன மாமா இது
3: இன்னைக்கு வண்டியில பைக்ல போகும்போதான்
0: தூங்குவேன்.
2: வணக்கம் வணக்கம்.
1: ஒரு சந்தன ராஜி மாமாவையும் கேட்டாரு. அவர் வந்து 3 பாடல் எழுதி கொடுத்துட்டு போயிருக்காரு. 3 பாடல் வேணுமா அவருக்கு?
0: சந்தன
1: ராஜி மாமா
0: பாடல்,
1: ஒரு பாடல், அவருக்கு ஒரு பாடல்.
2: ஒரு மணியை தாண்டி போயிருந்துச்சு.
1: அம்மா வந்து என்ன இணைங்க, இணைக்க முடியாது, இத நீங்க தகவல சொல்லிடுங்க.
2: சரி சொல்லுக்குமார், அவருக்காக என்ன பாட்டு கேட்டாரு?
0: சரி அத சொல்லுங்க.
1: மூணு பாட்டு படிக்காத மேதை படத்துல வந்தா எங்கிருந்தோ வந்தான் சொன்ன,
0: அது நல்ல பாட்டு
1: அவருக்கு. அப்புறம் வந்து ஒரே ஒரு ஊர்லயே ஒரே ஒரு ராஜான்னு ஒரு பாட்டு
0: அதுல எங்க இருக்கு
1: படத்துல?
0: அதுல
1: கண்ணன்ல அவர் சொல்ல 3 பாட்டு அவர் கேட்டு
0: கொடுத்துருக்காரு.
3: இன்னைக்கு வந்து
1: அவருக்கு அந்த பாட்டு சொல்றாங்களோ சொல்லிருங்க. நீங்க இப்ப ரேடியோ கேட்டு நீங்க தகவலுக்கு சொல்லிருங்க.
0: கண்ணனுடைய பாடல் தான் கேக்கலாம் பாருங்க. அந்த லெனின் கூட பாட்டு கேட்க தெரியாம யோசி யோசிச்சு ஒரு மாதிரி வெக்கத்தோட இந்த கண்ணனுக்கு காதல் வந்த அதை கேட்டுட்டு ஓடிட்டார். ஒரு மாதிரி கண்ணன் பாட்டு எடுக்கலாம. அப்ப அதனால தாத்தா இன்றைக்கு எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்ற அந்த பாடல் எடுத்து வரலாம். அது உங்களுக்காக நீங்க அந்த பாட்டு தாத்தாக்கு செல்வகுமார் நீங்க ஒரு பாட்டை கண்டுபிடிங்க. மாமா நீங்க உங்களோட பாட்டு சொல்லுங்க பாப்போம். நீங்க என்ன கண்டுபிடிச்சு
3: வச்சுக்கிறீங்க?
0: கோகுலத்து பசுக்கள் அது எடுத்தாச்சு
3: உங்களோட. இது வந்துச்சம்மா கங்கை கரை கண்ணனடி.
0: அது வரையில அது சூப்பர் பாட்டு.
3: சரி அது போடுங்க. 16 இருந்து
1: தியாகராஜ பாகவதர் பாட்டு ஒண்ணு இருக்குல்லம்மா,
3: என்ன பாட்டு
1: நல்லா
0: இருக்கு இருக்கு அவர்
3: பாட்டு?
1: அது வந்து கண்ணன் ரொம்ப நல்ல பாட்டு இருக்கு. என்கேடி தியாகராஜ
3: தூக்கி போட்டு பேசாம இருக்குதாமா?
0: என்ன
3: அமைதியா இருக்கிறீங்க? அந்த பாட்டு வேணும்.
0: என்ன பாட்டு? எந்த ரெண்டு இருக்குது, எது வேணும்?
3: அது யாரோ கேட்டாங்க போடுங்க.
0: இல்ல கேக்கல
3: அப்படியா?
0: கேக்கல கேக்கல.
3: அப்படியாதான் இது கண்ணனுக்கு என்ன கூறு சொல்லி அந்த பாட்டு
0: பாத்தீங்களா? எப்படி பாத்தீங்களா?
3: அது அத பண்ணலாம்.
0: கண்ணன் பாட்டு
3: கோவலத்தில்
0: கண்ணா கண்ணா இருக்குது, நிறைய இருக்கிறது, இப்ப யாருடைய பாட்டு? கோவிலத்து பசுக்கள் பாட்டு கேட்போம் உடனே.
3: இந்த இந்த பாடல் இன்னைக்கு யாரும் கேட்டது இல்லையா?
0: எது எது எது கேட்டுட்டாங்க முதலே எல்லாம் முதலே. கிருஷ்ணா
3: கிருஷ்ணா
0: முதல் நிகழ்ச்சியிலேயே எல்லாரும் கேட்டுட்டாங்க. பாட்டை கேட்போம்.
3: இந்த இந்த பாட்டு வந்துருச்சா மத்த புது புது அர்த்தங்கள்ல?
0: அது குருவாயிரப்பா. அதான்
3: கண்ணன் தானே?
0: அதுல கண்ணன் சொல்லி வரதா குருவாயிரப்பா? நல்ல பாட்டு அது. செல்வகுமார் கொஞ்சம் இந்த காது கேட்காம போறது, அப்ப அவருக்கு முதல்ல பாட்டை கொடுத்தணும்.
3: கொடுங்க.

0: புதுக்கோட்டை செல்வகுமாருடைய பாடல் இப்பொழுது ஒழித்து ஓய்ந்தது. அப்படி சொல்லக்கூடாது. நன்றியம் அவருக்கு எவ்வளவு பாருங்க, சந்தோஷமா
1: சொல்றாங்க. முக்கியமான நண்பன் வரல, அதனால இவரு
0: இல்ல 12 மணிக்கு பிறகு வருவார். சத்யா
1: டாங்க
2: மாமாக்கு
0: நான் பாட்டு கொடுக்க போறேன். மாமாவோட பாட்டு கொடுத்தாலும் மாமா கடைசி வரையும் நிக்கணும்.
1: என்ன 10 நிமிஷம் தான். ஆமா
0: குரு.

0: எங்க பாப்பா யார் கட்டிக்காரன் அந்த ஸ்பீட்லயே இருக்கா சொல்லுங்க பாப்பா. நாராயண நாராயண ஹரி ஹரி நாராயண நாராயண ஹரி ஹரி எங்க சொல்லுங்க பாப்பா யார் நாலு தரம் சொல்லுங்க பாப்பா எங்க பாப்பா இன்றைக்கு அந்த கெஸ்ட் இருக்கா வச்சு பாப்போம் உங்களுக்கு அந்த
1: சொல்றேன் கார்த்திகேயன் நாராயண நாராயண ஹரி ஹரி நாராயண நாராயண ஹரி ஹரி நாராயண நாராயண ஹரி நாராயண நாராயண ஹரி ஹரி
0: எங்க நாகப்பன்
2: நாராயண ஹரி ஹரி நாராயண ஹரி ஹரி
0: நாராயண நாராயண ஹரி ஹரி நாராயண நாராயண ஹரி ஹரி அப்படி ரெண்டு தரம் வரணும்
2: நாராயண ஹரி ஹரி நாராயண நாராயண ஹரி ஹரி நாராயண நாராயண ஹரி ஹரி நாராயண
0: கிடைக்கும் உங்களுக்கும் பலன் இருக்கு
3: நாராயண நாராயண ஹரி ஹரி நாராயண நாராயண ஹரி ஹரி நாராயண நாராயண ஹரி ஹரி நாராயண நாராயண
0: மாமாவையும் சொல்லுங்க
3: அப்படிதான்
0: எங்க மாமா சொல்லுங்க பாருங்க பாருங்க மாமா சொல்ல போறேன்
3: நாராயண நாராயண ஹரி ஹரி நாராயண நாராயண ஹரி ஹரி நாராயண நாராயண ஹரி ஹரி ஹரி
0: நாராயண
2: இருக்கா நம்ம தான் இருக்கிறோம் சந்தனராஜ ஐயாவும் சேர்ந்து இல்ல
3: வணக்கம் கண்ணன்
0: கண்ணன் வணக்கம் கண்ணன் கண்ணன் கண்ணன் வணக்கம் கண்ணன் கண்ணன் என்ன நாலு நிமிஷம் இருக்கு கண்ணன் என்ன நாலு நிமிஷம் இருக்கு உங்களுக்கு இது வர நெட் வர நெட்டோ
3: என்னத்துக்கோ
0: இல்ல அவருக்காக நான் காத்திருக்கேன் தானே அவரு லேண்ட் லைனை விட கேட்காது இப்ப பாருங்க நான் கதைக்கிறது அவருக்கு மாலக்காது சொல்லுங்க நாராயண நாராயண ஹரி ஹரி நாராயண நாராயண ஹரி ஹரி
1: நாராயண இப்ப நான் அப்படி சொன்ன பக்கத்துல நாராயண மந்திரம் ஓடி
0: இல்ல நீங்க மெல்ல வச்சிருங்க அவர் வந்தா பரவாயில்ல நீங்க சொல்லுங்க நீங்க தப்பே இல்ல சொல்லுங்க சொல்லுங்க பாருங்க மாமாவே சொல்லிட்டா சொல்லுங்க
1: இல்ல இல்ல நான் அது எனக்கு சரியா தெரியாது நேரம்
0: சொல்லுங்க நாராயண நீங்க நான் சொல்லி தர சொல்லுங்க நாராயண நாராயண ஹரி ஹரி ஹரி ஹரி
1: நாராயண நாராயண ஹரி ஹரி நாராயண நாராயண ஹரி ஹரி நாராயண நாராயண ஹரி ஹரி
0: கட்டிக்கார்
1: ஒரு பழைய பாட்டு இருக்கு இல்ல கண்ணன் கருத்த கண்ணன் கருத்த கிளின்னு சொல்லி ஒரு பாட்டு பழைய பாட்டு சிவகங்கை சிந்தை
0: பாருங்க மாமா இதெல்லாம் கண்ணன் பாட்டாம் கண்ணம் கருத்து கருத்த கிளி கண்ணன் இல்ல
1: இல்ல சரி ஆனா அதை எழுதி வச்சது கண்ணன் என்றத எழுதி வச்சிருக்கு
0: அது கண்ணம் கருத்த கருத்த கிளி கண்ணம்
1: கண்ணம் புரிஞ்சு
0: ரதீஷ்ல பாட்டு கண்ணா உனக்கு அந்த பாட்டு கண்ணா உனக்கு
1: என்ன குறை
0: என்ன குறை கேப்போம்

0: இந்த பாடல் ரதீஷ், நீங்கள் விரும்பி கேட்ட பாடல். அடுத்த பாடல் நான் தாத்தாட பாடலை கொண்டு போறேன். அதுக்கு பிறகு கண்ணன் இணைய நல்லா இருக்கும் நினைக்கிறேன். அதுக்கு முன்பாக இப்ப ஷாகுல், வணக்கம் ஷாகுல், வாங்கோ. நல்ல கண்ணன் பாட்டு நீங்க தான் கேப்பீங்க, அதனாலதான் உங்களை கூப்பிட்டது. வாங்க வாங்க ஷாகுல், நலமா இருக்கீங்களா?
1: எனக்கு வந்து நலமா இருக்க, வளமா இருக்க, சிலிப்பா இருக்க.
0: என்னமா இருக்கீங்க? ஸ்லிம்மா இருக்கீங்களா? களிப்பா இருக்கேன், ஸ்லிம்மா இருக்கேன், சிரிப்பா இருக்கேன், வேற என்னமா இருக்கேன்?
1: செழிப்பா இருக்கேன், செழிப்பா இருக்கேன், வளமா இருக்க, வளமா இருக்க, வளைஞ்சு நலமா இருக்க,
0: நலமா
1: இருக்க,
2: நலமா இருக்க. ரஜினி பாருங்க, வளைஞ்சு இருக்கீங்களா?
1: என்ன
0: பாட்டு கேக்க போறீங்க?
1: எனக்கு வந்து வளர்ந்த கலை மறந்து கண்ணன் பாட்டு தானே வேணும்.
0: கண்ணா இவர் இந்த பாட்டு என்ன இருக்கு மாமா? இது இப்ப ஒரு மூன்று மாத காலமா இந்த பாட்டு தான் இவர் அடிக்கடி கேக்குறார்.
2: என்னமோ இருக்கு,
0: என்னமோ இருக்கு, என்னமோ இருக்கு. அதான் வளர்ந்த கலை மறந்து
1: சரி என்னமோ இருக்கு அப்படிங்கும் போது எனக்கு ஞாபகம் இருக்கு. கண்ணா உன் சேலைக்குள்ள கட்டரும்பு பூந்து இருக்கு.
0: இது நல்ல பாட்டு இல்ல? இது அண்டையில இருந்து இதையும் தான் கேக்குறேன். இத கொண்டாங்க
1: இல்ல அது இல்ல இல்ல அந்த பாடல இல்ல இல்ல அந்த பாடல பாடினாலும் மாட்டு வந்துட்டே இருக்கு.
0: என்ன
1: அது தங்கு தடையின் தங்கு தடையின்றி அந்த பாடல் நமக்கு மனசுல ஏறி போயிடுச்சு, வந்துட்டே இருக்கு
0: அந்த பாட்டு. கண்ணா கண்ணா கண்ணா உன் என்ன அது என்ன பாப்பா என்ன
1: மறந்து விட்டாள். அதான் இந்த பாட்டு உங்களுக்கு வேணுமா? இந்த பாட்டு கண்ணா சேலைக்குள்ள கட்டரும்பு, கண்ணா என் சேலைக்குள்ள கட்டரும்பு பூந்திருக்கு எதுக்கு? இங்கே தொட்டு அங்கே தொட்டு எங்கே தொடம் எண்ணம் ராசா
0: நீங்க இந்த பாட்டு கேக்குறா, உங்களுக்கு ஒரு பெரிய கிடாரத்துல பெரிய ஒரு சட்டியில நல்ல மாவை கரைச்சு முழுசா உங்களை நினைக்கணும்.
2: பாட்டு கேட்க சொன்னா அப்படி பாட்டு தம்மா கேட்பாரு.
0: இல்ல இல்ல அவருக்கு நல்ல கண்ணன் பாட்டு தெரியும்.
1: இந்த பாடல் கேட்டாங்களா? கண்ணன் மனநிலையை தங்கமே தங்கம் கண்டு வர வேணுமே. தங்கமே தங்கம்
2: ஓல்டு சாங்லா?
0: அது
1: அது கண்ணன் மனநிலையை தங்கமே தங்கம்
2: பாட்டு மெயிலுக்கு.
0: அது நல்ல பாட்டு இருக்கட்டும், கொஞ்சம் பாருங்க. இந்த பாருங்க, தான் வயசானவர் இல்ல, ஓல்டு சாங் எல்லாம் கேட்க மாட்டேன் சொல்லிட்டு அந்த காலத்து பாட்டு ஒண்ணு கேக்குறாரு.
1: இல்ல எனக்கு அது இல்ல எனக்கு பி சுசீலா பாடல இந்த பாட்டு. அப்புறம் கங்கை கரை தோட்டம் கன்னி பெண்கள் கூட்டம் கண்ணன் நடு நிலே இந்த பாடலாம் நல்லா பிடிக்கும்.
2: கண்ணன் யாருக்கு சொந்தம்?
0: கண்ணன் யாருக்கு சொந்தம்டா? அவர்
1: கண்ணன் கண்ணன் ஒரு கை குழந்தை கண்கள் சொல்லும் அந்த பாட்டு பிடிக்கும்.
0: ஏன்னா புது பாட்டுக்கெல்லாம் வரையல. கால் கொலுசு படத்துல இருக்கு நல்ல ஒரு பாட, சூப்பர் பாட.
1: இல்ல அப்படி இல்ல இல்ல நமக்கு இதெல்லாம் மனசுல பதிஞ்ச பாடல்கள். வந்தாய் கோபாலனே வண்ணம் கொண்டு வந்தாய் கோபாலனே பூமுத்தம் தந்தவனே
2: அந்த பாடல்கள்
1: பாடல்கள்லாம்
0: இருக்கு இருக்கு. என்ன செய்தாலும் நீங்க எத்தனை பாட்டை மாத்தினாலும் நீங்க இந்த கேட்ட இந்த பாட்டு இப்ப ஷாவுலுக்கு வருது நல்லா. இனி கண்ணனை மாத்த முடியாது, எல்லாரும் இதை கேளுங்க ஒண்ணு.

0: ஆனா இது இந்த பாட்டு வந்து கிருஷ்ண ஜெயந்தி இல்ல ஷாவுல் ஜெயந்தி, இது இதுக்குதான் இந்த
1: பாட்டு. அப்படி இல்ல, அப்படி இல்ல, இல்ல நான் வந்து கேட்டது
0: இன்னொரு பாட்டு இந்த பாட்டு இருக்காண்டு இத சொன்ன எல்லாரும் சாட்சி, அதனாலதான் நாங்க எடுத்தோம். முதல்ல அது சாதாரணமா சொன்னீங்க நீங்க, சரியா? இப்ப
2: நான் ரொம்ப
1: பிடிச்சிருக்கு
0: பாருங்க, பாருங்க இவற்று சேலை சூப்பர் இந்த பாட்டு.

0: அருமையான பாடல். இது யார் யார் ரசிச்சீங்களோ தெரியாது, கார்த்தியனுக்கு பிடிச்சதா தெரியாது, ஆனா எல்லாரும் இந்த பாட்டையும் விட இந்த பாட்டு தான் பெஸ்ட் பாட்டா இருக்கும். அது கடைசி
1: ரொம்ப பரவாயில்ல.
2: பன்னனுக்கு சீடை வேண்டும், சீடை கிடைக்க மாட்டேங்குது, முறுக்கு கிடைக்க
0: மாட்டேங்குது,
2: கட்டரும்பு கிடைக்குது, கட்டரும்பு மட்டும் கிடைக்குது,
0: கட்டரும்பு கிடைக்குது. அதான் நான் குடுக்கறது பக்கத்துல நிக்கிறேன், நீங்க பக்கத்துல. சரி, இப்ப கண்ணன் பாட்டு என்ன? கண்ணன்
3: வணக்கம் மேடம். வணக்கம் மேடம்,
0: உங்களுக்கு என்ன பாட்டு?
4: எனக்கு
3: வணக்கம் வணக்கம் மாமா, வணக்கம் மாமா.
0: இப்பதான் ரிலீஸ் ஆகி வந்திருக்கிறார் பாருங்க.
3: எனக்கு வந்து ராம படத்துல இருந்து சீர்காழி
0: கோவிந்தராஜன்
3: என்ன பாட்டு?
0: அந்த பாட்டு கேட்டுட்டாங்க,
3: சீர்காழி கோவிந்தராஜன்
0: வந்தான். மாய கண்ணன் வந்தான்
3: கெடுவதில்லை,
0: வந்துருச்சா?
4: ரெண்டு தடவை வந்துருச்சு அந்த பாடல்.
3: அப்படியா அப்படியா,
0: அதே. மாமா ஒரு அறிவித்தல் கொடுங்க, தாத்தாட பாட்டு. அது அறிவித்தல் கொடுத்துட்டு நீங்க
4: விடப்படுறேன்.
0: அறிவித்தல் தாத்தாட எங்கெங்கோ வந்தாங்க பாட்டு.
4: நிகழ்ச்சியில் வருகிறது நம்முடைய மூத்த உறவு தாத்தா என அழைக்கப்படும் இளநாங்கூர் லியோ அவர்களுக்காக இந்த பாடல் காட்டலையில், அவர் விரும்பிய பாடல் காட்டலையில் வருகிறது. கேட்டு மகிழுங்கள் உறவுகளை. நன்றி, வணக்கம்.
0: நன்றி நன்றி மாமா.
4: நன்றி.

0: இந்த பாடல் எங்களுடைய லியோ தாத்தாவுடைய பாடல். இப்ப யார் பாடல் இன்னும் கொடுக்கப்படவில்லை? கண்ணனுடைய பாடல் மட்டும் இல்ல, கண்ணன் பாடலுக்கு பின்பாக அடுத்து என்னுடைய பாடல். யாரும் கேட்காத ஒரு பாட்டு, அத கேட்டீங்கடா கண்ணன், கண்ணன் பாட்டு நீங்க சொல்லுங்க, இதான் சூப்பரான். சரியா?
1: வரவேற்பு
2: பாட்டு
3: என்ன வேண்டும், சிங்கார மொழி பேசும் வேண்டும், பொண்ணு வேண்டும், வண்ண வண்ண கண்ணனுக்கு என்ன வேண்டும், பாடிடும் கண்ணி வேண்டும்.
0: அந்த பாட்டு அதுவும் நல்ல ஒரு பாடல். மற்ற இன்னொரு இன்னொரு சின்ன சின்ன பாடல், சின்ன சின்ன கண்ணன்
3: சின்ன சின்ன கனவுகளே கண்ணா, கனவெல்லாம் நீதானே மன்னா, உள்ளம் என்றும் உன் வசம்தான், நீ கல்வன் என்பது தெரிந்தது தான்.
0: அது சித்ரா பாடின பாட்டு, அது எனக்கு மிகவும் பிடித்த பாட்டு.
1: எனக்கு இந்த பாட்டு பாடுங்க நீங்க குழந்தை குரல்ல, கண்ணா நீ எங்கே, அது பாடுங்க.
0: இப்ப குழந்தை ஆகல, இப்ப பெரிய பெருசா வந்துருச்சு, இப்ப குழந்தை இந்த நேரத்துல குழந்தை பாடையில. சரி,
2: தூங்கி
0: நிச்சயம் இவ கண்ணன் பாட்டை கேட்கலாம்.

0: கண்கள் பாசம் கண்ணன் நடவினிலே கண்ணன் நடவினிலே.
1: எங்கே இப்பொழுது எல்லாருடைய பாடலும் கொடுத்தாச்சு. கண்ணன் கடைசியா கண்ணனையும் கூப்பிட்டு கொடுத்தாச்சு, தாத்தாக்கு கொடுத்தாச்சு, எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. இப்ப பாட்டு என்னுடைய பாட்டு வரப்போகுது. நீங்க அந்த பாட்டை கண்டுபிடிக்கல யாரும், சரியா? நேசம் நேசம் புதுசு அந்த படத்துல இருந்து இந்த பாட்டு வருது. கேப்போமா?
2: இந்த பாட்டு தான் நானும் நினைச்சேன்.
1: மீராம் வருது, கண்ணன் வருது, கேப்போம். யாரும் கேட்காத ஒரு பாட்டு.

0: என்ன எல்லாரும் தூங்கிட்டீங்க? நல்லது, விடைபெறலாம். எப்படி எத்தனை பேருக்கு இந்த பாட்டு பிடிச்சது பாப்பா? கையெழுத்துங்க.
1: எனக்கெல்லாம் பிடிச்சிருக்குமா?
0: பிடிக்கதா பிடிக்கலையா? அடுத்தது அடுத்தது யாரு?
2: எனக்கும் பிடிச்சிருச்சு.
0: பிடிச்சிருச்சு. அடுத்தது யாரு?
3: எனக்கும் பிடிச்சிருக்கலாம்.
0: அடுத்தது ஒரு ஆள் என்ன என்ன ஒரு ஆள் சொல்லு. சேர்ந்து ஒரு பாட்டு கேளுங்க பாப்பா. எல்லாரும்
1: எல்லாரும்
3: சேர்ந்து ஒரு பாட்டுமா? எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு.
0: வேதனையோட சொல்றாரு பாருங்க. எல்லாரும் சேர்ந்து
3: சொல்ல சொல்றாங்க. இதே மாதிரி எல்லாரும் சொல்லுங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு
1: பாட்டுன்னு
0: எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு பாட்டு. எங்க ஒன்று கண்டு
3: எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு பாட்டு.
0: எனக்கு இன்னொரு இது அந்த கருப்பு கண்ணழகாண்ட ஒரு பாட்டு இருக்குல்ல, கண்ணன்
1: கண்ணன் கருப்பு
0: அது போடலாம்ல கடைசியில. என்ன படம் அது?
1: காஞ்சனா
3: போடுறீங்க கடைசி?
0: காஞ்சனா டூவா? சாமி பாட்டு, சாமி பாட்டு, சாமி பாட்டு, சாமி
2: பாட்டு.
0: இல்ல இல்ல, இதுவும் சாமி பாட்டு தான். கருப்பு
1: பாட்டு
0: கேளுங்க.

0: இந்த பாடலோடு நிறைவு பெறப்போகுது. எல்லாரும் தூங்கிட்டீங்களா? எங்க விட பாருங்க பாக்கலாம், யார் எத்தனை பேர் இருக்கிறீங்க, தூங்கி தூங்க பாருங்க. நன்றி நன்றி நன்றி ரதீஷ், நன்றி நன்றி, வணக்கம். நீங்க நீங்க நாலு பேர் யாரும் டக்கு டக்குன்னு சொல்லுங்க பாக்கலாம், எங்க எப்படி விட பெற போறீங்க? எல்லாம் தூங்கிட்டாங்க போல இருங்க. நல்லா
1: கண்ணன் பிறந்த இந்த திருநாளில், கண்ணன் பிறந்த கோகுலாஷ்டமியில் நாம் அனைவரும் சேர்ந்து கண்ணன் பாடல்களை கதம்பம் நிகழ்ச்சியில் கேட்டு மகிழ்ந்தோம். இந்த கண்ணன் பாடல்களை தொகுத்து வழங்கிய கண்ணனின், அதாவது ரசிகை என்று சொல்லலாம், கண்ணனின் பக்தை மீரா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் கார்த்திகேயன் சிதம்பரத்திலிருந்து. நன்றி, வணக்கம்.
2: சரிகமா காட்வா மினி தமிழ்
0: அவங்களை கூப்பிடு.
3: யாரு யாரு
0: அவங்களை கூப்பிடுறா? நீங்க வணக்கம் சொன்ன உடனே பாருங்க.
4: சரிகமா பதினி சாவாமா
0: எப்படி கூப்பிட்டான்னு பாத்தீங்களா? சரி, எங்க நீங்க அடுத்தது யாரு விட பெற்று கொண்ட போறீங்க?
5: கதம்பம் நேரலை நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த அன்பு உறவுகளுக்கு கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு தொகுத்து வழங்கிய மீராம்மா அவர்களுக்கும் வணக்கம் நன்றியும் கூறிக்கொண்டு விடைபெறுவது கோயம்புத்தூர்ல இருந்து ஏ ஆர் நாகப்பன்.
0: நல்லது நல்லது,
5: வணக்கம்.
0: அடுத்தது செல்வம்.
4: இதுவரை கதம்பம் நேரலையில் கிருஷ்ண ஜெயந்தி பாடல்களை சிறந்த முறையில் ஒளிபரப்பு பண்ணி நம் அனைவருடைய மனதையும் கவர்ந்த மீராம்மாவுக்கும் அனைத்து நேயர்களுக்கும் விடைபெற்று செல்வது புதுக்கோட்டை செல்வகுமார். நன்றி, வணக்கம்.
0: நல்லது, அப்படி பூவா நின்று கொள்ளுங்க, ஒரு கேள்வி என்று கேட்கணும். அங்க கண்ணன் சொல்லுங்க.
3: காற்றலைகள் கானம் பாடி கண்ணன் பாடல்களை கவர்ந்த இந்த கதம்ப மேரல் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவேறுகிறது. கடைசியில் என்னை இணைத்துக் கொண்ட மீராம்மாவுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நிறைவேறுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: உங்களை இணைக்கிறதான் இவ்வளவு நேரம் இருந்தது, அப்ப 12 மணிக்கு பிறகு தெரியுமா? அது மட்டும் உங்களுக்கு
5: நீங்க தான் கடைசியா வந்தீங்க.
0: கண்ணன் பாட்டு கிருஷ்ண ஜெயந்திக்கு எடுத்து சொல்றாங்க, போன பாட்டுலாம் அப்படியா இருந்தது?
5: ரெண்டு மூணு அப்படி இப்படி இருக்க தஞ்சி
0: சுத்தமா வடிவா சொல்றீங்க பாருங்க. எல்லாரும் போய் கிருஷ்ண ஜெயந்தி அண்டு கண்ணன் பாடங்களையா கிருஷ்ண ஜெயந்தி பாடங்களை அள்ளி
5: கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்த சொல்லிக்கிற
4: அவ்வளவுதான். நிறைய பாடல் கண்ணன் பாடல் வந்துச்சு
0: இல்ல? உண்மையா நல்ல நிறைய பாடல் வந்தது, நாங்கள் எடுத்து வந்திருந்தோம்.
4: நேரத்திலயும் கண்ணன் பாடல் நிறைய வந்துச்சு, கண்ணன் பாடல் தான்.
0: நிச்சயமா, அதாவது கிறிஸ்தவ மதத்தை
3: கண்ணனுக்கு இணைப்பு கிடைக்கல.
0: கிறிஸ்தவ
4: அண்ணனுக்கு தான் நெட்டு தீர்த்து வச்சு.
5: நேர் நேரத்துல கண்ணன் கேட்டீங்களே,
0: வந்து கேட்டீங்க
3: பெரிய
1: ஓ போட்டீங்களா கண்ணன் நடுவினிலே ஓ.
3: அது இப்போ
0: இல்ல, உண்மையிலேயே நிறைய, அதாவது கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்களும் இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர்களும் எல்லோருமே இந்த கண்ணன் கிருஷ்ண ஜெயந்தி அண்டு வந்து எல்லாரும் பாடல் பாடி மாமா பாருங்க அந்த என்ன
5: நாராயணா
0: நாராயணா ஹரிஹரி நாராயணா நாராயணா அதை சொல்லி இருந்தார்.
5: அவரையும் சொல்ல வச்சுட்டீங்களா?
0: சொல்லிவிட்டு அதான் உண்மையிட்டு தான் நேரலையில தான் பேசுவோம். நாங்கள் விடைபெறவில்லை என்றாலும் நீங்க விடைபெற்றுட்டீங்க. நான் ஒரு இந்த அலைவாயுதே பாடலோடு, ஏனென்றால் அலைவாய் மனதோடு வந்து காற்றிலையில் இருந்த நான் இருந்தாலும் உங்களோடு அந்த இந்த ஒரு எடுத்து வந்த இந்த மணி அது மனத்தியாலங்கள் எனக்கு சந்தோஷமாகவே போனது. கண்ணன் அருளால் எனது பிள்ளைகளோடு சந்தோஷமாக இருந்தது என்று சொல்லிக்கொண்டு விடைபெற்று மீண்டும் இருளான இடத்துக்கு சென்று நாளை வெளிச்சமான இடத்துக்கு வருகிறேன் என்று சொல்லி அலைவாயுதே கண்ணனோடு விடைபெற்றுக் கொள்கிறேன்.
4: இவ்வளவு நேரம் இருந்தா சுண்டல் தான் தரல.
0: சுண்டலும் கொடுத்து அந்த சந்தன குங்கும முதல்ல கொடுங்க, பன்னீர்
3: எல்லாருக்கும்
0: உடனே அனுப்புங்க. கஷ்டம் அது ஒண்ணு அந்த வாங்க மாட்டது
3: எல்லாத்துக்கும் சுண்டல் அப்புறம்
4: கொழுக்கட்டை படையல் பண்ணி சாமி கும்பிட்டாச்சுமா.
0: உண்மையா
4: கும்பிட்டாச்சு எங்க? ஆமா உண்மையிலேமா.
0: நாங்களும் இனி தான் இரவு மாலை நேரம் போனது. நாங்கள்
3: எங்க வீட்டுல பேரனோட இதெல்லாம் பார்த்து வச்சிருந்தோம் பாத்தீங்களா? எல்லாம் கிருஷ்ணதாசன் போட்டு
0: அனுப்பி எங்களுடைய ரேவதி அம்மா வீட்டுல அவன் சின்னவன் இது போட்டிருந்து கொடுத்திருந்தான், பாடல்கள் கொடுத்திருந்தான் நினைக்கிறேன். நல்லா இருந்தது. சின்ன பையனுடையது நான் வந்து பாத்திருந்தேன்.
4: சின்ன பையனுக்கு நாங்க பேசம் போட்டிருந்தோம், குட்டி பையலுக்கு.
0: மற்றது எங்களுடைய ரோசினி புடவையெல்லாம் கட்டி எனக்கு அனுப்பி இருந்தா, அவ சும்மா கட்டி இருந்தா போல நல்ல அழகா இருந்தது. நல்ல குட்டி அவட. இப்படி சின்ன சின்ன பிள்ளைகளோட இதெல்லாம் வந்திருந்தது பாக்க ஆசையா இருந்தது. பாக்கலாம் அடுத்த பிறப்புல நாங்கள் எல்லாம் அப்படி போடலாம் அந்த உடுப்ப இல்லையா? கவலைப்படாதீங்க. இல்ல கவலையா
4: இந்த பிறப்புலயே போடலாமா? ஒண்ணும் பிரச்சனை இல்லை.
0: என்ன செலவாகும் ஐயா?
1: பட்டியாளத்துக்கு ஒரு கிலோமீட்டர் செய்யணும்.
4: கண்ணன் இப்படி சொல்றாரு, அன்னைக்கு ரெண்டு வண்டிகளுக்கு இடையில போனீங்க இப்படி சொல்றாரு.
0: ரெண்டு வாகனத்துக்கு நடுவுல நடுவுல போய் காட்டுனேன். அதுக்குன்னு என்ன
4: சொல்றாரு? காட்டிகைன்னு ஐயா இப்படி சொல்றாரு, ஒரு கிலோமீட்டர் வேணுங்கிறாரு.
0: அதனால அவர் சொல்றத நீங்க நம்பத்தான் வேணும். ஒரு கிலோமீட்டர் என்ன வேணும்? என்ன வேணும்? ஒரு கிலோமீட்டர்
5: ஒட்டியானத்துக்கு, ஒட்டியானத்துக்கு,
4: ஒட்டியானத்துக்கு ஒரு கிலோமீட்டர் போகணும்.
5: ஒரு கிலோமீட்டர் இல்ல, ஒரு கிலோ தங்கம்.
0: ஒரு கிலோ தங்கம் சொன்னாருங்க. ஒரு கிலோ தங்கம் போன ஒரு
1: கிலோமீட்டர்.
0: சரி, நான் இந்த பாடலை எடுத்து வந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். அங்க இருக்கும் பொழுதும் இங்க இருக்கும் பொழுதும் நல்ல பொழுதும் வருகிற பொழுது நல்ல பொழுதும் அமைய என் செல்வங்கள் செல்வங்களுக்கு எல்லோருக்கும் அன்பையும் நன்றியும் தெரிவித்து விடைபெற்றுக் கொள்ளலாம். எல்லோருக்கும் கிருஷ்ண ஜெயந்தியுடைய கண்ணனுடைய அருளும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடும் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். அதாவது துன்பமற்ற வாழ்க்கை, வேதனை துன்பம் அற்ற வாழ்க்கை எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் ஐயா. நன்றி, வணக்கம். பாடலை கேட்டு
5: மீண்டும் சந்திப்போம்.
0: நன்றி. ஜெய் கிருஷ்ணா. நன்றி. ஜெய் கிருஷ்ணா.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம் உறவுகளே, மோன்றியால் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம், கனடா கலையகத்திலிருந்து ஒளிபரப்பாகும் கதம்பத்திலே நாங்கள் இணைந்திருக்கின்றோம். வருக வருக என்று உங்களை வரவேற்பதற்கு முன்பு அன்னை தந்தை ஆசான் இவர்களை நான் அறிந்த தமிழ் அதையெல்லாம் எனக்கு அளித்த எல்லாம் வல்ல இறைவன் இவர்களுக்கெல்லாம் இருகரம் கூப்பி அவர்கள் தாழ் பணிந்து அன்னை தமிழே எங்களோடு அழகோடு இணைய வேண்டும், முத்தமிழையும் தர வேண்டும் என்று மீண்டும் இறைவனிடம் இறைஞ்சி கேட்டு வணக்கம் கூறி வரவேற்று முன்னியல் தமிழ் காற்றலையிலே கதம்பத்திலே வந்து இணைய வேண்டும் என் அன்பு நேய நெஞ்சங்களே, இந்த வேளையிலே நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களாக என்று முகம் தெரிந்த தெரியாத உறவுகள் அனைவரையும் அன்பு கூர்ந்து கேட்டு நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியோடு வணக்கம் கூறி வரவேற்றுக் கொள்கின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

இங்கிதமான இந்த வேளை எல்லோரும் நலமாக இருக்கின்றார்கள் என்ற மகிழ்வோடு மூன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் இணைந்து நாங்கள் இன்று கதம்பத்திலே கலந்து கொள்வதற்காக 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற எண்கள் காத்து கொண்டிருக்கின்றன. உங்கள் குரல் வன்மையை அறிவதற்கு அதுதான் இன்றைய நாள் எங்களுக்கு கிடைத்திருக்கும் சந்தர்ப்பம்.

ஆம், ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதில் இதுதான் சுகம். சுகம் என்ற அற்புதமான இசையை கேட்டு மகளும் நாள் 2026 ஆண்டின் 5வது மாதத்தின் 3வது நாள் ஞாயிற்றுக்கிழமை பகல் 11:35. பகல் என்றவுடன் நண்பகல் அல்ல, முற்பகல். இந்த வேளையிலே நாங்கள் கனடா கலையகத்திலிருந்து இணைந்திருக்கும் நீங்கள் உங்கள் நாட்டில் ஈழமணி திருநாடு தென்னகம் தமிழகத்தில் இப்பொழுது 10 என்று கூறுவதற்கு முன்பு 9:05 என்பதை அழகாக காட்டுகின்றது. இது உங்களுக்கு இரவு நேரம். நாங்கள் முற்பகல் பகலும் இரவும் இணைந்திருக்கும் இந்த வேளையிலே நாங்கள் இணைந்திருக்கிறோம் காற்றலையில் மொன்றியல் தமிழ் வானொலியில். இன்றைய ஆடலுடன் பாடலை கேட்டுகின்ற இசையை கேட்டவுடன் ஓடி வந்து பாடி மகள வேண்டும் என்பதற்காக.

0: வரும்.
1: இந்த வேளையில் நாங்கள் 9 பாகை என்று காட்டும் காலநிலையில் பருவகாலத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அற்புதமான இதமான ஒரு பருவகாலம். நாங்கள் அதை 7 பாகை இருந்தால் எப்படி இருக்கும் அப்படித்தான் உணரக்கூடிய வகையில் இருக்கின்றது. இந்த 9 பாகை படிப்படியாக 13 பாகை வரை செல்லும். உங்கள் வெப்பநிலையிலிருந்து பாதி கூட இல்லை நாங்கள், அப்படியான ஒரு சூழல் தான் இது. மிகவும் பதமான இதமான ஒரு சூழல். சூரிய பகவானும் தன் கதிரொளியை விரப்பி அவர் பரப்பி வந்த வேளையில் அதிப்பிரகாசமாக இல்லைத்தான், மந்தமாக இருந்தாலும் ஈரப்பதம் குறைந்து குளிர் குறைந்து இருக்கின்றது. இதமான பதமான இந்த வேளை இன்று கிட்டத்தட்ட 14 மணித்தியாலத்தை அண்டிக் கொண்டிருக்கின்ற பகலோடு வாழுகின்றோம். நீண்ட பகல் காலம், மழை வரும் சாத்தியம் இல்லை. நேற்றைய தினம் மழையாக இருந்தது தான். இப்பொழுது மரங்கள் எல்லாம் தன்னுடைய தளிர்களிலே கிளைகளை கொண்டு வருவதற்காக, இலைகளை கொண்டுவதற்காக சில மரங்கள் தங்களுடைய இனத்துக்கேற்ப முகை விட்டு இலை பரப்புகின்றது. ஒரு சில மரத்தை பார்த்தேன், முகை விட்டு பூக்கள் அரும்புவது போல் இருக்கின்றது. எங்கள் பின்னாலே இருக்கின்ற எங்கள் காணியின் எங்கள் கலையகத்தின் பின்னால் உள்ள மரங்களில் ஒன்று எங்களுக்கு தெரியும், ஆப்பிள் மரம் என்று கூறுவோம். அந்த ஆப்பிள் மரத்தில் இன்னும் முகை லேசாக எட்டி பார்ப்பது போல்தான் தெரிகின்றது, இன்னும் முழுமையாக வரவில்லை. ஆனால் புற்கள் எல்லாம் பச்சை மேனி போர்த்து கொண்டு இருக்கின்றன என்பதை அறியக்கூடிய ஒரு நல்ல இதமான காலநிலையில் இருக்கின்றோம். அன்பு உறவுகளே, நீங்களும் உங்கள் காலநிலையை வந்து பகிர்ந்து கொண்டு இன்று யார் பாட வரப்போகின்றீர்கள், முதல்ல எல்லோ உலகளாவே இருக்கும் அன்பு உறவுகள், உங்கள் குரலிலே வரும் பாடலை கேட்பதற்கு உங்களுங்கள் அபிமான ரசிகர்கள் காத்து கொண்டிருக்கின்றார். ஒடிவாரங்கள் 6478746415 என்ற பழமையான எண்களோடு

மாலை நேரத்திலே இப்பொழுது நீங்கள் இரவு நேரத்தை தொட்டு கொண்டிருக்கும் வேளையில் எங்கள் கால நேரத்தில் நான் தூக்கத்தால் இருந்தவுடன் ஒரு தடவை எங்கள் நிகழ்ச்சிகளை அவதானித்துவிட்டு எழுதியிருந்தேன் என்று பாடுவோர் பாடலாம் ஆயத்தம் ஆவோமா என்றவுடன் அன்பு மகள் ஷியாமலா உடனடியாக சுறுசுறுப்பாக சிறப்பு மகிழ்ச்சி என்று கதம்பத்திலே பாடுவோர் பாடலாம் என்று அழகாக வரைந்து எழுதியிருக்கின்றார். அவரை தொடர்ந்து அன்பும் மகிழ்ச்சியும் மகிழ்ச்சியும் என்று அன்பு மகாலிங்கம் அவர்கள் மகிழ்ச்சியோடு எழுதியிருக்கும் வேளையிலே ஜெகபிரசாதிக் அவர்களும் வளமை போல அழகான படம் ஒன்று வரைந்து அங்கே தானும் இணைந்து விட்டேன், நீங்களும் பாருங்கள், எல்லோரும் பாருங்கள் என்று எழுதிய வேளையிலே அன்பு தேவநாதன் அவர்களும் வணக்கம் கூறியிருக்கின்றார். உங்கள் அனைவருக்கும் நானும் வணக்கம் கூறி உங்களை எங்கள் காற்றலையில் இணைத்துக் கொள்ள ஆயத்தமாக இருக்கின்றேன். அலையங்கள் 647-8746-4-1-5 என்ற இலக்கங்களோடு இணைவோம், மகிழ்வோம், பாடுங்கள், கேட்போம். பாடுவோர் பாடலாம் நிகழ்வு எங்கே யார் முதலில் வரப்போகின்றீர்கள்? காற்றலைக்கு வந்து நேரலையில் பேச முடியாத நிலையில் இருக்கும் அன்பு உறவுகள் இங்கே பதிவுகளை வேறு தளங்களில் எனது தளங்களில் தந்திருக்கின்றார்கள். ஆயத்தமாக இருக்கின்றோம் என்று அவர் வருவாரா இவர் வருவாரா என்று ஒரு சிலருடைய பெயரை குறைந்து எழுதியிருக்கின்றார்கள். அவர்கள் வேறு யாருமல்ல, வளமையாக எங்கள் வானொலியில் வந்து பாடுபவர்கள் அனைவரையும் தான் அவர்கள் கேட்கின்றார்கள் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். இங்கே யாரையும் ஏமாற்ற வேண்டாம், பாருங்கள், உங்கள் காலநிலை சரியாக இருக்கும், காற்றலை சீராக இருந்து உங்களுடைய வலைத்தளங்கள் சீராக இருந்து கைபேசியும் சரியாக வேலை செய்தால் நீங்கள் பாடுவதற்கு ஆயத்தம் என்பதை நான் உணர்ந்து கொள்வேன். பலர் காத்து கொண்டிருக்கின்றார்கள், பாருங்கள், இணையுங்கள். 647-8746-4-1-5 என்ற பழமையான இலக்கங்கள் எண்களோடு எங்கே யார் வரப்போகின்றீர்கள்? காற்றலை இப்பொழுது உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றது. முதல் பாடகர் யாராக இருக்கலாம்?

0: பாட விரும்புபவர்கள் விரைவாக வந்து பாடினால் நன்று. ஒரு விடயம் ஏனென்றால், நீங்கள் நினைத்திருக்கும் பாடலை மற்றவர்களும் பாட அடுத்தவரும் பாட முடியும். அதனால் நீங்கள் நினைத்த பாடலை கொண்டு ஓடி வந்து பாடிவிட்டுருங்கள். அப்படி நீங்கள் முதலில் வந்து பாடினால் மீண்டும் ஒரு பாடல் பாடுவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கும். இன்னும் ஒரு அறிவித்தல், இறுதி நேரங்களில் வருபவர்களை எடுப்பது கடினமாக இருக்கும். ஏனென்றால் நீங்கள் விரும்பின பாடல்களை நான் ஒளிபரப்ப வேண்டியும் இருக்கும் நேரத்தை ஒதுக்கி கொடுத்திருக்கின்றார்கள். இந்த நேரத்துக்குள்ளே இவற்றையெல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்று. ஆதலால் வருபவர்கள் தயை கூர்ந்து விரைவாக வாருங்கள். வரும் பொழுது உங்களுக்கு விருப்பமான பாடலையும் மனதிலே பதிந்து கொண்டு வாருங்கள். இங்கே வந்து பதிந்து விடுங்கள். அந்த பாடல் உங்களுக்காக காற்றல்லிலே காத்து கொண்டிருக்கின்றது ஒளிபரப்புவதற்காக. வளமை போல இன்று கை விசேஷமாக எனது மகள் அன்பு மகள் சியாமலா வந்திருக்கின்றார். வணக்கம் மகளே அப்பா என்று ஆனந்தமாக அழகாக நிறைய வாய் நிறைய கூறும் உங்களையும் நானும் அன்போடு மகிழ்வோடு வரவேற்கின்றேன். வணக்கம் மகளே, நலமாக இருக்கின்றீர்களா?
1: நல்லா இருக்கேன்ப்பா.
0: நல்லா இருப்பதற்கு என்ன மழையே காரணம்? மழை தானே, நேற்று மழை பொழிந்தது.
1: மழை இன்னும் வரலப்பா, காத்து நல்லா அடிக்குது.
0: தூரலும் வரவில்லையா அம்மா? சிலவேளை நீங்கள் வேதாரண்யம் வந்தவுடன் அங்க இஞ்சி கூட
1: இருட்டிக்கிட்டே இருந்துச்சுப்பா, நிலாவே தெரியல.
0: அப்படித்தான் கூறினீர்கள். நீங்கள் வேதாரண்யத்தில் தான் நிக்கின்றீர்களா? இஞ்சிக்குடியிலும் இல்லையா மழை? இது என்னடா அதிசயம் தான். ஆனாலும் மர்மம் எங்களுக்கு ஒரு தடவை நேற்றைய தினம் பார்த்தேன் நம்ம செய்தியிலே. அந்த செய்தி இந்திய நாட்டு செய்திகள் பார்ப்பதென்று எத்தனையோ நாடுகளை குறித்து மழை என்று எழுதுகிறார்கள். எங்களிடம் வருபவர்களே ஒரு சிலரின் ஊர் தான் இருந்தது போல் தெரிகின்றது. உங்களுடைய ஊரை காணவில்லை தான் அதிலே.
1: ஒரு சில ஊர்ல மழை பெய்யுது.
0: சரியான மழை அம்மா, வெள்ளம் பெருக்கோடும் வகையிலே மழை பொழிந்திருக்கின்றது. பாதைகள் எல்லாம் மூடி அடிக்கிற போன்ற மழை பொழிந்ததை காட்டின பல பகுதிகளிலே பெய்திருக்கின்றது. மாநிலங்களிலே தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழ்நாட்டுக்குள்ளே பல இடங்களிலே பெய்கின்றது மழை. தமிழ்நாட்டிலே பல இடங்களில் சென்னையிலெல்லாம் நல்ல மழை என்று எழுதியிருந்தார்களே செய்தியிலே. அப்ப என்ன செய்ய, அந்த இடத்துக்கு ஓடி போவோமா மழையை பார்ப்பதற்காக? உங்களுக்கும் வருவதற்கு தூங்கிட்டானா? இப்பொழுது என்ன,
1: ஒன்பது
0: மணிக்கே தூங்கி விட்டாரா? மகனுக்காக அம்மா பாடலாம் தானே. அம்மா பாடுங்கள். என்ன பாடலை பாடுவோம் என்று?
1: அச்சோ, படம் பேரு மறந்து போச்சேப்பா.
0: படம் பேர் தேவையில்லை, பாட்டு
1: பாடல்கள் மறுவதில்லைப்பா. ஏற்கனவே ஒரு தடவை பாடியிருக்கேன்ப்பா, எனக்கு பாட்டு வரி எல்லாம் மறந்து
0: போயிடுதுப்பா.
1: இது ஞாபகத்துல இருக்கும்னு பாடுறேன்.
0: சரி பாடுங்கள். எல்லோரும் ஆயத்தமா இருக்கின்றார்கள் என்று சியாமலாவின் குரல். நேற்றைய தினம் பாட்டுக்கு பதில் பாடலே வந்து சமபங்கெடுத்து வெற்றி பெற்ற உங்களுக்கு மீண்டும் என் வாழ்த்துக்கள்.
1: எதிர்பார்க்கவே இல்ல பாடி, அவ்வளவு பாட்டு நான் பாடிப்பேன்.
0: வெற்றி என்பது எதிர்பாராமல் வருவதுதான். எதிர்பார்த்து வெல்வது சாதனை. சரியா, எதிர்பாராமலே வெற்றி வந்துவிட்டேன். உங்களிடம் இருக்கும் திறமையை நீங்கள் உணர மாட்டீர்கள். அது வெற்றி பெறும்போதுதான் உணர்வு, ஆகா நான் வெற்றி பெற்று விட்டேன், என்னோட இப்படி திறமை இருக்கின்றதா என்று. கெட்டிக்காரி கெட்டிக்காரி. வாழ்த்துக்கள், நன்றாக இருந்தது நேற்று உங்களுடைய போட்டியும்.
1: முன்னாடி எல்லாம் 500 தடவை 600 தடவை ட்ரை பண்ணுவாப்பா,
0: அழைத்தாலும் கிடைக்காது. நேற்றைய தினம் உங்களுக்கு செல்லமாக கிடைத்து
1: மட்டும்
0: பாடலுக்கு 100 தடவை அடையாதன் களைப்பா அடையாதான். விடாமுயற்சி அம்மா, விடாமுயற்சி. எப்படியும் இணைந்து விடவனு நெருக்கி அடித்துக்கொண்டு முண்டி அடித்துக்கொண்டு ஓடி வந்து இணைந்து பாடலை கூறி பதவி நீங்கள் செய்தபடியால் அந்த முயற்சி திருவினையாக்கம் என்று ஒரு பழமொழி இருக்கின்றது. திருவினையாக்கம், வினையாக்கம் இல்லை, திருவினையாக்கம். சரி, இன்று உங்கள் பாடலை கேட்க அவளோடு இருக்கின்றார்கள். முதலிலே வந்து நேரே வருக வருக என்று வரவேற்றுக் கொண்டோம். மகள்போடு சிறப்பாக பாடுங்கள் என்னுடைய ஆசியோடு.
1: நன்றிப்பா.

0: நன்றி அப்பா.
1: வார்த்தைகளை நன்றாக கவனித்து பிசகு இல்லாமல் அழகாக உச்சரித்து அந்த தமிழ் சொற்களை வெளியே தந்து கருத்துக்களை நாங்கள் உணரக்கூடிய வகையில் அந்த சந்தத்தோடு நீங்கள் பாடியிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் மகளே. இதை நீங்கள் உங்களையும் மட்டுமல்ல எங்களையும் அவதானித்து கேட்பவர்களுடைய ரசனைத்தன்மையை வைத்து கொண்டு நீங்கள் பாடும்போது உங்களையும் நெறிப்படுத்தி கொண்டு இன்னொரு நெறியாளர்கள் இல்லாமல் ஒரு தொலைபேசியிலே இவ்வளவு தூரம் பாடுவதென்றால் இது சாதாரணமானதா இல்ல. உங்களுடைய இருக்கின்ற திறமை தான். ஒவ்வொரு பாடகர்களும் வந்து பாடும் பொழுது ஒரு தொலைபேசியிலே முழுவதையும் பாடி முடிக்கின்றீர்கள். வேறு இடையூறு இல்லாமல் அழகாக நாங்கள் அதை சலனப்படாமல் நீங்கள் அதில் ஒன்றும் அந்த எந்த சலனமும் இல்லாமல் அழகாக தளம்பாமல் சிறப்பாக பாடியிருக்கீங்கள். வாழ்த்துக்கள் மகளே. சிறப்பு சிறப்பு. எங்கள் திறமை எங்களுக்கு தெரிவதில்லை. நாங்கள் வெளியே விடும்பொழுது அடுத்தவர்களால் கூறும்பொழுது தான் தெரியும். இங்கே பதில்கள் வந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் சிறப்பாக பாடியிருக்கின்றீர்கள். உங்களுக்கு இரண்டாவது பாடலுக்கும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கின்றது. அது மட்டுமில்ல இன்று உங்களுக்கு ஒரு பொறுப்பு காத்து கொண்டிருக்கும். முதல் நீயராக வந்தபடியால் அந்த பொறுப்பை உங்களிடம் தருகின்றேன். நீங்கள் முழுமையாக பாடல் நிகழ்ச்சியை கேட்பவர்கள், வானொலியை கேட்பவர்களுள் நீங்களும் ஒருவர். இன்று நிகழ்ச்சி முடிந்தபின் பழமையாக ரேவதி கூறுவது போன்று இன்றும் நீங்கள் ஒரு தொகுப்புரை தர வேண்டும். இந்த நிகழ்ச்சியை பற்றி இரண்டு வார்த்தைகள் மூன்று வார்த்தைகள் முடிவிலே நீங்கள் பேசிக்கொள்ளலாம். உங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கொடுக்கப்படுகின்றது. ஏனென்றால் நானே கூறி நானே நடத்தி கொண்டு போது தொகுப்புரை முடிந்தவுடன் இணைந்தவர்கள் வந்து கூறும் பொழுது அதில் சுவாரஸ்யம் உண்டு, அதில் சாராம்சமும் உண்டு. அன்னந்தாக கவனித்துக் கொள்ளுங்கள். அடுத்த பாடலை ஆயத்தப்படுங்க. சரி, அப்ப என்ன பாடலை உங்களுக்கு ஒலிபரப்ப வேண்டும் மகளே? வாழ்த்துக்கள். மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு தந்து கொண்டு எதிர்பார்க்கும் அடுத்த பாடலுக்கு, அடுத்த உறவுக்கு சந்தர்ப்பம் கொடுப்போம். நன்றி மகளே. சிறப்பு உங்களுடைய வருகைக்கும் பாடலுக்கும் நன்றி நன்றி நன்றி. மொழியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. நீண்ட கால உறவு எங்கள் ஷியாமலா வருவார், அவர் பாடுவார், பாடலை தருவார். நான் கூட இத்தனை பாடல்கள் சில தாமதங்கள் ஏற்படும் வேளையில் உடனே அடித்து கேடு, மகளே இந்த பாடல் உங்களிடம் இருக்கின்றதா, அனுப்பி வைங்கள். அதே போன்று மஞ்சுளாவுடன் கேட்பேன். மஞ்சுளாவும் அப்படித்தான். மஞ்சுளாவும் இந்த பாடல்களை எல்லாம் மனதிலே வைத்திருந்து எங்களிடம் காற்றலைக்கு கிடையாத பாடல்களை எல்லாம் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அவர்களுக்கு அந்தளவு தூரம் இந்த அனுபவம் இருக்கின்றது. அதே போன்று ஷியாமலாவிடம் நான் பாடல்களை கேட்பது வழக்கம். எங்கே அடுத்த உறவு யாராக இருக்கலாம்? எங்களது அடுத்து வந்து எங்கள் அன்பு மகள் ரேவதி அவர்கள் வணக்கம் கூறி வரவேற்றிருக்கார். அவருக்கு நான் வணக்கம் வைத்து அவர் ஒரு ரோஜா பூவையும் அங்கே அனுப்பி வைத்திருக்கிறேன். அவருக்கு அவர் இன்று எங்களுக்கு பாடல் திருப்புகள் அத்தனையும் தருவார் என்று எண்ணிக்கொண்டு 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற எண்களோடு காத்து கொண்டிருக்கின்றேன். அடுத்த உறவு யாராக இருக்கும்? ஓடி வாருங்கள், தாருங்கள் உங்கள் பாடலை.

0: இந்த வேளையிலே தென்னை இளநீர் எவ்வளவு பதமாக இருக்கும் இந்த கோடை காலத்திலே. அதே போன்று பாடுவோர் பாடலாமல் நீங்களும் வந்து பாடும் பொழுது சொந்த குரலில் யாரோ வல்லமை பெற்ற, பிரசித்தி பெற்ற, விருதுகள் பெற்ற பாடகர்கள் பல ஒத்திகைகளுக்கு பின்பு பாடி அரங்கேற்றிய பாடலை ஒரே தடவையில் ஓடி வந்து என் அன்பு உறவுகள் தருகின்றீர்கள் என்றால் எவ்வளவு வல்லவர்கள் நீங்கள். உங்களிடம் இருக்கும் திறமையை நாங்கள் வெளியே கொண்டு உங்களை இலை மறை காயாக இருக்க விடாமல் உலகறிய செய்வதுதான் ஒன்றியல் தமிழ் வானொலியின் பாடுவோர் பாடலாம்.
1: கண்ணருகில் பெண்மை குடியேற கையருகில் இளமை தர

0: பாடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலேதான் சுகம் சுகம் சுகம்.
1: இஞ்சிக்குடி சியாமலா பிரபா வந்து பாடிய பாடலை சகோதர உறவுகள் உண்மையிலே உளமார்ந்த நன்றியை கூறி வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார். இதுதான் எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியில் உள்ள ஒரு பெரும் தன்மை. ஒருவர் வந்து ஒன்று ஒரு படைப்பையோ அல்லது ஒரு நிகழ்ச்சியையோ அல்லது தன் குரலிலே சில விடயத்தையோ அல்லது பாடலையோ பாடிவிட்டால் அதை உற்று கேட்டு அதனுடைய அதற்கு வாழ்த்து கூறி அவர்களை மேலும் மெருகூட்டி வைப்பது ஒருவருக்கொருவர் இப்படியான ஒற்றுமையும் பண்பும் எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்று நேற்றல்ல, ஆண்டாண்டு காலமாக இதை நீங்களும் கடைபிடித்து வருவதில் இருந்து மொன்றியல் தமிழ் வானொலி உங்களை நேயர்களாக பெற்று இயங்கிக் கொண்டிருப்பதில் பெருமை அடைகின்றது. அன்பு உறவுகளே, இது உண்மையான கருத்து.

0: அடுத்த பாடகரை நாங்கள் அறிமுகமாக்க வேண்டும். விரைவியோடு வாருங்கள். நேரம் ஓடிக்கொண்டிருக்கின்றது. நேரம் சரியாக 11:53 எங்களுக்கு காட்டும் வேளையிலே உங்களுக்கு 9:22 என்று ஆசிய நாடுகளின் தென்னகத்திலும் தமிழகத்திலும், அதாவது ஈழமணி திருநாட்டம் இப்படி காட்டுகின்றது. ஏனைய நாடுகளிலும் அவரவர் பருவ காலங்களுக்கு ஏற்ப நேரத்தை மாற்றி கொண்டிருக்கின்றன. இது முன்றில் தமிழ் வானொலி என்று கூறினேன். எங்களுக்காக காலங்கள் மாறலாம், நேரங்கள் மாறலாம், ஆனால் வானமும் பூமியும் அப்படியே இருக்கும் வேளை நாங்களும் இங்கே இருக்கின்றோம். இந்த பிரபஞ்சத்திலே வானம் பூமி என்று இரண்டு இருக்கின்றது. அதைவிட நீர் காற்று வாயு ஒன்று இருக்கின்றது. இந்த பிரபஞ்சத்திலே இந்த பூமி ஒன்றுதான் மனிதன் வாழ்வதற்கேற்ற சுவர்க்கம். நாங்கள் எது வேண்டுமானாலும் செய்யலாம், எது வேண்டுமானாலும் மற்றவர்களுக்கு ஆக மற்றவர்கள் பார்க்கக்கூடிய வகையில், மற்றவர்கள் மெச்சக்கூடிய வகையில், போற்றக்கூடிய வகையில் நாங்கள் நடந்து கொள்ளலாம். அதற்காக காலம் என்று ஒன்று இருக்கின்றது. கடந்த வாரம் அந்த பாட்டும் பதமும் நிகழ்விலே அதிபர் மீரா அவர்களினாலே ஆக்கி படைக்கப்பட்ட அந்த பாட்டும் பதமும் அதைத்தானே கூறியது. இன்றே செய், அதை நன்றே செய், அது உன்னை உயர்த்தி வைக்கும், உனக்கு பாராட்ட காத்துக்கொண்டு காலம் இருக்கும், ஆனால் காலம் உன்னை நீ வருவாய் என்று காத்து கொண்டிருக்காது, உன் திறமையை பாராட்டத்தான் காத்து கொண்டிருக்கும். அதனால் அந்த இடத்திலே செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும் என்ற கருத்து கம்மியை தந்தபடியால் இன்று பாடுவோர் பாடலாம் பாரத்தில் ஒரு நாள் தான் 2 மணி நேரம் கொடுத்திருக்கின்றார்கள். அதிலே வரவேண்டிய உறவுகள் பலர் இருந்தாலும் பாரவர்கள் விரைவாக பாருங்கள், உங்கள் பாடலை இதுதான் தரணம், காற்றுள்ள போதே தூற்றிக்கொள், உங்கள் திறமையை நீங்கள் காட்டிக்கொள்ளுங்கள். அற்புதமாக நான் பேசி மகிழ்ந்த வேளையிலே ஓடி வந்து விட்டார் அன்பு நண்பர் தேவநாதன் அவர்கள், சிதம்பரத்தில் இருந்து என்று எண்ணுகிறேன். வணக்கம். வணக்கம்
1: வணக்கம் ஐயா. சிதம்பரத்திலிருந்து தேவநாதன்.

0: இருக்கின்றதா, கொஞ்சம் வெப்பம் தணிந்து சுகம் கொஞ்சம் குளிராக இருக்கின்றதா, அல்லது தொடர்ந்து அந்த வெப்பநிலையும் அதனுடைய தாக்கமும் இருக்கின்றதா?
1: கொஞ்சம் குளிர்ந்து வெப்பத்தின் தாக்கம் குறைவாக இருக்கிறது ஐயா, முற்றிலும் குறையவில்லை.
0: முற்றிலும் குறையவில்லை. பகல் வேளை உங்கள் ஊரில் மழை பெய்ததா?
1: பெய்யவில்லை ஐயா.
0: இல்லை, ஏனென்றால் தென்னகத்திலே பல இடங்களில் மழைகள் பொழிந்ததை நான் செய்தி பகுதியிலே பார்த்திருந்தேன் நேற்றைய தினம். நான் உங்கள் பகுதியில் வந்ததாக தெரியவில்லை. இருப்பினும் மழை வரும் என்ற நம்பிக்கை ஒருதான் வாழுகிறோம். நம்பிக்கை தானே வாழ்க்கை தேவநாதன்?
1: ஆமாம் ஐயா, வாழ்க்கைதான் வாழ்க்கை, நம்பிக்கை
0: நம்பிக்கை தான் வாழ்க்கை. அதனால் எங்கள் பாட்டும் பதத்தில் கூறியது போது, இன்றே செய்துவிட வேண்டும், செய்ய வேண்டி இருந்தால் அதை நினைத்திருந்தால் உடனே செய்துவிட வேண்டும் என்பதற்கு அணைய பாடுவோர் பாடலாம் நிகழ்வை அலங்கரிக்க வந்திருக்கும் இந்த வேளையில் என்ன பாடலை பாடப்போகின்றீர்கள்? உங்களுக்கான காலம் சரியாக கணிந்திருக்கிறது, பாடுங்கள்.
1: படம் தளபதி படத்தில் இடம்பெற்ற யமுனை ஆற்றிலே ஈர காற்றிலே அப்படின்ற பாடல் ஐயா. அதுக்கு இசையமைத்தவர் இளையராஜா அவர்கள், அதன் வரிகளை எழுதியது வாலி அவர்கள், அதை பாடியது மிட்டாலி பானர்ஜி பௌமிக் அப்படின்றவங்க.
0: இப்பொழுது பாடுகிறார் சிதம்பரம் தேவநாதன் அவர்கள். எங்கே பாடுங்கள்?
1: அம்மாவின் உடல் நிலை எப்படி உள்ளது ஐயா?
0: ஓரளவு ஓரளவு இருக்கின்றார். அவருக்கு உற்சாகம் தேவைப்படுகின்றது, உற்சாகம் தேவைப்படுகின்றது. ஆனால் இப்பொழுதுதானே கோடைக்காலம் பிறந்து விட்டது. சில வேளை இந்த எங்களுடைய காலநிலைகளும் எங்கள் உடல்நிலைகளை குறைத்துக் கொள்வது வழக்கம். 9 பாகை என்று கூறுகிறேன். சூரியன் 14 மணித்தியாலம் இருப்பார் என்று கூறுகிறேன். ஆனால் அந்த காலநிலையை நாங்கள் அனுபவிப்பதற்காக நீண்ட நேரம் வெளியே நின்று அனுபவிக்க முடியாது. அனுபவித்தாலும் சில உடல் தாக்கங்கள் ஏற்படும். அதுக்காக உள்ளே வந்திருந்து நாங்கள் வெப்பக்கருவி அல்லது குளிர்ப்பு சாதனம் பெட்டி என்று இவற்றை இந்த செயற்கை சுவாசத்தோடு இருப்பதாலும் உடல் வலு குறைவது உண்டு. வாழ்கின்றோம் வாழ்கின்றோம், சுதந்திரத்தோடு வாழ்கின்ற அதுதான் எல்லாவற்றையும் சிறந்த மறந்து சுதந்திரம், அந்த சுதந்திரத்தோடு வாழ்கின்றோம். நன்றி. எங்கே யமுனை ஆற்றிலே எப்படி இருக்கும் அந்த பாடல் என்று உங்கள் தேன் குரலிலே கேட்போம், கொண்டு வாருங்கள்.
1: பாடுகிறேன் ஐயா. யமுனை ஆற்றிலே ஈர காற்றிலே ராதையோடுதான் பார்வை பூத்திட பாதை பார்த்திட

பார்வை பூத்திட பாதை பார்த்திட மணாளன் ராமனோ பாட. இரவும் போனது பகலும் போனது மனன் இல்லையே கூட.

0: யமுனை ஆற்றிலே ஈர காத்திலே கண்ணனோடுதானாட பார்வை பூத்திட பாதை பார்த்திட மன்னன் இல்லையே கூட இரவும் போனது பகலும் போனது மன்னன் இல்லையே கூட இளைய கண்ணியின் இமைத்திராத கண் இங்கும் மங்குமே தேட
1: மிகவும் ஆறுதலாக அழகாக வார்த்தைகளை தெளிவாக அடுக்கி நாங்கள் புரியக்கூடிய வகையில் நீங்கள் பாடினீர்கள். இந்த பாடலை பாடியவர்கள் எமது மொழிக்காரர்களா வேற்றுமொழிக்காரர்களா?
2: வேற்றுமொழிக்காரர்கள்.

0: வேற்றுமொழிக்காரர்களே, அழகாக அந்த தமிழ் சொற்கள் நாங்கள் புரியக்கூடிய வகையில் அழகாக இசையோடு பாடியவர்கள், நம்மவர் பாடினால் எப்படி இருக்கும் என்பதை புரிந்து கொண்டேன். அழகுரு தமிழை அழகாக சிறப்பாக உச்சரித்து நீங்கள் பாடியிருந்தீர்கள். அது மட்டுமல்ல, சந்தம் குறையாமல் ஒரே நேரத்தில் அந்த தொலைபேசியை நீங்கள் இந்த எங்களோட கைபேசியை காதலே வைத்துக்கொண்டு வாயாலே பிடித்துக்கொண்டு காதாலே கேட்டுக்கொண்டு பாடிக்கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் ஒரு அழைப்பு வந்தாலும் அதை சட்டை செய்யால் வேறு எந்த தொல்லையும் இல்லாமல் தனியும் எந்த நெறியாளர்களுடைய உதவி இல்லாமல் பாடுகிறீர்கள். அங்கேதான் உங்களை நாங்கள் கவனிக்கிறோம். அவர்களெல்லாம் பாடும் பொழுது எத்தனை தடவை ஒவ்வொரு எழுத்துக்கு எழுத்து மாறி மாறி பாடி பயிற்சி எடுப்பார்கள் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அந்த பயிற்சி பாடலை ஒருத்தரை படித்து அதற்குரிய பயிற்சி ஏற்றம் இறக்கம் எங்கே சுரம் மாறுகிறது, எங்கே சந்தம் கூடுகிறது குறைகிறது என்று பார்த்து அதற்கு நெறியாளர் நின்று சொல்லி கொடுத்து தான் இந்த பாடலை பதிவு செய்து பித்திரைப்படத்திலே கொண்டு வந்து தருகின்றார்கள். ஆனால் அதே பாடல் அவர்களுக்கு பெயர் உண்டு பின்னாலே, அதை விட அவர்களுக்கு சாத்தி, அதாவது சாகித்ய, அதாவது வந்து அவர்கள் சாதனை, அதை என்னென்னு கூறுவது, சாதகம் செய்திருக்கின்றார்கள். தங்களுக்கு சாதகமாக பயிற்சி பாடமாக்கி பாடி பாடி பார்த்தார். நீங்கள் எடுத்து எடுப்பிலே நினைத்துக்கொண்டு இந்த பாடலை இன்று பாட வேண்டுமென ஒரு தடவை ரெண்டு தடவை பாடியும் பார்த்துருக்கலாம், இல்லை கேட்டும் இருக்கலாம். அப்படியே கொண்டு ஒப்புவிக்கிறீர்கள் என்றால் பதிவு கருவிகளை விட உங்களுடைய மூளை சிறப்பாக இருந்தது. நண்பர்களே, நீங்கள் வந்து பாடும்பொழுது உள்ளத்திலே பாடலை பதிந்து அந்த வரிகளை சுமந்து அதை கொண்டு வந்து வெளியே நீங்கள் தருகின்றீர்கள். அற்புதம், சிறப்பாக இருந்தது. உண்மையிலே நான் பெருமைப்படுகிறேன் உங்கள் அனைவரையும் எண்ணி. வாழ்த்துக்கள் உங்களுக்கு, சிறப்பு. மீண்டும் ஒரு பாடலுக்கு உங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்கிறது. உங்களுக்காக என்ன பாடலை ஒளிபரப்ப வேண்டும், நீங்கள் விரும்பிய பாடல் எதுவாக இருக்கும்?
1: சுசீலா அம்மாவனுடைய பழைய பாடல்கள் ஐயா, நெஞ்சை தொட்டது. அது வந்து எனக்கு ஒண்ணு கொடுத்துருங்க ஐயா. அவங்க என்ன பாடல் பாடினாலும் அதுல ஒரு சுசீலா அம்மா பாட்டுல ஒண்ணு உங்களுடைய வாய்ப்பு, உங்களுக்கு பிடித்த பாடல்.
0: இல்ல இல்ல, எனக்கு பிடித்த பாடல்ல, உங்களுக்கு பிடித்த பாடல் தான் மொழியல் தமிழ் வானொலி ஒலிபரப்பாகும், ஒலிபரப்பாகும். அதுல உங்களுக்கு உங்களை கவர்ந்த பாடல் ஒன்று இருக்கத்தான், கவர்ந்ததோ கவர்ந்ததில்லையோ, கவர்ந்த பாடல்கள் பல, அதுல ஒரு பாடலை கேளுங்கள், கொடுக்கலாம். அதுதான் நல்லது.
1: நல்லது ஐயா. நான் அடுத்த பாடல் வரும்போது அதை தெரிவு
0: செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கு சந்தர்ப்பம் உண்டு. மீண்டும் வந்து நீங்கள் பாட வரும்பொழுது உங்களுக்காக ஒரு பாடலை தெரிவு செய்து கொண்டு வாருங்கள். அது அடைதி தேவநாதனுக்கு பிடித்த பாடல் என்றவுடன் நாங்கள் அதை கேட்டு மகளை ஆனந்தமாக இருக்கின்றோம். உங்களுக்காக மட்டுமில்லை, எங்களுக்காகவும் தான் அந்த பாடலை கேட்கும் என்றால் இது பாடுபோர் பாடலாம் நிகழ்வு. நன்றி தேவநாதன், வாழ்த்துக்கள் சிறப்புகள், எல்லா நலமும் பெற்று வாழ வேண்டும். அடுத்த உறவுடன் செல்வோம். நன்றி தேவநாதன். அடுத்த உறவுடன் செல்ல இருக்கின்றேன். அந்த உறவு வந்து இருக்கின்றார், அவரை அழைத்து விடலாம் என்று எண்ணுகிறேன். அழைக்கின்றேன், அவருடைய இணைப்பு எனக்கு கிடைக்கவில்லை. மொழியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலியகம். அங்கே அடுத்த உறவாக யார் வருகின்றீர்கள், வர வேண்டும், அழையுங்கள். 647-8744-15 நீங்கள் அழைக்கின்றீர்கள். உங்கள் இணைப்பை நான் இணைக்க ஓடி வந்தேன், அதற்கிடையில் நேரம் தீர்ந்து விட்டதோ உங்களுக்கு தெரியவில்லை. மீண்டும் அழைப்பீர்கள் என்று எண்ணும் வேளையில் அடுத்து இன்னொருவர் வருகின்றார், அவரை அழைத்து விட்டேன்.
2: வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா.
0: வணக்கம். வணக்கம் மல்லியம், மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் ஐயா அவர்களே, நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமாக மகிழ்வாகவும் சிறப்பாக இருக்கீங்க.
0: சிறப்பாக மகிழ்வாக இருக்கீங்க. அதை விட மகிழ்வாக இருப்பதுன்னா நீங்கள் அடுத்தவர்கள் என்ற நிகழ்ச்சி பாடலை கேட்டுவிட்டு அவர்களுக்கு உற்சாகப்பானம் கொடுக்கின்ற உற்சாகத்தை கொடுக்கின்றீர்கள். வாழ்த்து, அதுதான் உண்மையான மனப்பாங்க. சிறப்பு சிறப்பு. சரி, அங்கே மல்லியத்திலே மழை பொழிந்ததா?
2: இல்லையா, ஒரே இன்னைக்கு லைட்டா வானமூட்டமா இருந்ததை ஒழிஞ்சி, ஆனா மழை இல்லையா. அது ஒரு அதுவும் ஒரு காரணம். எங்க பகுதி பக்கத்துல சேன்றுப்பு மாரியம்மன் கோயில் இருக்கு. அந்த மாரியம்மன் கோயிலுக்கு இன்னைக்கு பால் குடம் கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 பக்தர்கள் வந்து இன்று பால் குடம் எடுத்து அபிஷேகம் நடத்துறாங்க. அதனாலயே கொஞ்சம் வெயில் காட்டாம இருந்ததுன்னு என்னுடைய எண்ணம்.
0: இருக்கலாம், இனி ஒரு மழையும் பொழியலாம். அப்படிதான் இப்பொழுது எங்களுடைய சியாமலா அவர்களும் வருவது போல இருக்கிறது, வர இல்லையப்பா. மழை திடீரென்று கொட்டாது, வரும்போது வருகிறேன் வருகிறேன் என்று கூறி வந்த பின்புதான் அந்த பேரானந்தம் இருக்கும். அதனால் அம்பாளின் அந்த குளிர்ச்சியான ஒரு நிகழ்ச்சி நடந்த பின்பு நிச்சயமாக மழை பொழிவதற்கு சான்று உண்டு, எதிர்பார்ப்போம்.
2: சரி, இருக்கலாம் ஐயா. அதே மாதிரியா உங்க ஊரை பத்திக்க இன்னைக்கு ஒரு நியூஸ்ல வந்ததுயா, எங்க நியூஸ்ல இதமான பூக்கள் எல்லாம் பூத்து இருந்ததாகவும், அந்த பூக்களை வந்து நிறைய மக்கள் வந்து வெளியில வந்து அந்த பூக்களை பார்த்ததாகவும் மரங்களை பார்த்ததாகவும் அங்க நின்று போட்டோ எடுத்துக்கிட்டதாகவும் சூரிய வெளிச்சமும் லேசாக காட்டியதாகவும் சொல்லி நியூஸ்ல சொன்னாங்க ஐயா.
0: இதமான
2: ஒரு குளிர்ச்சியான இதா?
0: ஆமா ஆமா, அது வந்து இங்கே ட்ரிலியம் என்று கூறப்படுகிற ஒரு விழா. அவர்கள் ஆரம்பத்திலேயே அங்க அதற்கேற்ற இடம் எல்லாம் ஒதுக்கி கனடாவின் தலைப்பட்டணம் தலைநகரம் ஓட்டாபா நகரிலே ஒரு பகுதி இருக்கின்றது. அங்கே அந்த குறிப்பிட்ட திகதிகளில் அந்த விழாவை பெரிதாக செய்வதற்காக முன்னேற்பாடாக இந்த ஆயத்தங்களை எல்லாம் செய்து வைத்திருந்து ஊக்கங்களை எல்லாம் அதுக்கு கொடுத்து ஊக்க பசலைகள் மருந்துகள் தெளித்து பெரிய பூங்காட்சிகள் நடைபெறுவது உண்டு. ட்ரிலியம் என்று கூறப்படுகின்ற ஒரு பூ இனம் இந்த பருவ காலத்தில் மலரக்கூடியது. கனடாவின் காலையிலே முதலில் மலர்கின்ற மலர் அது. நாங்கள் அதை எங்கள் வீட்டு வழியே அமைத்து வைத்திருக்கிற போது தானாக மடிந்து பின்பு இந்த காலையில் சரியாக வந்தோன்னு துளித்து வந்துவிடும். அது அங்கே இதற்காக ஒன்று ஒதுக்கப்பட்ட இடம். அங்கே தான் அது இருக்கின்றது, எல்லா இடமும் அல்ல, அங்கே தான் அது இருக்கின்றது. அந்த விழா ஆரம்பித்துவிடும் மே மாதத்திலே தான் அதனுடைய விழா. அது பல நீண்ட நாட்களாக இருக்கும். நாங்கள் எல்லாம் சென்று வேடிக்கை பார்ப்பதும் கிளிக்கையாக வருவதும் வழக்கம். சரியான செய்தியை கூறியிருக்கிறீர்கள், பகிர்ந்தமைக்கு நன்றி. நான் கூறுவது எங்களுடைய சுற்றாடலை தான் நான் செய்தியில கூறுவேன். எங்களுடைய
2: கேட்டோடனே உங்களுக்கு போன் பண்ணி பேசுவோம்னு நினைச்சேன். இந்த நேரத்துல உங்களுக்கு இடைஞ்ச கொடுக்க கூடாது,
0: அப்படியா
2: இரவு வருவமே அப்படின்ட்டு நான் அதை காத்திருந்தேன்.
0: நல்லது, நன்றி. அதை பகிர்ந்து கொண்டமைக்கு உள்ளங்கள் எல்லாம் பூரித்திருங்க. என்னன்னா உலக மக்கள் எல்லோருக்கும் ஒரு பூரிப்பு ஏற்படுவது. எங்கள் கனடாவின் தலைநகரம் ஓட்டாவா என்ற இடத்திலே ஒரு குறிப்பிட்ட இடத்திலே குறிப்பிட்ட திகதிகளில் இந்த அந்த பூங்காவனம் திறக்கப்பட்டு எல்லோருக்கும் பார்வைக்கு அது ஒரு களியாட்டம் மாதிரி இருக்கும். இரவு பகலாக மக்கள் சென்று வருவார்கள். நீங்கள் சொல்வது பூத்து குலுங்கி மகிழ்ச்சியோடு மகிழ்ந்த முகத்தோடு எல்லோரையும் காணலாம் அங்கே. சிறப்பு அந்த வழியில் இரவு வழி என்று நீங்கள் எண்ணீர்கள். அதேபோன்று நேற்றைய தினம் எங்களுக்கு இரவு எனக்கு 2:45 எழுத்து மூலம் ஒரு செய்தி, அதை நான் பார்க்கவில்லையோ என்று உடனே குரல் வளத்திலே அழைப்பு ஒன்று கிடைத்தது. அது எனக்கு ஒரு மஞ்சள் கடதாசி. என்னவென்றால் எங்களுடைய வானொலி ஒலிபரப்பு மாறி இருந்திருக்கின்றது. இடையிலே ஒரு குழப்பம் ஏற்பட்டு சாதாரண பாடல்கள் ஓடிக்கொண்டிருந்தது, நிகழ்ச்சி ஓடவில்லை. அதை கவனித்து கொண்டிருந்து விட்டு அன்பு கிருஷ்ணன் அனுப்பி விட்டு விட்டு மெதுவாக ஒரு அழைப்பையும் விட்டுட்டு நிறுத்திவிட்டார். என்னுடைய தூக்கம் குழம்ப கூடாதோ என்று. அதன் பின்பு நான் எழுந்து பார்த்தபோது தான் கண்டுகொண்டேன், உடனே நான் அவரோடு பேசியிருந்தேன். அந்த நேரத்தில் எங்களுக்கு அந்த நேரம் 2:45 அவர் விட்டவர் நள்ளிரவு. அதை தொடர்ந்து நான் 3 மணிக்கு நான் அவரோடு பேசுகிறேன். பேசி சரி செய்து விட்டோம். அதற்காக எல்லோர் சார்பில் இந்த கிருஷ்ணனுக்கு நன்றி கூற வேண்டும் இல்லையா? அந்த எந்த முருத முக்கியமான நேர் நேரம் நிகழ்வு செல்லவில்லை. அதனால் நாங்கள் கடமையிலே இருக்கும் எங்களுக்கு கண்ணும் கருத்துமாக இருக்கத்தானே வேண்டும். ஆனால் பூங்காவனத்துக்கு நீங்கள் பொறுமையோடு அந்த புஞ்சிரிப்பாக தரவுன்ற புஞ்சிரிப்பான செய்தி ஒன்றை தருவதற்கு அந்த வேலை சரியில்லை தான். என்னடா இந்த நேரத்தில் பூ பூத்த கூறுகிறார்கள். இருப்பினும் மகிழ்ச்சி, நன்றி பகிர்ந்து கொண்டமைக்கு. சரி, இன்று நாங்கள் எல்லோரும் மகளக்கூடிய வகையில் என்ன பாடலை நீங்கள் பாடி காட்டப் போகின்றீர்கள்?
2: ஒரு நல்ல பாடலையா அது. நீங்க உங்களுக்கும் அது ரகசியம் இது ரசிப்பு தன்மையோட
0: அங்கே கேட்போம், பாடங்கள் கேட்போம்.

நல்ல ரசிகனும் இல்லை, காதல் என்னும் ஆசை இல்ல, பொம்மையும் இல்லை, நான் கவிஞனும் இல்லை, நல்ல ரசிகனும் இல்லை, ஆசை இல்ல பொம்மையும் பொம்மையும் இல்லை. இரவு நேரம் பிறரை போலே என்னையும் கொள்ளும் துணை இருந்தும் இல்லை என்று போனா ஊர் என்ன சொல்லும்? இரவு நேரம் பிறரை போல என்னையும் கொள்ளும் துணை இருந்தும் இல்லை என்று போனா ஊர் என்ன

நான் கவிஞனும் இல்லை, நல்ல ரசிகனும் இல்லை, காதல் என்னும் ஆசை இல்ல, பொம்மையும் இல்லை.

0: பார்த்து பார்த்து மயங்க வைத்து காத்து காத்து நிற்க வைத்த கண்ணே உண்மேல் பாட்டு பாட பாட்டு பாட நான் கவிஞனும் இல்லை நல்ல ரசிகனும் இல்லை காதல் என்னும் ஆசை இல்ல பொம்மையும் இல்லை காட்டு மானை வேட்டையாட தயங்கவில்லையே இந்த வீட்டு மானை உள்ளம் ஏனோ விளங்கவில்லையே கூட்டு வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை புரியவில்லையே கூட்டு வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை புரியவில்லையே நான் கொண்டு வந்த பெண்மனதில் பெண்மை இல்லையே நான் கவிஞனும் இல்லை நல்ல ரசிகனும் இல்லை காதல் என்னும் ஆசை இல்ல பொம்மையும் இல்லை நான் அழுதால் சிரிக்கிறாள் சிரித்தால் அழுகிறாள் கொஞ்சினால் கொதிக்கிறாள் மிஞ்சினால் மிதிக்கிறாள் சிரிப்பதா அழுவதா இருப்பதா இறப்பதா அம்மா தாயே தாயே நான் கவிஞனும் இல்லை நல்ல ரசிகனும் இல்லை காதல் என்னும் ஆசை இல்ல பொம்மையும் இல்லை நான் கவிஞனும் இல்லை நல்ல ரசிகனும் இல்லை காதல் என்னும் ஆசை இல்ல பொம்மையும் இல்லை
1: இந்த பாடல் படித்தால் மட்டும் போதுமா திரைப்படுத்த பாடலா
2: மட்டும் போதுமா
1: சிறப்பான ஒரு பாடல் உணர்வோடு நீங்கள் உள்ளார உணர்ந்து பாடியிருக்கின்றீர்கள் இந்த வரிகளை தரும் பொழுது நான் கவிஞனும் இல்லை நல்ல ரசிகனும் இல்லை அதே வேளை காதலனும் ஆசை இல்ல பொம்மையும் இல்லை அற்புதமான வரிகள் சரி அவ இந்த பாடலை எனக்கும் பிடிக்கும் என்றும் நீங்கள் உங்களுக்கு விருப்பம் என்றும் என்று பாடுவதற்கு ஏதாவது காரணம் இருக்கின்றதா
2: இருக்குயா என்னவள் சில காரணங்களால ஒதுங்கும் போது இந்த பாடலை பாடணுங்கிற எண்ணம்
1: பாருகின்றது சொந்த அனுபவம் அதுதான் கண்ணதாசன் ஐயா அவர்கள் பாடலை தரும் பொழுது சொந்த மன
2: அனுபவம்
1: எண்ணங்களோடு மட்டுமல்லாமல் சொந்த தன்னுடைய சொந்த அனுபவங்களோடு மட்டுமல்லாமல் சமூக உணர்வுகளை உள்ளடக்கி சமூகத்தில் இருக்கின்ற ஏற்ற இறக்கங்களை உள்ளடக்கித்தான் கவிதைகளை தருவார் அவர் தரும் வேளையிலே அவருடைய வார்த்தைகளுக்கு ரெண்டு கருத்துக்கள் உள்கருத்து நிச்சயமாக ஒன்று இருக்கும் அதை நாங்கள் உள்ளூர உணரும் போது பாடலை கேட்டு அதை உணர்ந்து பார்க்கும்போது தான் தெரியும் நல்ல சிறப்பாக அந்த கருத்துக்கள் இது சாதாரணமாக எல்லா இடத்துலையும் நடைபெறுகிற ஒரு வழக்கத்தை தனக்கு நடந்தது போல் அந்த படித்தால் மட்டும் போதுமா திரைப்படத்தில் அந்த பெண்மை இருக்கின்றது எல்லோரிடமும் பெண் மனம் உண்டு ஆனால் பெண்மை என்ற ஒன்று ஒரு பிரத்யேகமானது ஒன்று இருக்கின்றது அல்லவா அந்த வேளையிலே இந்த உணர்வு ஆண்களுக்கு ஏற்படுவது உண்டு ஆனால் அது அதற்கு காரணம் பல உண்டு என்னவள் சில சமயத்தில் என்ற ஒரு வார்த்தையை கூறுகிறது எல்லோருக்கும் இருக்கின்றது அந்தந்த நேரத்தில் அவர்கள் அப்படி செய்யவில்லை என்றால் அது பெண்மையும் இல்லாமல் போய்விடும் சரி நல்ல பாடல் நல்ல ஒரு பாடல் பேசக்கூடிய ஒரு பாடல்
2: உணர்வு பூர்வமான இது உணர்வு பூர்வமான பாடல்ங்கிறதுனால நான் இன்னைக்கு காலையில கேட்டேன் கேட்கும் போதே எனக்கு ஒரு
1: எண்ணங்கள் தோன்றிவிட்டது வாழ்க்கையிலும் இது உண்டு ஆனால் அதை வெளிக்கொண்டு வரும் பொழுது நாகரிகமான முறையிலே அவர் வார்த்தைகளை அடுக்கி எல்லோரும் அதை உற்று நோக்கி கேட்ட பின்புதான் அதனுடைய உண்மைகள் புலப்படக்கூடிய வகையில் புதிந்து வைப்பதில் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் கண்ணதாசன் தான் அவர் கவிக்கண்டே பிறந்தவர் வேறு எத்தனை விருதுகளை வாங்கி கொண்டு தனக்கு தாங்கள் பட்டம் சூட்டி விருதுகளை வைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் கவிஞர்கள் அல்ல அவரை தேடி எத்தனை விருதுகள் சென்றபோதும் அவர் பணத்துக்காக கவிதைகளை செய்யவில்லை புகழுக்காகவும் செய்யவில்லை புகழ் அவரை தேடி சென்றது சிறந்த பாடல் ஒன்று அந்த இந்த மனித வாழ்க்கை அதே போன்று இன்னும் ஒரு பாடல் ஒன்று எனக்கு பிடித்த பாடலையா நிலவை பார்த்து வானம் சொன்னது.
2: ஆமா,
1: அது நாங்களும் நாங்கள் இந்த நாளையில நாங்கள் சொல்லவில்லை, அன்று திருநீலகண்டர் கூட சொல்லியிருக்கார் தொடாதே என்று. காரணம் இருக்கு, அதுக்கு அதன் அவர் கொண்டு வந்த நிறுவும் போது பாடல்களுக்கு அத்தனையும் இலக்கிய இலக்கண சம்பவங்கள் அத்தனையும் உண்மை சம்பவங்களாக நாங்கள் உணரக்கூடிய வகையிலே தான் தருவார். அதனால் தானே அவரால் அர்த்தமுள்ள இந்து மதம் 10 அங்கங்களை எழுதக்கூடியதாக இருந்தது. சிறப்பு சிறந்த பாடலை தந்த உங்களுக்கு என் வாழ்த்துக்களை தரும் வேளையில் என்ன பாடலை உங்களுக்காக நான் ஒளிபரப்ப வேண்டும் அன்பு மகாலிங்கம் அவர்களே? விருப்பமான பாடல்
2: இந்த பாடலே எனக்கு மிக விருப்பமான பாடல். அதுல அந்த அந்த காட்சி நல்லா இருக்கும் அங்கிறாலே ஒன்னு கேட்கலாம்னு ஒரு ஆசை.
1: காட்சி அதுல கலைக்குரிசில் சவாலியர் அல்லவா நடித்தது, அப்ப அவர்கள் அங்கம் அசைவுகள் முகபாவனைகள் அத்தனையும் அந்த பாடலின் வரிகளும் சேர்ந்து எங்களை அங்கே இழுத்து கொண்டு போய்விடும் அந்த இடத்துக்கு. சிறப்பு நல்ல பாடல், சிறப்பான
2: தொகையரா வரும்போது கூட எனக்கு கொஞ்சம் சங்கட்டமா இருந்தது, என்னடா தொகையரா பாடுறமே அது பாடினா எடுப்படுமா, இந்த பாடல் வேண்டாம் வேற பாடல் பாடுவோமான்னு. இருந்தாலும் தொகையராவோட இந்த பாடல் இனிமையா இருக்குங்கிற மாதிரி.
1: அந்த பாடலுக்கு அந்த தொகையரா தானே ஐயா முற்று, அந்த பாடலுக்கு அதுதானே சிகரம், அந்த தொகையரா தானே உணர்வை வார்த்தையாலும் கவியாலும் வார்த்தையாலும் இசையாலும் எல்லாம் எடுத்து கூறுகின்றது அந்த நிலையை. சிறப்பான பாடல், பேசி மகளக்கூடிய ஒரு பாடலை தந்தீர்கள், மீண்டும் வரலாம், உங்களுக்கு ஒரு பாடல் கிடம் இருக்கின்றது, வாருங்கள்.
2: நல்ல ஒரு பாடலோட வரங்க,
1: இது நல்ல தானே, நல்ல பாடல் தானே, வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம், அடுத்த உறவு அழைத்து கொண்டே இருக்கின்ற அவரை இணைத்து விடுவோம். வந்து விட்டாரா இல்லை போன்றது எங்கே வந்து விட்டார். வணக்கம் வணக்கம் வணக்கம்
3: வணக்கம். ப்ரோக்ராமே இல்லையோ வச்சுட்டு தூங்கிடலாமான்னு பார்த்தேன்.
1: இன்னொருவர் இணைப்பிலே இருக்கின்றார், பாடும் போது என்னால் எடுக்க முடியாது அண்ணி மகளே, அதனால்
3: தாமதித்து சந்தேகமா இருக்கு.
1: இல்லையே, ஏனென்றால் பாடல்கள் ஓடிக்கொண்டு பேசிக்கொண்டிருக்கிறோம் தானேம்மா, நாங்கள் பேசிக்கொண்டு
3: எனக்கு தெரியுது அதெல்லாம் ஓகேதான், அதெல்லாம் ஓகேதான், ஆனாலும் இது பழைய நிகழ்ச்சியா இப்ப புதுசா பண்றீங்களான்னு எனக்கு தெரியல.
1: அதற்கு தானே ஒரு மந்திரம் அங்கே இருக்கின்றது, அடிக்கடி நேரம் கூறிக்கொள்ளுகின்றேன் அல்லவாமா, நேரத்தை நான் அடிக்கடி கூறுவது. முன்பு ஒரு தடவை இந்த குழப்பம் இருந்தது, இது மறுவழி வரப்பா நேரொலியான்னு தெரியவில்லை என்றால், நேரொலி என்றால் நாங்கள் கூறுகின்ற நேரமும் உங்கள் நேரமும் சரியாக இருக்கும், மறு ஒளிபரப்பண்டால் நேரம் வித்தியாசத்தை கூறிக்கொள்ளும், அதிலிருந்து கண்டுபிடிக்கணும். புத்திசாலித்தனம் கொஞ்சம் மீண்டும் சரி கட்டிக்காரி, உங்களை நான் இரண்டு தடவைகளும் இணைத்து பார்த்தேன், அது அந்த ஒலியை நான் இணைக்கும் சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கும் வேளையில் தான் உங்களை இணைப்பேன், அந்த வேளையிலே உங்களுக்கு இப்போ முன்னியல் தமிழ் வானொலி மூலம் எங்கள் வானொலிக்குள்ளாலே ஒரு பாடல் நாங்கள் ஒலிக்கின்ற பாடல் என்றால் அழைப்பு வந்தால் நான் அந்த பாடலை நிறுத்தி நான் தருவேன். இன்னொருவர் பாடிக்கொண்டிருக்கும் பொழுது அதை நான் நிறுத்தக்கூடாது அல்லவா அம்மா? இப்போ நீங்கள் பாடிக்கொண்டிருக்கின்றீர்கள், நீங்கள் பாடிக்கொண்டிருக்கும் பொழுது ஒருவர் அழைத்தால் அவரை அழைக்க வேண்டும் என்று நான் இணைப்பை கொடுத்திருந்தால் பாடகருடைய பாடல் உங்களுக்கும் வராது, அது அவருக்கு நாங்கள் செய்கிற துரோகம், துரோகம். சரி, இப்பொழுது வந்து விட்டீர்கள், இணைந்து விட்டீர்கள், கொண்டு வந்ததை எங்களோட கொட்டி பகிருங்கள், கேட்டு மகளும். அங்கே மழை பொழிந்ததா உங்களுக்கு?
3: ஐயோ வெயில் பொழியுது.
1: இப்பொழுது பேசி பொருளாக இருக்கிறது மழை என்றால் என்ன என்று கேட்கும் அளவுக்கு வந்து விட்டது மக்களிடத்தில். ஒரு சில இடத்திலே நல்ல ஆறாக பெருகி ஓடும் மழை காட்சிகளை நான் பார்த்திருந்தேன். நாங்கள் நல்ல குதூகலமான ஒரு இப்பொழுது வசந்த காலத்தில் இருக்கின்றோம், உங்களுக்கும் எப்படியும் மழை வரும் என்ற நம்பிக்கை, அதனால் தானே ஆலயங்களுக்கு சென்று அபிஷேகங்களை செய்து தீர்த்தங்களை நாங்கள் எல்லாம் சொரிந்து கொண்டிருக்கின்றோம், இவையெல்லாம் சேர்ந்து இறைகாலடியில் சென்று அவர் நிச்சயமாக அந்த பருவத்திலே எங்களுக்கு மழை கொடுப்பார். எப்பொழுது எங்களுக்கு அதிக வெப்பம் வேண்டும், எங்களை காத்து கொள்ள வேண்டுமோ அதற்காகத்தான் அதிக வெப்பம் வருகின்றது என்றால் புதிய நோய் கிருமிகள் எங்களை தாக்காமல் இருப்பதற்காக. வெப்பத்தை அதிகமாக தந்துவிட்டு ஒரு பெருமழையை தருகின்றார் என்றால் வெப்பத்தினால் உடல் சூடேறி அதிலிருந்து வருத்தம் வரக்கூடாது என்பதற்காக. எதுவும் நன்றாகத்தான் நடந்து கொண்டிருக்கின்றது, நமது மனம்தான் அடித்து கொண்டிருக்கின்றது. சரி, இன்று பாடுவர் பாடலாம் நிகழ்வுக்கு வந்திருக்கின்றீர்கள், என்ன பாடல், என்ன உங்களுடைய படைப்பு, கதை ஏதாவது இருக்கின்றதா? குறுங்களை உங்கள் சந்தர்ப்பம் இதுதான்.
3: இன்னைக்கு நான் பாட்டே பாடிறேன்.
1: எடுத்திருக்கிற
3: ரெண்டு பாட்டுமே நிறைய பெருசா இருக்கு, அதனால பாட்டே
1: பாடிறேன். சரி பாடுங்கள் கேட்போம்.
3: ருக்குமணியை பப்பார பார பார, சக்கர பெண்ணே பப்பார பார பார, முத்துமொழியே பப்பார பார பார, சித்திர கண்ணே பப்பார பார பார, யார் யாரோ என்னை தேடுவாரோ. ருக்குமணியே பப்பார பார பார, சக்கர பெண்ணே பப்பார பார பார, முத்துமொழியே பப்பார பார பார, சித்திர கண்ணே பப்பார பார பார, யார் யாரோ என்னை தேடுவாரோ. செம்மாதுளையில் கொஞ்சம் பொன் மாங்கனியில் கொஞ்சம், செம்மாதுளையில் கொஞ்சம் பொன் மாங்கனியில் கொஞ்சம், சுவை பிறந்த தந்தீனே அதை மறந்து போவாயோ. சுவை பிறந்த தந்தீனே அதை மறந்து போவாயோ, நான் கொடுத்த முத்தீன் கசந்து போகாதோ. ப்ளீஸ் ஒன்ஸ் அகேன். ருக்குமணியே பார பார பார, சக்கர பார பார பார, முத்துமொழியே பார பார பார, சித்திர கண்ணே பார பார பார, யார் யாரோ என்னை தேடுவாரோ. உன் ஒருத்தியைத்தானே நினைவில் நிறுத்தி வந்தேனே, உன் ஒருத்தியைத்தானே நினைவில் நிறுத்தி வந்தேனே, அன்று நடந்ததைத்தானே இன்று நடத்தி வந்தேனே, அன்று நடந்ததைத்தானே இன்று நடத்தி வந்தேனே. ஓர்மயங்கி நின்றாலும் நான் தெளிந்து நின்றேனே. ருக்குமணி பார பார பார, சக்கர பெண்ணே பார பார பார, முத்துமொழியே பார பார பார, சித்திர கண்ணே பார பார பார, தேடினேனே உன்னை தேடினேனே. என்னை போல நூறு பெண்கள் இல்லையோ, என் கண்ணை போல வண்ண மீன்கள் நீரில் இல்லையோ, ஒன்று போல ஒன்று உலகில் காண்பதுண்டு, பாலில் உள்ள பெண்மை கல்லில் உள்ளதோ

எங்கு சென்ற போதும் இதயம் வந்து சேரும் ஊரறிந்த உண்மை சொல்ல நாடும் என்னவோ ருக்குமணி பர பர பர சக்கர பெண்ணே பர பர பர முத்துமொழியே பர பர பர சித்திர கண்ணே பர பர பர

0: சிறப்பு, சிறப்பான ஒரு பாடல். பப்பர பரப்பர ருக்குமணி, அந்த ருக்குமணி யாரம்மா? அதாவது பாடல்கள் நீங்கள், நாங்கள் கேட்கின்றோம், கேட்பது மட்டுமில்லாமல் அதை உள்வாங்கி அதை எங்களை பதித்துக் கொண்டிருக்கின்றோம். அதனால் தான் எங்களால் அதை பிரயோகிக்க முடிகின்றது. சிறப்பாக இருந்தது. நன்றாக வரிகளை அழகாக அச்சொருடாக உறுத்து தமிழ் சொற்களை சரியாக பாவித்து கொடுத்தீர்கள். வாழ்த்துக்கள். சிறப்பு, சிறப்பான பாடலை தந்திருக்கீங்க.
1: சரியில்லை, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பாடிட்டிருக்கேன்.
0: எதற்காக, என்ன காரணம்?
1: அந்த ஊருக்கு போயிட்டு வந்தா தண்ணி மாறினாலே எனக்கு ஒத்துக்காது.
0: ஓ, அப்படிலாம் வித்தியாசமான ஒரு அமைப்பிலே தான் யோகா ராஜி இருக்கு. அதுக்கு ஒரு யோகாசனத்தை செய்ய வேண்டியது தானே? உங்களுக்கு தானே யோகா தெரியும்.
1: அதேதான், நீ யோகா கிளாஸே போல, நாளையில இருந்து தான் ஸ்டார்ட்.
0: அதுக்கும் ஒரு யோகாவை செய்ய வேண்டிய, அதுக்கும் ஒரு யோகாவை செய்ய வேண்டியதானே? சிறப்பு, நல்லது செய்ய வேண்டும். அதன் வழிகள் எல்லாம் பல உண்டு, உங்களுக்கும் தெரியும், அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளும். இருப்பினும் அப்படி இருந்தும் நன்றாகத்தானே பாடியிருக்கின்றீர்கள். உங்களுக்கு என் வாழ்த்துக்கள்.
1: நன்றி, நன்றி.
0: சரி, அப்ப என்ன பாடலை உங்களுக்கு ஒலிபரப்ப வேண்டும் யோகா ராஜி?
1: இதுல இதே ஒளிவிளக்கு படத்துல மாம்பழ தோட்டம் மல்லிகை கூட்டம்னு ஒரு பாட்டு வரும், அந்த பாட்டு.
0: அந்த பாட்டு மாம்பழ தோட்டம். இந்த முதல்வரியை பாடங்கள் கேட்போம்.
1: மாம்பழ தோட்டம் மல்லிகை கூட்டம் மயக்க வரும் மாலை பொழுதோடு மருவி அணைக்கும் மயக்கும் பிறக்கும் வளர்ந்து வரும் ஆசை விழியோடு மன்மதன் வந்தான் தேரோடு இங்கே காதலர் கண்ணும் நெஞ்சும் படக் படக் படக்.
0: தொண்டையில் அலட்சி இருந்தாலும் கேட்டவுடன் அந்த பாடலை தந்ததுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி அம்மா, அந்த பாடலை உங்களுக்காக ஒலிபரப்புகிறேன். உங்களுக்கு, உங்களுக்கு முடிந்தால் உங்கள் தொண்டை வலியை, தொண்டைக்கு அதிகம் வேலை கொடுக்க வேண்டாம், நல்லாக ஓய்வெடுங்கள். முடிந்தால் மீண்டும் ஒரு பாடலை தருங்கள், இல்லை என்றால் அதில் எந்த விதமான பிள்ளைங்க
1: இருக்கு. மீண்டும் ஒரு பாடல்,
0: சரி, அப்ப பாருங்கள், கேட்போம். நன்றி. வருத்தத்தை பாராமல் இணைந்து வந்து பாடலை தந்து எங்களை மகள வைத்திருக்கீர்கள். உங்களுக்கு வாழ்த்துக்கள். இங்கே குவிந்து கொண்டிருக்கின்ற வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி அம்மா, நன்றி, நன்றி, நன்றி மகளே, நன்றி, நன்றி. இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகி கொண்டிருக்கும் பாடுவோர் பாடலாம். நேரம் சரியாக 12:27 கனடாவில் காட்டும் வேளையிலே ஈழமணித்திரு நாட்டிலும் எங்கள் தாயகம் தென்னகத்திலும் இப்பொழுது 9:57 இரவு நேரம் என்று காட்டிக் கொண்டிருக்கின்றது. குறிப்பான செய்தி என்னவென்றால், நாங்கள் எங்கள் வானொலியிலே நேரொலியிலும் நிகழ்ச்சிகள் உண்டு. நேரொலியா, நேரொலியிலே சிலர் பாடல்கள், சிலர் சில நிகழ்ச்சிகளை தயாரித்து வழங்கி கொண்டிருக்கின்றனர். படைப்பாளிகளின் படைப்புகள் வரும்பொழுது அதிலே நேரங்கள் குறிப்பிட மாட்டாது. நேரொலி வரும்பொழுது நேரங்கள் குறிப்பிடப்படும் பொழுது நீங்கள் உங்கள் நேரத்தை ஒரு தடவை திரும்பி பார்த்தால் இது நேரொலி, நாங்கள் செல்லலாம் என்று ஒடிவாருங்கள். அப்படி கேட்கும் பொழுதே சில நிகழ்ச்சிகளில் நேரங்கள் மாறுதலாக கூறப்பட்டால் நீங்கள் நினைக்கலாம் இது ஒரு மார்க ஒலிபரப்பு என்று. இது ஒரு சுருக்கமாக விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு விடயம். எங்கே ஓடி வாருங்கள், அடுத்த உறவையும். இப்பொழுது அன்புடன் மகள் சாந்தி வந்திருக்கின்ற. வணக்கம் மகளே. சாந்தி, எப்படி, நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் நலமாக மகிழ்வாக இருக்கின்றோம். வசந்த காலத்தில் இருக்கின்றோம். அதுவும் சுமூகமாக சுகமான ஒரு காலநிலை. எங்களை தென்றலோ தீயோ தீண்டாத வகையில் இருக்கின்ற. நீங்கள் எப்படி இருக்கீங்க சாந்தி? அங்கே உங்களுடைய ஊர்ல மழை பொழிந்ததா?
2: ஆமாங்க, இப்பதான் சிறிது நேரத்துக்கு முன்னாடி நல்ல மழை வராம கொஞ்சம் மழை வந்துட்டு இடி மின்னல் காத்து எல்லாம் அடிச்சு.
0: உங்களுக்கு கொஞ்சமாவது கிடைத்ததம்மா? அங்க எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு சிலர், கிடைக்கவில்லை என்று.
2: சுற்றுவட்டாரத்தில் மழை.
0: அப்படியா? அப்படி அப்படி ஆங்காங்கே என்றால் மழையும் சரியான ஒரு, அது ஆங்கிலத்தில் என்ன, பிஸி ஆகிருக்கிறது. இங்குதான் பெய்வது, இங்குதான் விடுவது என்று தெரியாமல் அது அட்டவணை போட்டு பெய்கின்றது. அங்கு இங்கு அடுத்து அங்கு என்று அவருடைய நேர அட்டவணைப்படி இடி இடித்து மழை பொழிந்து இப்பொழுது மழை நின்று விட்டதா?
2: இடி இடிச்சிட்டு
0: இருக்கான. மழை பொழிந்து இடி இடித்தால் நின்றுவிடும். இடி இடித்து மழை பொழிந்தால் தொடர்ந்து பெய்யும் இல்லையா? இடியோடு மழை வந்து. சரி, அப்படியா இருக்கும். அழகு எப்படி இருக்கின்றார், குணமடைந்து வருகின்றாரா? நான் தினமும் நினைப்பதுண்டு அழகிய நிலையை எண்ணி. உண்மையிலே அதை ஒரு கொடுத்து வைத்த பிறவி எடுத்து பார்க்க, அதற்கு அதை அனுசரிப்பதற்கு ஒரு மனித நேயம் உள்ள உறவு இருக்கின்றது. எத்தனை அதை போன்ற உயிர்களுக்கு பார்ப்பாரற்று கேட்பாரப்பு கிடைத்ததை உண்டு. கிடைத்த இடத்தில் தூங்கிச் செல்லும் இனங்களும் இருக்கின்றன. அவற்றுக்குள்ளே இவர் ஒரு அழகிய ஒரு முற்பிறவியில நல்ல புண்ணியம் செய்தெல்லாம் கர்ம வினயம். கர்ம வினை மனிதருக்கு மட்டுமல்ல, எல்லா உயிரினங்களுக்கும் கர்ம வினை உண்டு. அந்தந்த பிறவி எடுக்கும்போது அவை அதை அனுபவித்து குறைத்து கொள்ள வேண்டியதுதான். நீங்கள் செய்வது, நீங்களும் முற்பிறவியில் செய்த சில கர்ம வினைகளை எல்லாம் இப்பொழுது ஜீவகாரணித்தியுடன் வாழும் வேளையில் குறைந்து கொண்டு போகும் அம்மா. அதை இட்டு நாங்கள் மனதிலே நிறைவு கொள்ளலாம். அதனால் எங்கள் கர்மம் நிறைவு பெற வேண்டுமே என்று கருணை காட்டுவதல்ல, அது தானாக வர வேண்டும். அது உங்களிடம் கண்டுகொண்டோம். வாழ்த்துக்கள். அழகா ராசா அப்படி இப்படி துள்ளி குதித்து, அவருடைய பருவ காலம் அல்லவா இது? இப்பொழுது அவர் வாலிபன், அவன் எல்லாம் எல்லா குழப்படியும் செய்கிற காலம். என்ன மகிழ்ச்சி பார்த்தீர்களா? ஒருவருக்காக நிகழும் போது இன்னொருவருக்காக மகிழ்கிறீர்கள். இது வாழ்க்கையின் தத்துவம். நல்லது. நானும் ஒரு கண்ணதாசன் ஐயாவா இருந்தால் ஒரு கவிதையை இயற்றலாம். முடியாதே முடியாதே. சரி, என்று முடியும் முடியும் தான். அது அது கவி ஏதோ ஒன்று எழுதும் பொழுது, இன்று அதிகாலை எங்கள் பின்பக்கத்திலே பின் காணியின் பின்னே இருக்கின்ற ஒரு ஆப்பிள் மரம், அந்த மரத்திலே சின்ன முகை வந்ததை கண்ணால் கண்டேன். அப்போ அது உடனே கவிதையாக அதை எழுதுவோம் என்று பார்த்தேன். படம் பிடிக்க பார்த்தேன். அது அந்த காலநிலை எனக்கு ஒவ்வாததாக போயிடுது. இல்லைன்னா படம் பிடித்து முன்பு இப்போ ஒரு நான் ஒரு 10 வருடங்களுக்கு முன்பு ஒரு முகையை பார்த்து எழுதியது. இன்று எனக்கு முகையொன்று வந்து முழுமையாக முகையொன்று வந்து உலகை முழுமையாக பார்க்க முன்னின்றதை கண்டேன், முகமலர்ந்தேன். புரிந்ததா? முகையொன்று வந்து முழு உலகையும் வெளி உலகத்தை காண்பதும் இல்லையா? முகை என்றால் அந்த துளிர் வருவதற்கு முன்பு அங்கே வரும் அம்மா ஒன்று முகை என்றது. முகை அதுதான் அப்படியே வளர்ந்து பூவாகவோ அல்லது இலையாக, சில பூவாக வரும் சிலது இலையாக வரும். தளிர் துளிர், துளிர் தளிர், இலை குளை என்றெல்லாம் வரும் அந்த பருவ காலங்கள். அதிலே இந்த முகை என்பது இப்பொழுது அந்த அந்த அந்த அந்த மரத்திலே உள்ள அந்த கிளை எல்லாம் காய்ந்து சொரிந்து காய்ந்தது போல் இருந்தது. அது பச்சையாக லேசாக மாறி அதிலே அந்த கணு, அந்த அந்த கணுவுக்குள்ளாலே முகை அப்படி எட்டி பார்ப்பது போன்று இருக்கும். அது முழு உலகை காண முகை ஒன்று வெளியே வந்தது என்ற அந்த அப்படி ஒரு வரிகள் வரும். அது கொஞ்சம் கற்பனை வளத்தோடு வரும் தான். சரி, நன்றி. என்னையும் ஒரு கவிஞனாக நீங்கள் கூறியதற்க. சரி, இன்று உங்கள் பாடல் எதுவாக இருக்கும் மகளே?
2: இன்று என்னுடைய பாடல் மாம்பழ சீசன்.
0: மாம்பழ சீசன், அதான் இங்கே எங்களுக்கு ஜோகாராஜி மாம்பழ தோட்டம் என்ற ஒரு பாடலை பாட வைக்க கேட்டிருக்கின்றார். சரி, நீங்கள் அந்த அங்கே மாம்பழத்து பாடலை பாடல்கள் கேட்கும்.
2: பூந்தோட்ட காவல்காரன்.
0: ஓ, அதிலே மாம்பழத்தான். ஓ, எங்கே அந்த பாடலை பாடுங்கள் கேட்போம்.
2: பூந்தோட்ட காவல்காரா பூபதிக்க இத்தனை நாளா, பூந்தோட்ட காவல்காரா பூபதிக்க இத்தனை நாளா, மாந்தோப்பு காவல்காரா மாம்பழத்தை மறந்து விட்டாயா, மறந்து விட்டாயா மாம்பழ

பேரே கண்டார் சிலையதிலே இல்லை ராஜா. தேர் கண்டால் தேரே கண்டால் சிலையதிலே இல்லையே ராஜா. உந்தோட்ட காவல்காரா உபரிக்க இத்தனை நாளா.

0: வயலேறி பாயும் முன்னே வந்த வெள்ளம் போனது ராஜா. பூந்தோட்ட காவல்காரா பூப்பறிக்க இத்தனை நாளா இத்தனை நாளா, மாந்தோப்பு காவல்காரா மாம்பழத்தை மறந்து விட்டாயா மறந்து விட்டாயா.
1: அவர் மறக்கவில்லை மாம்பழத்தில்
0: பழம் கிடைக்கும் பசி தீரும் என்று எண்ணி ஒரு தீங்கே தேடுகின்றாளே. ஓஹோ ஒரு தலையாய் பாடுகின்றாளே பாடுகின்றாளே. நெற்றியிலே பொட்டு வைத்தாள் நெஞ்சை அதில் தொட்டு வைத்தாள், நெற்றியிலே பொட்டு வைத்தாள் நெஞ்சை அதில் தொட்டு வைத்தாள், தொட்டு வைத்த நெஞ்சுக்குள்ளே தூங்குபவர் எவரோ யாரோ, தொட்டு வைத்த நெஞ்சுக்குள்ளே தூங்குபவர் எவரோ யாரோ. பூந்தோட்ட காவல்காரா பூப்பறிக்க

0: சரணங்களின் முடிவிலே அழகாக அந்த சந்தத்தை கொண்டு வந்தீர்கள், நன்றாக உள்வாங்கி இருக்கின்றீர்கள் அந்த பாடல். இந்த பாடல் உங்களுக்கு நன்றாக பிடித்ததா சாந்தி?
1: ஆரம்பம் சரியில்லைங்கய்யா?
0: இல்லை நன்றாக இருந்தது. அங்கே ஒரு பிள்ளையும் கண்டுபிடிக்க நாங்கள் முடியாது. ஏன்னா இது வந்து இந்த பாடலை பாடியவர்கள் நீங்கள் நினைக்கிறீர்கள் அடுத்த எடுப்பிலே ஒரே தடவையிலே பாடினவர் என்று? இல்லை, அவர்கள் எத்தனை ஒத்திகை பார்த்திருப்பார்கள், அங்கே எத்தனை நெறியாளர்கள் இருந்திருப்பார்கள், அவர்கள்லாம் சீர் செய்து கொண்டு வந்து பதவியிலே ஏற்றி அதன் பின்புதான் திரைப்படத்தில் வந்திருக்கின்றது. நீங்கள் அப்படியே இல்லை, ஒரு தடவை அந்த பாடலை கேட்டீர்கள், இரு தடவை கேட்டீர்கள், உள்ளத்திலே பதித்தீர்கள், பிடித்து கொண்டது கருத்துக்கள், அது உள்வாங்கி விட்டீர்கள், சந்தமும் தானாக வந்தது. உங்கள் குரல் இப்படித்தான், அவர்களும் பக்கவாத்தியங்கள் நெறியாளர்கள் இல்லாமல் இருந்தால் இப்படித்தான் பாடுவார்கள். அது அவர்களின் குரல், இது சாந்தியின் குரல். தட்ஸ் ஆல். எல்லோரும் பாடலுக்கென்று குரல் வளம் பார்த்து வருவதில்லை தானே, தங்கள் தங்கள் குரலுக்கு ஏற்ற வகையிலே பாடும் பொழுது அது இசையும் சந்தமும் சரியாக இருந்தால் சிறப்பாகத்தான் இருக்கும். இந்த பாடலை முதல் அவர்கள் பாடாமல் நீங்கள் பாடியிருந்திருந்தால் நாங்கள் என்ன சொல்லியிருப்போம், இசையோடு நன்றாகத்தானே பாடியிருக்கின்றார். அதனால் அதை பற்றி யோசிக்க முதல் வரி கிடையாது. ஆனால் அந்த இறுதி சந்தத்தை நன்றாக உள்ளுணர்ந்து பாடினீர்கள், எனக்கு நன்றாக பிடிச்சு கொண்டது. வாழ்த்துக்கள். சிறப்பான இந்த வழியில் உங்களுக்கு என்ன பாடல் நான் ஒளிபரப்ப வேண்டும் மகளே?
1: குங்குமம் படத்தில் இருந்தே இன்னொரு பாடல். நல்ல பாடல், உங்களுக்கும் பிடிக்குமே.
0: முன்பு பாடி இருக்கீர்கள் அல்லவா அந்த பாடலை?
1: ஆமாங்கய்யா.
0: சின்ன சிறிய வண்ணப்புறவையா தானே? எவ்வளவு ஞாபக சக்தி, அதனால்தான் சிந்தனை செல்வன் இதையா. சின்னம் சிறிய வண்ணப்புற வாழ்த்து, நல்ல பாடல். நான் முன்பு கூறி இந்த பாடல் சின்ன சிறிய வண்ணப்புறவை உங்களுக்காக நான் அறிவேன். எனக்கு மிக மிக விருப்பமான பாடல் அந்த பாடல். அந்த பாடல் மட்டுமல்ல அந்த அவர்களுடைய நடிப்பு, அந்த கதைக்கு அந்த அந்த கதை ஓட்டம் எல்லாம் நன்றாக இருந்தது. இதை வைத்தே நான் பல படைப்புகளை படைத்திருக்கேன். இந்த ஒரு பாடலுக்கு பல படைப்புகள் படைத்திருக்கின்றேன் சின்ன வயதிலிருந்து இப்போது வரைக்கும். சின்னஞ்சிறிய வண்ணப்புறவை, சின்னஞ்சிறிய வண்ணப்புறவை நல்லதோ ஒரு பாடல், சின்னஞ்சிறிய வண்ணம். இதை நான் சிங்கப்பூரில் இருந்த காலத்திலே அங்கே ஒலி ஒளி என்று ஒரு நிகழ்ச்சி தொலைக்காட்சியிலே காட்டுண்டு, அதிலே வந்து பாடகர்கள் பாடுவார்கள். அப்பொழுது மலேசியாவை சேர்ந்த ஒரு அம்மாவும் மலேசியாவை சேர்ந்த ஒரு இளைஞனும், இவர் எத்தனையோ வயது வித்தியாசம் இருவர்களுக்கும், ஆனால் இந்த பாடலை இருவரும் பாடியது இன்றும் என் மனதில் பதிந்தபடி இருக்கின்றது. அன்று அது அந்த ஒரு நிகழ்ச்சியாகத்தான் பார்த்தேன் நாங்கள் சிங்கப்பூர் இருக்கும் காலத்திலே. அந்த ஒலி ஒளி என்ற நிகழ்ச்சியை நாங்கள் தவறவிட மாட்டோம், பார்ப்போம். அதிலே அந்த ஒரு இளைஞனும் ஒரு அம்மாவும் வேறு வேறு இடத்தை சேர்ந்தவர்கள் பாடகர்கள். அவர்கள் குழு பாடகர்களாக பாடிக்கொண்டிருந்தவர்கள் சிங்கப்பூர் அந்த தொலைக்காட்சியிலே ஒரு நிகழ்ச்சி செய்வதற்கு இடம் கிடைத்திருக்கின்றது. அப்பொழுது அங்கே நிகழ்ச்சி நெறியாளராக இருந்தவர் எங்களுடைய பின்னணி பாடகராக இல்லை, எங்கள் ஈழத்து சிறந்த பாடகர் ஈழத்து சவுந்தரராஜன் என்ற விருது பெற்ற கே ரகுநாதன் ஐயா அவர்கள். அப்பொழுது அங்கே அவர் இசைத்துறைக்கு பொறுப்பாக இருந்தார். அவர் எங்களுடைய முன்னியல் தமிழ் வானொலியோடு மிகவும் ஈடுபாடுடையவர். அவர் தான் இந்த விளை வந்தார். அப்பொழுது தான் இந்த இந்த முதல் மரியாதையிலே நடித்தாவே ரஞ்சினி என்ற பெண், அவரெல்லாம் அந்த துறை அந்த ஒலி ஒளி காட்சியில் தோன்றிய ஒரு பெண் தான். சிறப்பாக இருந்தது இந்த பாடல். அன்றும் அதற்கு முன்பும் அதற்கு பின்பும் என் மனதில் ஆழமாக பயந்தது. பின்பு எங்கள் முன்றியல் தமிழ் வானொலியிலேயும் அந்த பாடல் பாட ஒரு பாடகை இருக்கின்றார் என்பதை நான் தீர்மானித்துக் கொண்டு நீங்கள் பாடிய பாடலே. நல்லது மகளே, சிறப்பாக இருந்தது பாடல். வாழ்த்துக்களை உங்களுக்கு வாழ்த்துக்கள் வந்து எழுதி கொண்டிருக்கிறார்கள். அந்த வழியே உங்களுக்கான விருப்ப பாடலை ஒளிபரப்புகிறேன். முடிந்தால் மீண்டும் ஒரு பாடல் வந்து தரலாம். நன்றி அம்மா. நன்றி நன்றி நன்றி. சிறப்பு சாந்தி, வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவதற்காக வந்துவிட்டார் சாந்தியை தொடர்ந்து எங்களுடைய யோகா ராஜி அவர்கள். வர வேண்டும் யோகா ராஜி அவர்களே, பாருங்கள். எங்கே யோகா ராஜி? உங்களை காணவில்லை. வந்துவிட்டார் வந்துவிட்டார். வணக்கம் வணக்கம் யுகாராஜி.
2: வணக்கம்
0: வணக்கம் மகளே, வாருங்கள். இப்பொழுது என்ன பாடலை என்ன சந்தத்தோடு திறப்ப கொண்டீர்கள்?
2: இப்ப பாடிடுறேன். இந்த பாட்டு ஆல்ரெடி பாடி இருக்கேனா எனக்கு தெரியல, நிறைய பாடுறதுனால.
0: நீங்கள் பாட்டுக்குள்ளே இருப்பதுதானே, எந்த பாடல் உங்களை கவர்ந்தது, நீங்கள் இந்த பாடலை தந்தீர்கள் என்று தெரியாததான். எங்கே பாடுங்கள், கண்டுபிடிப்போம்.
2: சரித்திரத்தை படிக்க வாருங்கள், ஆசை அரங்கேறி நடிக்க வாருங்கள். காதல் சரித்திரத்தை படிக்க வாருங்கள், ஆ

சரித்திரத்தை படிக்க வாருங்கள், அரங்கேறி நடிக்க வாருங்கள். உழைக்கும் செண்டு செவ்வித நீரை தாங்கும் இளம் வாழை தந்து வழக்கை கொண்டு உழைக்கும் செண்டு செவ்வித நீரை தாங்கும் இளம் வாழை தந்து மலர்த்தேன் உன்னை.

காதல் சரித்திரத்தை படிக்க வந்தாயோ, ஆசை அரங்கேறி நடிக்க வந்தாயோ?

பனிப்புள் மீது படுக்கை போட்டு பனிப்பூங் கவிதை மனம் போல் தீட்டு மலைமேல் நின்று கலைமான் ஒன்று உன் விழி பார்த்து விளங்காமல் வழி மாறும் என்று மழை நீர் கொண்டு முகில் போல் வந்து மெதுவாக இன்றுக்கும் அங்கம் சிவக்கும் வண்ணம் அணைக்கும் போது மயங்கும் மாது காதல் சரித்திரத்தை படிக்க வாருங்கள் ஆசை அரங்கேறி நடிக்க வாருங்கள்.

0: இறைவனுக்கு நன்றி. இறுதி வரை நீங்கள் பாடி முடித்தமைக்கு எனக்கு தெரிகின்றது, உங்களுடைய உடல் கூறு சரியாக அமையவில்லை, இருப்பினும் பாட வேண்டும் என்ற அந்த ஆர்வத்திலே ஓடி வந்து முழுமையாக பாடிய இந்த பாடல் முன்பு ஒரு தடவை பாடியது போல் எனக்கு ஞாபகம் இருக்கின்றது, அல்லது உங்கள் குரல் எங்களுக்கு நன்றாக பரீட்சைப்பட்டுவிட்டதோ தெரியவில்லை, பாடியது போல் தோன்றுகின்றதோ தெரியவில்லை, பார்ப்போம். இறுதியிலே நன்றாக இருந்தது, ஆனால் உங்களுடைய வலி தெரிகின்றது எங்களுக்கு, கொஞ்சம் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். நன்றி மகளே. ஆமாம், வாழ்த்துக்கள் அம்மா. அதிகம் கடினமாக அதுக்கு கடினப்படுத்த வேண்டாம். நன்றி மகளே, சிறப்பு சிறப்பு, வாழ்த்துக்கள். உங்களுக்கு எழுதி கொண்டிருக்கின்றார்கள். நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்த உறவாக வருவது யாராக? நன்றி அம்மா. அடுத்த உறவாக வருவது எங்களுடைய தேவநாதன் அவர்கள். இரண்டாவது பாடலை தரப்போகின்றார். வர வேண்டும் தேவநாதன் அவர்களே, வர வேண்டும். கொண்டு வாருங்கள் உங்களுடைய பாடலை. தேவநாதன் வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: கொண்டு வாருங்கள் இரண்டாவது பாடல். என்ன பாடலா இருக்கும் நினைத்து?
1: இது சுசிலா அம்மா பாடிய பாடல் ஐயா.
0: சிறப்பு.
1: பார் மகளே பார் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். இசையமைப்பாளர் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களால் இசையமைக்கப்பட்டது. நீரோடும் வைகையிலே நின்றாடும் மீனே என்ற பாடல். இதை பாடியவர்கள் TM சவுந்தரராஜன் அவர்களும் பாடியிருக்கிறார்கள் ஐயா. இது உங்களுக்காக.
0: இப்பொழுது இருவர்களும் நீங்கள் பாடப்போன்று கேட்போம், பாடுங்கள் கேட்போம்.
1: ஆமாம் ஐயா, இந்த பாடலையே எனக்கு ஒளிபரப்பி விடுங்கள் ஐயா.
0: நன்றி நன்றி நன்றி. பாடுங்கள்.

வானகத்தில் கை காட்டுமானே, தாளாட்டும் வானகத்தில் பாலூட்டும் வெண்ணிலவே, தெம்மாங்கு பூந்தமிழே, தென்னாடன் குலமகளே. குயிலே என்று கூவி நின்றேனே உன்னை என் கூ

0: தென்னாடன் குலமகளே.
1: இனிமையோடு தாளாட்டி சென்ற அந்த இருகுரல் பாடலை ஒரு குரலில் தந்து எங்களை மகள வைத்தீர்கள் தேவநாதன் அவர்களே. உண்மையிலே அந்த பாடலின் வரிகள் எங்களை தாளாட்டுவது போன்று உங்கள் சந்தமும் குரலும் இணைந்திருந்தது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. எல்லோரும் உங்களுக்கு மகிழ்ச்சியோடு வாழ்த்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்களும் வாழ்த்துகிறோம். மேலும் வளர வேண்டும் என்று என் ஆசையை வழங்குகிறேன். உங்களுக்கு இந்த பாடலே உங்கள் விருப்ப பாடலாகவும் நாங்கள் ஒளிபரப்ப கேட்டு மகிழ்வோம். நன்றி தேவநாதன் அவர்கள்.
0: நன்றி கோரிக்கொள்கிறேன் ஐயா.
1: நன்றி நன்றி நன்றி. வாழ்த்துக்கள். இப்பொழுது வருகின்றார் எங்களுடைய மல்லிய மகாலிங்கம் அவர்கள். இரண்டாவது பாடலை சுமந்து கொண்டு எங்கே கொண்டு பாருங்கள் உங்கள் இரண்டாவது பாடலை மகாலிங்கம் அவர்களே.
2: வணக்கம் வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம். கொண்டு பாருங்கள். மகாலிங்கம் அவர்கள் இரண்டாவது பாடலை தருவதற்காக ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்துவிட்டார். கொண்டு பாருங்கள் உங்கள் பாடலை பாடுங்கள்.
2: பாடுறேன் ஐயா.

0: பாடல்களின் வரிகளை நன்றாக உள்வாங்கி அதனுடைய சந்தத்தோடு அந்த ரசனையை நன்றாக நீங்கள் உணர்ந்து தந்தீர்கள். இங்கே உங்களுக்கு பாடலை அனுபவித்து பாடுகின்றார் மகாலிங்கம் சகோதரர் என்று கூட செய்திகளை பார்க்கக்கூடியவர்கள் எழுதுகின்றார்கள். சிறப்பாக இருந்தது மகாலிங்கம், நல்லதோர் பாடல். மீண்டும் இரண்டு பாடலை தந்து மகிழ்வித்த உங்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நேரம் சரியாக 12:54 எங்களுக்கு காட்டும் வேளையிலே நண்பகல் உங்களுக்கு 10:22 இரவு நேரம் என்று காட்டும் வேளையில் அடுத்த உறவாக வரும் உறவை அழைத்து விடுவோம். இது முன்னிகள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே ஒரே பாடல் உன்னை அழைக்கும் என்ற பாடலை பாடியவுடன் வந்துவிட்டார் எங்களுடைய ரேவதி அவர்கள். வணக்கம். வணக்கம் மகளே ரேவதி. வணக்கம். எப்படி இருக்கிறீர்கள்?
1: நன்றாக இருக்கிறேன் அப்பா. ஒரு மணி நேரம் வரிசையில் நின்று கொண்டிருக்கிறேன்.
0: வரிசையில் இங்கே எல்லாம் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டு போகின்றார்கள். நீங்கள் பாடல் ஆரம்பிக்கும் வேளையிலேயே இங்கே வாழ்த்து போட்டிருந்தீர்கள், இதோ வரப்போகின்றார் என்று தான் எண்ணியிருந்தேன். இருப்பினும் வழி கிடைக்கவில்லை. கிடைத்தாலும் மற்றவர்களுக்கு வழி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு தாராள மனப்பான்மை உங்களை உண்டு என்பதை நான் அறிந்து கொள்கிறேன். நலமாக இருக்கின்றீர்களா மகளே? சென்னையில் மழை என்று அறிந்தோம், அதை பற்றி கூறுங்களேன். சென்னையில் மழை என்றதை அறிந்தேன், நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? உங்கள் பகுதியிலே இப்பொழுது சாந்தி மகள் அங்கேயும் லேசாக ஒரு மழை பெய்தது, அதற்கிடையில் இடி வந்து கலைத்து விட்டது, இடி முழக்கம் வந்து கலைத்து விட்டது. சரி, அதிலே ஒரு வாழ்க்கை நியதி வாழ்க்கையிலே ஒரு உடையம், நன்றாக இடி இடித்தால் அதன் பின்பு பெய்யும் மழை கொஞ்சம் நின்று பிடிக்கும். ஆனால் மழை பெய்து கொண்டு இருக்கும் பொழுது இடி இடித்தால் சிறிது நேரத்தில் நின்றுவிடும். கவனித்திருக்கிறீர்களா?
1: ஓ
0: சரி, பாட்டுகள் எல்லோரும் வந்து பாடு.

உறவுதான் ராகமே எண்ணம் யாவும் சொல்லவா. காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாலே என்னை.

கண்ணிலே காந்தம் வைத்த கவிதையை பாடுதே, அன்பே இன்பம் சொல்லவா, காதலின் தீபம் ஒன்று

0: மன்னிக்க வேண்டும். இனிமையான பாடல் சிறப்பாக இருந்தது. அந்த பாடலை தரும் பொழுது எங்கே நிறுத்த வேண்டும் என்பதை சரியாக நீங்கள் நினைத்து அந்த பாடலில் அந்த ஓசையை கட்டுப்படுத்தி பாடியிருக்கின்றீர்கள். இப்பொழுது அந்த இடம் பிடித்து விட்டீர்கள். நீங்கள் எங்கே நிறுத்தி எங்கே எடுக்க வேண்டும், அந்த ஓசை எப்படி உயர்த்தி எங்கே பதிக்க வேண்டும் என்பதை. இனிமையான ஒரு பாடல், மிகவும் ஒரு அமைதியாக இருந்து கேட்க வேண்டிய ஒரு பாடல். சிறப்பாக நீங்கள் அதை கொண்டு வந்து பாடியிருந்தீர்கள் மகளே. காதலின் தீபம் ஒன்று என்ற வரிகளை இந்த வேளையில உங்களுக்காக என்ன பாடலை நான் ஒளிபரப்ப வேண்டும் அம்மா?
1: இதே படத்திலே தம்பிக்கு எந்த ஒரு படத்திலே என் வானிலே அன்பே வா அப்படின்னு ஒரு பாடல்.
0: ஓ, என் வானிலே அன்பே வாண்டதா?
1: வரும் அன்பே வா.
0: ஓ, ஒரே அகண்டு வரும் ஆன வானிலே வராதா அம்மா? அன்பு
1: என்னப்பா?
0: என் வானிலே வரும் அன்பிலே வானிலே மற்றவருடைய வானிலை வராதா? சரியான பதிலை தந்தீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி, இப்பொழுது கிடைக்கும் நேரத்தில் அந்த திரும்பி வந்து உங்களுடைய நன்றி மகளே, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சிறப்பான ஒரு பாடல். இந்த பாடலை நாங்கள் பல கருத்துக்கள் கூறக்கூடிய இன்னும் ஒரு நிகழ்விலேயே நாங்கள் ஒரு விமர்சன வேலை ஒன்று கொண்டு வருவோம். ஒரு கதம்பத்திலே விமர்சன வேலை என்று ஒன்று கொண்டு வந்து சில பாடல்களை எடுத்து விமர்சிப்பதற்காக யார் வருகின்றார் என்று பார்ப்போம். அது அப்படியும் ஒரு நிகழ்ச்சியை எங்கள் குழுவரோடு பேசி அதிபரோடு

0: ஒரு நேரத்தை ஒதுக்கி
1: சரி
0: கொடுத்தால் செய்யலாம். என்ன மகளே,
1: சரி சார்.
0: நீங்களும்
1: எனக்கு
0: மீராமாவும் முந்தி
1: விருப்பம்.
0: செய்தீர்கள் என்ன?
1: ஆமா ஆமா.
0: என் உன் விருப்பம் என்ற ஒரு நிகழ்வு கொண்டு வந்தீர்கள் அல்லவா, ஞாபகம் இருக்கு? நீங்களும் மீராவும் சேர்ந்து பார்ப்போம், ஒரு நிகழ்வை நாங்கள் தயாரிப்போம். நன்றி மகளே, மீண்டும் வாருங்கள், ஒளிபரப்புவோம் உங்கள் பாடலை கேட்டு. மகள் சென்று வா, மகளே சென்று வா. வாழ்த்துக்கள்.
2: கள்ளிருக்கும் மலரே உழைப்போடு, கடைப்பார மடியில் இடம் போடு, உள்ளிருக்கும் நினைவில் உறவாடு, உலகையே மறந்து விளையாடு. கள்ளிருக்கும் மலரே உழைப்போடு, கடைப்பார
0: வந்து விட்டார் அன்பு மகள் சியாமலா அவர்கள். வணக்கம் சியாமலா. வணக்கம் மகளே, வாருங்கள். வந்து விட்டால் மகள் வந்து விட்டாள். எங்கே உங்கள் பாடல் இரண்டாவது
1: பாட்டு? பாட்டு சொல்லிடுறா.
0: அங்கே கூறுங்கள் கூறுங்கள். என்ன பாடல்?
1: சாந்தி அம்மா மழை பெய்யுதுன்னு சொன்னாங்கப்பா, ரொம்ப சோகமாயிட்டப்பா நான்.
0: அப்படியா, என்ன காரணம்?
1: அதனால பாதுகாப்பு படத்திலே
0: சொல்லடி, அவனை வரை சொல்லடி, இனிமையான மழையை வரை சொல்லி பாடுகிறீர்கள். வாழ்த்துக்கள். அங்கே வந்த மழையை இடியும் மின்னலும் வந்து திருப்பி கொண்டு சென்று
1: விட்டதான்.
0: அடேங்கப்பா அடேங்கப்பா. சரி, அந்த பாடலையும் கேட்டு மகிழ்வோம். இப்பொழுது உங்களுடைய இரண்டாவது பாடலையும் கொண்டு வாருங்கள், கேட்போம்.
1: பாடுறப்பா
0: பாடுங்கள்.

0: மெல்லிசைகள் கேட்டுக்கொண்டிருக்கும் வேளையிலே ஒரு சங்கீதம், அதாவது இன்னிசை என்று வகைக்குள்ளே கர்நாடகம் அமைந்திருக்கின்றது. இந்த இசை வருவதற்கு ஊன்றுகோலாக இருந்தது அதுதான். அது முத்தமிழை அங்கே அலங்கரித்து வரும் கருத்துக்களை தரக்கூடிய வகையில் ராக சுரம் சந்தங்கள் அமைந்து வரும் பாடல்கள் லேசாக பாடுவது சுலபம் இல்லை என்றுதான் கூற வேண்டும். இருப்பினும் நன்றாக உள்வாங்கி பக்தியோடு பாடும் வேளையிலே தானாக அது வரும். ஏனென்றால் அதை பாடியவர்கள் முறைப்படி சங்கீதத்துக்குள்ளே புகுந்து அந்த இசையை தரும்படி அது எங்களை அறியாமல் எங்களை கவர்ந்து உள் பதிந்துவிடும். அதை திரும்ப எங்களுக்கு வெளியே தருவதற்கும் ஒரு வல்லமை வேண்டும். என்ன வல்லமையான தன்னைத்தான் ஆண்டு ஆளுமை செய்து அந்த பதங்களை கொண்டு வந்து இசையோடு தர வேண்டும். அதற்கு ஏதுவாக அதுக்கு சாட்சியாக இந்த பாடல் ஷியாமலா நீங்கள் தந்தீர்கள். சிறப்பாக இருந்ததம்மா, சிறப்பாக இருந்தது. என்னவென்றால் எல்லா பாடலும் பாடலாம். இப்பொழுது வருகிறது சும்மா டப்பான் குத்து பாட்டுகள் எல்லாம் இருக்கின்றது தான், அதையெல்லாம் எல்லோரும் பாடுகிறார்கள். அது ஏதோ ஒரு பெயர்களை வைத்துக் கொண்டு, ஆனால் அது அல்ல. இது இசைத்துறை என்ற ஒன்று இருக்கின்றது. அங்கே மெல்லிசை தொல்லிசை எல்லாம் இருக்கின்றது. அதுக்குள்ளே சங்கீதத்தோடு வருகின்ற கர்நாடக இசையும் சேர்ந்து பாட பாடல்களை இலேசாக இளையோட விட்டிருப்பார்கள். திரைப்படங்களிலே முழுமையான கர்நாடகத்தையும் கொடுத்திருக்கின்றார்கள். கர்நாடக இசை இளையோடுவது போன்ற இசையையும் கொடுத்து பாடலை தந்திருக்கின்றார்கள். அந்த வகையில் இந்த பக்தி பாடல் மிகவும் சிறப்பாக இருந்தது. வாழ்த்துக்கள் மகளே, வாழ்த்துக்கள். நன்றாக ஆரம்பத்திலிருந்து உற்று கவனித்துக் கொண்டிருக்கீர்கள். பார்ப்போம் உங்களுடைய முடிவுரை இன்று எப்படி சிறப்புகின்றீர்கள் என்று. சிறப்பான பாடலை தந்திருக்கீங்க. உங்களுக்காக வரை சொல்லடி அந்த பாடல் கிடைக்கும் குறிக்கொள்ளும். நன்றி அம்மா, வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் மகளே. சிறப்பு சிறப்பு சிறப்பு சிறப்பு.
1: மடியில் இடம் போடு, உள்ளிருக்கும் நினைவில் உறவாடு, உலகையே மறந்து விளையாடு.
0: வணக்கம் வணக்கம் வணக்கம் ரேவதி அவர்களே, உங்களுடைய திருப்புகள் இருக்கின்றது, இரண்டாவது பாடல் இருக்கின்றது, இங்கே கொண்டு வாருங்களேன்.
2: இதனோட திருச்சிற்றம்பலம் இந்த பாடலின் பொருள் சொல்றேன்.
0: பொழிப்புரை கூறப்போன்ற திருப்புகளின் திருப்புகள் தானே?
2: ஆமாம்
0: ஆமாம். திருப்புகளின் பொருள் கூறப்போறேன், கொண்டு வாருங்கள்.
2: தேவேந்திரன் மீண்டும் தேவலோகத்தில் குடிப்புக செய்து நெருங்கி வந்த அசுரர்களின் உருமாறி அவர்களை மடிய செய்து தேவர்களின் மனம் மிக கழிப்படையும்படி அருள் செய்து காளியுடன் நடனம் ஆடுகின்ற சிவபெருமான் மகிழ்ச்சி அடைய விநாயகனும் உமாதேவியும் மிக கழிப்படைய பூமியில் உள்ளோரும் முனிவர்களும் எட்டு திசையில் உள்ளோரும் இந்திரனும் பிரம்மனும் எதிரே நின்று கண்டு கழிக்க லக்ஷ்மியுடன் திருமாலும் தம் மகிழ்ச்சியை இன்பமாக கூற வலிமையான மயிலுடன் ஆடி என் முன் நீ வர வேண்டும். தாமரை போன்ற கண்களை உடையவனே, தேவர்கள் வளர்த்த மகள் தேவயானையின் மணவாளனே, அறிவு நிறைந்த மெய்ஞானியே, உயர்ந்த புயங்களை உடையவனே, பொங்கிய கடலுடன் பிரௌஞ்ச மலையையும் பிளப்பட செய்து ஏழு மலைகளின் வலிமையையும் பாய்ந்து அழித்த பொன்னள்ளி பரப்பி சுட வீசும் கூறிய வேளாயுடனே, குளிர்ந்த முத்து மாலையை அணிந்த மார்பனே, செம்பொன்னின் அழகு நிறைந்த உருவத்தோனே, நல்ல தமிழில் மிகுந்த நேசம் கொண்ட முருகேச பெருமானே, எப்போதும் உன் அடியார்களின் சிந்தையிலே குடிகொண்ட குளிர்ந்த சிறுவை தலத்தில் வீட்டிற்கும் பெருமாளே.
0: சிறப்பான பொழிப்பு, பொழிப்புரையை தந்தீர்கள். அந்த பொழிப்புரைக்குரிய திருப்புகழையும் இப்பொழுது பாடுங்களேன்.
2: ஆமா ஆமாப்பா, இது சிந்து பைரவியப்பா.
3: அண்டர்பதி குடியேற மண்டசுரர் உருமாற அண்டர் மனம் மகிழ்மீர அருளாலே அந்தரியோடுடனாடே சங்கரனும் மகிழ் கூற ஐங்கரனும் உமையாலும் மகிழ்வாக மண்டலமும் முனிவோரும் எந்திசையில் உள பேர்
2: மஞ்சினனும் மாய

மைந்து மயில் உடனாடி வரவேணும் முருகா, மைந்து மயில் உடனாடி வரவேணும். புண்டரீக விழியால அண்டர் மகள்

தன் திருவை தனில் மேவே பெருமாளே முருகா, தன் திருவை தனில் மேவே பெருமாளே மைந்த

0: திருச்சிற்றம்பலம் சிறப்பாக ஒரு சிந்து பயிர் ராகத்திலே திருப்புகழ் ஒன்றை பாடியது மட்டுமல்லாமல் பொழிப்புரியையும் அழகாக அந்த திருப்புகளின் பாடலின் கருத்துக்களை அந்த பதங்களை நாங்கள் புரியக்கூடிய வகையில் பொழிப்புரை கூறியதும் பெருமைக்குரியது சிறப்புக்குரியது. சிறப்பாக உங்கள் கடமையை தந்த வேளையில் என்ன பாடலை பாடலாம் என்று இரண்டாவது பாடல் என்ன பாடலை
1: பாடப்போகிறீர்கள்?
0: எங்கே கொண்டு வரும் அந்த பாடலை?
1: துள்ளி திரிந்த பெண் ஒன்று,

முடிகொண்டதேன் இன்று வேலில் வடித்த விழி ஒன்று மூடிகொண்டதேன் இன்று துள்ளி திரிந்த பெண் ஒன்று துயில் கொண்டதேன் இன்று அள்ளி பூத்த முகத்தினிலே முல்லை பூத்த

0: வந்தது போல் சொக்க வைக்கும் மொழி எங்கே துள்ளி திரிந்த பெண் ஒன்று துயில் கொண்டதே என்று ஆசை நெஞ்சில் இருந்தாலும் அமைதி கொள்ளும் குணம் ஏனோ ஆசை நெஞ்சில் இருந்தாலும் அமைதி கொள்ளும் குணம் ஏனோ அன்னை தந்த சீதனமோ என்னை வெல்லும் நாடகமோ துள்ளி திரிந்த பெண் ஒன்று துயில் கொண்டதே தொடர்ந்து பேசும் கிளி ஒன்று பேச மறந்ததே நின்று துள்ளி திரிந்த பெண் ஒன்று துயில் கொண்டதே நின்று.
1: ஏன் அப்படி துள்ளித்திருந்த பெண் துயில் கொள்ளுதம்மா?
0: அதே படத்தில் பார்த்தாதான் தெரியும்.
1: எண்ணம் நிறைவேறியதாலும் பூர்ணமானதால் அற்புதமாக இருந்த அந்த பாடல் நல்ல வரிகள். அங்கே வல்லினத்தில் ஆரம்பித்தாலும் இடையே இறுதியிலே கொண்டு வந்து அகரத்திலே அந்த இறுதி சரணத்தை தரும் பொழுது நீங்கள் அந்த பல்லவி வரும் பொழுதும் சரணம் வரும் பொழுதும் முதல் வரிக்கு அற்புதமான இடம் கொடுத்தீர்கள். அப்படித்தான் அந்த பாடலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நன்றாக உள்வாங்கியிருக்கின்றீர்கள். சிறப்பாக இருந்த அந்த பாடல் கருத்துக்களை நாங்கள் பழைய பாடல்கள் எவ்வளவு கருத்துக்களோடு சமூகத்தோடு சமுதாயத்தோடு ஒட்டி செல்லும் பாடல்களாக வருகின்றது. அந்த பாடலை கேட்பதால் எந்த விதமான அப்பளவும் இல்லாமல் மக்கள் தங்களை தாங்கள் உணர்ந்து வாழ்க்கையை சீர் செய்து கொண்டு போகலாம். இனிமையான பாடல் உண்மை, அதாவது சமுதாயத்தில் உள்ள நியதியை அப்படியே அந்த அந்த உண்மைகளை அப்படியே எடுத்து ஏம்புற பாடல்கள் நல்ல பாடல்களை தெரிவு செய்து வந்திருக்கிறீர்கள். பாடியிருந்த உங்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நேரத்தை கருதி நாங்கள் விரைவாக முடிக்க இருக்கின்றோம். சிறப்பாக இருந்தது மகளே, நீங்கள் ஆரம்பத்தில் வந்து இணைந்திருந்தீர்கள், இறுதி வரை பாடலை கேட்டிருந்தீர்கள். இன்று ஆரம்பத்தில் முதலாவதாக வந்து இணைந்த சியாமலா அவர்கள் ஒரு தொகுப்புரை தர இருக்கின்றார்கள். அதை ஒரு தடவை நாங்கள் எல்லோரும் கேட்டு பார்ப்போம். ஒவ்வொருவரும் அந்த தொகுப்புரை செய்து பழக வேண்டும் என் உறவுகள் நீங்கள் எல்லோரும் உங்கள் எல்லோரிடம் அந்த பொறுப்பை இப்பொழுது ஒப்படைக்கின்றேன். இன்று முதலில் யார் வந்து ஆரம்பிக்க வருகின்றார்களோ அவரிடம் ஒரு பொறுப்பை கொடுத்து விடுவோம். அவர் இறுதி காத்திருந்து செய்வார். நன்றி ரேவதி மகளே, சிறப்பாக இருந்தது உங்கள் பாடல். இரண்டு பாடல்கள், அது மட்டுமல்லாமல் ஒரு திருப்புகள், அதற்குரிய பொழிப்புரையும் தந்து இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரிச்சிருக்கின்றீர்கள். எல்லோருடைய வாழ்த்துக்களும் உங்களுக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது எங்கள் அன்பு பேர்த்தி கூட வாழ்த்தியிருக்கின்றால், தொழிலித்திருந்த பெண் என்ற அருமையான பாடல் ரேவதி அம்மா என்று சிவரஞ்சினி அவர்கள் எனது அன்பார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் அவருக்கு கொடுக்கின்றேன். அவர் கால நேரம் குரல் வளம் சரியாக இருந்தால் அவரும் வந்து பாடுவர், நன்றாக பாடக்கூடியவர். எங்கே பார்ப்போம். நன்றி ரேவதி அவர்களே. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி.

0: வணக்கம் வணக்கம் ஷியாமலா அவர்களே, வணக்கம். இங்கே உங்களுடைய தொகுப்புரையை கேட்போம். எல்லோரும் அவளோடு இருக்கின்றார்கள், கொண்டு வாருங்கள், பார்ப்போம் இன்றைய நிகழ்ச்சியின் தொகுப்பு எப்படி நிகழ்ச்சி எப்படி இருந்தது என்பதை நாங்கள் உணரும் இந்த வேளையிலே ஒரு செல்வம் ஒன்று அழைக்கின்றார். அவரை அழைத்து விட்டு பேசுவோமா? அப்படி செய்வோமா, அப்படி செய்வோம். ஒரு தடவை பார்ப்போம் பார்ப்போமா என்று பார்க்கின்றேன் நான். எங்கே அழைத்த உறவு மீண்டும் அழைக்க வேண்டும். பொழிப்புரை பெறுவதற்கு ஆயத்தமாக இருக்க முடிவுரை பெறுவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றது. எங்கே அழைத்த உறவு மீண்டும் அழைப்பார் என்று எண்ணுகின்றேன். காணவில்லை சென்றுவிட்டார். மொழிகள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. மீண்டும் ஒரு தடவை அவர் அழைத்தால் சிறப்பாக இருக்கும் என்று எண்ணுகின்றேன். எங்கே பார்ப்போம். மொழிகள் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே எங்கள் நிகழ்ச்சி சரியான நேரத்துக்கு கொண்டு வந்து தருவதற்கு, ஆனால் உங்களுக்கு தான் முதலிடம். வந்தவர் மீண்டும் வருவதற்கு சான்றில்லை போல் தெரிகின்றது. வந்துவிட்டார். வணக்கம் வணக்கம் வணக்கம் அன்பு பேத்தி சிவரஞ்சினி, வணக்கம்.
1: வணக்கம் தாதா. நன்றி தாதா என்னுடைய அழைப்பை ஏற்றதற்கு.
0: இது உங்கள் வானொலி, உங்களுக்கு உரிய நேரங்கள், நீங்கள் அழைத்தால் நான் தருவேன் தானே. எப்படி உங்களுடைய சியாமலா அம்மா அவர்கள் வந்து ஆரம்பிக்கும் பொழுதே உங்கள் அழைப்பை கண்டுவிட்டேன் கூறியவுடன் அவரே வழிபட்டு தந்து விட்டார். அவருக்கும் வாழ்த்தை கூறுகிறேன். அங்கே எப்படி இருக்கின்றீர்கள்? நான் மழை பெய்ததா அங்கே அம்மை அப்பநிலை?
1: இல்லை தாத்தா, வெயில் எப்பொழுதும் போல இருக்கிறது. ஆனால் இப்பொழுது மாலை நேரம், சற்று சில்லென்று காற்று சற்று வீசி, அவ்வளவுதான்.
0: மழை வரும் ஆனால் வராது. வருகிறேன் வருகிறேன் என்று கூறி அழைச்சிருக்கின்றார். நான் நினைக்கிறேன் வரை சொல்லடி, அவரை வரை சொல்லடி என்ற பாடலை கேட்டாதான் வரும் போல் இருக்கின்றது, இல்லையா? சரி, எங்கே உங்கள் செல்லக்குரல்ல என்ன பாடலை இன்று பாடப்போகிறேன். எல்லோரும் நலமாக இருக்கும் இந்த வேளையிலே நேரத்தை நாங்கள் மனதில் கொண்டு பாடுவோம். அங்கே பாடுவோம். ஒரு பாடலை தாருங்கள்
1: பாடுகிறேன்.

ரோட்டோர பாட்டு சத்தம் கேட்குதா, கேட்கும் போது சோகம் வந்து தாக்குதா, பூட்டி வச்ச மனக்கதவு திறக்குமா, கூட்டி வந்து அன்ப கண்ணில் காட்டுமா.

பாட்டு சத்தம் கேக்குதா, கேட்கும் போது சோகம் வந்து தாக்குதா. எந்த நாடு போனாலும் இந்த கூடு வேகுது, கூட்டத்தோடு வறுமையும்தான் நாடு மாறுது. பாதி வயிறு காயுது, மீதி வயிறு தேயுது, மனுஷ சாதி மனுஷனத்தான் உசுர வாங்குது. ஆட்டம் காணும் வாழ்க்கையிலே ஆட்டம் வருது அதிசயமா, பட்ட பாடு எட்டி நிற்க பாட்டு வரும் அதிரசமா. வெறும் வார்த்தைகள் கேட்கையிலே குறு குறுக்குது மனதினிலே, திருவாசகம் கோயிலிலே கருவாசகம் தெருவினிலே. ஆதியிலே எழுதி வச்ச பாட்டை மட்டும் கேட்டுக்கோ, கதை உள்ள போட்டிக்கோ.

கல்லு முள்ளில் படுத்தாலும் தூக்கம் வருது படு சுகமா, உக்கிரம் போல் வேதனையும் கண்மொழிக்கும் பாதகமா, உலகமெங்கும் ஏழை உண்டு துன்பம் என்னும் தொடர்பும் உண்டு, ஒட்டு போட்ட துணி போல கொட்டிடாத வாழ்க்கை உண்டு, நான் படிக்கும் பாட்டை மட்டும் வீதி எங்கும் வெடிக்கும் எழி துன்பம் துடைக்கும்.

0: ஒவ்வொரு சரணத்திலும் வினாக்களோடு முடிவடைந்தது அடைகின்றது அந்த பாடல். மனத்திலே இருக்கின்ற குமுறல்கள், வாழ்க்கையில் இருக்கின்ற அந்த சிதறல்கள், அந்த கீறல்கள் அவ பாடலாக வரியாக வந்து வெளியே வரும்பொழுது தாக்கி கொண்டுதான் இருக்கின்ற இசையால் வசமாக இதயம் எது என்பதற்கு இதுவும் ஒரு காரணம். இந்த இசை எங்களை எப்படி நினைக்க வைக்கின்றது. அற்புதமான ஒரு பாடல் தெரிவுபடுத்தியிருக்கின்றீர்கள் இந்த வயதிலே. இதை இது அந்த கிடைக்குமா வருமா என்ற அந்த வினாக்களுக்கு விடை கிடைக்குமா, நீங்கள் என்ன
1: நினைக்கின்றீர்கள்?
0: ஆமாம், உங்களை போன்ற இளைஞர்கள் எதிர்காலம் உங்கள் கரத்தில் தான் இருக்கின்றது. எங்கள் காலம் சென்று விட்டது, நிகழ்காலம் இப்பொழுது. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது எதிர்காலத்தில் வரும் உறவுகளால் தான் இது நிறைவேற்ற வேண்டும், நிறைவேறும் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. பார்ப்போம். சிறப்பான ஒரு பாடலை கருத்தோடு கொண்டு வந்து நல்லா சிந்திக்க வைத்திருக்கோம். உங்களுக்காக என்ன பாடலை நான் ஒளிபரப்ப வேண்டும் பேத்தி?
1: வானம்பாடி பாடத்திலிருந்து வாழும் வரை போராடு, வழியுண்டு என்றே பாடு, அந்த பாடல்.
0: இரண்டு பாடலும் ஒன்றோட ஒன்று ஒத்து போகின்றது இல்லையா? அந்த முதல் பல்லவியர் தடவை பாடுங்கள்.
1: வாழும் வரை போராடுதல்.
0: ஆமா ஆமா.

சிறப்பு சிறப்பு வாழும் வரை போராடு, வழி உண்டு என்று கூறப்பட்டிருக்கிறது. வழி உண்டு போராட வேண்டும். எதற்கு போராடும்? அதற்காக கத்தி எடுத்து பொல்லெடுத்து போராடுவது அல்ல, வாழ்க்கை முறையிலே நாங்கள் காட்ட வேண்டும். நல்லதோர் பாடலை இறுதிநேற்று வந்து ஒளிப்படைய செய்தீர்கள். சிறப்பான பாடல், நன்றாக பாடியும் இருக்கின்றீர்கள். மேலும் ஆரம்பத்தில் வந்திருந்தால் உங்களுக்கும் அப்படியா? அது என்னென்னா, இந்த மழை குணம், மழை வரப்போது போல் இருக்கும் வெப்பங்கள் காரணம் இந்த வேளையிலும் ஓடி வந்து இணைந்து எங்களுக்கு வானொலியிலே பாடி சிறப்பிச்சிருக்கிற உங்கள் பாடல் நான் ஒளிபரப்புவேன். கேட்டு மகிழ்வோம் பேசி. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சிறப்பு சிறப்பு சிறப்பு. இப்பொழுது நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர இருக்கின்றோம். எங்கே ஷியாமலா நீங்கள் வர வேண்டும், தாருங்கள். உங்களுக்கு இன்னும் ஒரு கிடைத்திருக்கின்றார் கூறுவதற்கு, ஓடி வாருங்கள். இது மூன்று தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் பணி, கனடா கலையகம்.